0: எங்களை தேவன் மாற்றும்படியாக தம்முடைய தூய ரத்தம் நம்மிடத்திலே அன்பு கூன்று. இந்த அன்புதான் மிகவும் முக்கியது. இந்த அன்பினால் அவர் என்ன செய்தார்? தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை கழுவி நமக்கு ஒரு தகுதியை கொடுக்கிறார், நமக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கிறார். என்னவாம்? நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிக்கத்தக்கதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்குகிறார். ஹலேலூயா! அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய ராஜ்யம் நம் மத்தியில் வருவதாக என்று நாங்கள் துதிப்போம். பாருங்கள், பாவத்திலும் சாபத்திலும் அமிழ்ந்திருந்த நாங்கள், எங்கேயோ பிறந்திருந்த நாங்கள், எங்கேயோ வாழ்ந்திருந்த நாங்கள், நாங்கள் உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டதினாலே, அவர் எங்களை பாவமர கழுவி சுத்திகரித்ததாலே நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினோம். இவ்விதமாய் தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவேதான் நான் கூறுகிறேன், நீங்கள் யாவரும், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் விசேஷமானவர்கள். நீங்க ஒரு விசேஷ திட்டத்துக்கென்று தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, மற்றவர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், மற்றவர்கள் உங்களுக்கு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒன்றுக்கு உதவாது என்று கூறியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை குறித்து ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது உங்களை நோக்கி, நீங்கள் விசேஷமானவர்கள். அங்கே பார்க்கிறோம், தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஜனங்களை தெரிந்து கொண்டார். நாங்கள் பார்க்கிறோம், மோசையை எடுத்துக்கொண்டாள், அநேக மனிதரை தேவன் அந்த நாட்களிலே பயன்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமை பயன்படுத்தினார், ஈசாக்கை பயன்படுத்தினார், தேவ திட்டம் நிறைவேற யாக்கோபை பயன்படுத்தினார், யோசேப்பை பயன்படுத்தினார். இது வரிசையிலே பார்க்கும் போது அங்கே விசேஷமாய் ஒரு மனுஷனை அவர் தெரிந்தெடுக்கிறார். அவர்தான் மோசே. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி அவர் பிறந்த சூழ்நிலையே மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. அன்பானவர்களே, நீங்கள் இப்பொழுது தற்பொழுது போகிற சூழ்நிலை மிகவும் கடினமானதாய் காணப்படுகிறதா? நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் தேவனுக்கு தேவை. தேவன் உங்கள் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகள் மேல் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நினைவு கூறுங்கள், அன்று மோசே பிறந்த போது அங்கே ஆண் பிள்ளைகளை எல்லாம் அங்கே பார்க்கிறோம் நைல் நதியிலே போட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய கண்களிலோ மோசேக்கு கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்ற பிறந்த ஒரு மனுஷன். ஆகவே பார்க்கிறோம், அவர் லேவி கோத்திரத்திலே அங்கே அவர் பிறந்தார். லேவி கோத்திரம், அவருடைய தகப்பனாருடைய பெயரை நாங்கள் பார்த்தா அம்ராவின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. மோசேயின் வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்தபடி 40 வருடங்கள், 3 பிரிவுகளாக அவருடைய வாழ்க்கையிலே 40 வருடங்களாக அவர் கடந்து செல்வதை பார்க்கலாம். மோசே என்பதற்கு ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ஏனென்றால் இந்த பார்வோனின் குமாரத்தை தான் கண்டெடுக்கிறார். உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். அப்பொழுது அவருக்கு மோசே என்று பெயர் வைக்கிறார். அதன் அர்த்தம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர். அவர் கோசே நாட்டிலே கிறிஸ்துவுக்கு முன்பு 1571 பிறந்தவர். மோசே 40 வயதான போதுதான் தங்கள் ஜனங்கள் படும் பாட்டை அவர் அறிந்தார். அடுத்த 2 பகுதியிலே பார்க்கிறோம், அவர் 40 வருடம் வனாந்தரத்திலே திரிந்தார். அடுத்ததாக 3 பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், அடுத்த 40 வயது அவர் வரும்போது அங்கே அவர் திரும்பவும் மறுபடியும் தன் மாமனாரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர் போகிறதை பார்க்கலாம். ஆகவே அவருடைய சரித்திரத்தை நாங்கள் மறுபடியும் ஒரு ஆழமாக பார்ப்போம். அவருடைய தாய் ஒரு ஞானமுள்ள தாய். அங்கே பார்க்கிறோம், அவள் நதியோரத்திலே கீழ் பூசி பெட்டியிலே மகனை வைத்த போதும் அங்கே அந்த என்ன அறிய நடக்கும் என்று அறியும்படி சகோதரியை அவள் நிறுத்தி அந்த தாய் சென்றதை பார்க்கிறோம். இந்த தாயுடைய ஞானத்தினாலும் தேவ கிருபையினாலும் அங்கே பார்க்கிறோம் அந்த குமாரத்தி, அந்த நேரம், அந்த க்ஷணம் என்று சொல்லுவோம், அந்த நிமிஷத்திலே அங்கே வேறு யாரும் வரவில்லை. அந்த எந்த ராஜாவால் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே ராஜாவுடைய மகள் அங்கே வந்து அந்த குழந்தையை எடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், தேவனுடைய அற்புத கரத்தை அந்த குழந்தை யாரிடத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டபடியால் அது அந்த தாயிடமே, பெற்ற தாயிடமே வளர்க்கப்படுகிறது. மோசே அங்கே பார்க்கிறோம், இஷ்டவேளை வழி நடத்தும்படி அவர் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமானபடியால் தம்மை பற்றி அறியும்படி, தம்முடைய காரியங்களை அவர் அறியும்படியாக அங்கே தாயாரால் வளர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமானபடியால் ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறார். ராஜகுமாரனுக்குரிய சகல பயிற்சிகளையும் அங்கே பயிற்றுக் கொள்கிறார். அப்போ சிலர் நாங்கள் 7:22 பார்த்தால் மோசே எகிப்தியருடைய சகல சாத்திரங்களிலும், அவர்களுடைய சகல சாத்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். இவ்விதமாகத்தான் அங்கே மோசே வளர்க்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி அங்கே பார்க்கிறோம் அந்த இடத்திலே ஒரு கொலை குற்றத்துக்கு அங்கே அவர் பயந்து, அந்த கொலை தான் செய்த கொலை தெரியப்பட்டது என்று அறிந்த பின்பு அவர் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறார். இதுவும் தேவனுடைய ஒரு திட்டம்தான். அங்கே வைத்து அந்த 40 வருஷம் அவர் தேவன் அங்கே அவருக்கு அநேக காரியங்களை கற்பிக்கும்படியாக வழி நடத்ததை பார்க்கலாம். வனாந்தரம் என்றது ஒரு தனிமையான இடம், ஒரு சிந்திக்க வேண்டிய இடம். அந்த தனிமையிலே நாங்கள் அதிகமாக சிந்திப்போம். அப்ப அந்த காலத்திலே அவர் தன்னுடைய தாய் தனக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள், தாய் தனக்கு பாலூட்டும் போது கற்பித்த காரியங்கள், அவற்றையெல்லாம் அவர் சிந்தித்து பார்ப்பார், அடுத்து பார்த்திருப்பார். அது மட்டுமல்ல, அவர் அங்கே தன்னுடைய தெய்வத்தை குறித்து, தாம் ஒரே ஒரு தெய்வத்தை வணங்குவதை குறித்து கூட அவர் அறிந்திருக்க முடியும். ஆனால் இந்த இடத்திலே அவர் வனாந்தரத்திலே இருக்கிறார். ஆகவே அங்கே பார்க்கிறோம், தேவ சித்தம் செய்யும்படி அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் பரிசுத்தமாக வாழுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதுதான் மிகவும் முக்கியம். ஒருவன் தேவ சித்தம் செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருப்போமானால் அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது மிக அவசியம். அது மட்டுமல்ல, தேவனை குறித்த உறவு அவர்களுக்கு இருக்க வேண்டும். அங்கே பார்க்கிறோம், தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி அங்கே அவர் யாத்திராம 3 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஓரே பர்வதத்திலே முச்சடி நடுவிலே தேவன் அவரை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அவர் இதோ அடியேன் என்று சொன்ன போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கிட்டிச்சேராயாக, அதாவது எனக்கு கிட்ட நீ வர வேண்டாம் என்ற மாதிரி நீ இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி போட்டு, ஏன் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. 6 வசனத்திலே அங்கே அவர் தன்மை வெளிப்படுத்தும் போது தேவன் அழகாக அவருக்கு கூறுகிறார், இவர் என்ன இது இந்த முச்சடியே அவியாமல் இருக்கிறது என்று அவர் கிட்டே பார்க்க சென்ற போது அங்கே தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் உங்கள் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று அவருக்கு கூறினார். அப்ப பாருங்கள், இவருக்கு இந்த ஆபிரகாமின் தேவன், யாக்கோவின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்பது எப்படி புரிந்திருக்கும்? பார்வோனின் அரண்மனையில் அல்ல, தன்னுடைய தாய் பாலூட்டி வளர்த்த அந்த நாட்களிலே தாய் அவருக்கு ஊட்டி கொடுத்த, பேசி கொடுத்த, கற்பித்து கொடுத்த காரியங்கள் அவள் பாலூட்டும் போது சொல்லி கொடுத்தாள். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், நம்முடைய தேவன் ஈசாக்கின் தேவன், நம்முடைய தேவன் யாக்கோவின் தேவன். அங்கே நாங்கள் உபாகமம் 6 அதிகாரத்திலே பார்ப்போமானால் 7-8 வசனங்களை அங்கே ஆண்டவர் ஒரு கற்பனையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவைகளை குறித்து பேசி, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. இன்று தாய் தகப்பன் மாருக்கு ஒரு நேரமே இல்லை பிள்ளைகளோடு பேசுவதற்கு. They are busy world. இப்ப அவர்கள் வேலை வேலை என்று போய், உழைப்பு உழைப்பு என்று போய், உழைக்கத்தான் வேண்டும், வேலைக்கு போகத்தான் வேண்டும். ஆனால் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லாம இருக்கிற ஒரு காலத்துல நாங்கள் வாழ்கிறோம். அன்பானவர்களே, அங்கே பார்க்கிறோம், அன்று மோசேக்கு அவளுடைய தாய் அந்த ஞானமுள்ள தாய் அவைகளை குறித்து பேசி பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் அவர் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசினார். இதன் மூலமாய் தேவன் பேசும் போது இவர் தன்னுடைய தேவன் என்பதை அங்கே மோசே அறிந்து கொண்டான். அதான் இதோ அடியேன், இதோ அடியேன் என்று அவன் தன்னை ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே மோசேயின் வாழ்க்கை இந்த சம்பவத்துக்கு பின்பாக மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர் சொல்றான், பாதரட்சைகளை கலட்டி போடு மோசே, இனி உன்னுடைய வழி அல்ல, இனி என்னுடைய வழியில் நடக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றார், பாதரட்சை உன்னுடைய வழி அல்ல, நீ உண்ட பாதரட்சியை போட்டுக்கொண்டு போகிற உன்னுடைய விருப்பம் போல் நடந்த வாழ்க்கை அல்ல, இனி நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன் வழிப்படி அல்ல என் விருப்பப்படி நான் உன்னை நடத்துவேன் என்று அங்கே உன் பாதரட்சைகளை கலட்டி போடு என்று சொல்கிறார். நான் உன்னை ஒரு விசேஷ ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி இந்த வாழ்க்கையிலே அவர் கீழ்ப்படிந்து உன் பாதை வழிமாறி நடக்க அங்கே தேவன் அங்கே அவரை தன்னை நோக்கி அங்கே மாற்றப்படுகிற ஒரு வாழ்க்கையை அங்கே மோசேக்கு அவர் கட்டளையிடுகிறார். அவர் வனாந்திரத்திலே வைத்து பயிற்றப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் தேவ சித்தம் நிறைவேற்ற பார்வோனின் அரண்மனையிலே அங்கே பார்க்கிறோம், 10 வாதைகளின் பின்பு அங்கே அவர்களை இஷ்டவேலரை அழைத்து செல்வதை பார்க்கிறோம். நான் ஷார்ட்டாக கூறுகிறேன், சுருக்கமாக நேர போகிறபடியா அங்கே பார்க்கிறோம், அவர் அங்கே அவர்களை அழைத்து செல்கிறார். யாத்ராம 24:2-12 நாங்கள் வாசிப்போமே. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, மலையிலே ஏறி போகும் சம்பவம் வந்தபோது எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தி அவர்கள் பஸ்காவை அறைத்த பின்பு அங்கே மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். 2 வசனம் அங்கே கூடுகிறது 24 அதிகாரத்தில், நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு என்று அங்கே கூறுகிறார். பாருங்கள், அன்று கிட்டிச் சேராயாக என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கிறோம், அந்த அனுபவத்தின் பின்பு மோசையை பிடமிட்டு பரிசுத்தப்படுத்தி அவரை இஸ்ரவேலருக்கு தலைவனாக மாற்றி ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றி கோலை அவர் அற்புதங்கள் அடையாளம் செய்யும்படி வல்லமைப்படுத்தி பலப்படுத்தி அவரோடு பேசி அங்கே பார்க்கிறோம். தற்பொழுது இப்ப என்ன கூறுகிறார், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், ஜனங்களை வர வேண்டாம் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம் 9 வசனம், பின்பு மோசே அங்கே வந்து திரும்ப அவர் இறங்கி வந்து மோசே ஆரோனையும் நாதாப்பும் அபியூவும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் அங்கே ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அவர்கள் தரிசித்த பின்பு 11 வசனம், அவர்கள் புசித்து குடித்து அத்தோடு அவர்களுடைய வேலை முடிந்தது. இன்று சபைக்கு வருகிறவர்கள், இன்று ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள் பார்க்கிறோம், அவர்கள் தங்களுடைய காரியம் சந்திக்கப்பட தங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டால் போதும் என்று கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்கள் அநேகரை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் என்னதான் தேவன் நன்மை செய்தாலும் ஆனால் நன்றி மறந்து போவார்கள். தேவனை பெற்ற அனுபவங்களை கூட அவர்கள் மறந்து போவார்கள். தேவன் அவர்களுக்கு செய்த எத்தனையோ விசுவாசித்த தேவைகளை அவர் சந்தித்திருப்பார், வியாதிகளை குணப்படுத்தியிருப்பார், வேலையற்றவர்களுக்கு வேலை கொடுத்திருப்பார், குடும்பத்தின் குழப்ப நிலைகளை நீக்கி சமாதானம் கொடுத்திருப்பார். ஆனாலும் அந்த தேவனை சரிசித்த சம்பவங்களை மற்றவர்களைப் போல் இந்த மூப்பரைப் போல் அவர்கள் அங்கே புசித்து குடித்து அதிலேயே அவர்கள் மறந்து போனார். ஆனா பார்க்கிறோம், மோசே மட்டும் மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையில் ஏறி இரவும் பகலும் 40 நாள் அங்கே தொடர்ந்திருந்தார். அன்பானவர்களே, இன்று எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவும் அங்கே அதிகமாக ஜெபத்திலே தரித்திருந்தார். இங்கே பார்க்கிறோம், மோசே அங்கே தம்முடைய சமூகத்திலே இரவும் பகலும் 40 நாள் உண்ணாமல் குடிக்காமல் அங்கே இருந்தார். பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து வருகிற அவருடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மேற்கொள்ளும் படியாக தேவன் அங்கே கற்பனைகளை கொடுத்து அந்த இரண்டு பலகையும் எழுத வைத்தது மட்டுமல்ல, அங்கே சொல்லுகிறார், நீ ஏறி வா ஏறி வாண்டு உன்னதமான அனுபவத்துக்கு கணுக்கால் அளவு இடுப்பளவு பிறகு நீச்சல் அளவு என்று சொல்லி அங்கே தேவன் அவரை அந்த அனுபவத்துக்கூடாக நடத்துகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன கூறினார், நீயோ நரை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற என்னை நோக்கி பார்த்து ஜெபி, அப்பொழுது நான் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவாகிய நான் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பேன் என்று அவர் சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது சொன்னார். அன்பானவர்களே, எங்களுடைய குடும்பத்திலே வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா வேதனைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் சகலவற்றையும் நாம் தனியே அறை வீட்டுக்குள்ளே அனுபவம் சந்தித்து அங்கே ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்திலே முறையிட்டு மோசே எவ்விதமாய் ஜனங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே கொன்று போய் அன்று ஜெபித்தானோ, சீனாய் மலையிலே உட்கார்ந்து ஜெபித்தானோ, அவ்வண்ணமாய் நாம் அவருடைய சமூகத்திலே நாங்கள் மூழ்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார், அவிதமான அனுபவங்களை தருவார், இரகசியங்களை பேசுவார். மோசேக்கு அவர் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தது மட்டுமல்ல, அவர் காரியங்களை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் பிரயாணத்திலே அங்கே பார்க்கிறோம், மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையில் ஏறி போனான், இரவு பகலும் 40 நாள் இருந்தான். அவருடைய சமூகத்திலே அவன் எல்லாவற்றையும் மறந்து போனான். ஏனென்றால் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் அநேகமாய் இருந்தபடியினால் தேவன் அவிதமான அனுபவத்துக்குள் உட்படுத்தி அங்கே அந்த இஷ்டவேலரை நடத்தி செல்வதற்கு தலைவனாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவர்களுடைய பாஷையிலே தேவனுடைய ஜனங்களுடைய பாஷையிலே அவர்களுக்கு ஒரு தல கத்தனாகவும் அங்கே இருந்து அவர் காரியங்களை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய அறை வீட்டிலே ஏறி போய் அந்த ரங்கத்தில் இருக்கிற அவரிடத்திலே ஜபிக்கும் போது தேவன் நம் பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடையை தருவார், வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். தேவன் இரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். அங்கே அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கேட்கும் போது அவர் அங்கே தன்னை இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம். அவர் எவ்விதமாக அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொண்டு நடக்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இவ்விதமாகத்தான் அங்கே நாங்கள் ஜபிக்கும் போது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சமூகத்திலே உண்மையாக எங்களுடைய உள்ளத்தை ஊற்றி நாங்கள் ஜபிக்கும் போது, அன்பானவர்களே, எங்களுடைய அன்பான தேவன் அவருடைய கற்பனையை கை கொண்டு நாங்கள் பரிசுத்தமாய் வாழுகிற போது அவரிடத்தில் அன்பாயிருந்து ஜபிக்கிற பொழுது அவர் எங்களுடைய சத்தத்தை கேட்பார், நிச்சயம் கேட்பார். அதுதான் அந்த யோவான் 14:21 சொல்லுகிறது, நானும் அவனுக்கு அன்பாயிருந்து என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவர் வெளிப்படுத்துவார், நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் உண்டு, சோர்ந்து போகாதீர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ்யாதி ராஜ கூட்டமாயிருக்கிறீர்கள், நீங்கள் ராயல் பிரீஸ்ட்ஹுட், நீங்கள் ஒரு தேவனுடைய ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள், சொந்த ஜனம் சம்பத்தாயிருக்கிறீர்கள், ஆகவே அவர் உங்களை கைவிட மாட்டார். அன்பானவர்களே, அங்கே பார்க்கிறோம் மோசேயுடைய வாழ்க்கையிலே இறுதியாக 8:12 நாங்கள் வாசிப்போமானால் தேவன் மோசேயை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார், அவர் தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறவன், அது மட்டுமல்ல எப்பொழுதும் எனக்கு உண்மை உள்ளவனாக அவன் வாழ்ந்தான் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். மோசே என்னிடத்தில் மற்றவர்களைப் போல அல்ல, முகமுகமாக அவன் தரிசனம் பெற்றுக் கொள்கிறதை அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் அவரை தரிசிக்க கூடியதாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, மோசே மட்டுமல்ல, இன்றைக்கு நான் உங்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற அவரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாக தேவ தரிசனத்தையும் அவருடைய வெளிப்படுத்தலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக சம்பவங்களிலே தனிமையிலே போராடுகிற வேளையை கர்த்தர் தம்முடைய வார்த்தை கூடாக பேசி என்னை பலப்படுத்திய அனுபவங்கள் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆகவே அதை மறந்து போக வேண்டாம். இன்றைய நாளிலே மறுபடியும் மறுபடியுமாக உங்களாரை வீட்டுக்குள்ளே சென்று அந்தரத்தில் இருக்கிற அவரை நோக்கி பார்த்து ஜபிக்கும் போது இயேசு கிறிஸ்து அன்பாயிருக்கிற அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அன்பு குறைய கூடாது. அவரை பற்றி நாங்கள் வைத்திருக்கிற அன்பும் அவரை பற்றி நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் குறைந்து போகக்கூடாது. அதுதான் அங்கே எண்ணாவத்திலே நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமானால் 3, 7, 8 வசனங்களிலே பார்ப்போமானால் தேவனே மோசேயை குறித்து சாட்சி கூறுகிறார். ஆகவே இந்த நாளிலே எங்களை ஒப்புவிப்போம். மோசே எவ்வண்ணமாய் அவன் ஜனங்களுக்கு ஒரு சாயலை காண்கிறவன். கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே பார்க்கிறோம், சகல சாத்திரங்களிலும் அவன் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனாயிருந்த அவனை தேவன் எவ்விதமாக வழி நடத்தினார் என்பதை பார்க்கும் போது எவ்வளவு அற்புதம். ஏனென்றால் அவன் ஒரு தலைவனாக வேண்டும், ஜனங்களுக்கு வருகிற யுத்தங்களை முன்னின்று நடத்த வேண்டும். தூர நோக்குள்ளவர். அன்பானவர்களே, எங்களுடைய தேவன் தூர நோக்குடைய பிதா. அவர் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் முடிவுகள் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தருடைய கரத்தில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்கள். அன்று மோசே அத்தனை ஜனங்களையும் அவன் வழி நடத்த தேவன் அவரை எல்லாவற்றிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்யிலும் வல்லவனாக அவர் அனுப்பினார். அது மட்டுமல்ல, அவர் தலைவன் மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசி. அதே ஜனங்களுக்கு அவனுடைய வார்த்தை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை போல இருந்தது. ஏனென்றால் அவன் தேவனுடைய வாயாய் இருந்து அங்கே சகல அற்புதங்களையும் அங்கே நடத்தித்ததை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரின் சாயலை அவர் கண்டார். கர்த்தருடைய வார்த்தையின் படிதான் அங்கே அவருக்கு மரணமும் ஏற்பட்டது. நீங்கள் பார்க்கலாம், கடைசி காலத்திலே அங்கே அவர் வார்த்தையின்படி மரித்தார். வேத ஆராய்ச்சியாளர்கள் அவர் எலியாய் போல எடுக்கப்பட்டிருக்க கூடும், எலியா தீர்க்கதரிசியை போல் அவரும் எடுக்கப்பட்டிருக்க கூடும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் இயேசு மறுரூப மலையிலே அங்கே சம்பாஷித்தது நமக்கு தெரியும். அந்த சம்பவத்திலே எலியாவும் மோசேயும் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மோசேயிலே வைத்த பெரிய திட்டத்தை பாருங்கள். அவர் அங்கே கட்டங்கட்டமாக 40 வயது 40 வயது, பின்பு அங்கே இஸ்ரவேல் வனாந்திரத்திலே 40 வயது, இவ்விதமாக அவரை வழி நடத்திய தேவன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசேஷித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும் தலைவனாக அவரை தெரிந்தெடுத்தார். ஆகவே உங்களையும் தேவன் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். அவருடைய கரத்திலே நாங்கள் முற்றுமாய் ஒப்பு கொடுப்போமா? மோசேயை போல் அவருடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி மறுரூப மலையிலே எவ்விதமாய் சீனாய் மலையிலே தேவ அனுபவத்தை பெற்றுக் கொண்டானோ, அந்த மேகத்துக்குள்ளே பிரவேசித்து தேவ சரிசனத்தை பெற்றுக் கொண்டானோ, அவனமான தரிசனங்களை நாங்கள் காணும்படியாக, அவிதமான அனுபவங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் என்று உங்களை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ராஜரீக கூட்டம் மோசே. அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம் முதலாம் வெளிப்படுத்தல் ஆகமத்திலே நாங்கள் முந்தி பார்த்தபடி தேவன் எங்களை ஒரு விசேஷித்த காரியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆயிருக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் எங்களை முற்றுமாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மோசேயை அழைத்தது போல, மோசேயை ஆண்டவரை தெரிந்தெடுத்தது போல, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே, நாங்கள் யார் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையும் நீர் தெரிந்தெடுத்து விசுவாசித்தமாக உம்முடைய தேவ சித்தமும் திட்டமும் நிறைவேறத்தக்கதாக எங்களை வனைந்தெடுத்து உருவாக்கும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தமும் திட்டமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று முற்றுமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது தத்தர் தாமே எவ்விதமாய் மோசேயை குறித்து சாட்சி கொடுத்தாரோ அவ்வண்ணமாய் தேவனங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். இவள் என்னுடைய மகள், இவள் என்னுடைய தேவ திட்டத்தை நிறைவேற்றும் படியாக என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட மகள், இவள் விசேஷித்த ஜாதி, இவள் என்னுடைய ராஜாவும் ஆசாரியமாய் நான் ஆக்கப்பட்ட என்னுடைய மகளை கொண்டு என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று தேவன் உங்களை தம்முடைய கரத்திலே எடுத்து ஆசீர்வதிப்பார். தொடர்ந்துமாய் நாங்கள் ஜபித்து இந்த நேரத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீரங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. ஒரு தேவ திட்டத்தோடு ஒரு சித்தத்தோடு ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாற்றி ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களிடத்திலே அன்பு கூந்து உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை பாவமர கழுவி ஆண்டவரே. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆக்கிய உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு வல்லமையை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே கர்த்தாவே கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. யார் யார் சோர்ந்திருக்கிறார்களோ, வேதனையினால் வியாதியினால் ஆண்டவரே பிரச்சனைகளினால் மனம் கலங்கி இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண் நோக்கி பார்த்து ஆண்டவரே ஆசீர்வதித்து பெலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளும் ஓங்கும் புயத்துக்குள்ளும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தெரிவு செய்தீர், நீரே அவர்களை அழைத்தீரப்பா. அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறேன். உம்முடைய அந்த வார்த்தைக்காய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் பெலப்படுத்தி ஆசீர்வதியும். சகல துதி கனம் மகிமை யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி ஆசீர்வாதங்களை வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். Thank you for that wonderful message. Sister Arundhati, it was a challenging message the Lord instilled upon your heart to share it with everybody. We were really encouraged by it. We are kings and priests, and we are a chosen generation, a royal priesthood, of course. And so the Lord has put Moses as an example to use him. The first 40 years was in the palace, but the next 40 years, how he chose him and put him through the wilderness to prepare him to lead the people of Israel out of Egypt through into the promised land through the wilderness for 40 years. So that was a wonderful way you brought forth that message. Thank you. God bless you and your family, and use you mightily in Jesus' name. Amen.
0: God bless you, sister. God bless you too.
1: அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஞானப்பிரகாசத்தை கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து அழைக்க போகிறோம். பாஸ்டர் ஞானப்பிரகாசம், பிரதர் மகேந்திரன், பாஸ்டர் ஞானப்பிரகாசத்தை அழைத்தீர்களா? பிரதர் மகேந்திரன், பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவரை இன்னும் அவர் வரவில்லை. பிரதர் மகேந்திரன்
2: மியூட்ல, அன்மியூட் பண்ணல, அவர் வந்திருக்க அன்மியூட் பண்ணல.
1: அப்ப நீங்கள் ஒரு பாட்டை பாடுங்கள், இல்லாவிட்டால் பிரதர் லெஸ்லி ஒரு பாட்டை போடலாம். Sister Rita, Sister Dolly, ஒரு பாட்டை பாடுங்கள். இந்த லைன் கட் பண்ணுது பாடுறதுக்கு. Sister Dolly,
2: ஆமேன். கர்த்தர் நல்லவரும் போதுமானவராக இருக்கிறபடியா அவரை நாங்கள் எந்த நேரத்திலும் இந்த காலத்திலும் துதிப்போம். இந்த காலத்தில்

0: துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன், இயேசுவேயும் நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்பத்தில் நீரே, தொல்லையில் நீரே, வியாதியில் நீரே, என் தாபரமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி ஆளுமை நான் துதிப்பேன், இயேசுவேயுமை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமேன், ஆமேன். கூப்பிட்டு பாருங்கள், சிறிய சாட்சி சொல்றேன். நன்றி, நன்றி, நன்றி. கத்தர் நல்லவர் எப்பொழுதும். நாங்கள் அவரே நம்பி வந்துட்டாரோ, நம்பி இருக்கும் பொழுது அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் ரட்சிக்கப்பட்டேன், இலங்கையில தான் ரட்சிக்கப்பட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. 1972 ஐ காட் சேவ். ஆனால் கத்தர் இந்த கரம் ஒருபோதும் குறைந்து போனதே இல்லை. அவர் அவரோட ரட்சிப்பின் மூலமாக நான் பரிசுத்தமாகி பெற்று, நான் பரிசுத்தமாகி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முதலே நான் தண்ணிக்குள்ள இறங்கின உடனே என்ன ஆண்டவர் பரிசுத்தமான ஆவியின் மூலமாக நிரப்பி அந்நிய பாசையில பேசி அவருக்குள்ள மகிழ்ந்து அவரோட பரிசுத்தமான ஆவி எப்படிப்பட்டது, எங்குள்ள எங்கிருந்து வந்த கத்தோட பரிசுத்தமான ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் அந்த கொடுத்த வரத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். இன்று மட்டும் நான் கத்தர் சொல்ற எல்லா இடங்களும் நாங்கள் சாட்சியா இருக்க வேண்டும். அதன்படி நான் மிடில் ஈஸ்ட்ல லேப் அசிஸ்டன்ட் நான் வேலை செய்த யூனிவர்சிட்டியில் அப்பொழுதும் கத்தருக்கு கத்தர் எங்களுக்கு புதிதான பிலிப்பினோஸ் கேர்ள்ஸும் எல்லா விதமான மக்களுக்குள்ள நானும் ஒரு ரெண்டு மூன்று பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யத்தக்கதாக கத்தரங்களை ஆசிர்வதித்து குட் ஃப்ரைடே அன்று ரெண்டு மூன்று பேர் கத்தரை அறியாமல் இருந்தவர்கள் வந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அதில் ரெண்டு பேர் பரிசுத்தமான ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றும் எங்கிருந்து எங்களை நாங்கள் எங்கேயோ இருந்து நான் எங்கே இருந்தது இருந்த இடத்துல இருந்து கத்தர் இப்பொழுது சங்கமம் வானொலியில் எங்களை கொண்டு சேர்த்தார். நாங்கள் எங்கே இருந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த எங்களையே ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து என்னை மலைத்து வந்து இப்பொழுது நான் ஜெபிக்க தெரியாம இருந்தேன். இன்னும் அதிகமாக கத்தருக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து அவரோட வார்த்தையை கேட்டு அவருக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது கத்தர் எங்களுக்கு அவரது ரகசியங்களை வெளிப்படுத்தி அவரோட தரிசனங்களை கொடுத்து அநேகருக்கு நாங்கள் ஜெபிப்பதற்கு அந்த மனப்பாரத்தையும் அவரோட அன்பையும் தெரிவிப்பதற்கு தந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். நான் அதிகமாக வியாதிப்பட்டிருந்தேன். அந்த நேரத்திலும் கத்தர் அந்த என் குரல் வரவே முடியாம இருந்துச்சு. ஆனால் கத்தர் எவ்வளவு ஜீவனுள்ள தகப்பன், இப்பொழுது எனக்கு பாட முடியுமா இருக்கிறது, கத்தருக்குள்ள மகிழ்ந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கத்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு அதிசயங்கள் செய்யற தகப்பன். அதுக்காண்டி அவருடைய நாமத்தை உயர்த்தி ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். நன்றி, நன்றி. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ சிஸ்டர் டாலி. அவர் சிறிய நன்றியை கொடுத்தீர்கள். கத்தருடைய நாமே உயர்த்தி அவருக்கே எல்லா வல்லமையும் எல்லா கிருபையும் தந்த கத்தருக்கே அவரையே நாங்கள் எப்பொழுதும் சேவை செய்து அவர்களோட கிருபையின் மூலமாகவே எங்களை நடத்துகிறபடியால் அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. காட் பிளெஸ் யூ. பிரதர் மகேந்திரன், பிரதர் மகேந்திரன்,
2: அவர்கிட்ட
1: கொழும்பிலிருந்து பாஸ்டர் ஞானப்பிரகாசம் வந்து களையத்தில் நிற்கிறார். அவரை நாங்கள் அன்புடன் வரவழைப்போம். அவர் கத்தர் கொடுத்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்வார். 220 நாடுகளும் ஆவலோடு இருக்கிறார்கள் அவரோட வார்த்தையை கேட்பதற்கு. காட் பிளெஸ் யூ பாஸ்டர் ஞானப்பிரகாசம்.
2: ஓகே பாஸ்டர், நீங்க வார்த்தையை கொடுங்க.
3: சந்தர்ப்பத்திற்காக தோத்திரம், தோத்திரம், தோத்திரம் சுவாமி. ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆண்டவரை இயற்கை செயற்கைகளோடு நீரே முதாவியினால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று இந்த வழியில கெஞ்சி மாண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு அக்கிரமத்தினாலேயும் செல்வாக்கினாலே ஒன்றே எங்களால் செய்ய முடியாது. ஆகையினால் இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு எங்களை இணைத்துக் கொண்டதற்காக தோத்திரம். இம்மட்டும் இந்த ஊழியத்திலே கையிட்டு செய்தேன்.

0: praise. Take joy, my King, in what you hear. Let it be a sweet, sweet praise to your name. Thank you, thank you, thank you, Lord. We worship you, O God. We give thanks to you, Lord. We give thanks to you, my Savior. Father, in the name of Jesus, we make this, Lord, a time of worship to you, Lord. Even as we come, Lord Jesus, and gather together, Lord, in the mighty name of Jesus. Thank you.
1: அலங்கரிப்பாய் இருக்கின்ற சாந்தமும் அமைதி உள்ள ஆவியுமான இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள் என்றும் அது தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றது என்று

தொழுது கொள்ள வேண்டும். பிதாவின் பரிசுத்தம், குமாரனின் பரிசுத்தம், ஆவியானவரின் பரிசுத்தம், நமது ஆவி ஆத்மா சரீரத்தை எவ்விதம் பரிசுத்தம் ஆக்குகிறது என்பதை

0: இருந்து நல்ல ஒரு கொண்டார். என்ன சொல்றீங்க எனக்கு?
1: உங்கள் தாளந்துகளை தேவனின் நாம
0: நீங்கள் பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும். ஒரு மாப்பிள்ளை பார்க்க வருகிறார் என்று வைத்துக்க வேண்டும். அதே போலதான் அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக காணும்படியாக
1: மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள
0: வேண்டும். பரிசுத்தம் செய்யும் நகர வாசலுக்கு
1: கலையக இலக்கம்

गाड़ी छोड़ போட்டிகளை அன்போடு முன் மாதிரியான அன்பு ஏன் இப்போலவே இந்த உலகத்திலே வாழ் அது போலவே உன்னாலும் பரிசுத்தமாக வாழ முடியும் உன்னை பரிசுத்த பாதையில் வழிநடத்த நான் உன்னோடு என்ற அன்போடு

கூடாதவர்கள் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான இவரை கூறுகின்றது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரமே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான முன்மாதிரியை இயேசு அன்போடு காண்பித்திருக்கிறார், போயிருக்கிறார். மற்ற கணக்குகளை செய்து முடித்து விடுகின்றோம் அல்லவா? அதுபோலவே இயேசு நமக்கு மாம்சமுடையவராகி மனதோகம் அடையினாலே நம்மால் நிச்சயமாகவே பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும்

உங்களுக்காக பாதுகள் பட்டு நீங்கள் தம் உங்களுக்கு மாதிரியை குமாரன் அருகிலேத்தினாலே கழுவுகிறார். பதிமூன்று தூரத்திலே இருந்து மோசையிடம் பாதரைக்கே என்று உத்தரவிடுகிறார். ஆனால் ஏசுதம் அருகிலே அன்போடு வந்து கால்களையும் ஆத்மாக்களையும் எண்ணங்களையும் நம்முடைய அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஜீவியத்தில் நம்ம அன்போடு வழி நடத்தி செல்கிறார் என்று சொல்லலாம். பாவியை அரவணைக்கும் அன்பு, இயேசுவின் அளவற்ற அன்பு நம்மை பரிசுத்த பாதையிலே நடக்க உந்தி தள்ளுகின்றது. அன்புடன் அவருக்கு துரோகம் செய்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணம் நம்மை பரிசுத்த பாதையில் வழி நடத்துகின்றது. அன்போடு நம்மளை வேதனைப்படுத்துவது எப்படி பார்த்தது போல நாமும் அன்புமா மன்னிக்கும் அன்பு கர்த்தருடைய மன்னிப்பு அன்பு நம்மை பரிசுத்த வாழ்க்கையை தூண்டுகிறது. நாம் ஒவ்வொரு

அவர் நம்மை தேற்றியையும் மன இரக்கத்தையும் நமக்கு காண்பிக்கும் பொழுது அவரை பிரியப்படுத்தாமல் இருப்பது எப்படி? மனது உருகின்ற கர்த்தராகிய நம்மை பரிசுத்திலே வழி நடத்துகிறார். அவரை ஒருபொழுதும் நாம் துக்கப்படுத்தி விடவே கூடாது. ரத்தம் சிந்திய அன்பு, அந்தபடியே இயேசுவும் நம்முடைய சொந்த இரத்தத்தினால் மனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக என்று எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கின்றோம். நம்முடைய பரிசுத்தத்தின் மேல் அளவற்ற ஆர்வமும் வைராக்கியமும் கொண்ட ஆண்டவர் நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஊற்றி கொடுத்து நம்மை பரிசுத்த சித்தமானவர். என்னுடைய பாவங்கள் அல்லவா உண்மை தெய்வையிலேயே அறைந்தது என்று உம்முடைய சொந்த பிள்ளைகளாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது என்பதை நாங்கள் எபேசியர் 1வது அதிகாரத்தில் இருந்து பேசும் அன்பு

நம்முடைய நாடு அங்கு துதிக்கும் கூட்டத்தின் மத்தியில் மனமகிழ்ச்சியோடு இருப்பதை விட்டுவிட்டு நம்முடைய பரிசுத்தத்திற்காக ஒரு அட்வொகேட் போல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். மூன்றாவதாக ஆவி ஆனவரால் வருகின்ற பரிசுத்தம் பலத்தினாலும் ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சகரிய நாள் ஆறுல வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பரிசுத்தத்தை கட்டளை இடுகிறார். அது கண்டிப்பான ஒரு குமாரனாகிய இயேசு பரிசுத்தமாக வாழ தம் ஜீவனை உங்களுக்காக கொடுத்தார். அந்த அன்பின் பரிசுத்தம் பரிசுத்த ஆவியானவர் என்றும் தம்மை நொறுக்கி வந்த நமக்குள்ளே தங்கி நிற்கின்ற ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறது நிச்சயமாகவே நாம் பரிசுத்தமாக வாழ உதவுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே தேவன் இந்த செக்கனா மகிமை ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்தலத்திலே இறங்கி நிற்பார். பின்னர் சாலமோனுடைய தேவாலயத்திலே மகிமையினால நிரப்பினார் என்றும் இன்றைக்கு நம்மை ஆலயமாக நம்மை ஆலயார் இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசலம் இருக்கிறதே அவரிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் என்று வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதவர்களாக இருக்கிறீர்களா என்று ஒன்று புரிந்தால் என்று சொல்லி வேதம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்று செப்பானியம் 3:17 வாசிக்கின்றோம். மனிதன் செய்கின்ற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். கவனியுங்கள், பேசித்தனம் செய்கிறவனோ தன்னுடைய சுய சரீரத்துக்கு விரோதமான பாவத்தை செய்கின்றான் என்று வேதம் சொல்கிறது. 1 Cor 6:18 ஒரு தகப்பனுடைய முன்னிலையிலே மகன் எதிர்த்தனம் செய்ய துணிந்து செய்வானாம் உடலிலே பாவம் செய்ய எண்ணம் வருமா? இன்றைக்கு உங்களாவே ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கன்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஓட்டம் ஜெயத்தோடு முடியும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்மை பரிசுத்தராக்கும் என்பதை நாங்கள் 1:21 வாசிக்கும் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராக்கும் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர் நமக்கு முன்

0: Oh, praise the Lord, sister.
1: Oh, praise the Lord, Pastor Anton Rasanayam. அவருடைய ஏதோ ப்ராப்ளம்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது, டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் என்றபடியால் நாங்கள் உங்களை தொடர்ந்து உங்களோட வார்த்தையை நீங்கள் கொண்டு வாருங்கள். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகத்தை அரவழைக்கப் போகிறோம். அவர் வந்து அவரோட வார்த்தையை 210 நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். நாங்களும் அவளோடு இருக்கிறோம் அவரை கேட்பதற்கு. பாருங்கள் பாஸ்டர், வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.
2: நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஒன்றான மெய்தேவருக்கு துதி தோத்திரங்களை செய்ய வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கன்னியான ஈவுகளை பரிபூர்ணமான வரங்களையும் தருகிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எங்களோ உங்களுக்கு வாசம் செய்கிற தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடும் கூட இரும். நாங்கள் உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ளவர்களாக உமக்கு தோத்திரங்களை துதிகளை உம்மை உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கை செலுத்தி நாங்கள் ஏசாயா 6:3 வசனத்துல பார்க்கும் பொழுது, சேரா மீன்களும் கேருபீன்களும் எங்களுடைய தேவனை துதிக்கின்றன. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நாங்களும் இந்த பூமியில இருந்து அந்த மூன்றான மெய்த்தவனை துதிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். யோவான் 3:30 வசனத்துல, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். எங்களுடைய எங்களுக்காக மனுக்குலத்திற்காக எங்கள் பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை இயேசு அந்த சிலுவையில் ஏற்றிக் கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். எங்களுக்கு சுகத்தை தருகிற தேவன், ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தருகிற தேவன், அந்த மெய்யான தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். பாருங்கள், 10 குஷ்டரோகிகள் அவரிடத்துல வந்தார்கள். ஒருவன் மட்டும் நன்றி நன்றி சொன்னான் அவருக்கு. எங்களுடைய தேவன் இந்த உலகத்து மக்களுக்கு யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் அவர் நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பச்சபாதம் இல்லாத தேவன். மனிதர்கள் தான் நன்மைக்கு பதிலாக தீமையை தெரிந்து கொண்டார்கள். எங்களுடைய தேவன் மனுக்குலத்திற்கு நன்மையை மட்டும் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நாங்கள் லூக்கா 17:12 வசனத்தில பார்க்கும் பொழுது, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். லூக்கா 17:15 வசனத்துல, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, இப்படியாக தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்பொழுது இயேசு சொல்கிறார், தேவனை மகிமைப்படுத்துறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எங்களுடைய தேவனுக்கு, நாங்கள் எங்களுடைய தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய தேவனை, மெய்யான தேவனுக்கு நீங்கள் இப்படித்தான் வாழ, அவரோடு உறவு கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. பாருங்கள், பல இடங்களில் தேவன் திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நானும் தேவன், அவர்களை விசுவாசம் வைத்து நாங்கள் நடக்க வேண்டும். அவருடைய வசனத்துல விசுவாசம் வைத்து பயன்கள். அவருடைய வசனம் ஒரு பொழுதும் பொய் சொல்லாது. தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் நன்மைகள் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இப்படியாக அப்பொழுது நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும். ஒரு தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்கள், அன்னாள் தேவனை நோக்கி ஜபிக்கிறாள், எனக்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் அழுது ஜபிக்கிறாள். அதன் பின்பு அவள் தூக்கபோகமாயிருக்கவில்லை. தேவன் தன்னுடைய ஜபத்தை கேட்டார் என்ற ஒரு உணர்வோடு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இப்படியாக தேவன் சாமுவேலை கொடுத்தான். சாமுவேலை அன்னாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் அதன் பின்பு 4 பிள்ளைகளை அந்த அன்னாளுக்கு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு நாங்கள் ஒன்றை கொடுக்கும் பொழுது அவர் எங்களுக்கு பல மடங்கு அதிகமாக திரும்பி தருகிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார். 1 தசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும். பாருங்கள், விசுவாசத்தை நாங்கள் தேவனுடைய விசுவாசமானது கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ரோமர் 10:17 சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க உங்களுடைய விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கிறது. கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு அதில் சேர்த்து விட்டீர்களாக இருந்தால் நீங்கள் மலைகளுக்கு கட்டளைய முடியும். உங்களுக்கு பாருங்கள், ஜனங்களுக்கு எதிர்கோ ஒரு ஒரு தடுப்பாக இருந்தது. பாருங்கள், தூதி எடுக்கும் பொழுது அந்த எதிர்கோ விழுந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் சீலாவும் பாருங்கள் சிறைச்சாலையில தூதி எடுத்தார்கள், அவர்களுடைய கட்டுக்கள் முறிந்தது. தேவன் அந்த இடத்துல மினிஸ்டரின் ஏஞ்சல்ஸை அனுப்பி அந்த கட்டுக்களை உடைத்து அவர்களை விடுதலை செய்ததை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், துதியில தோத்திரத்தில தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் எங்களுடைய இறுதியத்தை தான் பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான். தேவன் உள்ளாந்தரிய எங்களை ஆராய்ந்து அறைகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சிந்தனைகள், அவருடைய ஆவி எங்களுடைய இறுதிய சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு அறிவிக்கிறது. பாருங்கள், யாரும் மறைக்க முடியாது. இன்றைக்கு மதங்களில் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை பாருங்கள், இசைக்கியல் 8 பாருங்கள், இசைக்கியல் தேவன் காட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற இந்த ஊர்வன, இன்றைக்கு மதங்களில் இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை கும்பிடுகிறார்கள். ஊர்வனவாக, தேவனுக்கு பிரியமில்லாத உருவங்களாக. பாருங்கள், இப்படியான அருவறுப்பான காரியங்களை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11:17 பார்க்கும் பொழுது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே மைத்தோம் தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறீர். பாருங்க, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மனிதன் சிந்திக்கிறது போல மனித அளவில் நாங்கள் எங்களை தேவனை எடை போட்டு கொள்ள கூடாது. பாருங்கள், மோசையோடு அவர் பேசி செங்கடலை இரண்டாக பிரித்து யோர்தானை பின்னட வைத்து எரிகோ கோட்டைகளை தகர்த்தி இப்படியாக அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்ற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அந்த இடத்துல இருந்து அந்த மத மக்கள் எல்லாரும் பயந்தார்கள், நடுங்கினார்கள். செங்கடலை பிளந்து வந்த தேவனை பார்த்து, அவர்களுடைய ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு திகிலும் பயமும் வந்தது. யோசுவாவுக்கு பாருங்கள், திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமனுடைய இறுதியத்தை விட்டு விலகாதிருப்பதாக, இரவும் பகலும் தியானமாயிரு. இப்படியாக அவர் தியானமாயிருந்ததன் நிமித்தம் நம்ம கானான் தேசத்தை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 11:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பாருங்கள், தோத்திரம் செய்ய வேண்டும். நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு தான் நீங்கள் தோத்திரங்கள், துதிகள், அவரைத்தான் உயர்த்த வேண்டும். பாருங்கள், அதோடு எபிரேயர் 11:16 சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய தேவன் எங்களுக்கு எப்பொழுது நன்மை செய்கிறார். இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அப்படியே நாங்களும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அவரிடத்தில் வாழ்ந்த எல்லாருக்கும் வியாதிகளை சொசமாக்கினார், நன்மை செய்கிறவனாக சுத்தித்திருந்தார். எங்களையும் நற்கிரிகைகள் செய்யும்படியாக அவர் எங்களை பழக்கப்படுத்துகிறார். இப்படியாக நன்மை செய்கிற காரியங்கள், தான தர்மம் செய்கிற காரியங்களில் தேவன் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு ஜட்மன் கொடுக்கும் பொழுது உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தவர்களை, பாருங்கள், தண்ணீர் தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பவர்களை, ஜெயிலில் விசாரிப்பவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களை போய் ஜெபிப்பது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்பவர்களை பாருங்கள், இயேசு கிறிஸ்து வலது பக்கத்துல பரலோகத்துல சேர்க்கிறார். இப்படியாக ஏழைகளுக்கு இறங்காதவர்களை பாருங்கள், இடது பக்கத்துல சேர்க்கிறார். அதனால நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு நன்மை செய்து வாழும் பொழுது, நற்கிரியைகள் செய்து வாழும் பொழுது, அது இயேசுவுக்கு பிரியமான இயேசுவை போல நன்மை செய்ய அவர் எங்களுக்கு கற்று தருகிறார். அதில தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்படியாக நாங்கள் நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு திரும்ப சமாதானம் எங்களுடைய இறுதியத்தில் வருகிறது. கொலோசியர் 3:15 பார்க்கும் பொழுது, தேவ சமாதானம் உங்கள் இறுதியங்களில் ஆழக்கடவது, இதற்கன்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். நாங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 5:14 தேவனுக்கு தோத்திர பலியிட்டேன், உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. பாருங்கள், தேவனோடு ஆபிரகாம் பொருத்தனை செய்தான். பாருங்கள், தேவன் சொன்னபடியே ஆபிரகாம் வாழ்ந்தான். பாருங்கள், அந்த மத தன்னுடைய தகப்பன் வீடு ஒரு ஒரு உருவங்களை செய்து வணங்குகிற குடும்பத்திலே இருந்து ஆபிரகாம் தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள், விக்கிர ஆராதனை உள்ள குடும்பம், விக்கிர வியாபாரம் செய்கிற குடும்பத்திலே இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து தேவன் பாலத்தை என்னும் கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இப்படித்தான் இன்றைக்கு உங்களையும் பலவிதமான மத கலாச்சாரங்களிலே இருந்த மக்களை பிரித்தெடுத்திருக்கிறார். உங்களை அந்த அதே போல இந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வதற்காக அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அவரோடு பொருத்தனை செய்து கொள்ள வேண்டும். நான் பாருங்கள், அன்னாள் எனக்கு நீர் ஒரு பிள்ளை தருவீராயிருந்தால் மிச்ச ஒரு பிள்ளைதான் கேட்டார். பாருங்க, அந்த ஒரு பிள்ளையை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று அன்னாள் பொருத்தனை பண்ணி கொண்டார். ஆனால் அவளுக்கு அதற்கு மேலாக 4 பிள்ளைகளை கொடுத்து அன்னாளை பரவசப்படுத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். ஒரு நாங்கள் ஒன்றை கொடுக்கும் பொழுது அவர் பன்மடங்காக அதை தேவனை கண்டு தேவனுடைய ஊழியத்தை கண்டு அவரை அவருடைய இயேசு நாமம் இந்த உலகத்திலே உயர்த்தப்பட வேண்டும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இயேசு அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். அவருக்காக நாங்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது, ஊழியத்துக்கு உதவி செய்யும் பொழுது, இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுது தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். அவர்கள் இப்படியாக பொருத்தனை செய்யும் பொழுது சங்கீதம் 50:15 நீங்கள் ஆபத்து காலத்துல இப்படி பொருத்தனை செய்து கூப்பிட்டு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவர் நிச்சயமாக பொய்யறியாத தேவன். அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது எங்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது. பாருங்கள், துன்மார்கள் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ளும் பொழுது எங்களுடைய வழிகளை எல்லாம் தேவன் வாக்கிய பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 12:4 பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அவர்கள் எல்லா நாமத்திலும் மேலான நாமம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த பரலோகம் பூமிக்கு கீழ் எல்லா நாமத்திலேயும், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா நாமத்திலேயும் உயர்ந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அற்புதங்கள் அதிசயங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய உயர்ந்த நாமத்திலே யூனா 2:8 பார்க்கும் பொழுது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பாருங்கள், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து இடத்திலே இருந்து வருகிறது. இந்த மாயையை பின்பற்றுகிறவர்கள் மதங்களிலும் வாழுகிறவர்கள் அந்த கிருபை எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து தந்தது. பாருங்கள், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. பாருங்கள், பழையாட்டுல நீங்க பாவம் செய்யும் பொழுது பரி செலுத்தப்பட வேண்டும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பரி செலுத்தப்பட வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டுல கிருபையும் சத்தியமும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். எங்களுக்கு தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மற்றவர்களை உங்கள் தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்கும் பொழுது எங்களுடைய தப்பிதங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், எல்லோரும் பாவிகள். நாங்கள் ரோமர் 3:23 பார்க்கும் பொழுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இரக்கம் உள்ள தேவன். நான் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக இருந்தார். இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் பொழுது, நான் தான் குற்றவாளி, மனிதனாக பிறந்து எங்களுடைய ஆதாம் ஒவ்வாள் செய்த பாவத்தின் விளைவாக அந்த ஆதாம் ஒவ்வாளின் தந்தையாக நாங்கள் ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒட்டு மொத்தமான மக்களுக்காகவும் இயேசு தன் உயிரை கொடுத்து இந்த மண் உயிரை காப்பாற்றினார். பரிசுத்த ரத்தத்தினாலே, வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டார். 2 Corinthians 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்த வேண்டும். பாருங்கள், எபிரேயர் 12:28 நாங்கள் ஒரு போகிற தேசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அசைவில்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், நித்திய நித்தியமாக வாழப்போகிற ராஜ்யம் தான் நாங்கள் இயேசு ராஜாவோடு வாழ்கிற வாழ்வு. எபிரேயர் 12:28 சொல்லுகிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள் கிருபையையும் சத்தியத்தையும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய கிருபையை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் வரும் பொழுது சங்கீதம் 100:4 சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை தோத்தறியுங்கள். பாருங்கள், மரியாம் மோசேயோட சகோதரி வெற்றி சிறந்தார். பாருங்கள், யுத்தம் தேவன் அவர்களுக்கு யுத்தத்தை செய்தார். செங்கடலை ரெண்டாக பிளந்து அவர்களை கால்நடையாக நடத்தி தன் 20 லட்சம் மக்களை செங்கடலை பிளந்து இப்படியாக கால்நடையாக அடைத்து சென்றார். வெற்றி சிறந்தார். இப்படித்தான் சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தார். எங்களையும் அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்வை தருவதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். இயேசுவினுடைய வழியில நாங்கள் வாழும் பொழுது அவரை போல நெற்றிகைகள் செய்யும் பொழுது எங்களுக்கு தோல்வி இல்லை, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக துக்கத்தை துக்கம் சந்தோஷமாக மாறுகிற வாழ்க்கையாக இந்தியத்தில் ஒரு சமாதானத்தோடு தேவனுடைய சமாதானத்தோடு இயேசுவினுடைய சமாதானத்தோடு ஒரு வாழ்கிற வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 100:5 பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பாருங்கள், நாங்கள் ஜோசுவா செங்கடலை பிளந்து யோர்தானை பிளந்து அடுத்ததாக வருகிறது எதிரியோ கோட்டை. இந்த எதிரியோ கோட்டை பாருங்கள், ஆக ஒரு யுத்தம் இல்லாமல் துதியினால ஆராதிக்கும் பொழுது அந்த அந்த எதிரோ மதிலை சுற்றி வரும் பொழுது அந்த தடவை சுற்றி வந்தார்கள். அவர் தடவையில் வந்து அவன் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆர்ப்பரித்த பொழுது தேவன் அந்த எகிகோ கோட்டையை உள்ளத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் துதிக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் அந்த தடைகளை எல்லாம் எதிரோ எங்களுக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு தடைகளான எதிரோ கோட்டைகளை அவர் எங்களுக்காக உழத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் தோல்வி தருகிற தேவன் அல்ல. மற்ற மனிதர்களுக்கு எப்படி நடக்கும் என்று பார்ப்பார்கள், ஆனால் தேவன் எங்களுக்காக அவரிடத்துல நாங்கள் யுத்தம் பண்ண விட்டு விட வேண்டும். பாருங்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் எங்களுக்கு போராட்டம். இந்த போராட்டத்துல வெல்லுவதற்கு தேவனுடைய வசனத்தை தான் நாங்கள் பாவிக்க வேண்டும். அந்த வசனம் உங்களுடைய இதயத்துல இல்லாவிட்டால், உங்களுடைய ஆத்மாவை அந்த வசனம் நிறைவாக வைத்துக் கொள்ளாவிட்டால் பாருங்கள் ஒரு தோல்வி உள்ள வாழ்வு. நீங்க மதங்களில் வாழ்கிற மக்கள் தேவனை உண்மையான தேவனை தோத்திரம் செய்து நன்றி இல்லாத மனிதர்களாக வாழ்கிறவர்கள் பாருங்கள் தோல்வியை தழுவி கொள்கிறார்கள். அவர்கள் சரீர பலத்தில மட்டும் நம்பி வாழ்கிறார்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், சகரியான் அவங்களுடைய தேவன் சொல்லுகிறார், சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பாருங்கள், மனித பலம் பலத்தினால நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய பலத்தில பாருங்கள், இயேசுடைய பலம் எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் பிபிஎஸ் 4:13 பார்க்கும் பொழுது என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. பாருங்களுக்கு ஞானத்தோடு கூடிய பலத்தை எங்களுடைய தேவன் தருகிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 15:3 கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் தீர்த்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கு வரும் பகைஞன் சொன்னான். இப்படியாக அவர் காற்றை வீசப்படினார், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். யாத்திராமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார், ஒருவரும் இல்லை. இந்த மலங்களில் இருக்கிற சிமோன் கோட்சால ஒன்றுமே செய்ய முடியாதவர்களாக, மனிதர்களை வஞ்சிக்கிற கடவுள்களாக, அவர்கள் மனித கைகளினால் உருவாக்கப்பட்ட கடவுள்களாக அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், சத்துரு பிசாசு முன்னைக்கு மதங்களை கூட மனிதர்களை வஞ்சிக்கிறான். பார்வோரும் குதிரைகள் அவருடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வட்டாந்தரையில் நடந்து போனார்கள். இப்படியாக மிரியாம் பாடும் பொழுது பாருங்கள், வெற்றி சிறந்தார். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரிகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் அவருக்காக ஒரு துதிய பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் எங்களுக்கு துதியின் ஆடையை தரும்படியாக நீங்கள் கேளுங்கள். நாங்கள் எங்களுடைய துயரங்களை எல்லாம் மறந்து, கஷ்டங்களை மறந்து அவரை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதி

கொண்டாடுவோம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் மனித்து

போ கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பெலன். எத்தனையோ நன்மை செய்தவரை ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபையுள்ளவரே என்று நாளில் நாம் உயர்த்திடுவோம். புலம்பலுக்கு பழைய ஆனந்தமே என்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு என்று குச்சாக ஆவி வந்தாச்சு. துயரத்துக்கு பதில் ஆறுதலே என்று

0: எங்களை துதிக்குவதற்காக எங்களை படைத்தீரே, துதியின் ஆடை எங்களுக்கு தந்தீரே, துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்க செய்தீரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் துதிக்கும் பொழுது உம்மை உயர்த்தும் பொழுது அவர்களுக்கு முன்னால் இருக்கிற அத்தனை எதிகோக்களும், கஷ்டம் என்ற எதிகோ, துன்பம் என்ற எதிகோ, ஆண்டவரே நோய் என்ற எதிகோ, பலவிதமான எதிர்ப்புகள் என்ற எதிகோக்களை எல்லாம் நீர் அகற்றி விடும்படியாக அன்றைக்கு யோசுவா துதித்த பொழுது அந்த ஏழாவது நாளிலே அந்த எரிகோ கோட்டையை நீக்கிறது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுடைய எரிகோக்களையும் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ உம்முடைய ஐஸ்வர்யம், பரலோக ஐஸ்வர்யத்தின் நிறைவினால இந்த மக்கள் ஒவ்வொருவருடைய குறைகளை நீக்கி அவர்களை பரிபூரணமாக மாற்றுவீராக. தோத்திரத்தோடு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரத்தோடு பரலோக தேவனுக்கு தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு குறைவுகளும் நிறைவாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைப்பதாக. ஒருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். எனக்கு கூட அதுல பிடித்தது என்னவென்றால், அது ஜெரிகோவின் மதில் என்ன மாதிரி கீழே விழுந்தது. கத்தரின் சேனை உள்ளவர்கள் வந்து அவர்களுடைய ஆயுதத்துடன் போகவில்லை. அவர்கள் போனது கத்தரை ஆராதித்து கொண்டே போனார்கள். அவர்கள் 7 நாட்கள் ஆராதித்து 7வது நாள் அந்த மதில் அப்படியே 1000 கணக்கான வருஷங்கள் இருக்க வேண்டிய அந்த மாதிரி அவர் பெரிய மாதில் கீழே அப்படியே விழுந்தது, விழுந்து உடைந்தது என்றபடியால் அது ஒரு பெரிய ஒரு காரியம். அது எங்களை கத்தர் எங்களையும் எங்களோட ஆத்மாக்களை உள்ள எங்கள் பக்தியையும் அவர் உயர்த்துகிறார் என்றால் அந்த மாதிரி தான் எங்களோட கத்தர் உள்ளவர். அவரை உயர்த்தி நாங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆயுதங்களும், எங்களுக்கு எதிராக நிற்கிற எல்லா ஆயுதங்களும் உண்டும் வாய்க்காது, எல்லாம் விழுந்து அந்த மாதிரியே சிதறி போகும் என்றபடியால் நீங்கள் என்னோட இப்பொழுது அக்ரி பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட டீமுக்காகவும் சத்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சத்தின்படி சத்திய வெளிச்சமாக இருக்கிறதுக்கு, வெளிச்சமாக இருக்கிறதுக்கு, வார்த்தையின் வெளிச்சமாகவும் இருக்கிறதுக்கு, மற்றும்படி சங்கம் ரேடியோ காஸ்பிள் என்று சொல்லி பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா உயர்த்தின இந்த நன்றா நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. 220 நாடுகளும் ஆல்மோஸ்ட் 2000 பீப்புள், அந்த அளவுக்கு 1000 பேர்கள் வந்து சேர்ற அளவுக்கு வளர்த்திருக்கிற இந்த ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. கத்தரோட நாமத்துக்காக உயர்த்தி நடத்தி கொண்டு வர்றார் இந்த கடைசி நாட்கள்ல. அது எங்களுக்கு எதிராக வரும் ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்று சொல்லி நீங்கள் நன்றாக இருக்கு என்னோட எக்ரி பண்ணி ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.
0: I decree and declare, we exalt the one true God in the praise and worship. I agree with me, Sister Rajini Arangaramani, and we worship and we remove all the hurdles like Jericho in Jesus' name. I bless all the people with Jesus' name in my heart. Amen, amen,
1: amen. Amen. Amen. Thank you, Pastor Anton Rasanayam. God bless you. அடுத்ததாக நாங்கள் God bless you too. நீங்களும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க இந்த இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வாதித்துக் கொண்டே உங்களை உங்களோட வார்த்தையின் மூலமாக எத்தனையோ பேர் கர்த்தரோட சபைக்குள்ள வந்து சேர்ற அளவுக்கு உங்களை அவர் உபயோகிப்பாராக. God bless you, Pastor.
0: உத்தவருக்கு மகிழ வேண்டவதாக அப்படியோசரமான ஊழியக்காரன். God bless you, sister. God bless you, everybody. Amen.
1: Amen. Amen. அடுத்ததா நாங்கள் முடிவு ஜபத்துக்குள் செல்லலாம். பிரதர் மகேந்திரன்,
2: Amen.
1: Amen. Thank you. Thank you. Amen. Amen. Thank you, Lord. Thank you. Thank you. Thank you, Jesus. Yes, Lord. This is not enough, Lord. None of us, Lord. We humble ourselves, Lord. We are none but, Lord, but you brought us out of the miry clay. and brought us, Lord, out of where we should have been. We should have prayed for our own sins. We should have been crucified ourselves. But you took our curse and our sin from us, Lord, and bore it upon you, Lord. That alone is worthy and more than enough for us to come and worship you, praise you, give thanks to you, glorify you, and share this wonderful message of the gospel, Lord, of the peace and love and joy into the people's lives, Lord, that they will not, Lord, die and go into eternal damnation, but go into the eternal salvation that you have given to them through eternity, that they will go not into hell, but into heaven. This is the message of the gospel, Lord, that goes on 24/7, Lord, from Sangam Radio Gospel, Lord, from Brother Leslie, dedicating so much of his time and energy, Lord, and Sister Rita, Lord, and Brother Mahindran, so dedicated also, Lord, coordinating these programs along with Sister Rita, going in, Lord Jesus, with many nations of the world, talking to many people, coordinating them to come and join, Lord, even as they are also now hearing about it, Lord, the way you have given such favor, Lord. They are hearing from each other and wanting to come and participate. And so many new people have come and joined, Lord. And the enemy sees it, and he sees everything possible to come and give technical difficulties and all the rest of whatever that goes on in the background, Lord. We do not know. You see it all. You know it all. We give it all to you, Lord. We can only dedicate ourselves more and more, humble ourselves more and more, to have your will and your the power of your work alone to go on, Lord, that no weapon that is formed against us shall prosper. No tongue that is rise up against us, Lord, you will permit. But this is the you will condemn and you will judge. And this is the heritage of the servants of the Lord. And I decree and declare that over the entire team, Lord Jesus, that come to, Lord, serve through Sangamam Radio Gospel to Nithya Bharti and Velicham and Nithya Velicham, Lord Jesus. We give them all to you, Lord Jesus, in Jesus' name. There's nothing impossible with you, God. We thank you for hearing our very word, Lord, and the technical difficulty that came from Pastor Jana Prahasam today from Colombo, Sri Lanka, which is inevitable because of other weather conditions or whatever they might take place from Colombo itself. But Lord, we give it all to you, Lord. Next time he comes, it'll be all clear and well, Father. And I thank you, Father, for that, Lord, and give it all to you, Master. You are the controlling factor, Lord. When we humble ourselves, when we beseech you, when we bring you, Lord Jesus, and raise you up, Lord, among the nations of the world, lift your name up, Lord, you will draw all men unto yourself. That is your promise, sir. So we thank you for that, Lord. Your name be lifted up, glorified and honored. You will not share your glory with man. You are a jealous God for that, Lord. But we are careful, Lord, to know that we only can humble ourselves, come before you. We are not worthy of anything except your worthiness coming into us and making us who we are. We are kings and priests because of that, Lord. And we thank you for that, Lord, according to the word that you have given to us. Now, Lord, we give, Lord Jesus, the very program that went on this evening, Father. Lord, we give, Lord Jesus, Nithya Balicham that was started off, Lord, with me hosting today, Lord. I feel more of a burden, more of a, Lord Jesus, because of what is, Lord, I feel it in my own heart and my spirit, Lord. I give it and lay it at thy feet and at thy altar, Lord. I'm not worthy of anything. I'm your servant, Lord Jesus. Jesus, only to, Lord, do that which is pleasing for you and to you, Lord, not standing in the way by any means with anything, Lord, with the team, Lord, coming together, Lord. We are only, Lord, your servants, Lord, and we lay ourselves at thy feet and at thy altar, humbling ourselves before you once again. Now I pray, Lord, even as Sister Grace J. Ranjan, who came and worshipped, Lord, and shared the word also, Lord, from the way she shared from Ephesians 2, Lord. We thank you, Lord, for many that have been hearing and encouraged by it, Lord, and, Lord, being blessed by it, Lord. And we thank you for her ministry and her call, Lord. Protect her, keep her, lead her and guide her, Lord, along with her family and children, oh God. And we thank you, Lord Jesus, with the power of the Holy Spirit to rest upon her, to give that a way in which you would lead and guide. So thank you, Lord, for our sister Dolly, who came and prayed for the ministry that goes on, Lord, through the servants of the Lord, to pray for them, Lord. So we thank you, Father, for that prayer that went on before you, Father. Every single time we come together, Lord, we give them and bring them forward with you, Lord, with your anointing alone that can do the work, Lord. Nothing that is able to be fulfilling anything through us, but through you and you alone. That's where it starts and that's where it ends, Lord. So we thank you for that, Lord, and her singing and all that she comes in and falls into the gap, Lord. And Lord, even through my message, Lord, Father, the beautiful song, Lord Jesus, had a technical problem or something that the words were not stopping and not coming through. My Lord, in the name of Jesus, we give it all to you, Father. Lord, not by might nor by power, but by my spirit, saith the Lord, that this mountain will crumble and fall and become plain. In Jesus' name we pray. No weapon, Lord Jesus. No hindrance, Lord Jesus. If God is for us, who can be against us? According to Romans 8:31. Lord, we thank you for that promise, O God. Now we, Lord, lay, Lord Jesus, the rest of the segment that went on, O Father. Even as I prayed for the nations of the world, many were touched, many were delivered, many were set free. And that is what the enemy doesn't want to see. And Lord, that is why, Lord, we are more than conquerors through who we have believed. Greater is he that is within us than the one that is in the world. Battle is the Lord and the victory is ours. And we call it out from the victory side over these networks, Lord, in Jesus' name. I also thank you, Lord, for the ministers of the gospel, the first message that you gave me, Lord. I said, we have already given thanks to you. And Sister Arundhati's message, Lord, we thank you, Lord, for that wonderful message you brought forth, Lord, that we are kings and priests and we are a chosen generation called of God. And Lord, we thank you for that royal priesthood. Thank you for that message, a challenging message using Moses as example, Lord, 40 years in a very place he was raised, oh God, as a in the king's palace, Lord. And the next 40 years, how you chose him, called him out, Lord, separated him, Lord, our God, and took him through the wilderness life, Lord, yeah, and to lead, Lord Jesus, and prepare him, Lord, for to bring the people as a leader of Israel, the nation of Israel, Lord, to the promised land, Lord. How you chose him and you brought them through, Lord, as a leader and showed forth your many miracles even before Pharaoh, Lord. So we thank you for that. Such a call, Lord, is bestowed upon many of us, Lord. It is our privilege, Lord, to have that call upon us as well, as you have called us, empowered us, given us that power and authority, Lord, right from the top to bottom, every one of them that come and join us, Lord, from within the network, within the teamwork, to outside sources that come as pastors and handmaidens of the Lord, that all come and share from nations of the world. This is not of us, Lord. It is your work, Lord, the work of the Holy Spirit and the power of the Holy Spirit, anointing power of the Holy Spirit that accomplishes the task that you have given to us in Jesus' name. Thank you, Lord. And we thank you, Lord, for the message that had a problem with Pastor Jana Prahasam, but you have taken control of it, Lord. Next time it's going to be much better being able to come through, Lord. No hindrances, no barriers, technical difficulties all removed in Jesus' name. Whatsoever things we bind here on earth shall be bound in heaven and loosened against it shall be loosened in heaven in Jesus' name. Thank you for the wonderful message that came through from Pastor Anton Rasanayam, Lord, for the encouraging message, Lord, oh God, how the walls of Jericho fell down, not because of weapons in their hands, not because they come with horses and chariots, but we come in the name of the Lord our God. That's what they prove, Lord, in coming and just worshiping you, praising you with psalms and tambourines and timbrels and all these things, Lord Jesus. They came and worshiped 6 days, and the seventh day the wall came down on its own, a wall that was made to stand for thousands of generations was able to crumble and fall down at their very feet, Lord. So we thank you, Father, for the wonderful, miraculous God who can show miracles through Moses to the revelation of God coming through Jesus Christ into the New Testament. And he's the New Testament Savior, the Lord Jesus, whom we love and serve and worship. In Jesus' name we pray. Amen and amen.
2: Amen.
3: Amen. Amen. Thank you, Sister Rajani. எல்லோரும் சேர்ந்து என் ஆத்மாவை சொல்லுவோமா?
4: 905-607-0583 டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123 மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494 North America toll free 866-350-0821 சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826 இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனைகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ, தொல்லைகளோ, வியாதிகளோ இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே. உங்களை அழைத்த இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்பொழுது

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்

இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 115 3 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரே, இந்த 7 மணி ஆண்டவரே பாலு என்று ஜீவத்தில் தகப்பன் ஜீவ கூட்டத்தில் தகப்பன் ஆண்டவரே பாலு எங்களை கலந்து கொள்ள தந்த கிருபைக்காக உடான கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் மாய தகப்பன் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை காசி வச்சமைக்கான உடான கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் மாய தகப்பன் ஆண்டவரே இந்த ஆண்டவரே பா இந்த ஜீவ கூட்டத்திற்கு வந்திருக்கிற தகப்பன் ஒவ்வொருவரையும் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. அப்பா அதேன்னு நீர் தாமே தகப்பன் ஆண்டவரே அனைவரையும் தகப்பன் ஆண்டவரே உங்களுடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாருங்கள் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அவர்கள் மூலம் ஆண்டவர் நீர் ஆண்டவரே பாதுன்னு ஆண்டவரே ஆண்டவரேப்பா நீ செய்ய நினைத்திருக்கிற அனைத்து காரியங்கள் நின்று செய்ய வல்லவராக இருக்கிறேன் ஆண்டவரே. நீ ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஆண்டவர் ஜபத்தை உங்களுடைய கைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜபத்தில் ஆண்டவரே பாதுன்னு ஆண்டவரே நாங்கள் செய்த ஆண்டவரை முடியும் வரை ஆண்டவர் இந்த ஜபத்திற்கு ஆண்டவரை இந்த தடைகளும் இல்லாமல் தகப்பன் ஆண்டவரே அப்பா இந்த ஜபத்தை ஆண்டவர் நாங்கள் ஆண்டவரை நடத்தி செல்வதற்கு நிறுத்தம் ஆண்டவரே ஆண்டவரை உதவி செய்யும் தகப்பன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவர் நிவேதமானவரை ஆராதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மேம்படுத்துகிறோம் துடிக்கிறோம் துடிக்கிறோம் துடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதிரி தகப்பன் ஆண்டவரை பாதுனவரே இந்த நாளிலும் தகப்பன் ஆண்டவரை பாதுனவரே அன்றைய வர்ஷிப் செய்யப்படுகிற சகோதரிகள் மற்றும் மாணவரை பாதி நண்பரை வார்த்தை எடுக்கப் போகிற மற்ற மாணவர் ஜெகத்தில் அன்றவரை ஒவ்வொருவரும் தகப்பு நண்பரை பாதி இருக்கின்ற தகப்பு நண்பரை அப்பா நிறுத்தாமல் தகப்பு நண்பரை ஒவ்வொருவரையும் நிறுத்தமுடைய தரத்தில் அனைவரையும் பாதுகாக்க நண்பரை இந்த மாதிரி தகப்பு நண்பரை இந்த வேதமானவரை தாழ் தரமன்றமாக ஜீவிக்கிற ஜீவன் நலப்பிதாவே ஆமீன். இந்த வேலையிலும் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும் முகமாக பாடுவதற்காக கர்த்தருடைய நாமத்தை கடந்து செல்வோம்.

0: aqui. Aqui cheguei aqui da PCB.
1: துதி துதி நேரத்துக்கு நம்ம கடந்து செல்வோம்.
0: லக்கீஷா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்லையா?
2: நல்லா கேக்குதம்மா.
0: ஓ அங்கிள், அந்த இன்னைக்கு வர்ஷிப் செய்யற சிஸ்டர் வந்து அவங்களோட மைக் எதுவும் விளங்குது இல்லையா?
2: சரியா இருக்கு, எங்களுக்கு இங்க எல்லாம் நல்லா இருக்குமா?
0: அதுதான் அவங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா?
2: இல்ல, அவங்க பேசுறது கேக்கலையாமா?
0: அதுதான் சார். அங்கிள் கொஞ்சம் இருங்க.
2: ஓகே.
0: ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிந்தவங்க எல்லாருமே மைக் ஆன் பண்ணி நீங்க ஜெபிங்க. ஷரோ, நீங்களும் ஜெபிங்க. அவங்க வர வரைக்கும் ஜெபத்தினால வழி நடத்தி கொண்டு போங்க.
3: கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜனே செய்யா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா. தகப்பனே, இந்த முழு நேரத்தையும் ஆய்வு கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய சுயமும் மாம்சமும் தட்டுகள் யாவற்றையும் நீக்கி கத்தாவே அப்பா, ஆவியானவரே உமது ஆவியினால் ஏத்த எங்களுடைய இடைப்படுங்கன்னு ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவரே செய்யா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.
1: அவங்களோட மைக் வந்து நினைக்கிறேன் அவங்க பெர்மிஷன் கொடுத்துல, அவங்க அந்த அக்செப்ட் பண்ணாதான் அது வந்து சரியாகும் நினைக்கிறேன். அவன் லக்ஷி, அவங்க வந்துடல லக்ஷிஷ் அக்கா, அவன் வீட்டில் அந்த பெர்மிஷன் கணக்காக கொடுக்கணும், இல்லாட்டி சரி வராது.
0: பெர்மிஷன் கொடுத்ததா இருக்கு, அவங்க ஜாயின் ஆகிற நேரம் அவங்ககிட்ட ஏதோ ப்ராப்ளம் ஆகியிருக்குன்னு
1: நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, சொல்லியிருக்கேன்
1: நான் இது ஒன்னா, நான் வரக்குள்ளே அப்படித்தான் எனக்கும் இருந்துச்சு. வயல் யூஸிங் வயல் யூஸ் அந்த இது வரணும், அப்ப அது அமுக்கணும், அது கணக்க டச் பண்ணாதான் ஹரியா வரும்.
3: இந்த முழு நேரத்தையுமா எமது கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. கத்தாவே, இந்த நேரத்துலப்பா எங்களுடைய சுய பலனும் சொந்த ஞானமும் இல்லப்பா. கத்தாவே, உங்களுடைய ஆவியினால் எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, தடைகள் யாவற்றையும் கனெக்ஷன் இஷ்யூஸ் மற்றும் ஆய் கத்தாவே, இந்த ஜிபத்துக்கு ஜாயின் ஆக இருக்கிற சகல தடைகள் கத்தாவே, எல்லா சத்துருவானவனுடைய ஆதிக்கங்கள் குமாரனா இயேசுவின் நாமத்தினால் உட்டை தெரியப்பட்டு கத்தாவே, இந்த நேரத்துல கத்தாவே தடைகள் யாவற்றையும் நீக்கி நீர் எங்களை ஒன்று சேர்ப்பீராகன்னு ஜெபிக்க ஐயா. கத்தாவே, ஆவியானவரே அப்பம் எங்களை உமது ஆவியினால நிரப்புங்க கத்தாவே. ஜெப ஆவியினால நிறைத்து எங்களோட இடைப்படுங்க தகப்பனே. கத்தாவே, இந்த நேரத்துல ஒருமன பாட்டு இல்லாத காரியங்கள் கத்தாவே, ஆண்டவரே உள்ளான உள்ளத்திலிருந்து உம் நாமத்தை போற்றி துதிக்க முடியாத படிக்க இருக்கிற தடைகள் சத்துருவானவனுடைய காரியங்கள் உமக்கு ஆண்டவரே நீர் இறங்கி வந்து கிரியை செய்ய முடியாத தடைகள் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படாதே. ஆவியானவரே, பிரச்சனத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஆவியானவரே. ஹாலேலூயா. அப்படியே ஒரு விஷயம், எல்லாரும் பண்ணி ஜெபிக்க தொடங்குவோமே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ராஜனே ஹாலேலூயா ஹாலேலூயா இயேசுதாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்
2: ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணுங்கம்மா, டிஸ்டர்ப் ஆயிருக்கு. பாலன் அழகாமா என்றவர் உங்களோட ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணுங்கோ, இதுல லிசன் பண்ணுங்கோ.
3: தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி கர்த்தாவே. நாங்கள் இருக்கிற இடங்கள்ல ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிப்போம். தட்டைகள் யாவற்றையும் கர்த்தர் உடை தெரிந்து இன்னைக்கு எங்களை நல்ல ஒரு வழிநடத்தலுக்குள்ளாக கர்த்தர் எங்களை நடத்துவாராக என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். அப்பா நீர் இறங்கி வந்து கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்ப ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய வழி நடத்தலுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உமக்கு கேள்படிய நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஐயா. தடைகள் யாவற்றையும் நிர்மூலமாக்கி கர்த்தாவே எங்களை நடத்தும் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடங்கள்லப்பா கர்த்தாவே எங்களுடைய சிந்தனைகள்ல ஒவ்வொரு துதி ஆராதனைகளின் மத்தியிலாகவும் நீர் எழுந்தப்பா ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீங்க கர்த்தாவே, அப்பா உன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் நீங்க அல்லவா கர்த்தாவே. அப்பா ஆவியானவரே உன் நாமத்தை நாங்கள் ஒரு குடும்பத்தினராய் கர்த்தாவே, அப்பா உமது பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒன்று சேர்ந்து உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஐயா. நாங்கள் இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே துதி சத்தம் கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவரே இடங்களிலும் கர்த்தாவே நீர் இறங்கி வந்து அப்பா நீர் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலாக எழுந்தருளுங்க என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை நடத்துங்க உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்.

நாங்க முடிஞ்சவங்க எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணிட்டு கர்த்தர் நாமத்தை ஒன்று சேர்ந்தவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் ஆவியில நிறைஞ்சு துதிக்க ஆரம்பிப்போமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே தட்டைகள் யாவற்றையும் டிவைஸ்ல வருகிற பிரச்சனைகள் யாவற்றையும் நீ உடை தெரிந்தப்பா. இன்னைக்கு எங்களை நல்ல வழிநடத்தலுக்குள்ளாக நடத்தி செல்லுங்க பரிசுத்த ஆவியானவரே என்று ஒப்பு கொடுப்போமா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசையா உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே எங்களுடைய பலவீனத்தில் எங்களுடைய குறைவுகளில் நீர் பலனாயிருந்து எங்களை பரிபூர்ணராக்கி கர்த்தாவே அப்பா நீங்க எங்களை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தாவே சப்பா அந்த இடத்துல ஜெபத்துக்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆய் கர்த்தாவே நீங்க தொடுங்கப்பா. உம்முடைய அந்த அன்பின் அக்னியானது அந்த அபிஷேகத்தினால கர்த்தாவே ஜெப ஆவியினால உமது தொடுகையினால கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டப்பா அபிஷேகித்து நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஏசையா உமக்கு நன்றி நன்றி நன்றி ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றி ராஜனே நன்றி ராஜனே. ஹாலேலூயா ஹாலேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றி நன்றி ஏசையா நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஆவியானவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே நன்றி ஆவியானவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே அப்பா. சகல துதிகன மகிமையும் உம்மொருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஜீவன் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே உடலின் கட்டைசி துளி ரத்தம் மட்டுமாய் சிந்தி இன்னைக்கு எங்களுக்கு நித்திய ஜீவனுக்காக கர்த்தாவே எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கீங்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி அப்பா. கர்த்தாவே உமது அளவு கடந்த அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.

துணையாளரே

0: ஆண்டவரே, அப்பா அந்த ஜெபத்துல கூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இடத்துக்குமாய் சிந்தனைக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக கடுறப்பா, உம்முடைய ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் பிரசன்னத்தினாலும் நிறைத்தப்பா. இந்த முழு நேரமும் நீங்க இடை நிரப்ப போறதாவே, நீங்க இடைப்பட போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா இது மட்டிலுமாக எங்களோட கூட இருந்தீங்களே, நன்றி சுவாமி. தடையும் நிர்மூலமாக்கி கர்த்தாவே ஒன்று கூட பண்ணினீங்களே, உமக்கு நன்றி சுவாமி. தகப்பனே மிகுதி நேரம் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே உமது பிள்ளையின் கரத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே நீரே பொருட்படுத்த ஆண்டவரே இதை நல்லபடியாக நடத்தி முடிக்க கர்த்தரை கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். லக்கிஷா, லக்கிஷா,
1: லக்கிஷா பேசுறது கேக்குது இல்லையா உங்களுக்கு?
0: அக்கா லக்கிஷா மெசேஜ் போட்டுச்சு, இப்ப நான் தொடங்குறேன்.
1: அப்படியா? ஓகே ஓகே.
0: மைக் வேலை செய்யல, தெரியல
1: ஏன் தெரியல.

0: லசி அங்கிள், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: நல்லா கேக்குதம்மா, நல்லா போகுது. என்னை பாட்டிட்டீங்கள், தொடருங்கள்.
0: என்ன ப்ராப்ளம்னா, இன்னைக்கு வர்ஷிப் செய்ய இருக்கிறவங்க தான் அவங்களோட மைக் தான் வேலை செய்யல. சோ உங்களால நாங்க குரூப்ல வளமை எடுக்கிற மாதிரி வாய்ஸ் சாட் கால் எடுப்போமா? உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா?
1: இல்ல இல்ல, நான் ஃப்ரீயா இருக்கிறேன். என்னண்டாமா, அந்த நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி வரைக்க ஒரு குவெஸ்டியன் கேட்குது, வீடியோ வேணுமா மைக் வேணுமா என்று. அதை அவர் கிளிக் பண்ணால் பிரச்சனை, கிளிக் பண்ணாட்டி வேலை செய்யாது. சாரி, அந்த அவை இந்த ஸ்டார்ட் பண்ண லிங்கை கிளிக் பண்ணி புதுசாக வர சொல்லுங்க, வரைக்க அது கேட்கும். மைக் ஆன் பண்ணுறதா, மைக் ஆஃப் பண்ணுறதா, மைக் யூஸ் பண்ணுறீங்களா, வீடியோ யூஸ் பண்ணுறீங்களா ஒரு குவெஸ்டியன் கேட்குது.
0: நாங்க அதுல செய்வோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665798866. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

0: பார்த்து இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போலாம்.
1: கிறிஸ்தவர்கள், ஆனால் நான் வளர்ந்தது ஹிந்து ஆசிரமத்திலே. அந்த ஹிந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்து என்னை அவர்கள் பிராமணனாக்கி பூணூல் எல்லாம் போட்டு எனக்கு குடுமி எல்லாம் வைத்து இப்படியாய் ஒரு பிராமணனாக வளர்த்து விட்டார்கள். ஆகினால் எனக்கு வேதத்தை பற்றியோ கிறிஸ்தவத்தை பற்றியோ ஒன்றும் எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையிலே நான் படித்த அந்த வேத சாஸ்திரங்கள் இன்றைக்கு எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. எகிப்து தேசத்தில் வளர்ந்த மோசே அங்கு கற்ற கல்வியினால் அங்குள்ள மக்களிடத்தில் பேச முடிந்தது. பவுல் அப்போஸ்தலர் பரிசேயனாய் வளர்ந்தார். அந்த பரிசேயன் இருந்து படித்த அந்த பழைய ஏற்பாட்டு வேதங்களை வைத்துத்தான் நமக்கு திருச்சபைக்கு இன்றைக்கு புதிய ஏற்பாடுகளில் பல நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி அவந்த சரித்திரத்தை நான் படித்த போது கர்த்தர் ஏன் என்னை ஒரு இந்து ஆசிரமத்திலே வளரவிட்டார் என்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. நான் விசுவாசியாக இருந்த போது ஒரு சபையிலே ஒரு சகோதரி ஒரு டாக்டர் அம்மா அவங்க நல்ல விசுவாசி அவங்க ஒரு நாள் என்னை கேட்டாங்க, நீங்கள் இந்து சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் இந்துக்களுக்கு இந்துவாகவே இருந்து ஊழியம் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வியை போட்டார்கள். அது காலப்போக்கிலே என்னுடைய கருத்திலே ஒன்றித்து விட்டது. கர்த்தர் என்னோடு நிச்சயமாக வழி நடத்தினால் அப்படி செய்யலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆகவே வாழ்க்கையிலே கர்த்தர் இடர்படும் போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் உங்களுடைய அழைப்பு உறுதியப்படுத்துவதற்கு. அப்படி கிடைத்தால் நீங்கள் அதன்படியாய் வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அழை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க, அவர் சும்மா போக மாட்டார், அவரும் ஸ்மைல் பண்ணிட்டு போவார். முதல் நாள் பண்ணலாம், அடுத்த நாள் கண்டிப்பாக பண்ணுவார். ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து ஒரு ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கன்னா அப்புறம் நின்று நீங்கள் என்னங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்களே என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. தெரிஞ்சுக்கலான்னு தான் ஸ்மைல் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவேன். அப்புறம் இப்படியே பழக்கம் ஆகும், ஒரு வாரம் ஆகும், ரெண்டு வாரம் ஆகும். அவங்க பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு நாள் போனோம் வீட்டுக்கு, ஒரு நாள் வாங்கலேன் சவாசமாக உட்காந்து பேசலாம் பாரு. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் காத்திருக்கேன். என் வீட்டுக்கு வாங்க, மேக் ஃப்ரெண்ட்ஷிப் இன் த வெரி பிகினிங் ஸோ தட் யூ கேன் ப்ரீச் த காட் டைரக்ட்லி இன் டு தேர் ஹார்ட். நான் அவர் வீட்டுக்கு போவேன், அங்கே போய் அப்படியே பார்ப்பேன் வீட்டெல்லாம். அவர் இந்துவாக இருந்தால் சாமி படம்லாம் வச்சிருப்பார். அவர்கிட்ட கேட்பேன், இது என்ன சாமி, அது என்ன சாமி, அது என்ன சாமி எல்லாம் அவர் சொல்லுவார். அவரெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு அவன், எங்கே இத்தனை சாமி நமக்கு தேவையா அப்படின்னு. அப்புறம் அவரே சொல்ல, ஒரு சாமி தான் இருக்கிறாரு, ஆனால் பல ரூபங்கள்லாம் பார்க்குறோம் அப்படிங்க, பல ரூபங்களில் பார்ப்போம் அப்படிங்களா. ஒரு தெய்வத்தை எப்படிங்க பல ரூபத்தில் பார்க்கறது, எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு, எல்லாம் ஒன்று தான். நான் கேட்பேன், இது எத்தனை விரலுங்க, நீ எத்தனை விரல், அஞ்சு விரல், இது இது இது இது ஒன்று தானே, ஒன்று எல்லாம் ஒன்றா, ஒன்று ஒன்றா எல்லாம் ஒன்றா, எல்லாம் காட்டினா அஞ்சுங்க, இதில் ரெண்டு மடக்குனா மூணு, ஒன்று தான் ஒன்று, எல்லா சாமியும் ஒன்று இல்லை, ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வேறு ரூபங்களில் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறீங்களே. பொன் ஒன்று பணதி பல பல என்று சொல்லுகிறவர்களே, பொதுமகளை குலமகளுக்கு ஒப்பிடப்போமோ? தம் மன்னவர்தம் இருக்கும் அரசாட்சி தனில் மதியிலார் தமை வைத்து வணங்குவாரோ? இதெல்லாம் அவங்க அவங்க பாட்டு, இந்து புலவர்கள் பாடின பாட்டு. பொன் ஒன்று, அந்த ஒரு தங்கத்தில் விதவிதமான நகைகளை செய்வது போல ஒரு கடவுளை பல ரூபங்களில் செய்து நாங்கள் மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே. பொதுமகளும் பெண் தான், குலமகளும் பெண் தான், ரெண்டு பேரும் ஒன்னா. ஐயா, கல்யாணம் பண்ணி லட்சணமா குடும்பம் நடத்துற பொண்ணும் பொண்ணு தான், வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்றவளும் பொண்ணு தான், ரெண்டு பேரும் பொண்ணு நடத்தல, ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா? நிகர் இல்லாத சர்வேசன் தன்னை தான் வணங்க, எரிநரையில் தவிக்கும் பேயை உண்ணி வணங்குவோர் மோட்சம் இழந்து எரிநரையில் வீழ்வார் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் பழக்கம் ஆயிடுச்சு. அப்ப ஒருத்தர் சொன்னாரு, ஏன் எங்க கிட்டே பேசுற, மேடையில் நின்று பேசிய அவங்க மேடையில கொண்டு போய் விட்டான். அவங்க மேடையில் நின்று ஆரம்பிச்சார் பாருங்க பிரசங்க, ஏ விக்கிரஹாராதனைக்காரரே, கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்களே அப்படின்னு பிரசங்கம் பண்ண கல்லெடுத்து அடிச்சிருப்பான். அவர் என்ன சொன்னாராம், நீங்கள் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். மற்றவனுடைய பக்தியை பாராட்ட அறிந்து கொள்கிறவன் ஆத்மாதாயத்தை சீக்கிரமாய் செய்ய முடியும். அவங்க பக்தியை பாராட்ட என்னதான் படிச்சிருந்தாலும் டை கட்டிட்டு பிரீத் கேஸ் தூக்கிட்டு போனாலும் ஒரு சுவாமி சப்பரத்தில் வந்து அப்படி நடுஜாங்கலை கீழே வச்சு நடுஜாங்கலையை கீழே விழுந்து கூப்பிடுறானே, அந்த பக்திக்கு சமமாக நம்முடைய பக்தி சொல்ல முடியுமா? கடவுள் பக்தினாலே உடம்பை சிதைத்துக் கொள்கிறானே, அவனுடைய பக்தி அவ்வளவு. நம்ம பார்த்தா இப்படி எல்லாம் செய்தாங்க பேய் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அவனுக்கு பக்தி இருக்கிறது, அந்த பக்தி சரியான வழியிலே போகவில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனானவர் மனுஷன் கையிலினால் கட்டின கோவிலில் வாசம் பண்ணுகிறது இல்லை. பைபிள் சொல்லுதுங்க, நம்ம தென்னாட்டில் சைவ சித்தாந்தத்தில் கோயிலாவது ஏதடா, குளமாவது ஏதடா, கோயிலும் குளமும் தேடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இன்னொரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும், நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இதெல்லாம் நல்ல பாடல்கள். தேவன் எங்க இருக்கிறார்னா, தூணிலும் இருப்பார் துடுமிலும் இருப்பார்னு ஒருத்தர் சொன்னா, இருக்க மாட்டாருங்க அங்கெல்லாம். தேவன் இருக்கிற ஒரே ஒரு இடம் மனிதனுடைய சரீரமாகிய கோயில், அதை தமிழ் மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். சைவ சித்தாந்தம் மனமே கோயில் என்பதை உறுதியை நம்புகிறார்கள். உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் என்று அவர்களுடைய பாடல்கள் சொல்லுகிறது. நம்ம பைபிள் வந்து சொன்னா அவனுக்கு விளங்காது. முதல்ல ஆரம்பத்தில் நான் சொல்லவே மாட்டேன், இந்த வேதங்கள் இந்த இதில் பட்டினத்தார் எப்படி சொல்லியிருக்கிறாரே, சிவபாக்கியர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லும்போது அவர்கள் யோசிக்கிறாங்க, எங்கதிலெல்லாம் அப்படி இருக்கான்னு கேட்கிறாங்க. இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பைபிள் வந்து இங்க இருந்தது இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னா அவன் உடனே ஏற்றுக்கொள்றான், சிந்தனையாளன் ஏற்றுக்கொள்றான். ஐயா இருக்கு இல்லாம இல்ல, சைவ சித்தாந்தம் எப்ப வந்தது? கிறிஸ்துவுக்கு முன்பு அல்ல, கிறிஸ்துவுக்கு பின்பு. ஆகவே சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் அருமையான முதுகெலும்பு போன்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது, அதுல சிவஞான போதம் பேரு. சிவம் என்றால் அன்பு, ஞானம் என்றால் அறிவு, போதம் என்றால் போதனை, அன்பை அறிந்து கொள்கின்ற போதனை. அந்த சிவம் என்பதற்கும் சிவபெருமான் என்ற புராண கதைக்கும் சம்பந்தம் கிடையாது, இது ரெண்டும் ஒன்று அல்ல. அப்ப அதுல சொல்லிருக்குதுங்க, தமிழ் பாடல் எத்தனை பேருக்கு விளங்குதோ எனக்கு தெரியாது. அவன் அவள் அது வேணும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதா மந்தம் மாதி என்பனார் போலவர். எத்தனை பேருக்கு விளங்குச்சு கை தூக்கி காட்டுங்க. தமிழ் பேசுறவங்க தான் எல்லாரும், நான் தமிழ் தான் சொன்னேன், விளங்கலையில இப்ப சொல்ற வழக்குதான் பாருங்க. அவன் அவள் அது, அவன் என்ற மனிதன், அவள் என்ற மனுஷி, அது என்ற உலகம், அவர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உலகம். அவன் அவள் அது என்னும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே, மூன்று வெவ்வேறு வினைகளினால் உண்டாக்கப்பட்ட நிலைமையிலேயே மலத்து உள்ளதாம் பாவத்தில் விழுந்து விட்டதாம் அந்த பரிசுத்த வாழ்க்கையின் முடிவு ஆதி பாவத்தின் ஆரம்பம் என்பனார் புலவர் என்று வழி வழியாக புலவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப எத்தனை பேர் குழங்குது? இது யாரை பத்தி சொல்லியிருக்கு? ஆதாம் ஏவாள் பாவம் பிறந்த கதை, மூணு வரியில ரத்தன சுருக்கமா சுண்ட வச்சு காய்ச்ச பால் மாதிரி ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். இது அவங்களுக்கு சொல்லும் போது அவன் யோசிப்பான். நம்ம பைபிளை பத்தி சொன்ன ஆதாமியாவால் கதை அதெல்லாம் தெரிய போகல. ஐயா உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் தானே பவுல் சொல்றார் அத்தனை பட்டணத்துல. என் பழைய ஏற்பாடு சொல்லுகிறது அவர் சொல்லலையே. 28 அவசரம் அப்போஸ்தலர் 17:28 வாசித்து பாருங்கள். இப்படியே
2: ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
1: என்னுடைய பழைய ஏற்பாடு சொல்லுகிறது என்ன, போயா ஓவேதத்தை எடுத்துக்கிட்டு நீ போன்னு சொல்லியிருப்பான். உங்கள் புலவர்களும் நாம் அவருடைய சந்ததியார் என்று எழுதி இருக்கிறார்களே. அவன் சிந்திக்கிறான், நம்ம புலவர் கூட அப்படி சொன்னாங்களா? அவருடைய உள்ளத்துக்குள் போவது எப்படி? சில நேரத்தில் மொழிகளை வைத்துக் கொண்டு நாம் தடுமாறுகிறோம். இப்ப நான் சில பேர் சொல்றேன், எந்த மார்க்கத்து சாமி நீங்க சொல்லுங்க சரியா? இயேசு கிறிஸ்து. எந்த மார்க்கத்து சாமி? யெகோவா இல்ல, இயேசு கிறிஸ்துவ கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டு கால திருச்சபைக்கு அவர் தலைவர். சரி, யெகோவா பழைய யூத மார்க்கத்துக்கு, ஈஸ்வரன் சொல்லுங்க, பரமேஸ்வரன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பரமேஸ்வரன் என்ன சொல்லுங்க, பரத்தில் இருக்கின்ற பெரிய ஆண்டவர், அதாவது பொருள் பரமேஸ்வரனுடன் நம்மளா இந்து கடவுள் சாமி பேருன்னு நினைக்கிறோம். இல்லையே, இந்துன்னு ஒரு மதமும் இல்லை, அதுக்கு ஒரு கடவுளும் இல்லை, அதுக்கு ஒரு சாமியும் இல்லை. இந்து என்று சொல்வது நாட்டின் பெயர். பல விதமான கொள்கைகள் வரும்போது வெள்ளக்காரன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேரா இருக்கட்டும் இந்துயிசம் பேர் வச்சுட்டு போனா, இதுதான் உண்மை வரலாறு. தனியா ஒரு மதம் கிடையாது, அது பல மதங்களின் கூட்டி சேர்க்கை. அப்போ ஈஸ்வரன் என்பது சமஸ்கிருதம், ஹிந்தி பைபிள பாருங்க, ஆதிமே பரமேஸ்வர்னு ஆரம்பிக்குது. பரமேஸ்வரன் தான் உலகத்தெல்லாம் உண்டாக்குனார்னு எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு ஐயோ யோ யோ யோ என்ன அநியாயம், பரமேஸ்வரன் போட்டிருக்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ்னா என்ன மார்க்க தலைவர், அல்லாஹ் முஸ்லீம், அல்லாஹ்னா முஸ்லீம். நான் சொல்ற அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் கிடையாது, அரபு மொழியில அல்லாஹ்னா கர்த்தர்னு அர்த்தம். நீங்க அரபு கிறிஸ்தவர்களுடைய பைபிளை வாங்கி பாருங்க, ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின சிவ வரைக்கும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னா போட்டு, அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் இல்லை, அல்லாஹ்னா கடவுள் பொது பொது பெயர். இந்த பைபிள்ல ஆண்டவருக்கு நிறைய காரண பெயர் இருக்கு, மற்ற பதங்களையும் காரண பெயர் தான். விஸ்வரூபா அப்படின்னு சொன்னாக்க பெரிய உருவத்தை கொண்டவர். லெபனான் தேசத்துல நான் போய் பிரசவம் பண்ணும் போது, அது அரபு நாடு, அந்த அரபியர்கள் பாஷை தான் அங்க தாய்மொழி. நான் பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுனேன், அவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு, என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹு அக்பர் அப்படின்னாரு. நான் திருப்பி பார்த்த அவரை பார்த்துட்டு நாங்க அவர் காட் இஸ் கிரேட்னு, அவர் என்னை பார்த்து அல்லாஹு அக்பர் அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா என்னங்க சொல்றீங்கன்னு, உங்க நீங்க சொன்னதை நான் அரபு மொழியில டிரான்ஸ்லேட் பண்றேன். அப்போ அல்லாஹு அக்பர்னாலும் கத்தர் பெரியவனாலும் காட் இஸ் கிரேட்னாலும் யாரை சொல்லுது, ஒரே ஒரு கடவுளை சொல்லுது. அவர்கள் அறியாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள், நாங்களோ அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூத மார்க்கத்தின் வழியாக வந்து இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. அதாவது மொழிகளை வைத்துக் கொண்டு நம்ம தடுமாறக்கூடாது. சில ஒரு பாச சொன்னார் என்கிட்ட, நீங்க என்னங்க இந்து சாமி பேர்லாம் சொல்றீங்க, அந்நிய தேவர்களின் பெயர்களை வாயினால் உச்சரிக்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கே அப்படின்னாரு. நான் பார்த்து கேட்டேன், ஐயா அஸ்தரோத்துன்னு பைபிள்ல ஒரு கடவுள் பேர் போட்டிருக்கு, தியானால்னு ஒரு பெண் கடவுள் பேர் போட்டிருக்கு, நாகால்னு ஒண்ணு போட்டிருக்குது, இதெல்லாம் யார் பேர் அப்படின்னு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த பெயர்லாம் உச்சரித்து தானே எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம படிக்கும் போது அதெல்லாம் விட்டுட்டா படிக்கிறோம். தாகோன் உடன்படிக்கை பெட்டி, தாகோனுக்கு முன்பாக உடன்படிக்கிறது, உடன்படிக்கை பெட்டி தாகோன் விழுந்து கிடந்தது படிக்கிறோம். அதை படிக்கும் போது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது படிப்போம், தாகோன்னு சொல்லித்தான் படிப்போம். அது அன்னி தேவன் பேர் இல்லையா? இப்படி சில குறைபாடுகளை சுட்டி பார்க்கிறோமே தவிர, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு என்னன்னு ஒரு வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கலையே. அப்பே பட்டணத்தில் ஆண்டவனுடைய தேவனுடைய ஊழியக்காரன், மனிதன் கைகளினாலே கட்டப்பட்ட இத்தனை கோயில்களிலும் அவர் வாசமாய் இருக்கிறது இல்லை, மனுஷர்கள் கைகளினாலே அவர் பணிவிடை கொள்ளுகிறது இல்லை. காரணம், அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். நான் இந்து ஆலயத்தில் இருக்கும்போது தட்டு கொண்டாடுவாங்க, அதில் தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பூ இருக்கும், சூடம் இருக்கும், இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பூசாரி வந்து கேட்பாரு, யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்பாரு. ஒரு பேர் சொன்னோன்னா அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவார். வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இவங்களுக்கு கொடுப்பாரு. இது எதுக்கு கொடுக்கணும், சாமி கேட்குதா, சாமிக்கு படைக்கிறேன், சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது சாமிக்கு படைக்கிறது இல்லை, தங்களை படைப்பதற்கு அடையாளம். சாஸ்திரப்படி தேங்காய் நாரால நிறைய நாறு இருக்கும் சுத்திலும், இந்த நாறு எப்போதுமே இடையூறு நமக்கு. நீங்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நாறுகளால் நிறைய இடையூறு, நாத்த நாறு, கொழுந்த நாறு, மாம நாறு, இப்படி சில நாறுகள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதை பிச்சிடணும், நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஓடு கடினமான ஓடு இருதயம், அதை ஓங்கி அடிக்கணும், இருதயம் நொறுங்கணும். அது செதறும் போது அது உள்ள இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும். அது மாதிரி இருதயம் நொறுங்கும் போது கண்கள் இருந்து கண்ணீர் வரணும். அப்போ உள்ள இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும். இதுக்கு அடையாளமாக தான் தேங்காயை உடைக்கிறாங்க. ஆஹா, இதுக்கு தானுங்களா, எங்களுக்கு தெரியாதே. நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள், நாங்கள் அறிந்து செய்கிறோம். நீங்க அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க, நாங்கள் உள்ளத்தை உடைக்கிறோம். ஐயா உள்ளத்தை உடைக்கிறோம், என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நார்களை பிழ்த்தெறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கிக் கொள்ள கண்ணீர் சிந்தி புஷ்பம் எதுக்கு, பூ எதுக்கு? தொட்டு பார்த்தா சாஃப்டா இருக்கும், நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும். எரிச்சல் உள்ள ஆவி, கோவ ஆவியெல்லாம் இருக்கக்கூடாது. தொட்டா சொன்னி ஆவி இருக்கக்கூடாது. சாஃப்ட் நேச்சர் இருக்கணும், மிருதுவா இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பூ வாசனை வீசுது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு வாசனை இருக்கு, சொல்லுங்க என்னென்ன வாசனை? ஒரு பாட்டில் ரெண்டு சென்ட் இருக்காதுங்க, ஆனால் ஆண்டவர் நம் இந்த பாட்டில் ரெண்டு சென்ட் வச்சிருக்கார். ஒன்று, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் கெட்டு பொருளுக்குள்ளே மரண வாசனையாகவும் நாம் இருக்கிறோம். கொரிந்தியர் எழுதியிருக்கு. அப்போ நான் ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவ வாசனை. நீங்கள் எங்கேயாவது ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் பாருங்க, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், கர்த்தர் ஸ்தோத்திரம், இப்போதான் யாராவது வந்து ஜெபிக்க மாட்டாங்களான்னு நினச்சிட்டு தான் நீங்கள் வந்துட்டீங்க. ஜீவ வாசனை நான். ஆனா ஒருத்தர்கிட்ட போகும்போது வந்துட்டாயா, கழுத்தறுப்பாயா, ஏசோ பத்தி சொல்லுவாயா, நான் மரண பயத்தில் நடுக்கிறேன் பாருங்க, அவனுக்கு நான் மரண வாசனை. இந்த வாசனையை அறிவிக்கிற மலர்களை அவருக்கு தூவி, இப்படிப்பட்ட வாசனை உடையவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. பழம் எதுக்கு? நான் கனி நிறைந்தவனாய் இருக்க வேண்டும், என்னை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும். எதுக்கு சூடும்? கொளுத்தி வச்சா எரிஞ்சு ஒண்ணுமில்லாம போகும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இது கடையாளம் தாங்க, அதை தட்டு கொண்டு போறாங்க. பழைய பாட்டில் பார்த்தா லேவி ராமத்தின் புத்தகத்திலே அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும், அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க, கிண்ணிகளையும். பழைய பாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள். இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரம் என்று புதிய கலாச்சாரம் அல்ல. பொட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு? ரத்தத்தின் அடையாளம். நீ எகிப்திலிருந்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கும்படியாக இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் வைத்துக்கொள். ரத்த அடையாளத்தை வைத்துக்கொள். சிவப்பு பொட்டு வைக்கிறாங்க, அது உன் வீட்டு மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசுவை. இன்றைக்கும் இதுகள் செய்கிறார்கள். அந்த சிவப்பை உன் கையிலே கயிர்களால் கட்டிக்கொள். சிவப்பு நூல் கட்டிக்கிறாங்க. ஏன் செய்யறாங்க? அவர்கள்கிட்ட பதில் சொல்றதுக்கு இடமில்லை, ஆனா பைபிள்ல பதில் இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டை நாம் ஏன் படிக்க வேண்டும்? இது யூதருடைய வேதமாச்சே, இதனுடைய நிறைவேறல் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியால் இயேசுவை பிரசங்கிப்பதற்கு எனக்கு பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் தேவை. ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க, இந்து கோயிலுக்கு முன்னால வாசல், வாசலுக்கு அடுத்தது ஒரு கொடிக்கம்போ.
3: பேசலோட்டமா?
4: ஹலோ அங்கிள், நான் பேசுறது கேக்குதா அங்கிள்?
3: ஆமா கேக்குதாமா.
4: இருக்குது. சில
3: பேருடைய இருக்கும் ரிட்டர்ன் உண்டு, ஜாயின் உண்டு,
4: ஜாயின் உண்டு. எங்க எங்க குரூப்? ஓகே அங்கிள், நீங்க ஜாயின் ஆகிட்டீங்க.

We can't get

0: நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை விண்ணப்பங்களை பயிற்சி கட்டளையாகலே, நவீனாக்கடல் உபசலேகத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒழிக்கும்படியாய் கட்டளையிடும்படியா நீங்கள் செடுகிறவையா நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வேண்பான் சொன்ன தேவன் அங்கே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கட்டத்தொடர்ந்து மங்களை வழியிடத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாக சாய்ப்பிரவிசிதன் ஊழியர்களுக்காய் நன்றி அதை நடத்துகிறவர்கள் லீடர்ஸுக்காய் குடும்பங்களுக்காக எங்களோட ஒத்துழைச்சினைக்காக எல்லா தோப்பிகளுக்காய் நன்றி எப்சலி அவர்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி செடிக்கிறோம். அப்படியாய் ஜபத்தை கேட்ட தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டவரை பண்டாட்டை கேட்டவரை ஜபத்துக்கு பயந்த தேவனுக்கு புதிய மகிழ்ச்சி எல்லாத்தையும் நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஜீவன் உள்ள அந்த காக்கடே அப்படி நாமே நடவாக நல்லதாக ஆசீர்வாக.
1: தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்மோடு கூட இணைந்து டென்மார்க் தேசத்துக்காக வாரத்தோடு ஜபங்களை ஏறெடுத்தவர்கள் டென்மார்க் தேசத்திலிருந்து ஸ்கை பிரின்ஸ்டை இன்டர்நேஷனல் ஊழியர்களும் ஸ்தாபகராக இருக்கிற அந்த தாயார் திருமதி மஞ்சுநாத் அவர்கள் கத்தாமி அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் கர்த்தருக்காக செய்து வருகிற மகிமையான ஊழியங்களையும் தேவன் இன்னும் நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் வருகிற நாட்களிலே அநேகம் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு

0: நீங்க நடத்துறீங்களாம்மா?
1: ஓகேம்மா.
0: கோர்ப்பலேஷம்மா, கத்தர் உங்களை ஆசைப்பாராக. நன்றி அம்மா,
1: நன்றி. கத்தருடைய நாமப்படுவதா. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன். கத்ரா இயேசு, வாரம் ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். நாம் உரிமித்து கத்துடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கத்துடைய பரிசுத்த நாமம் மயிமப்படுவதாக. 2026 பிப்ரவரி மாதம் 19 5:39 மாலை வேளையிலே கடாதேசு திறந்து அடியனை இணைத்து கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கத்துடைய பரிசுத்த நாமம் மயிமப்படுவதாக. க்ளோரி டு காட். அம்மா, ஐயோட ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர், பெரிய காரியங்களை செய்யும்படி உமது நாமத்தின் வலது கருத்தினால் தூக்கி சுமந்து தாங்கி தப்பு வித்திரச்சித்து உயர்ந்த அடைக்கத்துல வைக்கும்படி உங்கிய கரம பல தப்பையும் அமர்ந்து உண்மை செம்மையுமாய் பெரிய காரியங்களை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஊழியங்களை குறித்து, குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஆண்டு சௌர சௌரிகளை குறித்து, உற்றவரவங்களை குறித்து என்னென்ன திட்டங்கள், தீர்மானங்கள், சித்தங்கள் கத்தாவே ஜபத்திலே காத்திருக்கிறார்களோ அவை எல்லாம் கத்தோட நாமத்திலே வாய்க்கும்படி பிதாவே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நீதிமான்கள் ஆக்க எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கிறோம். தேவ மகிமை அடைய செய்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோம். பாவியாகி எங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோம். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோம். வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேற செய்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சரத்தை பாவத்துக்கு பாவத்திற்கு மறிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஆவியை நீதி நிமித்தம் ஜீவனடைய செய்த இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சாவுக்கு வானங்கள் சரணங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். தேவட ஆவியினாலேயுமே நடத்தும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நாங்கள் தேவட பிள்ளைகள் என்ற சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உமது பலவீனங்கள் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எண்ணுக்கடங்கா பெருமூச்சரோடு எங்களுக்காய் வேண்டல் செய்யும் இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். முதற்பூரானவர்களாய் உம்மை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். புற ஜாதிகள் இருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். உமாய் விசுவாசிகள் வெக்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆராயப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். தீமையை வறுத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். உலங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். நாவுகள் யாவும் தேவனை அறிக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். உடைய சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். முனிவர் இன்னவங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கோமே மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம்.

0: பாவம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். உமது வல்லமை நாளங்களை எழுப்புகிற, தமது வல்லமை நாளங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். சோதனைக்கு தப்பிக்கொள்ளும் வழிகளை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆடல் செய்ய திராணி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, மயமப்படுத்தும் வரவேற்கோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். உபத்திரவங்களில் ஆதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துறோம். எங்களுக்கு ஆறுலாய் பெருகச் சேர, ஆதல்களை பெருகச் சேர இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துறோம். ஆவியன மச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துறோம். இருளிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துகிறோம். எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமடைய செய்ய வல்ல இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துகிறோம். நற்கிரிகள் பெருக செய்ய வல்லவரான இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். கிருபையை பெருக செய்ய வல்லவராகி இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். என் கிருபை உனக்கு போதுமென்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து அவை பிரித்தெடுத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உம்மை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உமக்கு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே எம்மை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். அக்கிரமங்களால் மறித்து எங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். பாவங்களினால் மறித்த எங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். உன்னதங்களிலே உம்மோடு கூட உம்மை உட்கார செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்தை மாம்சத்தாலே ஒழித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துகிறோம். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துகிறோம். எங்கள் இதயங்களில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துகிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ள இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு அதிகமாய் கிரிய செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். நாங்கள் இணைக்கிறதுக்கு அதிகமாய் கிரிய செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்துகிறோம், வரவேற்கிறோம். பூமியின் தாழ்விடங்கள் இறங்கின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை அப்பூசலாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை தீக்கசிகளாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை சுவிசேஷராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை மேய்ப்பராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்துறோம், வரவேற்கிறோம். சிலரை போதவராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, முடியறத்தை அஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், வரவேற்கிறோம். இருளின் அந்தகாரத்தின்ற விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, மே நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும், வரவேற்கும் இரத்தஞ்சியம் எல்லாவற்றையும் தமக்குள் நிறைவேற்ற செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தம் ஜெமுமை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் தமக்குள் நிலைநிற்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தம் ஜெமுமை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மரித்தொழுந்தெழுந்த முதற்பேறான இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தம் ஜெமுமை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துவோம், வரவேற்கிறோம். எங்களுக்குள் வல்லமையா கிரியை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். ஜுவாலித்திருக்கிற அக்கினியோடு வரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் அப்பா. பரிசுத்த வான்களின் மகிமைப்படுத்தவர், பரிசுத்த வான்களின் மகிமைப்படத்தக்கராய் வரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கும். ஜீவனை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கும். அழியாமை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் படின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். சகல அக்கிரமங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். தமக்கு சொந்த ஜனமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். தமக்குரிய சொந்த சம்பத்தாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, மே நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கும், மகிமைப்படுத்துமே, வரவேற்கும். எங்கள் நற்கிரியர்கள் எங்கள் செய்ய வழித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, வரவேற்கும். சர்வத்தையும் தம்முடைய வலிமுள்ள வசனத்தினால் தாங்குற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். உள்ளத்தில் மகத்துவம் உள்ளவரா வலது பரிசுத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உன்னதத்தின் மகத்துவமானவருடைய வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். தூதர்களை காட்சிகளாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். தம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். தம்முடைய ஊழியக்காரரை ஆனந்த தள்ளத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். உலகத்தை நியாயம் தீங்காமல் ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். பிதாவின் கட்டளின்படி பேசின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். பிதாவின் கட்டளின்படி உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். நான் இருக்கிடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். என்னை பகைக்கொள்ள என் பிதாவும் பகைக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துறோமே, வரவேற்கிறோம். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துவோமே, வரவேற்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்த ஜெபமே ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், உம்மை வரவேற்கிறோம். உங்கள் சந்தோஷம் ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்த ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்த ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வரவேற்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துறோமே வரவேற்கிறோம். மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். வேறு இரத்தத்தின் பெருந்துளிகளா தரையில் விழ ஜெபித்த இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததென்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கோமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். இழந்து போனது ரட்சிக்கவும் திடம் வந்த மனுஷகுமாரனே மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்குமே வரவேற்கிறோம். நான் மறுபடியும் வருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். என் பிதாவிலும் நான் என் பிதாவிலும் என் பிதா என்னிலும் இருப்பதை நம்புங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துறோமே வரவேற்கிறோம். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளின் பெரிய கிரியைகளை செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துறோமே வரவேற்கிறோம். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம். பிதா உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளை அனுப்புவார் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே ஸ்தோத்தரிக்கிறோம். முதல் வசனங்களில் எங்கள் இதயங்களில் இதயங்களாகிய சதையான பழகில் எழுதின இயேசு கிறிஸ்துவேயும் இரத்தஞ்சியம் உன் நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுகிறோம். உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நான் பிதா பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துறோமே வரவேற்கிறோம். என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துறோமே வரவேற்கிறோம். என் ஜனங்கள் என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம். சகல ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். மின்னலை போல தோன்றும் இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். மன்னன் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பல்லுவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். மன்னன் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். தன்னைத்தான் உயர்த்தவனும் தாழ்த்தப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்தன் உயர்த்தப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு பார்த்தனா இருக்க மாட்டான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மனுஷர் முன்பாக உண்மை அறிக்கை பண்ணுறவனே எவனோ அவனை மனுஷகுமான தேவத்திற்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தூதர்கள் முன்பாகவும் மறுதளிப்புக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். ஜெபம் பண்ண போதித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இரு என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துகிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். சத்தியுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கிறோமே மயமப்படுத்துவோமே வரவேற்கிறோம். சகலமும் எங்கள் பிதாவினாலும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துவோமே வரவேற்கிறோம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கும். அக்கின் உக்கிரத்தை அவித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே போத்தரிக்கிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ராஜா. பட்டயத்துக்கு தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துகிறோம். பலவீனத்தில் பலன் கொள்ள செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். யுத்தத்தில் வல்லவர்களாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கும். அன்னியுடைய சேனையை முறியடித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். வலுவாதபடி எங்களை காக்க வல்ல இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துறோமே வரவேற்கிறோம். மகிமுள்ள சன்னிதானத்தில் எங்களை மாசற்றுள்ளாய் நிலைநிறுத்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கு அதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். பிதாவுக்கு முன்பு எங்களை ராஜாக்களாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துறோமே வரவேற்கிறோம். பிதாவுக்கு முன்பு எங்களை ஆசாரியராக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். வெண் பஞ்சை போன்ற சிரசும் மயிரமுடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களுடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்ற முகத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுமே வரவேற்கிறோம். மரித்திய நானாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். மனபந்திய உண்மை உள்ளவராய் இருப்பவனுக்கு ஜீவகிடத்தை தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். உள்ளிந்தயங்களையும் இதயங்களையும் ஆராயிர இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சயமுமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்தும் வரவேற்கிறோம். பிறந்த வாசலை உனக்கு உண்பாக வைத்திருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சயமுமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்தும் வரவேற்கிறோம். உண்மை சத்தியமுள்ள சாட்சியை உடைய இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சயமுமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்தும் வரவேற்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சயமுமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும் மயமப்படுத்துகிறோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சயமுமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துகிறோம் வரவேற்கிறோம். இயேசப்பா, உம்முடைய திரு ரத்தமும் சரீரம் ஒவ்வொரு உறுப்புகளிலும் எலும்புகளிலும் தசைகளிலும் நரம்புகளிலும் அணுக்களிலும் இப்போது பாய்ந்து செல்லட்டும். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கும் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை அபிஷேகிக்கும் போது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஜெபத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரத்தில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சிரசிலும் இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மூளையில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கண்களில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காதுகளிலும் இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாசியிலும் இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பற்களில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் நாவில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குரல் வலையில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கழுத்து பாதியிலும் இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தோள்களிலும் இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மாம்சத்திலும் இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எலும்புகளில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நரம்பு மண்டலங்களிலும் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வரவேற்கிறோம். இருதயத்தில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனாகி இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வரவேற்கிறோம். நுரையீரலிலும் இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். கணையத்தில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். மார்பில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். கிட்னியில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். என் குடல்களில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். கர்ப்ப பையில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துகிறோம். கரங்களில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். கால்களில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். உமது முதுகு எலும்புகளில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். பலவீனங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். வியாதிகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். கலக்கத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். வேதனைகளை நீக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். பிரச்சனைகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். பயத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். உங்கள் மனக்கசப்புகளை நீக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். மன பாரங்களை நீக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். தரித்திரங்களை நீக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். உமக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். உமக்கு ஆறுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். கணவரை மனைவியை பெற்றோரை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். பிள்ளைகளுக்கு வேத ஞானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துறோமே வரவேற்கிறோம். பிள்ளைகளுக்கு சுகபலனை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். போக்கிலும் வரத்திலும் துணையாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். எமக்கு உரோமை எழும்புற சத்ருவை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் மயமப்படுத்துறோம். எமக்கு உரோமை எழும்புற மனிதர்களை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துறோமே வரவேற்கிறோம். எங்களின் பிரயாசங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் உம்மை மயமப்படுத்துறோம். வருமானத்தை வேலியடைத்து பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உம்மை சட்டுகள் மறைவிலை மூடி மறைத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை மயமப்படுத்துகிறோம். உம்முடைய காரணத்தினால் மூடிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை மயமப்படுத்துகிறோம். உம்மை தம்முடைய கரங்களில் தாங்கி செல்லும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துகிறோம் உம்மை வரவேற்கிறோம். உம்மை சுற்றிலும் அக்னி மதிலா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துகிறோம் உம்மை வரவேற்கிறோம். உமக்கு உமக்கும் நடுவில் இருக்கிற எரிகோவை வீழ்த்துகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துறோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவின் வரங்களினால் உம்மை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். உமக்கு தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். உமக்கு வல்லமைகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். உமக்கு வரங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். உமக்கு ஜெபாவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். உமக்கு ஜெப வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தோமே வரவேற்கிறோம். உம்மை ஆலயத்துக்கு செல்லாவிட தடை செய்யும் சத்துருவை நிர்மூலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். உம்மை ஜெபிக்க விடாமல் தடை செய்யும் சத்துருவை நிர்மூலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நாம மயமப்பட உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை உபவாசிக்க விடாதபடி தடை செய்யும் சத்துருவை நிர்மூலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை மயமப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். உம்மை வேதம் வாசிக்க விடாதபடி சோர்வை கொடுக்கும் சத்துருவை அத்தம் பண்ணும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். கனி கொடுக்கும்படி உம்மை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். நான் பின்மாறி போகாதபடி உம்மை பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். சிந்தனைகளை கட்டுப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்த உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்தமே வரவேற்கிறோம். உலக சிற்றின்பத்துக்குள் நாம் போகாதபடி எம்மை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, இருபத்தஞ்சு உண்மை நன்றியோடு துதிக்கும் மனப்படுத்தோமை வரவேற்கிறோம். முழு இதயத்தோடு உம்மீது அன்பு கூற செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இருபத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தமை வரவேற்கிறோம். நாம் வேதமாவத்தை தினந்தோறும் வாசிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துறோமை வரவேற்கிறோம். குடும்பத்தை கட்டுகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தமை வரவேற்கிறோம். உங்கள் ஆகாரத்தை ஆசிர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தமை வரவேற்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். எங்களுக்கு எங்களை சுகமாய் இருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். எங்களை எல்லாவற்றிலேயும் தசமாங்களை கொடுக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். எங்களை உடைய கற்பனைகளை கை கொள்ள வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துறோம் உண்மை வரவேற்கிறோம். இம்மிருதயத்தில் உடைய சத்தியத்தை நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். தேவ அன்பில் எங்களை நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். நாம் பிறரிடத்தில் அன்பு கூற செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துறோம் வரவேற்கிறோம். வீட்டார் மத்தியில் நாம் அம்பாயிருக்க கிருபை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துறோம் உண்மை வரவேற்கிறோம். எம் சபையார் மத்தியில் நாம் அன்பாயிருக்க கிருபை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். ஊழியக்கார் மத்தியில் உண்மை அன்பாயிருக்க கிருபை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். எங்களை ஞானமுள்ளவர்களாய் நான் இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துறோம் இரத்தஞ்சம் உண்மை வரவேற்கிறோம். பிசாசின் மேல் எங்களை நடக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துமை வரவேற்கிறோம். சர்ப்பத்தை மிதிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துறோமை வரவேற்கிறோம். தேள்களை மிதிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துமை வரவேற்கிறோம். பிசாசை அதம் மன்ன வல்லவராய் இருக்க வெற்றி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, பிசாசை அதம் பண்ணுகிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். பிசாசை கட்டி ஜபிக்கிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துறோமை வரவேற்கிறோம். பில்லி சூனிய மை மாந்திரியங்களை அதமாக்குற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்தோமை வரவேற்கிறோம். உங்களை தரிசிக்க விடாதபடி தடை செய்த சத்ருவை நிர்மூலமாக்குற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்தோம் வரவேற்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க விடாதபடி தடை செய்த சத்ருவை நிர்மூலமாக்குற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை துதிக்கிறோம் மயமப்படுத்தோம் வரவேற்கிறோம். உண்மை மனந்திரும்பப்படுகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துறோம் வரவேற்கிறோம். பிசாசின் வஞ்சனையில் நாம் விழுந்து விடாதபடி எம்மை பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துறோம் உம்மை வரவேற்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்க தேவையான வல்லமையை ஞானத்தையும் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துமை வரவேற்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கிருபை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கும் வரவேற்கிறோம். உண்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். உடைய இரத்தத்துக்குள் உண்மை மூடி மறைத்துக் கொள்ளுகிறவரே ரீகபா சக்தூர பதிலரி, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மயமப்படுத்துறோம் வரவேற்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே உம்மை தொட்டு ஆசிர்வதிக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமே மயமப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒளிபரப்பாக பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரை கத்தராகியதவன் இப்படியாய் தம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களாலே தொட்டு அரவணைத்து ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி குடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இளைஞர்த்தி பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து நடத்த பார்த்தர் என்று சொல்லி தேவடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் கேத்தாவே. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் செலுத்தி உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்துடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவ ஆவியானவரே, நீங்க தொடர்ந்தும் கண்மணி போல் காத்து நடத்தும்படி நடத்தலுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்துடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மயமப்படுவதாக. கேடா தேசத்தெழுப்பலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மெக்சிகோவின் எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அமெரிக்கா எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா தேசங்கள், கண்டங்கள், நாடுகள், பட்டணங்கள், கிராமங்களின் எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துறோம். டென்மார்க்குடைய எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துறோம். குவைத்துடைய எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துறோம். இலங்கை, இந்தியா தேசங்களுடைய எழுப்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், லண்டன், ஜெர்மன், சுவிஸ் எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்க, ஸ்வீடனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இயேசுவி நாமத்திலே எல்லா தேசங்களும் எழுப்பலுக்காக நன்றி செலுத்தி எங்கள் தேவனுக்கு சோத்த பலிகளை, இயேசுவின் இரத்த சோத்திர பலிகளை செலுத்தி தேவனுடைய இரத்தம் சகல பாவங்களை மூடி நம்மை சுத்திகரிக்கும் என்று நம்முடைய வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளுடைய பாவங்கள் மூடப்பட, எங்கள் பிதாக்களுடைய பாவங்கள் மூடப்பட, எங்கள் ஏழு தலைமுறை பாவங்கள் மூடப்பட, எங்கள் தாய்மா, தவுப்பன்மா, சந்ததியின இனத்தா ஜனத்தாவுடைய பாவங்கள் மூடப்பட இயேசுக்கு சுன் ரத்தத்தை தெளித்து செபித்து ஜெயம் கொள்கிறோம். இணைந்து இருக்கிற பரிசுத்தவான்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மீறலும் மன்னிக்கப்பட இயேசுக்கு சுன் ரத்தத்தினாலே கழுவப்பட ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். எங்களுக்கு இணைந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளும்படி, இந்த ஊழியத்தில் எங்கள் தாளந்துகளை செலவழிக்கும்படி எங்களுக்கு தந்த ஊழியர்களுக்காய், டீம் மெம்பர்ஸுக்காய், ஊழியர்களுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கண்ணின்மணியை போல காத்தல்ல ஒவ்வொருவரை இந்தவன் கண்மணி போல் வருக பரியந்த தீக்காயசோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஆசிர்வாதத்தோடு, நன்மையோடு நீ காக்கும்படி நம்முடைய ஆணி கடாவப்பட்ட திருக்கரங்கள் ஒவ்வொருவர் மேலும் அமரும்படி நம்முடைய ஓங்கிய கரமும் பலத்த புயமும் ஒவ்வொருவரை சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே சிருஷ்டிக்கும்படி, ஸ்தாபிக்கும்படி, மறுபமாக்கும்படி, நிலைநிறுத்தும்படி இதாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஐயா, மகிமையின் மேல் மகிமை, மறுரூப மகிமை, பிந்தின மகிமை, இதை வாஞ்சிக்கிற பரிசுத்தவான்களாய் தேவன் நம்மோட ஆவலையும் விருப்பங்களையும் வாஞ்சங்களையும் பிரியங்களையும் மாற்றி அமைக்கும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய காரியம் அவசரம் என்று தேவாதி தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை முதன்மையாக சேவிக்க தேவன் ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். பின்மாற்றக்காரர் ஆதி அன்புக்குள்ளே திரும்ப சோரம் போனவர்கள் ஆண்டவரை மீண்டும் கத்தோட அன்புக்குள்ளே, கட்டளைக்குள்ளே, கற்பனைக்குள்ளே கடந்து வர தேவோட ஆரோக்கிய சட்டங்களுக்குள்ளே ஒவ்வொருவரை பேர் பேராய் சுமாக்கப்பட தேவோட ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் வந்தட்ட தேவோட நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிப்பதே மக்க சித்தமும் பிரியவும் என்ற வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட யூதர்களாய், இஸ்ரவேலராய், கத்தோட பிள்ளைகளாய், கத்தோட மனவாட்டிகளாய், கத்தோட சீஷர்களாய் நாம் இருக்கிறபடினாலே தேவடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இயேசு கிறிஸ்து ரத்த கொடைகள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், துதிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, மயமப்படும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். ஓங்கிய கரமும் பல தப்பியமும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யும்படி வாஞ்சிகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகள் எதுவா இருந்தால் அது கத்தோடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவெல்லாம் நிறைவாக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்க தேவ பக்தி உள்ள சந்ததியால் பெரிய காரியங்களை செய்ய ஆவியானவரை நீங்கள் ஒவ்வொருடைய கரங்களையும் திடப்படுத்தும்படி, ஒவ்வொருடைய ஸ்திரப்படுத்தும்படி, ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தும்படி, பராமரிக்கும்படி, பாதுகாக்கும்படி ஆவியானவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். சங்கம மூலியங்கள், கொஸ்பல் எஃப்எம் மூலியங்கள், பிரைஸ் எஃப்எம், பிரேயர் எஃப்எம், யூதா எஃப்எம், மியூசிக் எஃப்எம், ஆமீன் எஃப்எம், வல்லமன் அலைகள், ஏஞ்சல் டிவி, ஜி ஃபேன் எஃப்எம், ஆமீன் கத்ரா, ஏசுவார் மூலியங்கள், ஸ்கை பிரே, இன்டர்ஷியல், ஜொபக்குழுக்க, யுனைடெட் பெண்டி கொச்சி கொச்சி ஊழியங்கள், ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள், பிலதெல்பியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வாரிநாத ஊழியங்கள், கெட்சமணி ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மணவாட்டி ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், இன்னமாய் சுவிசேஷ சபை ஊழியங்கள், கத்தோடைய சபை ஊழியங்கள், ஜெபத்தனி ஊழியங்கள், இன்னமாய் கத்தாவே ஏசப்பா, கெட்சமணி ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் ஜீசஸ் கோல்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு சந்திக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். மியூசிக் எஃப்எம், பிரைஸ் எஃப்எம், பிரேயர் எஃப்எம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே கத்தோட நாம சரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கத்தோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொரு ஸ்தானாதிபதிகளையும், ஸ்தானங்களை, தேசங்களை, நாடுகளை, கண்டங்களை, உலகங்களை கத்தாவே உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கத்தாவே தேவ ராஜ்யம் வருக, தேவ சித்தம் ஒவ்வொருளையும் செய்யப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம். கொள்ளவும் அழிக்கவும் வஞ்சிக்கவும் திருடம் வருகிற பிசாசின் பிடிந்த நிலந்தரமாய் விட்டுவிட்டு தேவ ராஜ்யத்தை பிரஸ்தாபிக்கிற, ஸ்தாபிக்கிற, நிலைநிறுத்துகிற, அசைவில்லாத, அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற தேவ பக்தி உள்ள சந்ததியாய், தலைமுறையாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், லேவியராய், ராஜாக்களாய், அதிகாரிகளாய், ஜனங்களாய், ஜாதிகளாய், பாஷ்யக்காரராய், கோத்திரத்தாராய், மாமிசமான யாபேராய், சகல ஜனங்களுக்கு கனி கொடுக்க கத்தோடைய கடாட்சியம் விளங்க, கத்தோடைய கிருபை விளங்க, கத்தோடைய மகிமை விளங்க தேவனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா அம்மாவுடைய ஊழியங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கத்தாவே கடந்த 8 வருஷமாக இந்த ஊழியத்தில் பங்கு கொண்டு இரவும் பகலும் உடைய பாதத்தில் காத்திருக்க நீங்கள் எங்களுக்கு தந்த இணைப்புகளுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழிய ஒத்தாசைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து மூலிகளை சுமந்து காத்தல்லுங்க, தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. இந்த உபவாச நாட்கள் உன்னதத்தின் பலன் உயிர்த்தல் இந்த வலமை நிரப்பி பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவடைய சத்துவத்தின் வல்லமை நிலைநிறுத்தப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க சத்துன் வல்லமலை ஜெயிக்கிற ஜெயங்கொள்ளுற உன்னதத்தின் பலன் உயிர்த்தெழுந்த வல்லமை நிரப்பி நடத்த ஒப்பு கொடுக்க. ஐயா விஸ்தரப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. அம்மா விஸ்தரப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க. இன்னும் ஊழியங்களிலே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அநேகம் 1,000,000,000,000,000 ஆசீர்வாதமாய் இந்த ஊழியத்தை திறந்து நடத்தும்படி நடத்தலுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் எல்லா மனுஷருக்காக ஜபித்து வருகிறோம், சகல தேசங்களுக்காக ஜபித்து வருகிறோம், சர்வபூமிக்காக ஜபித்து வருகிறோம், சகல ஜாதிகளுக்காக ஜபித்து வருகிறோம், அனுதினமும் ஜபித்து சமூகத்தில் காத்திருக்கிறோம். தேவ பக்தி உள்ள சந்ததியாய் ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாள் தாமதித்து வருகிறது. அதனால் எல்லா மனுஷருக்கும் ரட்சணியமும் வல்லமை மகிமையும் விளங்கும்படியாய் ஜோதிகளின் பிதாவையும் ஆவிகளின் பிதாவையும் பரலோக பிதாவை நீதிமான்களின் பிதாவை நோக்கி அபயமிட்டு நன்றி செலுத்தி ஒத்தாசு செய்யும்படி உதவி செய்யும்படி தேவ பக்தி உள்ள சந்ததியாய் ஒவ்வொரு ஜனமும் மீட்கப்படும்படி தேவடைய சமூகத்திலே பெரிந்து மண்டாடி ஜபித்து ஜெயம் கொள்ள இமட்டும் தேவன் பாராட்டி தந்த கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக, ஒத்தாசுகளுக்காக, உதவிகளுக்காக நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கோடி கோடி சோதங்களை, துதிகளை, மகிழ்ச்சிகளை, புகழ்ச்சிகளை, கீர்த்திகளை, ராஜ்யங்களை செலுத்துகிறோம். பரலோகத்தின் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். வருங்காரியங்களை குறித்து தேவன் முன் அறிவித்து ஆண்டவரை ஊழியர்களோடு ஊழியக்காரிகளோட நாட்களில் தேவன் பேசி பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். தேவனுடைய நாமம் ஒன்றே பயமப்பட தேவாதி தேவனுடைய கர்த்தாதி கர்த்தர் நித்யானந்த சக்கராதிபதியும் ஆகிய எங்கள் பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு ஊழியர்களிலும் பெரிய காரியங்களை செய்ய பச்சபாதமற்ற நேச கர்த்தருடைய நேச வைராக்கியம் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி விருத்தி அடைய பண்ணும்படி வர்த்திக்கப்படும்படி தேவ மகிமை காருணியம் கிருபை ஆவியினால் ஆவியாவோட வழிநடத்தல் ஆவியாவோட பராமரிப்பு ஆவியான விடுவிப்பு வரங்கள் கனிகள் தாளந்துகள் ஞானவரங்கள் கிருபை வரங்கள் ஏராளமாய் தாராளமாய் சபூர்ணமாய் அதிக அதிகமாய் நிறைவாய் நிறைவாய் பரிபூர்ணமாய் மிகுதியுமாய் மறலப்பட தேவனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி தேவாதி தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி பரிசுத்த பிதாவை நம்முடைய மகத்தான நாமம் மகிமைப்பட ஓங்கிய கரும பலத்த பயமும் ஒவ்வொருவரை உண்மையை சுமயமாய் நடத்த பாத்திரம் உள்ளது என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கல்ல கத்தாவை எங்களுக்கல்ல உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி கிடைத்திராத அற்புதங்கள் ஆராய்ந்த முடியாத அதிசயங்கள் எண்ணி முடியாத அற்புதங்கள் யோசனையின் பெரியவரும் செயல்களிலே வல்லவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தர் வல்லமைமிக்க செயல்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு ஊழியர்களிலும் ஒவ்வொரு ஊழியக்காரிகளிலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு கண்டங்களிலும் நாடுகளிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் நிறைவாய் நிறைவாய் உண்டாக வாலிபர்கள் கன்னியர்கள் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் பெரியோர் சிறியோர் யாவரும் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட நித்திய மகிமை நித்திய உடன்படிக்கை கர்த்தருக்குரிய நித்திய வழி நித்திய சுவிசேஷம் ஆண்டவரே பங்குள்ளவளாய் ஒவ்வொருவரும் மீட்கப்பட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல துதிகன மகிமைகளை பிதாவே உம்முடைய சமூகத்தில் செலுத்தி விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை துதிகளையும் ஜெபங்களை சோத வழிகளை துதி வழிகளையும் இந்த சமூகத்திலே செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை வரவேற்று அனுதினமும் கர்த்தருடைய நாளை எதிர்பார்த்து இந்த நாள் உமது நாமத்தை உமது மகிமையை உமது வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. தொடர்ந்தும் வந்து மகிமைப்படுத்துகிற பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் அன்பு பிதாவே ஆமீன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். Thank you, sister.
0: God bless you, Pastor.
1: கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த அதிகால வேலைக்காக நல்லுடமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உடைய அதிகால வேலையிலும் எழுந்து உம்முடைய சமூகத்திலே துதித்து உங்களை மகிமைப்படுத்தி ஆராதித்து மகிழ்கிற உடைய அன்பு மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியாய் மகளை நீங்க பேர் சொல்லி அழைத்த அந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகளாக இந்த ரத்தத்தினாலே நீ மீட்டுக் கொண்ட அநாதி கிருபைக்காய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. நேசக்கரம் மகளோடும் மகள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருந்து பூமியிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திருக்கிறோம். சகலத்தையும் படைத்த கர்த்தர் சகலத்தையும் அதிரின் காலத்தில் உண்டாக்கின கர்த்தர் மகளை ஆண்டவரே நீங்க கரம் பிடித்து நேர்த்தியாய் பூமியிலே வழிநடத்தி வருகிற அநாதி கிருபைக்காய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின்படி தேவரீர் மகளுடைய வாழ்க்கையை உம்முடைய நாம மகிமைக்காக உம்மை துதிக்கும் பாத்திரமாக நீ அழைத்த அழைப்புக்காய் சோத்திருக்கிறோம். தொடர்ந்து உடைய நேசக்கரம் உம்முடைய பாதுகாக்கும் கரம் உம்முடைய வழிநடத்தும் கரம் மகளோடும் மகள் கையிட்டு செய்கிற ஊழியத்தோடும் மகளுடைய குடும்பத்தோடும் இருந்து பூமியிலே மேலான காரியங்களை செய்யத்தக்கதாக தேவரீர் வழி நடத்த முடியாது. தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளுக்காய் சோத்திருக்கிறோம். இந்த அதிகால வேலையை எங்கள் வாழ்க்கையிலே நீங்க காண செய்த அநாதி அன்புக்காய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் உண்டானதல்ல கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நீங்க கிருபையாய் கொடுத்து இந்த நாளுக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளினுடைய தேவனாய் எங்களுக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் சோத்திருக்கிறோம். எங்களை காக்கிறவராய் எங்களை வழிநடத்துகிறவராய் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தகப்பனாய் ஆண்டவரே இந்த நாளினுடைய தேவனாய் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம். தகப்பனே அருமையாக இந்த காண வானொலி இணைப்பிலே அதிகாலை எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனுடைய ஆசீர்வதிக்கும் கரம் தேவனுடைய பாதுகாக்கும் கரம் இந்த நாளுக்கான பலத்தையும் ஞானத்தையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுத்து உடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாகவும் உடைய தெய்வ பிள்ளைகளை வேலெடுத்து நீங்க காத்து வழிநடத்த முடிய கடன் செபிக்கிறோம். தகப்பனே அருமையான இந்த வானொலி தரிசனத்தை பெற்று உடைய பிள்ளைகளுக்காக உடைய தாசுரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே பூமியிலே உடைய ராஜ்யத்தை கட்டும் மாபெரும் ஓட்டத்தில் ஆண்டவரே இந்த தரிசனத்தை கொடுத்தது மாத்திரமல்ல அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் அவர்களை நீங்க கரம் பிடித்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்பி கொடுத்த இந்த பொறுப்பை உக்கரணத்துவத்தோடும் உண்மையோடும் செய்யும் தக்கதாக தேவரீர் அவர்களை கொடுத்த தாகத்துக்காக கரிசனிகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நேசக்கரம் ஆண்டவரே ஊழியக்காரனோடு இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளோடு இந்த ஊழியத்தோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீங்க காத்துக்கொள்ளுங்க. விசேஷமா ஆண்டவரே இந்த காலவேளையில எங்கள் மஞ்சள் அம்மாக்கா நன்றி செலுத்துகிறோம். திருச்சின ஐயாக்கா நன்றி செலுத்துகிறோம். உடைய அநாதி தீர்மானத்தின்படியாய் ஆண்டவரே அவர்களை நீங்க பேச்சில் அழைத்த ஆதி கிருபைக்காய் சோதரிக்கிறோம். தாயின் வயிற்றிலே முன்குறித்த கர்த்தர் இப்படி ஊழியத்தை நம்பி அவர்களை கொடுத்ததுக்காக சோதரிக்கிறோம். இந்த ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு அவர்கள் செய்யத்தக்கதாக தேவரீர், நீர் அவர்களை கரம் பிடித்து நடத்துகிற ஆதி அன்புக்காய் சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஞானத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டி தீங்குக்கும் பொல்லாப்புக விலக்கி சத்தருடைய சகல யோசனைகளுக்கு விலக்கி கர்த்தர் நீங்க வழிநடத்தி கொண்டு வருகிற அப்படின்னாலே சோதரிக்கிறோம். பிசாசு கொண்டு வருகிற அநேக சந்தேகத்தின் ஆவிகள், அநேக ரிச்சலின் ஆவிகள், எல்லா தீங்கு நாவிகளுக்கு விலக்கி உசேர் தேவரீர் உடைய பிள்ளைகளை உடைய சட்டுகளை நிழலுக்குள்ளாக நீங்க வேலெடுத்து காத்து வருகிற ஆதி கிருபைக்காய் சோதரிக்கிறோம். தொடர்ந்து அருமையான ஆண்டவரே மகனை மகளையும் ஆண்டவரே உடைய நேசக்கர அந்த பூமியில இன்னும் மேலான காரியங்களை உமக்கு செய்யத்தக்கதாக காத்து வழிநடத்த முடியாத செவிக்கிறோம். தொடர்ந்து மகனோடும் மகளோடும் மகள் ஊழியத்தோடும் அவர்கள் கைட்டு செய்கிற எல்லாத்தவன சகல காரியங்களோடும் பிள்ளைகளோடும் சந்ததிகளோடும் இருந்து அவர்களை காத்து வழிநடத்த முடியாத செவிக்கிறோம். இந்த கால வேளையிலே எங்கள் ஸ்ரீலா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அந்த அருமையான ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இந்த ராஜ்யத்தை கட்டும் மாபெரும் ரட்சிப்பின் பணிக்கு என்று நீங்க பிரித்தெடுத்த ஆதி கிருபைக்காய் சோதரிக்கிறோம். உலகத்திலே சுகத்தோடு பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த உலகத்திலே சுவித்திருக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருந்தும் ராஜாவினுடைய பணியை செய்யும்படியாய் ஆண்டவரே முன்குறிக்கப்பட்டு அவர்களை பெயர்ச்சொலி அழைத்த ஆதி கிருபைக்காய் சோதரிக்கிறோம். பூமியிலே அழைத்த தேவன் அவர்களை கரம்பிடித்து நடத்துகிறீர் தகப்பனே. அப்படி அன்னதினம நடத்து கொண்டிருக்கிறீர் அதுக்காய் சோத்தரிக்கிறோம். ஊழியத்தின் பாதையில இருக்கிற எல்லா கரட உருடுகளையும் கடந்து சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர்களை ஆண்டவரே நீங்க வழிநடத்தி கொண்டு வருவீங்க. பரிசுத்தாவின் சட்டைகளை மறைவுக்குள்ளாக வேலெடுத்திருக்கிறீங்க அதுக்காய் சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உடைய நேசக்கரம் அருமையான ஆண்டவரே அவளோடு இருந்து இந்த ராஜ்யத்தை கட்டும் பணியை நேற்றி சிமியமாய் செய்ய கத்த உதவி செய்யும். இந்த காலவெளியிலே சங்கமம் மற்றும் அதர் எஃப்எம் இணைப்புகளை நடத்துகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய அநாதி கரம், உடைய பாதுகாக்கும் கரம், உடைய ஆசீர்வதிக்கும் கரம் ஆண்டவரே அவர்களை என்னென்னும் காத்து நீர் கொடுத்த இந்த உண்மையும் உத்தமமான இந்த ஊழியத்தை செய்வதிலே தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் தன்னுடைய தாளந்துகளையும் ஆண்டவரே அவர்கள் நேர்த்தியாய் பயன்படுத்துவதிலே கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்க முடியாத செவிக்கிறோம். தொடர்ந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. இந்த நிகழ்வில் காலை துவங்கி மாலை முடிய நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்க முடியாத செவிக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வும் அநேகருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும். தொடர்ந்து நீங்க காத்துக் கொள்ளுங்க தகப்பனே. விசேஷமா ஆண்டவரே இந்த நிகழ்வை இந்த நேரத்தினுடைய கரத்துல படைக்கிறோம். அது எங்களால் உண்டான நேரம் இல்ல. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டுகிற நேரமாக இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட பேசுகிற நேரமாக இருக்கட்டும். அதிகாலையில உண்மை தேடுகிற யாவரும் உண்மை கண்டடையத்தக்க நேரமாக இருக்கட்டும். ஆவியானவர் எங்களோடு கூட எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற உணர்வுகளை பார்க்கிற கர்த்தர் நீர் எங்களோடு கூட வாசம் செய்கிற நேரமாக இருக்கட்டும். இந்த நிகழ்வை கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதித்து நீர் எங்களோடு கூட இடைபட முடியாத கரத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. இரட்சகர மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே அன்பு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள அன்பின் நல்ல கர்த்தாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மாறாத அன்பும் அவருடைய கிருபையும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருந்து பூமியிலே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவராக. இந்த காலை வேளையை காண செய்த நம்முடைய தேவன் அநாதி தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை நேசிப்பது ஏதோ சாதாரணமாக நேசிப்பதாக இல்லை. அவர் அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 99:14 வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரின் பேரில் பிரியமாயிருக்கிற பிள்ளைகளாக இருப்பதனால் நாம் நம்முடைய தூக்கத்தையும் இழந்து நம்முடைய நேரத்தையும் தாளந்துகளையும் சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய நாமத்துக்காக நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆக தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இந்த கால்வழியிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2:9-12 வசனங்கள் சொல்கிறது, ஆகையால் தேவனும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமிக்கடியில் உள்ளோர் ஆகியர் அனைவரும் முழங்கால் படியிடவும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நாவுகள் அனைத்தும் அறிக்கை பண்ணவும். எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலவெளியில நம்முடைய தேவனை உயர்த்தும்படியாகவும் எல்லா தேவர்களுக்கும் மேலான அவருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாகவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் இந்த நாளிலே கர்த்தர் அழைத்த இந்த அழைப்பிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நேரத்திலே அவருடைய நாமத்தை நாம் துதிக்கலாம், அவருடைய மகிமையை சொல்லி நாம் துதிக்கலாம். நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தரு நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி தப்பித்துக் கொள்கிறான், ஓடி வருகிறான் என்று சொல்லி ஒரு சமயம் நீதிமொழிகளின் புத்தகத்திலே 18:10 வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது, பாதுகாப்பின் உடைக்கலமாக இருக்கிறது. அதற்குள் அந்த பாதுகாப்பின் வலைக்குள் யார் ஓடி வருகிறார்கள்? நீதிமான்கள் அதற்குள் அடைக்கலம் புகுகிறாக இருக்கிறார்கள். நாம் ஒரு சமயம் நீதிமான்கள் அல்ல, ஆனாலும் அவருடைய அநாதி கிருபையின்படியாய், அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியாய், ரட்சிப்பினாலேயே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமாக பெற்ற அந்த ரட்சிப்பினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தமது கிருபையினாலே நீதிமான்கள்

அவருடைய துருகத்துக்குள் பலத்த துருகத்துக்குள் அடைக்கலம் பெற்றிருக்கிற நீதிமான்களாயிருக்கிறோம். தேவ நம்மளை தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கிற தகப்பனாயிருக்கிறார். சங்கீதம் 29:2 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்தினே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் நாம் தேவனால் அழைக்கப்பட்ட நாம், அவருடைய நீதிமான்களாக்கப்பட்ட நாம், இலவசமாக ரட்சிப்பை பெற்ற நாம், அவர் மீது வாஞ்சியாயிருக்கிற நாம், அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தும்படியாய், பரிசுத்த அலங்காரத்தினுடைய அவரை தொழுது கொள்ளும்படியாய் இந்த காலவெளியிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனெனில் சகலத்தையும் படைத்த கர்த்தர், சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தர், அதின் அதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்த அந்த ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். நம் மீது நாம் அவர் நாமத்தை துதிக்கும் போது அதிலே அவர் பிரியப்படுகிற தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய நாமங்களை மகிமைகளை சொல்லி வரும்பொழுது அதிலே அவர் பிரியமாவுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஏன் துதிகளின் மத்திலே அவர் வாசம் செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். துதி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக இந்த துதியை சொல்லி வரும் மகிமையின் பாத்திரமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்புக்காக அந்த காலவெளியில நம் தேவனை துதிக்கலாம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சங்கீதம் 34 சொல்லுவதன்படியாக இந்த காலவெளியில ஒரு சமயம் நம் எல்லோரும் நம் இருதயத்தை உயர்த்தி, நம்முடைய சிந்தையை உயர்த்தி, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு எல்லா ஒருமனதோடு கூட நம் தேவனை துதிக்கும் போது அது தேவ பலனும் உன்னதத்தின் உன்னதமானவருடைய மகிமைக்கின் மகிமையும் கனத்துக்கும் உரியதாக இருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவனை துதிப்பது எத்தனை சந்தோஷமும் எத்தனை மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அது நமக்கு ஆரோக்கியத்தின் சுகத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்த தைலமுமாய் நமக்கு இருக்கிறது. ஆம், கர்த்தரை துதிப்பதும் அவரை புகழ்ந்து பாடுவதும் எத்தனையாய் உள்ளத்திலே ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால்தான் சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது, நான் உயிரோடு இருக்க மட்டும் உண்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்முடைய நாமத்தின் மேல் இவனுடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உயிருள்ள நாளெல்லாம் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தேவ மனுஷனாக சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்த பிள்ளைகள், கர்த்தருடைய வழிநடத்துதலே அற்புதங்களும் ஆச்சரியங்களினாலும் தேவன் வழிநடத்துதலை கண்ணாறு கண்டு இருதயத்தினால உணர்ந்த ஜனங்கள், அவருடைய உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம், நான் தேவனை துதிப்பேன், எக்காலத்திலும் துதிப்பேன், எப்பொழுதும் துதிப்பேன் அப்படி என்று சொல்ல வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலிருந்து பிறப்பதோடு மாத்திரமல்ல, அவர் மூச்சு எல்லாம் தேவனை துதிக்கிற துதியாக இருக்கும், அவருடைய இயக்கம் எல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதியாக இருக்கும், அவருடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதியாக இருக்கும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், அவரை துதிக்கும் துதி என் நாவில் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதிப்பதும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதும் அவரை ஆராதிப்பதும் அவரை சேவிப்பதும் எத்தனை பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. அவராலே நாம் எந்த நேரமும் நம்முடைய உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினால் நாம் எல்லா துதிப்புதோடு மாத்திரமல்ல, சகலரையும் ஒரு துதியின் பாத்திரமாக நாம் மாற்றுவதற்காக நாம் இந்த நாளில கூட நாம் அழைக்கிற அழைப்பாக அழைக்கலாம். ஏனெனில் நம் தேவனை துதிப்பது ஒருவர் மாத்திரமல்ல, எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் போது தேவனுடைய உன்னத மகிமை நம்மிடத்துல இன்னும் சேர்ந்து வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை சந்தோஷமும் எத்தனை மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அது ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்டு தாடியில் வடிந்து அவன் அங்கிகளில் மேல் வடியும் தைலத்தை போன்று இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்பும் கர்த்தருடைய ஐக்கியமும் கர்த்தருடைய சமாதானமும் நம்மிடத்துல என்றென்றும் காத்து இந்த நாளிலே வழிநடத்துகிற நம்முடைய தேவனுடைய நாமத்தை, அவர் நம்ம ஒரு பிரியமாய் இருக்கிறவருடைய நாமத்தை உயர்த்துவதும் கனப்படுத்துவதும் மகிமைப்படுத்துவதும் நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற
தரிசனமும் கனமும் பாரமாய் இருக்கிறது. இந்த காலவெளியில் அவருடைய நாமத்தை நாம் துதிக்கலாம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். ஏனெனில் சங்கீதம் 148:13 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க கடவோம், நாம் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஏனெனில் அவர் நாமம் வானங்களுக்கு பூமிக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பே வராது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய

மேயல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளப்படவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த காலவெளியிலே கர்த்தருடைய நாமத்தை அன்றி வேறொரு நாமம் நமக்கு கட்டளைப்படவில்லை. அவரால் என்று இந்த ரட்சிப்பு நம் வாழ்க்கையிலே பிரவேசிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அவருடைய மிகுந்த கிருபையினாலே தான் அவரோடு கூட நாம் வாசம் செய்கிறோம், அவரோடு கூட நாம் துதிக்கிறோம், அவரை நாம் பாடி மகிழ்கிறோம். ஏனெனில் தேவனை, என்னை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. என்னை ருசித்து பாருங்கள். இந்த தேவனை ருசிக்க ருசிக்க ருசிக்க அவருடைய உள்ளத்திலே ஒரு பரவசம் தோன்றும், ஒரு மகிமை தோன்றும், ஒரு வல்லமை தோன்றும். கர்த்தரை துதிப்பதும் அவருடைய நாமங்களை துதித்து பாடுவதும் எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. இந்த காலவெளியில ஒரு சமயம் நம்முடைய தேவன் நாமத்தை அறிந்த நாம், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்களாகிய நாம் அவருடைய துதிக்கலாம், இன்னும் அவரை ஆராதிக்கலாம், ஏன் அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். அடுக்க மகிவருக்குள்ள கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துகிற பிள்ளைகளாக இந்த காலவெளியில் இருக்கிறார். ஆண்டவரை நாம் இன்னும் ஒரு முறை துதித்து நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு பாடல் மூலமாக நாம் ஆண்டவரை துதிக்கலாம். ஏனெனில் நம் தேவன் ஆளுகை செய்கிற தேவன், சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிற தேவன், என்றென்று வீற்றிருக்கிற தகப்பன், அவர் நம்மோடு இருக்கிற தகப்பன், நம் மீது பிரியமாய் இருக்கிற ஆண்டவர், அவருடைய நாமத்தை உயர்த்த முடியாத அழைத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை ஆராதிக்க முடியாத அழைத்திருக்கிறார். இந்த காலவெளியிலே இந்த தேவனை துதிக்க முடியாய் ஒரு பாடலை நாம் பாடி ஒரு சமயம் ஆண்டவரை துதிக்கலாம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரு சமயம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாம், அவருடைய நாமத்தை இன்னும் நாம் உயர்த்தலாம், ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். கர்த்தரை துதித்து நாம் பாடி அவர் நாமத்தை உயர்த்தலாம். நம் தேவனுடைய பெரியவராக இருக்கிறார்.

0: ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதும் அவருடைய நேமத்தை உயர்த்தி பாடுவதும் எத்தனை சந்தோஷமும் எத்தனை மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் இந்த பூமியிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மகிமைகளை சொல்லி வரும்படியாய் நாம் பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் பாத்திரமாக பூமியிலே நாம் இருக்கிறோம். தேவன் நேராக வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யவல்ல, ஆனால் அவர் உண்டாக்கின அவருடைய மகிமையின் சாயலாக படைக்கப்பட்ட நம் மூலமாகத்தான் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பூமியிலே செய்து அவரே தேவன் என்பதை உலகுக்கு காண்பிக்கும்படியாய் நம்மை தேவன் அவருடைய மகிமையின் பாத்திரமாக வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை வியத்தும் அவருடைய நாமத்தை ஆராதிக்கும் ஒரு மகிமையின் பாத்திரமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியிலே அந்த தேவனை உயர்த்துவதும் அந்த தேவனை உயர்த்தி பாடுவதும் அவருடைய நாமங்களை சொல்லி அவரை துதிப்பதும், ஆம் தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை மகிமையை நிறைந்தவர்களாகவும் மகிமைக்கு பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். இந்த காலவெளியிலே நம் ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். இன்னும் ஒரு முறை கூட அவருடைய மகிமையில் நாமத்தை ஒரு சங்கீதத்தினை தியானித்து அந்த சங்கீதத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவனை நாம் துதித்து இன்னும் ஆழமாக அவருடைய துதிக்கும் துதியினாலே நம் உள்ளம் நிரப்பப்படலாம். ஒரு சமயம் இந்த நாளினுடைய தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 144வது சங்கீதம். இந்த 144வது சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, தாவீது ராஜாவாகின பொழுது அவனுடைய இருதயத்திலிருந்து கடவுளை துதிக்கும் துதியினாலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இது இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் இந்த சங்கீதத்தினுடைய பகுதியெல்லாம் பார்க்கும் பொழுது, மக்களுடைய நல்வாழ்க்காகவும் சத்துருக்களிலிருந்து அந்த தேசத்தை விடுவிக்க வேண்டும், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் தாவீது பாடின ஒரு பாடலாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு சமயம் இந்த சங்கீதத்தினுடைய 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது, தாவீது தன் தேவனை போற்றுகிறதையும் தேவனுடைய மகிமைகளை அவருடைய அடைக்கலத்தையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய மீட்பையும் எண்ணி தேவனை துதிக்கிற ஒரு துதியாக இருக்கிறது பார்க்கிறோம். 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவனுக்கும் மனிதன் எவ்வளவு சிறியவன் தேவனுக்கு முன்பாக என்பதை சொல்லி தேவனை உயர்த்துவதும் தேவனுடைய மகிமைகளை சொல்லுகிற ஒரு வசனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். 5-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவன் முன்பாக வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு முன்பாக எல்லா இயற்கைகளும் அவர் படைத்த எல்லாமும் அவருக்கு கீழ்ப்படுகிறதாயும் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். 9-11 வசனங்களை பார்க்கும் பொழுது, நாம் தேவனை வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார், ஆகினால் தேவனை நாம் துதித்து பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைக்கிற அழைப்பாக இருக்கிறத பார்க்கிறோம். 12-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்படியாய் ஆசீர்வதிக்கிறார், தேவனுடைய கரங்கள் அவருடைய பிள்ளைகள் மீது எவ்வளையாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த சங்கீதத்தினுடைய வசனங்கள் வார்த்தைகள் நம்மை தேற்றக்கூடியதாகவும் நம்மை தேவனுடைய துதிக்கும் துதியினால் நிரப்புவதிலே அவரை இன்னும் ஒரு மேன்மையான படியினாலே மேன்மையாக நம் ஆழமாக துதிக்கும் துதியாக நம்முடைய இருதயம் உந்தப்படுகிறதமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 144:1-2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பிடிக்கிற என் கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறத பார்க்கிறோம். 2வது வசனத்தை பார்க்கும்போது, அவரின் தாவரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பியிருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்தினமாய் இருக்கிற தேவன் இருக்கிறார் என்று தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்கிறத பார்க்கிறோம். ராஜ பொறுப்பை பொறுப்பேற்ற ராஜகிரிடம் சுட்டப்பட்ட தாவீது தன் உள்ளத்திலே முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பிடிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவனுடைய பிள்ளையே, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேதத்திலும் பார்க்கிறோம், மனிதனால் ஒரு யுத்தத்தை ஜெயம் கொள்வது என்பது கூடாத காரியம். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயத்தை தருகிறவர் கர்த்தராய் இருக்கிறார், யுத்தத்திலே வெற்றியை தருகிறது நம் தேவனாய் இருக்கிறார். ஒரு சமயம் இந்த நாளிலே வேதத்தினுடைய ஆழங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, எதிரிகள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களோட யுத்தம் செய்வதற்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்களுடைய பலத்தையோ அவருடைய ஞானத்தையோ அல்லது அவருடைய அவருடைய தோற்றத்தையோ அவருடைய யுத்த பலத்தையோ அவர் யுத்த என்னுடைய யுக்திகளையோ நம்பியல்ல, அவர்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி சத்துருக்கள் அவர்களை கண்டு நடுங்கினார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு வார்த்தை ஒரு சமயம் தாவீது இங்கே சொல்லும் பொழுது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பிடிக்கிற என் கண்மணியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் அவனுடைய கரத்திலே கேடகமும் அந்த வில்லும் அம்பும் பட்டையும் எல்லாமே யார் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்லும் பொழுது, என் தேவனே அவற்றையெல்லாம் என் கரங்களில் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆம், அப்படியாக நாம் எந்தவற்றையும் இல்லை, கர்த்தர் நமக்காக செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். இஸ்ரேல் ஒரு சிறிய கூட்டமாய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சேனைகளும் சத்துருக்களும் ராஜ்யங்களும் அவர்களுக்காக நடுங்கின. காரணம், அவருக்குள் வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் எத்தனை பெரியவர் என்பதை எல்லா ஜனங்களும் உணர்ந்திருந்தார்கள், சத்துருக்கள் உணர்ந்திருந்தார்கள், அவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கூட்டத்தாரும் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் பயப்படும் பயமெல்லாம் இவர்கள் ஆராதிக்கிற தேவனுக்காக இருந்தது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நம்பின பிள்ளைகள் மீது தேவனுடைய பரவணிக்கும் கரம் பாதுகாக்கும் கரமாக இருக்கிறபடியினாலே உலகத்தின் பிள்ளைகள் எத்தனை பலவான்களாக இருந்தாலும் எத்தனை அதிகாரத்தில் இருக்கிறவளாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். தேவ பிள்ளைகள் மீது கரம் வைப்பதற்கு அவர்கள் பயப்படுவார்கள். இந்த காலவெளியில் ஒரு சமயம் தாவீதனுடைய தன் ஒரு பெரிய ஒரு சீக்ரெட், அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டை சொல்லுவது போன்று இந்த வசனம் இருக்கிறது. ஏனென்றால் தாவீது யுத்தத்திலே எல்லாவற்றையும் ஜெயித்து அந்த அரச அந்த ராஜ்யத்தை ராஜ்யத்தின் அரசராக ஏற்கப்படுகிறார். எல்லா சத்துருக்களையும் முறியடித்து வெற்றி கண்ட பிறகு ராஜ்யத்தில் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார். ஒரு சமயம் அநேக நெருக்கங்களை பார்க்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையில அநேக நெருக்கங்கள், ஒரு சமயம் அப்சலோம் தன்னுடைய மகனால் உண்டாக்கப்பட்ட ஏராளமான பாடுகள், ஏராளமான நெருக்கங்கள், சவுல் ராஜாவினால் உண்டாக்கப்பட்ட ஏராளமான நெருக்கங்கள், ஏராளமான பாடுகள், அது மாத்திரமல்ல அநேக ராஜ்யங்களால் உண்டாக்கப்பட்ட பாடுகள், இவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவதற்கு அவரோடு இருந்தவர், அவரோடு இருந்தவர், தேற்றினவர், பாதுகாத்தவர், வழி நடத்தினவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவராக இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில ஒரு சமயம் நம்மை உண்டாக்கின கர்த்தரை, நம்மை படைத்த கர்த்தரை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய கரங்கள் நம் வாகனங்களை ஓட்டும் பொழுதும் காரியங்களை செய்யும் பொழுதும் நம்மோடு இருக்கிறவர், என் கால்கள் வலுவாதபடி நம்மை காக்கிறவர், நாம் தடுக்கி விழாதபடி நம்மை காக்கிறவர் நம் தேவனாய் இருக்கிறார். அதனால தான் தாவீது இன்னும் இடங்களிலே சொல்லும் பொழுது, நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே நம் பெலத்தினாலே அசைகிறோம், பெலத்தினால் நிற்கிறோம் என்று சொல்லாதபடி கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பாதுகாப்பு கொடுக்கிறவர் நம் தேவனாய் இருக்கிறார். அநேக சூழ்நிலைகள், விபத்து, நாசம், மோசங்கள் நிறைந்திருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே, இந்த நாட்களிலே அநேக வாகனங்கள் பெருகியிருக்கிற சூழ்நிலை, வாகனங்களை ஓட்டுபவர்கள் மிகுந்த வேகத்திலே
1: ஓட்டுவினாமத்தினாலும் தேதிகளை சக்கரங்களை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை எங்களை நடத்துகின்றது, எங்களை தாங்குகின்றது, எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை ஆறுதல் படுத்தி சமாதத்துக்குள் நடத்துகிறது. அந்த கிருபைக்காக நன்றி வாழ்த்துவனை சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தங்க வாழலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே எங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாளும் தேவன் பாராட்டு கிருபைக்காக நன்றி செலுத்தி செபித்து நாங்கள் எழுச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம், செபிப்போம். அப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நீ பாராட்ட கிருபை கொஞ்சம் இல்ல கத்தாவே அப்பா. இதுவரை எங்களை நடத்தினது உங்களோட கிருபை, உங்களுடைய இரக்கத்தின் அன்பு, எங்களை காணப்பட செய்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இதனாலும் கத்தாவே, இந்த மாலை நேர நேரடி ஒளிபரப்பு நிறுத்திய வெளிச்சத்தை அப்பா நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்க எங்களை தட்டி எழுப்பினீரே, கட்டி எழுப்பினீரே, ஒருமனப்படுத்தினீரே, ஒருமுகப்படுத்தினீரே, அதுக்காக சோஸ்திரம் நன்றி நன்றி தகப்பனே. சுஷமாக இந்த சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. ஊழியரும் ஊழிய ஸ்தாபகருமான பிரதற்காய் நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இவரை காலை முதல் விடுதலை வெளிச்சத்தை நிறுத்தின் ஊடாக ஊழியங்களை செய்ய கொடுத்த எல்லா சுகமில ஆரோக்கியங்களுக்காக அப்பா ஞானத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். சங்க வானொலிக்கா நன்றி செலுத்துறோம் கத்தா. தேசத்தில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இரவு பகலாக ஒளிபரப்பாக ஒளி அலையாக அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்ள அப்பா உங்களுடைய நாமத்தை சொல்ல எழுந்தல் இருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தா. அப்பா உடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கொடுத்த தரிசனங்களுக்காக வெளிப்பாடுகளுக்காக அப்பா எல்லா சக உதவிகளுக்காக நன்றி ஆண்டவர். ரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துவோம். பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் இருந்தும் பல்வேறுபட்ட சூழ்நிலை இருந்தாலும் கதாவே உமக்காக எழுந்து பிரகாசிக்க கதாவே இந்த களத்தை தளமாக கொடுத்து அவர்களை ஆசிரியர் கிருபிகளுக்காக நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்திரம். அதே போல இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறேன் கதாவே. நாளிலும் மாலை நேரத்தை நேரடி ஒளிபரப்பை செய்ய நித்திய வெளிச்சத்துல நித்திய சூரியனாய் நிறைத்த உதிக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. அநேகருடைய கண்கள் திறக்கும், இருளின் அதிகாரத்தை முறியடிக்கும், வல்லமையின் வெளிச்சத்தை வெளிச்சமாக வெளிப்படவும் அப்பா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளியை வெளிப்படுத்த சத்திய வெளிச்சத்தை காண தகப்பனே நீர் வெளிச்சத்தில் எழுந்திருக்க கிருபைக்கா நன்றி ஆண்டு. வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆசிரியர் கிருபைகளுக்கா நன்றி. இந்த ஊழியத்தை செய்ய மூத்த ஊழியரான மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவர் கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம் மகப்பனே. அவரோடு அவன் ஆசிர்வதிங்க, குடும்பம் குடும்பம் ஆசிர்வதிங்க கதாவே. அவருடைய சபை ஊழியங்களை ஆசிர்வதிங்க. இன்னும் உடைய பிள்ளைகளுக்கு அறியாத மட்டும் முழங்கான காரியங்களை அப்பா சொல்லித்தந்து நீங்க வழி நடத்த வேண்டுமா இயேசுவை நாமத்தில நன்றி செலுத்தி ஒப்புக்கொடி செம்பிக்கிறேன். அதே போல கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காய் செம்பிக்கிறேன் அப்பா. உடத்திருக்க தருகிறன் மறுவழிவு கேட்கப்பற அன்பு நேர்களும் இடத்திருக்கிறத தருகிறேன் அப்பா. இந்த சூழ்நிலையில இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த சூழ்நிலை மாற்றவர் நீர் ஒருவர் மாத்திரமே கத்தாவே அப்பா. விடுதலைக்காக காத்திருந்தார்கள் சொன்னார். உங்களை விடுதலையாக்கினோம், ஐயாவை விடுதலை ஆவீர்கள் சொன்ன வார்த்தைக்கிறேன். விடுதலை உண்டாட்டும் இந்த நேரத்தில் அப்பா வேதனைகளோடு மன பாரத்தோடு இருப்பார்கள் சொன்னார். அந்த பாரங்கள் நீங்கட்டும். வார்த்தையை கேட்க கேட்க துதி பாடலை கேட்க அப்பாவோட வார்த்தைகள் தொடட்டும் ஆண்டவர். அவருடைய வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவருடைய கவலையெல்லாம் மறக்கட்டும் யேசுப்பா. ஒரு சமாதானம் ஒரு நதியை போல பாயும் என்று சொன்னீர்கள். அந்த சமாதான நதி பாயட்டும் உள்ளத்திலும் உள்ளத்திலும் இயேசுவி நாமத்தில் செபிக்க. கட்டுண்டவராயிருந்தா இயேசுவி நாமத்தில் அவளை கட்டவிழ்த்து செபிக்கிற ஆண்டவர். சிறையிருப்பல் இருந்த அந்த சிறையிருப்பல் மாட்டும் இயேசுவி நாமத்தினா அப்பா. தனித்து போய் தவித்து போய் சஞ்சலத்தோடு இருந்தா நான் உங்களை திக்கச்சா விடேன் என்று சொன்ன வார்த்தை அன்னபூர்வம் ஆண்டவர். ஒவ்வொருடைய நல்ல மெய்ப்பனாய் நீங்க இருந்து உடகோலும் தடியும் உங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்துவனுமாறு செபிக்கிறோம். நீ அப்படியாக ஒவ்வொரு நேர்களையும் இங்க நடத்தப்போற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். வார்த்தைகள் வெறுமனை திரும்புவதில்லையே கத்தாவும். விளையச் செய்து பலனை கொடுக்க ஜீவனுள்ள வார்த்தைகள் நாளிலும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளே கிரிய செய்து வெளிப்படுத்த போற கிரியலுக்காக அப்பாவுடைய கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பீராக. நல்ல கரத்தில் ஒப்புக்கொள்ள செவிக்கிற இயேசுவின் நாமத்தினால் நாளும் இந்த நிகழ்ச்சி முற்றுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவில். தொடக்கம் முடிவு வரைக்கும் தேவனுடைய உடைத்து போட்டு காரியத்தை வாய்க்கப்பட்ட கத்திரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். செபதைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமானதற்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறியத் தருகிறேன். இதனால் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை பிரசங்கி 3:11 இப்படி சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படியாக செய்திருக்க தாப்பிடத்தில எங்கள் நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். இதனால் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பது மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். இதனாலும் 7 மணி தொடக்கம் நாங்கள் 8 மணி வரைக்கும் துதி பாட செபங்களுக்கு கூட கடன் செல்ல போறோம். கர்த்தரின் நாமத்தை துதிப்போம், செபிப்போம், ஆராதனைகளை நடத்துவோம். தேவன் மகிமைப்படுவார் நிச்சயமாக. அலையுங்கள், இணையுங்கள், கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்த அழைத்துக் கொள்வாருங்கள். சங்க வானொலிக்குள் சங்கமிக்க உங்களை அன்புடு அழைக்கின்றேன். ஆமேம். அதே போல 8 மணி என்று நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாக கடன் சொல்ல போறோம் என்றாலும் காலநிலைகள், சூழ்நிலைகள், பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான செபிப்போம். ஆனால் இன்றைய நாட்களும் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாக கடன் சொல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க உங்களோடு மகேந்திர ஐயா இணைப்பில் இருக்கிறார்கள், டோலி சிஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை எடுத்து வர நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். 8:30 உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைகிறேன். 9 மணிக்கு பாஸ்டர் ரஞ்சன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவார்கள், தேவசெய்தி எடுத்து வருவார்கள். 9:30 நாங்கள் முடிவு சபத்துக்குள்ளாய் கடன் செல்ல போறோம். முடிவு சபத்தை ஏறெடுத்து பெய்யான வேலைகள்லாம் மறு ஒழிப்பை நாங்கள் கேட்போம். இதுவே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளாகும். கத்தனா ஒன்றையும் மகிமைப்படுவதாக தேவன் விளவாயங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிற அந்த கிருபைக்காக நான் இந்த வாய்தவனை சோசரித்துக் கொண்டு அவளோடு இணைப்பிலே மூத்த ஊழியர் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கும் மகேந்திரையா இணைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சமும் பாடலு கூட ஆய் கடன் செல்வோம். பிரைஸ்லோட் மகேந்திரையா பிரைஸ்லோட் ஐயா அடுத்து வாருங்கள். ஆரம்பிச்சமும் பாடலு கூட எங்களோடு நான் ஒருமனப்படுகிறேன்.
2: ஆமீன். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த வேளையிலே சங்கம வானொலியிலே இந்த நித்திய வச்சு நிறுத்தி கத்தாவை பாதத்திலே வச்சு ஜெபிக்க தேவனே, இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராது பாட்டி சுவாமி, உமது ஆணிவார்ந்த கரத்தால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும், ஆராதனை சத்தம் நீ கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற எங்களை சுவாமி நீர் ஒரு விசை நிரந்தரல்ல வேண்டுமாக செபிக்கிற சுவாமி. அன்றையா இந்த நேரத்தில் சுவாமி ஆவியானவரே உமது பிரசன்னம் எங்களுக்கு தேவையானவரேன், உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் சுவாமி, அபிஷேகநாதர் எங்களை அபிஷேகத்தால் நிரப்பும் சுவாமி, ஒரு அக்னியர் எங்களை நிரப்பும் சுவாமி. உமத நாமம் மாயப்பட வேணுங்க தாவே, இருளான உலகத்துக்கு ஒளிய கொடுக்க வந்திருக்கோம் சுவாமி. வார்த்தையினூடாக, பாடுகளினூடாக, தொதி சோஸ்திரத்தினூடாக வந்திருக்கிற எங்களை கத்தாவே ஆசீர்வதி, நீ எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தை விளத்த நீ தந்துள்ள வேண்டுமாக ஐயா. நாம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இந்த நேரத்தை சுவாமி, வழி நடத்துகிற சகோதரையும் ஆசீர்வதியும், கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், மறு ஒழுப்புற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா 2 3 பேர் எங்க இருக்கிறோமோ அங்கே எங்க நடுவில் வந்திருக்கிற தேவன் நீர் வாக்கு தத்தம் தந்த தேவன், வாக்கு மாறாத தெய்வம், நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவரே, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்துடன் தாங்குவேன் என்று சொன்ன தேவன், உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுவிக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்த நீதி நியாயம் செய்தான்னு சொன்ன தேவனே ஆண்டவரே, என்ன நோக்கி கூப்பிடு மறு உத்தரவு அதை செய்வேன் சொன்ன தேவனே, இந்த ஆராதனை ஏற்ற சுவாமி நாங்கள் ஆராதிக்கும் போது துதித்து பாடும்போது சுவாமி ஒரு பிரசன்னம் வல்லவன் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே, மறு உடல்படைய கேட்கிற பிள்ளைகள் கூட சுவாமி உமை ஆராதித்து துதித்து பாடி ஆடி கொண்டாட இந்த கிருபை செய்ய வேண்டுமாக சுவாமி. அப்படி

ஆம் சுவாமி, நாங்கள் உண்மை நோக்கி ஆராதித்து துதிக்கும் பொழுது, ராஜா ஐயா நீர் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாய், சீயோன் மலையின் மேல் நின்று தெய்வ அன்பினால் நிரப்பின தேவ நீர் ஆண்டவரே, நம்ம குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் எதற்காக நம்மை ஏற்படுத்தினார், எதற்காக இவ்வளவு சிருஷ்டித்தார், அவரை துதிப்பதற்காகவே, அவரை ஆராய்ப்பதற்காகவே, எந்த நோக்கத்துக்காக நம்ம உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவலோடு அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், ஏக்கமில்லாம். இதை தவிர ஒன்றும் அவன் அவனிடமில்லை. அவன் துதி

0: ஆனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் இயேசு இயேசுவே. ஆனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் இயேசு இயேசுவே. ஆண்டவரே, இன்றைய நாளில் சுவாமி உம்மை நோக்கி துதித்து ஆராதிக்கிறோம். இந்த சுகந்த வாசனை அந்த பரலோக ராஜ்யத்தை எட்டட்டும் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் துதித்து பாடுகிற பாடுகள்லாம் உமது ராஜ்யில எட்ட கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, வந்திருக்கிற பிள்ளைகள் ஆவியோடு உற்சாகத்தோடு வந்திருக்கிறார் சுவாமி. இந்த பிள்ளைகள் துதித்து ஆராதித்து பாடும்போது சுவாமி, தேவ தூதர்கள் வந்து இறங்கி சுவாமி நீர் எங்களை முற்றுமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளில் சுவாமி இந்த நித்திய வெளிச்சம் எந்தெந்த நாட்டிலே, எந்தெந்த கிராமத்திலே, எந்தெந்த வீட்டிலே, எந்தெந்த உள்ளத்திலே, எந்த வாகனத்துக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உமது நாம மயப்படுத்த வந்திருக்கோம் சுவாமி. ஒன்றானமே தேவரை, இந்த உலகம் எங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று இரவு பகலாக சுவாமி சங்கம வானொலியும் நித்திய வெளிச்சமும் வார்த்தைகளின் வெளிச்சமும் உமக்கான பிரகடனப்படுத்துறோம் சுவாமி. ஆசிரியர் தேவனே, தொடர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து சுவாமி நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேணும் என்று எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி ஐயா. அருமையாக ஆரம்பிச்சபம் பாடலுக்கூடா துதிகளுக்கூடாக நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் இது சமாதானத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய்க்கணும் செல்வோம். இந்த நாட்கள் லிந்துகால நாட்கள், நேற்றைய தினத்தில 40 நாள் உபவாசங்கள் ஆரம்பித்திருக்கிறது. சாம்பல் புதன் சொல்வாக ஆஷ்வெனிஸ்டேல இருந்து ஆரம்பித்திருக்கிறது. இன்று 2வது நாளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் 40 நாள் உபவாசத்தை தந்திருக்க அவரோடு இணையவும் உறவாடவும் பிறகு 40 நாளைக்கு பிறகு 41வது நாள் தலைக்கில் நிற்கிறது அல்ல. எப்பவுமே கர்த்தருக்காக நாங்கள் இணைக்க வேண்டும். இந்த நாட்கள் அதிகமாக அவரோடு நாங்கள் இணையவும் ஒருமுகப்படவும் ஒருமனப்படவும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை தேவனிட அறிந்து கொள்ளவும் அத்திரந்த நாட்களை இருந்து அந்த நாட்களா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துறார். விசேஷித்த நாட்களா அது கத்தருக்கு நாங்கள் விசேஷித்த நாட்களா ஏற்படுத்தி கொண்டு எங்களை விசேஷித்தவர்களாக்குறது கத்தர், அவருடைய கிருபை தாங்கிறது. அப்படியாக இந்த நாட்கள்ல கத்தர் எங்களோடு பேசி நடத்துவாராக. அப்படியாக நாங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதியை தான் தியானிக்க போறோம். சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதத்திலிருந்து 1 தொடக்க நாங்கள் 5 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 22வது சங்கீதம் 1 தொடக்கம் 5 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்திற்கென ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தியானிப்போம். வாசிப்போம் சங்கீதம் 22:1-5. என் தேவனே என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடி, இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்க தேவரீரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டும் தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமீன். இந்த இடத்துல நாங்க வார்த்தையை பார்ப்போமா சொன்னால், சங்கீதக்காரர் தாவீது முதலமே சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டேன். இந்த வார்த்தை நிச்சயமாக கல்வார் சிலுவைக்குள்ளே நம்ம இட்டு செல்கிறது. ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை தாவீது முன்னமே தீர்க்கதரிசனம் உழைத்து விட்டு அவர் தீர்க்கதரிசி இல்ல, தீர்க்கதரிசன வாரத்தை பெற்றிருக்கிறார். அந்த வாரத்தை பெற்றதால அந்த வரம் செயல்படுகிறது. அப்ப இங்கே பாதி அந்த வார்த்தையை நாங்க பாப்போமா இருந்தா, மத்திய எழுந்த சுவிசேஷம் 27:46 அப்படி ஆயிருக்கிற என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, ஏழு ஏழு இல்லாம சமத்தானே கிரேக்க பருத்துவேன். அப்படியாக என் தேவனை நிச்சயமாக பரமபிதா கைவிடவில்லை. அந்த ஒரு கணம், அந்த ஒரு கணத்தில் அவர் என் முகத்தை மறைத்தார் என்று சொன்னார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த பாவத்தை பாராத சுத்த கண்ணன் நம்முடையதுதான். அவருடைய எவ்வளவிலும் குற்றமே இல்லை. நூற்றுக்கு அதிபதியை தன் கையை கைது செய்கிறார். அந்த பிலாத்து தன் தண்ணீரால கையை கழுவி இந்த பாத்திரத்துக்கு நான் குற்றவாளி அல்ல என்று சொல்லுகிறார். பாருங்க, தீர்ப்பு செய்தவருக்கே தெரியுது இவர் நீதிவான். அங்கே நூற்றுக்கள் சொல்றான் இவர் நீதிபதன், இவர் நீதிமான். பாருங்க, அவர் சொல்லி அங்கு ஜீவனை விடுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். அவர் கைவிடல பிதா. அந்த நேரத்துல என்ன பாத்திரத்தை அவர் இந்த உலகத்துக்கென்று செய்து முடிக்க வந்தாரோ அந்த பாத்திரத்தை நிறைவை காண இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்ததுக்கு ஒரு பரிகாரி, ஒரு பதில். அந்த பரிசுத்த ரத்தத்தினாலதான் முடியும். அதனாலதான் அவர் மகிமையின் தேவன எழும்பணும். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். அந்த பாவத்தை சுமந்து கல்வாரி செலவில் தீர்த்த அந்த கணம் தான் அன்னொரு கணம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களா உன்னை சேர்த்துக் கொண்டேன். அந்த இமைப்பொழுது கைவிட்ட அந்த நேரத்துலதான் ஒரு தாப்பன் ஒரு பிள்ளையினுடைய, அதாவது பிள்ளை அப்பாவின் கையை நடக்கும்போது பிடித்து நடக்கும் பொழுது அப்பா சில நேரத்தை விட்டு பார்ப்பார் பிள்ளை தன்னை இயல்பாகவே நடந்து செல்கிறதா. அந்த கணத்தில் அந்த கைவிட்டு அப்பாவுடைய கரத்தை விட்டு அந்த பிள்ளைக்கு தான் உணர்வு தெரியும், அப்பா என்னை கைவிட்டார். அப்பொழுது அப்பான்னு சொல்லி அந்த பிள்ளை திரும்பி பார்க்கும் மறுபடியும் அந்த கரத்தை கோர்த்தார். இரண்டு சொன்னால் அப்பாட கரம் இல்லாம அந்த பிள்ளை நடைபயில முடியாது. அப்ப அந்த பிள்ளை அப்பாவின் கரத்தை மீண்டுமாக பிடிக்க நினைக்க தூண்டும் அவருடைய உணர்வுகள் செயல்கள். அப்படியாக பிடித்துக் கொண்டு நடக்கும் பொழுது அப்பா எனக்கு நீ நடத்து, அப்பா என்னை சுற்றி கொண்டு வரும். அப்ப நான் நடக்காட்டாலும் அப்பா என்னை சுமந்து கொள்வார், நீ நடத்தி பழக்கிறேன் நிறைய அப்பா. அப்ப அந்த கணம், அதை விட்டு பார்த்த அந்த கணம், அதை விட்டு பார்க்கவில்லை. அவர் பாவத்துக்கு மறைக்கணும், நீதிக்கு பிழைக்கணும், மகிமை தேவரா உயிரோடு உயிர்த்தந்த வல்லமை எழும்படும். இந்த நோக்கத்துக்காகவே அந்த கணத்துல இருந்த அந்த நீர இடவழிதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரும். எனக்கு உதவி செய்யாமல் நிச்சயமாக அவர் உதவி செய்கிற தகப்பன் தாசீரவர். அந்த தகப்பன் தான் இந்த நாட்கள் அந்த கல்வாரி சிலுவை தியானத்துக்குள்ள நாங்கள் கண்டு காண்கின்றோம். எங்களுக்கு அவர் அடிக்கப்பட்டதை நொறுக்கப்பட்டதை எனக்கு அவர் அந்த சிலுவையில பெற்றுத்தது ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அந்த உடன்படிக்கை உறவில எங்களை இணைத்ததும், அது மாத்திரமில்ல அப்பா ஆவியென்றிருக்கும் பிரபுத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்ததும், எங்களுக்கு நடிச்சு அந்த பிரிவினிய தகத்து இரு திறத்தாரையும் ஒரு வீட்டாராய் மாற்றினதும் அவருடைய அந்த சிலுவை தான், அந்த ரத்தம் தான், அந்த பரிசுத்த சரீரம் தான். இன்றும் நாங்கள் நினைவு கூறுவோம் அவருடைய மரணத்தை. இன்றும் நாங்கள் இந்த தியாகம் இந்த லிந்து காலத்துல இந்த 40 உபவாச நாட்கள்ல இன்னும் அவரை கட்டிச்சேர அவருடைய உறவில நாங்கள் நினைச்சிருக்க அவரை உயர்த்துவோம். நம் பிதாக்கள் கூப்பிட்டார்கள், நம்பினார்கள், நம்பி என்ன செய்தார்கள், நம்பினவரை அவர் விடுவித்தார். அவர்கள் நம்பினார் ஆசீர்வாதத்தின் தான் விசுவாசத்தின் தந்தியினால். யோவா நம்பினார், அழிவின் பிழையிலிருந்து அவரை காப்பாற்றப்பட்ட கிருபை கிடைச்சது, நீதிமான எழுமையா. அப்படியாக ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வித்த தகப்பன் அதே ஆபிரகாம் சந்ததியால் என்னையும் உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியாக இந்த நாட்கள்ல சிலுவையை தியானத்துக்குள்ளாய் கடன் சென்று சிலுவையை நோக்கி பார்ப்போம். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நிறைந்த நாட்கள்ல கூடிய நாங்கள் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துவோம். இதனுடைய அன்பை சொல்லுவோம். நற்கிரியர் வெளிப்படட்டும், கரத்தின் கிரியை வெளிப்படட்டும். சத்தநாம ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாங்கள் ஊழியர்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதி பாடலுக்கூட எங்களை நடத்தவும் எங்களோடு சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம் துதிப்போம். சிஸ்டர் டோலி
2: சிஸ்டர்
1: எடுத்து வாருங்கள் ஊழியர்கான ஜெபத்தையும் துதி பாடலையும் நாங்களோடு ஒரு மனப்படுங்கள்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்படி இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களுக்கு ஆண்டவரே பெரிதான வல்லமை நிறந்த கருத்தை நீட்டி எங்களுக்கு உங்களோட வெளிப்படுத்தலை புதிதாக கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர் சுபாவை. இந்த நேரம் கொண்டு வந்து எங்கள் மத்தியில் வைத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி சாமி, நன்றி அப்பா. அவர்களோட கூட இருங்க, அவங்க உங்களோட சித்தத்தின்படி அவங்களை நடத்துங்க. சிஸ்டர் சுபாவுக்கு பலனையும் தைரியத்தையும் கொடுத்து இன்றைக்கு அப்பா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்கள் மத்தியில் கொண்டு நிறுத்தின கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி இயேசுவே அப்பா. அவங்க ஃபேமிலி கூட இருங்க, கவலை நேரத்திலும் ஆண்டவர நீங்க வருத்தப்பட்டு பாருங்க. சுமக்கிறவர்களை யாரும் யாவரும் என்னத்தில் வாருங்க அப்பா. நீங்க நீதிமான்களை ஒரு போதும் தள்ளிட மாட்டீங்க. அந்தபடியா நன்றி செலுத்துறேன் கவலை உள்ள நேரத்துல அப்பா. அந்த மரண நேரத்துல அவங்க நினைக்கும் பொழுது உங்களோட அன்பு தான் அவங்களை அணைக்கிறது. அவ்வளவு அப்பா ஸ்ரீலங்கால இருக்கும் பொழுது இவ்வளவு தூரத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய அன்பு தான் அவங்களை அணைத்து இப்பொழுது எங்கள்

ஆறுதலைப்படுத்துவார். நீங்க மட்டும்தான் சமாதானத்தின் தேவன். அவங்களுக்கு இன்னும் அதிகமாக சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் என் பிதாவை. நன்றி சாமி, நன்றி அப்பா. கத்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன். அவர் என்னை புல்லல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் நிறுத்துவா விடுவார். ஆமே. நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா வரப்போற ஊழியக்காரர்களே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட சித்தத்துக்கென்று ஒப்பு கொடுத்த ஊழியக்காரங்க நீங்க பேர் சொல்லி அழைத்தீங்க ஆண்டவரே. இப்படி இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களே ஆண்டவரே, உங்களோட புதிதான அன்பினாலும் உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக உங்களோட வார்த்தையை நாங்க புதிதான விதத்துல நாங்க ஏற்றுக்கொள்வதற்கு எங்களை ஆசீர்வதித்து தரப்போற கிருபைக்காண்டி நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. நீங்களே எங்களை கண்மேலையும் தகப்பனா இருக்கப்படியா நன்றி. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்காண்டி நன்றி. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் நல்லவர், வாக்கு தத்தம் பண்ணியவர், ஒரு நாள் வாக்கு மாறிடார். அப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா, நன்றி. ஆமேன்.

0: நன்றி. ஹலோ, நன்றி. எஸ்ரீ, நன்றி அப்பா. நீங்க எங்களுக்கு கண்மலையா இருந்து நாங்க உங்களோட வாக்குத்தத்தை நாங்க இறுகி பிடிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட பலனை உங்களோட அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி உங்களுக்குள்ள மகளை செய்யற கிருபைகளுக்கான நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நன்றி, நன்றி சிஸ்டர், நன்றி. எல்லாருக்கும் ஊழியர்களுக்காக ஜெபித்தீர்கள். ஆமேன். துதித்து பாட்டினால் உயர்த்தினீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஊழியர்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். கத்த சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் வரைக்கும் சமாதத்தை கூறுகிறோம். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்து கூட கணக்கு சொல்ல போறோம். எங்களோட பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் ஊழியர்களை நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம்.
2: ஆண்டவரே, மக்கு சோத்திரம் ஐயா. சர்வ வல்லமுள்ள தகப்பனே, உயிரோடு இருக்கிறவரே அப்பா, ஜீவனுள்ள தெய்வமே, மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவரே ராஜா. ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பூட்டிய அறைக்குள்ளே சீசர்களுக்கு வந்து உண்மை வெளிப்படுத்தின தெய்வமே ஆண்டவரே, தகப்பனே, சீக்கிரமாய் வருகிறேன். வருகின்ற வேளையில் அவனவனுக்கு அவனவன் செய்த கிரியைகளின்படி அவனுக்கு அருளி செய்வேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இந்த நாளிலும் ஐயா ராஜா, உடைய வார்த்தைகளை கொடுக்க ஆண்டவரே, ஜனங்களை ஊக்கப்படுத்த நீங்க செய்யற கிருபைக்காக சூத்திரம். தகப்பன ஆகி தேவனே, அதிசயங்களை காண செய்யற தேவனையா ராஜா, உமையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவன், நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவளிடத்தில் எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. தேங்க்யூ அப்பா ராஜா. தகப்பனையும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஆண்டவர், ஜீவ வார்த்தைகள் என் ஆவியானவர் வெளிப்படுத்தும்படி செபிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, நீர் ஆண்டவரே தேவனே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே செய்து அந்த வார்த்தைகளை நீங்க நிரூபிக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ அப்பா, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசையா, எந்தன் இயேசையா, என் இதயம் எல்லாம் உம்மை தேடுதையா, ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. இயேசையா, எந்தன் இயேசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா, ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளகமெல்லாம் உம்மை பாடுதையா. சின்ன சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர், சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கி விட்டீர். சின்ன சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர், சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கி விட்டீர். சிலுவையே என்றென்றும் இந்த மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே, உமை தேடி தேடி உள்ளம் வேங்குதேம், உமை தேடி தேடி உள்ளம் வேங்குதேம். இயேசையா, எந்தன் இயேசையா, என் இதயம் எல்லாம் உம்மை தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உணவும் முடியலே, உறங்கிடவும் முடியலே, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா, நீங்க இல்லாமல் நான் இல்லையே, உங்க நினைவு இல்ல வாழ்வு எல்லாம் வாழ்வு இல்லையே, உம்மை தேடி தேடி உள்ளம் வேங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் வேங்குதேம். இயேசையா, எந்தன் இயேசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட சங்கீதம் 23 காலை விடையிலும் தேவனுடைய வார்த்தைகள் நான் சங்கமம் ரேடியோலும் என்னுடைய சூம் பிரேயரிலும் அந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வேளையிலும் கூட அந்த சங்கீதம் 23 இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய தியானத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளுவோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிற நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை, ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் அன்புக்குரியவர்களே அதிகால வேளையிலே இந்த வசனங்களை நான் எடுத்து அறிக்கையிடுவது வழக்கம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் தான் என்னுடைய மேய்ப்பர், ஆண்டவர் தான் என்னுடைய தகப்பன், ஆண்டவர் தான் எனக்கு நேசம், ஆண்டவர் தான் எனக்கு உறவு இருந்தாலும் கூட அதை நாங்கள் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10 சொல்லப்படுகிறது, இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், அங்கே நாவினால் அறிக்கை பண்ணப்படும் என்று. ஹல்லேலூயா. ஆனபடினால் இது தெரிந்த சங்கீதம் தானே. ஒருவேளை அங்கே துக்கமான வீடுகளில மட்டும்தான் இந்த சங்கீதத்தை வாசிக்கிறார்கள் சொல்லி நாங்க யோசிக்கலாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வைக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது அங்கே சரித்திரம் சொல்லப்படுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது அப்சலோமுக்கு பயந்து அவன் அங்கே வெறும் காலோடு அவன் வனாந்திரத்துக்கு ஓடி போகின்ற வேளையிலே இந்த சங்கீதத்தை அவன் எழுதி பாடினான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு தூரம் உண்மை

உரிமை பாராட்டி கொள்கிறோம். அது உரிமை பாராட்டுகின்ற வழியிலே அது நிச்சயமாக ஒன்று. ஹலெலூயா. என்னுடைய கணவர் என்றால் அது எனக்குத்தான், என்னுடைய தாய் ஹலெலூயா, என்னுடைய தகப்பன், என்னுடைய சேச்சு. அதே போல அன்புக்குரியவர்களே, அதை நான் உரிமையாக்கிக் கொள்ளுகிறேன், அதை நான் சொந்தமாக்கிக் கொள்ளுகிறேன். ஹலெலூயா. ஆனபடி நான் அங்கே தேவனை அறிந்த ஜனங்களுக்கு அவர் மேய்ப்பராக இருக்கின்றார். ஆனா இவன் சொல்லுகிறான், அது எனக்கு ஹலெலூயா, அவர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறார், என் தகப்பனாயிருக்கிறார், என் ஆண்டவராயிருக்கிறார் சொல்லி அவர் சொல்லுகிறான், நான் தாழ்ச்சி அடியேன் என்று. ஹலெலூயா. ஒரு முறை அமெரிக்கா தேசத்திலே ஒரு ஊழியக்காரர் அங்கே சென்றிருந்த வழியில ஒரு செமினார்லயே ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். அவர் சொன்னாராம், நான் ஒரு காலமும் ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்திலும் நான் அங்கே கஷ்டப்பட போவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை என்கிற, உடைந்து போவதில்லை, இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்தாராம். அப்போ கேட்டுக்கொண்டவர் யோசிச்சாராம், இவருக்கு என்ன இப்படி இருக்கிறது என்று. அப்பொழுது அவர் இந்த சங்கீதம் 23:1 காண்பித்தாராம். ஹலெலூயா, நான் ஒன்றிலும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக எடுத்து நீங்கள் உச்சரிக்கின்ற வழியில் அந்த வாழ்க்கை முறை மாறும். அன்புக்குரியவர்களே, ஹலெலூயா, அந்த சூழ்நிலைகளை இல்லே மாற்றங்களை தேவன் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஹலெலூயா. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒருவித தேவைகள் எனக்கு இருந்தது. அந்த தேவைகள் சந்திக்கும்படி இந்த சங்கீதத்தை எடுத்து நான் அறிக்கை பண்ண தொடங்கினேன். ஒவ்வொரு நாளும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளையும், நாகமானுக்கு எலிசா என்கிற தீர்க்கதரிசி அவனுக்கு குஷ்டரோகம் வந்திருந்த வேளையிலே அங்கே அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார்னு சொல்லி சொன்னால், அங்கே ஜோர்தானிலே போய் 7 தரம் நீ முழுகி எழும்புன்னு சொல்லி. ஹலெலூயா. 7 தரம் முழுகுன்னு சொல்லி. அதே போல அவன் 7 தரம் முழுகி எழுந்திருக்கிற வேளையில அவனுக்கு முதல் ஒரே முறுமுறுப்பு தான். ஆனா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், அவன் அந்த தீர்க்கதரிசி ஒரு கடினமான வேலையை சொன்னால் நீ செய்வீர் அல்லவோ, இது ஒரு இலகுவான வேலை, இதை செய்யும் சொல்லி ஊக்கப்படுத்தின வழியிலே அவன் அதிலே மூழ்கி எழுந்திருக்கின்ற வழியில், 7வது தடவை மூழ்கி எழுந்திருக்கிற வழியிலே அவனுடைய சரீரம் அப்படியே குழந்தையின் சரீரம் போல மாறினதுன்னு சொல்லப்படுகிறது. ஹலெலூயா. அதே போல அன்புக்குரியவர்களே, எரிகோ கோட்டை, அந்த ஜனங்கள் அடுத்த எல்லைக்கு போவதற்கு, அடுத்த லெவலுக்கு போவதற்கு, ஆனான் தேசத்துக்கு போவதற்கு, பாலன் தேர் போடுகின்ற அந்த இடத்துக்கு போய் அவர்கள் இது நாள் வரை நடந்து நடந்து நடந்து நடந்து பிரயாணத்தில் இழைத்து போன ஜனங்கள் அக்கறைப்படுவதற்கு அவர்கள் முற்படுகின்ற வேளையிலே எரிகோ முன்பாக நிற்கிறது. ஹலெலூயா. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், அது 7 தரம் சுற்றி வரும்படி. அன்புக்குரியவர்களே, நாங்கள் கெனடியன் எக்லிண்டன்ல ஒரு இடத்திலே நாங்கள் நான் நிற்கிறேன், 2002 அப்போ நாங்கள் ஒரு இடத்தை டவுன் டவுன்ல திருச்சபை இருந்தாலும் கூட நாங்கள் அந்த இடத்துல கெனடியன் எக்லிண்டன்ல ஒரு பிளாசா இருந்தது, பிளாசால கீழே பேஸ்மெண்ட்ல இருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு ஆலயத்தை வாங்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்தது. ஆனபடினால் நான் இந்த வசனத்தை சொல்லி அந்த இடத்துல 7 தரம் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லி உச்சரித்த மாத்திரத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தேவன் அற்புத விதமாக வாங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்தார். ஹலெலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள், வேதனைகள், தோல்விகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வருகின்ற வழியிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஔஷதம், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு மருந்து. ஹலெலூயா. ஆனபடினால் இந்த சங்கீதத்தை நான் ஒவ்வொரு நாளும் எழுதடவை சொல்லுவேன். விடியற் காலையில நான் எழுந்திருந்து செபித்து அதுக்கு பிற்பாடு இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உச்சரிப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிற நான் ஒன்றிலும் குறைவுபடுவதே இல்லை என்று. ஹலெலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இசையா, தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இசையா, தாழ்ச்சி அடைவதில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகின்றார்.

புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகின்றார். கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடைகிலனே. கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடைகிலனே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடையேனே. இயேசையா தாழ்ச்சி அடையேனே.

தேற்றுகிறீர், நீதியின் பாதையில் நடத்துகிறீர், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் பொல்லாப்புக்கும் நான் பயப்படினேன். கத்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைகிலேனே, இசையா தாழ்ச்சி அடைகிலேனே, பயப்படினேன்.

0: நான் பயப்படினேன், நேசர் எனக்குண்டு பயப்படினேன், கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே, கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. கத்தரின் மேப்பராயிருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைகிலேனே, எசையா தாழ்ச்சி அடைகிலேனே. தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பாருங்கள், பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பாருங்கள், பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார், நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார், நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நாங்கள் தாழ்ச்சி அடையோமே, எசையா தாழ்ச்சி அடையோமே. பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே தாவீது சொல்லுகின்ற காரியம், அவர்தான் எனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அவர் என்னை, அடுத்த வசனம் சொல்லுகிறார், என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் களாண்டியில் கொண்டு போய் விடுகிறார். அவருடைய சூழ்நிலையை பார்க்கின்ற வழியிலே பாருங்கள், அங்கே தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து, ஹல்லேலூயா, இத்தனைக்கும் சிங்காசனத்திலே இருந்தவன், எத்தனையோ வளங்கள் அவனுக்கு இருந்திருக்கின்றது, அத்தனை சொகுசான சுகமான ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அவன் வெறும் காலோடு ஓடி போகின்ற வேளையிலே அவனுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் இருக்கிறது. அது என்ன? ஒரு தரிசனம் அல்ல, ஒரு விஷன், ஒரு ஞானம் இருக்கிறது. எப்படி என்றால், நான் திரும்பவும் புல்லுள்ள இடங்களிலே தேவன் என்னை நடத்துவார், என்னை மேய்ப்பார். ஹல்லேலூயா. அங்கே அமர்ந்த தண்ணீர் அட்டையில அவர் கொண்டு வந்து விடுவார். அன்புக்குரியவர்களே, அந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது, தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அங்கே யோபு தன் சிநேகிதரை குறித்து சொல்லுகிறான், அங்கே அந்த நம்பிக்கை இல்லாதவனுடைய வாழ்க்கையை அங்கே நீர் காற்றிலே நீர் அங்கே இந்த வார்த்தையை நீர் கரந்து போக பண்ணுவீர்களோன்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவர்கள் அலட்டல் உண்டாக்குற தேற்றரவாளர்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொல்லி அவன் அங்கே அந்த இடத்திலே அவன் எதிர்பார்த்தது தன்னுடைய ஜனங்களிடம் இருந்து, தன்னுடைய நண்பர்களிடம் இருந்து ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. யோபுனுடைய புத்தகத்தை நீங்கள் வாசிக்கின்ற வழியிலே அவன் சொல்லுகிறான், எதையாவது நான் உங்களிடத்துல கேட்டேனா, எதையாவது கொண்டு வர சொல்லி நான் சொன்னேனா, இப்படியான அர்த்தத்தில தான் இந்த வார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுபடினால் அன்புள்ளவர்களே, ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை தேற்றுமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. விதம் பாருங்கள், ரோமர்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் அந்த. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுகிறது சங்கீத அந்த வேத புத்தகம், யோவான் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணாரு சொல்லப்படும். அப்ப வார்த்தை என்ற அந்த யார் அதை மாம்சமாக மாறியது? அன்றா இயேசு கிறிஸ்தான். பாருங்கள், அந்த வசனத்தை நாங்கள் திரும்ப படிக்கின்ற வேளையிலே அந்த வார்த்தை மாம்சத்திலே வந்தது. ஹல்லேலூயா. அங்கே அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் எல்லாம் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர் எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. ஹல்லேலூயா. அப்போ அவர் தான் வார்த்தை. அங்கே வெளிப்படுத்தல் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே அவரிடத்தில் அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்ததுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அது ரத்தத்தினால் தூய்க்கப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. அனுபடினால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த நல்ல வார்த்தைகளை, ஹலில ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்து நாங்கள் அபியாசப்படுத்துகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ரோமர் கடின நிருபம் 5 அதிகாரத்திலே கூட பாருங்கள், ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. ரோமர் கடின நிருபம் 5 அதிகாரத்திலே, அலேலூயா, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையும், அங்கே கிருபையின் பரிபூர்ணத்தையும், நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நாங்கள் யோவான் 1:1 பார்த்தோம். ஹலிலூயா, ஆண்டவர் தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை என்று. அதுபடினா அந்த வார்த்தையாகிய இயேசு என்ன செய்தார், மாம்சத்திலே இந்த பூமிக்கு வந்தார். அந்த ஜீவனுள்ள தேவன் வார்த்தையினாலே அவர் மாம்சமாக வெளிப்பட்டார். அன்புக்குரியவர்களே, அதுபடினால் அந்த வார்த்தையாகி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய நம்முடைய வாழ்க்கையில இருள் விலகி போ. ஹலிலூயா, அங்கே கொலோசியர்களது நிறுவத்தில கூட சொல்லப்படுகிறது, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம் என்று. ஹலில், எண்ணத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். அந்த வார்த்தை என்ன செய்தது, நமக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் என்ன செய்தது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு அந்த வார்த்தை தான் நமக்கு அங்கே உதவுகிற காரியமாக இருந்தது. ஹலிலூயா, ஆனபடினால் தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை. ஹலிலூயா, அநேக காரியங்களுக்கு முடிவுண்டு, ஆனா தேவனுடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. ஆனபடினா இந்த சங்கீதத்திலே பாருங்கள், தாழ்ச்சி அடியே நான் சொல்லுகிறார், கொண்டு போய் விடுகிறேன் நான் சொல்லுகிறார், ஹலிலூயா என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகிறார், அடுத்தது என்னை தேற்றுகிறார் என்று சொல்லுகிறார், என் பாத்திர நிரம்பி வழிய தேவன் உதவி செய்கிறார் என்று சொல்லுகிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், ஹலிலூயா நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டில எடுத்த நாட்களை நெத்திருப்பேன் சொல்லுகிறேன். எல்லாமே பாருங்கள், அந்த நெருக்கமான சூழ்நிலைகள் மத்தியிலே அவருடைய வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகள், ஹலிலூயா, ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகள். ஹலிலூயா, ஒரு ஊழியக்காரி அமெரிக்கா தேசத்தில இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், அந்த பிரஷர் வருகின்ற வேளையிலே அது அந்த வார்த்தை என்ன செய்யும் என்றால் கொப்பளித்து வரும் என்று. ஹலிலூயா, அந்த வார்த்தை லீக் பண்ணுமென்று சொல்லுவார்கள், எங்களை அறியாமலே அந்த வார்த்தை வெளியில வரும். சில பேர் பாருங்கள், பிரஷர் வருகின்ற வழியிலே எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்கிற காரியம் தெரியாமலே எத்தனையோ வார்த்தைகளை வெளியிலே வந்துவிடும். ஹலிலூயா, அநேக வார்த்தைகளுக்கு முடிவுண்டு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அதற்கு பாருங்கள், அந்த வார்த்தைக்கு பொய் சொல்லாதவர், பொய்யுரியாத தேவர். ஹலிலூயா, 100க்கு 100 அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவர். ஹலிலூயா, வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ள தேவர். ஆனபடினால் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனபுத்திரனும் இல்ல. ஆனபடினால் தான் இங்கே இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இந்த சூழ்நிலை மாறும். ஹலிலூயா, இப்பொழுது நான் வெறுமனாக வெறும் கால் கூட நடக்கலாம். ஹலிலூயா, இந்த சொகுசான வாழ்க்கை, பழைய மாதிரி இருந்த வாழ்க்கை, சிங்காசன வாழ்க்கை எல்லாம் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், ஆனா திரும்பவும் தேவன் என்னை ஏற்படுத்துவார், என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். ஹலிலூயா, இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியில இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை டிப்ரெஷன். ஹலிலூயா, இந்த கொரோனா காலத்திலிருந்து அதை தொடங்கினார். என்னடா எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த கொரோனா காரியங்கள் 2019ல தொடங்கினது, அது கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் ஹலிலூயா அந்த கொரோனா காலங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனா அது எப்ப முடியும் என்று தெரியவில்லை. அப்பொழுது பாருங்கள், அநேக ஜனங்கள் வேலை இல்லாத பிரச்சனை, ஹலிலூயா, வருமானம் இல்லாத பிரச்சனை, வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாத சூழ்நிலை, வீட்டு பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஊடாக கடந்து சென்றார்கள். ஈவன் வாலிப பிள்ளைகள், ஹலிலூயா, இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் இருக்கின்ற வழியில நீங்கள் அவர்களுக்காக சொல்ல வேண்டும், ஹலிலூயா, நீர் அவர்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறீர், ஹலிலூயா, நீதியின் பாதைகளில் அவர்களை நடத்துகிறீர். எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது, நான் அடிக்கடி நான் அந்த சாட்சியை நான் சொல்லுவது வழக்கம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கின்ற வழியிலே நான் ஒரு பயங்கரமான வேதனை மத்தியில தான் நான் இந்த ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இலங்கையிலிருந்து இந்தியா தேசத்துக்கு வருகிறேன் அன்புக்குரியவர்களே. அப்பொழுது 87 ஆம் ஆண்டு அந்த யுத்த காலம், யுத்த காலத்திலே என்னுடைய ஒரே ஒரு சகோதரியுடைய மகள், ஒரே ஒரு மகள் தான், 23 வயது. அவளை காலில் காயம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கூட்டிக் கொண்டு போன விடையிலே அந்த அந்த இடத்துல என்னுடைய மெற்ற சகோதரிக்கு அந்த சர்ஜரி நடந்தது. அவோடு இருக்கிற விலையிலே இவள் சுட்டுக் கொல்லப்பட்டாள். அப்பொழுது பாருங்கள், என்ன நம்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல அக்கா அனுப்பி வைத்திருந்தா என்ற வாகனத்திலே அவ ஏத்துவதற்கு அந்த இடம் போதாமல் இருந்தது அன்புக்குரியவர்களே. ஆனப்படினால் அந்த இடத்துல போய் என்ன நம்பி அக்கா என்ன அனுப்பி வச்சிருந்த வேளையிலே அது ஒரு பயங்கர வேதனை. யாரோ ஒருவர் அவர்கள் அவளிடம் கேட்டிருக்கிறார்கள் உயிரோடு இருக்கின்ற வேளையிலே சாப்பாடு ஏதாவது வேணுமா என்று. நான் சர்ஜரி அந்த இடத்திலே நான் இருந்தேன். அப்போ ஆன்டி வருவா, ஆன்டி சாப்பாடு கொண்டு வந்து தருவா. இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்புக்குரியவர்களே என்னை கொல்லாமல் கொன்றது. ஹலெலூயா. அவள் சொன்ன வார்த்தைகள், இந்த தனிமையாயிருந்த சூழ்நிலை. அப்பொழுது நான் அங்கே இந்துவாத்தான் இருந்தேன். முக்கோடி முக்கோடி தெய்வங்கள், சமஸ்கிருதங்கள், கந்தசட்டி கவசங்கள், இப்படித்தான் சொல்லி சொல்லித்தான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துருந்தது. ஆனா ஒன்றினாலும் எனக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியவில்லை அன்புக்குரியவர்களே. ஹலே லூயா. என்னுடைய இருதயத்துல சமாதானம் இல்லை. இருதயத்துல நெஞ்சு பிளந்து நெஞ்சு வலி. ஆனா அந்த நேரத்துல சேச்சுக்கு போன விலையில ஒரு கரம் வந்து நெஞ்ச தொட்டது அன்புக்குரியவர்கள். பரிபூர்ணமான ஒரு ஆறுதல். இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு, ஒருவேளை உங்களிடம் வாலிப பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய தனி ஜெபத்திலே ஜெபியுங்கள். அவர்களுக்கு முன்பாக போய் ஜெபிப்பதல்ல. ஹலேலூயா. நீர் அவர்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறீர். அவர்களை நீதியின் பாதைகளில் வழிநடத்துகிறீர். ஹலேலூயா. இந்த வசனம் அவர்களை தேற்றும் அன்புக்குரியவர்களே. வார்த்தையை அனுப்பி தேவன் குணமாக்குற தேவன். ஹலேலூயா. வார்த்தை யாரென்றாலும் அனுப்பலாம். ஹலே லூயா. நீங்களா அனுப்பலாம், தாயாக அனுப்பலாம், தகப்பனாக அனுப்பலாம். ஹலே லூயா. அனுப்படினா அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தேவன் அங்கே நியமிக்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்தது, நான் மரணிலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஹலே லூயா. அடிச்சு வச்சது போல அவன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்திலே நான் தனிமையாக ஓடி வந்தாலும் கூட, ஹலே லூயா, என்னை தேற்றுவண்ண ஒருவரும் இல்லாமல் இருந்தாலும் கூட, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹலே லூயா. பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை. பாருங்கள், புதிய ஏற்பாட்டு வசனங்கள் ஒன்றும் தாவீதுக்கு அந்த காலத்திலே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஹலே லூயா. புதிய ஏற்பாட்டிலே தேவன் அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று. அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது. ஹலே லூயா. புதிய ஏற்பாட்டு வார்த்தைகள் தாவீதுக்கு தெரியாதிருந்தாலும் கூட, தெரிந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறார். ஹலேலூயா. அங்கே அன்புக்குரியவர்களே, யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடும் கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலே நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நிந்தனைகள், அவமானங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், ஹலேலூயா, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ஹலேலூயா, இந்த வார்த்தைகள், தேவரீர் என்னோடு கூட, ஒரு தடவை அல்ல, தொடர்ந்து சொல்லுங்கள், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதற்கு எல்லாவற்றையும் இந்த பாதையை கடந்து செல்ல நீர் என் மேய்ப்பராயிருக்கிறீர். நான் ஒன்றிலும் குறைவிட மாட்டேன். ஹலேலூயா. அடுத்தது பாருங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒருவேளை வெற்றி பாத்திரமாயிருக்கலாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. என் தேவன் என்னோடு இருக்கின்ற வேளையிலே, அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கின்ற வேளையிலே, என் பாத்திரத்தை அவர் எப்பொழுதும் நிரப்புவார், என் குடும்பத்தை அவர் நிரப்புவார், என் குடும்பத்தை கட்டுவார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உதவி செய்வார், அவருடைய தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், அபிஷேகத்தின் ஆவியானவரோடு கூட இருப்பார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹலேலூயா. இப்பொழுது நான் போகின்ற பாதை எப்படியா இருந்தாலும் கூட, தேவன் என்னை நன்மையும் கிருபையுமாக திரும்பவும் ஆண்டவர் தலைக்க செய்வார். யோபுடைய புத்தகத்தில் ஒன்று, ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் அதனுடைய அது தண்ணீர் சாரத்தினால் அது திரும்பவும் துளிர்க்கும் சொல்லப்படுகிறது. ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி எந்த சூழ்நிலையில் நீங்கள் போயிருந்தாலும் கூட இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். தேவன் வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகள் எப்படி கடந்து சென்றாலும் கூட இந்த சங்கீதத்தின் ஆண்டவரே தேவனை வார்த்தைகளின் படி ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கிற தேவனை ஏறாச்சா. தகப்பனே, ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் சத்தம் ஒலிக்கட்டும். ஆண்டவரே ஜனங்களை நீங்க தூக்கி விடுங்கோராச்சா. ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள். தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஐயராச்சா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்படைக்கிறேன், தகப்பன்மார்களை ஒப்படைக்கிறேன், தலைவர்மார்களை ஒப்படைக்கிறேன், ஆண்டவரே குடும்பங்களை ஒப்படைக்கிறேன். ஆண்டவர்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. விசேஷமாக கனடா தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே பொருளாதார விலைகள், ஆண்டவரே மாற்றங்கள் வரும்படி ஜெபிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றங்கள் வரும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே ஐயா ஆண்டவரே பகிய சிலுவையினால் கொன்று இவர்களை ஒப்புரவாக்க விடுமா ஜெபிக்கிறேன். உலகத்து தலைவர்மார்கள் இடையிலே இருக்கின்ற போட்டா போட்டிகள் பெருமைகள் ஆண்டவரே பதவி மோகங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ஆண்டவரே முறிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே தேசங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே தேவனே தகப்பனே துணையாக நின்று ஐயா இந்த காலங்களை ஆண்டவரே சாதகமாக மாற்றிக்கொள்ள தேவன் நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. விசேஷமாக இந்த கனடா தேசத்தை நம்முடைய இலங்கை தேசம் இந்தியா தேசங்களை நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே நீரே முற்றும் முழுக்க பொறுப்பிடும் வழி நடத்தும் இயேசுவி நாமத்தினார். ஆமேன் ஆமேன் ஆமேன் அம்மா.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை சங்கீத புஸ்தகம் 23 சங்கீதத்தின் அடிப்படையில வைத்து நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். ஜோவான் 1:14 மாம்சமானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படியாக உண்மையில் இந்த வார்த்தை ஜோபு சொல்லும் போது நானே யோசிச்சு பாப்பேன், அலட்டல் உண்டாக்குற தேற்றவாழ்ரா இருந்திருக்கிறார்களே. உலகத்துக்கு தேற்றவாழ் இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தேற்றி ஆற்றி உங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆவியின் வரங்களுக்குள்ள செயல்பட வச்சு தெரிஞ்சப்புற தேற்றவாழ் இருக்கிற. ஆனால் இது அலட்டல் உண்டாக்குற தேற்றவாழ் ஜோபுக்களுக்கு இருந்திருக்கிறாரே சிநேகிதரா என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக கத்தர் அப்படியா இனங்கண்டு கொள்ளி அந்த தொழில் வழிந்து விளக்கி மாற்றினாரே கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா எங்களுக்கும் அப்படியே தேற்றவாளர்கள் வராதபடிக்கு கடிந்து கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை தேற்றவாழ அவையான நடத்தி எங்களை நடத்தும்படியாக தேவையான வார்த்தை வெளிச்ச விசுவாச வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். பெற்றுக்கொண்டோம் வெளிச்சத்தை, கற்றுக்கொண்டோம் சத்தியத்தின் ஆழத்தை. அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: ஆமென். பிளஸ் யூ அம்மா. பிளஸ் யூ.
1: ஆமென். பிளஸ் யூ. உண்மையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. இவ்வளவு நல்லவர் ஆமேன் கர்த்தரின் மீட்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். எங்களுடைய எல்லா சூழ்நிலையை நாங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது எங்கெல்லாம் எங்களுக்கு தாழ்ச்சி தாழ்ச்சி என்று சொன்னால் குறைபடுது, சிறுமைப்படுகிறது. அந்த காரியங்கள் நமக்கு இல்லாமல் போற சில நேரத்துல அன்பு தந்து போகும். ஆனா அந்த அன்பை நம்ம தாப்பனிடத்துல பெற்றுக் கொள்ளலாம். அந்த நிறைவான அன்பு அவனிடத்துல உண்டு. இப்படியான சூழ்நிலை நாங்கள் அறிக்கைப்பட நிச்சயம் எடுப்போம். இப்படியான சோச வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், செய்ப்போம், ஜெபிப்போம், அறிக்கை பண்ணுவோம், ஜெயம் எடுப்போம். இந்த சோசத்தோடு நாங்கள் கடன் செல்வோம். வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கோம். சரியாற்றோன்ற நேரம் 8:05 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்ள எங்களோட மகேந்திரனை அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். மூத்த ஊழியர் அவர்கள் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோம். ஆமீன். அழைப்போமா? பிரைஸ் லார்ட் ஐயா.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஐயா. எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண அவளாய் இருக்கின்றோம்.
2: ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியில் நித்திய விடுதலை செய்தி கொடுக்க கிருபை செய்தவர் நீர் ஆண்டவரே. இந்த செய்தி மறு உழைப்புடைய கேட்பவர்கள் மீது ஒரு பிரசன்ன வல்லம் இறங்க வேண்டுமாக வச்சிருக்கு. இந்த செய்தியை என்ன மரத்தில் நீ பேச வேணும் என்று எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. இன்றைய நாளிலே ஒரு வித்தியாசமான தலைப்பு. இந்த தலைப்புக்கு பேர் டுனாமிஸ். டுனாமிஸ், துனாமிஸ் என்னும் கிரேக்க சொல்லுக்குத்தான் அர்த்தங்கள் இத்தனை. டைனமோவை போல் தனக்குள் இருக்கும் சக்தியை தனக்குத்தானே அபிவிருத்தி செய்யும் விசைக்குத்தான் துனாமிஸ் என்று காலை சங்கம வானொலியிலே 10:30 பட்டிமன்றத்திலே துனாமிஸ் எங்களுக்கு நித்திய வெளிச்சம் துனாமிஸ் வார்த்தையின் வெளிச்சம் துனாமிஸ் சங்கம வானொலி துனாமிஸ். காரணம் எங்களுக்குள் இருக்கும் சக்தியை அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்குள் இருக்கும் சக்தியை தானே அபிவிருத்தி செய்யும் துனாமிஸ் பாருங்கள். அன்று கன்னி மரியாளை பார்த்து கபிரியல் தூதர் பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் உன்னதமானவரின் பலன் உண்மையில் நிழலிடும் என்றானே அந்த உன்னதமான பலன் தான் துனாமிஸ் வெடிகுண்டு. வனாந்திரம் விட்டு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அல்லவா, அந்த ஆவியான பலன் தான் துனாமிஸ் கப்பர்னூம் தேவாலயத்தில் அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்தாவிலே கட்டளையிட்டு விரட்டினாரே அந்த கட்டளையில் காணப்பட்ட வல்லமை தான் துனாமிஸ் அன்றொரு நாள் கிறிஸ்து உபதேசிக் கொண்டிருக்கையில் படுக்கையோடு கொண்டு வரப்பட்ட திமிர் சிம்மாதக்காரனை எழுப்பவன் அந்த வீட்டில் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கத்துடைய வல்லமை இறங்கிச்சு அதுதான் துனாமிஸ். கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளே மனுஷகுமாரன் மேகத்தின் மேல் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் தோன்ற போகிறார் அல்லவா, அந்த மகிமை வல்லமை தான் துனாமிஸ். இன்றும் கிறிஸ்து சர்வ வல்லமையிலே தேவனுடைய வலது பாரத்தில் வீச்சுக்கிறார் அல்லவா, அந்த தேவனுடைய சர்வ வல்லமை தான் துனாமிஸ். அப்போஸ்தலர் 1:8 என்று சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றாரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெற்ற பலன் தான் துனாமிஸ். பாருங்கள் இந்த துனாமிஸ் என்ற சொல்லுக்கு தமிழ் வேதாமத்திலே வல்லமை லூக்கா 9:1 இருக்கின்றது, திறமை மற்றும் 25:15, பலன் அப்போஸ்தலர் 2:8, அற்புதங்கள் மார்க்கு 9:9, பலத்த செய்கை என்று பல்வேறு விதத்தில் மொழிபெயர்க்கலாம். இந்த தெய்வீக வல்லமை திறமை பலன் அற்புதங்கள் பலத்த செய்கை அனைத்தையும் நமக்குள் கொண்டு வருவர் தந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து எதை செய்தாரோ அதை நம்மிலும் செய்கின்றார் என்பதுதான் இச்செய்தியின் ஒரே நோக்கம். ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இருந்தது போல பரிசுத்தாவியானவர்களுக்குள் டைனமைட் வெடிகுண்டு இருக்கு. பரிசுத்தாவியானவர் கிறிஸ்துவின் கண்களை திறந்தார். அது ஆவியானவர் அருளும் தனித்திறமை. இந்த திறமையோடு ஆவியானவர் உங்கள் வாசம் பண்ணுகிறார். நீங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களை பார்க்க முடியும் என்று சவால் விட்டு அழைப்பதுதான் இந்த முதல் செய்தி. பாருங்கள் பரிசுத்த ஆவியானரோடு செய்யும் ஊழியத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயம் காணப்படும். ஆவியானவர் நம்மீது வருவது நோக்கம் வல்லமை வெளிப்படுத்தும் சாட்சிகளை நம்மை மாற்றுவதுதான் என்பது அறிக்கோடு. கிறிஸ்தின் இறுதி கட்டளை என்பது போ என்றுதான் அனுப்புவது மட்டுமல்ல, பரிசுத்தாவின் வல்லமைக்கு காத்திருந்து பிறடைந்து புறப்பட வேண்டும் என்பதுதான். ஆதி சபையின் முதல் ஆயத்தமே அதுதான் என்று கூறி இந்த வல்லமை பெற நாம் நாட வேண்டும். அரகுவை அழைப்பதுதான் இந்த 3 செய்தியின் நோக்கம். ஆவியானவர் அருளிய வல்லமை ஆக்க வேலைக்கு மட்டுமல்ல தீய ஆவிகளை அழிக்கும் வேலைக்கு ஆற்றல் வடிகொண்டது. பாருங்கள் இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை இந்த தெய்வீக வல்லமையில் தான் செய்து முடித்தார். அவருடைய ஊழியத்தை பேதுரு அப்போஸ்தலன் சுருக்கமாக கூறுவதை கேளுங்கள். நசரனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நம்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவர் சுற்றித் திருந்தார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவன் தேவனை பார்த்து விட்டு வருகிறான் அல்ல, தேவனையே தன்னோடு வைத்திருக்கிறான். பரிசுத்த ஆவியினால் நிரப்புதல் என்றால் என்ன தெரியுமா? சர்வ வல்ல தேவாதி தேவன் நிரப்புதல் என்று அர்த்தம். பாருங்க, வேதாம பக்தோடு தேவன் கூடவே இருந்தார், ஆனால் வீர சாக்கிர செய்தார். யோசப்போடு கூட தேவன் இருந்தார், அதனாலே அவன் கார்கசித்துள்ளவன். ஆனால் தாவீதோடு கூட தேவன் இருந்தார், அதனால் அவன் மென்மேலும் திருப்தி அடைந்தான். சரவணோடு கூட தேவன் இருந்தார், அதனால் அவன் மாபெரும் ஞானியா திகழ்ந்தான். எப்படி தேவன் இருந்தாரோ அப்படியே கிறிஸ்துவோடு இருந்தார். பாருங்கள், இந்த ஆவியானது எங்களுக்குள் இருக்கிறார். என்ன, நாங்களும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும், ஆனால் எங்களால் செய்ய முடியாமல் பிசாசானவன் தடுக்கிறான். நன்றா கவனிக்க வேண்டும், பரிசுத்தாவி எங்களுக்கு இருக்கும்போது துனாமிஸ் பிரயாசங்களை துரத்தலாம். அந்த அதிகாரங்களுக்கு இருக்கு, ஆனா அங்க துரத்தவில்லை, பயம் இல்லை, அதை சத்துரு விட மாட்டான். பாருங்கள், உதாரணமாக ஒரு விசுவாசி ஒரு பிசாசு பிடித்தவனை ஜெபித்து அவர் குணமாக்குறான். உடனே அந்த கிராமம் என்ன சொல்லும், அடே அது பைத்தியக்கார குடும்பமடா, பிசாசு பிடித்தவனடான்னு சொல்லும். இந்த பிசாசு தூண்டி விடும். அப்ப ஒருவே சொல்றேன், நான் நேற்றுக்கு இந்த பிசாச கண்டேன். அவன் எங்கடா கண்ட, மரக்கறி வாங்க போக இந்த பிசாசு நின்று ஆற அந்த ஜபம் பண்ணி பிசாசை திருத்தான் கடற்கரை கண்டு வரான். காரணம் என்ன, சில பேர் சொல்லுவாரு, அந்த அந்த வீட்டுல பெண் எடுக்காத, நீ போய் பெண் எடுத்தால் என்ன கருவேப்பிலை மாதிரி நட வேண்டி வரும், இப்படி எதிர்த்து கதைப்பார்கள். காரணம் பிசாசவன் விடான், நீங்க என்னதான் நற்புதம் செய்தாலும் பிசாசு விடான், இனிமே கவனமா இருக்கணும். ஆமீன். பாருங்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களோடு தேவன் இருந்து தம்முடைய வல்லமையை அவர் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் இயேசுவை பார்த்து, அப்பா நீர் செய்த வல்லமையான கிரிகளை நான் செய்ய விரும்புகிறேன், நீர் செய்த ரகசியம் என்ன என்று அவரை கேட்டார், அவர் என்ன சொல்லுவார், மகனே உன்னோடு கூட தேவன் என்று இருப்பது போல நான் பூமி வாழ்ந்த நாட்கள் என்னோடு இருந்தார் என்பதையும், ஆவியானவர் வல்லமையினால் நிறைத்தார், நான் அந்த அபிஷேக வல்லமையினால் அரும்பெரும் காரியங்கள் செய்த, ஆனால் நீயோ அந்த அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார். இதுதான் உனக்கு உனக்குள்ள வித்தியாசம். பாருங்கள், ஒரு சபையில வெளிநாட்டிலிருந்து ஊழியக்கார் வார, வெளிநாட்டு ஊழியர் அவ்வளவுதான், அந்த ஊழியக்கார் எப்படிப்பட்டவரோ அசுத்தாவுடையவரோ உண்மையில ஊழியக்கார் நினைக்கிறது இல்ல, வெளிநாட்டிலிருந்து வர ஊழியக்கார் இந்த பின்னைக்கு இருக்கிறது இல்ல, அன்றைக்கு முன்னுக்கு போயிருப்பாரு தலையை கொடுக்கறதுக்காக, ஜபநேரம் வரைக்க ஓடி போய் முன்னுக்கு நிற்பார் தலையை கொடுக்க, பின் அவர் ஜபிப்பார். நல்லா யோசிக்க வேணும், அவருக்கு என்ன ஆவி இருக்கு தெரியாது, அவருக்குள் அசுத்தாவில் இருந்தால் அவர் ஜெபம் பண்ணிக்க அவற்றை அசுத்தாய் இந்த முந்துக்கு விசுவாசம் மேல இறங்கிடும், தலையில வைக்கிற போ எல்லாரும் மேலும் அசுத்தாய் பரவாயில்ல இறங்கிடும். அப்ப இரவிலே கத்தி கொண்டு தெரிவார்கள், இந்த வந்த ஊழியருடைய அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறும், அவர் நிம்மதியா வீட்டு போகிறார். ரொம்ப கோணமா இருக்கவர், காரணம் எங்களுக்குள் டைனமிட் இருக்கையா, நாங்கள் இங்க ஜெபிக்க முடியும், மற்றவர்கள போய் தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை போய் கெஞ்ச வேண்டியும் இல்லை, எங்களுடைய வல்லமை எங்களுக்கு இருக்கு, கத்திருக்க நாங்கள் அத பாவிப்புக்கதற்கு நேரம் இல்லையில சிந்திக்கவும் இல்லை, அதை பற்றி நாங்கள் பொறுப்படுக்கிறீங்க, பரிசுத்தாவியான எனக்குள் இருக்கிறார் அவ்வளவு. இந்த பரிசுத்தார் இப்படிப்பட்டவர், எந்த மாதிரி செயலை செய்வார், அவர் வெடிகுண்டு அல்லவோ அவர் டைனமிட் அல்லவோ எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது, இந்த பிசாசு வந்து தடை செய்து போடும், அதுதான் அந்த காரணம், அதான் அந்த விசுவாசிகள் அந்த அற்புதம் செய்யாதது காரணம், அவர்களுக்கு அந்த வல்லமையால் உணரவில்லை. அமேன். இந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நன்மை செய்கிறவராய் மட்டுமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறார் சுற்றித்திருந்தார். அப்படியானால் ஏன் நாங்கள் ஜெபித்தா குணமாக்க முடியாது, ஏன் நாங்கள் டாக்டர்கிட்ட போறோம், தலை நீண்ட டாக்டர் போறோம், யாவரையும் குணமாக்கிறார்கள். வார்த்தை என்ன சொல்றது, அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து ஒரு நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஒரு பிரேரணை அணுவிக்கு தப்பி விளக்கி அந்த வசனம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதா நாங்கள் டாக்டர் போறோம், போகத்தான் வேணும். அது உங்களை பொறுத்தது. பாருங்க என்னென்றால், நமக்குள் இருக்கும் வல்லமை தேவாதிதேவனுடைய வல்லமை, சாத்தானுக்கும் இருக்கும் வல்லமை ஒரு தேவ தூரிய வல்லமை. விடிவள்ளி நட்சத்திரமாக விளங்கின தேவதூதன் கீழே தள்ளப்பட்ட புறகும் கூட தனது வல்லமை இழந்து விடவில்லை. தேவனும் தான் கொடுத்த வல்லமையை பறித்து கொள்ளவில்லை. ஆனால் அவனுடைய வல்லமையை நம்முடைய வல்லமையினால் ஒன்றுமில்லா செய்வதற்காகவே தமது குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அவரை தமது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினராகவே கிறிஸ்து நம்முடைய அபிஷேக வல்லமையினால் மட்டுமே சாத்தானுடைய வல்லமை முறியடித்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போறதுதான் பிசாசுகளை துரத்தார். நன்றாக கவனிக்க வேண்டும், வார்த்தையை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போறதான் பிசாசுகளை துரத்தினர். அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பு தேவாலயத்தில் பிரசங்கிப்பது அவரது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவர் பிரசங்கிக்கப்படுவது பிசாசுகள் அலறவில்லை. அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொண்டவராக தேவாலயத்துக்கு போன போதுதான், ஐயோ நசரனாகிய இயேசுவே எங்களுக்கு உக்கம் என்ன, எங்களை கெடுக்கவா வந்து என்று பிசாசுகள் அறுன. காரணம் என்ன, இயேசு மனிதராக சென்ற பொழுது அவரை பார்த்த பிசாசு பயப்படவில்லை. ஆனால் அவர் அபிஷேகம் பெற்ற பின் தான் பிசாசுகள் நடுங்கிச்சின. ஆவியானவரை பிறந்த நாம் எனவே அந்த எசாயா புத்தகத்தை வாசித்து தியாகம் செய்த அவருடைய பிரசங்கத்திலிருந்து வல்லமை கிருபை விசேஷமா விளங்கிட்டு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று வீரம் விளக்கமிட்டார். கப்பர் நகும் ஜபாலயத்தில் அவரது வார்த்தை வெளிப்பட்ட வல்லமை கொண்டு பிசாசுகளாக இருந்தார். இப்ப நாங்கள் என்றாலும் பிசாசுகள் பயப்படுறோம், பயப்படக்கூடாது. வெடிகுண்டு தூக்கி வீச வேண்டியதான், எங்களை வெடிகுண்டு உள்ளுக்கு இருந்தா தானே, வெடிகுண்டு இல்லாதாக்க அவ்வளவுதான். பாருங்க, இந்த பரிசுத்தமான அபிஷேகத்துல இந்த பரிசுத்தமான வாழ்க்கை மிக மிக முக்கியம். வார்த்தையை தியானிக்க வேண்டும், வார்த்தையில் உங்களுக்குள் மனநம் செய்திருக்க வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், பரிசுத்தமான வார்த்தை இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தமான வார்த்தை மூன்று இருந்தாத்தான் உங்களுக்குள்ள வெடிகுண்டு இருக்கும். பிசாசு பார்த்தே கிட்ட போகாத, அவனுக்குள்ள வெடிகுண்டு இருக்குன்னு சொல்லும் பிசாசு, பயப்படுவார். இந்த மூன்றும் இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவனுக்கும் பெறாதவனுக்குள்ள வித்தியாசம், இமயத்துக்கும் குமரத்துக்குள்ள வித்தியாசம், ஆகாயத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் பெற்றுக்கொள்ள அப்படி பெரிய வித்தியாசம் பார்க்கிறோம். கேட்டுக்கொண்ட சௌதரிய சௌதரியே, வேதாம பக்தர்கள் அரிய செயலை வாசிக்கும் பொழுதெல்லாம் நாம் பரவசப்படுகிறோம், அவர்கள் விசேஷித்தமானவர்கள் என்று நினைத்து விடுகிறோம். இவைகள் எல்லாம் நம்மாலே செய்ய முடியாது என்று சோர்ந்து விடுகிறோம். அங்கதான் பிரச்சனையா இருக்க. ஆனால் அவர்கள் செய்த அத்தனை அற்புதங்களுக்கு காரணம் பரிசுத்தாவியான வல்லமை மட்டும்தான். அதே பரிசுத்தாவியானவர் தமது வல்லமையோடு இன்றும் நம் மீது தங்கி இருக்கிறார். ஐயா, நம் மீது தங்கி இருக்க நாங்க ஏன் பயப்பட வேணும், சிந்திக்கு பார்க்கிறேன். அப்ப ஆவியானங்களுக்குள் இருக்கிறார், அந்த வல்லமை எங்களால் பயன்படுத்த முடியவில்லை. ஏன் பயன்படுத்த முடியவில்லை, ஏன் பயப்படுறோம். பிசாசு சரியா சந்தரக்காரன், ட்ரிக்கி காய், அவன் ட்ரிக்கி காய். அவனுக்கு தெரியும் மச்சான இப்படி விழுத்துறான்னு தெரியும். பைத்திரிய ஊழியக்காரன தலைகளா விழுத்திருக்கான் சாத்தான். பணம் பெண் மகிமை உங்களுக்கு தெரியும். இந்த உண்மையை நான் நம்முடைய மனக்கண்ணால் பார்க்கும் பொழுது அற்புத வாழ்க்கைக்கு அறிவித்து வைத்து விட்டோம் என்று பொருள். சிஸ்டர் நகோபி லோபன் சொன்ன வார்த்தையை வாசிக்க வாசிக்க புதிய வெளிப்பாடு வருமா, மாறுதல் வருமா, அது உண்மை. கிறிஸ்து எல்லா அற்புதங்களையும் பரிசுத்தால் மூலம்தான் செய்தார். பாருங்கள், மறுத்த லாசுருவை நல்லா கவனிங்கள், பரிசுத்த ஆவியில் நிறைந்த மனிதனாக நின்றுதான் எழுப்பினார். இந்த சத்தியம் உங்கள் உள்ளத்தில் பழித்திடாவிட்டால் கிறிஸ்துவ அற்புதங்களை பார்த்து பூஜை செய்வதற்கு பங்கு வர மாட்டீர்கள். கிறிஸ்து தம்மைத்தாமே வெறுமையாக்கினால்தான் ஞானத்தின் ஊற்றான அவர் ஞானத்தை ஒதுக்கி வைத்து நம்மை போல ஞானத்திலும் தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். தேவன் வளர வேண்டியதோ விருத்தி அடைவதோ இல்லை, ஆனால் கிறிஸ்து வளர்ந்தார், விருத்தி அடைந்தார் என்றால் என்ன பொருள்? ஆகவே சுடங்கொண்டு எழுப்புங்கள், நீங்கள் அவரை போல் ஆக முடியும். சுபாவத்தில் மட்டுமல்ல வல்லமையினால் அவரை போல் ஆக முடியும். கிறிஸ்து பரிசுத்தாவினால் நிறந்தவரை வனாந்திரம் சென்று சாத்தான சோதனை முறியடித்தது போல நீங்கள் முறியடிக்கலாம். அவருக்குள்ளிருந்த பரிசுத்தாவியான டுனாமிஸ் வல்லமை உங்களுக்கும் பற்றி எறுகிறது. டுனாமிஸ் என்ற கிரேக்க பதத்துக்குத்தான் டைனமைட் என்று ஆங்கிலத்தில் பிறந்தது. டைனமைட் என்றாலே வெடிகுண்டுதான். பரிசுத்தாவை நிறைவை பெற்றவன் தெய்வீக வல்லமை நிறந்த வெடிகுண்டு வச்சிருக்கார். இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டோம், இனி அதை பயன்படுத்த வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விட்டு நிச்சயம் இல்லாதவர்கள் இப்போதே வாஞ்சியோடு நாடி தேடுவார். சில பாருங்க ஞானப்படுகிறார்கள் அபிஷேகம் பெறமாப்பார், அபிஷேகம் பெற வாஞ்சியில் நான் கத்தருடைய பிள்ளை ஆண்டவர் எங்க எடுத்து போவார், அவர் அவ்வளவுதான் நிறைய தான் போவார். பாருங்க டுனாமிஸ் என்ற பதத்துக்கு வல்லமை சக்தி பலத்த செய்கை திறமை அற்புதம் பல பொருட்கள் உண்டு. டுனாமிஸ் என்ற சொல் வேதாத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. கிறிஸ்துவின் வாழ்வில் பரிசுத்த ஆவியார் வந்தவுடன் முதலாவது வெளிப்பட்ட திறமை இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களை பார்க்கும் திறமை. பாருங்கள், இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானவருக்கு திறக்கப்பட தேவ ஆவி புறாவப்பில் இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரின் மேல் பிரிமா இருக்க வைத்தது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து மேல் வந்ததும் இயேசு அப்பாற்பட்ட கண்களை திறந்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரி சௌதரியே பரிசுத்த ஆவியார் மூலம் அசாதமாக பார்த்தார். பாருங்கள், அந்த இயேசு நாத்தான்வேல் தம்பதி வரக்கண்டு அவரை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதுக்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்ததற்கு முன்னே நீ அத்திமரத்தூக்கில் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதுக்கு நாத்தான்வேல், ரவி நீ தேவனுடைய குமாரன் இஸ்ரவேல் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பேசுறமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் சொன்னால் விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரியானவரை காண்பாய் என்றார். பின்னும் அவன் நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தையும் இருக்கிறதையும் நீங்கள் இருந்ததால் காண்பது மெய்யாகவே மெய்யாக பாருங்க, மெய்யாகவே மெய்யாக சொல்றான். இந்த வசனத்தை கவனமாக பார்க்கணும், வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இன்று முதல் காண்பீர்கள் என்று மெய்யோ மேக சொல்வது. இங்க இந்த ஏறுதல் வந்து படிய ஏணி. இப்ப அந்த ஏணி வந்து இந்த ஏணிய சட்டங்கள் இருக்கு இல்லையா, சட்டங்கள் ஒவ்வொரு வாக்குத்தம் துவாகத்தை பிடித்துக்கொண்டு இந்த வாக்குத்தத்தை பிடித்து பிடித்துக்கொண்டு மேலே போய் பரலோகம் போறான். சரியோ? ஓகே, பாருங்கள், நாத்தான்வேல் அருகில் வரும்போது கபடற்றவன் என்பதை இஸ்ரவேல் கண்டுபிடித்த அது மட்டுமா, அவன் எந்த மரத்தரில் இருந்தார் என்பதை பார்த்தார். பாருங்க, இந்த என்ன மிரட்டல் இருந்தான்னு பார்த்தா பிரிப்போடு பேசின உரையாடலே கேட்டது. ஆவி நிறைந்த மனிதனுக்கு அந்தரங்கம் என்றொரு இல்லை. அவருடைய சீசர்கள் அவர் தலைமறவில் எவன் பெரியவன் சண்டைத்துக் கொண்டதை துரிதமாக கண்டுபிடித்து கடிந்து கொண்டார். இதையெல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் தான் செய்தார் என்பதை மறக்க முடியும். அதே வெளிப்படுத்தும் ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பார், அதே தரிசனங்களின் மூலம் கனவுகள் மூலம் பேசுவார். ஆவி நிறைந்தவன் அவன் குரலை கேட்க முடியும். பரிசுத்தாவை பெற்ற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல, அது ஒரு அசாதாரணமான வாழ்க்கை. விசுவாசத்து உடனே எழுமுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்ற நான் இனிமேல் சாதாரணமாக வாழமாட்டேன், நான் வெடிகுண்டு போல் திகழ்வேன். வெடிகுண்டு போய் திகழ என்ன வெளியே ஒன்று வாங்க சங்கம் வானுக்கு சங்கம் வானொலியே நித்திய வருஷத்திலே வார்த்தை வருஷத்திலே பற்றி மட்டத்திலே வாங்குவோம். அங்கே வெடிகுண்டல் வீசப்படும். இந்த வெடிகுண்டல் எப்படி இருந்து கண்டறிய முடியும்? வீட்டுக்கு இருக்காம வாங்குவோம், அந்த ஊழியத்தை செய்யுங்க, சங்கம் வாங்க கலந்து கொள்ளுங்க. இந்த வெடிகுண்டு என்பது பரிசுத்த ஆவியானவர். இப்ப நீங்க இரவில் படுக்கும் பொழுது ஆவியானவரே நீ என்னோடு பேசும், விழித்தத்தை காண செய்யும் என்று நீங்கள் இரவில் படுக்கும் பொழுது உங்களுக்கு சத்தத்தை கேட்க முடியும். பயந்துராயங்க பக்கத்து வீட்டு சத்தம் வருது என்று அது ஆவியான மெல்ல சொல்லுவார், ஒளிய காண முடியும். சரியோ? அப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் துனாமிஸ் இருக்கு. சரியோ? துனாமிஸ் நீங்க பாவிக்க வேண்டும். சும்மா அதை வச்சுக்கொண்டு வீரபத்திர தூக்கி நாட்டுக்கு உள்ள சேர்த்துக்கு போக வர இல்லை. அந்த துனாமிஸை எப்படி அந்த துனாமியை வெளிப்படுத்தப்படும்? சங்கம வாரது வந்து இந்த வெடிகுண்ட வீசுங்க உலகத்துக்கு. சங்கமான வந்து வார்த்தையின் மூலம், ஜபத்தின் மூலம், பாடல் மூலம் இந்த வெடிகுண்ட உலகத்துக்கு வீசுங்கோ. அந்த வெடிகுண்டு உலகத்தை மூலம் எல்லாரும் ஆண்டவர் ரச்சு கொள்வார். சரியோ? ஜோம நோமா. அன்பான பரலோக தாப்பனி சுவாமி, டுனாமிஸ் என்றால் என்ன, இந்த டுனாமிஸ் எப்படிப்பட்டது, அதன் செய்கை எப்படிப்பட்டது என்பதை வேதாகம ரீதியிலே சுவாமி இந்த வார்த்தையை தெரியப்படுத்தியது இந்த கிருபைக்கிறான். இந்த மர உழைப்பில் கேட்கும்போது சுவாமி இந்த துனாமிஸ் உள்ள பிள்ளைகள் தாங்களும் ஒரு வெடிகுண்ட போல் வார்த்தையை கொடுக்க, தாளந்தை கொடுக்க, ஆத்மாதம் செய்ய நீ கிருபை செய்யும் வேண்டுமாக. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி. அருமையான வார்த்தை கேட்கப்பதான் துனாமிஸ் சொன்ன அது டைனமோட்டர். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள பதம், அந்த வல்லமை உள்ளது, அந்த கருத்து வல்லமையான செயல்களை செய்கிறதா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே வல்லமை வெளிப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் வரங்கள் வல்லமையில் அப்படியாக பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். அந்த உணாமிசை இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும்? அது யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியினும் ஆவியான பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தான பெற்று கருகிற பரிசுத்த ஆவியான இறங்கினார் ஆவி போல. அங்கே அவருக்கு வல்லமை கிடைக்கப்பட்டு ஆவியானவர் அவனாந்திரத்துக்கு அழைத்துக் கொள்ளப்பட்ட போனர். அங்கே சத்ரு ஜெயித்தார். அவன் மூன்று சோதனையை வச்சான், ஆவியான துணையோடு ஜெயித்தார் வார்த்தையினால். அப்படியாக நாங்களும் செபி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவி வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆழமான சத்தியத்தை நமக்கு அழகாக வெளிப்படுத்தினீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள். பெற்றுக்கொண்டோம் சத்தியத்தை, கற்றுக்கொண்டோம் சத்தியத்தின் ஆழத்தை. கற்றுக் கொடுத்த உங்களையும் உளியத்தையும் உறவுகளையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா.
2: நன்றி.
1: நன்றி, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் டுனாமிஸ், டுனாமிஸ் அந்த கிரேக்க பதத்துக்கு டைனமோ. அந்த பவர், அந்த பவர் எப்படிப்பட்ட பவர், அது எத்தகைய பவர்! நிச்சயமா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமை உடையதான் அந்த பவர். அந்த பவர் யார் மூலமா கிடைக்கன்னு சொன்னது பரிசுத்த ஆவியின் மூலமா என்பதையும் அதை நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் அப்படியாக செயல்படும் பொழுதுதான் இந்த வானத்தின் பொருளாத ஆவிகளின் சேனைகளோடு நாங்கள் ஜெயிக்க முடியும். எங்களுக்கு யுத்தம் உண்டு, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, உலகத்தின் புல்லாத அவர்கள் சீனிகளோடு துரத்தினங்களோடு நிறுத்தத்தையும் அவர்கள் நாங்கள் செய்து ஜெயம் எடுக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியா நமக்கு வேண்டும். அந்த ஆவியின் வல்லமையின் வரங்கள் வேண்டும். அப்படியாக பெற்றுக்கொண்டு நாங்கள் நான் ஜெயித்தேன் என்று சொன்ன பிள்ளைகள் நாங்கள் அப்படியாக இந்த சூழ்நிலையில் ஜெயிப்போம், சத்ருவை ஜெயிப்போம், எதிராக வர்ற எல்லா பிரச்சனையும் ஜெயித்து ஜெயத்தின் பிள்ளைகளை நிற்போம், ஜெயத்தோணி எழுப்புவோம், அவருடைய மெல்லிய சத்தத்தை தினம் தினம் கேட்போம். அமேன். அவருக்குள்ளாய் நாங்கள் வாழும் வார்த்தையின் வெளிச்சம் அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். அப்படியே மற்றவர்களுக்கும் பயந்து கொடுங்கள், அவர்களும் வெளிச்சத்தை கற்றுக் கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொள்ளட்டும், பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும், இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கட்டும். அவர்களுக்கும் கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறது அல்ல, அவர் எல்லாருக்கும் கொடுக்கிற தகப்பன். அப்படியாக கொடுத்தவர்கள் நிரப்பி பயன்படுத்துவார். ஆமீன். சரியா 2:32 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவேன் சுபாலங்க அவர்கள், என்னோடு இணையுங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். இதுக்கு முன்னதாக எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இது ஒரு வார்த்தையோடு பகிர்ந்து கொள்வோம் சொன்னார்கள், என்னென்று தெரியவில்லை, ஒரு அழைப்பில் கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. சிஸ்டர் டோலி பிரைஸ்
3: சிஸ்டர், நீங்க வார்த்தையை கொடுக்க நாங்க பாத்திரங்களா இருக்கிறோம், இருந்தாலும் நீங்க குடுக்கற விதம் இன்னும் வல்லமை உள்ளதா இருக்கும்.
1: அதுதான் எல்லாமே கத்தருடைய கிருபை, அவரையும் நடத்தி
3: செல்றேன்.
1: நன்றி செலுத்துறேன் தகப்பனுக்கு, தேவன் கொடுத்த பாராட்டு இந்த நல்ல கர்ணத்துக்காக சோசரிக்கிறேன். இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். சங்க வாரொலிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான களத்தை எங்களுக்கு தளமாக கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி ஜெபித்து நாங்கள் துதித்து வார்த்தைகளாய் கடைசிவோம், ஜெபிப்போம். அப்பொழுது உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இமைப்பொழுது எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை அணைத்துக் கொள்பவரை சேர்த்து கொண்டவரே, இந்த வேலை இணைத்தீரி அப்பா, எங்களை அன்பினால் நினைத்து வார்த்தையின் வெளிச்சத்தை உங்களுக்கு வெளிச்சமா வெளிச்சத்துல வெளிச்சம் காண அப்பா, எங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காய் சோஸ்ட்ரம் சோஸ்ட்ரம் நன்றி ஆண்டு. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லப்பா, உளவா இரக்கம் பாராட்டி நெருக்கமான சூழ்நிலை நெருங்கி வந்து அல்லாதே நானோடு கூட இருக்கேன், எனக்கு துணை நிற்கிறேன், நீ கலங்காதே தீயாதே, நானும் திருமணம் என்று சொல்லி உங்களை பலப்படுத்துற அந்த கிருபைக்கா, தட்டி கொடுக்குற அந்த கிருபைக்கா, தைரியப்படுத்துற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, சோஸ்ட்ரம் சோஸ்ட்ரம் சோஸ்ட்ரம் ஆண்டு. சூழ்நிலை மாறலாம், மனுஷர்கள் மாறலாம் ஆண்டவர், காலங்கள் மாறலாம், ஆனால் நீரோ மாறாதவர். அப்படியாக எங்களோடு மாறாதவராயிருக்கிறவராயிருந்து இருக்கிறவராயிருக்கிறீர்கள் உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த அன்புக்காய் சோசரிக்கிறேன். இந்த வேளையிலும் அருமையாய் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்த அடியாளுக்கு நீ பாராட்டின கிருபைக்காய் சோசரிக்கிறேன் கத்தாவே. சங்கீத வானொலி ஐயா, இந்த சங்கம் வானொலிக்காய் நன்றி செலுத்துறேன். ஊழியர் ஊழிய ஸ்தாபகருமான ஸ்ரீபிரதற்காய் ரீட்டா சுசருக்காய் பிள்ளைகளுக்காய் பிறப்பிள்ளைகளுக்காய் ஓடு இணைந்து ஊழியங்களை சிற எல்லா ஊழிய தாசர்களுக்காய் அன்பு நேரலுக்காக மறுவழிப்புக்கு அப்புறம் அன்பு நேரலுக்காக நன்றி செலுத்தும். கருத்துல ஒவ்வொரு பேர் பேர் அப்பு கழிச்சு அப்பிக்கிறேன். அப்ப அனைத்து வெளிச்சத்தின் வார்த்தையும் கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அடிமையாடியால் மறைத்து நீர் வழிபடுவீராக நல்ல கருத்தில் ஒப்பு கொடுத்து சுபங்கக்களும் சுபத்தைக்களும் சிவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கிருத்தனா ஒன்றை மையப்படுவர் பாடலை பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தி வார்த்தை வச்சதுக்குள்ள சொல்வோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா.

தாயை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்க உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா நான் தேடி போகவில்லை என்னை

இயேசு ரத்தம் செய்த அந்த பாவத்தை அதே மாம்சம் ரத்தம் ஆகி இந்த மாதிரி குலத்துகள் மீட்க, அதாவது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாயிருக்க, அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால அநேகர் நீதிமானாக இன்னைக்கு எங்களையும் என்னையும் உங்களை சங்க வானொலிக்குள்ள சங்கமிக்க வைக்க நிச்சயமாக அவருடைய ரத்தம் தங்களை கழுவினது, எங்களை சுத்திகரித்தது, எங்களை ஒருமுகப்படுத்தி இந்த ஒருமனப்படுத்தினது அவருடைய கிருபை. இன்றைக்கு நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துல, வார்த்தையின் வெளிச்சத்துல வார்த்தையா வருது அந்த தண்ணீர வசனம், அதை தனிக்கு தியானிக்கின்றோம். பாருங்க, யோகியோகிலா துவள உத்தேசத்துல இருந்தாலும் கத்திரங்களை ஒருமுகப்படுத்தி ஒருமனப்படுத்துறதுக்கு நோக்கம் உண்டு. அவருடைய ரத்தத்தினால் எங்களை கழுவின பாத்திரங்களா, அவருக்குரிய பங்கா நிற்கும்படியா. எதிர்த்தன் ரோமர் 5 அதிகாரத்திலே பாப்போம் என்று சொன்னா, எங்கே பாப்போம் பாவன் அந்த ரத்தத்தை குறிச்சு அங்கே ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, ரத்தத்தினால நீதிமா ரத்தம் இல்லாவிட்டவங்களுக்கு மீட்பிலே பாவம் மன்னிப்பிலே என்று நான் முதலே சொல்லிவிட்டேன். அப்ப அவருடைய ரத்தத்தினால மீட்பு. அப்ப பாருங்க, இப்படி இருக்க நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட. அதே ரோமர் எழுத புஸ்தகம் 5:18 அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியா அநேகர் பாவிகளாக்கப்பட்டது, அவருடைய கீழ்ப்படிதான் அநேகர் நீதிமான்களாக்க, அவங்களை நீதிமானாக்கினது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் நமக்கு மீட்பை தந்தது, பாவ மன்னிப்பை நிச்சயத்தை தந்தது. பண்டிகை நிச்சயத்தை பெற்ற நானும் நீங்கள் அந்த ஜீவனை கொடுத்தது அந்த ரத்தம். ரத்தத்து எல்லா மாம்சத்துக்கும் உயிராயிருக்கு அந்த ரத்தம், அந்த ரத்தம் இல்லையன்னு நிச்சயமாக நித்திரையுற்றாக்கி சிறுவன் அவனுக்கு ஒரு மன் துணியை ஏற்படுத்தும் என்று சொல்லி அந்த விழா எலும்பினதான் என்ன செய்த எடுத்து விழா எலும்பு எடுத்து ஆதாமில் இருந்து உருவாக்கினது விழா இழப்பு. எல்லாருக்குமே தெரிந்த உண்மை பாருங்க, உங்களுக்கு வாசிக்கின்றேன் ஆதியா புஸ்தகம் 2 அதிகாரம் அங்க 22 வாசிக்கிறேன் பாருங்க. 21 நாங்க வாசிக்கிறோம், ஆதியாம 21 சாரி ஆதியாம 2 அதிகாரம் 21 22. அப்பொழுது கத்தர் ஆதாமுக்கு அயந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விழா எழும்பொழுது ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கத்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவளின் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். பாத்தீங்களா, விழா எலும்பிலிருந்து ஒரு மனவாட்டியை எடுத்தார் ஆதாம். முதலாம் ஆதாம், 2 மாதமா இயேசு கிறிஸ்து அவர் வந்து வந்தார். அவர் வந்து மனவாட்டியான சபைக்கு அந்த விழா எலும்பில இருந்துதான் அந்த ரத்தத்தை தண்ணீரில் கொடுத்தார். இதுதான் சத்தியம், உண்மை. இன்னைக்கு நாங்கள் வேதத்தை இன்னும் சத்தியத்தையும் அறிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சொல்றது, யோவான் 17:7 சொல்றது, 17:17 வசனமே சத்தியம். அப்ப நாங்க சத்தியத்தை அறிய அறியத்தான் அந்த விடுதலை நமக்கு தருது, வெளிச்சத்து தருகிறது, வெற்றி வாக்கை எட்டு செல்கிறது, நன்மையை பற்றி கொள்ள வைக்கிறது, அக்கினியில நின்று நெருப்பு அனல முட்டுகிறது, அக்கினை சுவாலியாக என்னை உங்களை மாற்றுகிறது. அந்த ரத்தத்தின் தண்ணீரையும் கொடுத்து அந்த விழா எலும்பில் குத்தப்பட்டு அது புறப்படும் போது அந்த புறப்பட்டு தான் மனவாட்டியான சபை அங்க ரத்தத்தினால் உண்டான. அந்த மனவாட்டியான சபையில் நானும் நீங்கள் தான் இருப்பது. அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும், ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. வார்த்தையானது அங்கே இருக்க வேண்டும். வார்த்தையானவர் யாரு? சொவ்வான் ஒன்று ஒன்று ஆவியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அதான் வார்த்தை. வார்த்தையானவர் அங்கே இருக்க வேண்டும் சபை. மிக ஒரு ஒரு சிறிய கதை சொன்னா, ஒரு வேறு சபைக்கு என்ன செய்யறன்னு சொன்னா, சபையில சில காரியங்கள்ல அவர் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலையில அங்கே அவரை என்ன செய்தார்கள் அந்த சபை மக்கள், அவர் வெளியில விட்டுட்டு கதவை அடைச்சிட்டு ஆராதித்தார்களாம். அப்ப இந்த இவருக்கு சரியான துக்கம் ஆயிட்டு அவன்

0: மனுஷனுக்கு. அப்பா எனக்கு நான் சபைய ஓடி வந்த தாகத்தோடு, ஆனால் அவருடைய சமூகத்துல வர முடியவில்லையே, என்னால முடியலையே. இந்த நாளை தந்திருக்கிறீரே, நான் அழைச்சிருக்க வேண்டுமா? என்னுடைய அமைக்க ஜீவத்தை உயிர்ப்பிச்சிருக்கிறீர் என்று சொல்லி அந்த இடத்திலேயே முழங்கால் படித்து அவர் அந்த சபையின் உள்ளே நுழைய முடியாத கதவை அடைத்து விட்டார்கள். அதனால வாசல் படியில இருந்து அள்ளோள் அண்டு அழுதாராம். ஒரு சிறிய நேரம் அப்பா ஓடி அள்ளோள் அண்டு அழுது அவரோடு உருவப்படும் வேளையில அப்பு பார்த்த கண்ணுக்கு அப்பொழுது ஆவியானவருடைய சத்தம் கேட்டுதான். அப்போ அப்பொழுது அவரோட தரிசனத்துக்காக அங்கே பக்கத்துல இயேசப்பாவும் அழுது கொண்டு இயேசப்பாவும் அழுது கொண்டிருக்கிறார். அப்ப இயேசப்பா அழுதுட்டு அழுது கொண்டிருக்க இவர் காண்கிறார். காண்றிருக்க இவருடனே கேட்கிறாராம், அப்பா இயேசப்பா நீங்க அழுகிறீங்க? ஏன் இயேசப்பா நீங்க அழுகிறீங்கன்னு கேட்க அப்பா சொன்னாராம், நீ அழுகிறான்னு கேட்க சபைக்குள்ள போகவே முடியல, நான் அதனால அழுகிறேன், கதவை அடைத்து விட்டேன். அப்பா இயேசப்பா சொன்னாரா, நானும் சபைக்குள்ள இல்ல, அதனால கதவை அடைச்சு விட்டார்கள். என்னை அடைச்சு விட்டு உலக காரியத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தி விட்டு அவர்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிறார்கள். நானும் அழுகிறேன், வெளியேறப்பட்ட ரத்தத்தை நான் சிந்திக்கிறேன் சந்தோஷ சபைக்கு. நான் வார்த்தை என்ன விட்டுட்டு என்னத்தையோ எல்லாம் கொண்டு வந்து சபைக்குள்ளே போட்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் வெளியில தான் நிக்கிறேனே, உன்னை போல நானும் அழுகிறேனே என்று சொன்னார். அப்பத்தான் அப்பா அவன் மகனை அரவணைச்சு, நீ அழாத, என்னையோ என்னையே என்னையே சபையை விட்டு வெளியில அனுப்பி வச்சிருக்கிறார்கள், உன்னை எப்படி அவளை அழைப்பார்கள்? இன்னைக்கு சற்று தியானிக்க வேண்டியதா இருக்கிறது. உங்கள் சபைகள் எப்படிப்பட்ட வார்த்தையோடு இருக்கிறது? அந்த ரத்தத்தினால் சொந்த ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை அவரை மகிமைப்படுத்துகிறதா இல்லை? பெருமையின் ஆவி உள்ளே நுழைந்து இந்த ஆட்டுக்குட்டியோட தோலை போட்டு கொண்டு ஓநாய்கள் சபைகளுக்குள்ளே நுழைந்து அவையை பீறி போடுகிறதா? சற்று நிச்சயமாக ஆவிக்கு ஜீவத்துல நாங்கள் வளர்கிறோமா? சபைக்குள்ளாய் வார்த்தைக்குள்ளாய் வளர்கிறோமா? அவர்களை ஜீவியம் வளர்ந்திருக்கிறதா? சற்றென்று நாங்கள் அந்த சபை அப்படியாக உங்களை வளர்க்கிறதா என்பதை நிச்சயமாக நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. இன்றைக்கு நாட்கள் பொல்லாதவளாய் இருக்கிறது. காலத்தை நாங்கள் கெத்தருக்கென்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாத்திரதை உள்ளவர்களாகணும், முழிப்பாயிருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். இன்றைக்கு உலக காரியங்கள் சபைக்குள்ளே நுழைந்து தேவனை வெளியே விட்டு தங்களுடைய பெருமையின் ஆவிகள் அங்கே நுழைந்து உசியா போன்ற பெருமையின் ராஜாக்கள் நுழைந்து அசாரி உழைத்து செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கத்தர் அடிப்பார், கத்தர் நியாயம் தீர்ப்பார், கத்தரும் அழுவார், எசப்பவும் அழுவார். வழி அப்படியாக அழுகிற சபையா இல்லாதபடிக்கு அவர் அங்கே நீங்க அவரை எங்கள் நடுவில் உள்ளாவி அவர் திங்கள் தேவனாய் நாங்கள் அவர் சனமாய் இருக்கிற சபையாய் நாங்கள் வாழ வேண்டும். இதுதான் சபைக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். வீட்டார் மனவாளன் மனவாட்டியான அப்படி அங்கே ஆதாம் முதலாம் ஆதாம் என்ன செய்யற அந்த ஆதாம் என்று எடுக்கப்பட்ட விழா எலும்பிலிருந்து எழுபோட அந்த மனவாட்டியான சபை அங்கே இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த பாவங்களை போக்கி அங்கு வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் தன் சொந்த ரத்தத்தினால் சபையை உருவாக்கி அந்த சபை இன்னைக்கு அவரை மகிமைப்படுத்துற சபையா இன்னைக்கு ரட்சிப்பு அடைந்த பிள்ளைகளை இந்த அண்ணு தினமும் சபையில என்ன செய்தார்கள்? சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம். அப்ப சொன்னபடிக்கு நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப சபை பெருகியது, முதலாவது வசனம் விருத்தி அடைந்தது. அப்போ சொன்னபடிக்கையில சபை பெரியது, சீசுத்துவம் பெருவியது. அடுத்து என்ன அட்டவணங்கள் வல்லமையா நடந்தது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? ஆவியான அங்கே இருந்தான், வசனங்கள் விருத்தி அடைந்தது, வல்லமையாய் செயல்பட்டது. அப்ப சபையில ஜனங்கள் என்ன செய்ய ரட்சிப்பை கண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ரத்தத்தினால் கழுவப்பட்டு உடன்படிக்கை உறவில இணைக்கப்பட்டு அங்கே ஒருமுகப்பட்டு ஒருமனப்படுத்தப்பட்டார்கள். சபை வளர்ச்சிக்கு என்ன இருந்தது? தன்னுடைய வல்லமை வெளிப்பட்டது, வசனம் வெளிப்பட்டது, உறவு நிலைத்திருக்கப்பட்டது. அந்த ஐக்கிய உறவு அங்கே காணப்பட்டது ஆதி திருச்சபையில். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் இந்த பண்பு இருக்க வேண்டும். அப்பதான் சபை வளர்ச்சியை நம்ம காண முடியும். சபை இன்றைக்கு வளரையில சபையில இன்றைக்கு சில குறைவுகள் இருந்தா நிச்சயமாக சரத்திரி அது குறைவாய் இருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் தான் சபை, நாங்கதான் சார் இங்கே இருவர் மூவர் ஒருமனப்பட்டு அங்கே கூடுக அவரோட நாம என்னுடைய நாமத்தினாலே கூடும் இடத்துல நான் அங்கே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் அங்கே வாசம் பண்ணும் என்று சொல்லுவேன். பூமியில இருவர் ஒருமனப்பட்டு இதை கட்ட அதனுடைய நாமத்தினால கட்ட அங்கே, அப்ப இருவர் மூவரும் உண்டாக்குறதான அந்த சபை. நான்கு சுவர்களால் அடைத்தது அது சபை அல்ல, வெறும் கல்லு சபை அல்ல. அப்ப நாங்க அவருடைய நாமத்தினால கூட வேண்டும், இப்படி கூட வேண்டும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவங்க நாவிக்குரிய ஜீவியம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு படியில் வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரணும், ரட்சிப்பை காண வேண்டும். அந்த சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வார்த்தையை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய ஆழத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டு ஞானம் அடைந்து ஸ்நானம் பண்ண வேண்டும். நாங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து நீதி வாங்கக்கூடிய சபையா நாங்கள் வளர்ச்சி காண வேண்டும். அடுத்த படியில் ஆவிக்கு வளர்ச்சியை நாங்கள் காண வேண்டும். அப்ப இந்த மணவாட்டியல் சபை இன்றைக்கு மணவாளன் வரப்போ இப்படிப்பட்ட ஆயத்தத்துக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இருபது பந்தி ஆயத்தப்படுவோம், மரணத்தை நிறைவு கூறுவோம், எங்களுக்கு அசைந்த உடன்படிக்க உறவை நினைவு கூறுகிறோம், அந்த உறவில நாங்கள் கலந்து கொள்கிறோம், அங்கே புதுப்பிக்கிறோம் உறவில. அவருடைய சரீரம் நமக்கு கிண்டிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்கு அசிந்தப்பட்டது என்று சொல்லி நாங்கள் நினைவு கூறுகிறோம். உண்மையான நினைவுறுதலை நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி அங்கே வார்த்தை சொல்லுகிறதல்ல. அப்ப நம்மை நாம் நிதானித்து அறிந்து நாங்கள் அவருக்குள்ள அவர் ரத்தத்தில் கழுவப்பட்ட நாங்கள் இந்த உறவில் இன்றும் நிலைத்திருக்கத்தக்கதா அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நாங்கள் நடத்தப்பட வேண்டும், அப்படிப்பட்ட வல்லமை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப இங்கே பாவமா இருந்தார், அப்ப இந்த ரத்தத்தினால் ஆகிய அந்த சபையை கட்டினவர் அந்த ஜீவ தண்ணீர் அங்கே நதியாய் பாய உண்டு. இந்த தண்ணீர் வசனம் அங்கே தாகத்துக்கு தண்ணி தான் சொல்லி அங்கே ஜோவான சுவிசேஷத்துல நாங்கள் பாப்பமா இருந்தார் சமாரிய பெண்ணுக்கு அந்த தண்ணீரை கொடுக்கிறார். அவரே கேட்கிறார், அவர் சொல்லுகிறார் ஜோவான் 4:14 சொல்லுகிறார் என்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, பாருங்க ஜோவான் 4:14 வாசிக்கின்றேன், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமா ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ, அவர் கொடுக்கிற தண்ணீர் ஆவியானவர் அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நாங்கள் தாகத்தோடு குடிக்கும் பொழுது அது என்ன செய்யுது எங்களுக்குள்ள, அது மறுபடியும் தாகம் உண்டாகாது. அது அவங்களுக்குள்ளே அது என்ன செய்யுது, ஜீவன் நதியா ஊற்றெடுக்கிற அந்த நதி, அந்த நித்திய ஜீவகாலமா நித்திய ஜீவனை தர வேண்டும் வாக்கு கொடுத்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம நடத்துகிறது அவருடைய வருகைக்குள்ள எடுத்து. அது மாத்திரம் இல்ல, அங்க வெளிப்படுத்த சுவிசேஷம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே வெளிப்படுத்த 12:11 சொல்லுவது அங்கே பரிசுத்தம் வாங்க இதனால இத்தார்கள் சொன்னார், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த சமாரிய பெண்ணுக்கு அந்த தழு மீண்டும் தண்ணீரை தாக விடுக்காத படிக்க அந்த ஜீவதனை தர வேண்டும் என்று அவள் அந்த தண்ணீரை பேட்டு பெற்றுக்கொண்டு நான் பெற்றுக்கொண்டு குடித்தது மாத்திரமல்ல அவள் மற்ற ஊராருக்கும் போய் சொல்லி அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை கற்றுக்கொண்டு அவளுடைய நதி அங்கே பாயுது, ஊற்றெடுக்குது, நீரூற்றாய் மாறுது. ஊற்று ஜீவகாலம் மட்டும் அது ஊறுகிற நீரூற்ற அங்கே அவள் தான் குடிச்ச மட்டும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பினாள், சுவிசேஷத்தை அறிவிச்சாள். அந்த ஊராரே கூடி வந்தார்கள். அதை நீங்க ஜோவான சுவிசேஷம் 4:16 அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அவள் போய் சொல்லுகிறாள், அங்கே 40 சமாரி அவரிடத்துல வந்து தங்களிடத்து தங்க வேண்டும் என்றும் அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படியாக அந்த ஊர் ஜனம் முழுக்க அவரிடத்துல என்ன செய்யணும் ஓடி வந்தார்கள். அப்ப எப்படி பெருக்கெடுத்தது பார்த்த நூற்றண்டைக்கு என்னாலும் உங்களாலும் உங்கள் சபைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆத்மாவால் நாங்கள் அனுதினமும் கொண்டு சேர்க்கோம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நாங்கள் இந்த வசனத்தை சொல்லணும், ஜீவன் அதை ஊற்றெடுக்கணும். ஊற்றெடுக்கும் போது உங்களுடைய இறுதி நிறைவு நான் வாய் பேசும், அங்கே வாய் பேசும், இந்த வார்த்தையை பேசும், இந்த நதி தண்ணீரை பேசும், இந்த வார்த்தையை பேசும், வல்லமை உள்ள வார்த்தையை பேசும். இந்த சொல்ல சொல்ல இயேசு அன்பாயிருக்கன்னு சொல்ல சொல்ல அங்கே அன்பு ஊற்றெடுக்கும், அது நதியாய் பாயும். அந்த நதி பாயும் இடம்ல ஆரோக்கியம் உண்டா, மச்சங்கள் தோன்றும். அப்படியாக அந்த மச்சங்கள் ஆகிய ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ள உண்டாகும். ஜனங்கள் அனுதினமும் மனம் திரும்பப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்படுவார். தன் தகப்பன் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்ப்பார். இந்த சமாரிய பெண் ஓடி போய் தான் பெற்ற தண்ணீரை மற்றவளுக்கும் பருகும்படியா அவளுக்குள்ள ஊற்றெடுத்ததல்லவா? அவளும் இந்த ஊராரை கொண்டு வந்ததில்ல. அதே போல அங்கே பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்தார்கள் சத்துருவ. அதே போல நாங்களும் உங்களுக்கு எதிராக வர சத்துருக்கள் திட்டங்கள் சூழ்ச்சிகளை எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றின் இந்த வார்த்தையினாலும் அவருடைய ரத்தத்தை தெளித்து இயேசு ரத்தம் ஜெயமனால சத்துரு ஓடிப்போம். அவருடைய நாமத்தினால சொல்லும் பொழுது இயேசுவின் நாமத்தை இயேசு ரத்தம் தள்ளிக்கிறேன் வீடுவள வாய்க்கலாம். என் கூட்டில வாதை அணுவதில்லை, என் வீட்டில் வேதனை பெருகுவதில்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகி போவதாக. அவருடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கும் பொழுது ஜெயம் எடுக்க முடியும். அவருடைய வார்த்தை அறிக்க பண்ணி சுவாசத்துல நாங்கள் அணிக்கும் பொழுது அந்த காரியங்கள் இந்த கர்த்தர் விடுதலையாக்கி வெளிச்சத்துக்களான அந்த பரிசுத்தவாங்க அன்று ஜெயித்தார்கள் இன்று நாமும் ஜெயித்துக் கொண்டோம். வார்த்தை வல்லமில்ல ஜீவன் உள்ளது, அதுதான் அங்கே புறப்பட்டது. அந்த விழாயிலும் வில கொடுக்கப்பட்டது, அது அங்கே ரத்தம் தண்ணீரும். அப்ப எங்களுக்கு எதையெல்லாம் சம்பாதிச்சது பாத்தீங்களா? நீங்க ரத்தத்தை தந்தங்களும் பொம்மையை மீட்படைய செய்ய கியோ சாபு காணியாட்சிக்கு தூரம் புறம்பா இருந்தோம். நாங்கள் ஒரு புறஜாதிய, எங்களுக்கும் அவருக்கும் எட்டாத உயரம், அப்படிப்பட்ட எட்டாத உயரத்துல இருந்து எங்களை கடியாந்திரத்திலிருந்து தூக்கி எடுத்து எங்களை தெரிந்து கொண்டு தாயங்கள் தோன்று முன்னே முன்குறித்து பேர் சொல்லி அழைத்து எங்களை இன்றைக்கு இந்த சமூகத்தை நீக்க வச்சுக்கணும்னு சொன்னா அவருடைய ரத்தம் தண்ணீர் அவருடைய வார்த்தையில நாங்கள் அவருடைய எங்களை கழுவாட்ட நாங்கள் நீதிமான் இல்லை. இன்னைக்கும் நாங்கள் அவருடைய ரத்தத்தால் இன்னும் கழுவப்பட்டு இன்னும் பரிசுத்தம், நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தமாங்கள் என்று சொல்லி பரிசுத்தம் நான் இன்னும் பரிசுத்தமாட்டும். அக்கிரமசுரம் இன்னும் அந்நியாய அநியாயசுரம் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நான் வரப்போறேன்னு சொல்றேன். அந்த வருகைக்கு எதிர்கொண்டு சொல்ற மன வாட்டியாய் நாங்கள் ஆயத்தப்படுவோமா? அவருடைய ரத்தம் தண்ணியோட விழாயிலும் வில அழுந்து புறப்பட்டதை குத்தும் போது இப்பியால நமக்காக நமக்காக அவர் கொடுத்தார். அந்த கொடுத்த வெளியேற பெற்ற ரத்தத்தை தண்ணீராமித அந்த வெளியேற பெற்ற அழியாத இந்த வார்த்தையை அழிந்து கூறே நுதடுகளால் சொல்ல வச்சிருக்கிறாரே. அழியாத அவருடைய வல்லமை வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தை இன்னைக்கு நம்மோர் பேசுகின்றதே அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றோருக்கு சொல்லுவோம். இந்த நாட்கள் பொருளாளருக்கு ஆத்து மறுபடியும் பெருக்குவோம் என்று சொன்னார். அவர் சம்பாதித்த சிலுவையில பெரிய ஆசீர்வாதம் அது வெளியேற பெற்றது. எந்த பதவியாலுமோ அந்தஸ்தினாலுமோ எல்லா பட்டத்தினாலுமோ அது பெற்றுக்கொள்ள முடியாது முடியாது, இது மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ரத்தம், அந்த வெளியேற பெற்ற வார்த்தை இன்றைக்கும் நமக்கு எந்த நோக்கத்தோடு அவர் அனுப்புறாரு அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கிரிய செய்து அது நமக்குள்ளே ஜீவகாலம் நீரூற்றாய் அதாவது ஊற்றெடுக்கிற நீ ஜீவகாலமா இவர்கள நாள் எல்லாம் அது ஊற்றெடுத்து நதியாய் பாயிறது. நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் போது அந்த நதி பாயிறதை நாங்க உணரலாம், அது கிரிய செய்யறதை நாங்க அறியலாம். அப்படிப்பட்ட நதியானது பாயும்படியா இந்த ரத்தத்தின் தண்ணீரை எப்பொழுதும் நாங்கள் இன்னும் அவருக்குள்ளே பரிசுத்தமாகும். கல்வார் சிலுவையில இன்னைக்கு இரண்டாம் நாள் அவருடைய இந்த 40 அவாசத்துல நாங்கள் இணைந்திருக்கிறோம். அவருடைய சிலுவை சம்பாதிச்ச அந்த ஆசீர்வாதங்களை தியானிப்போம். இந்த ரத்தம் நமக்கு உயிராயிருக்கிறது, ரத்தம் இன்றைக்கு மீட்பு தந்திருக்கிறது, பாவம் மன்னிப்பு தந்து விடுதலை வெளிச்சத்தை தந்திருக்கிறது, எங்களை உரிமையாக்கி இருக்கிறது, உருவாக்கி இருக்கிறது, அவருக்குள்ளே நம்மை வலுப்படுத்தி இருக்கிறது, பலத்தை கொடுத்து அங்கே எங்களுடைய பலவீனங்கள் நீக்கி இருக்கிறது, எங்களுக்கு எதிர்மறையாத காரியங்களை உடைத்தறிந்து அவருக்குள்ளாய் வெற்றி சிறக்கவும் வெற்றி எடுக்கவும் வார்த்தையை கொடுத்திருக்கிறது. அந்த வார்த்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு இன்னும் நெருங்குவோம், நெருங்கி உறவாடுவோம். நன்றி செலுத்துறேன் கத்தாவி. அப்பா உடைய விழா எலும்பிழைந்து அப்பா குத்தும் போது எத்தினால உறப்பட்ட அந்த ரத்தமும் தண்ணியும் இன்னைக்கு ஆண்டு வரை நம்மோடு இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறது ரத்தத்தால் கழுவப்பட்ட பாத்திரங்களா அப்பாவோட வார்த்தையை தியானிக்க தியானிக்க எங்களுக்குள்ள இருந்து அதை நீரூற்றாய் புறப்பட்டு மற்றவர்களுக்கு அதை சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கிறத நம்ம காண்கிறோம். அப்பா இவ்வளவு பெரிய வெளியேற பெற்ற ரத்தமே வெளியேற பெற்ற வார்த்தையா அழிந்து குறைந்த உதடுகளால உச்சரிக்க வைத்திருக்கிறீரே அப்பா. அவ்வளவு பெரிய கிருபையை தந்து அந்த கிருபைக்காக நெஞ்சு அன்று கல்வாறு சிந்தின அந்த ரத்தம் தண்ணி இன்று நம்மோடு பேசிக்கொண்டு நமக்குள்ள உறவாடி கொண்டிருக்கிற ரத்தத்தில் அது ரத்தமாக மாற்றி உயிருள்ள ஜீவனுள்ள ஜீவனுள்ள தொகையில நம்ம வைத்து பராமரித்து பாதுகாக்குதியப்பா. நமகாபுரி சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறேன் கத்தா. உலவே தொகுதியில் அது எங்களுக்கு நீ கிருமியாய் தந்தி சோஸ்திரம் ஆண்டு அப்பாவிடல கருவாத்தைக்காய் நன்றி செலுத்துறோம். அந்த பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்து சாட்சியின் வசனம் ஜெயித்தது போல ஜெயித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு சிறுவையில சம்பாதித்து தந்த வெளியேறப்பெற்ற ரத்தத்துக்கு வாசாட்சி வசனத்துக்கு நன்றி செலுத்துறாண்டவர். அப்படியாக நாங்க ஜெயித்து ஜெயம் எடுக்க கிருபை செய்யுங்க. கேட்டு அடியாக ஒவ்வொருத்தரை அடியாலையும் முடக்கிறத தருகும். அப்படியாக நங்குலகத்தில் உள்ள எல்லா சவால்களையும் எதிரி சூழ்ச்சிகளின் தந்திரங்களை எல்லா சொத்துடன் திட்டங்களை முறையடித்து உடைய மனவாட்டியா எதிர்கொண்டு செல்ல மனவாட்டியான சபை உடைய விழாயிலும் இருந்து உருவாக்கினீர். அந்த விழாயிலும் இருந்து சிந்தப்பட்ட ரத்தத்தினால் சபையை சம்பாதித்தீர், எங்களை சம்பாதித்தீர். நன்றி. நல்ல கருத்தில் எங்களை சாஸ்திரம் ரத்த கோட்டைக்கு வைத்துக் கொண்டு எதிரி நுழையாம என்றும் பாதுகாக்கிறேன். அந்த கிருபைக்காக நன்றி சேர்த்து இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபங்களும் ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தாப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஒன்றை மகிழ்படுவதாக சரியாற்று ஒன்று நேரம் 9:02. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் அண்ட் ராசனாயகம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சுபா வழங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
0: ஒரு
1: ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த வார்த்தையை மாம்சமாக்கி இயேசுவை எங்களுக்காக தந்தீரே. இருளில் வாழ்ந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை காண செய்தீரே. நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தில வாழுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய வெளிச்சத்துக்கு வந்து சேர இந்த கடைசி காலத்துல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர்தான் ஒன்றமைத்தவனாகி உண்மையும் நீரப்பிரவராகி இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட அந்த நித்திய வாழ்வில எல்லாரையும் சேர்க்கிற ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த உலகத்தில் உள்ள 5 மக்களும் விசேடமாக தமிழ் மக்கள் கண்டு கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்று இந்த கடைசி காலத்துல தேவனுடைய ராஜ்யத்துல வந்து சேர்த்து கொள்வார்களாக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத, ராக்காலம் இல்லாத ராஜ்யத்தில வந்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். அவர்களுடைய அறியாமையில் செய்த பாவங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு மக்களுக்கு உணர்வுள்ள இருதயம், கேட்கிற காது கொடுத்து என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க கிருபை செய்யும். துதிகர மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் லட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நாங்கள் யோவான் 1:1 வசனத்துல பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு வேதாகமம் எங்களுடைய கைகளில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் மெய்யான தேவனாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. பாருங்கள், வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. மதங்களில மனித வார்த்தைகளுக்கூடாக மனிதர்கள் மதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மதங்கள் ஒரு நாள் இல்லாமல் போகிற மதங்களாக இருக்கிறது. பாருங்கள், இந்த மதங்களுக்கு பின்பகத்துல அந்த தேவனிடத்திலே தேவன் ஏஞ்சல்ஸ் ஆக உருவாக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவர்கள் விழுந்து போற தூதர்களாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்படியாக அந்த நரகத்து ஒதுக்கப்பட்ட நரகத்தில் இன்றைக்கு மனிதர்களை எப்படியாவது இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று அந்த விழுந்து போன தூதர்களை இங்கே சுமூண்டில் இருப்பாங்க தூதர்கள் காதாம் மூவாளை வஞ்சித்த மூத்த முதல் பெற்றோரை வஞ்சித்த அந்த லூசிபர் அசுபாமனுடைய மூன்றில் இருப்பாங்க தூதர்களும் இன்றைக்கு அவர்கள் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி பகை செடி சுற்றி திரிகிறார்கள். நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை பிடித்து உங்களை அடிமைப்படுத்தி உங்களை இறுதியாக அடிமை தினத்தின் உச்ச கட்டத்துக்கு எழுந்து சென்று அந்த அற்ப சிற்றின்ப பாவ இன்பங்களை தந்து இறுதியாக இந்த அடிமை தினத்தில் இருந்து நீங்கள் விட முடியாத அளவுக்கு உங்களை மாற்றி விடுவான். இறுதியாக அவன் எழுந்து செல்கிற இடம் நரகமாக இருக்கிறது. இதற்காகத்தான் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து வேண்டும். அந்த அந்த அந்த பிசாசின் கிரிகைகளை ஒழிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வார்த்தையான தேவன் எங்களுக்கு வார்த்தையை தந்து இன்றைக்கு எங்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து வார்த்தையின்படி வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், உங்களையும் அழைக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அவர் வார்த்தையின்படி தான் எப்பொழுதும் வாழ்ந்தார். ஒரு வார்த்தை கூட வார்த்தைக்கு விரோதமாக அவர் செயற்படவில்லை. அவர் மனித வார்த்தைகளை அவர் ஒரு பொழுதும் பாவிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைகளினால்தான் சோதிக்கப்படும் பொழுது கூட அவர் வெற்றி சிறந்தார். நாங்களும் தேவனுடைய வார்த்தைகள் இந்த வேதாகம வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதை பிரயோகித்து தான் நாங்கள் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். இந்த உலகம் ஒரு ஓநாய்கள் நிரம்பிய உலகம். இந்த உலகத்துல ஆடுகளாக இயேசு எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டாரோ அதே போல நாங்களும் அவர் எங்களை அடிக்கப்பட வைக்கிற தேவன் அல்ல. ஆனால் அவருக்காக அடிக்கப்பட்டால் கூட அவர் அந்த வாழ்வை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பலிபீடத்தில் எடுத்து செல்கிறார். எங்களுடைய ஆத்மாவை மறிக்க முதலாக முன்பாக எடுத்து போடுகிறார். இப்படியாக அவருடைய ராஜ்யத்தில நித்திய நித்தியமாக எங்களை வழி நடத்துகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல தேசங்களில இயேசுவை விசுவாசிக்கிற மக்களை பல மத இன மக்கள் கொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பலிபீடத்துக்கு போகிறார்கள். அங்கு அவர்களை தேவன் பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த உலகத்திலப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றை துடைத்து அவர்களை இப்படியாக மறிக்கிறவர்களை அதிகமாக நேசித்து அவர் அந்த ஆடுகளை வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். வார்த்தையிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள், சங்கீத 138 அதிகாரம் 2 வசனத்துல உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். வார்த்தையான தேவன். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது வார்த்தை தான் மாம்சமானது என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் தேவனோடு இந்த உலகம் படைக்கும் பொழுது தேவனோடு கூட இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1:4 வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. பாருங்கள், எந்த மனுஷனையும் நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஒளியுள்ள தேசத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவுடைய ஒளி எங்களுடைய கண்களில ஒளி விளக்காக அவர் எங்களுடைய கண்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய விளக்கை எரிய செய்கிற தேவன் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வரும் பொழுது எங்களுடைய பாவ வாழ்வை விட்டு மரண இருளை விட்டு இப்படியான சாப வாழ்வை விட்டு எங்களை அவருடைய ஒளியின் ராஜ்யத்தில ஒரு ஒரு பட்டு இந்த உலகத்துல நீங்கள் எந்தெந்த தேசங்களில வாழ்ந்தாலும் நீங்கள் மலைமையில் உள்ள பட்டணம், மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க கூடாது. இயேசுவுக்காக ஏதாவது அவருடைய சாட்சிகளை சொல்லுவது, அவருடைய ஊழியத்தை செய்வது, சுவிசேஷம் அறிவிப்பது, அதை செய்யும்படியாக அவர் இந்த கடைசி காலத்தில் கட்டளையிட்டுகிறார். பரணம் அறிந்து உயிர் தெளிந்து இந்த உலகத்தை ஜெயித்தவர், சகல அதிகாரமும் இன்றைக்கு ஆதாம் விழுந்த சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்து நீங்கள் போய் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சகல நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். நீங்களோ ஒரு யோசிக்க கூடாது, சில நாட்களில் என்னுடைய இல்லாதது போலதான் தெரியும், ஆனால் அவர் அந்த நாளிலேயும் நீங்கள் அவரை விட்டுவிடக் கூடாது. அந்த நாளிலே உங்களுக்கு சத்துரு சில நெகட்டிவ் தோட்ஸை தருவான், சில நெகட்டிவான காரியங்களை வாழ்வில செய்வான், ஆனாலும் தேவன் அந்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து தான். எங்களுடைய இயேசு கிறிஸ்து தீமையை உங்களுக்கு அதில் ஒரு படிப்பினையை தந்து நீங்கள் அவசரப்பட்டு செய்யற காரியங்களில, ஜபம் பண்ணி செய்யாத காரியங்களில அவர் ஒரு படிப்பினையை உங்களுக்கு தந்து நாங்கள் தேவனிடத்துல ஜபித்து அவரிடத்துல இந்த ஆலோசனையை பெற்று ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் அவசரப்பட்டு காரியங்களை செய்யும் பொழுது அது முடிவில லொஸ்டில போகிறது. திருமண வாழ்வாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியங்கள் சமாதானமான காரியங்களாக ஆசீர்வாதமாக ஜபித்து அவரிடத்தில் இருந்து விடை வெறும் வரைக்கும் முடிவு எடுக்கக்கூடாது. பொறுத்து செய்யும் பொழுது அவர் சரியான பாதையில் இதுதான் வழி என்று எங்களுக்கு காட்டுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன், எங்களுக்கு ஒளியை தருகிற தேவன். யோவான் 1:9 வசனத்திலே உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, ரூல் லைட். நீங்கள் எந்த இடத்திலே இந்த மெய்யான ஒளியை பெற்றுக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும்தான் மெய்யான ஒளியை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வேத வசனங்களை போல வேற எந்த புஸ்தகத்திலேயும் இப்படியான தேவன், இந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. பாருங்கள், இந்த வார்த்தைகளை நீங்கள் வேறு மத புத்தகங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த அந்த மத புத்தகங்கள் எல்லாம் மனிதர்கள் எழுதப்பட்டதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அவருடைய மத புஸ்தகங்களில் தவறான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், எங்களுடைய தேவன் சமாதானமாக வாழுகிற வாழ்வு, மற்றவர்களை கொலை செய்யாமல் வாழுகிற வாழ்வு. பாருங்கள், மத புத்தகங்கள்ல பாத்தீர்களாக இருந்தால் உன்னுடைய மதத்துக்கு வராதவர்களை கொல்ல வேண்டும் என்று 100 தடவைக்கு மேல் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் இன்றைக்கு அந்த அந்த மதங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. பாருங்கள், முஸ்லிம் மதத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 600 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்டது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை 2 பிரித்தவர். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டுகளுக்குள்ள எழுதப்பட்டது. பாருங்க, 70 ஆண்டுகளுக்குள்ள கிறிஸ்தவ புத்தகங்கள் உண்மையை எழுதியுள்ளன. அதன் பின்பாக எழுதப்பட்ட 600 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்ட மதம் மாமிசத்தன்மையுடையதாக, இச்சைகளை கொண்டதாக, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை வைத்து எழுதி அதன் மூலமாக மனிதர்களை பிரிக்க வைத்து இன்றைக்கு நாடுகளை யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இப்படியாக நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துலதான் எல்லா மக்களும் வர வேண்டும். அதுதான் சமாதானமான வாழ்வு, இருள் இல்லாத வாழ்வு, எங்களுடைய ராட்சியம். இந்த உலகத்துல இரவும் பகலும் இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாள் தெரிந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் எங்களுக்கும் நன்மை தீமை தெரிவித்து அவர் தந்திருக்கிறார். நன்மையை தெரிந்து கொண்டால், இயேசுவை தெரிந்து கொண்டால், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டால் அந்த நித்திய வாழ்வில நித்தியமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால், பாவத்தை தெரிந்து கொண்டால், அக்கிரமத்தை தெரிந்து கொண்டால், மரணத்தை தெரிந்து கொண்டால், சாபத்தை தெரிந்து கொண்டால், இன்றைக்கு பல மக்கள் அறியாமல் உங்களுடைய மனம் மனம் குருடாக்கப்பட்டு தெளிவில்லாத பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி மனதில் ஒரு உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவில்லாத தெளிந்த புத்தி இல்லாமல் பாருங்கள். அந்த இளைய மகன் போய் பன்றி மேய்க்கிற இடத்தில் ஒரு புத்தி தெளியாமல் அவன் அந்த பன்றி மேய்க்கிற இடத்துக்கு போனான். ஒரு நாள் புத்தி தெளிந்த போது தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வருகிறான். அவர் தான் இயேசு. பாருங்கள், இன்றைக்கு மதங்கள் எல்லாம் இப்படித்தான், புத்தி தெளிவில்லை. இப்படியாக மதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் பாருங்கள் இப்படித்தான் பிரசங்கிக்கிறார்கள். நீங்கள் இப்படி சிற்றின்பத்தில் வாழ்வது, பாவத்தில் வாழ்வதுதான் நன்மை என்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், மற்றவர்களுக்கு பிரியமில்லாத பாவங்கள், விசாரங்கள், வேசித்தனங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதுகளை செய்யக்கூடாது என்று எங்களுடைய வேதாகம உங்களுடைய மெய்த்தேவன் கற்றுத் தருகிறார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். அதனால நன்மையை நாங்கள் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையை நாங்கள் அறுக்க முடியும். பாருங்கள், அவர் இயேசு உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இயேசுவை பலர் மனிதர்களாக பார்க்கிறார்கள். எங்களுடைய தேவனோடு இந்த உலகத்தை வட்டடிக்கையில் இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படியாக நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோவான் முதலாவது காலம் 14 வசனத்திலேயும் அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாயிருந்தது. வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்துல 33.5 வருடங்கள் வாழ்வதற்காக அவருடைய வாழ்வின் மிஷன் எங்களுக்காக, இந்த மனுக்குலத்தில் உள்ள மனுக்குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில இந்த வாலிப வயதுல மரிப்பது, 33.5 வயதுல. பாருங்கள், மற்ற மதங்களில் எப்படி 33.5 வயதுல வாலிப வயதுல யாருமே மரிக்கவில்லை, சாதாரண மனிதர்கள் தான் தாங்கள் மெய்யான தேவனை தேடாமல் அவர்கள் தவறான காரியங்களை பிசாசின் பிடியில அடிமைத்தனத்தில தவறான காரியங்களை எங்களுடைய மூதாதையர்கள் செய்து இப்படியான தவறான மதங்களை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். பாருங்கள், எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமைப்பட்ட பொழுது எகிப்தில் இருந்த மக்கள் இன்றைக்கு இந்த விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல தமிழ் எழுத்துக்கள் அந்த இன்றைக்கு எகிப்தில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களாக இருந்தால் அந்த விக்கிர ஆராதனை உள்ள மதங்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள் தமிழும் சைவமும் தமிழும் மதமும் என்ற ஒரு கோட்பாட்டோடு தான் தமிழ் மக்கள் கலகாலமாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு எகிப்தில் உள்ள மதங்கள் எல்லாம் இப்படியான விக்கிராராதனை உள்ள மதங்கள். இன்றைக்கு இந்தியா இலங்கை தேசத்துக்கு அதே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின மதங்கள், அவர்களை பாவம் செய்ய வைத்த மதங்கள் இன்றைக்கும் இலங்கை இந்தியா தேசங்களில செயற்பட்டு இன்றைக்கு யூரோப் இப்படி எல்லா தேசங்களிலேயும் இப்படியாக கொண்டு செல்லப்பட்டதன் பின்புறத்துல அடிமைத்தனத்தின் ஆவி உலகம் முழுக்க இன்றைக்கு மனிதர்களை தவறான வழிகளில இழுத்து செல்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், மூத்த தமிழ் மூத்த மதம் எகிப்தில இருந்த மதங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடிமைத்தனத்தின் மதங்கள், இந்த அடிமைத்தனத்தினை நீக்குவதற்காகத்தான் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்தார். அடிமைத்தனமும் வாழ்வல்ல, விட்டுதலை தான் வாழ்வு. அதற்காகத்தான் பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்கு தந்து 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. விடுதலையோடு சமாதானத்தோடு இயேசுவோடு வாழுகிற வாழ்வுதான் அந்த மெய்யான வாழ்வு, அந்த ஒளியுள்ள ராஜ்யத்துக்கு போகிற வாழ்வு என்று அவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாருங்கள், யோவான் 3:17 வசனத்திலேயும் எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து இயேசு மூலமாய் உண்டாகின பாருங்க நியாய பிரமாணம் கற்பலைகளில செய்யக்கூடாது. 10 கற்பனைகளாக கட்டளைகளாக கொடுக்கப்பட்டது. தேவனை நேசிப்பது பிறருக்கு விரோதமாக நாங்கள் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கிறது. இது புதிய பாட்டில இந்த 2 கட்டளைகளாக அன்பில கொண்டு முடிக்கிறார்கள். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு வெள்ளத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிப்பது, பிறரை நேசித்து வாழ்வது. யார் எந்த மத இன மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் அறியாமல் வாழ்கிறார்கள், அடிமைத்தனத்துல வாழ்கிறார்கள். இந்த பாவ அடிமைத்தனம், மரண பயம், இப்படியான டிப்ரெஷன், இப்படியான பல விதமான பிசாசுகளின் கீட்டிகைகள் அடிமைப்படுத்தி விடுகிறது. தீமையை தீமையை தீமை என்று சொல்லாமல் பாருங்கள். இயேசு இடத்துல வரும்பொழுதுதான் அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்ததை உணர முடியும். பாருங்கள், இப்படியாக இயேசு இப்படியாக அடிமைப்பட்ட மக்கள் இன்றைக்கு குடும்பங்களில குடி பழக்கங்கள், விசாரங்கள், வீசித்தனங்கள் குடும்பங்களை உருக்குலைக்கு விளக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாள் குடும்பம் செய்த பாவம் பாருங்கள். அவருடைய பிள்ளைகள் காயின் ஆவேலை கொல்லுவது, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இந்த விழுந்து போற லூசிபரசும் அவனுக்கு கீழே இருக்கிற அத்தனை தூதர்களும் இன்றைக்கு இந்த உலகம் முழுக்க திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பொய்யை எடுத்து தோட்சில போடுவது, இப்படியாக அநியாயம் செய்வதெல்லாம் இந்த பிசாசு பிசாசு கிரியைகள். அதை ஃபாலோ பண்ணுகிற மக்களும் இப்படியாக வாழ்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் அறியாமல் வாழ்கிறீர்கள். நீங்கள் இயேசு இடத்துல வரும்பொழுது இயேசு அந்த அறியாமல் உள்ள காலங்களை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஒன்று நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் வானங்கள் பாருங்கள், நீதிமொழிகள் 8:27 வசனத்தில் இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் இந்த உலக வானங்களை படைக்கையில் இயேசு அங்கே இருந்தார். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும், நீதிமொழிகள் 8:30 நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிந்தேன். இந்த இயேசுவானவர் தேவனோடு இந்த உலகத்தை படைக்கையில தேவனோடு இருந்தவர் தான் ஆண்டவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில வார்த்தையாக வந்து மாம்சமாக அவர் வெளிப்பட்டு இந்த உலகத்தில வார்த்தையின் படி வாழ்ந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். இப்படியாக அப்போ சிலர் 10:32 பார்க்கும் பொழுது நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார். பாருங்கள், இப்படியாக இந்த உலகத்தில ஆதாமபாலின் பாவத்தினூடாக பிசாசு இந்த உலகத்தை உலகத்தின் அதிகாரத்தை எடுத்துக் கொண்டான். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் ஆதாம் ஏவாளிடம் இருந்த அதிகாரத்தை பிசாசு எடுத்துக் கொண்டான். இயேசு பிசாசிடத்தில சோதிக்கப்படுகிறான். பாருங்கள், அதிகாரம் உலகத்தின் அதிகாரம் பிசாசிடத்தில் இருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல வரும் பொழுது கூட பிசாசு சோதிக்கும் பொழுது இயேசு அந்த வார்த்தைக்குண்டாக அவர் ஜெயித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு மதங்களில மக்கள் அப்பத்துக்காக அந்த உணவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், அவர் பிரதியுத்தரமாக மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்கள், இப்படியாக குதிக்கும்படியாக பிசாசு இயேசு இடத்துல சொல்லும் பொழுது இயேசு வார்த்தையின்படி இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. தேவனாகிய கர்த்தர் நான் தான் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. பரீட்சை பாராதிருப்பாயாக. இப்படியாக தன்னிடத்தில பிசாசு தன்னை வணங்கும்படியாக கேட்கிறான். பாருங்கள், இந்த உலகத்தில பிசாசு வணங்கும்படியாக வரும் பொழுது ஜீசு அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி அவனை துரத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தையின் படி இந்த ஜீசு கிறிஸ்து வாழ்ந்து இந்த உலகத்தை மேற்கொண்டார். அதே போல எங்களுக்கும் வார்த்தையின் படி வாழ்ந்து நற்கிரிகைகளை செய்து வாழ வேண்டும். இயேசுதான் எங்களுடைய சூப்பர் ஸ்டார், அவர்தான் போக்கஸ் ஆயிருக்க வேண்டும். அவருடைய நாங்கள் கட்டுகிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய கற்பாறையில கட்டப்பட வேண்டும். எங்களுடைய வீடுகள், அத்திவாரங்கள், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ரா முழுவதும் ஜெபித்து தேவனிடத்தில் இருந்து ஒவ்வொரு வரங்களையும் கனிகளையும் பெற்று மக்களுக்கு கொடுத்தார். அவரை தொடர்ந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டே ஜனங்கள் வந்தார்கள். பாருங்கள், அவர் சரீர பிரகாரமாக 2600 ஆண்டுகளுக்கு முன், 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சரித்திரத்தை இரண்டாக பிரிந்திருந்தாலும் அவர் பிதாவோடு கூட இருந்தவர். பாருங்கள், அவர் இந்த உலகத்துக்கு வந்தது 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக. நாங்கள் மாம்ச பிரபாரமாக பார்க்கும் பொழுது மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறு இப்படியாக பாருங்கள். அவர் ஆபிரகாமுக்கு முன்பே அந்த பரிசேயர்கள் அவரிடத்துல சொல்லும் பொழுது உனக்கு இன்னும் 50 வயதாக கூட இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், நான் ஆபிரகாமுக்கு முன்னே இருக்கிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் மனிதனாக 33 வருடங்கள் வாழ்ந்தாலும் அதற்கு முன்பாகவே தேவனோடு கூட இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் உண்மை சொல்லுகிற தேவன், சொன்னபடி உயிர்த்தெழுந்த தேவன். இப்படியாக பாருங்கள், இன்றைக்கு உலகத்து மக்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 8:46 சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை. இப்படியாக நாங்கள் யோவான் 8:56 உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்மே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தை வட்டடித்து சூரியன் சந்திரனை படைத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். அந்த மெய்யான தேவனோடு ஒன்றாக இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு தான் எங்களுடைய வாழ்வின் பெலனானவர். பரிசுத்த ஆவியை தந்து அவர் பெலனை தருகிற தேவனாக இருக்கிறார்.

0: நீ நண்பருடைய வாழ்விலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் பெலனாகி நீர் ஆண்டவரே. இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் அவர்கள் பாவம் மன்னிப்பை பெற்று உம்முடைய பெலத்தை பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்கு வர நான் அவர்களுக்காக ஜபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்து இடத்துல வருவது என்பது அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்வது, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மெய்யான தேவனுடைய ராஜ்யத்திலே கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்திலே, இரவு இராக்காலம் இல்லாத ராஜ்யத்திலே வாழ்கிற வாழ்வு, அந்த வாழ்வை இந்த நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பீராக. இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது நீர் பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? அப்பல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது இந்த நேரத்தில் திரட்சிக்கப்படாத மக்கள், பாவத்தில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் உம்முடைய ரத்தத்தினால கழுவி, அது இன்றைக்கும் அது உயிருள்ள ரத்தமாக இருக்கிறது, கழுவி பரிசுத்தாவினால் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்ப வீராக. ஒவ்வொரு ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் ஒரு பரவசத்தை கொடுப்பீராக. இதுதான் மெய்யான தேவன் என்பதை அவர்களுடைய வாழ்வில இடைப்பட இயேசு நீர் இடைப்படுவீராக. அன்றைக்கு சவுலாக இருந்த உமக்கு எதிராக செயற்பட்ட சவுலை பவுலாக எடுத்து பயன்படுத்தினே. இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உமக்கு எதிராக இருந்தால் அவர்களோடு இடைப்பட்டு நீ சவுலாக இருந்ததை பவுலாக மாற்றினது போல அவருடைய வாழ்வில மூன்று நாள் ஒளி இல்லாமல் இயேசு நீர் வெளிப்பட்டு முள்ளில் உதைப்பது உங்களுக்கு தான் கடினம் என்று சொல்லி இப்படியாக கண் தெரியாதபடி மூன்று நாள் இருந்து அந்த பெலன் கொடுத்து அந்த ஊழியம் செய்ய வந்தது. இப்படியாக எதிராக எழும்புகிற ஒவ்வொரு மனிதர்களை உம்முடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக நீரேற்றிக் கொள்ளுகிற தேவன், நாங்களும் பாவத்தில் வாழ்ந்தோம், சாபத்தில் வாழ்ந்தோம், அந்த இருளான வாழ்விலே இருந்து பாவ இருள், மாம்ச இருள், சாப இருளிலே இருந்து எங்களை அந்த இருளிலே இருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். இனி ஒரு காலம் வராது, இன்றையே ரட்சணிய நாள், இன்றையே ரட்சிப்புக்காக உம்முடைய ஜபத்தை ஏற்றுக் கொள்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை கொடுத்து அவரை கொடுத்து அனைவரையும் இழுத்துக் கொள்வீராக. தொதி கன மகிமை ஒன்றான தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவி, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். ஆதியின வார்த்தையின் அந்த வார்த்தை தேவனாயிருந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி ஜோவான் 1:1, ஜோவான் 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்படியாக அவர் மனசும் சத்தியமாய் நமக்காக வந்தார். அப்படியாக அந்த அப்பன் இன்றும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தையாக மதவர் இவள் அல்ல, மனம் திரும்புதலே அவர் எதிர்பார்க்கிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய தகப்பன் வார்த்தையா இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களை உங்கள் குடும்ப ஊழியங்களையும் கத்தர் கையிட்டு சென்ற எல்லா காரியங்களையும் சபை ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. கதவை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் திவசமாதை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you. Subhanallah. God bless you. நேயர்களே, ஆமீன்,
1: இருந்திருக்கிறார். அப்படியா எங்களுக்காக தாற்று பிள்ளையே ஒரே குமாரன் இருப்பாராம். எங்களுக்காக கொடுத்தார், தந்து உலகத்துல தந்து அன்பு கூர்ந்தார். தண்ணியே முழுமையா தந்த 33 வருடங்கள் அப்படியாக வாழ்ந்த சிலுவையில, கல்வார் சிலுவையில தன்னுடைய ரத்தத்தையும் சரித்து உமக்காக கொடுத்த அழியற பெற்ற ரத்தத்தை மேந்தைக்கு நாம் முக்கப்பட்டு விடைபாவனி பிரிச்சத்தை பெற்றுக் கொண்டு நாம் இன்னும் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துவோம். அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அறியாமண்ட இருள்கள் வெளியேறட்டும். மத உறியல் வெளியேட்டும். அருமையான பாவ எண்ணங்கள் உபயத்தும் அக்கிரமங்கள் அழியட்டும் தேசத்துல தேவ நீதி வெளிப்படட்டும் உண்மையின் வெளிச்சம் நீர வெளிச்சமாக்கும். யாக வெளிச்சத்தின் வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். அவற்றுகளும் இதே சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். அவை நமக்குள்ள இந்த கடுமையாயிருக்கிறது. ஆமே அதை நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். இதுவரை நேரமும் வழி நடத்தினார். 9:35 டொரண்டோவில் வேலுமணி தொடக்கம் மட்டும் நடத்தினது வாய்த்தவனுக்கு நான் சோசரிக்கிறேன். வார்த்தையின் வெளிச்சத்தோடு வெளிச்சத்தில நமக்கு வார்த்தைகளா வந்தது. வார்த்தை வெளிச்சத்துல வெளிச்சம் வெளிப்பட்டது. வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம். சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்டோம். இவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாங்கள். மேன் கத்தர் நாம் ஒன்றையும் மகிழ்மைப்படுவதாக கற்றுக்கொண்டது. ஊழியர்களையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கத்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. மேன் கத்தனை சித்தம் நாங்கள் செபிப்போம். நாளை ஒளிபரப்பு யாவையும் கத்தனத்தில் ஒப்பு கொடுப்போம். இதுவரை நடத்திய வினேசருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் நாம் ஒன்றையும் மகிமைப்படுவதாக நாங்கள் முடிவு செபத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நன்றி செலுத்தி செபிப்போம். கத்தர் பாராட்டு எல்லா தயவுக்காகவும் இணைத்த இணைப்புகளை ஒழுங்கமைத்து ஒருங்கமைத்து ஒழுங்குபடுத்தி தந்தது வாஜவனுக்கும் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். இன்னொரு இணையங்கள் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா. இதுவரை நேரம் நடத்தி வந்த கிருபிகளுக்காக நன்றி. கத்தாவே இந்த மாலை நேரணித்திய வெளிச்சத்தின் பகுதியை அப்பா நீங்கள் வெளிச்சமாய் அலங்கரித்தீங்க. அப்பா வெளிச்சது தந்தீங்க ஆண்டவர், எழுந்தெழுந்தீங்க. அதுக்காக சோஸ்ரம் ஆண்டவர். எழுந்தவருக்குள் நாங்கள் எழும்பும் எழும்பும்படியாக வார்த்தையின் வெளிச்சம் உங்களை எழுப்பியதுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா 7 தொடக்கம் மட்டும் நேரம் கூட நம்முடைய கிருபையின் பிரசன்னத்துக்காக இருந்த இடத்துல உம்முடைய அப்பா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கப்பனே வார்த்தையை கேட்க துதிக்க செபிக்க உங்களை உருமப்படுத்தி உருமணப்படுத்தி அந்த கிருபைக்காய் சோஸ்திரம் நன்றியா. அப்பா இமற்ற நேரம் எல்லா தடைகளும் உடைத்து காரியத்தை வாய்க்கு பண்ணி அதுக்காக நன்றி தகப்பன். நன்றி நன்றி ஆண்டு. இவர்களை முன்குறித்தவர்கள் அழைத்து வந்து இவர்களை அழைத்தவர்கள் நீதிமான்களாக்கி நம்முடைய வார்த்தை மூலம் நாளைய வெளிச்சத்தின் ஆரம்ப செபம் பாடலு கூட வழி நடத்தின மைந்தனையாக நன்றி செலுத்தும். உங்கள் தோழியருக்கா நன்றி செலுத்தும். வார்த்தையின் பகுதியில கருசு தாவியா டைனமோ குறிச்சு அப்பா டொனாமிஸ் குறிச்சு சொல்லி தந்தாரே கத்தாவி. அந்த கருசு தாவியா பெற்றுக்கொள்ள வேண்டும் அவசியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்படியாக நீங்க உங்களுக்கு பேசுற வாழ்க்கை நன்றி ஆண்டு. கற்றுக் கொடுத்த ஆண்டவரே தோழியரை ஆசிரியர்கள் ஆசிரியர் பாடல் கூட வழி நடத்தின நன்றி ஆண்டு. பிள்ளைகளை சாலப்படுத்தி இந்த முதல் வயது கணித அந்த புஸ்தியும் பசுமையும் ஆயிருக்க வைத்த அந்த கிருபைக்கா நன்றி சொல். நல்ல கருத்துல போய்க்கிறான் இதுபோல கத்தா ஊழியர்கான சுபத்தை ஏறெடுத்து பாடல் பாடி துதித்த ஒரு டோலிக்கா நன்றி. இந்த முடிவு வரிந்தவன் இறைத்திருக்கிறாங்களே அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சலாக்கியத்தை நீங்க கொடுத்தீங்களுக்கு நன்றி ஆண்டு. சோமதிய நாளை தினத்தை தொகுத்து வழங்கத்தக்க பலனை சொத்துவத்தையும் வல்லமையும் கொடுப்பீங்க உச்சம் பயன்படுத்துவான். இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்க நன்றி சதிச்சபிக்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கணும். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதே போல கத்தாவே இந்த நாளும் பார்த்து வெளிச்சத்து கூட வழி நடத்தி நீங்களே கத்தா வெளிச்சமா வழிபட்டதை கத்தா வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். இருந்த இடத்துல அவ்வளவு சத்தியத்தின் ஆழங்கள் கத்தாவே ஆராய்ந்து பார்க்க முடியாது. இன்னும் முடியாத அதிசயங்கள் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க கத்தாவே. அப்பா அந்த கிருபைக்காய் சோஸ்டம் சோஸ்டம் சோஸ்டம் கத்தாவே முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தை செய்தி எடுத்து நகோமிலோனுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா தகப்பனே நீ பெரியவர். இந்த நாளும் கத்தாவை கற்றுக் கொடுத்தார்கள். சங்கீதம் 23 சங்கீதத்தோடு கத்தரின் மேற்பரணம் தாழ்ச்சி தாட்சி அடியில் அவ்வளவு விசுவாசத்தில் வளர்ந்தார்கள் கத்தா. அந்த விசுவாசத்தை சாட்சியின் வாழ்க்கையை வெளிப்படுத்தினார்கள். சாட்சியின் வாழ்க்கை கூட மாற்றி எவ்வளவு அறிக்கை பண்ணி செயல்படுத்தார்கள். கற்றுக் கொடுத்த அந்த ஊழியக்கார குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிப்பார். அப்பனே நீங்க பேசுனீங்க, நீங்க இடப்பட்டீங்க. அப்படி நாங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேணும், கற்றுக்கொள்ள வேணும், இப்படி அறிக்கை பண்ண வேண்டும், அப்படியா சூழ்நிலை நாங்கள் அப்ளை பண்ண வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா நீங்க கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு அட்டுக்கொடுத்த ஊழியக்காரனை கனப்படுத்துவி, ஆசீர்வதிப்பீர், எல்லைகளை விசாலப்படுத்துவீர். இயேசுவின் நாமத்தில் நன்றி சந்திச்சு பிக்குமே. அப்பா இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்தின் பொது அவசதி எடுத்து வந்த வயதனையாக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். தோழி ஆசீர்வதி இங்க கட்டினால் உணாமிச குறிச்சும் டைனமோ என்ற பவரை குறிச்சும் உட வல்லம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை என்பதை குறித்தும் வெளிப்படுத்தினாரே. சுவாமியின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒளியா நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் மக்காக கிணி சுவாலைகள் அழுந்து பிரகாசம் உலகத்தை கலக்கிற இங்கே வந்துவிட்டால் சொல்லும்படியாக நீங்க வெளிப்படுவீராக எங்கள் மூலம் உலகத்தின் கிரியைகளாக செய்யலாம். நாங்கள் மாறணும் மாறணும் ஆண்டவர், அப்படியாக நீங்க எங்களை நிரப்பணும் ஆண்ட, நதி பாயணும் ஆண்ட, நதி பாய விட்டவங்களை ஆரோக்கியம் வச்சவங்க தோன்றும் தோன்றுங்க. அப்படியாக நீங்க கிரிய செய்வதற்கு நன்றி சார். ஊழியங்களை ஆசிரியர் சாலப்படுத்து இயேசுவின் நாமத்தை நன்றி செபிக்கும்.

ஆயத்தப்படும் மற்றொரு ஆயத்தப்படும் உங்களுக்கு கட்டுக் கொடுத்தீங்க ஆண்டு. அப்பா அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை அழிந்து போற உதடுகளால் சொல்ல வைத்து அழியாத வார்த்தை தந்து இந்த சமாதிய பெண்ணுக்கு தண்ணி கொடுத்து கத்தார் ஊற்றெடுத்து ஊராரையே கூட்டி வந்தார். அவப்பனே அந்த ஆதி பரிசுத்தவாங்க நாட்டுக்குட்டி ரத்தத்தை சாட்சியம் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயக்குள்ள வாக்குவார் ஜெயிக்க உலகத்தை ஜெயிக்க துறைத்தனங்களை ஜெயிக்க லோகாதிபதிகளை ஜெயிக்க அந்த வல்லமையை ஜெயிக்க எதிரான சூழ்நிலை முறையடிக்க எங்களோடு நீங்க வார்த்தையா நிரப்புறீங்க. அதுக்காக நன்றி. அப்பா வார்த்தை வெளிப்பட்டதுக்காக சோசுமே கற்றுக்கொடுத்த நன்றி. பட் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசித்த நன்றி. யாக நீங்க இந்த நேரத்தை தந்தீங்க இணைத்து சோசுவின் நாமத்தை நன்றி செலுத்தினார். குடும்பத்தை ஊழியர்களை ஆசிரியர்கள் படித்துங்க வல்லமையால் நிரப்பங்க அவங்கள கண்ணீர் துண்டீங்க. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி உங்களோட கரத்தை போய் செபிக்கிறாங்க. போல கதாவே வார்த்தை வெளிச்சத்தோடு இணைந்த பாஸ்டர் அண்டன் ராசனாயத்துக்கு நன்றி செலுத்துவோம் கத்தாவே. தகப்பனே வார்த்தையானவர் நீங்க அந்த ஜாதியில வார்த்தை அந்த வார்த்தை வார்த்தை தேவனாயின் ஜுவான் ஒன்று ஒன்றின்படி ஜுவான் ஒன்று ஒன்பது படி ஜுவான் ஒன்று பதினொன்றின்படி கத்தாவே நீங்க வழிபட்டீங்க ஆண்டவர். உலக செல்ல பிள்ளையா இருந்தீங்க கத்தா நீதிமன்ற எட்டு முப்பதின் படி அப்பனே எங்களுக்கு கொடுத்தீர் வார்த்தையில நீர் மகிமைப்படுகிற தேவன் சொல் சங்க 138 ரெண்டின் அடிப்படையில் நீங்க மகிமைப்படுகிறீங்க ஆண்டவர். அந்த வார்த்தை அழிந்து நன்றி மதவரி அல்ல மனம் திரும்ப வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்து உங்களுக்குள்ள ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் கிறிஸ்தவம் என்பதை வெளிப்படுத்தினார். அப்படி கற்றுக் கொடுத்த ஊழியக்கான குடும்ப உறவுகளை ஊழியங்களை ஆசீர்வதிப்பினார். சபை ஊழியர்களை ஆசீர்வதிப்பிள்ளைகளை விசாலப்படுத்துகிறார். நினைத்தீங்களா ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் வியான பாடல பாடினார்களே சோஸ்ரம் நாளும் அப்படியாக நீ கனப்படுத்தி வழி நடத்துகிறான். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செய்து செபிக்கிறனப்பா. தகப்பனே நீ பெரியவர் பெரியவர் பெரிய காரியங்கள் செய்து மகளை பண்ற கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை அப்பா நாங்க பிடித்து கொண்டோம் ஆசியாய் பின்தொடர் ஐயாங்களை சர்வத்தை நான் கீழ்படுத்த அப்பா உமக்குள்ள ஒருமை ஒருமைப்பட்டவள் ஒருமனப்பட்டவள் உமக்குள்ளா இன்னும் வளர அப்பா உண்மையில் படற எங்களுக்கு கிருபைத்தான். அப்பா நிம்மையில் உமக்குள்ளா நாங்க மறை எங்களுக்கு நீங்க எங்கள் மூலம் வெளிப்படணும் நீங்க எங்கள் மூலம் பெருகணும் மாட்டோம். அந்த கிரியைகளுக்காக சோஸ்திரம் உட கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பியா. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிற அப்பனே இந்த அன்பாய் நேரடி ஒழிப்பு யாவை நீங்க ஆசிரித்து அந்த கிருபைகளுக்காய் நன்றி. இதை ஒழிப்பதை செய்த ஐயா மறைமா இருந்து ஊழியத்தை செய்த லட்சிகளுக்காய் நன்றி செலுத்துறோம். வீட்டாசலுக்காய் நன்றி செலுத்துறோம். ஐயா மனுஷ கண்கள் தாயோட உண்டு பண்ணி இணைப்போல சரியாக இணைத்து கத்தாவே இந்த ஒழிப்பதிவு செய்ய மறு ஒழிப்பதை ஒழிப்பதிவாக நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு பாரு கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டு கொடுத்த ஞானத்துக்காய் நன்றி. ஆண்டவர் தாசைக்காய் நன்றி. ஆண்டவர் அவர் குடும்பங்களை ஊழியங்களை ஆசீர்வதிங்க இன்னும் வெள்ளைகளை சாரப்படுத்துங்க தெய்வீய பாதுகாப்பை கட்டுவது செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே நாளை ஒளிபரப்பு யாவை விடுத்திருக்க தருவோம். அப்பா காலை முதல் கத்தாவை விடுதல் வெளிச்சத்தின் நேரங்களை ஆசீர்வதிங்க. ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை யாரெல்லாம் விண்ணகிறார்களோட குடும்பங்களும் ஆசிரியம் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதி ஆசிரித்தாங்க. நீங்க தொகுத்து வழங்கத்தை கடவுளிக்கும் பேலன்ஸ் தத்துவத்தை கொடுங்க வல்லமையா நிரப்புங்கப்பா. அப்பா உடைய கரவை கனப்படுத்துவீங்க இயேசுவின் நாமத்தில் குறிச்சு வைக்கோமாட்டேன். அப்பனே ஐயா இந்த வழி இந்த முடிவு ஜபத்தை நீங்க எதிரெடுக்க வைத்தீர்கள் நன்றி. அப்பா மறுவழிப்பையும் ஒப்புகாடி செபிக்கிறோம். ஐயா ஒழிப்ப ஒழிப்பதிவு செய்த எல்லாம் ஒளிபரப்பாகும் போது எல்லா தடைகளும் உடைத்து நீங்க காரியத்தை வாய்க்கு பண்ணுவீரா. இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கத்தால் நீங்க அவர்களுக்குள்ள சங்கமிக்கும் அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கும். அப்பா இந்த வானொலியில தாழ்ந்த பிள்ளைகள் எழுப்பி தந்து நிகழ்ச்சியில் இன்னும் உமக்காக எழுந்து பிரகாசிக்கும். அப்பா அந்த தலங்களை களங்களாய் கொள்ள நீக்கு இதுவரை பாராட்டுவீரா. அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபிகளுக்காய் நன்றி. ஆண்டு செவிக்கிறோம் ஒளிபரப்பு யாவையும் எடுத்திருக்கிறத தரும் ஆளுகள் செய்யும் வழிகள் இம்மட்டு நடத்தினருக்கு நன்றி செலுத்துறோம். இனிமேல நடத்த இம்மானுவேல் நாம் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவர் அதுக்காக நன்றி. ஆண்டவர் சுஷமாக சுஷமஞ்சனிக்கா செபிக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. ஸ்கூலத்தை கண்ணு கொடுங்க காயங்களை கற்று

0: Recording in progress.
1: யோபு 29 அதிகாரம். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண் மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒழித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள், பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன், நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கியிருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையிலுள்ள என் வில் புதுபலன் கொண்டது. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள், என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள். என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாறிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை, என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலும் துக்கித்தவர்களை தேற்ற. யோபு 30 அதிகாரம். இப்போதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் வெட்கப்பட்டிருப்பேன். விருத்தாப்பியத்தினாலே பெலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது? குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாழும் வெறுமையுமான அந்தர வெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள். காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது. அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள், கள்ளனை துரத்துகிறது போல் கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்திவிட்டார்கள். அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள். செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சொறிகளின் கீழ் ஒதுங்கினார்கள். அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களுமாய் இருந்தார்கள். ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன். என்னை அருவறுத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். நான் கட்டின கட்டை அவர்கள் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள். வலது பார்சத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழப்பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள். பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது. அவைகள் காற்றை போல என் ஆத்மாவை பின்தொடருகிறது. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று. ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியின் கழுத்து பட்டையைப் போல என்னை சுற்றிக் கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன். தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். உமை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாயிருக்கிறீர். என் மேல் கொடூரம் உள்ளவராக மாறினீர். உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதித்திருக்கிறீர். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்புக் கொடுப்பீர் என்று அறிவேன். ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும், துன்னாளை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும், எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால், அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை வர பார்த்துக் கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது. உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன். நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன். நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன். என் தோல் என் மேல் கருத்து போயிற்று. என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. என் சுரமண்டலம் புலம்பாமலும் என் கிண்ணரம் அழுகிறவர்களின்.
0: சகரியா 6 அதிகாரம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து, இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாயிருந்தன. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2 ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3 ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4 ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றித் திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றித் திரிந்தன. பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோட சொன்னார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் எதையாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து அவனுடைய சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த கிரீடங்களோவென்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் ஏலோமுக்கும்
1: தொபியாவுக்கும் எதையாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக. தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களா? சகரியா 7 அதிகாரம். தரியு ராஜா அரசாண்ட 4 வருஷம் கிஸ்லே என்னும் 9 மாதம் 4 தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5வது மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியரிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும், சரேத் சேரும் ரெஹெமெலோகும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5வது மாதத்திலும் 7வது மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள்? நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள்? எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாயிருந்த காலத்திலும், தெற்கு நாடும் சமபூமியும் குடியேறியிருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ என்று சொல். பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி, அவர் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளைக் கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்தில்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடம்பிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4 ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறைகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர்,

ஒன்று தெசலோனிக்கேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 தெசலோனிக்கேயர்

0: లోట్ అయ్యా. ప్రైజ్ లార్డ్.
1: ప్రైజ్ లార్డ్ అయ్యా. హలో.
0: ప్రైజ్ లార్డ్ అయ్యా.
1: ప్రైజ్ లార్డ్ అయ్యా. అయ్యా ఐ తిరిపి ఫ్లయర్ అడిపి దిగునిపి మాత కష్టం வந்து நான் முதல் 9:30 అంటే தான் இருந்தது பிறகு கொஞ்சம் தெரிந்தன சனங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும் அது இதுண்டு தான் பிறகு வளமேட்டினுக்கு மாத்திரம் வளமேன டைம்
0: என்ன பிரச்சனை எனக்கு 10:00 சர்வீஸ் ஸ்டாப் பண்ணது நான் 9:30 லீவ் பண்ணிடுவேன் சரியான டைம் வந்துட்டு பாத்து கொண்டிருந்தா நீங்க எப்ப டைம் மாத்தி
1: விட்டீங்க
0: யூகே டைம் யூரோப் டைம் எல்லாம் போட்டுருக்கீங்க ஸ்ரீலங்கா டைம் எல்லாம் மாறித்தானே போட்டுருக்கீங்க பிளையர்ல
1: முதல் அப்படிதான் செஞ்சாங்க ப்ரோக்ராம 2 hours பிளான் பண்ணோம் பிறகு சனத்துக்கு அங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும் வளமையா ப்ரோக்ராம்களை குறைச்சு பாருங்க நீங்க எலிமெண்டா ஜாயின் பண்ணி போட்டு பாருங்க நீங்க
0: 9:30 என்ன ஜாயின்
1: பண்ணுங்க சொல்லிடுறேன் 9:30 மற்றது அது டிவிலையும் லைவ்ல இது பண்ணிக்கணும் நித்யன் டிவில
0: நித்யன் டிவில ஓகே ஓகே
1: அவங்களோட

0: never ceases from yielding fruit.
1: Appo inge enna seidhu adversaries varadhan seiyum prachnigal varum poratagal varum kurakkeyna neenga paapinga illana vera endha malaiye illada malai thaalchiyana அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கும் இந்த மரம் என்ன செய்து தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நாம் காணப்படுகிறோம்.
0: And we may be like this tree where there could be drought, there could be storm, whatever problems it is that you're facing.
1: ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது அவன் என்ன செய்றானோ அந்த இலைகள் எப்போது பச்சை பசையா இருந்து அது கனி கொடுக்கிறதாய் காணப்படுறதை நாம் பார்க்கிறோம்.
0: When you trust in the Lord, the leaves will always remain green and healthy.
1: அது கனி கொடுக்கிறதுக்கு அது தப்பவே செய்யாது.
0: And she'll never see from yielding.
1: அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்க சந்திக்கிறதுக்கு சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் நீங்க எப்போ தேவனுடைய ஆவியில நீங்கள் நிலைத்திருக்கும் போது உங்களுடைய வேரானது இன்னும் அந்த அந்த தண்ணீருக்குள்ளாய் போகும்போது கர்த்தர் என்ன செய்றார், ஒவ்வொரு மாதமும் நம்மை அவர் புதுப்பித்து புதுப்பித்து புதிய கனிகளை ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படியாக படிப்பிக்கிறார் பிரியமானவர்களே.
0: And each time you're going through the tribulation, going through all these problems, God is refining you each time and he's making you produce new fruits.
1: நாம ஷார்ட் டெம்பரா இருந்து கோபப்படுறவங்களா இருந்தானா என்ன செய்யறாரு, அந்த சூழ்நிலைக்குள்ள போய் வச்சு கொஞ்சம் நம்மளை அடிச்சு என்ன செய்யற உடச்சு கொஞ்சம் அந்த அது பொறுமையே கற்றுக் கொடுக்கறத நாம் பாக்குறோம்.
0: And if you're short tempered, he will deliberately put us in such a situation to teach us patience.
1: அப்போ பொறுமை ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட. ஆண்டவர் என்ன செய்றாரு, அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் நீடிய பொறுமையை கொடுக்கும்படியா இன்னும் அவர் என்ன செய்றாரு, அப்படிப்பட்டதான தாழ்ச்சியான ஒரு சூழ்நிலை கொண்டு போடுறதை நாம் பார்க்கிறோம்.
0: And if we do get patience, then he'll send us into the next level of receiving long suffering.
1: இப்படிப்பட்டதான ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த கனிகளை கொடுக்க தக்கதாக கர்த்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் தப்பாமல் கனி கொடுக்கும்படியாக அந்த மாதிரி நம்மை செழிக்கும்படியாக அவர் வைக்கிறதை பார்க்கிறோம்.
0: And in such a manner, God has kept us in that place to yield fruit.
1: அங்கு ஆதி திருச்சபையிலே நாம் பார்க்கலாம் அந்த இது கர்த்துடைய ஆலயம் ஆலய பிரகாரம் அவருடைய தோட்டம் என்பது எல்லாம் எதை குறிக்கிறதுனா தேவனுடைய திருச்சபையை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
0: And in the early churches, if you see in the garden, that all indicates
1: the church
0: indicates God's garden.
1: இது கர்த்தருடைய வீட்டை body of Christ ஐ குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
0: And it symbolizes the body of Christ.
1: அப்போ அங்க என்ன செய்யறது, அங்க அந்த ஆதி திருச்சபையில அவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து சொல்ற ஒரு சூழ்நிலைக்காய் நாம் பார்க்கிறோம்.
0: And we can see in the churches they go through great tribulation suffering.
1: இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே பக்கத்துல இருந்து கிடைத்தது, ஒரு பாதுகாப்பு இருந்தது, எல்லாம் கிடைச்சிட்டே இருந்தது. ஈவன் சாப்பிட கூட அவரே அவர் எல்லாவற்றையும் போதுமானவரா இருந்து அங்க சந்திக்கிறதை பார்த்தோம்.
0: When Jesus Christ was there, he met all their needs and he was their protection and he provided them with food and everything that was there.
1: எப்பவே miracles and wonders தான் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அற்புதங்கள் அதை தான் பார்த்து அவங்க மகிழ்ச்சியா இருந்துட்டு எங்களுடைய மாஸ்டர் இப்படி இருக்கிறாரு என்று சொல்லி அந்த இதுலயே மிதந்து போயிருந்தோம். காணப்பட்டாங்க.
0: And we were so happy from constantly seeing miracles and signs and wonders.
1: ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் சிதறடிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து சொல்லுகிறார்கள்.
0: When Jesus departs from them, the disciples, they all scatter.
1: Acts chapter 8 முதல் நீங்க 12 அதுல தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு பல விதமான உபத்திரவத்துக்களாக திருச்சபை கடந்து செல்கிறது.
0: And if you read from Acts chapter 8 to chapter 12, it talks about the great persecution of the churches.
1: திருச்சபையில உள்ள அங்க இருந்த ஆதி திருச்சபையில நல்ல ஒரு இடத்துல இருந்து நல்லா கூடி ஆராதிச்சு ஜபிச்சுட்டு பரிசுத்தாவினுடைய வல்லமையோடு கூட போதிக்கிறவர்களாகவும் ஆறுதலோடு ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுற அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல இருந்தவர்களுக்குள்ளாக அங்கு என்ன செய்யறோம், உபத்திரவம் கடந்து வருவதை பார்க்கிறோம்.
0: And the disciples who were in great unity, who were eating together and who were so happy before, they go through great persecution and trials.
1: முதலாவது பார்ப்போம்னா அங்க என்ன செய்யறாங்க, முதலாவது ஸ்தேவானை கொல்லுறதை அங்கு பார்க்கிறோம்.
0: We see first that the Stephen is killed.
1: அங்க அடுத்து பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய யாக்கோபை கொலை செய்யறதை பார்க்கிறோம்.
0: Then his disciple James is killed.
1: அங்க இன்னும் பார்ப்போம்னா அங்க பேதுரு எடுத்து அங்க சுரச்சாலையில் போடப்பட்டு அடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம்.
0: And we see Peter being imprisoned.
1: இந்த 12th chapter-ல நீ வாசிப்பீர்களானால் அங்கு பவுலை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பவுல் அதற்கு பின்பாக பவுல் சீலாவும் அங்கு காணப்படுகிறதை அவ்விதமாய் அடித்து உதைத்து அவர்களை சிறைச்சாலையில் போடப்படுகிற அந்த அனுபவத்தை பார்க்கிறோம்.
0: And if you read in chapter 12, it talks about Paul and Silas being imprisoned as well.
1: ஆனா என்ன உபத்திரங்கள் வந்தாலும் அது என்ன நடக்குதா, கர்த்துடைய சித்தம் அந்த திருச்சபையின் மூலமாக அந்த உபத்திரத்தின் மூலமாக அவர்கள் கடந்து சென்றாலும் பாடல் பத்திரி கடந்து சென்றாலும் தேவனுடைய வார்த்தையானது அங்கு அறிவிக்கப்படுகிறது பிரியமானவர்களே.
0: And regardless of what tribulation or comes, God's will is performed through the church and his word is being displayed.
1: அங்கே அவருடைய அவர்கள் கூடி திரும்பியும் இருந்து யார் யாரெல்லாம் கூட முடியுமோ அவர்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவத்தை நாம் பார்க்கிறோம்.
0: And we see that the church is all gathering together and praying.
1: அவ கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு தங்களை விட்டு அர்ப்பணித்து வருவதை பார்க்கிறோம்.
0: They are submitting themselves to do the will of God.
1: இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலே பலவிதமான போராட்டங்கள், குறைக்கேன் ஒருவேளை சிக்னஸ் மூலமா வரலாம், பணத்தாழ்ச்சியினால வரலாம், இன்னும் டிஃபரெண்ட் வேலையினால வரலாம், பிள்ளைகள் மூலமா வரலாம், எந்த விதத்துல வந்தாலும் நீங்களும் நானும் கர்த்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், உறுதியாய் தருத்திருந்து தேவனுடைய வார்த்தையில நாம் பலப்படுறாய் நாம் காணப்பட வேண்டும்.
0: And even today when we go through many sorts of problems, storms and trials that may come, you and I should be deeply rooted in the word of God and we should stand firm.
1: அவருடைய ஜெபத்திலே ஜெப வாஞ்சையாய் தரித்திருக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும்.
0: We should be strong in our prayer.
1: இன்னும் தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை அறிவிக்கிறவளாய் காணப்பட வேண்டும்.
0: We should be strong in spreading the word of God.
1: அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை அழுத்தக்கூடாது பிரியமானவர்களே.
0: And the problems that we face should not oppress us.
1: அப்படி நாம் கடந்து செல்லும் போதுதான், அப்படி கர்த்தருடைய வார்த்தை நாம் எடுத்து செல்லும் போது கர்த்தர் நம்மை நேசிவாராம், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த செழிப்பை அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார்.
0: And when we do that, God will bless us with the flourishment and blessing.
1: Revelation chapter 5 verses 8 லே வாசிப்போமானால் அப்படி அந்த உபத்திரத்திலே இருந்து ஜெபிக்கிறவருடைய ஜெபம் எதற்கு குறிக்கப்படுகிறது என்றால் அவருடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் அங்கு ஒரு கலச சட்டிலே அங்கு தங்க கலசத்திலே வச்சு தூபம் போல தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் ஏறெடுக்கப்படுகிறதை குறிக்கிறதை பார்க்கிறோம்.
0: And we see the praise that were done were like golden harps and golden vials that full of odors that were sent up to God.
1: அந்த அப்படிப்பட்ட உபத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர் ஒரு ஸ்வீட் ஆரோமாக அவர் என்ன செய்றாரா, சுகந்த வாசனையாய் அவர் நுகர்ந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கலாம்.
0: And each and every prayer from the ones who went through great persecution, they were kept as sweet aromas in the sight of God.
1: அந்த பரிசுத்தவான்களை அப்படிப்பட்டதாக நம்முடைய ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே.
0: And that's how God expects our prayers to be.
1: நோவா அங்கு பலியிடுகிறான், அதை சுகந்த வாசனையாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அதை நாம் வாசிக்கலாம். ஆறாம் ஜெனசிஸ் சாப்டர் 6 லே அதை வாசிக்கலாம்.
0: In Genesis chapter 6 when Noah does the sacrifice unto God, it was accepted as a great aroma.
1: என்னதான் வந்தாலும் கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும்போது ரோமன் 8:31 நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்ற அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டவர்களாக பயன்படுத்துவதாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே.
0: And imagine what happens as it says in Romans chapter 8:31, we should think that God is with us and nothing can stand against us.
1: அப்போ அந்த உபத்திரத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே படந்து செல்லும்போது அந்த துக்கத்தை அவர் சந்தோஷமா அதிலேயும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. அந்த மகிழ்ச்சி அது அது ஒரு அதுவே நம்முடைய ஆனந்தத்தை நம்முடைய உள்ளான மனிதன் இன்னும் அதிலே பலப்படும்படியாக அந்த அந்த மகிழ்ச்சியே நமக்கு பலனாய் கடந்து வருகிறது.
0: And so when we go through the trials and the persecution, God makes turns our sorrow into joy and he strengthens our inner man.
1: அங்கு பேதுரு வந்து சிறையிருப்பிலே சிறைச்சாலையிலே போடப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம்.
0: And we see Peter being imprisoned.
1: அப்போ என்ன செய்றாங்க, அங்கு பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் அங்கு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
0: And even the big children, the little children, and even the adults, they're all praying.
1: Appo age serndha kudumama ellaru koodi irundhu jebikkira velile age enna nadakkiradhu endral ange kartha irudaiya jabathin kettu ange or thoodanai anuppugirar priyamanavule.
0: And God hears their prayers and he sends an angel over there.
1: Andha thoodan enna seiran, mudhaladhaga ange avanukku saaga pogiran, pedirukku saaga pogiranga bayame illa.
0: And Peter doesn't have a fear of dying.
1: He was
0: in deep sleep.
1: இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்போமானால் எப்படி இது பண்ணுவாங்களோ, எப்படி கொலை செய்யப்படுறாங்களோ என்று சொல்லி பல காரியத்தில் நாம் ஈடுபட்டவர்களாய் காணப்படும். ஆனா அவன் மிகவும் சமாதானத்தோடு கூட நல்ல ஒரு நித்திரை அவருக்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம்.
0: If you and I were in Peter's position, we wouldn't be sleeping like that. We'd be worried and thinking, what are they going to do? But with that Peter, he was sleeping with great peace.
1: அப்போ என்ன செய்றாரு, சும்மா வந்து அவனை கூப்பிட்டு அவனை எழுப்பல. தூதன் என்ன செய்யறாரு அதை வாசித்து பாருங்கள். அந்த நீங்க அதை Acts chapter 12 verses 7 to 9 அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். முதலாவதாக அங்கு ஒரு வெளிச்சம் வருகிறதை பார்க்கிறோம், பிரகாசமான ஒளி அங்கு உள்ளே வருகிறது.
0: And if you see in Acts chapter 12 verses 7 to 9 it talks about how they woke up Peter and first it's a great light that shined through the prison.
1: இரண்டாவதாக அவருடைய விலாவுல ஒரு அடியை கொடுக்கிறார்.
0: And secondly, he's moved Peter on the side.
1: சும்மா ஒரு அடியில, ஒருவேளை நக்கி நாம ஆவிலே தூங்கிக் கொண்டிருக்கலாம்.
0: We may be sleeping spiritually.
1: ஒருவேளை கர்த்தர் ஏதாவது ஒரு சம்பவத்தை கொடுத்து நம்முடைய விலாவுல ஒரு அடியை கொடுக்கிறது போல நம்ம தட்டி எழுப்பலாம்.

0: the chains fall off.
1: இன்னைக்கு நீங்களும் நாடு கட்டப்பட்டிருக்க அந்த கட்டுகள், அந்த சங்கிலிகள் அவிழ்க்கப்பட வேண்டுமானால் தேவன் எழுப்புற எழுப்புதலுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் பிரியமானவர்களே.
0: And today the chains that you and I are bonded under should be broken and you and I should obey and hear unto the voice.
1: அவர் விலாவுல வந்து தட்டும்போது நான் இன்னும் நான் தூங்குறேன் சொல்லிட்டு தூங்குறது போல நடிப்போமானால் நாம் இன்னும் நம்முடைய சங்கிலிகள் கட்டப்பட்டதாகவே காணப்படும்.
0: And if he comes and wakes you up and if you're going to say I'm still going to sleep then you're still going to be bonded under the chain.
1: என்ன செய்கிறார்? முதலாவதாக அந்த கட்டுகள் சங்கிலிகள் அவிழ்ந்த உடனே அவங்களுடைய அறையை கட்டுமுடியாக கூறுவதை பார்க்கிறோம்.
0: And once the chains are broken he says gird thyself with the loins.
1: அறை கட்டுவது எதற்கு குறிக்கிறது? Ephesians chapter 6 லே நாம் வாசிக்கிறோம் ஆவிக்குரிய போராயுதங்கள் எதையெல்லாம் தரிக்கணுமோ அதிலே குறிக்கிறதை பார்க்கிறோம்.
0: And what does it talk about? If you go in Ephesians chapter 6 it talks about the armor of God that you should be dressed in.
1: அந்த ஆவிக்குரிய போராயுதமாகிய அந்த armor காடு அதை பார்க்கும்போது அறை அந்த இதிலே நாம் தேவனுடைய வார்த்தையாலே நம்முடைய இடுப்பிலே கட்டப்பட வேண்டும் பிரியமானவர்களே.
0: Our waist should be filled with the word of God.
1: And namudaiya vayithil adai eludapada vendum.
0: His word should be written in our
1: namudaiya adu ella digestive systemthile devudaiya vaarthiyanadu adu ready a ella anga irukano appo dhaan andha soolalaikku yethaapla andha vaarthiyai pesumbadiyaga devanai katta adhai belapadumbadiyaga katta koorugirar.
0: And the word of God should be readily written in our body and everywhere so that it can be so that we are prepared to meet the forces of
1: கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் நீங்களும் நானும் அறையிலே நம்முடைய அறையை கட்டிக்கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
0: And you and I the children of God who do his ministry we should have this word written in our way.
1: அது மட்டுமல்ல அவர் என்ன செய்றார் இரண்டாவது காரியத்தை பார்ப்போமானால் உன்னுடைய காலில் இருக்க அந்த செருப்பை நீ காலில் நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆயத்தம் அதுல ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது.
0: And it says bind thy sandals and there's a preparation over there.
1: நான் இன்றைக்கு போய்
0: be prepared beforehand and we should be in a spirit of prayer.
1: அதுக்கு பிறகு சொல்றார் உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து போர்த்துக்கொள். அதுதான் உனக்கு கொடுக்கப்படுகிற தேவனால் கொடுக்கப்படுற மேண்டில். ஒவ்வொருக்கு கொடுக்கப்படுற அந்த மேண்டிலை நீ எடுத்து நீ போர்த்துக்கொள் என்று சொல்லி கூறுவதை பார்க்கிறோம்.
0: And it says clothe yourself with the garment and that's the mantle that each and every one of you have.
1: Already அவர் நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து விட்டார்.
0: He's given us the garment of salvation.
1: அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருக்கு நீதிமான்கள் என்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்து நீதியின் சால்வையை கொடுத்து விட்டார்.
0: He's given us the authority of righteousness as we all cleansed by his blood.
1: ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேண்டில் அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட அது புன்னை மரமா இருந்தாலும் அது ஒலிவ மரமா இருந்தாலும் அது கேதுரு மரமா இருந்தாலும் அது பனை மரமா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு மேண்டிலை கொடுத்திருக்கா அதனுடைய ஃபங்க்ஷனை செய்வதற்காக பிரியமானவர்களே.
0: And he's given each and every one of you his mantle to perform its function.
1: அதுக்கு பிறகு சொல்றார் follow me.
0: And then he just follow me.
1: அங்க அவன் என்ன செய்றான்? He went out. அங்க அவன் he never remain. அங்க உள்ளே இருக்கல. சுரச்சாலை விட்டு வெளியில வருகிறான் பிரியமானவர்களே. அவரை பின்பற்றி போறான் பார்த்தோம்.
0: And he didn't stay inside the prison. He left.
1: அந்த கர்த்துடைய வார்த்தையானது அவனை இங்க அடக்கி வைக்க முடியவில்லை. கர்த்துடைய வார்த்தையில் அவன் கட்டப்பட்டபடினாலே உடனே எழுந்து அந்த இடத்துல அவருக்கு பின் சென்று தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக கடந்து சொல்றதை நாம் பார்க்கிறோம்.
0: And the word of God didn't keep him inside. It made him leave.
1: இன்றைக்கு நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம்.
0: It's all raised to our feet.
1: தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் குடும்பமாக ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம்.
0: You and I should be like a palm tree that's planted.
1: இன்றைக்கு ஒருவேளை எந்த அட்வர்சரியே நம்முடைய திருச்சபையாய் சந்தித்தாலும் திருச்சபையில் ஒரு சகோதரனோ சகோதரியோ குடும்பமோ பிள்ளையோ சந்தித்தாலும் அது எல்லாமே நமக்கு மேல வரக்கூடிய ஒரு அட்வர்சரிஸ் போல காணப்படுகிறது.
0: And whatever problem that you or anyone in this church may be going through any trials or tribulation.
1: அதே போலதான் அந்த நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொன்னது போல அந்த பனை மரமானது என்ன செய்யறது அந்த பாம் ட்ரீ அநேக அட்வர்சரிஸ் சந்திக்கிறதாய் காணப்படுகிறது.
0: And a righteous man shall be like a palm tree. And the palm tree does face many sorts of storms and trials.
1: ஆனால் எதிலுமே அது ஒன்று மலச்சாட்சியான காரியம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் ஒன்றிலுமே அது

0: அது காய்ந்து போகாதபடிக்கு கர்த்தருக்காக பச்சையாய் காணப்படுவதை பார்க்கிறோம்.
1: And regardless of the drought or any weather destruction that comes upon it, it stays fresh and healthy.
0: சங்கீதக்காரன் சொல்றான், நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் காணப்படுகிறேன் என்கிறான்.
1: Psalmist David says, I shall be like a fresh olive branch in the house of the Lord.
0: இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களை maybe உங்களை ஒரு இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக கேதுரு மரத்தை போல, புன்னை மரத்தை போல, பாய் மரத்தை போல, இன்னும் பனை மரத்தை போல, விதவிதமான மரங்களை போல உங்களை நிறுத்தி இருக்கலாம்.
1: And God may have made us many different types of trees planted in the house of God.
0: நம்முடைய சரீரமாகிய நம்முடைய சரீரத்திலே ஒருவேளை ஹார்ட் இருந்துட்டு நான் வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் நம்முடைய நாம் உயிரோடு வாழ முடியுமா?
1: And imagine if we have an organ in our body such as the heart and if it says it will not function, then will we be alive?
0: இந்த பான்க்ரியாஸ் இருந்து நான் செயல்பட மாட்டேன் என்பதனால் மற்ற ஆர்கன்ல வாழ முடியுமா?
1: If the pancreas will not perform its function, will it all work out properly?
0: அதே வண்ணமாகத்தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறோம்.
1: And similarly you and I are in the house of the Lord.
0: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொசிஷன்ல, ஒவ்வொரு பர்பஸ்க்காக, ஒவ்வொரு டிசைன்ல, சிச்சுவேஷன்ல வேலை செய்யும்படியாக, உதவி செய்யும்படியாக கர்த்தர் நியமித்திருக்கிறார்.
1: And God has called you and I to have a specific purpose and to fulfill it.
0: அவரிடத்தில் கேட்போமா?
1: Should we ask him?
0: ஆண்டவரே, என்னை உம்முடைய ஆவிக்குரிய போராயத்தினாலே நிரப்புங்க தகப்பனே.
1: Lord, you fill us with your spiritual armor.
0: எதெல்லாம் அதுல குறைந்து காணப்படுதோ, என்னுடைய அறை கட்டப்படாமல் இருக்குமானால் இப்ப கட்டுங்க தகப்பனே.
1: Whatever we're lacking in our master, if our loins are not girded with your truth, let
0: என்னுடைய கால்கள்ல நான் அந்த ஷூவை நான் போடாம, அந்த பிரிப்பரேஷன், அந்த ஆயத்தம் என்கிற அந்த பாதரட்சியை நான் அணியாமல் நான் என்னுடைய ஊழியத்தை செய்திருக்கிறதால் என்னை மன்னிங்க, நான் அணிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே.
1: And if my feet is not prepared with the shoes of the gospel of peace, then you do it, Lord Master.
0: இன்ன ரட்சணியம் என்கிற தலைப்பாவை நான் அணியாமல் இருப்போமானால் பிசாசனவன் பகையை பல விதத்துல கொண்டு வந்து நம்முடைய தாட்டை அட்டாக் பண்றதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம் பிரியமானவர்களே.
1: And if we don't have the helmet of salvation and we're giving our mind to the devil to play about with, let's give it unto him.
0: அந்த righteousness என்கிற அந்த மார்க்கவசத்தை நாம் அறியாமல் இருப்போமானால் அவன் பிசாசனவன் நம்முடைய இருதயத்தை குத்தும்படியான பலவித காரியங்களை செய்யறதை நாம் பார்க்கிறோம்.
1: And if we don't have the garment of righteousness in us, the devil will use it to prick us with guilt.
0: விசுவாசமாய் கேடகம் இல்லாமல் இருக்கும்போது அது எந்த எதிரியுடைய எல்லா அம்புகளும் எல்லாம் நம்ம மேலே பாய்ந்து வரும் பிரியமானவர்களே.
1: And if we don't have the shield of faith, then the darts of the enemy will come against us.
0: கர்த்தருடைய வார்த்தையாகிய பட்டயத்தை எப்போதும் ஏந்தினவர்களாக.
1: We should be ones who raise up the sword which is his word.
0: Hallelujah. ஹாலலூயா. அப்படிப்பட்டதான கிருபைகளை பெற்றவர்களா நாம் காணப்படும் போதுதான் எந்த அட்வர்சரிஸ் வந்தாலும் அதை மேற்கொள்ளவர்களா நாம் காணப்பட முடியும்.
1: And we should be children of God through his grace. No matter what problems come, we should gain victory over it.
0: அப்பொழுது அந்த வார்த்தையானது நம்மை சுத்திகரித்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக அவர் நம்மை சுத்திகரிப்பார்.
1: Then the word of God will purify us for us to bring forth many fruit.
0: வேதம் சொல்லுகிறது.
1: The Bible says.
0: According to John 14:14, அதிலே வாசிப்போமானால்.
1: According to John chapter 14 verse 14.
0: நீ எதை கேட்பீர்? என் நாமத்தினாலே கேட்கும்போது நான் அது உனக்கு அருளிச்செய்படு, பிதா உன்னில் மகிமைப்படும்படியாக. ஹல்லேலூயா.
1: Whatever you shall ask in my name, it shall be given unto you, and the Father in heaven shall be made glad.
0: அப்படிப்பட்டதான அவர் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
1: The Father should be made glad.
0: அவர் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையில கனிகள் காணப்பட வேண்டும்.
1: Only when he's glad, then we'll see the fruits in our lives.
0: அதினதின் காலத்திலே அது கனிகளை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
1: We'll receive the grace that we should bring forth the fruits in his own.
0: Revelation ல வாசிக்கிறோம், அது மாத்திரமல்ல அப்படி உபத்திரத்திலிருந்து வந்தவர்களுக்காக ஜீவ விருட்சம் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
1: And in Revelation we see those who came from persecution, they received the crown of life in eternity.
0: அந்த ஜீவ crowd, அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம்.
1: Let us inherit the crown of life.
0: அந்த ஜீவ விருட்சத்தை நாம் புசிக்கலாம்.
1: Let's take in the fruit of life.
2: தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம் ராஜா.
1: Lord, we praise you and we glorify you, Lord.
2: தகப்பனே, உம்மூலமாதனப்பா நாங்க இந்த ரட்சிப்புக்குள் வந்தோம் ஆண்டவரே.
1: Only through you, Lord Master, we received salvation.
2: பாவ சேற்றில் இருந்தோம் ஆண்டவரே.
1: We were in the bondage of sin.
2: இருளின் ஆதிக்கத்தில் இருந்தோம் ஆண்டவரே.
1: We were in the power of darkness.
2: உலகத்தின் சிற்றின்பத்திலே அழிந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே.
1: We were dying under the world.
2: உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தாலே மீட்டெடுத்தீரே, எமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.
1: You redeemed us through your son.
2: எங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜாதியாக, சொந்த ஜனமாக மாற்றினீரே, நன்றி செலுத்துகிறோம்.
1: You made us as your holy priest, your holy generation.
2: Charitra Papa.
1: shall we go? We're trusting in you alone.
2: உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு ஆண்டவரே.
1: Only in you you have eternal life.
2: தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில் செய்வீராக ராஜா.
1: I pray that in the things that we're expecting from us, you show your great might power.
2: நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சிக்கும் விதைக்கப்பட்டிருக்கின்ற வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே.
1: He said for the righteous there should be great rejoicing at the
2: இயேசுவின் நாமத்தால் அதை சுதந்திரிக்கிறோம்.
1: We receive it in the mighty name of Jesus.
2: கர்த்தரே நம்பர் ஒன் செழிப்பான வார்த்தையாக கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிக்கும்படி.
1: Blessed is the man that trusteth in the Lord. Similarly, Lord Master, you bless us as we are planted in your
2: house.
1: Until the old age, they shall be well and healthy.
2: கர்த்தாமே ஏற்ற காலத்தினுடைய பிள்ளைகளை உயர்த்தும்படி உம்முடைய பள்ளத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க உதவி செய்வீராக.
1: At your own time you raise your children and let them be under your hands.
2: ஓ ஒவ்வொருடைய தேவனை கர்த்தர் சந்திக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே.
1: I thank for meeting each and every one of their needs.
2: கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படுமே.
1: In your presence everything is taken care of.
2: எல்லாவுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபைகளும் ஆண்டவருடைய பொறுப்பாதல் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே.
1: I take all the blessings and the grace in your praise.
2: ராஜ்யமும் துதியும் கனமும் மகிமையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
1: All kingdom dominion and honor belongs to you alone.
2: மீட்பரே இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தந்தையே ஆமென்.
1: Through him Lord Jesus Christ we pray amen.
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும்

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்றும், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவரையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை நோக்கி பார்ப்பாராக இருந்தால் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நோயற்ற வாழ்வாகவும் பிரகாசமான எதிர்காலமாகவும் அமைந்து விடுகிறது. தாவீது பாடினது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றார். நீங்கள் ஆவியில் நொறுங்குண்டு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். உங்களுடைய ஜீவியம் பிரகாசமாக மாறுவதை காண்பீர்கள். உங்களை முற்றுமுழுதுவாக தேவனுடைய கரத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: கர்த்தருடைய கிறிஸ்து கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 43:1 வசனம் வாசிக்கலாமா? தேவனே, நீர் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவையும். ஆமென். ஹல்லேலூயா. இதுல மூன்று விஷயங்களை கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா, விசாரிக்கணும், வழக்காடணும், தப்பு வைக்கணும். இந்த மூன்று விஷயத்தையும் எல்லா மனுஷனுக்கும் தேவையானதுதான் இல்லைங்களா? நமக்காக யாராவது விசாரிப்பாங்களா? நம்ம யாராவது விசாரிப்பாங்களா? நமக்காக யாராவது ஏதாவது விசாரிப்பாங்களா அப்படின்னு ஏங்குகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் கூட அப்படி ஏங்கிட்டு இருக்காங்க. நல்ல ஆண்டவர்கள் இருப்பாங்க, பக்தியா இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஆராதிப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஆனாலும் கூட இருதயத்துல என்ன விசாரிக்க யாரும் இல்லைங்கிற ஏக்கம் இன்னும் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவ ஜனங்களே, தேவ ஜனங்களே அப்படி இருந்தா தேவ நல்லாத ஜனங்க எவ்வளவு பரிதாபத்துக்குரியவங்க. அப்ப விசாரிக்கிற மாமனார், சொந்த பையன், கூட இருக்கிறவங்க நிறைய பேரு இவருக்கு விரோதம் பழபடாங்க. அப்ப நியாயத்தை விசாரிங்க. ரெண்டாவது, பக்தி இல்லாத ஜாதியாரோட எனக்காக வழக்காடியாமே. பாருங்களேன், இன்னைக்கு நாம தான் வழக்காடுறோம் ஜனங்களோட. நமக்கு விரோதமா பேசிட்டோம், நமக்கு விரோதமா செஞ்சுட்டோம், நாம சரிக்கு சமமா நின்று வழக்காடுறோம்ல. அது தேவ பிள்ளைகளுக்கு தெரியல பாருங்க. அப்படி வழக்காட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமே, இந்த லார்ட் ஷல் ஃபைட் ஃபார் யூ. ஆமே, உங்களுக்காக யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறார். அப்ப நீங்க அவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்களேன், அவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமே. என்ன காரியம், ஒருவேளை நெடுனாலும் உங்க சொத்து பிரச்சனை தீராம இருக்கலாம், உங்க குடும்ப பிரச்சனை தீராம இருக்கலாம், இதுக்கெல்லாம் அவரே வழக்காடுவாராமே. அவரே உங்களுக்காக நின்று பேசுவாராமே. அது மட்டும் இல்ல, சூதும் அநியாயம் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவே. இன்னைக்கு உலகமே எப்படி இருக்கிறீங்க? அந்நியாயம். அது மட்டும் இல்லைங்க, சூது. அது எப்படி, அது என்னன்னு சொல்றது அப்படின்னா, அதுக்கு டெபினேஷனே சொல்ல முடியல பாருங்க. இருதயத்துல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறாங்களா, அதுக்கு மேலே சொல்லலாம். சூதுள்ள மனுஷர்கள், அவங்களை நம்மளா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மோட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. நம்ம இருதயத்தை அடி ஆழத்துல அமை குறித்ததானே காரியங்கள் வெகுவாய் கசப்பாய் ஒரு விதமான ஒரு ஆக்ரோஷமா இருக்கும். நம்மை குறித்த காரியங்கள் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில என்ன தப்புவீங்க? பக்தி இல்லாத சந்ததி, இவங்களுக்காக வழக்காடுங்க. சூதான அந்நியாயமான மனுஷன், நான் அவங்களை நேசிக்கிறேன், நான் அவர்களுக்காக நன்மை செய்ய திணிக்கிறேன், ஆனா அவர்களோ எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறேன். என்ன செய்ய நினைப்போம், அவர்கள் நம்மை தீமையா தான் பார்ப்பாங்க. அதுதான் சூது. அப்ப நீ கத்திரி பிள்ளைகளை தூற்று போகிற காரியம் கூட சொல்லலாது. அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு ஆண்டவர் தான் நம்மை தப்ப வைக்கணும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என்ன ஆண்டவரை விசாரிங்க, எனக்காக வழக்காடுங்க, என்ன தப்ப வைங்கன்னு சொன்னாரு. பாருங்க, அப்படி இன்றைக்கு உங்களுக்கு கத்திருக்கிறார். உங்களை சுற்றிலும் சூதுள்ள மனுஷங்க இருக்கிறாங்களா? நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா பரிசுத்தாவியர்களுக்கு தெரியும். உங்களை சுற்றுலா சூதுள்ள மனுஷர்கள் இருப்பதே, அநியாயமான மனுஷர்கள் இருப்பதை பார்க்கிறார். அதனால நிச்சயம் உங்களை அவர் தப்ப வைப்பார். அதனால கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மூன்று காரியம் நிச்சயமா கத்து செய்வார். இதை ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, நாங்க பரிசுத்தாவியர்கள் சங்கீதக்காரன் பேசுகிற சங்கீதத்தை கொண்டு எங்களோட பேசிருக்கிறீங்க. இந்த மூன்று விஷயத்தை எங்களுக்கும் செய்யுங்கப்பா. எங்களுக்கு தெரியல யார் யார் எப்படின்னு, எங்களுக்கு தெரியல. பார்க்கிற இடமெல்லாம் எங்களுக்கு நல்லவர்களாகவே தெரிகிறாங்கப்பா. ஆனா நீங்க அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்க உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து அறிவு செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க.
2: வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 21 12 மாசம் 2025 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. யாத்ராமா புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போமா? இருந்தால், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயல்களை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பிரச்சனைகளை பார்த்து இந்த நாட்களிலே பயப்படாதிருங்கள். நெருக்கங்களை, உபத்திரவங்கள், வருகிற பெரிய காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருந்து தான் செய்கிற காரியம் இந்த நாட்களிலே பயங்கரமான காரியங்களாக இந்த நாட்களில் இருக்குமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே நம்முடைய பிரச்சனைகள் காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே பார்த்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களை சோர்ந்து போய் இருக்கிறோம். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியாக நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இந்த நாட்களில் இல்லை. ஏனென்றால் உங்களுக்காக நான் இந்த நாட்களை யுத்தம் செய்வேன், உங்களோடு கூட உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு ஒரு வாக்குத்தத்தை இந்த நாட்களில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, இந்த வாக்குத்தத்தின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நம்மோடு கூடர்ந்து நம்முடைய பிரச்சனைகளை சந்திப்பார் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இருக்குமா? இருந்தால் அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாயிருந்து இந்த நாட்களில் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அப்படியானால் ஒரு மனுஷன் அல்ல, ஆண்டவரே நேரடியாக நம்மோடு கூட இருந்து செய்ய போற பயங்கரமான காரியத்தை மற்றவர்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்வார்கள். அதே வேளையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே மற்றவர்கள் இது எப்படி ஆகும் என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியையும் இந்த நாட்களில் எழுப்பக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யவிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து மற்றவர்கள் அதிசயப்படும்படியாக இந்த நாட்களிலே தேவன் அந்த அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் செய்து கொண்டு வருகிற பயங்கரமான காரியங்கள் மற்றவர்கள் அதை நினைத்து கூட இந்த நாட்களில் பார்க்க முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறது. அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நமக்கு அதிகமாக இந்த நாட்களில் செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளிலே இந்த காரியம் எப்படியாக நடக்கும், என்னுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், என்னுடைய வேலை பிரச்சனைகள், என்னுடைய கடன் பிரச்சனைகள், எல்லாவற்றையும் என்னுடைய நோய் பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரும், எப்படியாக இந்த காரியத்தை யார் இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்வார்கள், டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களில் இருக்கிறேன், உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களில் இருக்கிறேன், என்னை யார் தேற்றுவார்கள், என்னை யார் ஆதரிப்பார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு இந்த காரியம் நடந்து போயிட்டோன்னு சொன்னால் அந்த காரியம் தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே முன்குறித்து அறிந்திருக்கிறார். அந்த காரியம் நடப்பதற்கு முன்பே அவர் சகலவற்றை மறைந்தது நிமித்தம் தான் அந்த காரியத்துக்கு ஒரு பரிகாரம் செய்ய போடுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நிமித்தம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் பயங்கரமான காரியம், அதாவது நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குமா அவன் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு படுக்கையில் படுத்திருக்கிறீர்களா? நோயோடு இந்த நாட்கள் மரணத்துக்கு உங்களுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு இந்த நாட்களை படுத்திருக்கிறீர்களா? அந்த இடத்திலே இருந்து வாயினாலே அறிக்கை செய்யுங்கள், ஆண்டவரே என்னை விடுவியும் ஐயா, நீர் விடுவித்தால் என்ன நான் உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை ஆராதிப்பேன், உமக்கு உண்மை உள்ளவனா இருப்பேன், உமக்கு ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒரு பொருத்தனையை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். மனுஷன் தீர்க்க முடியாத பிரச்சனை, அரசாங்கம் தீர்க்க முடியாத பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் இந்த நாட்கள் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் புறப்பட்டு வந்திருக்கிறார். அதனாலே அன்பு சோதனை சோதரி, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், பிரச்சனைகளை குறித்து நாட்களை யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார், நான் உன்னோடு தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனோடும் பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அதனாலே தைரியப்பட்டு கர்த்தர் நமக்கு சகாயர் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பு பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, என்னை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஆமேன், ஆமேன்.
3: அதனாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம யோவான் எழுதின சுவிசேஷம் 16:21-24 முடிய உள்ள வசனத்தை நாம் வாசித்து அதில் இருக்கிற ஜப குறிப்புக்காக நாம ஜபிக்க இருக்கிறோம். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருந்த போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு பிறந்தான் என்று சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷம் ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். அன்பாலே நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப இன்றைக்கு நாம பெற்றிருக்கிற சந்தோஷம் எல்லாமே நிறைவாகாத, ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு சந்தோஷம், அதாவது டெம்பரவரியான சந்தோஷம். இந்த பர்மனண்டான சந்தோஷம் அல்லது ஃபுல்ஃபில் ஆன நிறைவான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளல. அதனால்தான் நிறைவாய் சந்தோஷத்தை நாம் அடைய வேண்டும் என்று நாம கேட்கணும். நிறைவான சந்தோஷத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளும்படி கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப ஆண்டவரிடத்திலே நாம கேட்கிற காரியத்தை குறித்து ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். ஜபத்தை குறித்து கவனமா இருக்கு. இன்னைக்கு உண்மையிலே அந்த ஜபிக்க தெரியாததுனால்தான் ரோமர் 8:10 இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் ஜபிக்க தெரியாததுனால பரிசுத்த ஆவியானவர் குமாரன் என்ன செய்யறாராம், வாக்கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்யறாராம். அந்தபடி 26:8-26 பாத்தீங்கன்னா தெரியும், அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு நமக்காக அவர் ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துகிறார், ஏன் தெரியல நமக்கு. இன்னைக்கு உண்மையிலே அந்த வார்த்தை தெரியலன்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் அறிஞ்சதுனால என்னவோ தெரியாது. நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த ஜப பேட்டனை இன்னைக்கு ஆதியாமத்திலிருந்து யோவான் வரைக்கும் 800 நாள் இன்னைக்கு நமக்கு அநேக ஜபங்களை கற்றுக் கொடுக்கிறார். இப்ப இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன். அப்ப அதுல வந்து ரோமர் இது யோவான் 6:41-46 வரைக்கும் தியானிச்சோம். 41-46 வரைக்கும் ஒரு 3 காரியத்தை ஜெப குறிப்பாக மாற்றி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. என்னன்னா, ஏசாண்டவரை மற்றவங்க எல்லாம் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யோசேப்பின் மகன் என்று அறிந்ததுனால அவங்க முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஏசாண்டவர் சொல்றார் 43 இயேசு உங்களுக்கு, யோவான் 6:43 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமா உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். 1:44 பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். 45 எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசியின் ஆகமங்கள் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்திலே வருகிறான். இந்த 3 காரியத்துல 3 வசனத்துல 3 ஜப குறிப்பு அடங்கி இருக்கிறத இன்னைக்கு கற்றுக் கொடுத்தேன். என்னன்னா, இன்னைக்கு உண்மையிலே அவங்ககிட்ட சொன்னேன், எங்க சபையில கூட கற்றுக்கூடாத காரியத்தெல்லாம் இன்னைக்கு நானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன். அப்ப ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் பாருங்க. என்னன்னாக்கா, முறுமுறுக்க கூடாது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த முறுமுறுப்புனால அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. இன்னைக்கு நம்மளை அறியாமலே முறுமுறுக்கிறோம். அன்பாலே ஏதாவது ஒரு டிவியில ஒரு நிகழ்ச்சி பார்க்கும் போதோ, அல்லது மத்தவங்க நமக்கு விரோதமா செய்யும் போதோ, அல்லது நம்ம மனசு பாதிக்கப்படும் படி ஏதாவது செய்யும் போதோ முறுமுறுத்துறோம். அந்த நினைவுனால அல்லது உள்ளத்தினால நம்ம முறுமுறுக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த முறுமுறுக்கிறது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. எனவே நாம ஆண்டவரை ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் அந்த முறுமுறுக்கிற ஒரு மகனாய் மகளாய் நான் இருக்கக்கூடாது, அவளை ஆசீர்வதிக்கிறவனாய் என்னை மாற்றுங்க. இந்த முறுமுறுப்புன்ற சுபாவம் அது பிசாசுடைய சுபாவம், அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, நீனும் நான் ஜெபிக்கணும். அடுத்தது என்ன ஜெபி குறிப்புனாக்கா, ஒருவனை பிதா இழுக்காவிட்டால் என்னிடத்துல வரமாட்டான். நம்ம அநேகருக்கு அநேக வருஷமாக சத்தியத்தை சொல்லிட்டு வருவோம், ஆனா வரவே மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட வரவே மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. பிதா எவனைய அவனை தன் பக்கம் இழுத்து கொள்கிறாரோ அவன் தான் இயேசுகிட்ட வர முடியும். அப்ப நாம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீர் இவனை இழுத்து கொள்ளும், அவ்வளவுதான். நம்ம ஜபம் எப்படியா இருக்கணும், இவன் வரமாட்டானேன்னு சொல்லக்கூடாது, நீ இவனை இழுத்து கொள்ளும். இவனை ஆட்டோமேட்டிக்கா பிதா இழுத்தாருனாக்கா அவன் யார்கிட்ட வந்துருவான், குமாரனாகி இயேசுவை விசுவாசித்து வந்துருவான். அப்ப பிதா நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை இழுத்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்கணும். 3வது காரியம் என்னன்னாக்கா, பிதாவிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்திலே வருகிறான். அப்ப பிதாவிடத்திலே கேட்டு கற்று, இன்னைக்கு நம்ம கற்றது கை மண் அளவு கல்லாது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது கைதியை மறைச்சோ குதிரையை மறைச்சோ எந்த ஒரு மனுஷனையோ மறைச்சோ அவர் உன்னோட என்னோட பேசி கொண்டிருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த 3 காரியத்தையும் கற்று நம்ம வந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுத்தாங்க, நான் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறேன். அன்பவன்ல இன்னைக்கு நம்ம சாகர வரைக்கும் கற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு. அதனால்தான் இன்னைக்கு அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தை நான் மறக்கவே மாட்டேன். இந்த பெரேயா பட்டணத்து மக்களுக்கு தெசலோனிக்கே பட்டணத்து மக்கள் தான் இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா தெசலோனிக்கரை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலியா இருந்தாங்கன்னு அதுல அழகா பதிவு பண்ணிருக்குது. அது எதனால அப்படி ஏன் அவங்க அவங்க நற்குணசாலியா மாறினாங்க, இன்னைக்கு ஏன் நீ நானும் நற்குணசாலியா மாற முடியலன்னா, இந்த 17 இருக்கிற அந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். அந்த பெரேயா பட்டணத்து மக்கள் என்ன செஞ்சாங்களாம், 17:11 படிச்சீங்கன்னா தெரியும், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையா என்றார். அது பெரிய அண்டல என்ன, மனோவாஞ்சை ஆர்வமாய், சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நேசித்து அதை லவ் பண்ணி மனோவாஞ்சையா என்ன, அதான் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்துன்ற, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னாரு சங்கீதம் 1. அதேதான் இங்க இவங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, மனோவாஞ்சையாய் பிரியமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்களா, காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், ஆராய்ந்து பார்த்தாங்க, வேத வாக்கியத்தையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஐயோ இப்படி சொல்லுதா, நான் இப்படி இருக்கிறனா, நான் முறுமுறுக்கிறவனா இருக்கிறனா, நான் முறுமுறுக்க கூடாது என்ற சத்தியத்தை ஆண்டவர் போதிக்கிறாரா, அப்ப இதுதாங்க வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிற காரியம். அதனால இன்னைக்கு நம்ம அடுத்தவன் வரலையேன்னு சொல்லி வருத்தப்படுறோம். பிதா இருக்காருனா வர முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப அதை கேட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும், பிதாவே இவனை இழுத்துக்கொள்ளும். அப்ப அன்பான இன்னைக்கு நம்ம இதுதான் சொல்றாரு, இந்த மனவாஞ்சியாய் அவர்கள் வேத வாக்கியத்தை தினந்தோறும், ஒரு நாள் விட்டு இல்ல, பத்து நாள் தியானிக்கிறது பத்து நாள் விடுறது கிடையாது, தினந்தோறும் அதை என்ன செஞ்சாங்களாம், ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலியா மாறினா. இன்னைக்கு நாம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். உண்மையிலே ஆதி ஆமத்திலிருந்து நம்ம ஆராய்ந்து பார்த்து வரோம் எது எதெல்லாம் ஜப குறிப்புகளை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு. அப்ப அந்த ஜப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும், வேண்டுதல் செய்யணும். அப்ப நம்ம இங்க இங்க இங்க இன்னைக்கு யோவான் 16:24 என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எதை கேட்கணும் இன்னைக்கு, எதை கேட்கணும் என்பது தெரியாமலே இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வீடை வாசலை கூட எனக்கு வேலையை கூட அப்படின்னு இந்த இம்மைக்குரிய காரியங்களே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் தான் திரும்பி திரும்பி சொல்லுவேன், மத்தியில சொல்லப்படுறாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நம்ம எதையோ அது அர்த்தம் கொண்டுட்டு இருக்கிறோம், எதை கேட்கணும், எதை தட்டணும், எதை திறக்க, எதை தேடணும்ன்றது தெரியல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் முத வச்சு தேடணும், அதுதான் தேடுங்கள். கேளுங்கள் எதை கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரை நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்கணும். அதுதான் அப்பதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சக்சஸா நமக்கு முடிக்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளுடைய துணையோட தான் நம்ம முடிக்கும், அதை தான் கேட்கணும். அடுத்து இதை கேட்கலாம், அந்த அகாப்பிய அன்பை நம்ம கேட்கலாம், ஆண்டவரே உங்களுடைய அகாப்பிய அன்பை எனக்கு முடிவு பரிந்தும் ஊற்றுங்க, அப்பதான் என் சந்தோஷம் நிறைவாக வேண்டும். இன்னைக்கு உண்மையிலே ஒவ்வொருத்தவங்க சந்தோஷம் குறைவா இருக்குன்னா அந்த அன்புல குறைவுபட்டதுனால தாங்க நம்ம சந்தோஷமும் குறைவா இருக்கு. நமக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்குற இன்னைக்கு அகாப்பிய அன்பு, அதை ஆண்டவரால் மட்டும்தான் ஊற்ற முடியும், தர முடியும். அதை கேட்கிறோமா, ஆண்டவரே அந்த அளவற்ற குறைவற்ற நிபந்தனையற்ற அந்த உன்னிடத்தில் இருக்கிற அந்த அன்பை எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, அப்ப என்னுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பாலே சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளனா, ஒன்னு பரிசுத்த ஆவியானவரை நம்ம, அளவற்ற பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெரும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது அளவற்ற அகாப்பிய அன்பு, ஆண்டவருடைய தேவ அன்பு, அந்த கல்வாரி அன்பு நம்ம மேல ஊற்றப்படணும்னு ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம சந்தோஷம் நிறைவான சந்தோஷமாய் மாறும், இல்லைன்னா அது வரைக்கும் நம்மளுடைய சந்தோஷம் குறைவாதான் இருக்கும். அன்பான நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகணும். இப்பதான் நம்ம தியானிச்சோம் 1 Corinthians 13 நம்ம தியானிச்சோம். அப்ப நிறைவானது எது அப்படின்னாக்கா, அந்த ஆண்டவருடைய அகாப்பிய அன்பு தான் நிறைவானது. அந்த நிறைவான அன்பு 1 Corinthians 13:10 தான் சொல்றாரு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அந்த குறைவானது எது அப்படின்னாக்கா, நம்முடைய எல்லாமே குறைவானது தான், நம்ம சந்தோஷம் கூட குறைவானது தான். ஆனால் தான் இங்க நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியாக கேளுங்கள், எதை கேட்கணுமோ அதை கேட்போம். இந்த ரெண்டை தவிர வேற எதுவும் கேட்காதீங்க, வேற எல்லாம் தானாவே கொடுக்கும். இந்த ரெண்டு காரியம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே தானாமே வரும், சந்தோஷம் சமானம் எல்லாம் எல்லா ஆசீர்வாதமும் தானா வரும். பரிசுத்த ஆவியான வகையை தேற்றவாரன் நமக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் சத்தியத்துல சகல விதமான சத்தியத்தில் நம்மளை வழி நடத்துவார். நேத்து பார்த்தோமா இல்லையா, அப்ப சகல விதமான சத்தியம் நமக்குள்ள வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படணும். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் வந்து ஆதி அப்போஸ்தலர் காலத்துல, அப்போஸ்தலர் 2 அவங்க என்ன செஞ்சாங்க, பெந்தகோஸ்தே நாள் வர வரைக்கும் அவங்க ஜபத்துல தரித்திருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும்படியாக தான் கேட்டு ஜபிச்சது தரித்திருந்தாங்க. இந்தியா காய ஜோம் பண்றது, ரஷ்யா காய ஜோம் பண்றது, அந்த மாதிரி ஜோம் பண்ணி அவங்க தரித்தல, நல்லா தெரிஞ்சுங்க, ஒன்ன போக்கஸ் பண்ணாங்க. நான் அதனால இந்தியா காய ஜபிக்கிறது, ரஷ்யா ஜபிக்கிறது, அமெரிக்கா ஜபிக்கிறது தப்புன்னா நான் சொல்லல. நீ அதுக்கப்புறம் எது கேட்கணுமோ அதை பெற்றுக்கொண்ட பிறகு நீ அப்புறம் ஜோம் பண்ணு, ஏதோ ஒன்ன நீ பெற்றுக்கொள்ளணுமோ அதை போக்கஸா இருந்து ஜோம் பண்ணு. எனக்கு இப்ப ரெண்டு தான் தேவை, எது ரெண்டு, ஒன்னு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு தேவை, அப்பதான் நான் கடைசி வரைக்கும் ஸ்டெடியா போக முடியும், கிறிஸ்தவனா நான் வாழ முடியும். ஏசாண்டவருக்கு சித்தமானதை செய்ய முடியும், பிதாவுக்கு சித்தமானதை நான் செய்ய முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணை வேணும். அதை நாம நிறைவாய் கிடைச்சிக்கிட்டோம்னா நம்முடைய சந்தோஷம் நிறைவமான. அடுத்தது ஆண்டவர் 1 கொரிந்தியர் 13:10 படி நிறைவான அந்த அகாப்பே அன்பு, அந்த ஆண்டவருடைய கல்வாரி அன்பு, சிலுவையின் அன்பு, அந்த அகாப்பே அன்புன்னு சொன்னார்ல, அந்த அன்பு மாறாத அன்பு. நம்முடைய அன்பு மாறக்கூடியது, மாயமலமானது, அந்த மாயமலமற்ற அன்பு. ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்படணும். அது அவர் பிதாவை கொடுக்கலன்னா நம்மளால முடியாதுன்ற. அப்ப அந்த அன்பு அவருக்குள்ள ஊற்றப்படும் பொழுது, நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுதுதான் அந்த அன்புனால நம்ம நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும்ன்ற. அப்ப அந்த அன்பை நமக்காக நம்ம ஊற்ற முடியாத ஜெபிப்போம், போக்கஸா ஜெபிப்போம். அதுக்கு பிறகு நம்முடைய காரியத்துக்காக ஜெபிப்போம். இன்னைக்கு நமக்காக நம்ம எதோ ஜெபிக்கிறோம், என்னன்னோ ஜெப குறிப்பை வச்சு ஜெபிக்கிறோம், நான் வானான்னு சொல்லல. இந்த ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நம்ம கற்றுத்தர நம்ம ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரெண்டு காரியத்தை அவசியம் நீ நானும் பெற்றுக்கொண்டோம்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா நம்ம வாழ முடியும். அன்பாவிலே இன்னைக்கு நாம எப்படியாக இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நம்ம கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரிடத்துல கேட்போம், அதை பிதாவிடத்துல கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கண்டிப்பா ஆண்டவர் அது நமக்கு அது பிரயோஜனமாக வைத்திருப்பார். இன்னைக்கு நாம ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்தின்படியாக இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தால கிறிஸ்து இயேசுவின், உம்முடைய குமாரனாகி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால பிதாவாகிய உம்மிடத்துல நாங்கள் கேட்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவராக தேற்ற வாழனை எனக்குள்ளார எங்களுக்குள்ளார கேட்கிற யாவருக்குள்ள நிறைவாய் அனுப்புங்கப்பா. நிறைவாய் நாங்கள் கொள்ளும்படியா ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளனை எங்களுக்குள்ள அனுப்பும்படியா செபிக்கிறோம். அடுத்தது ஆண்டவரே, உம்முடைய அகாப்பே அன்பு, நீர் எப்படியாக உம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களை அன்பு செலுத்தினீரோ, அந்த அன்பின் ஆவியை எனக்குள்ள எங்களுக்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள ஊற்ற வேண்டுமா செபிக்கிறோம். இந்த அன்புல நாங்கள் தாட்சி அடைஞ்சு இருக்கிறோம் ஆண்டவரே, அன்புல குறைவுள்ளவளா இருக்கிறோம், ஆனால் தான் எங்க சந்தோஷம் குறைவா இருக்குது ஆண்டவரே. நாங்கள் அன்புல நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் எங்கள் சந்தோஷமும் நிறைவாக மாறும் என்றதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டோம். அதுக்காக நாங்கள் செபிக்கிறோம், உம்முடைய அகாப்பே அன்பை எனக்குள்ள எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா, அப்பதான் நாங்கள் முடிவு புரிந்தும் ரட்சிக்கப்பட முடியும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஆண்டவரே இந்த ரெண்டு காரியத்திலே நாங்கள் அதிக அதிகமாய் நிரம்பி வழிய உதவி செய்யுங்கப்பா. உம்மால கூடும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நீ நிறைவாய் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த எங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் ஆனதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

உந்தனை தோழுதிடுதே வல்லமை இறங்கிடவே உந்தனை தோழுதிடுவோம் கெருபின் சேராபின்கள் உந்தனை தோழுதிடுதே வல்லமை இறங்கிட

மேலான நாமமிதே. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம். மேலான தேவன் நீரே, மேலான நாமமிதே. மாந்தர்கள் பணிகின்றாரே,

என்றும் சத்திய பாதை தனில் நித்தமும் நடந்திடவே உத்தமர் தேவன் நீரே உம்மையே தொழுதிடுவோ சத்திய பாதை தனில் நித்தமும் நடந்திடவே உத்தமர் தேவன் நீரே உம்மையே தொழுதிடுவோ பிரசுத்த தேவன் நீரே

என்றும் தொழுதிடுவோம் நாம், நீ தேவன் நீ ராஜா என்றும். அல்லேலூயா, க்ளோரி டு காட். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீ தேவன் நீ ராஜா என்று ஒன்று உண்மை தொழுது கொள்கிறோம். ஒன்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் உண்மை தொழுகிற மனுக்குலமாய் மனுஷ ஜாதியாய் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் பரலோக பிரஜைகளாய் திகழும்படி இன்றைய நாளின் தேவனுடைய சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்தும சரங்களை தாழ்மைப்படுத்தி உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவிப்பட்டு தேவ ஆவினாலே முத்திரிக்கப்பட்டு ஜீவ வசனத்தினாலே நடத்தப்பட தேவனை தொழுது கொள்கிறோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். இயேசுவே உன்னாமத்தை என்றென்றும் தொழுதிடுவோம். நீரே தேவன், நீரே ராஜா என்றும் என்று சொல்லி உண்மை தொழுது கொள்ளுகிறோம். கேருபின் சேராபின் கல் உந்தனை போற்றினதே, வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். உம்மை போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே, அற்புத தேவன் நீரே என்றென்றும் தொழுதிடுவோம். மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே, மாந்தர்கள் பணிகின்றாரே உம்மையே தொழுதிடுவோம். சத்திய பாதை தன்னில் நித்தமும் நடத்திடவே உத்தமர் தேவன் நீரே உம்மையே தொழுதிடுவோம் என்று சொல்லி சகல நாட்களிலும் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற சத்திய ஆவி ஆகிய தேவாளனுடைய நடத்தலுக்குள்ளாக அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்ணங்கள் நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், பேர் பேராக குடும்ப குடும்பமாக தனித்தனியாக தேசம் தேசமாக சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற சத்திய ஆவி ஆகிய தேஜவாளுடைய வழிநடத்தலுக்குள் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சத்திய பாதை தன்னை நித்தமும் நடத்துகிற தேவனே உத்தமர் தேவநீரை உண்மையே தொழுதிடுவோம் என்று சொல்லி ஆவியானவரே தொழுது கொண்டு பணிந்து கொண்டு ஸ்தோத்தரித்து துதித்து போற்றி வாழ்த்தி வணங்கி ஆராதித்து மகிமைப்படுத்தி தேவனுக்கு கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தி மகிழ்ச்சியும் ராஜ்யமும் வல்லமையும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவனவர் பரிசுத்தர், இருந்தவர் அவர் பரிசுத்தர், இருக்கிறவர் அவர் பரிசுத்தர், பருவராகியங்கள் சர்வ பலமுள்ள தேவனாகிய கர்த்தரவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பரலோகத்தின் தேவனை நாங்கள் தொழுது கொள்கிறோம். மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனை தொழுது கொள்கிறோம். சர்வ பலமுள்ள தேவனை தொழுது கொள்கிறோம். அப்பா பிதாவை தொழுது கொள்கிறோம். ஆவியான தேவனை தொழுது கொள்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை போற்றி தொழுது கொள்ளுகிறதே கத்தாவே, உடைய வல்லமை இறங்கிட நாமும் உம்மை தொழுது கொள்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துறோம். பரிசுத்தவான்களுடைய துதிகளுக்குள் ஆண்டவரை வாசம் பண்ணுகிற தேவன் கேத்தாவே, இப்படி எங்களை பரிசுத்தப்படுத்தி இன்னும் உங்கள் துதிகளுக்குள் நீர் வாசம் பண்ணும்படி உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தி போற்றி வாழ்த்தி வணங்கி ஆராதித்து ஸ்தோத்தரித்து துதித்து உயர்த்தி கனம் பண்ணி உமைக்கே மகிமையும் கனத்தை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிழ்ச்சியையும் ராஜ்யத்தையும் வல்லமையும் செலுத்தி சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறவரை உயர்த்துகிறோம். ஹலேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம். தீக்காயசின் ஜீவ

உட்பட தேவ ஆவியானவரை கொண்டு நடத்தப்பட ஒன்பது வரங்களாலும் ஒன்பது கனிகளாலும் அனுதினம் நிரப்பப்பட அன்றாட உணவு உடை உறையில் தேவைகள் சந்திக்கப்பட அன்றாட ஆண்டவரை பில் பேமெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கப்பட அன்றாட காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவடைய கரம் அமர்ந்து நன்மை சேருவராய் சுற்றி திருந்த தேவன் கத்தரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவனுடைய நிறைவுள்ள கரம் பூரண நன்மைகளை அருளும்படி தேவனையும் நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அற்புதங்களின் தேவனுக்கு கோடி கோடி நன்றிகள் அதிசயங்களின் தேவனுக்கு கோடி கோடி நன்றிகள் ஆச்சரியங்களின் தேவனுக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்தி உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் வருகிறாகிய எங்கள் சர்வபலமுள்ள தேவனாகிய கர்த்தரவர் பரிசுத்தர் பரலோகத்தின் தேவனவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எங்கள் தேவனை நாங்கள் பணிந்து கொள்கிறோம் ஹல்லேலூயா க்ளோரி டு காட் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே

கர்த்தாவே, இந்த மகிமையின் பாடலும்படி கர்த்தாவே, வறுமையாய் குறைவுகளோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நிரப்பி தாரும். வானத்தையும் பூமியையும் நிரப்புற வேண்டும் வார்த்தையை சொல்றது கர்த்தாவே. சர்வ ஜனங்களையும் நிரப்பும், சகல ஜனத்துக்கும் ஜீவனும் சுவாசம் சகலத்தையும் அருளுகிற சர்வ பலமுள்ள தேவன் நீர் ரெண்டும் வார்த்தையை சொல்லுவதப்பா. மனவாள நிரப்புவீராக, விலை போகாத பாத்திரங்களாக விரும்புவார் இல்லாதபடிக்கு விலையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கும் என்று உடைய பரிபூர்ண கிருபை, மிகுந்த கிருபை, திரளான கிருபை, கிருபையின்மே கிருபை, இப்படியாய் கர்த்தருடைய உகந்த கிருபையாய் தடைகள் யாவும் நீக்கும் ஆண்டவரே. உம்மை போல் மாற்று உடைத்து உம்மை உந்தனுக்கு உடைமையாக்கிடும் என்று உம்முடைய சமூகத்தில் உமக்கு உரிமையாக்க உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்மைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். இப்படி ஆய்க்கத்தாவே, வறுமையோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு தேவைகளோடு ஏமாற்றங்களோடு துரோகங்களோடு அநியாயங்களோடு அநீதிகளோடு அக்கிரமங்களோடு அவபக்திகளோடு குறைவுகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விலை போகாத உமது கிருபையினால் ஒவ்வொருவரையும் உமக்கு உகந்தது ஆக்கிடும் அப்பா. உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். மண்ணாசையில் மயங்கியே மெய் வழி விட்டகின்றேன் என்று பக்தர் பாடுகிறார். இப்படியாய் மண்ணாசையில் மயங்கி தேவனுடைய மெய்யான வழியை விட்டகின்று கண் போன போக்கிலே பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே என்று சொல்லி பின்மாற்றக்காரர்கள் சோதம் போனவர்கள் ஆதி அன்பை இழந்தவர்கள் கத்தரை விட்டு வலிவினகினவர்கள் காணாமல் போன பாத்திரம் போல இருக்கிற ஒவ்வொருவரையும் தேடி வருகிற தெய்வமா இந்த இறுதி நாட்களிலும் கத்தருடைய நாள் சமீபித்து வருகிற பிரகாரம் ஆண்டவரே அந்த நாளுக்குரிய ஆயத்தமும் எழுப்பலுதலும் அறுவடையும் அனுதினமும் எல்லா தேசங்களையும் எல்லா நாடுகளையும் எல்லா கண்டங்களும் எல்லா பட்டணங்களையும் பற்றி பிடிக்க எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எப்பொழுதும் ஜெபிப்பதில் மேன்மை பாராட்ட, கத்தரை தேடுவதில் மேன்மை பாராட்ட, கத்தரை கிட்டி சேர்வதில் மேன்மை பாராட்ட, தேவனுடைய சாயலில் அபிஷேகத்தில் நிரம்புவதில் மேன்மை பாராட்ட, தேவனை ஆராதிக்கிறதில் மேன்மை பாராட்டில நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தரை விட்டு வெய்வழி விட்டகன்ற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கண் போன போக்கை பின்பற்றி சோரம் போன ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இன்பத்தை காணாத ஆண்டவரை குடி போதைகள் மது போதைகள் சிகரெட்டுகள் சினிமாக்கள் நாடகங்கள் கேக்கள் வியாதிகள் தற்கொலைகள் உடுக்கள் ஆக்சிடென்ட்கள் அபோஷன்கள் கொலைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இனப்பேதங்கள் மொழிபேதங்கள் நிறபேதங்கள் மதபேதங்கள் வேற்றுமையின் கிரியைகள் வேற்றுமையின் நிழல்கள் பேதங்கள் இப்படியாய் மனுஷருக்குள் நேரிடுகிற சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் பாடுகள் உபத்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் கிரியமாய் செலுத்தி மனவாளனை பின்பற்றுகிற மனுக்குலமாய் மனவாளனை கண்டடைந்த மனுக்குலமாய் தேவனுடைய சகல சத்தியத்துக்குள்ளும் சத்தியாவியாகிய தேஜவாழ்நாளே நடத்தப்படுகிற காயங்கட்டி தழும்புகளால் குணப்படுத்துகிற தேவனுடைய ஆரோக்கிய சட்டுகளிலே வைத்து சுமக்கப்படுகிற ஜனங்களாய் காக்கப்பட உயிருள்ள தேவனை கண்டடைய மெய்யான தேவனை கண்டடைய உயிர்த்தலும் ஜீவனுமான கர்த்தரை கண்டடைய நம்மோடு உறவாடுகிற தேவனை கண்டடைய நம்மோடு பேசுகிற தேவனை கண்டடைய நம்மை பேசொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனை கண்டடைய தேவன் நீங்க உதவி செய்யும்படியா சொல்லிக்கோ. எங்களுக்கு உதவி செய்தீங்க ராஜா. இப்படியா இந்த பாடல்களும் படிக்கத்தாவே நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் பின்மாற்றங்கள் சோர்வுகள் அதைரியங்கள் பலவீனங்கள் குறைவுகள் தேவைகள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றும்

செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த 9 மாதங்கள் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 10 மாதம் தேங்க்ஸ் கிவிங் மந்திலும் எங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி கோடி கோடி நன்றிகளையும் கோடி கோடி சோத்திரங்களை கோடி கோடி துதிகளையும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நன்றி செலுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்தி உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காய், கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்காய், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்காய், ஒவ்வொருவரும் ஆதி அன்புக்குள்ளே திரும்ப, ஒவ்வொருவரும் கர்த்தரை பின்பற்ற, ஒவ்வொருவரும் கர்த்தரை சேவிக்க, ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக கனி கொடுக்க, தேவனுடைய திட்டம் அதுவாயிருக்கிறது. ஒவ்வொரு கெட்டு போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேணும் என்று விரும்புகிற தேவனாயின் இருக்கிறபடினாலே உம்முடைய விருப்பம் எல்லாவுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட, நீ ஆபிரகாமை போல சகல ஜனங்களிலும் ஆண்டவரே சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தருடைய சமூகத்திலே சர்வ பூமியும் சகல ஜனங்களும் சகல தேசங்களும் சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரரும் சகல கோத்திரத்தாரும் மாமிசமான யாபேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ரட்சிப்பை கண்டடைய, நித்திய ஜீவனை கண்டடைய, தெய்வீக ஆரோக்கியத்தை கண்டடைய, ஆசீர்வாதத்தை கண்டடைய, நன்மையும் கிருமையும் பின்தொடர தேவனுடைய அறுவடையோ மிகுதி எஜமானனை வேலையாட்டு எழுப்பி அனுப்பும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மிகுதியான அறுவடையில தேவனே மிகுதி திரள்தல்லா ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே சுவிசேஷத்தினாலே மீட்கப்பட, சத்தியத்தினாலே மீட்கப்பட, சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள், சத்தியத்தை கை கொள்றவர்கள், சத்தியத்தை கேட்கிறவர்கள், சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்க தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிகளையும் கோடி கோடி சோத்திரங்களையும் கோடி கோடி துதிகளையும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சங்கம மூலியங்கள், கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள், பிரேஸ் எஃப்எம் மூலியங்கள், பிரேயர் எஃப்எம் மூலியங்கள், மியூசிக் எஃப்எம் மூலியங்கள், யூதா எஃப்எம் மூலியங்கள், ஆமியன் எஃப்எம் மூலியங்கள், வலிமை நாளைகள் மூலியங்கள், ஏஞ்சல் டிவி

ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வாரிநாத ஊழியங்கள், புதுவாழ் ஊழியங்கள், கெத்செமனே ஊழியங்கள், ஜீவோலி ஊழியங்கள், மெய்யான் ஒளி ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், இன்னுமாய் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட இயேசப்பா, எல்லா ஊழியங்களையும் பேர் பேராய் மேசியா ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, கெத்செமனே ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், மணவாட்டி ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நமக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய், ஊழியக்காரிகளுக்காய், பரிசுத்தவான்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒருமித்து ஏகமாய் நாம் தேவ நாமத்தை உயர்த்த நமக்குள் ஐக்கியம் அன்பு ஒருவன வேக சிந்தை பரிசுத்தம் பக்தி தேவ கிருபை தேவ மகிமை தேவ காருண்ய தேவாவியான வழிநடத்தல் தேவனுடைய சத்துவத்தின் பலமே நிழலின் பிரசன்னத்தின் மகிமை நிரப்ப தேவனை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வல்லமையில் பெரியவர், யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர் ஆண்டவரே, நம்முடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் நிரப்ப ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு

கர்த்தாவே, உடைய நல்ல ஆவியான சொம்மையான வழியை நடத்த தேவனே, உடைய வழி நடத்தலுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஸ்தோதரிக்கிறோம் ஐயா. உடைய ஆரோக்கிய சட்டுகளுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே.

with testers, Ubukodukum, under Vancouver, Ubukodukum, New Brunswick, Ubukodukum, Winnipeg, Ubukodukum, Prince Edward Island, Ubukodukum, Newfoundland, Ubukodukum, Edmonton, Ubukodukum, Saskatchewan, Ubukodukum, Minitoba, Ubukodukum, Kathore Samuatle, Janangal, Yavarin, Kathore, Suvikum, Buddy Kathore, Tolukulum, Buddy Kathore, Ara, the Kumbadi, Kathore, Mime Paditum, Buddy Kathore, Giganam, Salutum, Buddy Bahime, Salutum, Buddy Pugal. செலுத்தும்படி லட்சணியமும் வல்லமையும் ஜனங்களை சூழ்ந்து கொள்ளும்படி ரட்சிப்பின் அதிபதி ஆகிய உலக ரட்சகராகிய உலகத்தின் பாவத்தின் சுமந்து தீட்டவர்

கோத்திரத்தார், ஆண்டவர் எல்லோரும் உண்மை பின்பற்ற உண்மை சேவிக்க உண்மை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம். மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று சொல்லி இருக்கிறீங்க.

காணமை தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். பூமி அனைத்திலும் அதி உன்னதமான தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவா தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவா ஈரையுமே நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவா நீசியுமே நன்றியோடு துதிக்கிறோம். செய்யக்கூடிய மே நன்றியோடு துதி

எல்லாம் பார்த்து கொள்ளுற யெகோவா ஈராய்ந்திருந்த நடத்துக்கு தவம் ராஜ்ய பணி அழியாத அசைவில்லாத நித்திய ராஜ்ய பணி சுவிசேஷ பணி எழுப்புதலால் தேசங்கள் நிரப்பப்பட காலங்கள் நூத பட்டணங்கள் கர்த்தருக்கு சொந்தமாக்க தெய்வ மகிமைக்குள்ளே ஜனங்கள் வாழ்ந்து கனி கொடுக்க தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஐஸ்வர்யவான்கள் தேச தலைவர்கள் எஜமான்கள் வேலையாட்கள் சிறு பிள்ளைகள் பச்சிளம் குழந்தைகள் பாலுண்ணும் குழந்தைகள் பெரிய

0: ஆமீன் ஆமீன். இந்த 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2ஆம் தேதி ஆனி மாதம் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. புதிய நாளுக்கான வசனம், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமீன். யாக்கோபு 5:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு யோசுவா 17, ஏசாயா 23 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 3:4-5 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீங்க, விசுவாசிக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். வருஷத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்கப்படுகின்ற அந்த வயலை வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் ஜபங்களுக்கு ஊடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையோடு ஊழியர் சத்தியவேத திருச்சி பயிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இலங்கையில் உலக நாடுகள் ஜபங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் தி லார்ட். அம்மா,
1: சர்வ வல்லமுள்ள தகப்பனே, இரக்கங்களின் தேவனே, மக்கு சூத்திரம் ஐயா ராஜா, அப்பா உம்மை விட்டு தூரம் போற ஆண்டவரே தேவனே, அந்த இளைய குமாரன் ஆண்டவரே திரும்பி வந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அவன் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வீட்டிலே சேர்த்து கொண்ட உம்முடைய மாபெரும் அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். எங்கள் கண்மலையும் எங்கள் முன்பெருமாய் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாயிருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, ஏதோ உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் சபைகள் ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள், எங்கள் தேசங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா. தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு பிரியமானதை எங்களுக்கு செய்ய நீர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் நல்ல தகப்பனப்பா ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த விளையே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, கல்வாரின் அன்பேனையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன், சேர்ப்பீதே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோடாத்து மசரிடம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து தோடி வந்தேன். கழுவமும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமின்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் முட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். சுயமின்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் முட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கரை நீ கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஹாலேலூயா. ஆண்டவரே தேவனே, மனுஷன் முகத்தை பாக்குறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன் ஐயா. ராஜா ஆண்டவரே தேவனே, எமக்கு சோத்திரம் ஐயா. நீர் உங்கள் உள்ளிந்திரியங்களை ஆண்டவரே அறிந்திருக்கிறீர், கை கொள்ளும்படி கேட்கிறோம் ராஜா. தகப்பனே ஆண்டவராய் கர்த்தாவே, எங்களை வழி நடத்தும் ஐயா. எங்களை மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எப்பொழுதும் வழி இதுதான் வழி இதுதான் என்பது மட்டுமல்ல ராஜா, எங்களை உம்முடைய பாதையிலே வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கேட்டுக்கு போன்ற வாசல் ஆண்டவரே விரிவானது ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடக்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே உம்முடைய வழியில் எப்பொழுதும் நடக்க உமக்கு பயந்து நடக்க ஆண்டவரே உம்முடைய ஞானத்திலே நடக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. எப்பொழுதும் எங்களை உணர்த்தும், எங்களை போதியும், எங்களை வழி நடத்தும் ஐயா ஆண்டவரே. எங்களுடைய நாவிலே ஆண்டவரே தேவனே அப்பா ஜீவனும் மரணமும் உண்டு ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஜீவனை பேச ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய நன்மைகளை பேச நீர் எப்பொழுதும் எங்களுக்கு கற்றுத்தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பேசுவதற்கு முன்பாக அல்ல ராஜா, நல்ல மாந்தையும் பேசாதபடி எங்கள் நாவுக்கு காவல் வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஹாலேலூயா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. ஹாலேலூயா. ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நிறைய எங்களுடைய நோக்கம் எங்கள் ஆண்டவரே தேவனே உம்மை அறிந்த நாள் முதல் நிறைய எங்களுடைய ஜீவன் நிறைய எங்களுடைய வாழ்வு நிறைய எங்களுக்கு அடைக்கலம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். எங்கள் ஆத்துமாவை பாதாளத்தின் ஆண்டவரே குழியிலிருந்து எங்களை தப்புவித்திரப்பா ராஜா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவராகி தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே நாங்கள் அக்கிரம சிந்த கொண்டிருந்தோமானால் தேவரீர் நீர் அதை கவனிக்க மாட்டீரோ ராஜா. ஆண்டவரே தேவனே அக்கிரம சிந்தைகள் எங்களுக்கு குடிகொள்ளாதபடி ஆண்டவரே நிறங்களை காத்து கொள்ளும். எங்கள் சிந்தைகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்க எங்களுக்கு கிருபதாரும் தகப்பனே. எங்களை ஆவியானவரே எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. ஹாலேலூயா. தகப்பனே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே தயகேட்டு உன் பாதம் வந்தேன், எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன். திருவா பதில் தாருமே, எந்தன் கோட்டையும் எந்தன் தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன், திருவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாடு அருள் செய்யுமே, கர்த்தாவே உன் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாடு அருள் செய்யுமே, கர்த்தாவே வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், திருவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், திருவா பதில் தாருமே. நம்பிக்கையும் இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடுமென் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன், திருவா பதில் தாருமே. ஹாலேலூயா. ஆண்டவரே அப்பாவுமை ஆராதிக்கிறோம், ஆண்டவரேமை சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பாவுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். நீர் அழைத்தவர், உண்மை உள்ளவர் அப்பா ராஜா. ஆண்டவரே ஆறு இக்கட்டுகளுக்கு விடுதலை ஆக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, நன்மையும் கிருபையும் மாத்திரம் உங்களை பின்தொடரும் என்று சொன்னவரே, இரக்கங்களின் தேவனேயுமே துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதிசயமான காரியங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, சோத்திரத்தினால் கிருபை பெருகுமன் சொன்னீரே ஐயா ராஜா. சோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா ராஜா. அவர்களை உன்னை ஸ்தோத்தரியாமல் ஆண்டவரே தங்கள் சிந்தைகளிலே வீணரானார்கள் சொல்லிவேதம் சொல்லுகிறதப்பா. ஐயாமை சோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோமே. ஆவியானவரே எங்களை வழி நடத்து வீராக ராஜா. எங்கள் ஆவியானவரே எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்து வீராக ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாரத தருவேன் சொல்லு தேவனே. அப்பா எல்லா காரியங்களையும் நாங்கள் இழைப்பாரங்களை கிருவதாரும் ஐயா, இரக்கம் தாரும் ஐயா. எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சபைகளை ஆண்டவரே, எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே ராஜா, அவர்களுக்கு நன்மை செய்யும் ஐயா, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை தூக்கி விடும் ஆண்டவரே. தேவனே அப்பா பிதாவே, உண்மைக்கு பிரியமாய் நடந்தால் சத்ருக்களும் சமாதானம் ஆகும்படி செய்வேன்னு சொல்லி வாக்களித்த தேவனே, உமக்கு எப்பொழுதும் பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. ஆண்டவரே வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறவாதற்கு முன்பாக அதை அறிந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே என் வாய்க்கு நீர் காவல் வையும் ஐயா, என் நாவுக்கு நீர் காவல் வையும் ஐயா. சத்திய தேவன் என் நாவிலே இருப்பீராக ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. ஹாலேலூயா. ஓர பகரதுரு வர வர பக்கரவனி. ஹாலேலூயா. ஆண்டவரே மொக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. தகப்பனே மொக்கு சூத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உம்முடைய கிருபை மேலானதப்பா, ஜீவனை பார்க்கிற உம்முடைய கிருபை மேலானதப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபி எங்கள் மத்தியிலே ஊற்றும் ஐயா, எங்கள் குடும்பத்தில ஊற்றும், எங்கள் திருச்சபையில ஊற்றும் ஐயா. உண்மை அறியாத ஜனங்கள் மத்தியில ஊற்றுவீராக ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. உம் கிருபை என்னோடு இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையேனே. உம் கிருபை என்னோடு இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையேனே. அதிகாலையிலும் கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றதே, புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றதே. நான் நிற்கிறதும் உங்க கிருபைதானே, நான் வாழ்கிறதும் உங்க கிருபைதானே, சிவனோடு இருக்கிறதும் உங்க கிருபைதானே, என் பலன் எல்லாம் உங்க கிருபைதானே. கிருபையே கிருபையே கிருபையே எல்லாம் கிருபையே, கிருபையே கிருபையே கிருபையே எல்லாம் கிருபையே. பிளவின நேரங்களிலும் கிருபையே, எந்த பிளவீனன் நீக்கி பலன் தருகின்றதே. பிளவின நேரங்களிலும் கிருபையே, எந்த பிளவீனன் நீக்கி பலன் தருகின்றதே. நடக்க முடியாமல் தடுமாறி நிற்கும் போது என்னை தோளில் சுமந்து செல்லுகின்ற கிருபை அது, என்னை தோளில் சுமந்து செல்லுகின்ற கிருபை அது. நான் நிற்கிறதும் உங்க கிருபைதானே, நான் வாழ்கிறதும் உங்க கிருபைதானே, சிவனோடு இருக்கிறதும் உங்க கிருபைதானே, எந்த பலன் எல்லாம் உங்க கிருபைதானே. கிருபையே கிருபையே கிருபையே எல்லாம் கிருபையே. ஆண்டவரே, உம்முடைய கிருபாசன தண்டையில நிற்கிறோம் அப்பா ராஜா, உம்முடைய வல்லமை விளங்கும் ஆகாயத்தை பார்த்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரம் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவர். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கிறவர். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு சொன்னீரையா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவனே. அப்பா பிதாவே ராஜாங்களை பெருக்கமடைய பண்ணுகிற தேவன் நீங்கள் தானே அப்பா. எழுந்து பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உதிக்கிற உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹாலேலூயா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆறுதல் தருகிறவரே, விடுதலை தருகிறவரே, விண்ணப்பங்களை கேட்கிறவரே, மகிமையின் ஆண்டவரே, கிருபையின் ஆண்டவரே, இரக்கங்களின் ஆண்டவரே, நம் தேவைகளை சந்திக்கிறவரே, தடைகளை நீக்கி போடுகிறவரே, மகாதேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிங்கள். ஹாலேலூயா ஹாலேலூயா, அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஹாலேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா, மன உருக்கம் உள்ளவரே, மாறாத தேவனே, அற்புதமான தேவனே, ஆறுதல் தருகின்ற தேவனே, இக்கட்டில் துணியான தேவனே, ஈடு இணை இல்லாதவரே, உயர்த்துகிறோம் உன்னத தேவனே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்கள் ஆண்டவரே, எங்கள் அப்பா பிதாவே, ஆறுதலின் தெய்வமே, அற்புதமானவரே, விடுதலை தருகிறவரே, விண்ணப்பங்களை கேட்கின்றவரே, வேண்டுதல்களை கேட்கின்றவரே, நமக்கு பதில் தருகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். மகாதேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு தேவனே, உம்மை துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுடைய தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ஆறுதலின் தேவனே, அற்புதங்களை செய்கிறவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அற்புதமானவரே, ஹாலேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரே தேவனே, என்னத்தை கண்டடைந்தான் ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா ஆண்டவரே, தகப்பன் ஆவதற்கு எந்த வித ஏதும் இல்லாத இருந்தாலும் கூட ஆண்டவரே, தன் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தாலும் கூட ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து உமக்கு மகிமையை செலுத்தி ஐயா. ஆண்டவரே தேவனே, செத்து போன சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவரே, அநேக ஜாதிகளுக்கு அவன் தகப்பனானான் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதமானவரே, நிறையங்களுடைய ஆண்டவர் ஆண்டவரே தேவனே, நிறையங்கள் ஆண்டவர், நிறையங்களுடைய ஆண்டவர், நிறையங்கள் தகப்பன் அப்பா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். தகப்பன் கூட தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்துடுவாரோ உன்னை வெறுத்துடுவாரோ, மறந்துடுவாரோ உன்னை வெறுத்துடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லையே, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லையே, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஹாலேலூயா. நம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. அநேக நேரங்களிலே நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம் ஐயா. ஆண்டவரே, அன்றைக்கு பேதுரு காற்றையும் கடலையும் ஆண்டவரே சீற்றத்தையும் பார்த்து ஐயா ராஜா ஆண்டவரே பயந்து போய் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே கூட அவனை தூக்கி எடுத்திரப்பா. நம்முடைய ஜனங்கள் ஆண்டவர் ஆகிய தகப்பனே ராஜா சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே பயந்திருக்கின்ற வேளையிலும் என் ஆவியானவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்களித்து எங்களை தூக்கி விடுகிற தகப்பன் நீங்க தான் ஐயா. நீங்க தான் எங்களை ஆண்டவரப்பா. ஆண்டவரே நீங்கள் எங்கள் தேவன் ஐயா ராஜா. உன்னதமானவருடைய மரம் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறோம். நான் கர்த்தரை நோக்கி நீரங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீரங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம். அவர்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பு வைக்கிறவர். அவர் தமது சிறுகளாலே எங்களை மூடுகிறவர். ஹாலேலூயா. இயேசப்பா உம்முடைய சிட்டங்களின் கீழே ஆண்டவரே மறைவாய் வந்த எங்களுக்கு நிறைவான பலன் உண்டாவதாக ராஜா. ஹாலேலூயா. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. ஹாலேலூயா. ஆண்டவரே எத்தனை வார்த்தைகள் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா ராஜா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னீரையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் ஆண்டவரே தேவனே என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருகிற கதை சொல்லுகிறீரப்பா ராஜா. உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் என்று சொன்னீரையா. ஆண்டவரே நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் உடங்கொண்டு பெருகுவாய் என்று சொன்னீரையா ராஜா. உன் பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே பாழாய் கிடந்ததை மறுபடி கட்டுகிறவர்கள் சொன்னீரே ஐயா ராஜா. ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் திருச்சபைகளே ஐயா ராஜா கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வெப்பியன்னு சொன்னீரே ஐயா ராஜா. நாங்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வெப்பியன்னு சொன்னீரே ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓ ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. ஹாலேலூயா. தகப்பனே தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம்

ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா ஆபிரகாம் தோண்டின துறவுகளை ஆண்டவரே அப்பா சத்துரு தூர்த்து போட்டாலும் ஆண்டவரே ஈசாக்கு அதை தோண்டி எடுத்தான் ஐயா. ஏசேக்கு சித்தினா ஆண்டவரே தேவனே இன்றோடு முழிந்து விட்டதப்பா. ரெகோபோ தொடங்கி விட்டதப்பா ராஜா. உம்முடைய வார்த்தை தான் எங்களுடைய உணவப்பா ராஜா. இறைமையா சொன்னது போல உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நாங்கள் கொண்டோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆறிக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, இழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம். விண்ணப்பத்தின் தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். விடுதலையின் தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தலையை உயர்த்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். கீர்த்தியும் புரட்சியுமா வைக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை பெருக பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மாம்சமான தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் தேவனே உம்மை துதிக்கிறோம். மகிமை உள்ள தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தராகிய தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெக்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். மறந்துடுவாரோ உன்னை வெறுத்துடுவாரோ, மறந்துடுவாரோ உன்னை வெறுத்துடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம். ரோமர்களது நிருபம் 3 அதிகாரம். ஹாலேலூயா. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்தினர் மிகுதியா இருக்கிறது? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? ஹாலேலூயா. இந்த வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே சகபனே எங்களிடத்தில் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகள் ஒப்புவிக்கப்பட்டது. நாங்கள் விசேஷித்த மேன்மை உள்ளவர்களை பாராச்சா. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? ஹாலேலூயா. எங்களுடைய அவிசுவாசம் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை மாற்றாத அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. ஆண்டவரிடத்திலே நாங்கள் விசுவாசிப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் வாயை திறந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா. அவிசுவாசம் பொல்லாங்கானது. ஹாலேலூயா. பொல்லாததை அந்த அவிசுவாசம் நடப்பிக்கும். ஹாலேலூயா. ஆண்டவரே அவிசுவாசம் என்கின்ற ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, அந்த முள் எங்களை ஆண்டவரே எங்கள் ஆவியிலிருந்து எடுத்து போடப்பட விடமா செவிக்கிறோம். கர்த்தாவி உமை விசுவாசிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே முக்கு சூத்திரம். உம்முடைய உண்மை பெரியதப்பா. நீர் கொடுத்த வாக்கு தத்தம் ஆண்டவரே அப்பா தகப்பனே உண்மை உள்ளதப்பா ஆண்டவரே. அது பொய்யுறியாத தேவனையா, 100க்கு 100 உண்மை உள்ள தேவனையா ராஜா. தகப்பனே என் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறோம், உம்முடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோம். நீர் சொன்னது சொன்னதுதானப்பா ராஜா. ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த நாளிலே உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக, ஆண்டவரே கூடியிருக்கிற பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இலங்கைய மறவாதே மையா. ஆண்டவரே இலங்கை தேசத்திலே இருக்கின்ற ஆண்டவரே கசப்புகள், ஆண்டவரே கொலவெறிகளின் ஆவிகள், ஆண்டவரே தேவனே ஒருவருக்கொருவர் இருக்கின்ற பகைகள் இயேசுவின் நாமத்தினால் வேரோட பிடுங்கி ஆண்டவரே அப்புறப்படுத்துகிறோம். அரசியல்வாதிகளை விசேஷமாக உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். புத்த பிக்குகள், இராணுவங்கள், போலீஸ்காரர்கள் ஐயா தேவனே தகப்பனே, ஆளுகிறவனுடைய தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். எங்களுடைய நியாயங்கள் ஐயா கர்த்தராலே தீரும். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே சேமம் வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதல் வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தீமையான ஜனங்கள், தீமையை

0: பேசுகிறவர்கள் கிமிய நடப்பிக்கிறவர்கள் ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, பகைகள் ஆண்டவரே தேவனே, கசப்புகள் ஆண்டவரே, வன்மங்கள் ஆண்டவரே, கொலவெறிகளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வேரோட புடுங்கி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவராகி தேவனே முக்கு சோத்திர ஐயா ராஜா, தீமைகளை பார்க்காத சுத்த கண்ணரே, எங்கள் தேசத்துக்கு ஒரு நலத்தை கொண்டு வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம். எஸ்தர் ராஜாதி சொன்னது போல எங்கள் ஜனத்திற்கு வருகின்ற குறைவுகளை ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆண்டவரை கேட்போம், எப்படி நாங்கள் பார்ப்போம். தகப்பனே எங்கள் தேசத்தை நினைவு கூறும்படி செபிக்கிறோம். நம்முடைய கரத்தை தேசத்தின் மேல் வையும் ஐயா. அப்பொழுது எங்கள் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். எங்கே பாவங்கள் பெறுகிறதோ அங்கே கிருபை பெருகும் ஐயா. கிருபையை ஊற்றும்படி செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. எதை சிந்தித்தாலும் எதை பேசினாலும் ஆண்டவரே தேவனே உமக்கு பயந்து ஆண்டவரே காரியங்களை செய்ய நீர் கிருபையாயிரும். எங்களை நீர் ஒரு ஜனக்கூட்டமாய் மாற்றுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை துதித்து உயர்த்தி வழி நடத்தினீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆமே அந்த துதிகளை துதி பலிகளை பெற்றுக்கொண்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு இவங்களோடு வழி நடத்தினீர்கள். பாடல்களோடு வழி நடத்தி ஆசீர்வித்து உங்களையும் கர்த்தருடைய ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவித்து கொண்டு போக்கிலும் வரத்திலும் ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen. நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் காலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் இன்று 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2ஆம் தேதி ஆனி மாதம் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02 இப்பொழுது முதல் 10:00 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் பலசுவை நிகழ்ச்சி, இன்றைய நாளும் வார்த்தைகளின் வெளிச்சம் ஆக இருக்கும். ஊழியர்கள் இணைந்து வழி நடத்துவார்கள். சௌரன் மகேந்திரன் ஐயா அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக 24 மணித்தி அளவும் இணைந்து கேட்க முடியும். நேரடி ஒலிபரப்புகளையும் அதே வேளையிலே மறு ஒலிபரப்பையும் கேட்க முடியும். அந்த வகையில் இணைந்திருங்கள். இன்றைய நாளுக்கான வசனம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மொத்தம் ஜெயங்கொள்கிறவராக இருக்கிறோமே என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆமேன். ரோமர் 8:37 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்த்தரை நாங்கள் தெரிந்து கொள்வோம், அவர் மூலம் நாங்கள் ஜெயம் பெறுகிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நிறாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 19, ஏசாயா 25 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து இவரையர் 8, 9 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்று நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளையில் இணைந்திருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகால வேளையில் எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், ஜூமில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையில் எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்தும் சௌரன் டொனால்டு அவர்கள் மன்னிக்க வேண்டும், சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறாங்க. மாலை வேளையில் இரவு வேளையில் எங்களுடன் சௌரி தயா அவர்கள் பவனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இணைகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சௌரி ஜானட் டாலி அவர்கள் இன்றைய நாளில் ஜூமில் இணைந்திருக்கிறார்கள். அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சகோதரி ஜானட்டையும் குடும்பத்தாரையும் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிய நாளை புதிய ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேலையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா,
0: பிரைஸ் லோட்டனா.
1: ஆமேன். நீங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டிய நான் குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாளை இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்தில நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளே நாங்கள் காயப்பட்ட இயேசு யோபுவை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். யோபு முதலாவது அதிகாரத்திலே அங்கு ஊர் தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோமனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாமே அவனிடத்திலே நல்ல காரியம் இருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அங்க யோபு 38-39 அதிகாரத்துக்கு வரும்போது தேவன் தம்முடைய மாபெரும் வல்லமையை ஞானத்தை அங்கு சிறிதளவு அங்கு யோபுக்கு வெளிப்படுத்துறதை காணக்கூடியதா இருக்கிறது. 38:2 சொல்லுகிற அரிய கட்டி கொள்ள என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த நிலைமையிலே யோபு எந்த இடத்திலே இருக்கிறார், எப்படி ஆண்டவர் வெளிப்படுறார் என்றால் அங்கு பாருங்கள், எல்லாமே இழந்த நிலையில யோபு இருக்கும்போது அங்கு யோவான் 10:10 திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோவுக்குள்ளே வந்தவன் அவன் யோவுடைய சொத்துடமைய திருடினான், பிள்ளைகளை கொன்றான், மிகுதி எல்லாம் அழிச்சான். இப்படிப்பட்ட நிலைமையிலே எங்களான் யோபு அங்கு நான் தேவனுக்கு விரோதமா ஒன்று செய்யவில்லையே என்று சொல்லுகிறார். அந்த யோபுடைய நண்பர் என்ன சொல்லுகிறார், உன் இளவயது பாவம் தேவனிடத்திலே மன்னிப்பை கேள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய வெளிப்பாடு 40 அதிகாரத்திலே வெளிப்படுகிறது. யோபு 40:6-7 அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார், இப்பொழுது புருஷனை போல் அரகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 10 அதிகாரத்திலே அங்கு சொல்லுற, இப்பொழுது நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தை உள்ளவர்களை தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமை உள்ளவன் எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கன் அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. நீ அவைகளை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு. அப்பொழுது உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோகுவோடு வாக்குவாதம் செய்தவர்கள் அவனை துன்புறுத்தினவர்களுக்கு என்ன காரணம் இதற்கு என்று யோவுக்கு அப்பொழுது புரியவில்லை. அங்கு ஆண்டவர் அவருக்கு புரிய வைக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. யோவுக்கு நடந்தது என்னென்றால், சத்துருவோடு எதிர்த்து போராடவில்லை என்பதை அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்று யோவு 40 அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் யாக்கோபு 4:7 பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்போது ஓடி போவான். ஏனென்றால் யோபுக்குள்ளே எல்லாம் நல்லதா இருந்தது, ஆனா ஒரு யுத்த வீரனாய் அவன் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அவனுக்கு வியாதி, அவனுக்கு எல்லாமே அங்கு பாதகமான சூழ்நிலையில அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் தாழ்த்தி விட்டு மிதித்து விட்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாங்க பார்க்கிறோம். இப்படித்தான் கற்பங்களையும் தேவர்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம் தந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இந்திய நாக்கள்ல இருக்கிறது. இந்திய நாக்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆயின் சரி மற்ற எல்லாருக்கும் இன்றைய நாட்களில் வியாதிகள் வேதனைகள் அதிகமாய் பெருகி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் எல்லாத்திலும் நல்லா இருக்கிறோமே என்று சொல்லுகிறதை நான் காணக்கூடியதா இருக்கிறது. ஆனா அந்த யோபுக்கு சொல்லுகிற மாதிரி எல்லாரும் நாங்களை அறகட்டி கொண்டு அவருடைய தேவனுடைய மகத்துவத்தை அணிந்து கொண்டு அவருடைய மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு சத்துருவை நாங்கள் மிதித்து போட வேண்டும், கட்டி போட வேண்டும். அப்பொழுது உன் வலது கை ரட்சிப்பை உண்டு பண்ணும், அப்பொழுது உன்னை புகழுவேன் என்று ஆண்டவர் கர்த்தர் அங்கு யோபுக்கு சொல்லுகிறார். அப்படித்தான் நாங்களும் இன்றைக்கு இந்த யோபு ஆண்டவரால் அங்கு சத்ருவை எப்படி வெல்ல வேண்டும் என்று ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 6:13 ஆகிய தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலதையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு யோபு அங்கு தரித்து கொள் இதெல்லாவற்றையும் தரித்து கொள் என்று சொன்னவர் இன்றைக்கு அந்த சத்தியம் என்னும் அறக்கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய் நீதி என்னும் மாக்க வசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஆயத்தம் என்னும் பாதரட்சையிலே கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி வஸ்திரங்கள் எல்லாம் அவிந்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கிரீடத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ரட்சணியம் என்னும் தலைச்சீரா வேத வசனம் என்னும் ஆவியின் பத்தியம் இவைகள் எல்லாம் நாங்கள் தரித்து கொண்டு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறவர்களை போல நாங்கள் சத்துருவை எதிர்த்து நிற்க வேண்டும். நாங்கள் ஒரு எதிராளியை எதிர்த்து நிற்போமானா சிரிச்சு கொண்டு எதிர்த்து நிற்க மாட்டோம், நாங்கள் கோபப்பட்டு தான் எதிர்த்து நிற்போம். அதே போல சத்துருவை நாங்கள் எதிர்த்து நின்று போராடி ஜெயமடுக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மகன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அங்கு ஜோபே நாங்கள் ஒன்றில் இருந்து வாசிச்சு கொண்டு வருவோமா இருந்தால் 40வது அதிகாரத்திலே கர்த்தர் அவருக்கு வெளிப்பாடான ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு? நீ இத்தனையும் செய்கிறா, நீ உத்தமன் தான், உண்மைதான், சன்மாக்கன் தான், நீ உண்மைதான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எழுந்து போராட வேணும், அதைய கட்டி கொண்டு என்னுடைய மகத்துவத்தை மகிமையும் நீ தரித்து கொண்டு நீ இவைகள் பெருமை உள்ளவன், நகந்தை உள்ளவன், இவர்களுக்குள்ளே மனுஷன் அல்ல, இவர்களுக்குள்ளே மனுஷனுக்குள்ளே என்றாலும் அந்த சத்துரு தான் பிசுவாசு தான் அங்கு கிரிய செய்கிற காரியமாயிருக்கிறது. ஆகவே நீ போராடி ஜெயம் எடுக்கும், அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் அவனுக்கு ஆசீர்வாதம் ரெட்டிப்பானதாயிருக்கிறது. அத்தனை நாளும் அங்கு சத்துரு உபத்திரப்படுத்தினார், அந்த உபத்திரத்தின் மத்தியிலே இருந்து வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் தலையிட்ட போது அவனுக்கு அந்த ஆலோசனை வந்த போது அவன் எதிர்த்து நின்றான். பின்பாடு இரட்டணத்தியாய் அவனுக்கு பதில் வந்தது என்று சொல்லி ஆசீர்வாதம் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாளும் அப்படித்தான் இன்றைக்கு அநேக காரியங்கள் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு சேதப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று செய்யவில்லையே, ஏன் எனக்கு இப்படி வியாதி, நான் ஒரு கஷ்டத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லையே, ஏன் இந்த வியாதி என்று சொல்லி கேள்வி கேட்க கூடியதாய் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதிர்த்து போராடவும் வேண்டும், எல்லாவற்றையும் செய்தாலும் நாங்கள் எதிர்த்து போராட வேண்டும். ஏனென்றால் கடைசி நாட்களிலே அழைக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூவரும் தேவனோடு ஆளுக செய்ய போகிறோம். அவரோடு நாங்கள் யுத்தம் பண்ணினாத்தான் இந்த பூமியிலே நாங்கள் இயேசு நாமத்தை வைத்து கொண்டு யுத்தம் பண்ணினாத்தான் நாங்கள் அதிலே ஜெயம் பெற முடியும். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இந்திய நாட்களிலே இந்த திருடனுடைய வல்லமைகள் அங்கு கொல்லுகிறவனுடைய வல்லமைகள் அழிக்கிறவனுடைய வல்லமைகள் அதிகமாய் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நாமே எங்கள் ஜெபங்களை கேட்டு சகல பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் தான் அவரை அறிந்திருக்கிறோம். ஆகவே பாஸ்டர் அவர்கள் நீங்கள் இந்த இயேசு நாமத்திலே இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஜெயமட்டுக்க கூடியது அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே. அந்த விசுவாசம் ரெண்டு வகையில கிரியை செய்கிறது.
2: உண்டு. விசுவாசம் கனியாயும் இருக்கிறது, விசுவாசம் ஆவியாயும் இருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் தான் இந்திய நாட்களில் முக்கியமாயிருக்கிறது. அதிலிருந்து அந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசமானது கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் உம்முடைய வசனத்தை அவர்களுடைய இருதயத்துல சேர்த்து கொள்ள, கடுகளவு விசுவாசத்தை சேர்த்து விட்டால் அந்த மலைகளுக்கு கட்டளையிட முடியும். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தின் அளவை வேதாகமத்தை தியானிப்பதன் மூலமாக, அதை மெடிடேட் பண்ணுவதன் மூலமாக அந்த விசுவாசத்தின் அளவை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கூட்டி கொடுப்பீராக. அந்த விசுவாசத்தின் வசனங்களுக்கூடாக எப்படி இயேசு வெற்றி சிறந்தாரோ, அந்த பிசாசு சோதித்த பொழுது அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். எங்களோடு இருக்கிறவர், இந்த உலகத்தை வெற்றி சிறந்தவர், சாத்தானையும் மரணத்தையும், மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தம்முடைய மரணத்தினால வெற்றி சிறந்து எங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்வை தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நாங்கள் இயேசு எப்படி வெற்றி சிறந்தாரோ நாங்களும் அதே விதமாக வெற்றி சிறக்க உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ள, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இந்த கடைசி காலத்துல ஜாக்கிரதையாக இருந்து கருத்தாக ஜெபித்து பரிசுத்த ஆவிக்களை ஜெபம் பண்ண எங்களுக்கு நேரங்கள், எங்களுடைய பரிசுத்த ஆவிகள் ஜெபம் பண்ற அனுபவத்தை கொடுப்பீராக. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேரிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. நீர் எங்களோடு இருக்கிற தேவன், எங்களுக்கு எல்லாம் வாசம் செய்கிற தேவன், உம்முடைய வசனம் எங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் நாங்கள் சேர்த்து வைத்து அந்த வசனத்தை கூடாக ரட்சணியம் என்னும் தலைச்சிராயை நாங்கள் அணிந்தவர்களாக, சத்தியம் என்னும் அரைக்கையை அணிந்தவர்களாக, நீதி என்னும் மார்பு அணிந்தவர்களாக, சமாதானம் என்னும் பாதரட்சி அணிந்தவர்களாக, ஆவியின் பட்டயத்தை விசுவாசம் என்னும் கேடகத்தை அணிந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ, அந்த வார்த்தையினாலே அந்த பிசாசை எதிர்த்து நிற்க நீர் எப்படி வெற்றி சிறந்தீரோ, அதே வசனங்களை, அதே போன்ற வசனங்களை எந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பாவித்து தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொள்ளாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொண்டிருக்கிறீர். அந்த தெளிந்த புத்தி கூடாக நாங்கள் வெற்றி சிறக்க ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி. யோசுவா நீர் சொன்னது சொல்லும் போது திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, இந்த நியாய பிரமாண புஸ்திரகம் உன்னுடைய இதயத்தை விட்டு விலகாதிருப்பதாக, இரவும் பகலும் அதில் தியானமாயிரு, அப்படியாக நீர் அவனுக்கு எல்லா யுத்தங்களிலேயும் வெற்றியை கொடுத்தது போல, அந்த இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை ஆசீர்வாதமான கானான் தேசத்துக்கு அழைத்து பங்கிட்டு கொடுத்தது போல, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க யோசுவாவை போல, அந்த அவருடைய வேதாகம வசனங்களில் நாங்கள் நிலைத்திருக்க, இரவும் பகலும் தியானிக்க அந்த வார்த்தைகளை கூடாக நீர் எப்படி வெற்றி சிறந்தீரோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி சிறந்து உம்முடைய ராஜ்யத்தில கவலை இல்லாத அந்த நிஜமான பரம கானான் தேசத்தில கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில ஒவ்வொருவரையும் அழைத்து செல்வீராக. இந்த காலத்தில மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், இயேசு ஒருவரே இரட்சகர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, எங்கள் ஊடாக எங்களில இயேசுவை காண ஒவ்வொரு ஊழியக்காரரும் இனி கடைசி காலங்களில உம்மை போல மாறி வாழ, உம்மை என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லிடு. அந்த நற்கிரிகைகளை நாங்கள் செய்து வாழ, உமக்கு பிரியமாக வாழ, ஜபத்தில தரித்திருக்க, உம்முடைய வசனங்களில நாங்கள் நிலைத்திருக்க ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிப்பீராக. கருத்தாக நாங்கள் ஜபிக்க துதிக்க உமக்காக ஒரு நேரத்தை பயன்படுத்த இனி வாழ்வது நாங்கள் அல்ல, இயேசு எங்களுக்குள்ள வாழ்கிறீர் என்ற ஒரு உணர்வோடு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக, கூட இருப்பீராக. பிசாசை எதிர்த்து நிற்கிறோம், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவர் உங்களை விட்டு ஓடி போவான். யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ, நிறங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக மக்கள் நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த சங்கம நித்திய ஒளிஞ்ச ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் உண்மையில உண்மை நோக்கி பார்த்து வாழ, உம்மை போல வாழ அவர்களுடைய அவர்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக இந்த ரேடியோவுக்குண்டாக, நம்முடைய வார்த்தைகளுக்கு உண்டாக கேட்கிற மக்கள் அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு ஊழியர்களும் விசுவாசிகளும் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஞானத்திற்காக யோபுவை சோதித்த பிசாசு எங்களையும் சோதிக்கும் பொழுது நீர் உம்முடைய வார்த்தைகளை கூட நீர் வெற்றி சிறந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி சிறந்த அந்த பரலோக ராஜ்யத்தில எங்களை சேர்க்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சஞ்சனனுடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இரத்த கொண்டையினால் அந்த குடும்பத்தை மூடி பாதுகாத்திருப்பீராக. உமது சிறைகளின் கீழே ஆரோக்கியமாக இருந்து வாழ கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய வார்த்தை பெலம், சிலுவையை பற்றிய உபதேசம் உலகத்தார்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, எங்களுக்கோ அது தேவ பெலமாக இருக்கிறது. அந்த பெலத்தோடு நாங்கள் சத்துருவை வெல்ல இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடும் கூட இரும். துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் நெஞ்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற உங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி செய்யும் பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய மந்தியோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
3: ஆமென். God bless you sister, God bless you everybody.
2: ஆமென், ஆமென். நாங்க டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு, பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி
2: லார்ட். நீங்க சத்ருவை எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த அறிவு எல்லாருக்குள்ளும் வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க.
4: ஆமென். நெப்பா உங்களுடையாண்டவரே, நாங்க யாவரும் உங்களை விசுவாசிப்பதற்கு தந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல ஆண்டவரே உங்களை விட எங்களை இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்ல. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களை இறுகி பிடித்து உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு எல்லாருக்குள்ளையும் ஒரு பெரிதான கிருபையை கொடுத்து அப்பா, உங்களோட பாதத்தடியில் இருந்து உங்களை உங்கண்டையில் ஆண்டவரே எங்களுக்கு தாசை வரும் பிறந்ததுங்களுக்கு நேராக நாங்க கூப்பிடும் பொழுது உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்குது அக்கா. நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி சாமி. நன்றி அப்பா. எங்களை பல படுத்துக்கள் கிறிஸ்துவினால மட்டுமே சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்குது. அனுப்படியா நன்றி ஆண்டவரே அப்பா. கடந்த நாட்களாக காத்தி வந்தீரையா. புதிய நாளை இன்றைக்கு கொடுத்து ஆண்டவரே யாவரும் உங்களை நோக்கி பார்ப்பதற்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலையும் ஒரு உங்களோட உங்களோட வெளிப்படுத்த தரிசனத்தையும் உங்களோட உள்ளங்களுக்கெல்லாம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கிறிஸ்துவின் இதே நாங்க கேட்டால் எங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறவரே மக்கு நன்றி நன்றி. ஆபத்து காலத்தில் உங்களை நீ நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீங்க அதிசயம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அதிசயம் செய்யும்படியா இருக்கிறேன் அப்பா. அப்பா வழி தப்பி போற மக்களுக்களை உங்களை அறிந்தும் அறியாம ஜீவிக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு வெளிப்படுத்தலையும் உங்களோட ஞானத்தையும் அன்பையும் அறிவையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்குள்ள உள்ள தாகத்தை அவர்கள் அறியக்கூடிய அப்பா தாகம் உள்ளவர்களை அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கிருபை நிறைந்த தகப்பனே வாக்கு தத்தம் செய்தவரே இப்பொழுது இந்த காலை நேரம் ஆண்டவரே நீங்க புதிதான கிருபையினால் யாவரையும் ரட்சித்து உங்களோட உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஜீவிப்பதற்கு எல்லா மக்களுக்களையும் ஆண்டவர் வாஞ்சையும் அப்பா அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அபிஷேகம் பண்ணினவர்கள் நீங்க ஒருபோதும் தள்ளிவிட மாட்டீர்கள் அப்பா. அதுக்காணி நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா உலகம் அங்கும் உங்களோட சத்தத்தை கேட்பதற்கான வார்த்தையால் பிரசங்கிப்பதற்கு அப்பா ஆக்களை எழுப்பி அப்பா உங்களோட விசேஷத்தை பரப்புவதற்காண்டவர் இன்னும் ஒரு வாஞ்சிய உள்ள மக்களாக இந்த வாஞ்சிய மக்களுக்கு கொடுத்து ஜெப ஆவிய கொடுத்து உங்களோட அபிஷேகத்தினால இந்த காலை நேரம் மாலையா இருந்தாலும் அப்பா எல்லா மக்களுக்கும் ஒரு புதிதான எழுப்புதலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜெப ஆவியின் மூலமாக யாரும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தப்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி அவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். யாரும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன். கத்தரை எனக்கு கேட்டரளி விசாலத்திலே வைத்தார். மனுஷரை நம்புதலும் பார்க்கலாம் கத்தரை நம்புவதற்கு மக்களுக்கு ஒரு பெரிதான கிருபையும் அன்பையும் வெளிப்படுத்தலும் கொடுத்து வழி நடத்தும்படியாக இந்த கால நேரம் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். முடிச்சேன் டைம் இல்லாதபடியா.
2: ஆமேன். ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிச்சை கத்தனங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். ஆமே
4: ஆமே ஆமே. God bless.
2: நாங்க தயா பிரதர் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: நீங்கள் எங்கள் தேசத்திலே துன்மாக்கா ஜீவிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த துன்மாக்க ஆவி இந்த மனுஷர்களை விட்டு வெளியேற அந்த துன்மாக்கத்தினாலே கொலைகள் கொள்ளைகள் பிரிவினைகள் எத்தனையோ கொண்டு வருகிறது. இதிலிருந்து விடுதலையாக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
5: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தே அப்பா. பிதாவே மட்டு நேரம் நீங்க கண்மணி போல பாதுகாத்ததுக்கு நன்றி அப்பா. தந்தையே ஒரு விஷயப்பா என்ன மன்னித்து கழுவி சுத்தி அறிங்க சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களுக்கு திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தந்தையப்பா தேசத்திலே ஆண்டவரையப்பா துன்மார்க்கத்தனமாக அப்பா அதிகரித்து கொண்டிருக்குதப்பா. தந்தையப்பா அப்படியான எண்ணங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா அவர்களை அப்பாவின் பாதத்துக்கு வர அப்பா. தந்தையே நீங்கள் ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றும்படியாக சுவிக்கிறேன்ப்பா. தந்தையப்பா மதம் மாற்றம் என்று சொல்லுகிறார்கள் அப்பா, அது அப்படி அல்ல என்று சொல்லி ஆண்டவரையப்பா தந்தையப்பா சில பேர் அப்பா தந்தையேப்பா அவர்களுக்கு சொல்ல சொல்ல தெரியாமல் சொல்லி கொண்டிருக்கிற மனிதர்களை நீங்கள் தொடுங்கப்பா. தந்தையப்பா இது மனம் மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம் என்றது ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரும் இருதயத்திலும் அப்பா தந்தையே நீங்கள் பேசும்படியாக சுபிக்கிறன் அப்பா. பிதாவே அப்பா ஒவ்வொருத்தரும் அப்பா தகப்பனே கோடி கோடியாக கொட்டாமல் அப்பா தந்தையின் பாதத்துக்கு ஒவ்வொருத்தரே நீங்கள் அப்பா வேற தகப்பனே நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாக சுபிக்கிறன் அப்பா. பிதாவே நீங்கள் அப்படியே ஒவ்வொருத்தரையும் தொடுறதற்காய் நன்றி தகப்பனே அப்பா. தந்தையே கண்ணிருந்தும் பார்க்க கடவதப்பா, காதிருந்தும் கேட்க கடவது, மூக்கிருந்து நுகர கடவதப்பா, வாயிருந்தும் பேச கடவது, ஆண்டவரே அப்பா கையிருந்தும் நினைக்க கடவது, காலிருந்தும் அப்பா நடக்க முடியாதவைகளை அப்பா வணங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் தொடும்படியா சுமிக்கிறேன் அப்பா. தந்தையே நீங்கள் அப்படியே செய்யறதற்காக நன்றி தகப்பனே அப்பா. என்னை தேயும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பாவின் பாதத்தை ஒப்பு கொடுத்து இந்த அடிமை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
2: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே ஒவ்வொருத்தரப்பட்டு வேதனைப்பட்டு வியாதியிலே வாழுகிறவர்கள் அங்கு நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டு அப்படியாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவு கூற வேண்டும். அவர்கள் தேவனுக்குள்ளே வந்து ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வியாதியிலே துடிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இறக்கத்தின் கிருபைந்தவனே மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமிக்கு தாவே நன்றி ராஜாவே. இந்த நேரத்துக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா வியாதியஸ்தர்களையும் இது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமிக்கு தாவே அப்பா வாரெல்லாம் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ கத்தாவோ அவங்க எல்லாருக்கும் தேவன் பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீரே பரம வைத்திய ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே ஔஷதமா இருந்து கத்தாவோ அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுக பல ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கத்தாவே யாரெல்லாம் ஐசியூல இருக்கிறாங்களோ யாரெல்லாம் கத்தாவோ ஆபரேஷனுக்காக காத்திருக்கிறாங்களோ கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் தொடும்படியாச்சு வீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் இருக்கிற இடத்திலே கத்தாவே ஆவியானவர் நீர் அசைபாடும்படியாச்சு வீக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் இடத்திலே இருக்கிற எல்லா பயத்தின் ஆவியும் தேவர் எடுத்து போடும்படியாச்சு வீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேர் தெரியாத வியாதிகளோடு இருக்கிறாங்க தகப்பன. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கிட்னி பிரச்சனை கத்தாவே. அப்பா கேன்சர் சின்ன சிறு குழந்தையிலிருந்து கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஆக்சிடென்ட் பட்டு கத்தாவே கால் கைகளை இழந்த நிலையிலே கத்தாவே. அப்பா மூளை ரத்த கசிவு கத்தாவே. அப்பா உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே கத்தாவே அநேகம் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களை எல்லாரையும் தேவன் நீங்க தொட்டு சுகப்படுத்து படியாச்சு வீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்களே பரம வைத்தியர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமால் கூடாத காரியங்கள் ஒன்றும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிர்பெற செய்கிற தேவனையா நீங்க தகப்பனே. இந்த நாளிலும் கத்தாவே அப்பா எலும்பு முறிவு கத்தாவே. அப்பா நடக்க முடியாத படிக்கு கத்தாவே சோப்பது கத்தாவே. இத்தனையோ பேர் படுக்கையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க உடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கல்வாரி ரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அந்த நாளிலும் கத்தாவே. அப்பா புதிய வைரஸ் காய்ச்சல்னாலே அநேக சிறு குழந்தைகள் கத்தாவே அப்பா வயோதிகர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த வைரஸ்கள் கிருமிகள் யாரையும் வண்டாதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நந்தி ராஜாவே. அப்பா அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களில் எல்லாம் கத்தாவே. அப்பா அநேகர் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்தியசாலையில இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா அவங்க உறுப்புகளெல்லாம் இழந்த நிலையிலேயே கத்தாவே இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்க எல்லாரையும் தொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாடி நரம்புகள் கத்தாவே. கல்லூரல் நுரையீரல் கத்தாவே. அப்பா அனைத்து உள்ள உறுப்புகளையும் தேவன் நீங்க புதுவாக மாற்றும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினைவு திரும்ப தேவன் நீங்க உதவி செய்ய தகப்பனே. அப்பா அந்த தலையில இருந்து கசிந்து கொண்டிருக்கிறதான கத்தாவே அந்த ரத்தம் நிறுத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா மகனுக்கு சீக்கிரத்திலே நினைவு திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியா அநேகம் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் எல்லாருக்கும் மாத்திரம் சுகம் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா அந்த உலகில இருக்கும் வைத்திரு பாதைகளுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே பா. ஸ்தோத்திரமையா கத்தாவையப்பா. தேவன் நீ சுகப்படுத்துகிற தேவன் கத்தாவே. உங்களுடைய கல்வாரி ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க எல்லாம் வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்களோ கத்தாவே, அவங்க எல்லாரையும் தேவன் நீ இந்த நேரத்துல தொட்டு சுக பல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினால மூடி மறைத்து கொள்ளுங்க கத்தாவே அப்பா. ஒவ்வொரு வைத்தியர்களையும் கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த நாட்களில ஏனோ தானோ என்று கவனிக்கிற கத்தாவே அப்பா, அந்த வைத்தியர்களுக்கு நல்ல ஞானத்தை கத்தாவே தேவனி இந்த நாளில கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அவங்க வேலை செய்யற ஒவ்வொரு நர்ஸ்மாரையும் கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அன்பாய் கருணையாய் கத்தாவே இரக்கத்தோடு நடந்து கொள்ள தேவனி கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியசாலையில அநேக மருந்து மாத்திரைகள் இல்லை ஆண்டவரே அப்பா. அந்த மாத்திரைகள் எல்லாம் கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்துல இருக்கிற மற்ற தேசங்கள்ல இருக்கிற சுகாதார அமைச்சர்கள் கத்தாவே அப்பா சரியான தீர்மானங்களை எடுக்க தேவன் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் மத்திருக்கிறத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க தொடுங்க கத்தாவே. நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. மரித்த லாசரு நான்கு நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்பின தேவன் ஐயா நீங்க தகப்பனே அப்பா. அந்த வியாதி படுக்கையெல்லாம் தேவன் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சுகம் கொடுக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா எங்களுடைய சங்கம ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதிலே அப்பா ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இணைப்புக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினைப்புல கூட அநேகர் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. தேசத்துக்காய் ஜனங்களுக்காய் அப்பா பாரத்தோடு ஜெபிக்கத்தக்கதாய் கத்தாவே அநேகரை தேவன் எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இணைப்பானது கத்தாவே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே அப்பா. அந்த வானொலி கர்த்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. மட்டுமாய் நடத்தின எபினேசரையும் கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா. அவங்களுடைய ஜபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன். என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
7: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலிலும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவாராக. ஆமேன்
8: ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரையும் கூட
7: ஆசீர்வதிப்பேன். செசிலி அம்மாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைசலோ செசிலி அம்மா பிரைசலோ. நீங்கள் மக்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே சமாதானம் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யணும். அவருடைய சிந்தைகளை இருதயங்களை சீரழிக்கிற எல்லா சத்துருக்களையும் வெளியேற்றி எல்லா மனுஷரும் ஒரு சமாதானம் வரவணும் சொல்லி
9: நீங்கள் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுடைய இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புயலுக்கா உமக்கு சொல்லுப்பா அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுவோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே எங்களோட கூட இருந்த எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த எல்லாவற்றுக்கும் மேலானவரே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்த தகப்பனே அப்பா. பிதாவே கூவி அழைக்கிறோம் தகப்பனி. எல்லோரும் கூடும் கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனி. பரிசுத்தரே எல்லா ஜனங்களுக்கும் நீரே எல்லாவற்றையும் அறிவிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனி. ஆவியானவரே உமது நாமத்தை அவர்களிடம் பரப்ப செய்யும் தகப்பனி அப்பா. தகப்பனே ஒவ்வொரு வீடு வீடாக சென்று உமது நாமத்தை உச்சரித்து அவர்கள் எந்த இடம் சென்றாலும் உமது நாமத்தை உச்சரிக்க அவர்களுக்கு வழி செய்யும் தகப்பனி அப்பா. தாய் தகப்பனும் இதே நாமத்தை ஜீசுவின் நாமத்தை அவர்கள் உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே நாங்கள் கூவியழைக்கிறோம் தகப்பனே. அப்பா திசை மாறி போகாத வண்ணம் உண்மை நோக்கி கூப்பிட பலி செய்யும் அப்பா. பரலோகத்தில் இருக்கிறந்தே அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா பிதாவே இளம் பிள்ளைகள் அப்பா அவர்களை நோக்கும் தகப்பனே. அவர்களும் வழி தடுமாறி போக விடாதே இந்த தகப்பனே. அப்பா தகப்பனே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் அநியாயமாக இறந்து போறார்கள் தகப்பனே. இந்த கூடாத குடிவரிகள் போதுபத்துகளாலும் அநியாயமாக இறக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா அவர்கள் திசை மாறி போகாத வண்ணம் காத்துக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு ஒரு புது புது உணர்வுகளை ஏற்படுத்தும் தகப்பனே. எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரிக்கும்படி அப்பா உச்சரிக்கும்படி செய்யும் தகப்பனே. உமது நாமம் எங்கு சென்றாலும் ஒலிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா பிதாவே கல்வாரியிலே இரத்தம் சிந்தினவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே உமது கரங்களாலங்களை பற்றி கொள்ளும் தகப்பனே. உம்மால் முடியும் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. பாபிதாபியை உம்மை நோக்கி கூப்பிடுவோம் தசங்கபவானொலி ஆசீர்வதியின் தகப்பனே. தசங்கபவானொலியிலே அப்பா இருக்கிற எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஒவ்வொரு நாளும் வந்து ஜபிக்கும் போது அப்பா அவர்களுக்கு நீரே உற்ற துணியா இருந்தரலும் தகப்பனே. ஒரு மகனுக்கு ரத்தம் கசியதன்னு சொல்கிறார்களே அவரை குணப்படுத்தும் தகப்பனே. அப்பா அவரை குணப்படுத்தும் தகப்பனே. அப்பா அவர்கள் தாய் தகப்பன் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை நான் அறிவோம் தகப்பனே. ஆவியானவரே அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அவரோடு கூட இருந்தவரை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா அவரொரு புதுச்சாட்சியாக மாற செய்யும் தகப்பனே. உம்மால் முடியும் தகப்பனே. உமது நாமத்தால் நான் ஜபிக்கிறேன் தகப்பனே. அவரை குணப்படுத்தும் தகப்பனே. இந்த கசிவுகளை மாற்றி அவருக்கு ஒரு புது உணர்வை கொடுத்த தகப்பனே. இந்த நரம்புகள் எல்லாம் அப்பா அசைபாட செய்தும் தகப்பனே. அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த ஹாஸ்பிட்டல் வழியே இருந்தாலும் அவர்களை நீரே உற்று நோக்கும் தகப்பனே. அவையானவரே நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தாரும் ஒரு தாகத்தை தாரும் தகப்பனே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு நீரே கூட இருந்து எங்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா நினைக்கும் போது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷமும் பிலமும் கிடைக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே சிங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. மகனே உமது கரங்களால் தொடும் தகப்பன். எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவரை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரி கணாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அவ மகளை ஆசீர்வதியும் மகனை ஆசீர்வதியும் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவனை பெற்றுக் கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் தெரிவிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன்
7: ஆமேன் ஆமேன். எங்க கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்டோடு வழி நடத்துவதிலே ராஜாக்கள் அதிகாரிகள் மத தலைவர்கள் அவர்கள் எடுக்கிற தீர்மானத்திலே வழி நடத்துவார்.
10: ஆமாண்டவரே அன்பின் தகப்பனே கத்தாவே இந்த நாளை தந்ததுக்காக என் தகப்பனே உங்களுக்கு கூடான கொடி நன்றி. ஆண்டவரே கத்தாவே ஆவியானவரே இந்த நாளில் தேவனே எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக அன்பிற்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே கத்தாவே ஜீவனை காத்து எங்களை ஜீவனோடு நடத்தி வருகிறீங்களே. மட்டுமாக ஜீவனை தந்து ஆண்டவரே இந்த நிமிடம் வரை எங்களை எந்த வித தீங்கும் எங்களை நெருங்காதபடி பொல்லாங்கனும் பிடியிலிருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்கள் ஐயா. உமது அன்பிற்காக நன்றி ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே இந்த சங்கம வானொலி எங்களுக்கு ஏற்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு இந்த இடத்துல அப்பா ஒரு இடத்தை தந்து அப்பா நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்களையா. உமது அன்புக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி என் தேவனே நீங்கள் பாதுகாத்து நடத்து கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டு
11: நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று உறுதியாக நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவர், எங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகள், வேதனைகள், எல்லா குழப்பங்களும் எங்களை மீட்டு கொண்டு வருகிறீங்களே. எங்களுக்கு பலன் தந்து நாங்கள் கட்டிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இன்னும் இன்னும் ஆண்டவரே தகப்பனே, இந்த சகோதரி அப்பா யோபு 40 சொன்னது போல, இந்த சகோதரியும் சொன்னது போல, கர்த்தாவே நாங்கள் கடிந்து அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு நாங்கள் கடிந்து எங்களுக்கு வருகிற எல்லா பொல்லாங்குக்கும் அப்பா எங்களை விலக்கி காக்கும்படி கட்டிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் எங்களுக்கு நல்ல தைரியத்தை தந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா, நீங்கள் எங்களுக்கு அப்பா உம்முடைய வல்லமையை தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா நீங்கள் அப்பா எங்களை அப்பா உம்முடைய வல்லமையினால நிரப்பி இருக்கிறீங்களே ஆண்டவரே. நாங்கள் கடிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக தகப்பனே நீங்கள் இன்னும் அதிகமாக மாற்றுங்க ஆண்டவரே. சோர்வுகள் வராதபடி எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. சோர்வுகளில் அப்பா சோர்வுகளினால் உம்மை விட்டு விலகாதபடி, சத்ருபாரன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி தகப்பன் எங்களை நீங்கள் மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரமங்களை தாங்கட்டும் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் தொட்டுங்க ஆண்டவரே. பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியாத பிள்ளைகள் அறிவிக்கும் பொருட்டு தகப்பனே ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை தெரியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா வேதம் என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அறியாத பிள்ளைகளுக்கு அப்பா அறிவிக்கும் பொருட்டு ஆண்ட காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே. தகப்பனே அவர்களின் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளவும் உம்முடைய அன்பை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சத்ருவான பிடியில் அப்பா மீட்டுக் கொள்ளவும் மீட்கவும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அவர்களோடு கூட துணை நில்லுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிற காரியங்கள், அறியாமல் செய்கிற தப்பிதங்கள் எல்லாவற்றையும் உருவிசை மன்னித்தேன் தகப்பனே. பிள்ளைகளை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர். கர்த்தாவே இந்த பூமியில் அப்பா ஒவ்வொரு மனிதர்களை நீங்கள் உண்டாக்கி நீங்கள் ஆண்டவரே. உமக்குத்தான் ஆண்டவரே எல்லா மனிதர்களும் சொந்தம் ஆண்டவர். இந்த பூமியில் இருக்கிற சகலமும் உமக்குரியது ஆண்டவர். கர்த்தாவே சத்ருவானவன் இதை மேற்கொண்டு ஆட்கொண்டு இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். தேவனே இப்படியான காரியங்கள் வராதபடியின் தேவனே உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் மீட்டு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே இன்றைய வேளையிலும் ஆண்டவர் இலங்கைக்காக வருகிறேன் என் தேவனே. இலங்கையில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். அங்கு நடக்கிற உபத்திரவங்கள், அக்கிரமங்கள் அப்பா தகப்பனே, இந்த பாலிவ பிள்ளைகளுக்குள்ள வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிறீங்களா ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே அப்பா அங்கு இருக்கிற ஜனாதிபதியில் இருந்து மற்ற எல்லாவற்றை எல்லாரையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர. தகப்பனே கர்த்தாவே ராஜாக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் நடத்துகிற தேவன் ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே இவர் செய்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு விசை மன்னித்து என்ற இது நல்ல இருதயங்களை கொடுங்காண்டவரே, சமாதானத்தை கொடுங்காண்டவரே. அந்த இடங்களில் ஆண்டவரே அன்பை ஊற்றுங்காண்டவரே. ஒருவருக்கொருவர் அன்போடும் பரிவோடும் இருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்காண்டவரே. அப்பா பெருமை வேண்டாமாண்டவரே, அந்த இடங்களில் பெருமை வேண்டாமாண்டவரே. பெருமையை கொள்ளுகிற ஒவ்வொருவரை நீங்கள் முறியடித்து போடுங்காண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே அந்த இடங்களை கழுவுங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொடுகிற சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த இடங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஆவியானவரே அந்த இடங்களில் ஆவியானவரே இந்த சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ உபத்திரவங்கள் ஆண்டவரே, எத்தனையோ விதமான குடி பழக்கங்கள் ஆண்டவரே, மதுவினால் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் மயங்கி போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இப்படியாக எத்தனை பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்களை அறியாமல் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் அப்பா அந்த பெற்றோர்கள் கலங்கி நிற்பதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே மதகுருமார்கள் மத்தியிலும் கூட தகப்பனே இப்படியாக தகப்பனே நடக்கிறது இருக்கிறது ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே அப்பா இந்த விற்பனைகள் அப்பா இப்படியாக தொழில்களை செய்கிறார்கள் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு ஆபத்து, சிறு குழந்தைகள், சிறு பெண் பிள்ளைகள் ஆண்டவரே வெளியில் செல்ல முடியாமல் தனிமையாக செல்ல முடியாதபடி அப்பா அந்த இடங்களில் இருக்கிறதே தகப்பனே. இப்படியான காரியங்கள் இப்படியானவற்றில் இந்த அந்த இடத்தை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்யாத இது தப்பொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே பெற்றோர்கள் அப்பா பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. குழந்தைகளை வெளியில் விட முடியாது ஆண்டவரே. பாடசாலைகளுக்கு செல்ல விட முடியாது ஆண்டவரே. தேவனே இப்படியான காரியங்கள் இப்படியான நடுக்கத்தோடும் பயத்தோடும் அந்த இடத்துல இருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. அந்த இடங்களை நீங்கள் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. அந்த இடத்தில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு ராஜாக்கள் தலைவர்கள் எல்லாவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு சமாதானம், அவர்களுக்கு நிதியத்தில் ஒரு அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அதிகாரம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு அறியும் பொருட்டு ஆண்டவரே அதிகாரத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறியும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ராஜா

0: வணக்கம் நேர்களே.
1: ஓவர் பொருட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு ராஜாக்களும் இருக்கு ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நேற்று இன்றும் இன்றும் மாறாதவரே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகனும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.
2: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திரம். நன்றினோ கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
3: பிரைஸ் தி லார்ட்.
2: நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் யூத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த அழிவில் இருந்து, இந்த சேதங்களில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட, விடுவிக்கப்பட நல்ல உணர்வுகள், நல்ல ஆலோசனைகள் திருமண
3: சர்வ பல்லமுள்ள தேவனே அப்பா, இஸ்ரவேல் தேசத்தை பொறுப்படுங்கள் அப்பா. தேவனே, இந்த தேசத்துக்கு எதிராக தேவனே யுத்தம் பண்ணுகிற நாடுகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவி. தேவனே, இஸ்ரவேல் மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. தேவனே, இந்த மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. இஸ்ரவேல் மக்களுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா. என் தேவனே, நீங்கள் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாய் தேவனே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவி. ஜெருசலேம் வீதியிலே உம்முடைய பரிசுத்த இரத்தம் தேவனே நீங்கள் சிந்தினீங்களே ராஜாவி. தேவனே, அந்த இரத்தத்தினால் இந்த மக்களை கழுவுங்க. இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்கப்பா பிதாவி. அக்கினி முதலாய் சூழ்ந்து கொள்ளுங்கள் என் இயேசு ராஜாவே. என் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பட்கப்பட்டு போவதில்லை என் இயேசு ராஜாவே. தேவனே, இந்த தேசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிற லிபனான் தேசத்தை பொறுப்படும் அப்பா. அங்குள்ள தேவனே அந்த இயக்கங்களை பொறுப்படும் இயேசு ராஜா. இந்த ஹிஸ்புல்லா இயக்கத்தை பொறுப்படும் அப்பா பிதாவி. நீங்கள் யுத்தம் செய்யுங்க, நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் நீதி செய்யுங்க அப்பா பிதாவி. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் அப்பா பிதாவி. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய நீதி அங்கு நடக்க கிருப செய்யும் ஐயா இயேசு ராஜா. உம்முடைய நியாயம் அங்கு நிறைவேற கிருப செய்யுங்க அப்பா என் தேவனே. எல்லா மாம்ச கிரிகள் தேவனே, பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே, இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்பா, ஒரு புதிய ஆவிய கொடுங்க. சிந்தைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. எல்லா வீணான சிந்தையினாலே தேவனே இவள் இருதயம் இருள நின்றிருக்கிறத நீங்கள் பார்க்கிறீங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஆவியானவரே, உம்முடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்க. ஆவியானவரே தேவனே, உம்முடைய ஆவியை இவள் மீது ஊற்றுங்கப்பா. தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்க, உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஈரான் தேசத்தை பொறுப்படும் அப்பா பிதாவி. தேவனே, இந்த வான மண்டலங்கள்ல இந்த கிரிகை சேர பொல்லாத ஆவியல் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே, ஆமானின் ஆவியல், அமலேக்கின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள், மாய்மாலங்கள், கண்ணிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே, இந்த மக்களுக்கு தேச அந்த ஈரான் தேசத்துள்ள தலைவர் அதிகாரிகளுக்கு தேவனே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றுங்க, உம்முடைய சிந்தை நாளைவள் சிந்தையளை நிரப்புங்கப்பா என் தேவனே. தேவனே, பூமி எங்கும் சென்று உம்முடைய வார்த்தை அறிவியுங்கள் சொன்னீங்க ராஜாவை. ஈரான் தேசம் எங்கும் அப்பா உம்முடைய சத்திய வார்த்தையினாலே நிரப்பப்பட தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை அங்கு தேசம் எங்கும் போதிக்க தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவை. உம்முடைய பிள்ளைகளை அனுப்பி தேவனே ஈரான் தேசத்தை மீட்டு ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜா. மதங்களுக்கு பின்னா இருக்கிற எல்லா பிரிவினையின் நடுச்சுவர் எல்லாம் தகர்க்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா ஈரான் தேசத்துக்கு அப்பா. தேவனே கிருப செய்யுங்கப்பா. இந்த பேச்சுவார்த்தைகளை பொறுப்படுங்கப்பா பிதாவே. பேச்சுவார்த்தைகளுக்கு எதிராக கிரிய சேர ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. சமாதானத்தின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, நீதியின் தேவனே, நியாய தீர்ப்பின் தேவனே அப்பா, நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே நீங்கள் வழி நடத்துங்கள் அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. திருடையும் கொல்லையும் அழிக்க மற்ற ஆவியல் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா பிதாவே. ரஷ்யா

0: பலியாறுவதாக. தேவனே, உம்முடைய ஆவியவள் மீது ஊற்றுங்கப்பா, கல்வாரி அன்பை ஊற்றுங்க இயேசு ராஜாவின். தேவனே, ரஷ்யா தேசத்து தலைவன், யுக்ரைன் தேசத்து தலைவன் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, இராணுவத்தின் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த மக்களை முற்றச்சியுங்களப்பா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா இந்த தேசம் எங்கும், எல்லையிலங்கும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன். தேவனே, உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி தேவனே இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, யுத்தத்தை ஓய பண்ணுங்களே தேவனே பிதாவே, நீங்கள் யுத்தம் செய்து தேவனே இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா, ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே இந்த மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றி ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து, புதிய ஆவியை கொடுத்து தேவனே இவளை மறந்திருப்பங்க, இவளை ரட்சித்துக் கொள்ளுங்க, இவளை மீட்டுக் கொள்ளுங்களப்பா பிதா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே, உம்முடைய ராஜ்யம் தேசமெங்கும் வருவதாக, உம்முடைய ஆளுகை தேசமெங்கும் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே தேசமெங்கும் நிறைவேற தேவனே கிருபை செய்யுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேசங்களுக்கு, நீங்க சொல்லாகும் கட்டடம் நிற்கும் என் தேவனே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, விடுதலையின் ஆவியானவரே உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்பி இந்த மக்களை விடுதலை செய்யுங்கப்பா பிதா. ஆயுதங்களால் அல்ல பாபிதாவே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவனே, இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றுங்க பாபிதா. அற்புதங்களை செய்யுங்க வானத்திலும் பூமியிலும், அதிசயங்களை செய்யுங்க பாபிதா. முழங்கால் யாவும் முடங்குவதாக, தேச தலைவன் அதிகாரியுடைய முழங்கால் யாவும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்குள் முடங்குவதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கத்தேன் அறிக்கை செய்வார்களாக. என் தேவனே, நீங்க வாக்கு மாறானவர் அப்பா பிதாவே. வானவம் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒழிந்து போவாது என் தேவனே. அப்படியாக நீங்க செய்ய போவதற்காய் நன்றி அப்பா. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி இருக்கும் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. நன்றி ராஜாவே, நன்றி. அதே போல தேவனே இந்த ஆசீர்வதியுங்க, இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. கல்வாரியின் பரிசு திறத்தாலே குடும்பங்களை மூடுங்கப்பா, கண்ணீரை துடையுங்க, வேதனை நீக்குங்கப்பா, நோய்கள் வியாதிகளுடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே ராஜாவே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல் லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதிங்க, செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா பிதா. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆவியானவரே. அதே போல் தேவனே ஜெனசிஸ் பொறுப்படுங்க, கணவன் பிள்ளைகளை பொறுப்படுங்கப்பா தேவனே. இந்த மகளை கொடுத்த நீங்க கொடுத்த வழிபாடுகளுக்கு நன்றி அப்பா ஆபிதாவி. தேவனே இந்த மகள் மூலமாய் நீங்கள் பேசுவதற்காய் நன்றி ஆவியானவரே. ஊன்ற கட்டுங்களப்பா ஒரு குடும்பங்களையும் ஒரு பிள்ளைகளையும் அப்பா, ஊன்ற கட்டுங்க, பலப்படுத்துங்க அப்பா பிதாவி. தேவனே இந்த பிள்ளைகளை புறப்படும் ஐயா, இந்த ஜெனசிஸ் ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படுங்க தேவனே. இந்த குடும்பம் தேவனே உமக்காக ஊழியம் செய்ய தேவனே பிதாவி, தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவி. வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலே நிரப்புங்க அப்பா பிதாவி. ஓ நன்றி, நன்றி, நன்றி பரிசுத்தாவியானவரே. இவளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, சரீரத்தை நல்ல சுகபலத்தை கொடுத்து ஆசீர்வதியுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதியுங்க அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திரம். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், அவரை எழுந்து கட்ட கர்த்தர் உதவி செய்ய வேணும். ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே ஸ்தோத்திரம்.

0: இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, நேரத்திற்காக நன்றி அப்பா இயேசுவே. உம்முடைய பாதத்திலே வர எங்களுக்கு தந்த பலத்துக்காக, சத்துவத்துக்காக, அமைதிக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே உலாவுகிற தகப்பனே, உமை போற்றி துதித்து ஸ்தோஸ்தரித்து செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உம்முடைய பாதத்திலே இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வேண்டியதான விண்ணப்பங்கள் அப்பா இயேசுவே. ஆண்டவரே கர்த்தாவே, சோதனைகளும் ஆண்டவரே இடர்லல்களும் ஆண்டவரே கர்த்தாவே, ரட்சிப்புக்கு ரட்சிப்பிலே முடிவு பரியந்த நிலை நிற்க முடியாதபடி நிற்கிற இடரல்கள் ஆண்டவரே அப்பா, சோர்வுகள் அசதிகள் என்று ஆண்டவரே அதிகரிக்கிறது இந்த புலகத்திலே பூமியிலே ஆத்துமாக்களுக்குள்ளே ராஜா. ஆனாலும் ஆண்டவரே திடன்கொள் ஆண்டவரே, திகையாதே கலங்காதே ஆண்டவரே என்று சொல்லி தகப்பனே நீ தருகிற வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, பலவீனங்களிலே சத்துவங்கள் கால் ஊன்றி நிற்க பலத்தை தருகிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு முன்பாக நீர் முன்னின்று கோணலானவைகளையும் கர்த்தாவே கரடு முரடானவைகளையும் செவ்வையாக்கி நேர்த்தியாக்கி உமக்கு முன்பாக இப்படி நில் என்று சொல்லி எங்களை வழி நடத்துகிற பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசப்பா. விண்ணப்பங்களை கேட்கிற இயேசுவே ஸ்தோத்திரம், ஜபங்களை ஏறெடுக்க வைக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜெயமாக மாற்ற போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு இன்னும் இன்னுமாக நீர் ஊட்டி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலனங்களோடு கூட இருந்து பலவானாய் சத்துவத்தை தந்து எங்களை வழி நடத்துகிற பரிசுத்தாவியானவரே, சத்திய தேற்ற வாழனே உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. ஒரு விசை நம்மை தாழ்த்தி முழு விசுவாசத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்கள் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த மகா பரிசுத்த ஆண்டவரே அந்த கர்த்தாவே கிருபையை இழந்து போகாத வண்ணம் அத்திலே அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட இடத்திலே ரட்சிப்பை கர்த்தாவே காத்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உதவி செய்கிறது இவனே அப்பா. உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே சில இடங்களிலே கண்கள் குருடாகி போகிறது, சில இடங்களிலே இருதயங்கள் கடினமாக்கி கொள்ளப்படுகிறது அப்பா. ஆனாலும் ஆண்டவரே இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுவே நீர் ஆண்டவரே உடைத்தெறிந்து வெளிச்சத்தை காணவும் பரிசுத்தத்திலே நிற்கவும் உண்மையிலே நிற்கவும் தாழ்மையிலே நிற்கவும் என்ன அழைப்பு என்று அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் தாமே வழி நடத்தவும் நீர் போதுமானவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து விட்டால் இடரல் எங்களுக்கும் வராது, மற்றவர்களுக்கும் இல்லை அப்பா. ஆனால் இதை பிசாசு ஆண்டவரே வகை தேடி சுற்றி திரிந்து இப்படிப்பட்ட இடரல்களை கொடுத்து ஆண்டவரே விசுவாசிகளுக்குள்ளே சபைகளுக்குள்ளேயும் குடும்பங்களுக்குள்ளேயும் ஆராதனைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே சபைகளுக்குள்ளேயும் உலாவி மாமிசமும் பிசாசும் ஆண்டவரே அப்பா அப்பா முன்னின்று கர்த்தாவே செயல்படுகிறதே ராஜா. இவைகளை கண்டறிந்து பகுத்தறிந்து காரியங்களை வாய்க்க பண்ண கர்த்தர் ஞானத்தை, கிருபையை, தயவை, இரக்கத்தை, சத்தியத்தை ஆண்டவரே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே அப்பா இது முக்கியமாக இருக்கு ராஜா. நாங்களும் இடற போய் போகக்கூடாது, மற்றவர்களையும் இடற வைக்க கூடாது என்ற பேச்சு வார்த்தைகள் கர்த்தாவே, ஜபங்கள், துதிகள், எல்லாம் ஆராதனைகள் யாவும் பரிசுத்தமாக்கப்பட எங்களை தாழ்த்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அவரை வழி நடத்த விட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் வழி நடத்த வேண்டும். நாங்கள் அவர் நிழலின் கீழே, செட்டையிலின் கீழே அவர் சொன்னதை செய்யத்தக்க அந்த ஞானத்தை, கிருபியை தரும் பொழுது பரிசுத்தாவியானவர் நிறைவாய் வந்து கட்டுகள் உடைக்கப்படும் ஆண்டவரே கர்த்தாவே. நோய்கள் சுகம் அடைவார்கள், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்படியாக ஒரு விசை ஆண்டவரே எல்லாரையும் நீர் பண்படுத்தி பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் செய்ய போற அநேக காரியங்களுக்கு தடையா இருக்கிறதுனாலே நீர் செய்யக்கூடாதபடி ஆண்டவரே திரும்பமாக அது திரும்பமாக பிசாசுக்கும் மாம்சத்துக்கும் போய்கொண்டிருக்கிறாத வண்ணம் ஆண்டவரே அப்பா எல்லா எல்லைகளையும் விரிவாக்குகிறது. ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. நீர் பெரியவரப்பா, நாங்கள் பிள்ளைகள் அப்பா, ஆனாலும் எங்களுடைய பலவீனத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய போற அருமையான அநேக காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஏனென்றால் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே கொள்ள நோய்கள் ஆண்டவரே அதிகரிக்கிறது ராஜா, யுத்தங்கள் அதிகரிக்கிறது அப்பா ஆண்டவரே, விலவாசிகள் கர்த்தாவை அதிகரிக்கிறது, மனுஷருக்குள்ளே மனுஷர் விரோதங்கள் எழும்புகிறது, ஒரு இடங்களிலும் அன்பு சமாதானம் நிலைவரம் இல்லை அப்பா. தேவனே நீர் அசைவாடத்தக்கதாக மக்கள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே, ஆராதனைகள் மத்தியிலே, ஜப வேளையிலே ஆண்டவரே நீர் எலியா எலிசாவோடு இடைப்பட்டது போல ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரங்களும் ஒவ்வொரு கர்த்தாவை ஆத்துமாக்களும் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு சபைகளும் பரிசுத்தம் அடைய தேவனே நீர் அந்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை அப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ராஜா. ஏனென்றால் உம்முடைய நாமத்தை தான் நாங்கள் உயர்த்த வேண்டும், போற்ற வேண்டும், போல வேண்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் இறக்க வேண்டும் பூமியிலே. அக்கினியா எலியா இறக்கினாரே ராஜா, அதே போல ஆண்டவரே நாங்கள் கூப்பிடுகிற எந்த இடத்திலும் நீர் அக்கினியாய் வந்து காற்றாய் வந்து ஆண்டவரே பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றி ஆண்டவரே விடுதலை பெற, சுக பெற, ஆரோக்கியம் பெற, சமாதானம் பெற, அன்பு பெற, ரட்சிப்பு பெற தேவன் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூப்பிடுகிற எந்த இடத்துல நான் வருவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ராஜா, அந்த இடத்திலே கூப்பிடுகிற பொழுது நீர் வருவதற்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயம் சிந்தனைகள் ஆண்டவரே உமக்கு ஏற்றதாக உண்மை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, நேர்த்தியாக நிற்கிற அந்த கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஏசப்பா, நீர் செய்ய போற எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி அப்பா. அப்பா எங்களுடைய இலங்கையில கூட ராஜா ஆண்டவரே சுவாமிமார் என்றார்கள், பிக்குமார் என்றார்கள், ஐயர் என்றார்கள், ஃபாதர் என்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்குள்ளேயே ஆண்டவரே இவ்வளவு கேவலமா நடக்குதா ராஜா? நீதி எங்கே, நியாயம் எங்கே, உண்மை எங்கே அப்பா? இப்படிப்பட்ட தலைவர்கள் கூட இப்படி நடந்தால் தேசம் என்ன நிலைமை ஆண்டவரே? ஏழைகளுக்கு இறங்குகிறது அவனே, பக்கத்தாவே காலாலே மிதித்து நடக்கிறது போல நடத்துகிற இந்த படிப்பட்ட பாவ சாவ அசுத்த கிரியைகள் ஆண்டவரே உலகம் எங்கும் உண்டு ராஜா. ஆண்டவரே இவர்களில் இருந்து பெண் பிள்ளைகளோ ஆண்டவரே இந்த தலைவர்மார்களோ காப்பாற்றப்பட கர்த்தர் நீதி செய்து உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணித்தான் ஆண்டவரே நீங்கள் இவர்களுக்கு இந்த தலைவர் பதவிகளை கொடுக்கிறீங்க ராஜா. ஆனால் அவர்களே கர்த்தாவே வேலியே பயிரை மேய்கிறது மாதிரி பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது ராஜா. ஏசப்பா இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. இயேசுவே நீதியின் சூரியனாயிருக்கிற சிங்காசனத்தின் ராஜாவே, உம்முடைய பாதத்திலே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நிறைவான பாதுகாப்பு உம்முடைய சிறகுகளின் நீளே, உம்முடைய சிலுவையில் நிழலின் கீழேதான் உண்டு ராஜா. அதை எல்லா ஆத்துமாக்களும் அறிந்து கொண்டு அந்த நிழலின் கீழே, அந்த சிறகின் கீழே, அந்த கையின் கீழே வந்தடையத்தக்க கிருபையை கொடுக்கும்படி ஆச்சபிக்கிறோம் ஆண்டு வரே. தகப்பனே கேட்கப்படுகிற விண்ணப்பிக்கப்படுகிற ஜபங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் செய்ய போறதற்காய் நன்றி, சமாதானம் தரப்போறதற்காய் நன்றி, விடுதலையாக்க போறதற்காய் நன்றி அப்பா. இந்த தலைவர்கள் எல்லாரும் ஆண்டவரே பரிசுத்தம் அடைந்து தங்களுடைய கர்த்தாவே கோணலானவைகளை செவ்வையாக்க நீர் இவர்களுடைய இருதயங்களிலே பேசும்படி ஆய்ச்சவிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்று நீர் பதில் தரப்போறதற்காக நன்றி அப்பா. இயேசுவே ஒரு விசை கர்த்தாவே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த ஜபங்கள் ஒவ்வொன்றும் ஜெயமாய் மாற உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. கலாசிலம் கத்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழிபடுவாராக.
0: ஆமென். ஆமென். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக.
1: நாளைக்கு தேவன் வழி நடத்தினார். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. என்ற நாளிலும் தகப்பனே, எங்கள் ஜபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்களை நீர் அங்கீகரித்துக் கொண்டீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஆண்டவரே, சங்கம வானொலிக்காய், லேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வருகிற பிள்ளைகள், அவருடைய தேவைகள் வாஞ்சைகள், அவருடைய எல்லா காரியத்தையும் நீர் காண்கிற தேவன் அப்பா. அவர்களுக்கு ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்ருவின் திட்டங்களை எல்லாம் முறியடித்து ஆண்டவரே, வியாதிகளை குணப்படுத்தி ஆண்டவரே நீ நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய வந்து செபித்த பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. வர முடியாம நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ சந்தியும். ஆம் ஆண்டவரேமியும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, பிள்ளை ஜெபிக்கிற ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் எல்லாம் அங்கீகரித்து உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கொண்டு வர்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
2: ஆமென். இறக்கமுள்ள தகப்பனே, நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, எங்களுக்கு சோத்திரம். துதிக்கு பாத்துறவரே, எங்களுக்கு சோத்திரம் அப்பா. துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த புதிய நாளே எங்களுக்கு தந்த நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். துதிக்கு பாத்திரப்பா, சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் காண்கிற தேவன் சுவாமி. ஆசீர்வதித்து உயர்த்தவனுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே, வர முடியாது இருக்கிற தேவ பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் எல்லாவற்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். அதே போல இயேசப்பா, அவர் என்ன காரணமாக இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலையை நீங்க காண்கிற தேவன் கத்தாவே. அந்த சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற போதுமானவர். அவற்றை எல்லாம் மாற்றி அந்த பிள்ளைகளை இந்த இடத்திலே கொண்டு வந்து நீங்கள் ஜெபிக்க வைக்க வேணுமாய் உங்களை பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல ராஜா, இந்த புதிய நாளிலும் சௌத்ரி ஜனத்தை, கணவரை, பிள்ளைகளை நாங்கள் இணைத்து நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர் இயேசப்பா. என்ன நோக்கத்துக்காக இவர்களை அழைத்தீங்களோ அந்த அழைத்த நோக்கத்தை தேவனே நிறைவேற்றவனுமாய் எங்களை பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் கணவருடைய தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்து ராஜாக்கள், அதிகாரிகள், மக்களுடைய ரட்சிப்புக்காய் நாங்கள் வருகிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல சௌத்ரி கலாசீலனுக்காய், குடும்பத்தாருக்காய் சோத்திரம். ஆண்டவரே, அவருடைய தேவைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த இருக்கிற தேசத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த இருக்கிற தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரதர் டோனாலை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் அதே போல கத்தாவே சுவாமி, சௌத்ரி ராதிபால சிங்கம் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். சோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். சௌத்ரி வினோப ஜோசிமாவை ஒப்படைத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு எடுக்கிற ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் ஆண்டவரே, இந்த இடத்திலே வினோ வந்து ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு பிள்ளைக்காம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து நடத்த வருமா ஜபிக்கிறோம். ஜோசிமாவையும் வேலை இடத்திலே பாதுகாத்து இயேசப்பா, தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். கல்வாரி ரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல தாயார் சுஷிலியா அம்மாவையும் ஐயாவை நினைத்து ஜபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை நீங்க மாற்ற போதுமானவர். அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவன், அதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே, சகோதரி ஷர்மிளா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இலங்கை தேசத்தில் அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தயாவுடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பாடசாலை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதித்து பிள்ளையை உயர்த்தவனுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, சத்திய வேத சிறுபை பாச சகோதரி நகோமி லோகினை ஒப்பு கொடுக்கிறோம். பாசையில் சலோகனை ஒப்படைக்கிறோம். அந்த சந்ததியை காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஆண்டவரே, சபை காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி, தாயார் அரியராஜா அம்மாவையும் ஒப்படைக்கிறோம். தாயாராருக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழிய பாதைகளுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்து வருகின்ற ஒரு பாட்டுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த சீடியை விட தேவையான உதவிகள் ஒத்தாசைகளுக்கு அஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. இன்னுமாக பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த இருப்பிடத்தை ஆசிர்வதித்து அந்த இருப்பிடத்திலே அவாக்கு எந்த நன்மையும் குறைவு பட்டு போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். இந்த தாயாரை கொடுத்ததுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த ஒரே சாதரி ஐரனுக்காய் சோத்திரம். அதே போல ஐரனுக்கூடாக தருகின்ற வார்த்தைகள் சிந்தனை துளிகள் ஜபங்களுக்காய் நன்றியப்பா. சௌதரி கான்சிக்காய் சோத்ரம். கான்சியோடு முடைப்பட வினுமா ஜபிக்கிறோம். சௌதரி ஜான்சி என்டனை ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனே சுவாமி கொடுத்திருக்கிற தாளந்துகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய நாமம் மகிமை கன்று இந்த வானொலியிலே வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, அதே போல ஊழியர் சுசேஷரின் பானரை அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி நித்திய வெளிச்சத்தில் இணைகின்ற தாசர்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாசாயன்றன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதாரண மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியாய் உங்களை கரத்திலே தருகிறோம். அதே போல சாதர சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, அதே போல சாதரி ரஞ்சினி அலங்காரமணியை ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி டாலி சிஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோரையும் கூட உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடி ஜபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களோடு இடைப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். தகப்பனே சுவாமி எங்களை கரம் அவர்கள் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவோலியர் லஸ்லி எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளுக்காக சொல்லுகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனை உங்களுடைய வீட்டு காரியங்கள் வேலை காரியங்கள் வழி காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே குறைந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஆண்டவரே உங்களுடைய குடும்பங்களில் பொருளாதார சரிவுகளோ நெருக்கடிகளோ ஆண்டவரே சரீர பலவீனங்களோ வந்து விடாமல் உங்களை நோக்கி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. அந்த வேலை இடத்து ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலே வேலை செய்கிற உறவுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலே உங்களுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும் என்ற தேவ சித்தத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக கர்த்தாவே இவர்களோடு இடைப்பட வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் இன்னுமாக ஆண்டவரே கனிகளினாலும் வரங்களினாலும் நிரப்பி அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே சுவாமி வழி நடத்த வேணுமா. இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த அபிஷேகம் ஆண்டவரே இவர்கள் செய்கின்ற அந்த ஊழியத்திலே ஆண்டவரே மற்றவர்களையும் தொடங்கணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். கையிட்டு செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சௌரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஜோவலுக்காய் நன்றியப்பா. இந்த பிள்ளை படிக்கின்ற பாடசாலைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே கூட இருந்து பிள்ளையை வழி நடத்தி பாடங்களை நன்றாக படிக்க நல்ல ஞானத்துக்காய் பெற்றோருக்கு கீழ்படி உள்ள பிள்ளையாய் ஆண்டவரே சுவாமி உங்களுக்கு பிரியமான ஒரு மகனாய் வளர்ந்து வர ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஷியாமுக்காக நன்றியப்பா. அவருடைய அந்த சரீர பலவீனங்களை நீங்க காண்கிற தேவன் சுவாமி அந்த டாக்டர்ஸ் மாதிரி ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் பாவிக்கின்ற கருவிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் ஏற்றுகின்ற ஒவ்வொரு மருந்துகளிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல தக்ஷாவையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் தடைகளுடைய வேணுமா மெய்யான தெய்வத்தை அவர்கள் காண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரி ருமானா குடும்பத்திலும் அதே போல ஒரு ரட்சிப்புக்காய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் உங்களை பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நாளிலும் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டு ஆமன்று மாமேன் என்று தந்த பதிலுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்.
3: ஆமீன் ஆமீன். அங்க குணா பிரதர் அவர்கள் வந்து இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அஞ்சு கண்ட மக்களுக்காகவும் அவருடைய ரட்சிப்புகளுக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: பின்பார்லோ இதாவே கத்திராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறது எங்களுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இப்பொழுதும் சகோதரி சொன்ன விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ரட்சகராய் இருக்கிறவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஐந்து கண்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த தேசங்களிலே எத்தனையோ கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக தியாக பலியாக ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்த தேசங்கள் ஆண்டவரே, இப்பொழுதும் அந்த தேசத்துல விதைக்கப்பட்டிருக்கிறதான தேவ வார்த்தைகள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். உண்மை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்டவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு கர்த்தாவே சத்திய பாதையில நடக்கவும் அநேகர் ஆண்டவரே அவர்களை கண்டு ஆண்டவரே உம்மண்டையில ஓடியிறத்தக்கதாக ஆண்டவரே கிருபைகள் காணப்படுத்தும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய சுவிசேஷம் எண்ணம் அறிவிக்கப்படவும் ஊழியம் செய்கிறவர்கள் எண்ணம் பெலப்படவும் ஆண்டவரே ஊழியம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் போகாத இடங்களுக்குள்ளே எண்ணம் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு போக இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தைரியமாய் புறப்பட்டு போக அவர்களுக்கு வேண்டிய ஞானங்கள் கிருபைகள் பக்க பலங்கள் தேவைகள் யாவையும் சந்தித்து அவர்களை கூட்டிச் செல்லும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் உமக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பூமியின் கடைசி பரியந்தமும் கடந்து சென்று உமக்கு சாட்சிகளாய் இருக்கவும் உம்முடைய வார்த்தைகளை சொல்லவும் ஆண்டவரே அநேகரை விடுவிக்கவும் விடுதலையாக்கவும் கர்த்தர் எண்ணம் அவர்களுக்கு கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து தங்களுடைய தனித்து அர்ப்பணிப்புகளினால் கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே நீர் மகிமைப்படவும் ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் அசைவாடி அவர்களை ஒழுங்குபடுத்தி எல்லா இடத்திலும் தேவ அன்பு பெருகவும் தேவ ஜனங்கள் ஆண்டவரே ஒழுக்கம் பெற்று கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவும் சாட்சியாகவும் வாழவும் அநேகர் கண்டு மனம் திரும்பி கர்த்தாவே உம்மண்டையில ஓடியறவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் காத்துக் கொள்வீராக, ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய தேவைகளை சந்திப்பீராக, ரட்சிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய நோக்கங்களை அறிந்து கொண்டு தங்களை மாத்தி கொண்டு கர்த்தரோடு கூட நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில சாட்சியா இருந்து ஆண்டவரே இந்த மக்கள் அநேகருக்கு ஆண்டவரே முன்மாதிரியாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளில் இருக்கிற மூப்பர்மார்கள் ஊழியர்கள் எல்லாரும் கர்த்தாவே தேவ வசனத்துக்கு பயந்தவர்களாக வருகிற விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக காணப்பட்டு அவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே அநேகருக்குள்ளே விதைக்கத்தக்கதான நல்ல ஞானங்களை சொல்லிக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சபைகளிலும் சுவிசேஷம் என்ன என்பதை அறிவித்து கொடுக்கத்தக்கதாகவும் ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவே நித்திய ஜீவன் என்ன என்பதை ஆண்டவரே தகப்பனே தெளிவாக விளங்கத்தக்கதும் ஆண்டவரே மரணம் ஜீவன் என்பது எல்லாம் எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவரே தங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கு சொல்லி கொடுக்கத்தக்கதான நல்ல தெளிவுகள் ஞானங்களை சபைகளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எல்லா மக்களும் ஆண்டவரே வெகு சீக்கிரத்துல உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறவர் இதோ எல்லாரும் மனம் திரும்ப கர்த்தாவே ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறீர் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் உம்மண்டையில வந்து சேர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஐந்து கண்டத்திலும் கர்த்தருடைய நாமம் எண்ணம் பலத்திருப்பதாக மகிமைப்படுவதாக எண்ணம் ஆண்டவரே கடந்து செல்வதாக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ கிருபைகளுக்காக தேவ செயல்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. அநேகரை பயன்படுத்துகிற தேவன் இதோ அவர்களும் எண்ணம் ஆண்டவரே தேவனுக்காக ஓட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல லெஸ்லி என்ன குடும்பத்தையும் கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து அவர்களும் தங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்த எண்ணம் அவர்களை தாங்கி வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அநேகர் எண்ணம் ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு அவர்கள் ஆதாரமா இருக்க தூணுமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ ஏனர் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இதோ அவர்களையும் இந்த இணைப்புல கர்த்தாவே நீர் இணைத்து அவர்கள் மூலம் ஆண்டவரே எத்தனையோ பேரை வழி நடத்துகிறோம். உங்களுடைய நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான கிருபைகள், தேவ இரக்கங்கள், தேவ தயவுகள், தேவ ஆண்டவரே ஈவுகள் ஒவ்வொன்றுக்குமாய் உம்மை சோதரிக்கிறோம். எண்ணம் தொடர்ந்து பயணிக்கவும் எண்ணம் வேத ஞானத்தினால் நிரப்பவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கிறோம். இதோ வந்து இணைந்து கொண்டு மோனு கூட ஆண்டவரே உம்முடைய பாதத்திலிருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், ஆண்டவரே தேவ தாசர்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தொடர்ந்தும் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி எண்ணம் வைராக்கியத்தோடு அவர்கள் குடும்பங்கள் யாவும் உமக்கு சாட்சியாக சந்தோஷம் உண்மை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் எண்ணம் ஆண்டவரே அதிகமாய் கிட்டி சேர உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே தகப்பனே சாட்சி உள்ளவர்களாக காணப்பட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாலிப பிள்ளைகள் அந்நிய அனுபவங்களுக்குள்ளே பிணைக்கப்படாதபடிக்கு, அந்நிய தேவர்களுக்குள்ளே ஆண்டவரே செல்லாதபடிக்கு, உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி எங்களை பிள்ளைகள் நீக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல கூடி உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யற ஒவ்வொரு காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்
4: ஆமீன் அப்பா. ஆமீன் ஆமீன். அப்படி உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
1: ஆமீன்.
4: தேங்க் யூ அக்கா. தேங்க் யூ அண்ணன்.
5: ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி பிரதர் குணா. நன்றிகளை வாழ்த்துக்களை கூறுகிறோம். கால வேளையில் இணைந்து ஜெபங்களை கூடாக வழி நடத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அதே ஆசீர்வாதங்கள் உங்களையும் தங்குவதாக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பிரசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். பிரதர், நான் பிரதர் உங்களுக்கு நேரம் இருக்குமானால் நீங்கள் ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிப்பீர்களானால் நாங்கள் உங்களுக்கு ஸ்லாட் தருவோம். 1 hour, 1.5 hours, 2 hours நீங்கள் ஜெபக்குழுவாக ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னால் அதில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவை இணைத்து கொண்டு ஊழியங்களை செய்ய முடியும். அந்த வகையிலே ஆயத்தமாகுங்கள். நாங்கள் உங்களுக்கான நேரத்தை தருவோம். வானொலியிலே அவர்கள் ஸூம் கூட, வாட்ஸ்அப் கூட அல்லது வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஜெபக்குழுவை ஆரம்பியுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்
4: ஆமேன் அண்ணா. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ.
5: கத்தருக்கு போகிறோம். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜா, அதே வேளையிலே ஊழியர்கள் இணைந்து ஜெபித்தார்கள், தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே போல் சகோதரி ஜானட் கூட நீங்கள் கூட ஒரு குரூப் ஒன்றை துதி, அதாவது ஆராதனை, துதி ஆராதனை குரூப், இது ஜப குரூப். அதே வேளையில் துதி ஆராதனை செய்கிற குரூப்பாக பாடல்கள் பாடி துதி ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு குரூப்பை நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் திரும்பமாக இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜனன். காட் பிளஸ் யூ பிரதர் குணா.
4: ஆமேன்.
5: அருமையான இதுவரை நேரமும் நாங்கள் காலையிலே 7:30 முதல் இதுவரை நேரமும் 9:30 ஆகின்றது. இதுவரை நேரமும் ஜபங்களோடு ஆராதனையோடு வழி நடத்தப்பட்டோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியாக
6: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
5: நாளைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து சென்று அதே வேளையிலே வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை இவர்களோடு வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் தழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
6: Recording in progress.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 20 அதிகாரம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போயிருக்கும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடே குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசையும், எப்ராயீமின் மலை தேசத்தில் உள்ள சீகேமையும், யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எபிரோன் ஆகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்தில் உள்ள பேசேரையும், காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தையும், மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானில் உள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும், அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும்.
1: யோசுவா 21 அதிகாரம். அப்பொழுது லேவியரின் வம்சப்பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலேயாசாரிடத்திலும், நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்திலும், இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களில் உள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து, நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவனுக்காக வெளி நிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். கோகாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும், சிமியோன் கோத்திரத்திலும், பென்யமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்ராயிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும், தான் கோத்திரத்திலும், மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. கெர்சோன் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும், ஆசேர் கோத்திரத்திலும், நப்தலி கோத்திரத்திலும், பாசானில் இருக்கிற மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும், காத் கோத்திரத்திலும், செபுலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 12. இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள். லேவியின் குமாரரில் முதலாம் சீட்டை பெற்ற கோகாத்தியரின் வம்சங்களிலே இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளும் பேர் பேராக சொல்லப்பட்டவைகளுமான பட்டணங்களின் நாமங்களாவன, யூதாவின் மலை தேசத்தில் ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனையும், அதை சூழ்ந்த வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். பட்டணத்தை சேர்ந்த வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபுக்கு காணியாட்சியாக கொடுத்தார்கள். இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு எபிரோனையும் அதன் வெளிநிலங்களையும், லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும், யாத்தீரையும் அதன் வெளிநிலங்களையும், எஸ்தே மோவாவையும் அதன் வெளிநிலங்களையும், ஓலோனையும் அதன் வெளிநிலங்களையும், தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயினையும் அதன் வெளிநிலங்களையும், யுத்தாவையும் அதன் வெளிநிலங்களையும், வெற்றிமேசையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த இரண்டு கோத்திரங்களில் இருக்கிற பட்டணங்கள் 9. பென்யமின் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளிநிலங்களையும், கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும், ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும், அல்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. ஆசாரியனான ஆரோனுடைய குமாரரின் பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட 13. லேவியரான கோகாத்தின் புத்திரரில் மீதியான அவர்களுடைய மற்ற வம்சங்களுக்கு எப்ராயிம் கோத்திரத்திலே அவர்களுக்கு பங்கு வீதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்களாவன: கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான எப்ராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும், கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும், கிப்சாயிமையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்தரோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. தான் கோத்திரத்திலே எல்தெக்கேயையும் அதன் வெளிநிலங்களையும், கிபெத்தோனையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும், காத்ரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. மனாசேயின் பாதி கோத்திரத்திலே தானாகையும் அதன் வெளிநிலங்களையும், காத்ரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. கோகாத் புத்திரரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட 10. லேவியரின் வம்சங்களிலே கெர்சோன் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான பாசானில் உள்ள கோலானையும் அதன் வெளிநிலங்களையும், பெயஸ்திராவையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. இசக்காரின் கோத்திரத்திலே கீசோனையும் அதன் வெளிநிலங்களையும், தாபராத்தையும் அதன் வெளிநிலங்களையும், யர்மூத்தையும் அதன் வெளிநிலங்களையும், என் கன்னீமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. ஆசேரின் கோத்திரத்திலே மிஷையாலையும் அதன் வெளிநிலங்களையும், அப்தோனையும் அதன் வெளிநிலங்களையும், எல்ஹாத்தையும் அதன் வெளிநிலங்களையும், ரேகோபையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கலிலேயாவில் உள்ள கேதேசையும் அதன் வெளிநிலங்களையும், அம்மோத்தோரையும் அதன் வெளிநிலங்களையும், கர்தானையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 3. கெர்சோனியருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட 13. மற்ற லேவியராகிய மெராரி புத்திரரின் வம்சங்களுக்கு செபுலோன் கோத்திரத்திலே யொக்னியாமையும் அதன் வெளிநிலங்களையும், கர்தாவையும் அதன் வெளிநிலங்களையும், திம்னாவையும் அதன் வெளிநிலங்களையும், நாகாலையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. ரூபன் கோத்திரத்திலே பேசேரையும் அதன் வெளிநிலங்களையும், யாகசாவையும் அதன் வெளிநிலங்களையும், கெதேமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும், மெபாஹாத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. காத் கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கீலேயாத்தில் உள்ள ராமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும், மக்னாயிமையும் அதன் வெளிநிலங்களையும், எஸ்போனையும் அதன் வெளிநிலங்களையும், யாசேரையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. இவைகளெல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களாகிய மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்கள். அவர்களுடைய பங்கு வீதம் 12 பட்டணங்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட 48. அந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றிற்கும் அததை சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது. எல்லா பட்டணங்களுக்கும் அப்படியே இருந்தது. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஏசாயா 26 அதிகாரம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி, உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உமையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தியது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாயிருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உமை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உமை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். கர்த்தாவே, நெருக்கத்தில் உமை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கற்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கற்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்கள் போல் இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை. மறித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களுடைய கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மறித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தண்டத்தில் கொலை. ஏசாயா 27 அதிகாரம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. முட்செடியையும் நெரிஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். இல்லாவிட்டால் அவன் என் பெலனை பற்றி கொண்டு என்னுடைய ஒப்புரவாகட்டும். அவன் என்னுடைய ஒப்புரவாவான். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ? அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் இவன் கொல்லப்படுகிறானோ? தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனோட வழக்காடுகிறீர். கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடுங்காற்றினால் அதை விலக்கி விடுகிறார். ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகளை எல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாக்கி விடும்போது
2: சங்கமம்
1: அவர்களுடைய அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன். அரணான நகரம் அவாந்திரையாகும். அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்திரத்தை போல விட்டுவிடப்பட்டதாயிருக்கும். கன்றுக்குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அதன் தலையை தின்னும். அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போம். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனமல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த
0: எபிரேயர் 10 அதிகாரம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்தியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவிர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி எந்தெந்தைக்கும் தேவனுடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே வழியினாலே இவர் எந்தெந்தைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்தேன்.

0: வருவார் தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமும் கெட்டுப்போக பின் வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற
1: Recording stopped.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 65 இரண்டாவது வசனம் வாசிக்கலாமா? ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஜபத்தை கேட்கிறவரே. நம்ம எல் ரோயி, எல் ஷடா, எல் எலியோன், ஏகவா ஷம்மா, ஏகவா ரூவா, ஏகவா ஷாலோ, இல்லை எவ்வளோ பேர் சொல்கிறோம்ல, எல் ரோயி, எத்தனையோ பேர்களை சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் இருக்குது, ஜபத்தை கேட்கிறவரே. ஆமேன். நம்ம பேசும்போது அவர் கேட்குறார். நம்ம என்ன சொன்னாலும் அதை அவர் காது கொடுத்து கேட்குறார் என்பது நம்ம பெற்றுக்கொண்ட பெரிய பாக்கியம் இல்லை. அதை தாவீது சங்கீதத்தை ரொம்ப நல்லா உணர்ந்து வச்சிருக்கிறாரு. அதனால தான் ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். யாரெல்லாம் மாம்சத்தில் இருக்காங்களோ அவங்களாம் இயேசுவண்ட தான் வருவாங்க. அப்புறம் வேறு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஆவிக்குரிய ரீதியாக ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான மாம்சம், இன்னொன்று ரட்சிக்கப்படக்கூடாதபடி இருக்கிற மாம்சம். இல்லைங்களா? ரெண்டு பேரை ராஜாவாக்குனாங்க. முதல்ல சவுளை ராஜாவாக்குனாங்க, ஆனால் அவர் விழுந்து தான் போனார். தாவீதும் ராஜாவானார், அவனார் எழுந்தார். ஆமேன். விழுந்தாலும் எழுந்தார் இல்லைங்களா? இதுதான் மாம்சமான யாவரும். ஆமேன். அப்போ இந்த கத்துரி பிள்ளைகளை, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? விழுதல்ல விழுந்தே கிடக்கிறோமா? எழுந்து நிற்க கத்தை நமக்கு பெலன் தரும்போது எழுந்து நிற்கிறோமா, இல்லை அதை அவாய்ட் பண்ணுறோமா? சவுளுக்கு சான்சஸ் நிறைய கிடச்சிது மனம் திரும்புவதற்கு. சுவாமியில் உணர்த்திக்கிட்டே இருந்தார், மனம் திரும்பினா அவன் இஸ்ரேலின் நிரந்தர ராஜாவாய், அவன் ஆயுசு நாட்கள் எல்லாம் நல்ல ராஜாவாக இருந்து அவன் மறிச்சிருக்கலாம், பிதாக்களின் கல்லறையில் அவன் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பாக்கியத்தை அவன் இழந்து போயிட்டான் பாருங்களேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, காரணம் என்ன? அது மாம்சம், வெற்று மாம்சம், ஆவி இல்லாத ஒரு மாம்சம். ஆனால் தாவீது பாவம் செய்தபோது தீர்க்க தரிசி வந்து உணர்த்தின உடனே அதை உணர்ந்தவராய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தெய்வ சமூகத்தில் அழுது மன்றாடி ஒப்பு கொடுத்து தன் அவ்வளவு டெடிக்கேட் பண்ணி சரண்டர் பண்ணியில் எவ்வளோ பண்ணிட்டார்ல, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பாவம் செய்யக்கூடாதுன்னு அவர் தன்னை காத்து கொண்டார். அப்படி தானே தெய்வ பிள்ளைகளை நீங்களும் நானும் இருக்கணும். அதனால தான் தாவீது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் ஜபத்தை கேட்குறவர் இங்கே எப்படிப்பட்ட நிலையில் ஜெபிச்சாலும் பரவாயில்ல, அந்த ஜெபத்தை கேட்குறவர் ஒரு மாத்திரம்தான், ஜெபம் கேட்கப்படுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் அவரிடத்துல வந்துடுங்க. அப்படி வந்தவங்க எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறி, அவர் சமூகத்தின் பிள்ளைகளாய் மாறி, அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், பெற்றுக்கொள்வார்கள். அதனால் இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் எங்கள் கூட பேசினேன், நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அட்வரி ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் இந்நாளில் தியானித்து இருக்கிறோம் ஐயா. அந்த தியானம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 124 சங்கீதம் 8 வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் இதுநாள் வரையில் எவற்றுக்காக வேண்டி விண்ணப்பித்து நீண்ட நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான பதிலை பெற்றுக்கொள்ளும்படி பெரிய காரியங்களை செய்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கு மனிதர்கள் பல தேவைகளுடன், எதிர்பார்ப்புகளுடன், தேடலுடன் காத்திருக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் சிலர் கட்டப்பட்டு இருக்கிற கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டியும், வியாதியின் கூறுகளில் பற்றாக்குறைகள், தடைகள் போன்றவற்றிலிருந்து அற்புத சுகமும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளவும்

0: காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு கத்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறவைகளில் பெரிய காரியங்களை செய்தும் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்தும் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தினால் நமக்கு சகாயம் செய்து ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், தடைகளை அகற்றி சகாயம் செய்கின்றார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அனுபவித்த சிறுமையை கண்ட கர்த்தர் அவர்களின் கூப்பிடுதலை கேட்டு பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களிடத்திலும் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்து கடலின் நடுவாக கால்கள் நனையாமலும் அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே கவிழ்த்து போட்டும் வனாந்தரத்திலே பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தி பசிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தும் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணியும் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த கானானுக்குள் பிரவேசிக்கும்படி பெரிய காரியங்களை செய்து இஸ்ரவேலரை ஆசிர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல ஆண்டுகளாய் யாருமே மீட்க முடியாத, விடுதலை பெற முடியாத, அடைபட்டு இருக்கிற கடினமான காரியங்களை, பார்வோனை போன்று நெருக்கப்படுகின்ற சூழ்நிலைகளை, கடக்க முடியாத, தீர்க்க முடியாத, நம்பிக்கையற்று போனவைகளை, தடைகளை, சமாதான குறைவுகள், பிரிவுகள், இவைகளினால் விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் இன்றைக்கு பார்வோனின் சிறையிருப்புகளிலிருந்து விடுவிக்கின்றார். ஆசீர்வாதத்துக்கு தடையான செங்கடல்களை பிளக்கின்றார். மனதளவிலும் வாழ்க்கையிலும் பாலைவனமாகி போன எண்ணங்கள், விசுவாசம் இவற்றை இன்றைக்கு தம்முடைய அன்பின் ஜீவ ஊற்றிலிருந்து காயங்களை கட்டி ஆற்றி தேற்றி சமாதானமுள்ள கானானுக்குள் பிரவேசிக்கும்படி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தயவை தந்து சகாயம் செய்கின்றார். ரூத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே நகோமியை குறித்து பார்க்கின்றோம். நகோமியின் வாழ்க்கையில் பஞ்சத்தினால் வேறு தேசத்திற்கு சென்றவள், கணவன், பிள்ளைகள், சொந்த ஜனம், நகரம் எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையாய் அப்பத்தின் வீடாகிய பெத்லேமிற்கு திரும்புகின்றாள். அங்கே கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கின்றார், தயவை பெற்றுத் தருகின்றார். போவாசின் மூலம் கதிர் பொறுக்கிக் கொள்ள சென்றவள் கதில் நிலத்திற்கே சொந்தக்காரியாக மாறும்படி கர்த்தர் தயவை கட்டளையிடுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் வம்சத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு ஓபியத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இதை கண்ட அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று வாழ்த்தும்படி ஆசிர்வதிப்பதை நாம் வாசித்தறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எவைகள் உங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ, எவைகளை இழந்தீர்களோ, எவைகளில் நஷ்டப்பட்டீர்களோ, எவைகளிலெல்லாம் கண்ணீர் வடித்தீர்களோ, காயப்பட்டீர்களோ, இன்றைக்கு அவைகளையெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்காய் தயவை பாராட்டுகின்றார், சகாயம் செய்கின்றார். பெரிய காரியங்களை செய்து பிறர் ஆச்சரியப்படும் வகையில் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியங்கள் ஆசீர்வாதங்களை காண்பீர்கள், அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: அதுல எல்லாத்துக்கும் கீழே உங்களுக்கு ஒரு பிளாக் இதுக்குள்ள இந்த மைக் வீடியோ பார்ட்டிசிபன்ஸ் எல்லாம் வேற வேணும். அப்ப இதுல வந்து உங்களோட பேர் வந்து லெஸ்லி.
2: நேரடி ஒலிபரப்பு கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க் 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு.
1: அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார், அவர் திரும்ப நம்மே இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவாராம். பாருங்க, இவ்வளவு அருமையான ஆண்டவர், எங்கட பாவம் எல்லாம் வந்து ஆழத்துல போனா அது மேல வர முடியாது. ஐ ரிமெம்பர் யுவர் சின்ஸ் நோ மோர் தான் சொல்றேன். ஞாபகம் அவர் வைக்க மாட்டார், நினைவிட வைக்க மாட்டார். ஆக பாருங்க, இவ்வளவு அருமையான ஆண்டவர் எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களுக்காக மன்னித்தாரு. எனக்கு ஆண்டு ஆவியானவர் தந்த முதலாவது பாடல் அதிலும் இப்படித்தான் சொல்றார்,

தூய்மையா இருக்கவே பணி திட்டாரே என்னே சாரி நண்பை நான் சொல்லுவேன். பார்வைதான் எனக்கு கத்தர் கொடுத்த முதலாவது பாட்டு. அதிலும் அவர் சொல்றார், என்ன உன் பாவங்களை நான் மன்னித்தேன், உனக்கு என் ஆவியை தந்தேன், நீ தூய்மையா இருப்பதற்காக எனக்கு அவர் தன்னுடைய ஆவியை தந்தார்னு பாருங்க. இன்னும் ஒரு இன்னும் ஒரு பாடலிலே, பாவியான என்னை நேசித்தாரே, பாவ மர என்னை கழுவினாரே, பாவியே நீ ஓடிவா பரிசுத்தர் என்று உன்னை அழைக்கிறார்,

0: மாட்டே. ஆண்டவர் இவ்வளவு நல்லவர் என்று பாருங்கோ. பாவியான என் பாவம் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்தார். அவருடைய ரத்தம் சிந்தினது எனக்காக, நமக்காக, எங்கள் ஒவ்வொருத்தருக்காக தான் கர்த்தர் ரத்தம் சிந்தினார். இன்னும் எங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் 1 ஜோவான் 1:9 வசனங்களிலே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கப்பட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 43:25 அங்க சொல்லப்படுகிறது, உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஆண்டவர் அதை திருப்பி நினைக்க மாட்டார். அது சமுத்திரத்துல போட்டா அது வர மாட்டுது, அவரும் அதை நினைக்க மாட்டார். இவ்வளவு அருமையான ஆண்டவர். எல்லாவற்றையும் நாங்கள் எப்பொழுது ஞாபகம் படுத்த வேணும். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், அவர் பாவங்களை மன்னித்தார். அடுத்தது அந்த வசனம், சங்கு சரணத்திலே நான் பாடுகிறேன், உன் பாவங்களை எல்லாம் மன்னித்தார, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினாரு. எங்களை ஆண்டவர் தான் எங்கள் பரிகாரி. அங்கே யாத்ராமம் 15:26 அவர் வந்து நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அவர் தான் எங்களுடைய பரிகாரி என்று நாங்கள் பார்க்கிறோம். எனக்கும் 2 பாட்டு.
1: மண்ணில் இருந்து

ஆமென். அவர் வந்து எங்களுடைய பரிகாரி ஆகிய கர்த்தரா இருக்கிற இன்னும் ஒரு பாடல் அங்கே நான் அதிகமா பாடுறேன். நான் என்ற கிராண்ட்சன் அங்கே இந்தியாவுடைய சுயினமா இருந்த வேளையிலே கத்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்து குணமாக்கினார். அப்ப சொல்றார், நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் வியாதியை விளக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார்.

வேனக்கு அடைக்கலமே, நானே உன் பரிகாரி ஆகிய கத்த. இன்னும்

மட்டும் பாடிடுவேன். இன்னும் அநேக பாடல்கள் எனக்கு கர்த்தர் இந்த குணமாக்குறதை பற்றி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் மெய்யாக எங்களை பரிகாரியா இருக்கிறபடினாலே நாங்கள் மறக்க கூடாது. சம்டைம்ஸ் வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். அப்படி அல்ல, இவ்வளவு அருமையா எங்களை ஆண்டவர் இவ்வளவு வேதனை நேரத்திலும் ஆண்டவரை மடங்கி போய் ஒன்றும் இல்லேன்னு கீழே போற நேரத்தில் எங்களை தூக்கி விடுற கத்தரா இருக்கிறார். இன்னும் ஒரு பாடலே அவர் நான் பாடுகிறேன்.

உம்மை நம்பினாய் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இன்னும் அடுத்து நான் பாடுகிறேன். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மூடி சூட்டினாரே. கிருபை என்று சொல்லும் பொழுது தகுதியற்றவனுக்கு தேவன் காட்டும் அன்பு அல்லது ஆதரவு. இது இயேசு கிறிஸ்துவில் நாம் வைக்கும் விசுவாசத்தால் தான் எங்களுக்கு அந்த மீட்பும் பாவ மன்னிப்பிலும் இது காட்டப்படுகிறது. எங்களை அவற்ற கிருபை எங்களிலே ஒன்றும் இல்லை, ஆனால் அவருடைய அன்பு. ஆனால் எங்களை நாங்கள் விசுவாசம் வைக்க வேணும். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திலே இருக்கும் பொழுது அந்த இதை வந்து அவருடைய கிருபை எங்களுக்கு, அவர் கிருபையால் தான் எங்களை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, இட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். அவர் எங்களை கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்துறார். கிருபையும் இரக்கமும் அங்கே ஒருமிக்கத்தான் அதிகமாக வருகிறது. எனக்கும் அங்கே ஒரு பாட்டு, நான் இந்த வருத்தம் பயதி 1983 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி நான் சென்னையில என்னுடைய ஃப்ரெண்ட் ஹெலன் மோசஸ் என்பவர்கள வீட்டில் இருந்த பொழுது திடீரென்று எனக்கு ஒரு வயிற்றோட்டம் வந்து விட்டது. அந்த வேளையிலே நான் ஜெபித்த போது கத்தர் தனது கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி கொடுத்த ஒரு பாடலை நான் இப்ப உங்களுக்கு பாட போறேன். கத்தருக்கு சோத்திரம்.

0: ஊரோதி அழைத்தீரே
1: கிறிஸ்தவானொலி
0: ஓபையே என்னை தொடருமே உந்தன் கரங்கள் என்னை நாட

0: கர்த்தருக்கு சோத்திரம். அவருடைய கிருபை என்ன விதமாக என்னை தாங்குறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் அருமையான தேவன். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் இந்த வசனங்களும் அங்கே 31 சங்கீதத்தின் 19 உனக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை பெரிதாயிருக்கிறது. அவர் நன்மையினால் எங்களை முடிசூட்டுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இரக்கங்களினாலும் நன்மையினாலும் எங்களை முடிசூற்ற தேவனாக இருக்கிறார். இன்னும் அங்கே 84 சங்கீதம் 11 வசனம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் எரேமியா எழுதுகிறார் அந்த புலம்பலிலே 3:25, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். தேவனுடைய நன்மைக்காக நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும்.
1: சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்பு

சங்கீதம் 135 மூன்றிலே தாவீது சொல்லுறான், கத்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. 86 சங்கீதம் 5 வசனமும் தாவீது தான் சொல்றார், அவர் நல்லவர் என்று சொல்லி அங்க சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் தீங்கு நாளில், 3வது சரணம், தீ

இது வந்து அப்படியே சங்கீதம் 27:5 வருகிறது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 31:20, மனுஷனுடைய அகம்பாரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்ற. ஆண்டவரோட நல்லது பாருங்க, எங்களுக்கு பிரச்சனையில் வார நேரமெல்லாம் கூடாரத்திலே மறைத்து வைக்கிறார். இந்த கண்மலை என்று சொல்லும் பொழுது கண்மலை வந்து பாதுகாப்பையும் அடக்கலத்தையும் தான் எங்களுக்கு காண்பிக்கிறது. எனக்கும் ஒரு பாட்டிலே, என் கண்மலையுமென் கோட்டையும் நீரே உமக்கு, என நீ சாரி

ஆமென். கர்த்தரின் சொந்தம், நான் அவருடைய சொந்தமா இருக்கிறேன். இன்னும் உபாகம் 32:30, அவர்களுடைய கண்மலை அவர்கள் விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடாமலும் இந்த இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி என்று கேட்கிறார். அப்படி இருந்தால் அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் என்றதா. இன்னும் சங்கீதம் 21:1, தாவீது சொல்லுகிறான், என் கண்மலை ஆகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். 144 சங்கீதம் 1:1, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு சோத்திரம் என்று தாவீது சொல்லுகிறான். 18 சங்கீதம் 46:1, கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின்

அப்பன் உயர்ந்திருப்பாராக என்று பாடுகிறான். ஆக நாங்கள் பாவாசிக்கிறோம் அங்கே ஒன்று குருந்தியர் 10வது அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே ஜீசஸ் இஸ் த ராக், இயேசு தான் அந்த கண்மலை. அவர் ஒரே ஞான பானத்தை பானம் பண்ணினார்கள். அவர் அவரோடு கூட சென்றார் அவருடைய பயணத்திலே. அந்த அந்த கண்மலை வந்து இயேசு என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நான் அங்கே பாடுகிறேன், ஆதரவற்று நான் இருந்தேன், ஆதரிக்க நீர் வந்தீர். அந்த அந்த மூன்றாவது சரணத்திலே தீங்கு நாளின் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலில் மேல் உயர்த்தினார். காலடிகள் வலுவாமல் என்ன காத்து வந்தாராம். என்னுடைய கால்களை வலுவாக நான் நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சொல்வேன், ஆண்டவரே நான் வலுவாதபடி என்னை காக்குறீர். ஒவ்வொரு இரவும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என் காலடி வலுவாமல் என்னை விழாமல் நீர் காத்ததுக்கு ஸ்தோத்திரம் உண்டு. தாவீதும் அதைத்தான் 38:36 சொல்றான், என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்குனீர் என்று. நாங்கள் விழாதபடிக்கு காத்து கொண்டது கர்த்தருடைய கிருபை. ஆகவே இந்த நாளிலே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளில் நாங்கள் மறக்க கூடாது. Never forget God's forgiveness, salvation, அவருடைய சமூகம், His presence, the Holy Spirit, அவருடைய அபிஷேகம். இன்னும் அநேகம் இருக்குது. கர்த்தர் எங்களுக்கு இவ்வளோ எல்லாம் செய்திருக்கிறார், வியாதியை விலக்கி இருக்கிறார், பாவங்களை மன்னித்து, இப்படியான எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது நினைவு கூர்ந்து நாங்கள் கர்த்தரை நாங்கள் அவரை ஆராதித்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர் இதைத்தான் அவர் விரும்புகிறார். அவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நாங்கள் இதை நாங்கள் மறக்காமல் இவற்றை கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆவியானவரும் எங்களுக்கு நினைப்பூட்டி தருகிறார். ஆகவே அவருடைய அன்புக்காக நாங்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கடைசியாக நான் இந்த நான் நாளுக்குரிய அந்த பாடலை பாடி இந்த செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன்.

தீங்கினாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேலுன்னை

வாயிலே இது கட்டுமே. ஆமேன். கர்த்தர் நாங்கள் எப்பொழுதும் துதிப்போம், அவருடைய துதி எப்பொழுதும் எங்களோட வாயிலே இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளும் இயேசு சுவாமி எனக்கு உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நான் எப்படி மறப்பேன் நீ செய்த நன்மையிலும். விசேஷமா நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸ், அங்கே நாங்கள் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்ன வந்து பீஸ்ன்னு வந்து எங்களுக்கு எல்லாம் குழப்பங்கள் தான் செய்தாரு. அந்த வேளையிலும் இவ்வளவு அருமையா எங்களை காத்திர எத்தின வாம்ஸ் எத்தின ஷெல் எல்லாவற்றிலும் இந்த எங்களை காத்ததை நாங்கள் எப்படி மறக்க முடியும் ஆண்டவரே. நானும் தான் ஆண்டவரே 8.5 மாசம் தனிமையாக அந்த வீட்டிலே இருந்தேன். என்னிடம் ஃப்ரிட்ஜும் இருக்கவில்லை, ஒரு நாய் இருந்தது. ஆனால் அதிகமா அந்த சோல்ஜர்ஸ் போ இந்த பூர் சத்தத்துக்கு நாயில் குறைக்கும். ஆனா ஆண்டவர் என்ற நாயுடைய வாயை கட்டி வைத்தார், அது குலைக்கவும் இல்லை. கத்தர் 8.5 மாதம் ஒரு நாள் எனக்கு ஞாபகப்படுத்தினார், உண்மையில் ஒருவரும் கை போடவில்லை, நான் உன்னோட இருந்து காத்தேன். எவ்வளவு அருமையான ஆண்டவர், எப்படி மறக்க முடியும் அவர் செய்த நன்மை. ஒரு நாளும் மறக்க முடியாது கத்தாவே. இந்த நாளும் ஆண்டவே நீ சொல்லுறேன், நீங்க செய்த நன்மைகளை நாங்கள் நினைந்து நினைந்து உங்களை சோத்திரித்து உங்களுக்கு புகழ் கொடுக்க வேணும், பாட வேணும் உங்களுக்காக. அப்படியே நாங்கள் செய்வோம். என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் நினைக்கட்டும். பழைய காரியங்களை நினைத்து அவ்வளவு விதமா ஆண்டவர் எத்தனை செங்கடலை பிரித்து எத்தனை எரிவோம் அடைய மதில்களை உடைத்து ஜோர்தான் நதி பிரவாகித்து வந்ததையும் எல்லாம் நிப்பாட்டி எங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் ரெண்டு கையுத்தி நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைந்து நினைந்து அவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. அவர் சொல்லுறார், மறவாதே என்று தான் அவர் சொல்லுகிறார். இந்த நாளுக்கு சோத்திரமையா இந்த சங்கம வானொலியும் எனக்கு உதவி செய்ததுக்காக நன்றி நன்றி நன்றி இயேசு சுவாமி. இப்படி நீ செய்த நன்மைகளை இந்த உலகத்துக்கு அறிவிக்க ஒரு வானொலி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் கீதா பிள்ளையால் குடும்பமா ஆசீர்வதிங்க. இன்னும் சங்கமத்தோட சேர்ந்த எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே, எனக்காக ஜபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மீண்டுமா நீ செய்த சகல நன்மைகளுக்காக திரும்ப ஒருக்க நினைப்பூற்றுங்கள். மறவாதே நான் செய்த நன்மைகளை, மறவாதே என்று சொல்லி நன்றியோடு உண்மை சோத்திரித்து சகல துதிகனமையும் எல்லாம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களேடு உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு பாடல்களோடு ஜெபங்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு இணைந்து வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்து கர்த்தர் காண்கிறார். உங்களை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிப்பாக புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த வாரத்தில் இதே நேரம் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திருந்த ஜபங்களை கேட்டார். உங்களுடைய பழைய நினைவுகளை அவர் ஞாபகப்படுத்தக்கூடியதாக கத்தர் உதவி செய்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போமா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் இந்த தலைப்பு கொடுக்கிறீங்களா?
0: கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே.
1: கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் வான்புறாவின் நேரத்திலே தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அருமையான ஊழியர்களை செய்தார். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும் மறு உழைப்பிலே ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தரதாமே இந்த ஆசீர்வாதமான அந்த நிகழ்ச்சி கூடாக வான்புறாவின் நேரத்துக்காக கூடாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் செய்த நன்மைகள் ஒன்றை மறவாதே. ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன்.
2: Recording stopped.
1: நாங்கள் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்தினார். தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரிய ராஜாம்மா டொரண்டோ கனடாவிலிருந்து கத்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகள் கூடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியர்களை கூடாக கடந்து செல்வோம். இன்றைய நாளிலும் தேவ ஊழியர் முன்னதாக ஒரு மணித்தியால முன்னதாக ஆரம்பித்திருக்கிறார். கத்தராமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்ல முயற்சிக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.

அப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 11:12 தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வேலை ஆயத்தமாகவும் கத்திரதாமே வழிநடத்துவார். அதுக்கு முன்னதாகவே ஆராய்ச்சி கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. ஆமேன்.

இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே இவ்வாறு தேவனுக்கு பயந்து பக்தி வாழ்க்கையிலே ஓட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது என்பதை சிந்தித்தோம். நம்முடைய ஓட்டப்பந்தயத்திலே நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு பக்தர்களின் விசுவாச ஓட்டத்திலே அவர்கள் பெற்ற வெற்றியான சாட்சிகள் தான் நம்மை உற்சாகப்படுத்தும் பார்வையாளர்கள். அடுத்ததாக இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு நாம் சில ஆயத்தங்களை செய்ய வேண்டியதாயிருக்கிறது என்று பார்த்தோம். முதலாவதாக பாரமான யாவற்றையும், அதே போல நம்மை சுற்றி மிக அருகிலே நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். இதுவே அந்த கிறிஸ்தவ ஓட்டத்தின் ஆயத்தம். பாரமான யாவற்றையும், அதாவது இந்த சரீரத்தையும்,
1: உங்கள் தாளந்துகளை,
0: வாழ்க்கையையும், கரிசனையையும், வாஞ்சையையும் நாம் ஓரமாக ஒதுக்கிவிட வேண்டும். இது நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே தடையாக காணப்படுகிற ஒன்றாகும். அடுத்ததாக சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்பது நம்முடைய பணி மற்றும் வாழ்க்கை சூழ்நிலை மூலமாக, மிக நெருக்கமான நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக நாம் மறுப்பு தெரிவிக்க முடியாத சூழ்நிலையிலே அவிசுவாசம் என்னும் பாவம் நுழைய பார்க்கிறதை குறித்து சொல்கிறது. 11வது அதிகாரத்திலே விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். ஆனால் 12வது அதிகாரத்திலே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று சொல்கிறார் இல்லையா, அது அவிசுவாசமாகிய பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் மூலமாகவாது தேவனை நாம் விசுவாசிக்கும் விசுவாசத்திலிருந்து நம்மை வழுவி போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்றால், அதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதை ஓரமாக தள்ளி வைத்துவிட வேண்டும். இவ்வாறு நாம் ஆயத்த பணிகளை செய்துவிட்டுதான் இந்த ஓட்டத்திலே பங்கு பெற முடியும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த ஓட்ட பந்தயத்திலே நாம் சென்று அடைய வேண்டிய ஒரு லெக்கு இருக்கிறது. இந்த லெக்கு இயேசு கிறிஸ்துவே. அவரை மனதிலே வைத்துக் கொண்டே, அவரை நமது சிந்தனையிலே நிறுத்திக் கொண்டே நாம் ஓட வேண்டும். நம்முடைய கவனம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கியதாகவே இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்திலே நம்மோடு ஓடுகிறவர்களை பார்த்தல்ல, நான் இறுதி வரை வெற்றியோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடனும், எனது லக்கு நான் இயேசு கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும் என்பதுடனும் ஓடும்பொழுது நாம் வெற்றி பெற முடியும். அடுத்ததாக நமக்கு என்று ஒரு ஓட்டம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது விசுவாச ஓட்டம். இதிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குரிய விசுவாச ஓட்டத்திலே அவர்கள் எவ்வாறு ஓடினார்கள் என்று 11வது அதிகாரத்திலே நாம் சிந்தித்தோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஓட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது நமக்கு என்று அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் எவ்வாறு ஓட வேண்டும் என்று வேதமும் தேவனுடைய சித்தமும் வெளிப்படுத்துகிறது. நாம் அவரிடத்திலே ஜெபித்து நம்முடைய ஓட்டத்தை குறித்து அவரிடத்திலே பேசி தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஓட வேண்டும். ஏனென்றால் ஓட்டத்தை தவறாக ஓடி முடித்தவர்களை பார்த்து இயேசு இவ்வாறு கூறுவார். பாருங்கள், மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம் முதல் 23 வசனம் வரை வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஓட்ட பந்தயத்திலே போடப்பட்டிருக்கும் வளைவு கோட்டை மாறி ஓடினாலும் பரிசு கிடைப்பதில்லை, மாறாக ஓட்டத்திலே தகுதி இழந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம். 2வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஓடிய முன்மாதிரியான விசுவாச ஓட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே விசுவாச வீரர்களின் ஓட்டத்தை நமக்கு எடுத்துக்காட்டாக காண்பித்தார். இப்பொழுது 12வது அதிகாரத்திலே 2-3 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் ஓட்டத்தை நமக்கு எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறார். இதனைத் தொடர்ந்து நீங்களும் அவ்வாறே ஓடுங்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் பரலோகத்தை ஒரு கிரியையும் செய்யாமல் பெற்றுவிட முடியாது. நாம் தீமையே செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு நன்மையாக எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் அது தவறான வாழ்க்கைதான். நாம் ஓட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பிற்காக பிரயாசப்பட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். அமைதியாக இருந்து விடுவதனாலே பரலோகம் சொந்தமாகாது. 4 வசனம் என்ன சொல்கிறது? அங்கே பரலோகத்திற்கு செல்வதற்காக போராட வேண்டும் என்று அறிகிறோம். ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பந்தயம்தான். நாம் அதற்காக பிரயாசப்பட்டு கிரியை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிற வழியிலே பரிசுத்திற்கு ஏதுவான முயற்சிகளை செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக, எதற்காக ரட்சிப்பை பெற்றோமோ அதற்குரிய நற்செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பந்தயத்தின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறபடி நாம் ஓடினால்தான் நாம் வெற்றி பெற முடியும். பந்தயத்தின் பரிசு பொருளை பெற்றுக்கொள்வது நிச்சயம். இப்ரேயர் 12 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ரேயர் 12 அதிகாரம் 3 வசனத்திலே கூறப்பட்ட பொறுமை என்ற வார்த்தையும் இந்த 3 வசனத்திலே கூறப்பட்ட சகிப்பு என்ற வார்த்தையும் ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகள். பொதுவாக பிரச்சனைகள் பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறது இல்லையா? இந்த எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதோ அந்த எபிரேய விசுவாசிகள் பெரிய ஆலயமும் பல சமய சடங்காச்சாரங்களும் அமைய பெற்ற மதத்திலிருந்து வந்தவர்கள். ஏறுவது கட்டிய ஆலயம் கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டிலே இடிக்கப்படும் வரையிலும், அது கட்டி முடிக்கப்படவில்லை என்றாலும் மிகவும் அழகானதாகவும் கருத்தை கவருகிறதாகவும் இருந்தது. அந்த ஆலயத்துடன் பல சடங்காச்சாரங்களும் காணப்பட்டது. ஆதியிலே அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருந்த போதிலும் எபிரேய நிருபம் எழுதப்பட்ட காலத்திலே அதன் ஒழுக்கம் கெட்டு நெறி தவறி சென்று கொண்டிருந்தது. இந்த போதிலும் அது ஒரு சமயம் என்ற ஒன்றிற்காக அவர்கள் அதனை வைத்திருந்தார்கள். இப்பொழுது இந்த விசுவாசிகள் இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள். மத சடங்காச்சாரங்களை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. இப்போது கிறிஸ்துவே அவர்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறார். கிறிஸ்துவே ஆலயமாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக இருந்த பொழுது எவ்விதமாக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார் என்பதையும் அவர் கற்றுக்கொண்ட பொறுமையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனாக இருந்தும் இந்த உலகத்திலே மனிதனாக அவர் பல காரியங்களை கற்றுக்கொண்டார் என்பதை இந்த நிருபத்தின் முதல் பகுதியிலே பார்த்தோம். கிறிஸ்து மனிதனாக வந்து பல பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார். அவைகள் எல்லாவற்றையும் நமக்காக பொறுமையுடன் சகித்துக் கொண்டார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு என்று வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளோடு மிகுந்த நெருக்கமுடையவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு மெய்ப்பித்து காண்பித்தால் மாத்திரமே நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இழைப்பில்லாதவர்களாய் ஆத்மாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு காணப்பட முடியும். தேவனோடு கூட நெருங்கிய ஐக்கியம் இல்லாதபடியினாலேதான் இன்றும் அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவானது எப்படிப்பட்டதாயிருக்கிறது? இன்று நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இப்ரேயர் 12 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இந்த வசனம் இதுவரையிலும் தேவாலயம் இடிக்கப்படவில்லை என்பதை தெரியப்படுத்துகிறது. ரோம பேரரசின் புரஜாதியாரால் விசுவாசிகள் அனுபவிக்க இருக்கிற வேதனைகள் இன்னமும் அவர்கள் மேல் சுமத்தப்படவில்லை. இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று வாசிக்கிறோம். நீங்கள் மிகவும் இக்கட்டான காலத்திலே பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் அனுபவித்தாலும் உங்களுடைய பலவீனம், சோர்வு, இழைப்பு, தடுமாற்றம் ஆகிய இவைகள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடியவர் கிறிஸ்து ஒருவரே. எனவே நீங்கள் அவரையே நோக்கி பாருங்கள். வசனம் 5, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிகிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இங்கே நீதிமொழிகள் 3 அதிகாரம் 11-12 வசனங்கள் நினைவுபடுத்தப்படுகிறது. அங்கு என்ன வாசிக்கிறோம்? என் மகனே, நீ கர்த்தருடைய சிகிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்படிப்பட்ட வேளையிலேயும் அவர்களது ஒரே புகலிடம் கிறிஸ்துவே. ஆலயமோ சடங்காச்சாரங்களோ அல்லது மதமோ அல்ல. இங்கு மகனே என்பதற்கான கிரேக்க வார்த்தை குயோஸ் என்பதாகும். அதன் பொருள் முழு வளர்ச்சி பெற்ற மகன் என்பதாகும். தேவனோடு நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற நல்ல முதிர்ச்சி பெற்ற பரிசுத்தவான்கள் ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். சிட்சை என்ற வார்த்தையை நாம் பொதுவாக தண்டனை என்பதாக அர்த்தம் கொள்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, சிட்சை என்பதற்கான கிரேக்க வார்த்தை பேயிடியு என்பதாகும். அதன் பொருள் சிறு பிள்ளைகளுக்கான பயிற்சி அல்லது ஒழுக்கம் என்று சொல்லுகிறது. ஆம், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒழுக்கமுடையவர்களாக்குகிறார். இப்பொழுது எபிரேயர் 12 அதிகாரம் 6-8 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. பிரியமானவர்களே, நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் என்ற கேள்வி பொதுவாக கேட்கப்படுகிறது இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்படுவார்கள். வேதாகமம் அது உண்மை என்றே சொல்கிறது. சங்கீதம் 34:19 என்ன சொல்கிறது? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். யோபு 5:7 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் யோவான் 16:33 இதே காரியத்தை தான் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்போஸ்தலனாய பவுலும் சொல்லுகிற காரியம் இதுதான். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் வேதனைப்படுகிறார்கள் என்ற கேள்விக்கு வேதாமத்திலே ஒரு சிறு வசனம் கூட பதில் கூறவில்லை. வேதாமம் முழுமையையும் வாசித்து கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படுவதற்கான 7 காரணங்களை போதகர் மகி இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். முதலாவதாக, கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனைகள் அனுபவிப்பதற்கான முதல் காரணம் அவர்களது அறியாமையும் அவர்களது பாவமுமே ஆகும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? குற்றம் என்ற வார்த்தை பாவத்தை குறிக்கிறது. நமது அறியாமையினாலே நாமாகவே ஏற்படுத்திக் கொண்ட வேதனைகளினால் எவ்வித பலனும் இல்லை என்று பேதுரு சொல்கிறார். பலர் தவறான தொழில்களிலே தங்கள் பணத்தை முதலீடு செய்தபடியால் தங்கள் பணத்தையும் இழந்து வறுமையிலே இன்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களது அறியாமையினாலே ஏற்பட்ட வேதனையாகும். இரண்டாவதாக, நீதியையும் உண்மையையும் நிலைநாட்டும்படிக்கு உறுதியாக நிற்பதனாலே பலவிதமான துன்பங்களை சகிக்க வேண்டியது இருக்கிறது. இதற்கு உதாரணமாக பலர் தங்கள் சாட்சியை சொல்வார்கள். 1 பேதுரு 3:14 என்ன சொல்கிறது? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து என்று வாசிக்கிறோம். பலர் கர்த்தருக்காக உறுதியாக நின்றதினாலே பல வேதனைகளை அனுபவித்தார்கள். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக, நமது வாழ்க்கையிலே காணப்படும் பாவங்களின் நிமித்தமாக நாம் வேதனைகளை அனுபவிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:31 என்ன சொல்கிறது? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் நம் வாழ்க்கையிலே பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம். கர்த்தரே நம் வாழ்க்கையிலே இடம் பெறுவார், அவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். 4வதாக, நமது கடந்த கால பாவங்களின் நிமித்தமாக நம் வாழ்க்கையிலே சில வேதனைகளை நாம் அனுபவிக்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியர் 6:7 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானோர்களே, பாவத்தின் நிமித்தமாக சரீரத்திலே ஏற்பட்ட நோய்களின் வேதனைகளை அனுபவித்தே தீர வேண்டும். ஐந்தாவதாக, தேவன் தமது விசுவாசிகளிடம் வெளிப்படுத்தாத தேவனின் நோக்கம் நிறைவேறும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே துன்பங்களை சகிக்கிறார்கள். இதனை நாம் யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் யோபுவை குறித்து ஏற்பட்ட வாக்குவாதத்தில் யோபு கர்த்தரை உண்மையாகவே நேசிப்பவன் என்பதை காட்டுவதற்காக யோபு பலவிதமான உபத்திரவங்களை கடந்து செல்கிறான். ஆறாவது காரணம் என்ன தெரியுமா? இப்ரேயர் 11 அதிகாரத்திலே நாம் பார்த்தது போல விசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். சிலர் தங்கள் விசுவாசத்தின் மூலமாக பெரும் வெற்றிகளை பெற்றார்கள். சிலர் விசுவாசத்தினால் பட்டயத்திற்கும் தப்பினார்கள். ஆனால் சிலரோ விசுவாசத்தினாலே பட்டயத்தால் வெட்டுண்டார்கள். பட்டயத்தால் வெட்டுண்டவர்களும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்றே போராடினார்கள். அவர்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக வேதனைகளை அனுபவித்தார்கள். ஏழாவதாக, ஒழுக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதனாலே துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இதைத்தான் 6 வசனம் தெரிவிக்கிறது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது தண்டனை அல்ல, சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்ற ஒழுக்கத்தை போன்றது. ஒரு நீதிபதி தண்டிக்கிறான், ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அதன் மேல் கொண்ட அன்பினாலே அதனை ஒழுக்கத்திற்குள்ளே கொண்டுவர சிக்ஷிக்கிறான். கர்த்தரும் நம்மேல் கொண்ட அன்பினாலே நம்மை இவ்விதமாக சிக்ஷித்து ஒழுக்கத்திற்குள்ளே வழிநடத்துகிறார். கர்த்தரால் சிக்ஷிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் கடந்து வரும் பாடுகள், வேதனைகளை குறித்த கேள்விக்குறி இருந்திருக்கும் என்றால் இந்த 7 காரணங்களிலே ஒன்றுதான் அதற்கு உரிய காரணம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ஏன் துன்புறுகிறார்கள் என்று சிந்தித்தோம். உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஒருவேளை நீங்கள் துன்பத்தின் வழியாக கடந்து செல்வீர்கள் என்றால் தேவனிடத்திலே வந்து வசனத்தின் வெளிச்சத்திலே காத்திருந்து நீங்கள் ஜெபியுங்கள். தேவன் எதை குறித்து உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அதை குறித்து தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொண்டு தவறான வழிகளை சரி செய்யுங்கள். இப்பொழுது தேவனிடமிருந்து உங்கள் மீட்பு கடந்து வருகிறதை நீங்கள் காண முடியும். அவர் உங்களை மீண்டும் உயர்த்துவார். தேவன் உங்களை செவ்வாய்ப்படுத்தவே இந்த சிக்ஷையை அனுப்பினார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கொண்ட அன்பினாலே அவர் உங்களை தன்னுடைய மகன் என்று உரிமையோடு அவர் நினைத்தபடியினாலேதான் உங்களுக்கு இந்த சிக்ஷை. இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. 1 கொரிந்தியர் 11:32 வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். இது எத்தனை சிறந்த ஒரு காரியம் இல்லையா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் வாசித்த யோசித்த உம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களோடு உறவாடியதற்காக உமக்கு நன்றி ஐயா. எங்களுக்கு என்று நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் ஓடும் பொழுது எங்களை சுற்றி நிற்கிற அவிசுவாசம் என்னும் பாவத்தை, ஆண்டவரே, எங்களை சுற்றி நிற்கிற எங்களை கீழே விழத்தள்ள ஆயத்தமாயிருக்கிற பாவங்களை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு உம்மையே நோக்கி பொறுமையோடு ஓட எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகளின் மத்தியிலே ஓடி வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீரே உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, சிக்ஷைகளை சகிக்கிற விசுவாசிகளும் உண்டு. ஏன் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சிக்ஷிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் உணர்வை நீர் கிருபையாய் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எந்த காரியத்திற்காக நீர் அவர்களை சிக்ஷிக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால்தான் அந்த காரியங்களை விட்டு பரிபூர்ணமாக வெளியே வர முடியும் ஐயா. நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்களோடு பேசும். தனித்து உம்முடைய பாதத்திலே வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது நீர் அவர்களோடு பேசும். திட்டமும் தெளிவுமாக தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து உணர்ந்து பரிபூர்ணமாக தங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க நீரே உதவி செய்தரலும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒருவராவது நித்தியத்தை இழந்து போகாதபடி தங்கள் ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி வெற்றியை பெற்றுக்கொள்ள நேரே கிருபையை தாரும். எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம் என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து உடைய வசனத்தின் மூலமாக நீர் பேசும். அன்றுவரே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் என்றென்றும் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கவும், உம்முடைய பாதையிலே வழி நடக்கவும் ஒரு முறை கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பலவிதமான பாடுகளின் மத்தியிலே, துக்கங்களின் மத்தியிலே வாழ்கிற எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. அவர்கள் யார் யார் என்னென்ன பாடுகளின் வழியாக வருகிறார்களோ, என்னென்ன கஷ்டங்களின் வழியாக கடந்து வருகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் உறவாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது பாவத்தின் காரணத்தினாலே பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்தை விட்டுவிட நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை நீதியையும் உண்மையையும் நிலைநாட்டும்படியாக யாராவது உறுதியாக இருப்பதனாலே துன்பங்களை சகிக்க வேண்டியது இருக்கும் என்றால், தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே அந்த துன்பங்களின் மத்தியிலே உறுதியாய் நிற்க நீரே உதவி செய்தரலும். பயமுறுத்தல்களுக்கு அவர்கள் கலங்காதவர்களாய் நிற்க நீரே துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த கால பாவங்களின் நிமித்தமாக சரீரத்தில் ஏற்பட்ட நோய்களின் வேதனைகளை யாராவது அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். ஆனாலும் அவர்கள் ஆத்மாவை நீர் ரட்சித்தீர் என்ற உண்மையை புரிந்து கொண்டவர்களாக விசுவாச ஓட்டத்திலே பின்வாங்கி போகாமல் தொடர்ந்து வெற்றியோடு வாழ நீரை அருள் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத காரணத்திற்காக நாங்கள் பாடுகளின் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்போம் என்றால், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோபுவை போல யாராவது பாடுகளின் வழியாக வருவார்கள் என்று சொன்னால், தேவையான நீடிய பொறுமையை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களது சாட்சியிலே அவர்கள் பின்வாங்கி போய்விடாதபடி, பிசாசு வெட்கப்படும்படியாக தங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க ஒவ்வொரு நாளும் நீரே பலன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமை விசுவாசிப்பதனாலே யாராவது பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீரே அவர்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்ற தைரியத்தோடு போராட நீரே உதவி செய்யும். அல்லது கர்த்தாவே, யாரையாவது நீர் அதிகமாக நேசிப்பதனாலே அவர்கள் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருந்து நித்தியத்தை இழந்து போகக்கூடாது என்பதற்காக அவர்களை கண்டித்து ஒழுக்கத்திற்குள்ளே வழி நடத்துவீர் என்றால், அதையும் புரிந்து கொள்ள நீரே உதவி செய்யும். எங்களை உம்முடைய சித்தத்தின் மையத்திலே காத்துக்கொள்ளும். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுவதை நாங்கள் கேட்டு வழிநடக்கும் உணர்வுள்ளவர்களாய் வாழ நீரே எங்களுக்கு துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். யோவான் 16:24.

0: Recording in progress.
1: ஆமீன். அருமையானவரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷகர் எட்வின் வானரோகள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவராமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வோம். பிரீஸ்லோடையா வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. தேவரீர், இந்த நாள் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இந்த நாட்களிலே பெரிதாயிருக்கிறதுக்காக உங்களுக்கு சோதரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு பல்லவியை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளிலே

ஆமீன். நன்றி அப்பா, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் வேத தியானத்திலே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலன் நடவடிக்கையினுடைய 10 44-46 வசனத்திலே நேற்றைய நாட்களை வாசித்த 2வது பகுதியிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே உண்மையாக ஞானஸ்தானம் பெற்றதை அங்கே சோதித்தறுதல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களே நேற்றைய நாட்களே நான் பேசியிருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அங்கே பரிசுத்தாவிட வல்லமை இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இறங்கினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்களேன் இங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொன்னால், பேதுருடைய பிரசங்கம் அங்கே இந்த நாட்களை கேட்கப்படுகிற வேளையிலே அந்த வார்த்தையின் அபிஷேகத்தினால் இந்த நாட்களை அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களிலே அங்கே இறங்குகிறதை பார்க்கிறோம். அவர்கள் பாசை பற்பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புலவுகிறதையும் பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்க போது பரிசுத்தாவின் பரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தது என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், புறஜாதிகள் மேல் இந்த நாட்களிலே ஆவியானோடைய அபிஷேகம் அந்த இடத்திலே ஊற்றப்பட்டதை அங்கே வேதம் நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த நாட்களே நாங்கள் வேதத்திலே இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்த்தோம். நேற்றைய நாட்களிலே அங்கே கடைசியாக இந்த நாட்களை பார்த்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அங்கே இங்கே வேதம் சொல்கிறது, அதாவது இருதயத்தின் ஆழத்திலே இருந்து அன்புடன் அப்பா பிதாவே என்று அழைக்கும் உறவை இந்த நாட்களிலே அவங்க வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், இதற்கு மாறாக கிறிஸ்துவோடு நாம் பிதாவாகிய தேவனோடு மிகவும் அதிகமான அன்பை இந்த நாட்களை ஏற்படுத்த, அதாவது அங்கே பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அங்கே வேதம் சொல்றது, அப்பா பரிசுத்த ஆவியை இந்த நாட்களிலே புறப்பட்ட உண்மையான ஞானஸ்தானம் வேதத்திலே பாருங்கள், அங்கே வேதாகமத்தின் மீது நமது அன்பையும் மதிப்பையும் இந்த நாட்களை பெருக பண்ணுகிறது மட்டுமல்ல, சத்தியத்தின் ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், அங்கே வேத மூடாக இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், இந்த காரியத்தை செய்யும்படியாக தூண்டுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பாருங்கள் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என்னோட கூட திருப்பிக் கொள்ளும் யோவான் 14 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது 14:17 வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னென்ற, உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமல் இருக்கிறபடியினால் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்படியானால் ஒரு ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளே இருக்கிறதை நாம உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினோடு தான் இந்த நாட்களை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமே ஒழிய, மற்றும்படி இந்த நாட்களை எந்த வழியிலும் அந்த காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த உலகம் என்ன செய்யுமா, அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை இந்த நாட்களில் அங்கே அறிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் இங்கு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அப்படியானால் வேத நூல்களை இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அதில் உள்ள வார்த்தைகள் காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே ஆவியானவர் நம்மை தூண்டுகிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பரிசுத்தாவியோட வல்லமை இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிற வேளையிலே அந்த வேத நூல்களுடைய காரியத்தை வேதத்துடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே அங்கே என்ன செய்கிறார்னு சொன்னால், அனல் மூட்டி நம்மை எரிய விடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இங்கே பாருங்கள், இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியத்தை இன்றைக்கு நாங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஆவியானவர் என்ன செய்வாராம், அந்த சத்திய ஆவிய உலகம் அந்த சத்திய ஆவியை ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால், அப்ப அவர்கள் காணவில்லை, யாரையும் காணவில்லை, உலகத்தார்கள் காணவில்லை. அவ பாருங்க,
அவரை பெற்றுக்கொண்டது அங்கே பாருங்கள் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டா அவர்கள் அங்கே பெற்றுக்கொள்ள அதாவது அவர்களை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர்கள் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நமக்குள்ளே வாசம் செய்கிறது யாருக்குள்ளே அவரை நான் ஏற்ற நாட்களில் சொல்லியிருந்தேன் கத்துடைய பிள்ளைகளே ஆவியானவர் வந்து என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் உண்மையாக ஆராதிக்கிற வேளையிலே நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து அப்படியே இறங்குவார் அப்ப ஆவியானுடைய அபிஷேகம் அந்த இருதயத்துக்குள்ள இறங்குற வேளையிலே நம்முடைய உதடுகளில் இருந்து இந்த நாட்களில் என்ன செய்யும் சொன்னா அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே நம்முடைய உதடுகள் இந்த நாட்களில் திறந்து கொள்ளும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அதைத்தான் குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னா உங்களுக்குள் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்ப நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைய பாருங்க ஒரு சின்ன ஒரு பல்லவி இந்த நாட்களில் பாடுகிற வேளையிலே ஆவியானவருடைய தொடுதல் இந்த நாட்களில் உணரக்கூடியதாக இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பாடல் ஒரு பல்லவி பாடுகிற வேளையிலே என்ற கையில இந்த நாட்களில் பாடல் புத்தகமும் ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த நாட்களில் ஒரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு அபிஷேகத்துக்காக ஒரு பாடலை பாடுவோம்னு சொல்லி இந்த நாட்களை நான் நினைத்த வேளையிலே அந்த பாடல் இந்த நாட்களில் ஓட்டோமேட்டிக்கா என்னுடைய வாயிலே வரும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க ஏன் என்று சொல்லி சொன்னால் இதுதான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதற்கு ஒரு அச்சாரமாக இந்த நாட்களே இருக்கிறது இப்போ வாய் உதடுகளை துறந்து இந்த நாட்களை நாங்கள் அங்கே என்ன என்ன செய்கிறோம் ஒரு பாடல்களை பாடுகிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்முடைய இருதயத்தை நிரப்புறது மட்டுமல்ல அதற்கு பின்பாக வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள்ளே இந்த நாட்களே கிரியைகளை செய்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை நமக்கு கிரியைகள் செய்கிறது எப்படி என்று உணர்ந்து கொள்ள முடியுமா என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களை நாங்கள் அந்த வாக்கு தத்தங்களை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த வாக்கு தத்தங்கள்ல என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே நமக்குள்ள முதலாவது கிரியை செய்யும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு ஆக்களை அவங்க சொல்லி போடுற ஆக்களுக்கு இல்ல நான் விசுவாசிச்சேன் எனக்குள்ளதான் அந்த வாக்குத்தம் இது அங்கே கிரியை செய்யும் ஒளி அந்த நாட்களே இந்த வாக்குத்தம் அவருக்கு இந்த வாக்குத்தம் இவருக்கு இந்த வாக்குத்தம் அவருக்கு என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது அப்ப ஒரு மனுஷனுடைய அதாவது அதாவது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருந்தால் அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருந்தால் அந்த வேளையிலே பரிசுத்தாவுடைய வாக்கு தத்தம் அந்த வார்த்தை என்ன செய்யும்னு சொல்லி சொன்ன ஆண்டவுடைய வார்த்தை வேத வார்த்தை அவன் அந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே அந்த காயங்களை காட்டும் ஐயா கட்டும் அந்த காயங்களை கட்டுகிற வேளையில் அவனுடைய கண்ணீர்ல இருந்து தலை கண் கண்கள்ல இருந்து தண்ணீர் தாரதாரையாக கொட்டும் ஏன்னு சொல்லி சொன்னால் தன்னை அறியாமலே அந்த நாட்களை அழுவான் ஏன் அழுகிறான்னு கேட்டா தெரியாதப்பா நான் அழுகிறேன் எனக்கு தெரியாது ஏனென்றால் ஆவியானவற்ற தொடுதல் அங்கே இருதயத்துல வந்தால் அந்த நாட்களை கட்டாயம் அந்த சம்பவம் நடக்கும் மறுமையான கத்துடைய உள்ளவர்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பொல்லாத கொடியின நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன் திடீரென்று பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு விண்டர் டைம் பாருங்கள் அந்த அந்த அக்டோபர் நவம்பர் மாச டைம்ல பாருங்கள் நான் இருந்த இடத்துல பாருங்கள் அங்கே திடீரென்று ஐஸ் எல்லாம் கொட்டி இந்த நாட்கள் அந்த ஹீட்டர் எல்லாம் போட்டிருப்பாங்க அப்ப அந்த நேரத்துல பாருங்கள் அப்படியே நோயின் கொடுமையினால் பாருங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இந்த நாட்களே அப்படியாக வந்து வீட்டில் வந்து படுத்திருந்த வழியில் என்னுடைய மனைவியார் இந்த நாட்களை பாருங்கள் அவர்களுக்கும் இந்த நாட்களில் எல்லா காரியத்தையும் பார்க்கிற வழியில் எல்லாம் மறுத்து விட்டது வெறுத்த நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்தார்கள் அப்படியே போய் பிள்ளைகளையும் அணைத்துக் கொண்டு ரெண்டு பிள்ளைகளையும் அணைத்துக் கொண்டு அவர்கள் தூக்க நித்திரைக்கு போய்விட்டார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளும் ஆனால் நான் அந்த ஒரு சகோதரன் கொடுத்த அந்த கெசட்டை தான் கொண்டு வந்த நாட்களை கேட்டு பார்ப்போம் என்று தான் போட்டுக்கொண்டிருந்தேன் எனக்கும் அந்த நித்திரை வருகிறதில்லை ஏன்டா அவர்கள் தந்த டேப்லெட்ஸ்களை போட்டு இந்த டேப்லெட்ஸ் மூலமாய் தான் இந்த நாட்களை பாருங்கள் நித்திரைக்கு போய்கொண்டே இருப்பேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன் ஆனால் அந்த அந்த அந்த தேவனுடைய அந்த தேவ தாசர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த கெசட்டை கேட்கிற வழியில் அவர் அந்த வார்த்தைகளை பேசுகிறார் பேசி இந்த நாட்கள் எல்லாவற்றையும் கேட்கிற வழியில் என்னுடைய சிந்தனையிலே பாருங்கள் இந்த நாட்களை அந்த வார்த்தைகளை கிரகித்துக் கொள்ளுகிற தன்மை அந்த வார்த்தைகள் எங்க நிற்கிறேன் ஏது நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை எனக்கு அந்த அந்த அந்த காரியத்தில் எனக்கு தெரியவில்லை அருமையான கத்துடவில்லை ஏனென்றால் என்னுடைய முதலாவது குறிக்கோள் என்னுடைய நோக்கம் என்ன என்னுடைய சரத்தில் இந்த வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறதே சரத்தில் இருக்கிற அந்த வேதனை என்னால தாங்க முடியாமல் இருக்கிறபடியினால் நான் என்ன செய்தேன் என்று சொல்லி சொன்னால் அந்த வார்த்தைகள் முக்கியமில்லை எனக்கு தேவை இப்பொழுது சுகம் அதாவது ஹீலிங் தான் தேவை என்ற ரீதியில இந்த நாட்களில் நான் அப்படியே இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தேன் ஆனால் பாருங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே அந்த ஊழியர் எனக்கு நான் முதல் முறையான அனுபவம் ஊழியர் வார்த்தைகளை சொல்லி முடித்து விட்டு அவர் இந்த நாட்களிலே ஜனங்களை அழைத்தார் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் அங்கே ஆக்களை பார்க்கிற வேளையில் ஒவ்வொருவரின் நோயோடு இருக்கிறவர்களையும் அழைத்தார் இந்த நாட்களில் அந்த வேளையிலே நான் யோசித்தேன் இப்ப பாருங்க இந்த வேளையிலே
என்னுடைய வருத்தத்தை கூட இந்த நாட்களில் இவருக்கு தெரியாம இருக்குமான்னு சொல்லி இந்த நாட்களில் இதென்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே அங்க பாருங்கள், அந்த கெசட்டை கேட்கிற வேளையிலே அந்த இடத்துல சொல்லப்படுது, இந்த இடத்தில் ஒரு சகோதரன் இப்படிப்பட்ட நோயினாலே பாதிக்கப்பட்டு இந்த நாட்களே தன்னுடைய வாழ்க்கையை குடும்பத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அவர் அங்கே இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திடீரென்று அந்த இடத்திலே நான் பார்க்கிற வேளையிலே உடனே எனக்குள்ளே கேள்வி வந்தது என்னவென்றால், என்னுடைய வருத்தத்தை குறித்து இவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். இவர் யார், இந்த ஊழியக்காரன் யார் என்றுதான் அதனுடைய காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் பாருங்கள், அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற வேளையிலே அந்த வருத்தம் அவர் சொல்றார், நீ முழங்கால் படியிலே முழங்கால் படியிட்டு எழுந்து முழங்கால இருந்து கரங்களை மேலே உயர்த்தி நன்றி என்று மாத்திரம் சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டாம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன பிரகாரம் இந்த நாட்களை நான் கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். திடீரென்று பார்க்கிற வேளையிலே நான் இருந்த அந்த என்னுடைய அறைக்குள்ளே ஒரு பிரகாசமான ஒளி அந்த இடத்திலே ஒளித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த பொல்லாத கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நான் ஒரு நொடிப்பொழுதிலே எல்லாம் அந்த நாட்களே அப்படியே அந்த நாட்கள் என்று சிரத்தை விட்டு அந்த ஏதோ ஒரு பாரம் உறங்கின மாதிரி இந்த நாட்களிலே அருமையான அதான் அந்த கம்பேஷன், அருமையான ஆண்டவருடைய கம்பேஷன் மனதுருக்க பாருங்கள், அப்படியே எல்லாம் இந்த நாட்களே அங்கே இறங்கி போறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த விண்டர் நேரத்திலே பாருங்கள், நான் போட்டிருந்த அந்த அதாவது புல்லோவர் எல்லாம் இந்த நாட்களே வேர்த்து எல்லாம் இந்த நாட்களே தண்ணீராக அந்த நாட்களே ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், என்ன அற்புதம் என்று எனக்கே தெரியாம கிடக்குது. பாருங்கள் பாருங்கள், அந்த வேளையிலே பாருங்கள், அந்த வார்த்தையை அந்த தேவனுடைய அந்த வார்த்தையின் மூலமாக அந்த ஊழியர் இந்த நாட்களிலே அந்த சொன்ன அந்த வார்த்தையின் மூலமா பாருங்கள் அங்க என்ன நடக்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கிரிக்க செய்கிறது பாருங்கள். அதுக்கு பின்பாக அந்த ஊழியரை நான் சந்தித்து பேசின இடத்துல அவர் சொன்னார், 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த பிரசங்கத்தை நான் செய்திருந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார். என கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், 8 ஆண்டுகளுக்கு பின்பாக ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுமா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தை இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை உருவாக்குமா இருந்தால் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை எந்த நேரம் இந்த நாட்களை பாருங்கள், எந்த நேரம் அந்த வார்த்தை புதுசான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வாக்கு தத்தங்கள் இந்த புத்தகத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் இன்றைக்கு கூட விசுவாசித்தம் என்று சொன்னா புதுதான். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், உன்னை வாளாக்காம தலையாக்குவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய வேதத்திலே பாருங்கள். அப்படியானால் அந்த வார்த்தை இன்றைக்கு விசுவாசித்தம் என்றால் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை வாளாக்காம தலையாக்குவார். அருமையான கர்த்தருடைய, உன் கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த வார்த்தை இந்த நாட்களை இன்றைக்கு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற போலிலே கிரியை நடப்பித்துக் கொண்டே இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், எல்லாம் தேவனுடைய பாப்பா. இன்றைக்கு நான் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்திலே பார்க்கிற போலிலே அந்த வார்த்தை வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் சொல்லி சொன்னால் சில காரியங்களை பார்க்கிற வேளையிலே நான் யோசிக்கிறான் என்ன இவர்கள் இப்படியாக சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், அது இருபுறமும் கருக்குள்ள பாட்டியமாம், ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களே அங்கே ஊடுருவுற வார்த்தையாக அந்த நாட்களை இருக்கிறதாம் என்று பரிசுத்த வேதாவும் அந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுமா இருந்தால் அந்த நாட்களை பாருங்கள் அந்த வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் உள்ள வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து போயிருக்கலாம் அல்லது 6000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து, அது அது முக்கியம் அல்ல இந்த நாட்களிலே. ஆனால் அவருடைய வார்த்தை, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் பூமி

0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் ஒருபோதும் இந்த நாட்களில் ஒழிந்து போகாது. இந்த 66 புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட பிசகாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அன்றைக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 300-400 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறுது என்று சொல்லி சொன்னால் அது எப்படி? இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தானே பாருங்கள், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மறுபடியுமா எருசலேம் அங்கே எப்படியாக வருகிறது? இங்கே பாருங்கள், அங்கே தேவனுடைய நகரமாக இந்த நாட்களை மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது பாருங்கள், முந்தி தெலவி இருந்தது, இப்பொழுது மறுபடியுமா எருசலேம் இந்த நாட்களை மாற்றியிருக்கலாம். எப்படி என்று சொன்னால், வார்த்தையிலே ஒரு விதமான மாற்றமும் இந்த நாட்களில் இருக்காது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் யோவான் 14:7 சொல்லப்படுகிறது. 14:17 சொல்லப்படுகிறது, உலகம் அந்த சத்தியாவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஒத்து மொத்தமா சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் உலகத்தார் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அறிந்திருந்தால் தானே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசருடைய மரணத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையை அங்கே ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறான் என்று விசுவாசம் நமக்குள்ளே உருவாக்கப்படுமா இருந்தால், இன்றைக்கு அங்கே என்ன காரியம் சொன்னால், அதே ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்து எங்களோடு கூட இருப்பார். நாங்கள் அதை அறிவோம். அருமையான கர்த்தருடையவர்களே, தந்த கூட பாடலை பாடியிருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவர். அருமையான கர்த்தருடையவர்களே, அருமையான ஒரு பாடல். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். எப்படியாக நாங்கள் அதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களை தெளிவாக அறிந்து கொள்வோம். இன்றைக்கு ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய தொடுதல் இல்லாத நிமித்தம்தான் எதையாவது எப்படியாவது செய்து என்ன காரியத்தையாவது செய்து முடித்து விடுவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு சில கூட்டத்தார் இந்த நாட்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் வேதமே தெளிவாக சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசி, அதாவது நாட்களை ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கள்ள ஊழியர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக தங்களுடைய நாமங்களை பெருமைப்படுத்துகிற ஊழியர்கள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களே எழும்பும் என்று சொல்லி உலகத்திலே சொன்ன பிரகாரம் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் உலகத்திலே எழுந்து இந்த நாட்களே ஆண்டவரோடு இருக்கிற ஜனங்களே இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் வஞ்சித்து அவர்களை இழுத்து கொண்டு போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தர் அதைத்தான் இங்கே இந்த வார்த்தையில இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களே அப்ப வேதாகமம் நூல்களை எழுத வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே பரிசுத்தாவுடைய வல்லமை இந்த நாட்களை தூண்டுகிற வேளையில்தான் அப்போஸ்தலனாய பவுலடிகளா இருந்தாலும் சரி, இந்த நாட்களே யாரா இருந்தாலும் சரி, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மையத்தை வைத்துத்தான் இந்த நாட்களே, பரிசுத்தாவுடைய மையத்தை வைத்துத்தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே அங்கே அதாவது வேதாகமத்தை இந்த நாட்களை எழுதி முடிக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்புப்பிள்ளை, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், மேலும் சகோதரரே எங்களிடத்திலே ஏற்றுக்கொண்ட அந்த முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வசனத்தை, வசன வார்த்தை தானே முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் சகோதரரே எங்களிடத்திலே ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சோரை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். சொல்லவில்லை, கட்டளையிடுகிறேன். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்ப இந்த 2 தெசலோனிக்கே 3:6 இந்த நாட்களை சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 5வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், கர்த்தர் உங்கள் இருதயங்களை அதாவது எப்படி என்ன செய்வாராம், தேவனை பற்றும் அன்பும் அங்கே கிறிஸ்துவின் பொறுமைக்கும் இந்த நாட்களை நேராய் நடத்துவாராக. அப்ப தேவன் தான் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிற வழியிலே தான் அங்கே அவர் என்ன செய்வார்னு சொன்னால், ஆண்டவருடைய அன்பை இந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்தி அந்த அன்பிலே இந்த நாட்களை நடக்கும்படியாகவும், கிறிஸ்து எப்படியாக உபத்திரவங்கள் நெருக்கங்கள் துன்பங்களை பொறுமையோடு சகித்தாரோ அதே விதமாக அந்த பொறுமைக்கு நேராக இந்த நாட்களை நம்மை நடத்தி வருவார்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுதா. பாருங்கள், இந்த முறைக்கு விரோதமாக செயல்படுகிற ஒழுங்கற்ற காரியங்கள் இருந்தால் அவைகளை விட்டு விலகும்படியாக இந்த நாட்களை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஒரு சிலர் வந்து இந்த நாட்களை பாருங்கள் சத்தியத்துக்கு விரோதமா இந்த நாட்களை காரியத்தை செய்வார்கள். அது இல்லை வேதத்திலே, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், முதலாவது நாங்கள் என்னதான் செய்தாலும் அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்தாவிட வல்லமையை பெற்ற உடனே நீங்க நினைக்கலாம் த்ரூ டிக்கெட் பரிசு அங்க பரலோகம்னு சொல்லி, அதெல்லாம் கனவிலேயே காண முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்கிற வேத வார்த்தையின்படி நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் அந்த ரட்சிக்கிற தன்மை என்ற வேதம் ஏசாய 59 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 3-2 வசனங்களை பாருங்கள், உங்கள் அக்கிரமங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையே மகிழ்ச்சுவர் போல இடையா அதாவது தடையாக இருக்கிறது என்று சொல்லி நாக்கள் சொல்லப்படுகிறது. அருமையான ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிற 2வது வசனத்திலே அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று. அப்படியானால் தேவனுடைய கரங்களோ தேவனுடைய காதுகளோ அங்கே மந்தமாகவில்லை, அங்கே குன்றி போகவும் இல்லை, ரட்சிக்கப்படாது. அவருடைய ரட்சிப்பு கட்டாயம் இந்த நாட்களில் இருக்கும். அது பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த ரட்சிப்பு வர வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பம், ஆண்டுடைய சித்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள், விடுதலை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த நாட்களிலே ரோமர் 10:9-10 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிட்டு அவர் மருத்துவந்து உயிர்ப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் விசுவாசிக்கிற வழியிலே நான் நீ உன்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுகிறோம் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் நாங்கள் நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் முடிந்து விட்டது, நாங்கள் இனி என்ன, நாளைய நாட்களிலே நாங்கள் பரலோகத்திலே அங்கே அவரோடு இருப்போம் இவரோடு இருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி இந்த நாட்களில் நம்மை நாமே ஏமாத்திக் கொண்டிருக்கிறோம் ஐயா. கரகத்துடைய பிள்ளைகள், முதலாவது கவனிக்க வேண்டும், ரட்சிப்பு தருவது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டமாக இந்த நாட்களில் இருக்குது. ஏனென்றால் பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ரட்சிப்பை இந்த நாட்களில் பெற்ற நாங்கள் அந்த ரட்சிப்பையிலே முடிவு பரியந்தம் இந்த நாட்களிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ச்சுக்கு போன சேர்ச்சுக்கு போறீங்கன்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை நினைத்திருக்கிறேன்னு சொல்ல முடியாது. தசவாவம் போடுறோம் காணிக்க போடுறோம்னு சொல்லி நினைத்திருக்க முடியாது. 10 பிச்சைக்காரருக்கு சாப்பாடு ஓட்டி கொடுக்குறோம் உடுப்பு ஓட்டி கொடுக்குறோம்னு சொல்லி போட்டு நான் அந்த நாட்கள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்ல முடியாது. உலகத்தான மதம் செய்கிறான் ஐயா, உலகத்தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறான் அங்கே பார்க்குற வேலையில் அவன் சாதாரணமாக இருந்து போட்டு 5-6 பேரை அடித்து கொண்டு காரியத்தை செய்வான். முடிஞ்ச அப்புறம் அந்த பாவத்துக்கு அவன் என்ன செய்வான் சொன்னா 1000 பேருக்கு இந்த நாட்கள் என்ன செய்வான், சாப்பாட்டை கொடுத்து தன்னுடைய பாவம் நீங்கிட்டு நினைப்பான். அதால எல்லாம் பாவம் நீங்காது ஐயா. அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன காரியம் நாங்கள் கவனிக்க வேண்டும், ஒன்று யோவான் ஒன்று விடுசு, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் இந்த நாட்களில் அந்த நம்முடைய பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரிக்கும். ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் அவருடைய ஜலத்தினால் இந்த நாட்களில் அவர்கள் கூட ஜலத்தில் அடக்க பண்ணப்பட்டு இந்த நாட்களில் எழுந்து இந்த காரியங்களை பெற்று நாங்கள் மூன்றாவதாக பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களை பெற்று யோவான் 14:17 சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த ஆவியானவருடைய நடத்தலுக்கு இந்த நாட்களை ஒப்பு கொடுத்த நாட்களே அர்ப்பணித்து இந்த நாட்களை இந்த காரியத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் நெருக்கங்கள் துன்பங்கள் முள்ளுகள் எல்லாம் இந்த நாட்களை வரும். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்லோ ராஜ்யத்துக்கு போறது ஐயா பெரிய அதாவது திறந்த வழியில போய் ஓடுற மாதிரி ஓட முடியாது, இடுக்கமான வழியா, இடுக்கமான வழி என்று சொன்னா ஏன் அதை சொல்லுகிறாருன்னு சொன்னால் ஆண்டவர் நெருக்கமான பாதைகளாக நெருக்கத்தின் மத்தியிலே தான் நீங்கள் அங்கே தேவனை சந்திக்க முடியும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, விசாலத்துல போனீங்கன்னு தெரிஞ்சாலும் அங்கே விசாலத்துல எப்படி இருக்குன்னு சொன்னால் அங்கே பாதாளம் திறந்தபடியே இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்தோடு பிள்ளைகளே, அப்ப கண் செறிவின குருடர்களை போல் இருக்காதபடி கண் திறக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலேயே தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, எதை ஆண்டவர் வேதத்திலே குறிப்பிட்டு இந்த நாட்களிலே அங்கே அதை அங்கே சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களிலே வேத அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான கத்தோடு பிள்ளைகளே அதன்படி இன்றைக்கு நாங்கள் நடக்கிற வேளையிலே தான் அங்கே பரலோ தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு பங்குண்டு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவரோடு சிலுவையிலே தொங்கின கல்வர், இதை எங்க அதாவது ஆதாரமாக அந்த நாட்களை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவன் ஆண்டவரத்திலே கேட்டார், ஆண்டவர் உங்களுடைய ராஜ்யத்திலே நினைவு கூறும். அவன் கேட்டது அவ்வளவு சரி, அவ்வளவுதான். பாருங்கள் அந்த நாட்கள், ஏன் பாருங்கள், ஆனா உடனே ஆண்டவர் சொல்ல, நீ என்னோடு கூட இன்றைக்கு பரதேசில இருப்பாய். பரதேசத்தை குறிக்கிறது இளைப்பாறுகிற இடம், அருமையான கத்தோடைய. ஆனால் பரலோகம் அல்ல, பரதேசை, அருமையான கத்தோடைய. அப்படியே சொல்லி சொன்னா, இன்றைக்கு எல்லாரும் போய் இந்த நாட்களை பாருங்கள், கத்து அதாவது கத்தருக்குள் மறித்தவர்கள் பரதேசில இந்த நாட்களை இருப்பார்கள். ஆனால் இந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லி இந்த நாட்களை கடைசியாக வருகிற நாட்களிலே தான் அங்கே இந்த நாட்களிலே தரம் பிரிக்கப்படுகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்க, அருமையான கத்தோடைய பிள்ளைகளே. அதுக்கு பின்பாகத்தான் எந்த இடத்துக்கு அவர்கள் போக வேண்டும், எப்படியாக போக வேண்டும் என்பதை குறித்த நாட்கள் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். வேதத்தில் எடுத்து பாருங்கள், ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி? மோசையை போல இந்த நாட்கள் ஒரு மனுஷனும் இல்லை, சாந்த குணம் உள்ள மனுஷன் இந்த நாட்கள் பூமியிலே அவரை போல ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. அப்ப ஏன் அப்படியாக சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், மோசையை குறித்து ஆண்டவர் தெளிவாக அந்த நாட்களை அறிந்திருக்கிறார், அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. மோசையை தேவனோடு நடந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். 40 வருஷம் மூன்று தரம் அவருடைய வாழ்க்கையில, 120 வருஷம் மொத்தமாக நடந்த அரண்மனை வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை, தேவனோடு வாழ்க்கை, அருமையான கத்துடைய பிள்ளைகள். நோவாவும் அதே, ஏனோக்கும் அதே மாதிரி தான் கடைசி அவருடைய கடைசி வாழ்க்கை காலத்திலே ஆண்டவரோடு நடந்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களில் அவர்கள் ஆண்டவரோடு நடந்தார்கள் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் யாரோடு நடக்கிறோம்? முதலாவது பாருங்க, படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவங்கோயில் என்று சொல்லி சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதே விதமாக தான் இன்றைக்கு ஆண்டவுடைய ஆலயத்துக்கு போகிறோம், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆராதிக்கிறோம். எப்பொழுது? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அதுக்கு பின்பாக அந்த நாட்களில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வேற, பாட்டி கீட்டி பூட்டி கீட்டி எல்லாம் இருக்கும், அருமையான கத்துடைய பிள்ளைகள். எல்லா காரியத்தையும் இந்த நாட்களில் செய்து கொண்டிருப்பார்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகள். நான் பார்க்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற ஜனங்களுடைய அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைகள், அவர்களுடைய காரியங்கள், அவருடைய செயல்பாடுகள் இந்த நாட்களிலே உலகத்தானே விட இந்த நாட்களிலே மிதமிஞ்சி விட்டார்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அருமை கத்துடைய பிள்ளைகளே. அதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம்னு சொல்லி நான் உங்களை ஒருவரையும் இந்த நாட்களை நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் எதை சொன்னாரோ அதன்
1: தேவனின் நாமத்தின் மகிமைக்காக
0: நீ செய்யுங்கள். கத்தர் எப்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார், அதன்படி செய்யுங்கள். இந்த ஆபிரகாமை எடுத்து பாருங்கள், ஆதிகாமம் 15 அதிகாரத்திலே ஆண்டவர் தெளிவா பேசுகிறார், தெளிவா எல்லாம் பேசி 17வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை எப்படி சொன்ன ஆபிரகாமை குறித்து நாட்களை பார்க்க வழியிலே அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதிகாம புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே எங்கே 1, 2, 3 இந்த நாட்களை வாசிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாம புஸ்தகம் 17வது அதிகாரத்துக்கு பாருங்கள். அங்க 17வது அதிகாரத்தில் சொல்லுகிற ஆண்டவர், நீ உத்தமமாயிரன்னு சொல்லுவார். பாருங்கள், அங்கே பாருங்கள், ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக எப்படி இரு, முதலாவது வசனம் சொல்லப்படுகிறது, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, முதலாவது நடந்து கொள்ளையா, ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டிரு. விசாசுக்கு முன்னாக இல்ல, ஆண்டவருக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்னாக இல்ல, ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இரண்டாவது பாயிண்ட் வந்து உத்தமன். உனக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா உனக்குள்ள உத்தமம் இருக்குதா? உனக்குள்ள இப்பவும் திருவுதாளம் இருக்குதே? உனக்குள்ள இருக்கு இப்பவும் அந்த பொய்யான காரியங்களை சொல்லுகிற காரியம் இருக்கிறதே? உனக்குள்ள இப்பொழுது ஏமாற்றுகிற காரியம் இருக்கிறதே? உனக்குள்ளே இப்பொழுது நாட்களை வட்டிக்கு வாங்குற காரியம் இருக்கிறதே? அப்படியானால் இந்த நாட்களை எப்படியாக அந்த பரலோர் ராஜ்யத்துக்குள்ளே பரிசுத்தாவிட வல்லமை நாங்கள் இந்த நாட்களை பெற்று பரிசுத்தா பரலோர் ராஜ்யத்துக்குள்ளே சொல்ல முடியும்? அதுக்கு பின்பாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை அங்கே ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவரோடு நடக்கிறார். கிட்டத்தட்ட எவ்வளவு காலம்? 25 வருஷங்கள். கொஞ்ச நெஞ்ச காலமில்ல, 25 வருஷங்கள் நடக்கிற, 25 வருஷங்கள் இந்த நாட்கள் நடக்கிற வேலையில ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, எல்லா காரியத்தையும் சொல்லி தான் போவேன், நான் அங்க அதை போ அப்படி செய்ய போறேன், ஆபிரகாம் என்னுடைய நண்பன், ஆபிரகாமுக்கு நான் இதை மறைப்பேனோன்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த நாட்களே பகிரங்கமாய் சொல்லிவிட்டு இந்த நாட்களே சில காரியங்களை சொல்லிவிட்டு போயிருவேன். சோதோம் குமாராவை அழிக்கிற காரியத்திலே வந்து கூட ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால், ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு வந்து. ஏன் ஆபிரகாம் சொல்றார் இந்த நாட்களே? அவன் நீதிமானா இருந்தபடினால் தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், இவன் அந்த தேசத்துக்காக ஜெபிப்பார் என்ற ஒரு நோக்கம் இந்த நாட்களே ஆண்டவருக்கு இருந்த நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமை அந்த இடத்துல வைத்து அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த தேசத்தினுடைய சிறையிருப்பு திரும்பும்படியாக அந்த நாட்களை ஜபிக்கும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, அவர் பறந்து பேசுகிற இடத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தை தான் ஆபிரகாம் அந்த இடத்திலே பாருங்கள் சோதோம் குமாராவுக்காக பறந்து பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ பறந்து பேசுற இடத்திலே பாருங்கள் ஒரே ஒரு நீதிமான் தான் அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்படுகிறது. யார் என்றால் லோத்தும் லோத்துடைய குடும்பம் அந்த நாட்களே என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த காரியத்தை குறித்து ஆபிரகாமிடத்தில் இந்த நாட்களை பொறுப்பு கொடுக்கிறார். நீதான் என்ன செய்தாலும் காரியத்தை செய்யணும் சொல்லி. ஆனாலும் அங்கே என்ன நடக்கிறது, அவர்கள் வெளிக்கிட்டு வந்த வழியிலே அந்த லோத்துடைய மனைவியார் பொருளாசை நிமித்தம், பண ஆசை நிமித்தம், இச்சை நிமித்தம் திரும்பி பார்த்தாள். கர்த்தருடைய வார்த்தையை மீறினாள். கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய தூதனான சொன்னார் எப்படின்னு சொன்னால் திரும்பி பார்க்காதே ஊடுன்னு சொல்லி. ஆனால் மீறினது நிமித்தம் அங்கே அவள் உப்பு தூணாய் மாறினாள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் விசுவாசிகள் இதுதான் காரியம் ஐயா, பொருளாசை நிமித்தம், இச்சை நிமித்தம் திரும்பி பார்த்து இன்றைக்கு உப்பு தூணாய் இந்த நாட்களை நிற்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கோ வாக்குத்த ஆண்டவர் கொடுத்த காரியத்துக்கோ இந்த நாட்களை அடைய முடியாதபடி இன்றைக்கு உப்பு தூணாய் இன்றைக்கு நிற்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பணம் இந்த நாட்களை, என்னுடைய பொருள், என்னுடைய ஐஸ்வர்யம் இந்த நாட்களை இதெல்லாம் விட்டு இந்த நாட்களே நான் எங்க போவேன், எங்க போவேன் என்று சொல்லி ஐஸ்வர்யத்தை சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து வச்சுக்கொண்டு இருந்தாங்க. அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியினுடைய காதில் நுழைவது நுழைவதற்கு சரியாக இருக்கிறது சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில அர்த்தங்களின்படி பார்க்கிற வழியிலே அது ஒரு முடியாத காரியம், தட் இஸ் நாட் இம்பாசிபிள் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்திலே பார்க்கிறோம். அதாவது முடியாத காரியம் என்பதைத்தான் கர்த்தர் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு மனுஷன் பண ஆசையிலே விழுந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஆவியானுடைய அபிஷேகத்தை இழந்து போகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள் அவர்கள் இன்றைக்கு ஜபிக்கிறார்கள், காரியங்களை செய்கிறார் இல்லதென்று இல்லை, ஆனால் எந்த விதமான அசுமாத்தமோ எந்த விதமான அசைவோ இந்த நாட்களில் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு ஐயா, பேதுரு பிரசங்கம் பண்ணி இந்த நாட்களை பாருங்கள் அந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருந்த வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் டொபிகளை பாருங்க, அப்ப அந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருந்த வேளையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவரும், அருமையான கர்த்தர் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார், அவர்கள் பற்பல பாசி. இன்றைக்கு யாரையா பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே வசனத்தை கேட்கிற வேளையிலே ஆவியானோட அபிஷேகம் இறங்கு. இன்னைக்கு யா இன்றைக்கு வந்து என்னத்தை பிரசங்கம் பண்றாங்க? இன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து நாக்களை பிரசங்கம் பண்ணுவாங்க, இந்த நாக்களை என்னன்னு சொல்லி நான் அதை செய்தேன் இதை செய்தேன், நான் அவரை குணமாக்கினேன் இவரை குணமாக்கினேன், அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் சொல்லி இந்த நாக்களை ரெண்டு ஜோக்கை விட்டு விட்டு இந்த நாக்களை என்ன செய்வார்கள், இப்படியான காரியத்தை இந்த நாக்களை சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போய்கொண்டே இந்த நாக்களை இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆவியின் அங்கே உண்மையான ஞானஸ்நானம் பெற்றதை அங்கே சோதிக்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் வசனம், த வேர்ட் ஆஃப் காட் வென், அதாவது வேர்ட் ஆஃப் காட் என்டர் யுவர் ஹார்ட், அப்படியானால் உடைய இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை வருகிற வேளையிலே அந்த ஹார்ட்ல இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் அங்கே ஒரு விடுதலைக்குள்ள டெலிவரன்ஸுக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உடைய இருதயம் அங்கே ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் எந்த காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்தாவின் அப்படி சுட்டரித்து இருதயத்தை நாட்களிலே தேவனுக்கு பிரியமான இறுதியமாக இந்த நாட்களை பாருங்கள் அங்கே தேவன் மாத்துகிற தேவராய் இந்த நாட்களை இருக்கிறார்ன்னு சொல்லி நாட்களை பாருங்கள். எரேமியா 17:9 சொல்லப்படுகிறது, திருக்குள்ள இருதயத்தை எடுக்கிறார் ஆண்டவர், நவமான இருதயத்தை கட்டளையிடுகிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள், அப்படியானால் நவமான இருதயம் எதை குறிக்கிறது, பரிசுத்தாவியானோட நிறைந்திருக்கிற இருதயத்தை தான் அந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த இடத்திலே பாருங்கள் இப்படியாக இவர்கள் சாதாரணமாக ஒரு பிரசங்கத்தை செய்கிற வேளையிலே கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இந்த நாட்களே இறங்கி இந்த நாட்களே செயல்படுமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அது ஒரு இவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக அந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. 2 தீமோத்தேயு 3 நாங்கள் பார்த்த வசனம் வசனத்தை நாங்கள் மீண்டும் வாசிப்போம் இருந்தான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மூன்றாவது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் இந்த நற்கிரியைகளும் செய்ய தகுதி உள்ளவனுமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை, இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறதா இந்த நாட்களை பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக, தேவ மனுஷன் எப்படி இருக்க வேண்டும்? தேர்ந்தவனாகவும் இந்த நற்கிரியன் செய்யத்தக்க தகுதி உள்ளவன். அப்ப தேவ மனுஷன் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறவன் தகுதி உள்ளவனா இருக்க வேண்டும். ஐயா, சும்மா கண்ட கண்ட எல்லாம் வந்துட்டு இருக்கிறவனை கூப்பிட்டுனா கூட்டையும் சுட்டையும் போட்டு இந்த நாட்களை அனுப்பிவிடுற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் தகுதி உள்ளவனா வந்து இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே பிரசங்கிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடையவர்களே, இன்னைக்கு இந்த பவுலடிகள் பிரசங்கம் அப்போஸ்தலாகிய பேதுரு பிரசங்கித்த மாதிரி இந்த நாட்களே வார்த்தை பிரசங்கிக்கிற வேளையிலே ஆவியானவருடைய அபிஷேகம் ரிலீஸ் பண்ண வேணும். அதான் ஐயா the word of wisdom. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்பொழுதுதான் அந்த word of கர்த்தருடைய அந்த ஞானம் அறிவு இந்த நாட்களே அங்கே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு பேதுருவின் புத்தகத்திற்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு பேதுருவின் புத்தகத்திலே அங்கே இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், முதலாம் அதிகாரத்திலே 20-21 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இரண்டாவதாக, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே அங்கே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். கம் டு த பாயிண்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தி பைபிள் ஸ்டடி கம் டு த பாயிண்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க இங்க வேதம் சொல்லுது என்ன. 2 பேதுரு 1:21, தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே அங்கே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இன்றைக்கு பரிசுத்தாவியங்களை ஏவப்பட்டா பேசுறாங்க. இன்றைக்கு வந்து பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவா இருந்தாலும் சரி, எலிஷாவா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்ல இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா இந்த நாட்களே இருந்த கடைசி பெரிய தீர்க்கதரிசி அவர் பாருங்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தாலும் எந்த இடத்திலும் அவர்கள் இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தையோ காரியத்தையோ கொடுத்து பேசவில்லை. இன்றைக்கு வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னா, நீ 2 வீடு வேண்டுவாய், 4 மாட்டை வேண்டுவாய், 6 ஆட்டை வேண்டுவாய், 4 காரை வேண்டுவாய், இதான் தீர்க்கதரிசனம். ஐயா என்ன ஐயா, என்ன என்ன என்ன தீர்க்கதரிசனம் நடக்குது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வாறுங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு, பரிசுத்த ஆவினாலே பேசப்பட்டு ஏவப்பட்டு பேசினால் பொருளாசையை குறித்து இந்த நாட்களிலே ஒரு நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட மாட்டார். பணத்தை சம்பாரியுங்க, பணத்தை சேருங்க அப்படின்னு சொல்லப்பட மாட்டார். இவங்க இன்றைக்கு வந்து சொல்றாங்க, தங்கத்தை சேர்த்து வை ஐயா, பொருளை சேர்த்து வை, அதை சேர்த்து வை, வீட்டை கட்ட, அதை கட்டு, இதை கட்டணும் சொல்லி சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் தெளிவாக நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் நீங்க கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் மீது நமக்குள்ள அந்த அன்பையும் ஆழமுள்ள அங்கே ஆழமுள்ளதாகவும் இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதற்கு மாறாக வேதத்தை இந்த நாட்களை வாசிப்பதற்கு நமக்கு இந்த நாட்களை விருப்பமில்லாமல் செய்யும் இந்த நாட்களிலே ஆவி இந்த நாட்களிலே உண்மையான பரிசுத்த ஆவி இல்லை. இன்றைக்கு வேதம் வாசிக்கணும்னா சிச்சி ஏனையா வேதத்தை வாசிக்கிறீங்கன்னு சொல்லி, இது பரிசுத்தாவியான செய்கிற காரியம் இல்லை. பரிசுத்தாவியன் என்ன செய்வார்? ஏவிக்கொண்டே இருப்பார், வார்த்தையை வாசியப்பா, இதுக்கெல்லாம் முக்கியமான இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியம். உன்னுடைய பாதம் சறுக்காம இருக்க வேண்டுமானா இதுதான் தேவை. அப்ப இந்த காரியத்தை நீ செய்து கொள், வார்த்தையை வாசி, வேறு ஒன்றும் செய்யாத, வார்த்தையை வாசி என்று பரிசுத்தாவை ஓவி கொண்டிருப்பார். ஆனால் மற்றாவி என்ன சொல்லும் என்று சொல்லி சொன்னால், வேதத்தை நீ வாசியாதையப்பா, வாசிச்சா பெரிய பிரச்சனை வரும், உனக்கு டைம் போச்சு இல்ல, நீ வாசிக்கிற நேரம் 2 சினிமாவை பார்த்துட்டு போ அல்லது வேற காரியத்தை பார்த்துட்டு போன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை அங்கே அவரை திசை திருப்புகிறதே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்திர பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கத்திர பிள்ளைகள், நாங்கள் வாசிப்போமா இருந்தால், யோவானுக்கு எழுதின சுயிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்திலே 16வது அதிகாரத்திலே நான் வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோவான் 16வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 16வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 13வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்வது, சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப ஆவியானுடைய செயல்பாட்டை பாருங்கள், அவர் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே அங்கே உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாமல், ஆவியானவர் தன்னுடைய சுயத்திலே பேச மாட்டார் ஐயா. அவர் எப்படி பேசுவார் என்று சொல்லி சொன்னால், தாம் கேள்விப்பட்ட யாவற்றையும் சொல்லி வரப்போற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப என்ன காரியத்தை அவர் கேள்விப்பட்டார் பரிசுத்த ஆவியானவர், இந்த காரியம் நடந்தது, இந்த காரியம் நடந்து முடிந்தது, ஆனா இனி என்ன நடக்க போறது என்பதை குறித்து தான் எதிர்காலம் ஃபியூச்சருக்குரிய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இவங்க ஃபியூச்சருக்குரிய காரியம் என்ன செய்வாங்க சொல்லி சொன்னால், என்ன செய்வாங்க, நீ காணி வேண்டுவாய், அது வேண்டுவாய், இது வேண்டுவாய் என்று சொல்லி சொல்லுவாங்க. அருமையான கத்து இதையெல்லாம் பரிசுத்தாவியான பேச மாட்டேன். இது எப்படியும் அந்த இடத்துல இல்லை. அருமையான கத்துளை பிள்ளைகள் பாருங்கள், இப்ப இப்படி ஒன்று பார்க்கிற வழியில், வேதத்திலே நாங்கள் பார்க்கிற வழியில், எந்த இடத்திலே வேதத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே நடந்திருக்கணும்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைக்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்திலே ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று வந்து கத்தராலே கொடுக்கிற காரியம், இன்னொன்று வந்து அவனாலே கொடுக்கிற காரியம். அருமையான கத்தோடு பிள்ளைகள், தேவனிடத்திலே நான் இருந்து வருகிற காரியம் வேதனையே ஒரு நாளும் நாட்களே கூட்டாது. அது வேலையா இருந்தாலும் சரி, எந்த ஐஸ்வர்யமா இருந்தாலும், ஆனால் அவனை நம்பி நாங்கள் இந்த நாட்களே போய் இந்த நாட்களே பாருங்கள், வேலையை செய்தோ காரியங்களை செய்து காரியங்களை செய்கிற வழியிலே அது நமக்கு டயர்டை தான் கொடுத்து கொண்டிருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் கொடுத்து கொண்டிருக்கும். தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு இந்த நாட்களை விட மாட்டான். அருமையான கத்துணை பிள்ளைகள், அதான் நம்முடைய காரியங்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களில் நாங்கள் இருக்கிற வழியிலே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்வார் அந்த வசனம் சொல்லுறது பாருங்கள், அவர் இந்த நாட்களை பாருங்கள் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படியானால் ஆண்டவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை அவர் இந்த நாட்களை உங்களுக்கு அறிவிப்பார். அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களா? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த வருகையிலே நீங்கள் எடுபட உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை குறித்து ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், உங்களை அப்படியே உங்களுடைய இருதயத்திலே அங்கே முந்திக்கொண்டே இந்த நாட்களை உந்திக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார். ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த காரியத்திலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொண்டே இருப்பார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதனாலே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று நாங்கள் வரப்போற காரியத்தை அங்கே ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமா இந்த நாட்களே நாங்கள் அங்கே உணரக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர் புத்தகத்தில் நடவடிக்கை புத்தகத்திலே பாருங்கள், இரண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 42 வசனத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், அங்கே பார்ப்போமா இருந்தால். 42 அதிகாரம் நான் வாசிக்கின்றேன் பாருங்க, 42 வசனம் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலும் உரிய தரித்திருந்தார்கள். இதுதான் ஐயா உண்மையான ஒரு கட்டக்குறை, உண்மையான ஒரு ஒரு அதாவது தேவனுடைய காரியம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சாரி, எப்படி என்று சொன்னால், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், இன்றைக்கு அப்போஸ்தலர் உபதேசத்தில் யாரையா நிலைத்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு அந்யோன்யத்திலே இந்த நாட்களே, அப்பம் பிற்கிறத்திலே இந்த நாட்களே பாருங்கள், ஜபத்திலும் உறுதியா இந்த நாட்களை தரித்திருக்கிறவர்கள் இந்த நாட்களை அங்கே யாருன்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்திரவில்லை. இன்றைக்கு பாருங்கள், பெரிய கூட்டங்கள் நடக்கிறது, பெரிய காரியங்கள் வைக்கிறது. அந்த பாருங்கள், பிரபலம் பெற்ற பிரபலமான ஊழியர் வாரர், வரங்களை வரம் பெற்ற ஊழியர் வாரர், வரம் என்று சொல்லப்படுற காரியம் எல்லாருக்குமே அங்கே ஆண்டவர் கொடுக்குறோம். விரும்பி நாங்கள் அவரிடத்துல கேட்டோம்னா, ஆண்டவர் இந்த வல்லமையெல்லாம் வரத்தான் நிரப்புமென்னு சொன்னால் கட்டாயம் நிரப்புவார் ஆண்டவர். அப்போ அந்த வரத்தை வச்சு நாங்கள் துர்ப்பிரயோகம் செய்யக்கூடாது. அதுக்கு ஆதாரங்கள் கூட இந்த நாட்களை வேதத்திலே இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்கள், இங்கே சொல்லப்படும், ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கிற வழியிலே எல்லாருக்கும் அங்கே பயம் உண்டாயிட்டு. ஏனென்றால் அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஏன் அந்த காரியம் வந்தது என்று சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த உபதேசம் இருக்கிறதே அது பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த நாட்கள் ஏவப்பட்டு பேசப்பட்ட வார்த்தைகளாக இந்த நாட்கள் இருக்கிறது. இப்ப பாருங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ சிலர் பாருங்கள், இந்த நாட்களை அபிஷேகத்தை பெற்ற உடனே ஆவியானவர் கிரியை செய்கிறார். எங்க கிரியை செய்கிறார்? அவருடைய இருதயத்திலே, சிந்தனையில கிரியை செய்கிற வேளையிலே அங்கே வார்த்தைகள் எதை பேச வேண்டும், எப்படியாக பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த நாட்களை அப்போஸ்தலருக்கு கற்றுக் கொடுக்கிற வேளையிலே, அதே விதமாகத்தான் அவர்கள் அந்த ஊழியத்தை செய்கிற வேளையிலே அங்கே மிரக்கல்ஸ், ஒண்டர்ஃபுல் மிரக்கல்ஸ், சரியான கத்துடைய பிள்ளைகளே, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. புறவி சப்பானி எழும்பி நிற்கிறான், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள். அருமையான கத்தவர்களே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களே வார்த்தைகளை பிரசங்கிக்கிற வேளையிலே, இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு பயங்கர மாற்றம், திருப்பங்கள் இந்த நாட்களே அங்கே ஜனங்களுக்குள்ளே உண்டாகுது. அருமையான கத்தவர்களே, அது மட்டுமல்ல, ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டாகிறதையும் அங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்தவர்களே, அருமையான கத்தவர்களே, ஏனென்றால் ஆவியானவருடைய டெலிவரன்ஸ், த ஹோலி ஸ்பிரிட்டுடைய டெலிவரன்ஸ், இன்னைக்கு பரிசுத்தாவையனுடைய விடுதலை இல்லைன்னு சொல்லி சொன்னார். நீ பிரசங்கம் பண்ணாரு, அதுதான் முக்கியமான காரியம். ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு தான் இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தையை நாங்களே பிரசங்கம் பண்ண வேண்டுமே ஒழிய, ஆவியானுடைய வார்த்தை இல்லாதபடி இந்த நாட்களை நாங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய பாருங்கள், ஏதோ வந்தமோ எடுத்தமோன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரசங்கத்தை இந்த நாட்களை செய்துவிட்டு இந்த நாட்களை போகிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியானுடைய அபிஷேகத்தோடு இந்த நாட்களை நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோமா இருந்தால் அந்த வார்த்தை என்ன செய்யுமா என்றால் சம்மட்டியை போல் இந்த நாட்களை கற்பாறைகளை உடைக்கிற மாதிரி கல்லான இருதயங்களை உடைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, இந்த நாட்களை எந்த பிசாசின் கட்டளை இருக்கிறவர்களும் அங்கே விடுதலை செய்வதற்காக இந்த நாட்களை தேவன் அந்த கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்கே இந்த வேத பகுதியிலே நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களே, இப்படியாக இந்த நாட்களில் இந்த அப்போஸ்தலருடைய காரியத்தை குறித்து அங்கே என்ன செய்தார்கள், அவர்கள் இந்த நாட்களிலே பயந்து போய் இருந்தார்களாம்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ சில 3:22 வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காகவும் உங்கள் சகோதரர்களே இருந்து எழும்ப பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் நீங்கள் அவருக்கு செபி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசி அங்கே அதாவது சொற்களாதவன் இவனோ அவன் ஜனத்திலே இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த மோசேக்கு இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இன்னொரு தீர்க்கதரிசி எழுப்ப போறார். ஏன்னா என்னுடைய காரியங்கள் வருகிறது, காரியங்கள் முடிகிறது, காரியங்கள் எழுப்ப போறார். அப்ப அந்த தீர்க்கதரிசி காரியங்களை அவர் சொல்லுகிற காரியத்தை கேட்கிற வேளையிலே அந்த காரியத்தை கேட்காதவர்கள், அவர் சொல்லுகிற தீர்க்கதரிசியை கேட்காதவர்களுக்கு ஜனத்திலே இராதபடி அங்க என்ன நடக்குமாம், நிர்மூலமாக்கப்படும் என்று சொன்னார். அப்ப சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இன்னால் வரைக்கும் முன்னறிவித்தார்கள் சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், இந்த தீர்க்க தரிசிகளுடைய காரியங்கள்ல பார்க்கிற வேளையிலே சாமுவேல் இருந்து வந்த தீர்க்கதரிசி எல்லாம் என்னத்தை உரைத்தார்கள் சொல்லி சொன்னால், இந்நாள் வரைக்கும் அவர்கள் இந்த நாட்களில் அத்தனை பேரும் முன்னறிவு பறித்தார்கள். என்ன முன்னறிவிப்பு, கடைசி நாட்களிலே என்ன நடக்கும், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பனிங் ஃபார் த லாஸ்ட் டே, As soon as possible, Jesus Christ coming soon. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே என்ன நடக்கும், அந்த கடைசி நாட்களிலே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவருமேலும் ஆவியான ஊற்றப்பட வேண்டுமா, ஊற்றப்படும். யோவேல் 2:22 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அப்போஸ்தலர் 2:17 நிறைவேறும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 8 இந்த நாட்களில் நிறைவேறும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இப்படியாக இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த நாட்களில் என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறபடினால் ஆவியானவர் எப்படியாக அந்த மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் இந்த நாட்களிலே அந்த உண்மையை இந்த நாட்களிலே உண்மையை உத்தமமா இந்த நாட்களில் செயல்படுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அன்பு சோதனை சோதனை. அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரா இருக்கிறீர்கள், உங்கள் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை அங்கே என்ன செய்யறான் என்றால் உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அவர் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களுக்குள்ளே அவரை அனுப்பினார். அப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணின பிதாவாகிய தேவன் அங்கே யாருக்குள்ளே அனுப்புறார், இந்த நாட்களே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே முதலாவது அனுப்புறார் என்ற கர்த்தருடைய பிள்ளைகளே. உயிர்த்தெழுந்த இயேசு நாங்க யாருக்கு தரிசனமாகற, எந்த நாட்டுக்கார ஆளுக்கு தரிசனமாகற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெண்ணுக்கு இந்த நாட்கள் தரிசனமாக அருமையான கத்திர பிள்ளை. ஏன் அவர்களுக்குள்ளதான், ஏன் அவர்களுக்குள்ளதான் கட்டாயம் தேவை, அவர்கள் பெலப்பட வேண்டும், அதாவது அவர்கள் கட்டப்பட வேண்டும் அருமையான கதை. ஏன் அப்போ சில எல்லாம் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிமித்தம் எல்லாம் கலங்கி குழம்பி போய் இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறார் சொன்னால் ஒடுங்கி போய் இந்த நாட்களை இருக்கிறார். அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே வந்து ஆண்டவருடைய ஆறுதல் வார்த்தை நிமித்தம் தான் அங்கே அப்போ சிலர் பெலப்படுகிறார் இல்லையா, அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை நான் போய் ஒரு தேற்றவாளரை ஒரு கம்போர்டரை நான் அனுப்புகிறேன், அப்படியானால் அவர் வந்து உங்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள் என்ன காரியம் பாருங்கள், அந்த அனுப்பப்பட்ட பிறகுதான் அந்த நாட்கள் என்ன நடக்கணும் சொன்னால், சாதாரணமா இருந்த இந்த பேதுரு முதலாவது பிரசங்கத்திலே 3500 பேர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 3000 பேர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படியாக இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தையில் இந்த நாட்களை வருகிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள் என்ன நடக்கும்னு சொன்னால், அவர்கள் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களே குழம்பி போய் அந்த இடத்திலே நிற்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்களா, அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலே நாங்கள் பார்த்த 21 யோவான்லே பார்க்கிற வேளையிலே வேதத்திலே திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட, 1 யோவான் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 1 யோவான் 4:6 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டா இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலேயே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், ஒரு தெளிவான ஒரு சத்திய மறைமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்திய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம். யாரு? தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், ஆவியினுடைய அபிஷேகத்தை உணர்ந்தவர்கள், ஆவியானவரால் நடாத்தப்படுகிறவர்கள், தேவனாலே உண்டாகி இருக்கிறவர்கள். அங்கே அவர்கள் தேவனை அறிந்தவன் என்று எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். ஆனால் தேவனால் உண்டாயிராதவன் என்ன செய்கிறான் சொன்னால், எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவியும் இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அவர்கள் 2 விதமான ஆவி கிரிகை செய்கிறது. முதலாம் இந்த உலகத்திலே பாருங்கள், சத்தியாவியானுடைய கிரியை இந்த நாட்களே கிரியை செய்கிறது. அவர் இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவரிடத்திலே ஜோம் பண்ணி அங்கு ஆண்டவர் சமூகத்திலே வருகிற வழியிலே ஆவியானவர்களை நிரப்பி இந்த நாட்களே வெளிப்பாடுகளை கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிறார்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் வஞ்சகத்தின் ஆவி என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னால், ஜி, நீ பைபிள் வாசிக்காதே, நீ அதை செய்யாதே, நீ பைபிள் வாசிக்கலாம் வீண்பேல அப்படியே சொல்லி இந்த நாட்களை சொல்லி தடுத்து இந்த நாட்களே ஆண்டோட சமூகத்தை விட்டு இந்த நாட்களே அங்கே திறத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த பகுதியில இன்றைக்கு அங்கே யோவான் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்துக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே சத்திய ஆவியை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பாருங்கள். இதற்கு மாறாக வேதத்தை இந்த நாட்களை வாசிப்பதற்கு நமக்கு விருப்பமில்லாமல் செய்யும் ஆவி அங்கே உண்மையான பரிசுத்தாவியானவர் அல்ல. அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை தெளிவாக சொல்லுகிறது. அது தேவனிடத்திலிருந்து வந்ததும் அல்ல என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோவானுக்கு சுவிசேஷ புத்தகம் 8 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுவது. யோவான் 8 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வழியிலே 31 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடையவர்களே, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி என்று சொன்னால், என்னுடைய உபதேசத்திலே முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அங்கே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் அவர்களுக்கு வலியுறுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோவான் 15:4 வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியிலே அங்கு வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியைப் போல் அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இந்த நாட்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப பாருங்க, ஆண்டவரத்துல ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும் கேட்கிறோம். ஆண்டவரோட நிலைச்சில்லையா ஐயா, நிலைச்சிருக்கிற நோக்கம் இல்லை நமக்கு. அதுக்கு பிறகு இந்த நாட்களை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னான், ஆண்டவரே அதைத்தாரும் ஐயா, என்னுடைய புள்ள பட்டப்படிப்பு எடுக்கணும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரத்துல கேட்கிற வருமான கத்தோட பிள்ளைகளை, நீ முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் அவர்ல போய் நிலைத்திரு. நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம் நீ அவரிடையே போய் நிலைத்திருந்து காரியத்தை செயல்படுத்துவாய் இருந்தேன்னு சொன்னால் மீதி காரியம் நீ கேட்க தேவையில்லை, ஆண்டவர் செய்து முடிப்பார். என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடந்திருக்கு, நான் கேட்க தேவையில்லை. கேட்டு ஆண்டவரத்திலே ஒரு முறை ரெண்டு முறை விண்ணப்பம் பண்ணி சில காரியங்களை செய்து விட்டுட்டு நான் பேசாம இந்த காரியத்தை பார்த்துக்கொண்டு, ஆனால் பார்க்கிற வழியில் நான் திடீர் திடீர்னு எல்லா காரியம் டக்கு டக்கு நடந்து முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஏன்னு சொன்னால் இதுதான் கர்த்தருடைய ஆவியானவருடைய தன்மை என்பதை அறிந்து கொள்ளவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்படியானால் அந்த விடுதலை ஆவியானவர் உனக்குள்ளே வருகிற வழியில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே விடுதலை வரும், பிள்ளைகளுக்குள்ளே விடுதலை வரும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளே விடுதலை வரும், சமாதானம் வரும் என கர்த்தருடைய வேதம் சொல்வது. சமாதானத்தின் தேவன் தான் இந்த நாட்களை கூட இருந்து நடத்துவார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலே இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விலையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால், அந்த பரிசுத்தாவியனுடைய வல்லமை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள், பேதுரு எப்படியாக அந்த நாட்களே அங்கே நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசினாரோ, அந்த வார்த்தையை பேசுகிற வேளையிலே அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்களோ, அதே விதமாக கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களே மாற்ற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே நான் உம்மோடு இணையவனும் ஐயா, ஆண்டவரே உம்மோடு இணைந்த இந்த நாட்களே ஆண்டவரே கர்த்தாவே, உமக்காக நான் வாழவனும் ஐயா கர்த்தாவே, எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே கர்த்தாவே, நான் இவ்வளவு நாளும் குந்தி குந்தி இருந்தது போதும் ஆண்டவரே, உடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை கேட்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான ஊழலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள், மறுவழைப்பிலே கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமையினால் இந்த நாட்களை நிரப்புமப்பா. ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய பரிசுத்த வல்லமை இந்த நாட்களே ஆண்டவரே அவர்களை நிரப்பும்படியா செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே, அந்த இந்த இடத்துல யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்

0: வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் ஒன்று பத்து முப்பது நூறுமா இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறனையே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே. அன்று பேதுரு பிரசங்கித்த வேளையிலே அந்த வார்த்தையின் மூலமா இந்த நாட்களிலே அங்கே புரஜாதிகள் மக்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே கர்த்தாவே விடுதலை உண்டானதை இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதையா கர்த்தாவே. அதே விதமாக இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற வேளையிலே புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் அறியாத மத்திய அறியாமல் இந்த நாட்களை விக்கிரம் ஆராதனைகள் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்கு இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பரும் என் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரே நிறைவாக அந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த நாட்களிலே கூட இருப்பாராக. ஆமேன். நன்றி, நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளிலே இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி ஐயா. கர்த்தருங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
1: ஆமேன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷரேட்பின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்துடன் இணைந்து வேத பாட நிகழ்ச்சியிலே இணைந்து வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இருப்பது சங்கமும் வானொலியின் மதிய நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ் அக்கா கனடாவிலிருந்து அவரையும் வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இவங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் அவருடைய ஒப்படைப்போம். பிரிசலோடமா ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பெரியவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எல்லாவற்றிலும் மேலானவர், ஸ்துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திர. ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். சேராவிங்கள், கேராவிங்கள், பரிசுத்தவான்கள், மத்தியில் வாசம் சேரவரே. ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபை எல்லாம் கிருபையப்பா. உங்களோட கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா, ஒன்றும் இல்லையப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, எங்களை தரமாட்டோம். இந்த ஜெப வேலைக்காக தாழ்த்துகிறோம். ஒரு சமூகத்துல வந்திருக்கிறோம் சுவாமி, ஒரு மனமாய் வந்திருக்கிறோம் சுவாமி. எவத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆயிரம் நாவு, கோடி நாவு. போதாதையா, போதாது, போதாது, போதாதப்பா. ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உங்களோட கிருபை, ஒரு கிருபை, ஒரு கிருபை எங்களை தாங்குறது, வழி நடத்துறது. கர்த்தாவே மட்டுமாய் காத்த கிருபை, கிருபை. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். சோத்திரங்களாய், சோத்திரங்களாய், சோத்திரங்களாய். அப்பா இந்த காலநிலைக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக கூட சபைக்கு வந்திருக்கிறோம். மண்ணை போல இறக்கங்களும் கிருபைகளும் கொடுத்துத்தான் அப்பா உண்டு. உங்களோட கிருபைக்காக, உங்களோட மண்ணை போல இறக்கங்களுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. சாப்பனே சூழ்நிலைகளை எல்லாம் காண்கிறது, இந்த காலங்களை எல்லாம் பார்க்கறீங்க சுவாமி. அப்பா இருக்கிற கொடுமைகள், பத்துளியங்கள், அநியாயங்கள் ஆண்டவரே ஒன்றை மன்னிக்கும்படி ஆய் வண்டிகள் வருவோம் சுவாமி. ஜனங்கள் மனந்திரும் பற்றும், ஜனங்கள் தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. உங்களிடமாய் மனந்திரும் பட்டம், மனந்திரும் பட்டம், மனந்திரும் பட்டம். தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனந்து, தங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து மனந்திரும் பட்டம், சத்தியத்தை கீழ்ப்படிந்து மனந்திரும் பட்டம். அப்பா நன்றி சொல்லுறோம். சூழ்நிலைகள்லாம் காண்கிறது, பூமியும் கிடையாது பார்க்கறது. ஒருவர் தான் உங்களுக்கு முன்பாக மறைந்திருக்க முடியாது சுவாமி. சாதத்தையும் காண்கிற தேவன் சுவாமி. எல்லாவற்றையும் கூட கிருபை தானப்பாவான இந்த கிருபையின் காலம், இந்த அனுக்கிற காலம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்ட துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர். ஐயா யுத்தங்களை எல்லாம் காண்கிறீங்க சுவாமி. நடக்கிற யுத்தங்களை எல்லாம் பிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கண்ணீரப்பா,

0: அப்பா விருளப்பல் அப்பா வாழ்வாதாரங்களை இந்த தவிக்கிற மக்கள் அப்பா யுத்தத்திலே ஏற்பட்டு ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இவர்கள் தங்களை தாழ்த்துவார்களா, தாழ்த்துவார்களா, முதலமாய் திரும்புவார்களா? இவர்களுக்கு விடுதல் நீங்க தானப்பா, நிற்க வல்லவர் நீங்க தானப்பா. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். ஜனங்கள் ஆண்டவரே எங்கெல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி, அந்த இடங்களிலா அவங்களோட கிருமையும் கண்கள் நோக்குவதாக தாங்குவதாக இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். தேவைகளோடு இருப்பார்களானா இவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும் சுவாமி. நீங்க தான் அப்பா வழி, நீங்க தான் அப்பா சத்தியம், நீங்க தான் ஜீவன். ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்றோம். தங்களுடைய பண்ணுறவரு நீங்க ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய சித்தத்தின்படி கத்தாக ஒன்றை நடத்தி முடிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஏழனுக்காக இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். சமாதானத்தை கட்டளையின்படியாய் வேண்டிக் கொள்றோம். தகப்பனே நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. வியாதிகப்போ வியாதி படுக்கையில் இருக்க ஜனங்கள் கோடி கோடி கோடி கண்டோரே உலகம் வியாதிக கொள்ளை நோய்கள் ஜனங்களுடைய கண்ணீர் அவலங்கள் பாடுகள் தகப்பனே வேதனைகள் ஒன்றையும் காண்கிற தேவனே, இரக்கம் செய்கிற தேவனால் தானப்பா முடியும், முடியும், முடியும். அப்பா மனுஷராராதையா தேவனாலே எல்லாம் ஆகும். இவர்களுக்கு இறக்கம் செய்யப்பா, வியாதி படுக்கிறதுக்கு ஒருவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவர்கள் உங்களை நோக்கி பரியாதிய கத்த நீங்க சுவையிலே நோய்களை சுமந்த தேத்த கத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவரை உங்களை நோக்கி கூப்பிட்டு சுகத்தை பெறுவார்களாக, அருகனை பெறுவார்களாக, சமாதானத்தை பெறுவார்களாக ஆண்டவரே இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கூப்பிடுகிற மக்களுக்கு சுகத்தை கொடுங்க. தகப்பனே இவர்கள் இந்த நாட்களில் ஆண்டவர்கள் உங்களுடைய மாய் திரும்பட்டும், திரும்பட்டும், திரும்பட்டும். தங்களை தாழ்த்தட்டும். வியாதிக்கு காரணமா இருக்கிற எல்லா பாவங்களும் இவர்களுக்கு இவர்களை விட்டு நீங்கி போட்டும் சுவாமி. அப்பா வியாதிகளை தொட்டு குணமாக்குன தேவன் மாறாதவர் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. இருக்கிறவரா இருக்கிறீங்கன்னு சொன்னவர் நீங்க மாத்திரம்தான். அப்பா அவருடைய வியாதிக்கு காரணமாயிருக்க சர்வபாவங்களையும் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே இவர்களுக்கு சுவத்தை கட்டலிருந்து இவர்கள் உங்களிடத்தில்லா திரும்பி தங்களை சாத்தி ஆண்டவரை ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார். ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி. இருவே அப்பா எல்லாம் உங்களுக்கு இந்த வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா வயது முதிர்ந்தவர்கள் ஆண்டவரை வியாதிப்படுக்கிற நாதர்களாக இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் இருக்கிறார்களோ சுவாமி அநாதரவாக இருக்கிறவர்கள் எல்லாம் காண்கிற தேவனே, அநாதரவற்றவர்களுக்கு தேவன் நீங்க ஆண்டவர். யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஐயா இவர்களை காண்கிறவர்களாக இருக்கிறவர்கள் நான் நன்றி சொல்கிறோம். நிம்மதியவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நிம்மதியவர்களின் வியாதி படுக்கையை மாற்றி ஆண்டவரே முதியவர்களுக்கு ஒரு சுவத்தை கட்டளை விடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கட்டளைங்க சுவாமி. தகப்பனே மரணத்தருவாயில் இருப்பார்களான ஒவ்வொருவர்களும் தங்களை சாத்தி தங்களுடைய ஆத்மாவை எங்களுடைய கருத்து வைப்பு கொடுக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், நவியாதிகளுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்கிறமே செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. தேசத்தை அன்றொன்று தலைவர்களுக்காக இவர்கள் உண்மை நீதியும் உள்ள தலைவர்களாக தேசத்தை ஆளுவர்களாய் நடத்துங்க சுவாமி. அதிகாரங்கள் எல்லாம் நீங்க நன்மைக்காக கொடுத்த தேவன் சுவாமி, அதுகளெல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். அதிகாரங்கள்ல இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டரே அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து இவருடைய சத்தியத்தின்படி ஆண்டவரை அதிகாரம் செய்கிறவர்களாய் ஆளுகை செய்கிறவர்களாய் சிவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து மக்களை ஆளுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நடத்துக்க சாமி. ஜனங்களுடைய கண்ணீர் நீதியை புரட்டப்பட்டு ஆண்டவரை எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே கண்ணீரோடு அழுகிறார்கள் சாமி. இவர்களுடைய நீதி ஆண்டவரே ஆண்டவரின் தலைவர்கள் ஆண்டவரை நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே நீதி உள்ள அவர் ஆளுகையாண்டவரே எங்களுக்கு வர வேண்டும் அனுப்பிக்கணும். அதிகாரத்தில் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்ளணும், ஒவ்வொருக்காக வேண்டிக் தேசத்தை நிற்கிற ஆண்டவர் ராணுவ வீரர்களுக்காக இவர்கள் எல்லாம் தேசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர் எந்தெந்த நிலையில எல்லாம் நிற்கிறார்களோ தங்களுடைய நிலையிலே ஆண்டவரே நேர்மையாக நிற்கத்தக்கதாய் தேசத்தை காத்து கொண்டிருக்கிறவராய் நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. விளையாட்டுமா எப்பொழுதும் ஆண்டவரே அழுத்தமுள்ளதா இருக்கட்டும் சுவாமி. இவருடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஒன்றுக்காக வேண்டிக்கணும். அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்வோம். இந்த நாட்களில் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு மனந்திரப்பட்டு ரசிக்கப்பட்டு சுவாமி கிருபையின் காலம் ஐயா, அந்த கிருபையின் காலத்துக்குள்ளாக ஜனங்கள் ஆண்டவரே எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுத்தும், ஆசீர்வதிக்கவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக தேசத்தை ஆகிற தலைவர்களுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் ராணுவ வீரர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். பனே தேசங்கள் எல்லாம் பஞ்சம் அப்பா, வேலை இல்லையப்பா, பொருளாதாரங்கள் எல்லாம் விழுந்து ஆண்டவர் ஜனங்களுடைய பாடுகள் அதிகமாண்டவர், கூக்குரல் அதிகமானது. இவர்களுடைய கூக்குரல் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி, மனுஷீகம் வேணாம் சுவாமி. தேவனே சிறப்பை தருகிற தேவன் நீங்க, ஆதாரம் கொடுக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி இந்த கூக்குரலை எல்லாம் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவர். தேசத்தின் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உடம்பத்தை தேடி ஆண்டவரே சமத்தை பெற வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. தேசத்திற்கு எப்படியான நிலையில் இருக்கிற மக்களுக்காக வந்திருக்கிறோம். வறட்சிகள் எல்லாம் நீங்கி போகட்டும், பாவங்கள் அசுத்தங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் தேசங்களை விட்டு நீங்கி போகட்டும். கரடுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதிங்கிறப்பனே, ஆசீர்வதிங்கிறப்பன். நேரம் இல்லாமல் திருக்கிறமல் அப்பா, பசியும் கொடுமை அப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்ய. பசினாலே அந்த வயது வரம்பு தவிர்க்கிற மக்களுடைய நாட்கள் இருக்கிறார்கள் சுவாமி. கோடி கோடியா எங்கெல்லாம் இருக்கிறார்களோ காண்கிற தேவனே, பொருள காக்கைக்கு உணவு கொடுக்கிற தேவனே, நீங்க காண்கிறதா இருக்க அப்படி நான் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். பசிக்கு ஆண்டவரே ஆகாரத்தை கொடுக்க முடியாது வேண்டிக்கு. இவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பு முனை வரட்டும். தங்களை தாத்துகிறவளாய் தேவனே, எங்களை தேடுகிறவளா, வேதத்துக்கு கீழ்படுகிறவளா, இவர்கள் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சளிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். அப்பனே ஆசீர்வாதத்தின் தேவன் நீங்கப்பா, சலிப்பை கொடுக்கிற தேவன் நீங்கப்பா, வறட்சியை நீக்கிற தேவன் நீங்கப்பா. இவர்களுக்கு இறங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே நன்றி, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. அப்பா இந்த நாட்கள் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டி எங்கெல்லாம் ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டு தங்களுடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக எல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறோம். பாபனைகள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே இந்த ஊழியர்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில், இந்த பொல்லாங்கான காலத்தில், பிசாசின் போராட்டமான காலத்தில், வஞ்சனையான ஊழியங்களின் காலத்தில், வஞ்சனையான போதனைகளின் காலத்தில் ஆண்டவரே இவர்கள் நிற்கும்படி ஆண்டவரே ஐயா எல்லாவற்றிலும் இவர்கள் ஆண்டவரே விழுந்துவிடாதபடி ஆண்டவரே நினைக்கும்படி இவர்களை நிலைநிறுத்தும்படியா வேண்டிக் கொள்கிறோம். அப்பா வருங்காலம் ஆண்டவர், வருகையின் காலம் ஆண்டவர், இவர்கள் ஆண்டவரே திடம்பெற்றவர்களால் உறுதியாக இதுவரை எந்த மாச நாசமா இருந்தாலும் விழுந்து விடாதபடி தகப்பன் இயக்கத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆண்டவரே அபிஷேகத்தை கொடுங்க. ஊழியர்களை தாங்க, ஊழியர்களுடைய சுகவலன் ஆசீர்வாதம் பெரிய குடும்பங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பனே நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கிறோம். ஜனங்களுக்கு இப்படி எட்டும் கேட்கட்டும். இந்த ஊழியங்கள் எல்லாம் மகனே சிறந்ததாக விளங்கட்டும், விளங்கட்டும் சுவாமன். வேறுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கலந்து போன ஊழியர்கள் ஆண்டவர் அப்பா ஆண்டவரே திருப்பிக் கொண்டு வாங்க சுவாமி. மகனையின் தேவனே, மகத்துவத்தின் தேவனே, எங்களுடைய ஊழியத்தின் மகிமையை ஆண்டவரை உதாசீனப்படுத்தாதபடி, துச்சம் அன்பு மதிக்காதபடி, அஸ்வதியாய் செய்யாதபடி தகப்பனே இவர்களை திருப்பிக் கொண்டு வாங்க சுவாமி. மீண்டும் மீண்டும் ஆண்டவரே இவர்கள் விழுந்து விழுந்து விழுந்து புளியத்தை மிதிக்காதபடி ஆண்டவரே இவர்களை நிறுத்துங்க சுவாமி. அப்பா எல்லாவித கற்றுக்களிலிருந்தும் பிசாசன் தந்திரங்களிலிருந்தும் இவர்களை விடுதலையாக்குற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான். விடுவீங்க அப்பா, கொள்ளை கொண்டு போகாதபடி சத்துருவானோ குடும்பங்களை எல்லாம் விடுவீங்க சுவாமி. திருக்கி நிறுத்துங்க அப்பா, இவர்களுக்காக வண்டி கல்லும், இவர்களுக்காக வண்டி ஐயா சபைகளுக்காக வண்டி கல்லும். ஒவ்வொரு சபைகளும் இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தும் சுவாமி, ஆயத்தப்படுத்தும் மனவாத்தியலா பரிசுத்தமல்லா உங்களை வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்தி எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்த நிலை நிற்கத்தக்கனாய் ஒவ்வொரு சபையை ஆசீர்வதி சபைகளின் அன்பு வளரட்டும். வருமானமும் ஆண்டவரே சபையை வளர்க்கிறவளாய், சபைகளை நடத்துகிறவளாய், சபைகளை சந்திக்கிறவளாய் ஆண்டவரே சபைகள் எல்லாம் வளரட்டும் சுவாமி. குடும்பம் குடும்பமாய் இந்த நாட்களில் நிற்கட்டுமான் கட்சிப்பை காத்து ஓடி ஓட்டத்தை ஆண்டவரே ஓடி மடிக்கத்தக்கடலை கொடுக்க சுவாமி. ஒவ்வொரு சபைக்காக வேண்டிக்கொள்ளும் பூமி அங்கம் இருக்கிற சபைகள் போறோம் ரசத்தினால் கிடைச்சி கொள்ளப்பட்ட சபை நீங்கள் ஆண்டவர் அப்பா. சபையின் விலை அதிகமானவர் சகப்பனே. ஒவ்வொரு சபையும் தகுதி உள்ள சபைகளால் உங்களோட சமூகத்திலே ஆண்டவரே நீங்க வரும்போது ஐயா அடித்து கொடுக்கப்படுகிற சபைகளால் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்க வெளியில் நிற்கிறவர்கள் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே சபைகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டு அவர்களும் ரசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களாத்தி மக்களாக மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வந்து அறியப்போ சிலர் காலத்தில் அப்பா நடந்த ஆசை ஆண்டவரே இந்த நாட்களில் உண்டாமதியாய் வேண்டிக் கொள்ளுவோம். ஜனங்கள் 3000 5000 சபைகளில் வந்து சேர்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கப்படுத்தும் சுவாமி. அத்தாவே சுமையை இமானத்தையும் வருமாக அசைய பண்ணுவேன் ஆண்டவரே, அசைய பண்ணுங்கப்பா, அசைய பண்ணுங்கப்பா ஆண்டவரே. ஜனங்கள் மனம் திரும்பட்டும், ஜனங்கள் சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படட்டும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சபையில் உள்ள போதவர்கள் ஊழியக்கார ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளும். நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. சபையை நடத்தக்கூடிய பலனை கொடுங்க, சோத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. நல்லமே பெறுகிறார் ஆண்டவரே. ஒரு போதவர் மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உலக ஊழியக்காரையும் நடத்துங்க. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அங்கெல்லாம் இருக்கிற சுத்தனை சபைகளும் ஐயா கைவிடப்பட்டு போகாதபடி ஆண்டவரே ஒரு வகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். இவர்களுக்காக சபைகளுக்காக நன்றி சொல்லுவோம். சகோதரனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். அப்பா ராஜ்யத்தின் சுவிசேஷாதியில் அறிக்கப்படும் அப்பொழுது முடியவரும் என்று சொன்ன தேவனே அறிக்கப்படுகிறவனா நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எழும்பி ஆண்டவரே உங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறாய். எழும்பத்தின் சுவாமி எழும்பத்தின் தேவையாப்பா, எவ்வளோ இடங்களுக்கு தேவையாப்பா, 2 இடங்களுக்கு தேவையாப்பா, அடைக்கப்பட்ட இடங்களுக்கு தேவையாப்பா. வேலையாக்களோ குறை ஆக்களோ குறை வேலையாக்கள் வேணும் ஆக்களோ குறைவென்று சொன்ன தேவனே வேலையாக்களே ஆண்டவரே வேலைக்கு அனுப்புற யஜமான் நீங்க ஆண்டவர். அனுப்புங்கப்பா, அனுப்புங்க, அனுப்புங்க, அனுப்புங்க, அனுப்புங்க ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. எழும்ப சந்த நாட்களில் ஆண்டவரே அப்படியானவர் உரியன் செய்கிறவர் சுசேஷன் சொல்லுகிறார். இந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே தங்களுடைய தங்களுடைய இடத்திலாவது வேலை ஸ்தலங்கள் இல்லாவது போர் இடங்கள்லாவது வழியில் இல்லாவது நம்முடைய சுசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு பலத்தை கொடுங்கப்பா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் டெக்னாலஜி வந்த காலம் அப்பா எவ்வளோ வரிகளில் ஆண்டவரே எங்களை வார்த்தைகள் போய்கொண்டிருக்கு. ரேடியோக்கள் ஆண்டவரே இந்த மீடியாக்கள் என்று சொல்லி டெலிவிஷன் ஆண்டவரே இன்னும் அப்பா எத்தனையோ வழிகளை தெரிந்து வந்தவரே நன்றி சொல்லுகிறோம். நடத்துகிற பிள்ளைகள் எல்லாமுடையாவிகளை பயன்படுத்தி சுவாமி இந்த காலத்தில் எவ்வளவு வேகமாய் ஆண்டவர் இந்த காரியங்களை நடத்திக்க முடியும். அவ்வளவு வேகமாய் ஆண்டவர் அவர் செய்யத்தக்கதை அவர்கள் நடத்துங்க சுவாமி. தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே, வழிகளை தெரிந்து கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. அதோ குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருமே ஆசீர்வதிங்கப்பா, நிரப்புங்கப்பா. அடியா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இரண்ட பட்டணங்கள் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் உண்டு. தகவல் பணிந்தமைக்கிற ஊழிய கமிஷனர்களுக்காக வேண்டி கொள்வோம். தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, அவலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தேசங்கள் இல்லாண்டவர்களை வழி சொல்லி கொண்டு வாங்கப்பா. ஜனங்கள் கேட்கட்டும், மனம் திரும்பட்டும். சகல மக்களும் சுவிசேஷத்தை அறியட்டும் சுவான், கீழ்த்து அறியட்டும் சுவான். அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு சகப்பனே, ஊழியர்களை தாங்க, விசேஷமாக தாங்க. கண்ணீர் ஆண்டவரே, வியாதிப்படுத்தி ஆண்டவரை சிறைச்சாலை அறிக்கப்படுவது. இவர்களுடைய எல்லா வீத போராட்டங்களும் தேவனே, நாங்கிற பலத்தையும் ஆண்டவரே, குடும்ப சுவாமி இவர்களுக்கு வேண்டிய உதவிய தாசை கட்டுங்க. தேவைகளை இருக்குங்க, இவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. தாரத்துவம் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க. சாதிக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. தகப்பனி நன்றி ஆண்டவனே. தேவைகள் சந்திக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்களுடைய காரியங்களும் ஒன்றுக்காக வேண்டிக்கொள்ளும், வேண்டிக்கொள்ளும். கொடுக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களா, ஊழிய ஸ்தாபனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதா, இவர்களுக்காக வேண்டிக்கும். தகப்பனே, இந்த காலங்களில் வாழ்ற ஜனங்களுக்காக வேண்டிக்கொள்ளுவோம். சாமந்து போன காலம் அதுதான் அப்பா ஆண்டவரே. இந்த நாட்களில் அதிகமாக பெருகி கொண்டு போகிறோம் சுவாமி. அன்பில்லை ஆண்டவரே, அன்பில்லை, அன்பில்லை, அன்பில்லை, அன்பில்லை. தகப்பனே, கடுமையான காரியம், இறக்கமிட்ட செயல் தகப்பனே. பெற்றோரும் கண்ணீர் அதிகம், பிள்ளைகள் இப்படியாக வாழ்ற காலம் ஆண்டவர் அன்பில்லை அப்பா. ஒரு விஷயம் ஒரு செய்யாங்களை அறிவிக்குமாரா, உங்களோட அறிவிக்குமாக இவர்களை எங்களுக்கு தேவன்பு நான் இருக்கும்படியாயிருக்கு. உங்களோட அன்புதானப்பா சோலத்தை, தான் சோலத்தை சகிக்கும் அந்த பிரதாரம் அன்பு நான் இருக்கும். ஆவியின் கனிகளை நான் இருப்பங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிகளும் குடும்பங்கள் அப்பா, முக்கியமானவரே குடும்பங்களுக்கு அந்தவரே. நீங்க மிகவும் நேசிக்கிறது இன்றைய நாட்களில் குடும்பங்களின் நிலைமை பிரிந்த நிலைமை அப்பா. பிரிந்து போகிறார் கணவன் மனைவி என்று சொல்லி அன்பில்லை. கணவன் ஒருவர், மனைவி ஒரு, பிள்ளைகள் ஒருவர், தகப்பனே. தவிக்கிற காலமாண்டு இவர்களுக்கு அன்பு வேணும் சாப், இவர்களுக்கு உங்களுடைய அன்பு வேணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒருவர் ஒருவர் மனித ஒருவர் நேசிக்கிற அன்பினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கடா. அந்த குடும்பங்களுக்காக வேண்டி கொள்வோம், குடும்பங்களுக்காக வேண்டி கொள்வோம் தகப்பனே. இந்த குடும்பங்களை நாம் செய்யப்பட்டோம். பெற்றோரும் கண்ணீர் நாம் துடைக்கப்படட்டும், பிள்ளைகளின் கண்ணீர் நாம் துடைக்கப்படட்டும் தகப்பனே. ஐயா, இந்த காலத்துல அந்த ஒரே மிகவும் கொடுமையாக இருக்குது சுவாமி. இறக்கம் நீங்கப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்ய. ஒவ்வொரு மனிதனும் அன்பினால் நிறையப்பட்டு ஒருவர் நேசிக்கிறவராய் மாறிட்டு சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அண்டிச குடும்ப குவிந்த குடும்பங்களுடைய நிலை மாறட்டும் ஆண்டவரே. தேவனே, எங்களை நோக்கி இந்த நாட்களில் ஆண்டவரை கூப்பிடுவார்களான எங்கும் ஆண்டவரே. எங்களை வார்த்தை உண்டு ஆண்டவரே, எங்களை வார்த்தை உண்டு. கீழ்ப்படிவார்களாக, கீழ்ப்படிந்து ஆண்டவரே குடும்பத்தை கட்டுதலாய் மாறட்டும் சாமி. விசேஷமாக ஆண்டவரே, உங்களோட சமூகத்திலே ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் செய்து இருந்த குடும்பங்கள் ஆண்டவரே, உடம்புக்கே ஆண்டவரே துச்சமான மாறித்து ஆண்டவர் எத்தனையோ குடும்பங்கள் அதையும் விட்டு ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறவர்களாய், அவ்வளவு கடினமுள்ளவர்களாய் மாறிக்கொண்டு போறார்கள் சுவாமி. இவர்களை எல்லாம் திருப்பி கொண்டு வா, திருப்பி கொண்டு வா. செய்த உடம்புக்கு நினைப்பார்களா, நினைப்பார்களா, நினைப்பார்களா தாக்கனே. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் அப்பா. ஸ்தோத்திரம் உனக்குக்காக விசேஷமாக வாலிய புள்ளிகளும் வாலிய புள்ளிகளுடைய காலம் ஆண்டவரே, மிக ஆண்டவரே கொடுமையான காலமாயிருக்கிறது, பாவமான காலமாயிருக்கிறது சாப்பனே. சாப்பனே, இந்த வாலிய பிள்ளைகள் போற போக்கு ஆண்டவரே, அவருடைய கிரியைகள் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாம் பயங்கரமாயிருக்கு சாப். അപ്പനേ എന്റെ വാലിയ പിള്ളേരെ തിരുപ്പിക്കൊണ്ട് വാ. പൊല്ലാങ്ങനെ കുഴുക്കിടന്ന് പൊല്ലാങ്ങളുടെ വാലിൽ ശിക്കപ്പെട്ട് പൊല്ലാതെ കാര്യങ്ങൾ ചെയ്ത് ആണ്ടവരെ വാലിയുടെ പിള്ളകളായിരിക്കാം. ചെറിയ വയതിലേ ആണ്ടവരെ എത്തനെ വിധമാണ് അസിംഗങ്ങൾ, പാപങ്ങൾ, വിവച്ചാറുകൾ, പോലികൾ, കടവുകൾ, സ്ത്രീകൾ, സിറച്ചാളുകൾ എന്റെ സ്വന്തം പെറ്റോരെ ആണ്ടവരെ മതിക്കാതെ ആണ്ടവരെ വാലിയുടെ വാലിയപ്പുഴ കിഴക്കൻ ചെയ്യുമ്പോ നിങ്ങളുടെ പിള്ളേരെ പോലെ വേണ്ടിക്കൊണ്ടു വാൽപ്പിള്ളിയുടെ വാക്കിലെ ഒരു വെളിച്ചം ഉണ്ടാവതാണ്, ഒരു പിടി ഉണ്ടാവതാണ്. ആണ്ടവരെ വാലിവനെ ദിനാൽ ശുദ്ധം ചെയ്യുക, നിങ്ങളുടെ വസനത്തെ കാത്തുകൊള്ളുവാൾ തന്നെയപ്പോ അയ്യാ നിങ്ങളുടെ വസനത്തെ കേട്ട് അതെ കാത്തുകൊള്ളുകളായി മാറ്റുണ്ട് സ്വാം. ഇവരുടെ കൈകളിൽ ഇരിക്കുന്ന പോകുന്നത് ആണ്ടവരെ വീടുകളിൽ കെട്ടിടിച്ചുള്ള അഭാഷങ്ങളാണ്ടവരെ കെടുക്കുന്ന കാര്യങ്ങൾ ഒവ്വൊണ്ട് ഇവർക്ക് മാറിയിട്ട് എന്നെ ആനതി കണ്ടുകൊള്ളക്കിൽ വിഷയങ്കപ്പ. അപ്പൊ എന്റെ ഭാര്യ പിള്ളേരെ നമ്മളെ കളിച്ചിട്ടുള്ളു ഇവരുടെക്കാൻ വേണ്ടി കൊള്ളും. അയ്യാ ഞങ്ങളാ ദേശത്തുക്കാ വേണ്ടി കൊള്ളും, നന്ദി ചൊല്ലുറോം. ദേശത്തിന് നന്മയ്ക്കാ വേണ്ടി കൊള്ളുറോം, ദേശത്തിന് തലവരുകൾക്കാ വേണ്ടി കൊള്ളും. നമ്മുടെ പാതയിലെ നെടുത്തിനമ്മ ദേശത്തെ ആണ്ടുകൊണ്ട് നല്ല ഞാനത്തി കൊടുങ്ങും. ഇവരുടെക്കാ വേണ്ടി കൊള്ളും, ഞങ്ങളുടെ മക്കൾക്കാ വേണ്ടി കൊള്ളും. ഞങ്ങളുടെ മക്കൾ ഞങ്ങളുടെ ഉറവുകളെല്ലാം രക്ഷിക്കപ്പെട്ടു ദേശത്തിലെ നന്മയെ പെറ്റ് വാളുകളെ നിങ്ങളുടെ മക്കളാണ്ടവരെ ദേവനക്ക് നന്ദിയുള്ളവർക്കായി മാറിട്ട് ആണ്ടവരെ മനന്തിരുംപെട്ടു മനന്തിരുംപെട്ടു ഞങ്ങളുടെ പിള്ളികൾക്കാതെ ആണ്ടവരെ എപ്പോഴും ആണ്ടവരെ കൂടെ നോക്കിക്കപ്പെടുകളായി മാറിട്ടു ഇവർക്കാ വേണ്ടി കൊള്ളും. ദേശത്തെ തിരുപ്പിക്കൊണ്ട് വാങ്ങിച്ച അറിയിലേ ഒരു ക്രിസ്തവനാടായിരുന്ന ദേശം ആണ്ടവരെ മിഷണറികളാലും കരളന്തകണ്ടവരെ ദേശത്തില് കണ്ടവരെ എവലോ കാര്യങ്ങൾ ചെയ്യപ്പെട്ട ദേശം തകപ്പനേ ദേശത്തെ തിരുപ്പിക്കൊണ്ട് വാങ്ങ. എത്തിനോ നാട്ടു മക്കളുടെ ദേശത്തിലെ വാളീരാൾ എല്ലാ മക്കളും ഒരു മക്കളായി ഒരേ ദേവനെ ആരാധിക്കലുള്ള ആണ്ടവരെ വിഗ്രഹങ്ങളെല്ലാം അന്ന ദേശത്തെ വിട്ട് നീങ്ങി ആണ്ടവരെ ഒരേ ജീവനുള്ള ദേവനെ ആരാധിക്കുന്ന ദേശമായ എല്ലാ മക്കളും ആരാധിക്കട്ടെ സ്വാമി. ഇവരുടെക്കാ വേണ്ടിക്കൊള്ളണം, വേണ്ടിക്കൊള്ളൂറും ദേവനെ വേണ്ടിക്കൊള്ളണം. ആണ്ടവരെ ഞങ്ങളുടെ ഉറവിടം കഴിഞ്ഞ ദേശമെല്ലാം ചിതറപ്പെട്ടിരിക്കുന്നു അന്തടങ്ങളെല്ലാം ഞങ്ങളെ കാണുകളായി മാറട്ടും, അവരുടെ കൂട്ടാണ്ടങ്ങളെല്ലാം മാറട്ടും, വീടുകളെല്ലാം മാറട്ടും, രക്ഷിക്കപ്പെടട്ടെ മനന്തിരും പെട്ട സ്വാമി. അവരുടെക്കാ വേണ്ടിക്കൊള്ളും, വേണ്ടിക്കൊള്ളും, വേണ്ടിക്കൊള്ളും. പനീലങ്കത്തെ കുറേ ശ്രീരംഗപ്പ എങ്ങടെ ദേശം അപ്പാ എങ്ങടെ ദേശം ഇരുളിട്ട് വെളിച്ചത്തെ കാണവേനും കൂടിയ ശീക്കിരത്തിൽ നിങ്ങളെ ദേശത്തിൽ ഒരു നന്മയെ താങ്കപ്പ ഒരു വെളിച്ചത്തിൽ താങ്കപ്പ ഒരാശീർവാദത്തിൽ താങ്കപ്പ നിങ്ങളെ ദേശത്തിൽ നന്മ നിങ്ങളെ ദേശത്തിൽ ആശീർവാദം നിങ്ങളുടെ ഉറവുകളെല്ലാം മനന്തിരമ്പി എങ്ങളുടെ മൂലാതിരുവളിലിരുന്ന സാപങ്ങളാം ദേശത്തെ വിട്ട് നീങ്ങി എല്ലാ ഉറവുകളും ആശീർവദിക്കപ്പെട വേണം ജീവിക്കും. ജനാധിപതിയും അവരോട് ഇരിക്കുന്നു മന്ത്രിമാരുകളെയും പാതുകാത്തി നടത്തുന്നപ്പം പാതുകാത്തി നടത്തുന്നപ്പം പാതുകാത്തി നടത്തുന്ന എല്ലാ മക്കളെയും ഒരു മക്കളായി ആശീർവദിങ്ങപ്പം ആശീർവദിങ്ങപ്പം ഇവർക്കാ വേണ്ടിക്കൊള്ളു. അവിടെ മക്കളുടെ ഇന്ത്യ ദേശം ഇന്ത്യ ദേശം ഇറങ്ങാതിക്കതിലുണ്ട് ഭവിച്ചത്തേക്ക് വരട്ടെ സ്വാമി, വെളുതലേ വരട്ടെ സ്വാമി, സമാധാനം വരട്ടെ സ്വാമി, ആശീർവാദത്തിൽ കണ്ടുകൊള്ളട്ടെ സ്വാമി. ദേശ മക്കളും കോടി മക്കൾ ദേശ മക്കളപ്പ എല്ലാവർക്കും വേണ്ടിക്കുള്ളു, എല്ലാവർക്കും വേണ്ടിക്കുള്ളു. എവിടെയാ ദേശങ്ങൾ കൊണ്ടിരിക്കാൻ വേണ്ടി ഇരണ്ട ദേശങ്ങളെല്ലാം അപ്പൊ അങ്ങടെ വരുകയും കാലത്തിൽ അപ്പൊ ആ ദേശങ്ങളെല്ലാം വെളിച്ചമാകണം വിളിച്ചിരിക്കുന്നു. അത് ക്രിയ കാലങ്ങളിൽ നിങ്ങൾ വഹിച്ചിരിക്കുന്നു സ്വാമി. അതിനാലത്തിലെല്ലാവരും നേത്തിയാൻ നടത്തുന്ന ദേവൻ നീങ്ക സ്വാമി. അന്ന കാലത്തിൽ നന്ദി സ്വലോ നന്ദി സ്വലോ നന്ദി നീങ്ക നീതിയിൽ ന്യായമുള്ള സിംഹാസനത്തിൽ വെച്ചെടുക്കുന്നു. ആണ്ടവരെ നീതിയിൻപടിയേ ആണ്ടുകൊണ്ട് വരുന്ന സ്വാമി കാര്യങ്ങൾ കൊണ്ടേ നടത്തിക്കൊണ്ട് വരുന്നു. നന്ദി അപ്പാ നന്ദി താനപ്പാ സ്വന്തം മതിയും കിരുപയപ്പാ ഇവിടെ കിരുപയതാനപ്പാ വേണം കിരുപയതാണ് വേണം. ദേശത്തിന് നന്മയ്ക്കാ വേണ്ടിക്കൊള്ളും, നന്മയ്ക്കാ വേണ്ടിക്കൊള്ളും, നന്മയ്ക്കാ വേണ്ടിക്കൊള്ളും. ദേശത്തിന് ഞാൻ സമാധാനക്കെ തന്നെ ഇങ്ങനെ ஆண்டவரே கூடிய சீக்கிரத்தில் அவர்கள் தேசத்துல வந்து ஆளுகை செய்வார்களா, ஆளுகை செய்வார்களா, ஆளுகை செய்வார்களா. அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எப்படியா தேசங்களை ஒவ்வொருக்காக வேண்டிக்கொள்ளும். காங்கிர தேவனையே ஸ்தோத்திரம், செயல்படுத்துற தேவனையே ஸ்தோத்திரம், நடத்துற தேவனையே ஸ்தோத்திரம். நீங்க தான் அப்பா தேவன், அந்த சராசரங்களையும் ஆளுகிற தேவன் நீங்க சுவாமி. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி. சங்கமரேடியா நடத்துல அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், வேண்டிய சுவவேலை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். சமாதானத்தை கற்றுவிடுங்க, ஆசீர்வாதத்தை கற்றுவிடுங்க, அவர் குடும்பங்களை நடத்துங்க சுவாமி. எங்களை பிள்ளைகளுக்காக, எங்களை பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக வேண்டிக்கொள்ளும், ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக்கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் அப்பா நீங்க சத்தக்கோட்டையாக அக்னி மதிலாக சூதர்களால் சூழ்ந்து காக்குறீங்கப்பா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் நீங்க தானப்பா, எல்லா மகிமையும் நீங்க, சமாதானத்தை தருகிறவன் நீங்க, ஆசீர்வதிக்கிறவன் நீங்க. சகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சின்ன ஜபங்களை எங்களை சமூகத்துல வைத்து, உங்களை பாத வழியில் வைத்து ஆண்டவரே தண்ணி கொண்டு வரும். கிருபையப்பா, கிருபை, கிருபை, கிருபை, கிருபையப்பா. தகுதியற்றங்களுக்கு கூட கிருபை, தகுதியற்ற மக்களுக்கும் கூட கிருபை. ஆண்டவரே உங்களுக்கு கிருபையினால் எல்லாவற்றை நடத்துகிறார். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எல்லா கணமும் துரியுமாயின உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறவங்கள் நல்லபடியாக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் வாஞ்சியோடு ஜபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தரண்டை ஜபங்களை ஒப்புவித்து ஜபித்து உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோமா. கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாளைய நாளிலே இதே வழியிலே ஜப வழியிலே சந்திப்போம். அதுவரை இந்த விசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், காட் பிளஸ். ஆமேன், வழிநடத்தினார் கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வழியிலிருந்த ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தரன் அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் ஜபங்களுக்கு கூட வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே எடுத்து வரப்போற ஜபங்களை மனதாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். பிரைஸ் தி லார்ட். அம்மா,
2: பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறுகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஜபங்களை கூட கடந்து செல்ல கர்த்தர் பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்து. ஆமென், காட் பிளஸ்.
2: ஆமென், காட் பிளஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை கண்டடைய செய்த மட்டத்தை உங்களோட கிருபைக்காக, இந்த நேரத்தை எங்களுக்கு பிடித்து தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி உள்ளத்தோடும், நன்றி உள்ளத்தோடும், நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நிற்பதே நாங்கள் உங்களோட சுத்த கிருபி ஐயா, நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற அந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி, நன்றி. ஆர் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு தந்த தேவனே, ஆர் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்கள் தான் எங்களை மறக்காமல், எங்களை கைவிடாமல், உங்களோட உள்ளங்கையில் ஏந்தி விரைந்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வானத்திலிருந்து, அப்பா தேங்கன்மலையிலிருந்து தண்ணீரையும் தேசவில் தேவனுக்கு உபலவத்துவமாகவும் அதிசயமாகவும் நீங்கள் கொடுத்து போஷித்தீங்களே, அப்படிப்பட்ட வெள்ளம் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நானே தேவன் என்னையே வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னவரே, நீங்கள் தான் ஒரே ஒரு தேவன் ஐயா, ஐயான தேவன். அந்த சராசரங்கள் எல்லாம் இது பண்ணின அருள் பெரும் சோதி ஐயா, அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியல் மத்திய வாசம் செய்கிற துய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். சேராபீன்களும் கேராபீன்களும் ஓயாமல் பர்சுத்தர் பர்சுத்தர் சுத்தர் பர்சுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அல பக்கமும் இட பக்கமும் இருந்து துடித்து கொண்டிருக்கும் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, இந்த நேரத்தில் ஐயா நாங்கள் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த சங்கம மூலையில் இணைந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம் உங்கள் என்று தூகமாக வந்தடைய வேணுமாய் கேட்கிறோம். தடையின்றி தூகமாக வந்தடையத்தக்கதாக செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்கள் மனுக்குறம் முழுவதையும் உங்களை சாயலாக உறவச்சம் இல்லாமல் படுத்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. இயேசுவே உங்களோட குமாரி எங்களுக்காக தந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக எங்கள் உங்களோட பிள்ளைகளோட உரிமையை தந்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு கடைசி மட்டும் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனே உங்களை நாம் உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உங்களோட சமூகம் எங்களுக்கு முன்னாலே செல்லத்தக்கதாக உங்களோட சமூகத்தினால் எங்கள் இந்த நிமிஷமும் உங்களோட பிரசன்னத்தினால் உங்களை நம்புகிற பிள்ளைகளை நீங்கள் நிரப்பி வளர்ந்துற கிருபைக்காக விடுதலை நாயனே வெற்றி வீரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தாய் வந்த பிள்ளை தேற்றுவதை போல எங்களை நீங்கள் தேட்டி ஆட்டி ஆண்டவர் எங்களோட கவலைகள் கண்ணீர்களை எல்லாம் துடைத்து வழிநடத்துறதே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்கிறவரே உங்களை துதிக்கிறோம். எங்களோட கண்ணீர்களை காண்கிறவரே உங்களை துதிக்கிறோம். சேர்த்து வைத்து பதில் தாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே இந்த நேரத்தில் ஐயா இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி இதுவரை நேரம் நீங்க தரதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த மாட்டேன் கிருபைக்கா உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. அப்பா இதை நீங்க தொடக்கினீங்க, நீங்க நடத்துறீங்க. உங்களோட நாமம் மகிமைப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும் நோக்கத்தோடு நீங்கள் ஆண்டவர பிள்ளைகளுக்கு பாரத்தை கொடுத்து திருவர்ஷ காலமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக அவர்களுக்கு கொடுத்த தாழ்மை உண்மை நேரம் பலன் வழிநடத்தல் ஆலோசனை எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். எத்தனையோ ஆத்மாக்கள் இதில் இணைந்திருந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக இந்த இதில் இணைந்திருந்து உங்களை அன்பை ருசிக்கத்தக்கதாக உங்களோட வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக உங்களை துதிக்கத்தக்கதாக விண்ணப்பிக்கத்தக்கதாக இதை நீங்கள் தொடக்கினீங்களே ராஜா, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களோட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தை அப்பா பேசுகிற வார்த்தை உங்கள் உயிருள்ள வார்த்தை ராஜா, இருபுலம் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தை ராஜா. இதை வாசிக்க வேண்டும் என்று பாரத்தை கொடுத்து இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் செய்த ஒன்று வார கிருபைக்காக எத்தனையோ ஆத்மாக்களுக்கு ஐயா வாசிக்க முடியாம நிலை விளவினமாக இருப்போ ஒரு காதலா இருக்கத்தக்கதாக இதில் இணைந்திருந்து கேட்கத்தக்கதாக இன்னும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு வாசிக்க விளவினமாக இருப்போர் மட்டுமில்லை, வாசிக்க நேரமில்லாதவர்கள் கூடி இந்த வாழ்ந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்கள் அருள் செய்த வார கிருபைக்காக எங்கள் அருள் நாதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கும். இந்த வார்த்தைகளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஆண்டு புடமிட்டு புடமிட்டு பொன்னாக இந்த வார்த்தைகள் ஆண்டவரே புதுப்பித்து கொண்டு வார கிருபைக்காக வார்த்தையாகி எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல உள்ள வார்த்தைகள் ஐயா, உடம்பே மூனையும் ஊடுருவி செல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை ஆசை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே கேட்ட பிள்ளைகள் மட்டுமில்ல நாங்களும் இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க எங்களுக்கு எத்தனையோ விதமான புது புது ஆண்டவரே வெளிப்பாடுகளை நீங்கள் தருகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். அப்படிப்பட்ட வெள்ளம் உள்ள வார்த்தை இந்த வார்த்தை இதுவரை போல ஒரு இதுவரை காலம் அவரிடம் எழுதப்படவும் இல்லை, ஒரு எழுதப்பட போறவும் இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள பரிசுத்தப்படுத்த வல்ல வார்த்தைகள் ஐயா, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இது எங்களோட இதய பலையில் நாங்கள் பதித்து என்னும் இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எப்படி எப்படி மகன் கொடுக்க வேணுமோ, எப்படி எப்படி கீழ்ப்படிய வேணுமோ கீழ்ப்படிந்து மகன் கொடுத்து நடக்கத்தக்கதாக நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு கூடாக உங்களோட பிள்ளை கேட்ட பிள்ளைகளையும் எங்களையும் வழிநடத்தி கொண்டு வர வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் அந்த இருந்த இடத்துல இருந்து விடாதபடி எழும்பி நாங்கள் வெற்றி நட போட்டு இந்த நற்செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்றவர்களாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ ராஜா, கிருபை செய்ய வல்லவரே. அதுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். எப்படி ஆண்டவரே, ரெண்டு பத்தையும் ரெண்டு மீன் அஞ்சப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு போஷித்து கொடுத்தீங்களோ ராஜா, அதுபோல இந்த வார்த்தைகளும் விலகி பெருகி விளக்கப்பட்டு ஐயாயிரம் பேருக்கு பசியாற்றத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சங்கமோடிகளில் இணைந்திருந்து செய்தி கூடாகவோ பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ வழிநடத்துகிறார் பங்கு பெற்றின பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அவர்களுக்கு உங்களோட பிள்ளைகள் அந்த உரிமையை கொடுத்ததுக்காக நன்றி. அவர்கள் உங்களை மாமப்படுத்த இப்ப கிடைத்ததே என்று நன்றி உள்ளவர்களாக இருந்து அவர்களை தாழ்த்தி உங்களை வெளிப்பட உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் பரிசுத்தாவியானவர்களே, அவர் சுத்தாவியானவரே கிரிய செய்யறதுக்காக அவர்களை உங்களோட ஆயுதங்களாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்தும் ஐயா இந்த சங்கமொழிகளில் இணைந்திருந்து ஒரு வரியந்த ஆண்டவரே உங்களோட வார்த்தையை கொடுக்கும் தாசன் தாசன்மாருக்காக, ஆண்டவரே உங்களோட வார்த்தை கூட செய்தியை கொடுக்கும் தாசன்மாருக்காக துதி ஸ்தோத்திரங்களால் உங்களை மகிமைப்படுத்தும் ஒவ்வொரு ஆத்திரம் ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தடதாமதமின்றி வந்து ஐக்கியப்பட்டு ராஜா உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவர்களுக்குதாக நீங்க கிரிய செய்யுங்கோ ராஜா, கிரிய செய்யுங்கோ. கிரிய செய்து வெற்றியாக இதை நடத்தி முடிக்க உங்களால் முடியும். நீங்க தொடக்கின ஊழியம் ஐயா, நீங்க தொடக்கின சங்கமம் என்ற பெயரை கொடுத்து நீங்க தொடக்கின ஐயா, வேறொன்றுக்கும் இல்லை, மனசதியோ பேருக்கோ உங்களுக்கு அல்ல ராஜா. உங்களோட நாமம் மகிமைப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று நீங்க தொடக்கிறீங்களே, நீங்கள் அதை வெற்றியோடு செய்து முடிப்பீர்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் ஐயா இப்பொழுது இந்த டெக்னாலஜி வசதி கூடாக எத்தனையோ விதமான வேலைகள் அதுகள் எல்லாம் ஆண்டவரே கிரிய வேலை செய்கிறது ஐயா. என்றாலும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த பாரத்துக்கூடாக இத்தனை வருஷ காலமாக சங்கமம் என்ற பேரையே நீங்கள் கொடுத்து அந்த தரிசனத்தை அவர்களுக்கூடாக நீங்கள் நிறைவேற்றி எத்தனையோ ஆத்மாக்கள் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் ஐயா தமிழ் பேசுகிற பிள்ளைகள் இருந்தாலும் இதை கேட்கத்தக்கதாக நீங்கள் கொண்டு வர பெரிய ஆசீர்வாதத்துக்காக வழிநடத்தலுக்காக ஆலோசனைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்ன இந்த நல்ல நல்ல செய்தியை அப்பா உங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு இருந்தாலும் அறியாதவர்களும் அறியத்தக்கதாக இருந்த இடத்தில் இருந்து உங்களுடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக நீங்கள் அவள் வெளிப்படுத்துவீங்க. வெளிப்படுத்த வல்லவர் இரவோ பகலோன்று எண்ணாதபடி உங்களோட சங்க மூலிகளில் இருந்திருந்து உங்களை உங்களுடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் கணவனும் மனைவியுமாக கைகோத்த வண்ணம் இதை நடத்தி கொண்டு வரத்தக்க பெல்லன் சுகபல தைரியம் நேரம் எல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பு எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து வழிநடத்துற உங்களோட பிள்ளைகளுக்காக சகோதரனுக்காக மனைவிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படைந்து இங்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடுபடி ஆண்டவரே அவர்களை இத்தனை காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் செய்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நாங்கள் கண்டடைந்த உயிருள்ள தேவனை இந்த உலக மக்களும் தமிழ் பேசும் மக்கள் இனசன பந்துக்கள் சகோதரங்கள் எல்லாரும் காண வேணும் என்னும் மனம் திரும்பணும் அருவப்பட வேணும் என்ற மனப்பாரத்தை நீங்கள் அவர்களுடைய மனதில் போட்டு நீங்கள் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக அதை நிறைவேற நீங்கள் தான் இந்த சங்கமம் ஒளியலுக்கு நிறைவேற்றி கொண்டு வரவரே என்ன நிறைவேற்ற வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய சந்ததியை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. கொடுத்த மகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவ்வளவும் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு ஒரே ஒரு அவையும் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு நீங்கள் ஆயுதமாக நீங்கள் பார்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி. கொடுத்த பிரலோக ஞானத்துக்கூடாக என்னென்ன உங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்கள் விரும்புகின்றோ செய்யத்தக்க வழி வசதிகள் சோழ தைரியம் எல்லாம் கொடுத்து சகோதர மகளையும் அருமையான மகளையும் உங்களால் நடத்த முடியும் நடத்த முடியும் நடத்தி கொண்டு வாரீங்க நடத்த வல்லவர். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகனுக்காக மருமகனுக்காக பேர பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. மகனையும் மருமகளையும் நீங்கள் ஆசீர்வித்தவர்களை கையின் பிரியாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. தள்ளாடாதபடி கால் ஊண்டு அவர்களது சபையில் நிலை நின்று உங்களை ஆராதிக்கத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களும் உங்களை அன்பரிசித்து உங்களை நாடி உங்களை செலுத்தி உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக வளர்றதுக்காக உங்களுக்குள் வளர்றதுக்காக நீங்கள் அவர்களை வளர்த்து கொண்டு வாரீங்கள். அதுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்களோட கோலாலையும் தட்டியாலையும் அவர்களை வழிநடத்தி நல்ல புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த நிலங்களையும் வழிநடத்தி கொண்டு வாரதை வேறே உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே மகன் மருமகள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுக்குள் ஆண்டை நிலத்திலிருந்து நாட்டப்பட்டோம் மரக்கண்டுகள் போலும் கனி கொடுக்க திராட்சை செடிகள் போலும் அவள் அந்த வளர்த்தி கொண்டு வார தேவதனையை பெருசு தாவியானவே இடகட்டி வளர்த்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்ன உங்களோட வரங்கள் கனிகள் நாள் அவர்களை முன்பு சூட்டி அலங்கரித்து இங்கு அக்கியப்பட்டாலும் சபையிலையோ சமுதாயத்திலேயோ பாடசாலையிலையோ அயலாறு மத்தியிலோ அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக அப்பா நல்ல தரிசனங்களையும் சொற்பனங்களையும் கொடுத்து அவர்களை என்ன என்னும் உங்களுக்கு சாட்சியாக வேரூன்றி நிற்கத்தக்கதாக நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு வாருங்கள். ஆசீர்வதிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய மனதில் நீங்கள் எத்தனையோ விதமான வாஞ்சைகளை கொடுக்குறீங்க. இந்த சங்கமம் மொழிகளையே இன்னும் என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த வேணும் என்ற வாஞ்சியை கொடுக்கிற தேவனே, அந்த வாஞ்சைகளை நீங்கள் உங்களுடைய நேரத்தில் நிறைவேற்றி என்ன சிறப்பாக அவங்களால் நடத்த முடியும் நடத்தி கொண்டு வர வல்லவர். தொடக்கினீங்க வெட்டியோடு முடி நடத்துவீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சரீர சுகலத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஊடும் வாகனங்க சங்கம முறையில் அனைத்தும் ஸ்டூடியோ பிள்ளைகள் வாசம் பண்ணும் கூடாரம் ஊடும் வாகனம் விசேஷமாக இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை ஒவ்வொன்றையும் ஐக்கியப்படும் சபை ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தாலே மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, மூடி காத்துக்கொள்ளுவோ. ஆண்டு புல்லாங்கன் வந்து அண்ணுகாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி நீங்கள் மட்டும் காத்து போல் இனிவேலும் காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, இல்லைகளை பெரிதாக்கி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க விரும்புகிறதவனே உங்களோட கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்தீங்களே உன்ன போல பிறந்த நேசி என்று உங்களை நேசிப்பதற்கு அந்த கற்பனைக்கு கீழ்ப்படைந்து உன்னை போல நாங்கள் பிறந்த நேசித்து ஆண்டு நடக்கத்தக்கதாக சாயலாரை நேசிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்து வாழ இடகட்டி வாழ் நடத்துங்க ராஜா. இந்த இரு சுகந்த உலகத்தில் உங்கள பிள்ளைகளாக பெயர் பெற்று உங்கள பிள்ளைகளாக இருங்கள். ஒவ்வொருவரையும் உங்களோட ஊழியத்தை செய்வோர் ஒவ்வொருவரிலும் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஒளியாக ஒப்பாக அந்த ஒளி மங்காதபடி அந்த ஒளி வீசத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகங்கள் கனிகள்னால் உலக அலங்காரம் அல்ல ஐயா, உலக அலங்காரம் ஆண்டவரே அது மங்கிவிடும் அப்பா. ஆனால் உங்களா கூட அலங்காரம் ஒரு நாளும் மங்காது, அது மங்காதபடி மங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அலங்காரத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் என்ன இருக்கிற பிள்ளைகள் அன்பான உங்களை நேசிக்கும் அன்பானவர்கள் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் எல்லாரையும் அலங்கரித்து கொள்ளுங்கிறாய்யா. அந்த அலங்காரம் அவர்களிருந்து விட்டு விடுபடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்கள் ஐயா. என்னும் சந்ததி ஆசீர்வாதம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கற்பத்தையும் தொட்டு ஆசீர்வதித்து சந்ததி பெருகத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. அந்த ஆண்டவர் அந்த பாக்கியத்தை பெற வேணும் அந்த வாங்கியோடு இருக்கும் பிள்ளைகளை நீங்கள் அறிவீங்கள் ஐயா. அப்பா நீங்க தான் தொட்டு அந்த சந்ததிகளை கற்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்க வல்ல தேவன் ஐயா. சந்ததிகளை தொட்டு ஆசீர்வதித்து அந்த சந்ததிக்குடாக உடராட்சியம் வளரத்தக்கதாக உட நாம மாமப்படத்தக்கதாக அந்த பிள்ளைகளுடைய இறுதி வாங்கிகளை நிறைவேற்றி ஆசீர்வதிங்கிற ஐயா. ஆசீர்வதிங்கோ உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்பட்டு கொண்டதற்கு தடையாக என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தாலும் ராஜா ஆண்டவரே மக்களிடம் இருந்ததை நீக்கி மன்னித்து ஆசீர்வாத கற்பத்தை தொட்டது நல்லவா உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னவினே வயது வந்து ஆண்டவரே வாழ்க்கை துணை இல்லை என்று எத்தனையோ பிள்ளைகள் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஏற்றதான எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே அவளோடு காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்க பரலோகத்திலே நிச்சயத்தேற்ற துணைகளை வெளிப்படுத்தி ஆண்டவரின் குரு சன்னிதானத்தில் அவர்கள் ஒரே மாம்சமாக நினைத்து அவர்களை வாழ்க்கையில் நீங்க மாகப்பட வேணும். அவர்களுக்கும் கூட ராஜ்யம் வளரத்தக்கதாகும் உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவர் அதுக்காக குரலை நிறைவாக்குறது நீங்கள் ஐயா. ஆண்டவரே இவர்கள் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. அந்த தனிமைய நீங்க கூட இருக்கிறீர்கள் என்றாலும் ஒரு துணியோடு வாழத்தக்கதாக அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரையும் கூட பிள்ளைகள் மேல் ஊட்டி ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். படித்து பட்டம் பெற்று வேலை வாய்ப்பில்லை என்று இங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு தங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கவில்லை என்று இங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். அன்பு தேவனே அவர்களுக்கு நீங்க தான் ஞானத்தை கொடுத்தீங்க, படிக்கத்தக்க ஞானம் கொடுத்தீங்க, பட்டத்தை பெறத்தக்கதாக நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அவளுடைய நேரங்கள் வீணாக போகாதபடியும் அந்த நீங்க கொடுத்த ஞானத்தை அவர்கள் பாவிக்கத்தக்கதாகும். ஆண்டு சோர்வடையாதபடி இந்த பிள்ளைகள் சோர்வடையாதபடி அவளுக்கு ஒரு ஏற்ற வேலைகளை நீங்க காண்பிக்க உங்களால் முடியும் ஐயா. இந்த காலத்தில் ஆண்டு எத்தனையோ வேலைகளை ஆண்டு வேறு ரோபோட்டும் டெக்னாலஜியும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ஐயா. இதனாலும் எங்களோட பிள்ளைகள் உங்களை ஆண்டு வரையும் மனம் சோர்ந்து போகிறார்கள் ஐயா. வேலை இல்லையே எங்களுக்கு தகுதியான வேலை இல்லையே, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு நடத்துவதற்கு எங்களுக்கு பிரியாசத்தை ஆசீர்வாதம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அவளோட கலக்கத்தை நீக்கி அவளோட பயத்தை எடுத்து நீங்கள் ஒரு வழியை திறந்து விடுங்க ராஜா. இல்லாதவர்களை உண்டு பண்றது நல்லவா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். உங்களோட பிள்ளைகள் சோர்வடையாதபடி பின்வாங்கி போகாதபடி மனக்குழப்பம் அடையாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்ல தேவனே, உயிருள்ள தேவனே, உயிரோடு இருந்து தேவனிடத்தில் பரந்து பேசுகிறவரே அப்பா, இந்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக பரந்து பேசி என்னும் அவர்கள் உங்களுக்குள் கனிதரன் திராட்சி செடி போல் செழித்து வளரத்தக்கதாக நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வளரத்தக்கதாக
3: உங்களால் ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தேவனா இருந்து வழிநடத்துற தேவனே, உங்களை துதிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் உங்களோட பிள்ளைகமே கண் வெட்டு வழிநடத்துற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால சந்ததிக்காக உங்களண்டல் வருகிறோம். வாலிபர் சந்ததி, வருங்கால சந்ததி, இளம் சந்ததி எல்லாருக்காக உங்கள் அண்டல் வருகிறோம். உங்களோட சந்ததி ஆசீர்வதித்த தேவன் நீங்கள் ஐயா. இந்த சந்ததிகள் உங்களுக்குள் காலொன்று நின்று உங்களை ஆராதித்து உங்களை மாமப்படுத்ததற்காக வழிதப்பி போய்விடாதபடி இந்த சந்ததி ஒவ்வொருத்தரையும் காத்து கொள்ளுங்க ராஜா. அன்பானவர்கள் மத்தியில், அறிந்தவர்கள் மத்திய சபை மத்தியில், எங்கெங்கு இந்த பிள்ளைகள் சந்ததிகள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். சந்ததி வளராமலே தடை கொடுக்கிறது ஐயா. இந்த சந்ததிகள் சிறு பிள்ளைகளோ வலு பிள்ளைகளோ உங்களுக்குள் உங்களை நேசித்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை ஆராதித்து உங்களை மாமபக்தி வாழத்தக்கதாக இந்த சந்ததிகளை நீங்கள் பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஊழியக்காரன் மத்தியில் இருக்கும் சந்ததிகள், அன்பானவர் மத்தியில், அறிந்தவர்கள் மத்தியில், அப்பா என்ன மத்தியில் இருக்கும் சந்ததி ஒவ்வொருதற்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உங்களிடத்தில் வருகிறோம். உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க. அவர்கள் நெத்தியில் பொறிக்கப்பட்ட நாமம் அழிக்கப்படாதபடி இருக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆண்டவரே நீங்க தான் எல்லாம் என்று சொல்லி அவர்கள் நம்பி நடக்கத்தக்கதாக வழுதப்பி போய்விடாதபடி ஆண்டவரே பாதுகாத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. காக்க வல்லது வினே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலக நாட்டு தலைவர்கள் எல்லாரையும் உங்களோட கடத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. இந்த தலைவர்கள் எல்லாரையும் பொறுப்படுங்க. அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவர்களும் எங்களுக்கு இந்த அதிகாரத்தை, இந்த தேசங்களை ஆளத்தக்க அதிகாரத்தை தந்த ஆண்டவர் தான் தந்தார் என்று உங்களை நேசிக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் இந்த தேசங்களை ஆளத்தக்கதாக விசேஷமாக இஸ்ரேல் தேசம், அமெரிக்கா தேசம், ஆஸ்திரேலியா தேசம், கனடா தேசம், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்படுத்து அதுக்கு தகுதி அதுக்கு அதிகாரிகளா இருக்கிறவர்களையும் இடகட்டி ராஜா உங்களால் நடத்த முடியும். அவர்கள் சுய விருப்பத்தின்படி அவர்கள் இதை செய்து விடாதபடி உங்களோட நாமம் தூஷிக்காதபடி நடக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை கொடுத்து கொள்ளுங்கள் ராஜா. பரலோக ஞானத்தினால் ஆண்டவரே நிரப்பி வெளிப்பாடலை கொடுத்து அந்த தேசத்தை, தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக, அரசாளத்தக்கதாக, ஆத்மாக்கள் அலைஞ்சு அதுபடி எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேசத்து மக்கள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக வழி வசதிகளை திறந்து கொடுக்கிறவர்களாயிருக்கத்தக்கதாக ஆராதனையை விரும்புகிறதுவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த இலங்கை தீவுக்காக உங்களண்டை வருகிறோம் ராஜா. அந்த தீவை நீங்கள் காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அந்த தீவில் நடக்கும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களால் தான் ஐயா நீக்க முடியும். ஆண்டு விரைய விக்கிரங்களை ஆராய்த்து விக்கிரங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற மகமிய விக்கிரங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. உங்களால் தான் அதில் இருந்தவர்களோட கண்ணை திறந்து உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அந்த தேசத்தில் நீங்கள் செய்த பெரிய எழுப்புதலுக்காக நான் சொல்கிறோம். அது கூட உலகம் முழுதும் ஆண்டு ஆத்து மக்களை சுதடைக்க பண்ணி எத்தனை கோடி மக்களை தொட்டீங்களே ராஜா. எங்களோட கண்கள் காணத்தக்கதாக நீங்கள் அற்புதத்தை செய்து எத்தனை பேரை அபிஷேகம் பண்ணி உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்கள் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இது கூட அந்த தேசத்துக்கு ஐயா உங்களுடைய அன்பை என்னும் பரிமாறிக்கொண்டு இருக்கத்தக்கதாக நீங்கள் அந்த ஆத்மாக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வாழாக்கமே தலியாக்கி வைத்திருக்கிறீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்களை இன்னும் ஆசீர்வதிங்கிற ஐயா, அவர்களை சந்ததிகளையும் ஆசீர்வதிங்கோ. அந்த சந்ததிகளும் தொடர்ந்து உங்களை ராஜ்யத்துக்கு வேலையாக்களாக இருக்கத்தக்கதாக அழைப்பை கொடுத்து அவசியத்தை கொடுத்து அவர்களையும் உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த தேசத்தில் ஆண்டவரே, உங்களோட ஜீவகொடி பறக்கத்தக்கதாக, அந்த சிங்க கொடியை ஒழித்து சிலுவக்கொடி பறக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிகளும். அந்த தேசத்தில் இருந்து ஆண்டு இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நிலத்திலிருந்து என்ன உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அது மட்டுமல்ல, வாழ வசதியின் இருந்தும் அங்கு போயிருந்து என்னும் ஆண்டவரே, உங்களோட அன்பை எத்தனையோ விதமான வழியில், எத்தனை நீங்க காட்டும் வழியில் ஆண்டவரே, அப்பா நீதியுள்ள வழியில் அங்கிருந்து ஊழியம் செய்யும். உங்களோட சித்தத்தை நிறைவேறி பிறந்தது

0: எங்களோட ஆண்டராட்சியம் வளர்த்துக்கதாக முலாம்.
1: நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம்
0: நெருக்கப்படுகிறார்களோ ஆண்டு மறைந்திருந்தும் ஆண்டு ஒழித்திருந்தும் உங்களை ஆராதிக்கிறார்கள். அந்த தேசங்களுக்கும் விடுதலை கொடுங்க ராஜா. நைஜீரியா தேசம், ஈரான் தேசம், கொரியா தேசம், ஆண்டு விரே சீனா தேசம், இப்படிப்பட்ட தேசங்களில் உங்களை சுதந்திரமாக அவர்கள் ஆதரிக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை பிசாசானவன் பறைக்காதபடி ஆண்டவரே பறைக்காதபடி காத்துக்கொள்ளும் ராஜா. காக்க உங்களால் முடியும், உங்களால் முடியும். விடுதலை நாயன் அல்லவா, வெற்றிரவா, ஜெயம் கொடுக்கிற தேவன் அல்லவா நீங்கள், ஜெயம் கொடுக்க வல்லவர் ஐயா. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட தேசத்திலிருந்து அவள் அப்பா இவ்வளவு தூரம் ஆண்டு பிள்ளைகள் வயது வந்தவர்கள்லாம் ஒழித்து ஒழித்திருந்து உங்களை ஆராதிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் தான் உங்களால் அந்த தேசங்களுக்கு விடுதலையை கொடுத்து காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட கண்களால் காண முடியாது ஐயா, ஆனால் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்றுமே ஒளிவரில்லை, உறங்காமல் தூங்காமல் மனுக்குலத்தின் மேல் கண் வைத்திருக்கிற எங்கள் ஜீவன் உள்ள ஜீவாதிபதியே, உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும் என்ற விசுவாசத்தோடு கூடத்தில் ஒப்படைக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலேயே பொறுப்படுங்க ராஜா. தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்குள்ளாக விசேஷமாக உங்களோட வார்த்தைகளை கொடுக்கிற பிள்ளைகள் செய்திகளை கொடுப்பது பாடுவோ துதிகுப்போர் ஒவ்வொருவருக்கும் நல்ல உற்சாகம் உள்ள அவையை கொடுத்து அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே அவர்களை இடகட்டி வழிநடத்தி இத வெற்றியோடு நடத்தி முடிப்பீங்கள். தடதாமதமின்றி நடத்தி முடிப்பீங்கள், நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்க துதிக்க எப்படி இருக்கும் அதில் விழுத்து நீங்களோ அதே போல் ஆண்டு என்ன தடைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் விழுத்தி தள்ளி இந்த சமீதியான சங்கம மொழியிலேயே சிறப்போடும் வெற்றியோடும் ஆண்டவரே நீ உங்களோட நாமம் மகிமைப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக நீங்க நடத்தி முடிப்பீங்கள், நடத்த வல்லவர். அதுக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள உயிருள்ள இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: கரந்தானே கூட இருந்து பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாரான்னு வாழ்த்திக்கொண்டு நாளைய நாளில் இதே வேளையில சந்திப்போமா? அதுவரை இந்த வசம் அதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்திரி கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி அப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்.
3: Recording in progress.
2: லண்டன் யுகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கும் மாலை வணக்கம். வாழ்த்துவோம், வரவேற்போம். கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து பகிர்ந்தவர்களும் எடுத்து வந்து விதைக்கின்ற பொழுதும் கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வித்து வழி நடத்துவாரான் வாழ்த்து கொண்டு இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைப்போம், வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர்.
4: வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மேன்மையாக மாய்மையாக நாங்கள் ஜபிப்பதை விட வேண்டுவதை காட்டிலும் மிகவும் அதிகமாகவே எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை இவை எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுக் கொடுப்பதா. இன்றைய நாளிலும் நம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், அது பல மடங்காய் பலிக

0: இப்பெருகட்டும், தேசத்தையும் மேற்கொள்ளட்டும். இயேசுவின் நினைத்த நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம் ஜோவான் 6:38. இப்படியாக சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். கவனியுங்கள், அப்ப இயேசு தன்னுடைய சொந்த சித்தத்தை அவர் செய்திருக்க முடியும். அவருக்கு சகல அதிகாரங்களும் இருந்தது, வல்லமை இருந்தது. அவருக்கு அவருடைய சித்தத்தை செய்யத்தக்கதான என்ன இருந்தது, எல்லா விதமான அனுமதியும் இருந்தது. ஏனென்றால் தேவன் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் சுயமாக நாங்கள் விரும்பின எதையும் நாங்கள் செய்ய முடியும். ஏனென்றால் எங்களுக்கு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். ஆனால் கவனியுங்கள், குமாரன் பூமிக்கு வந்ததே தேவனுடைய சித்தம் செய்யும்படி, பிதாவினுடைய சித்தம் செய்யும்படி அல்லாமல் தன்னுடைய சொந்த சித்தம் செய்யும்படி அவர் வரவில்லை. ஒரு இடத்துல அல்ல, ரெண்டு இடத்துல அல்ல, பல இடங்களிலே இயேசு இதை குறித்து தொடர்ச்சியாக பேசுகிறார். நான் ஈவன் அவர் சொல்லுகிறார், நான் சொந்தமாய் சுயமாய் பேசாமல், சுயமாய் கிரிகை நடப்பிக்காமல், நான் பிதா சொல்லுகிறது எதுவோ அதையே சொல்லுகிறேன், பிதா செய்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படியே செய்யும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தை, சுய திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கே தேவனை பயன்படுத்தி வருகிறோம், ஜபித்து வருகிறோம், அதற்காகவே தேவனை தேடுகிறோம். ஆனால் அது அல்ல உண்மையான அழைப்பு, அது அல்ல. நாங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக தேவனிடத்தில் வருகிறோம். அப்படி வரும் பொழுது தேவன் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறார், விடுதலை செய்கிறார், விடுதலையை நமக்கு கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார், அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார். ஆனால் அதையே வாழ்நா பூராவும் பெற்றுக்கொண்டு அப்படியே நாங்கள் எங்களுடைய சுயமாய் சுய இஷ்டத்தின்படி சுய திட்டத்தின்படி வாழுவதற்காக அல்ல. அப்படி நாங்கள் வரும் பொழுது தேவனங்களை சந்தித்து தன்னுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டியதுதான் மிக மிக முக்கியம், எங்களுடைய சுய சித்தம் அல்ல. 1 John 2:17 இப்படியாக சொல்லுகிறது, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தின்படி நாங்கள் செய்ய ஆரம்பிப்போமானால் நாங்கள் செய்கிறது வாய்க்கும். ஏனென்றால் தேவ சித்தப்படி நாங்கள் செய்கிறோம், தேவ திட்டப்படி நாங்கள் செயல்படுகிறோம். நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் பிசாசு நடுங்கி ஓடும். ஏனென்றால் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அங்கே பிசாசு கிரியை செய்ய முடியாது. கவனியுங்கள், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போ என்றால் அங்கே பிசாசு கிரியை செய்வான். அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஆகவே பிசாசானவனால் மேற்கொள்ள முடியாது, தீங்கு நம்மை அணுக முடியாது, பொல்லாப்பு நமக்கு நேரிட முடியாது. ஏனென்றால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கிறான். ஆமே. அப்ப தேவ சித்தம் செய்வதுதான் எங்களுடைய அழைப்பு. தேவன் நம்மை அழைத்தது அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு, நமக்கு பரிசுத்தாவியானவரை கொடுத்தது அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு, சகல வரங்களையும் வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் கொடுத்தது அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு. ஆனால் நாங்கள் அநேக காரியங்களை குறித்து மாத்தாவை போல ஒரி பண்ணுகிறவர்களாய், கவலைப்படுகிறவர்களாய், தேவனை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் அவருடைய வார்த்தையை அறிவதனால், அவருடைய வார்த்தையின்படி செயல்படுவதனால் தான் நாங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியுமே அல்லாமல், அவருக்காக நல்ல சாப்பாடுகளை சமைத்து கொடுப்பதனால் அல்ல. இன்றைக்கு நிறைய தான தர்மங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம், அது நல்லதுதான். ஆனாலும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை முதலாவது நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் வேதத்தை அதிகமாக நாங்கள் தியானிக்க வேண்டும். வேத வார்த்தை மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார், தெளிவார், காண்பிப்பார், அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். சில வேளைகளிலே நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலே போய் கேட்கிறோம், எங்களுடைய அழைப்பு என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் சில காரியங்களை அழைப்பென்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அது வந்து முதல் படியாக இருக்க முடியும், ஆனால் அதுதான் உங்களுடைய முழுமையான அழைப்பு என்பது கிடையாது. ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவர் உன்னுடைய வீட்டார் இனத்தார் எல்லாவற்றையும் விட்டு நீ புறப்பட்டு வா என்று முதலாவது படியை மாத்திரம் தான் சொன்னார். முதலாவது ஸ்டெப் மாத்திரம் தான் அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவன் அந்த வார்த்தையை பூரணமாய் விசுவாசித்து புறப்பட்டு வந்தான். ஆனால் அந்த வார்த்தை இல்லை முழுமையான அழைப்பு, அந்த வார்த்தை முதலாவது படிதான். ஆனால் அதற்கு பிறகு தேவன் என்ன செய்கிறார், அவனை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஆகவே நாங்கள் ஊழியக்காரரிடத்திலோ நாங்கள் சில வேளை நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் நமக்கு முதலாவது ஸ்டெப்பை காண்பிக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது அதிகமாய் தேவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாய் திட்டமாய் உங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ஒருபொழுதும் மனுஷருடைய சித்தத்தை செய்ய மாட்டார்கள். கலாத்தியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்ப மனுஷரை பிரியப்படுத்தும்படிக்கு அல்ல பிரியமானவர்கள். சில இடங்களுக்கு தேவன் போக சொல்லும் பொழுது ஈவன் என்னுடைய வீட்டார் கூட ஐ யூ ரியலி வாண்ட் டு கோ, நீங்கள் உண்மையிலேயே போக விரும்புகிறீர்களா, இது முஸ்லீம் நாடு, இந்த நாடுகளுக்கு நீங்கள் போர்வீர்களானால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனால் தேவன் என்னோடு பேசும் பொழுது நான் மனுஷருடைய வார்த்தைகளை அல்லது மனுஷர்களை பிரியப்படுத்தும்படிக்கு நான் செயல்படுவது இல்லை, ஏனென்றால் தேவனுடைய சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப தேவன் அந்தவரே என்னை வெளிநாடு கூட்டி கொண்டு போம் என்று நான் ஜபிக்கும் பொழுது தேவன் என்னை ஆப்பிரிக்கா தேசத்துக்கு அழைத்து சென்று அங்கே அநேகருக்கு ஊழியம் செய்யும்படி வைத்தார். நான் போக விரும்பினது கனடா, ஆனால் தேவன் என்னை அழைத்து சென்றது ஆப்பிரிக்கா தேசம், கென்யா. ஆகவே பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கவனியுங்கள், சவுலை தேவன் அழைக்கிறார். சவுல் நம்மை போலவே என்ன செய்கிறார், தன்னுடைய கழுதைகளை தேடி அலைகிறார். அந்த இடத்திலே தேவனுடைய மனுஷனிடத்திலே போனால் அவர் என்ன செய்வார், கழுதையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி அவனோடு கூட இருந்தவர்கள் சொல்லும் பொழுது சவுல் அங்கே கடந்து செல்லுகிறான். சாமுவேலை சந்திக்கிறான். தேவனுடைய ஊழியக்காரனாகிய சாமுவேலை அங்கே சந்திக்கிறான். அப்ப கவனியுங்கள், நாங்கள் எல்லாரும் இதே போலவே ஏதோ ஒரு நோக்கம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு விடுதலைக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், தேவனை தேடி வருகிறோம். அதே போலத்தான் சவுலும் தன்னுடைய பிரச்சனைக்காக சாமுவேலை தேடி வருகிறான். அப்படி வரும் பொழுது தேவன் அந்த இடத்திலே அவனுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தக்கதான ஆலோசனையை கொடுத்ததும் அல்லாமல் அவருடைய அழைப்பை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவன், நம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நாங்கள் தேவனை தேடி வருகிறோம், ஆனால் தேவன் தன்னுடைய அழைப்பை வெளிப்படுத்துகிறார். நீ எனக்கு பிள்ளையாக வேண்டும், நீ என்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், நம்முடைய சித்தம் அல்ல பிரியமானவர்கள் என்று சொல்லி தேவன் அந்த இடத்திலே பேசுகிறார். அப்புறமா நாங்கள் பார்க்கிறோம் சபுலை அபிஷேகிக்கிறார். எங்களை அபிஷேகித்தது போல சவுலும் என்ன செய்யப்படுகிறான், தேவ சித்தம் செய்யும்படி தேவ ஊழியக்காரனாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல செல்ல அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல செல்ல என்ன நடக்கிறது, தன்னுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அங்கே தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நீ என்ன செய்யக்கூடாது, எதிரியினுடைய எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொல்லும் பொழுது அவன் அதை செய்யாமல் விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1 Samuel 15:21-22 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, கவனிங்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, அவன் என்ன சொல்லல, என்னுடைய தேவன் என்று கூட சொல்லல, சவுல், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே தாபத்தீட்டாகும் ஆடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வான தகன பலிகளும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப நாங்கள் அனுதினமும் நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லது ஞாயிறு தோறும் நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம் என்பதை பார்க்கிலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, தேவ சித்தப்படி நாங்கள் நடக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். ஈவன் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரோடு சமாதானமா இல்லாவிட்டால் காணிக்கை கூட சபையிலே போட வேண்டாம், அதை விட்டு விட்டு போய் முதலாவது அந்த சகோதரனோடு ஒப்புரவாகின பின்பு நீங்கள் வந்து காணிக்கைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது பிரதான அனௌன்ஸ்மெண்டாய் ஒவ்வொரு சபையிலும் இருக்க வேண்டும். நீங்கள் யாரோடையாவது சமாதானமா இல்லாமல் இருப்பீர்களானால் நீங்கள் காணிக்கை போட வேண்டாம், முதலாவது நீங்கள் போய் அந்த சகோதரனோடு ஒப்புரவாகின பின்பு வந்து பலி செலுத்துங்கள். ஏனென்றால் அதுதான் தேவ சித்தம். ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எந்த சர்ச்சிலும் இல்லை. ஏனென்றால் அப்படி சொன்னால் அவர்கள் மணி கொடுக்காமல் போய்விடுவார்கள் என்ற பயம். அப்ப பயந்து நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டாம், மனுஷருக்கு பயப்பட வேண்டாம் என்றுதான் தேவன் சொல்லுகிறார். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் பயப்படுகிறோம். சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசுவை குறித்து இன்னும் சில வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். Matthew 12:46-50 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார்கள். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதி உத்தரமாக, என் தாய் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், அப்ப உறவினால் வருகிற உறவல்ல, தேவனுடைய சித்தத்தினால் வருகிற உறவு மேன்மையானது என்பதை தேவன் காண்பிக்கிறார். தேவ சித்தம் செய்கிறவர்கள் அவர்களோடு உள்ள உறவு மிகவும் மேன்மையானது என்று தேவன் காண்பிக்கிறார். ஆமென். ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன செய்கிறோம், தேவனை விட்டு விலகி போக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் பார்ப்போமானால் அநேக டிவோர்ஸ்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, God hate divorce என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல, தேவன் அதை வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சில இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், மகள் ஒருவனை நேசித்து விட்டார், மகன் ஒருவனை நேசித்து விட்டார், ஆகவே அவர்கள் எந்த சமயமானாலும் பரவாயில்லை, நாங்கள் கட்டி கொடுப்போம், கர்த்தர் எப்படியாவது அவர்களை ரட்சிப்பார் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், தேவ ஆலோசனைக்கு புறம்பாய் நடக்கும். இது சத்துருவின் கிரிகை என்பதை அறியாமல் இருக்கிறோம். சிறு வயது முதல் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய் என்று பிள்ளைகளுக்கு கற்பிக்காமல் கற்றுக் கொடுக்காமல் இருக்கும். நம்முடைய சித்தம் அல்ல. அனுதினமும் நாங்கள் சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். சிலுவை என்றால் மரணம், மரணம் என்றால் என்னுடைய சுய இச்சை ஆசைகளை நிறைவேற்றாமல் அதற்கு மறித்தவனாய் தேவ சித்தம் மாத்திரம் செய்யும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூட நாங்கள் அநேக வழிகளிலே அறியாமல் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல நாங்கள் செயல்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் உலகத்தாரோ அதையே நாடி தேடுகிறார். உலகத்தார் தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய கடவுளை தேடுகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், அன்னதானம் கொடுக்கிறார்கள், நன்மை செய்கிறார்கள். ஏனென்றால் இதன் மூலமாய் தங்களுடைய இச்சையை அவர்களுடைய கடவுள் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறார். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்களும் அப்படியாய் செயல்படுகிறோம். நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம், அவர்களோ அவர்களுடைய கடவுளை பயன்படுத்தி அவர்களுடைய இச்சையை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்களுடைய இச்சையை வெறுத்து உதறி தள்ளி தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். இதுதான் வித்தியாசம். மற்ற சமயங்களுக்கு தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக தேவனை தேடுகிறார்கள். நாங்களோ தேவனுடைய தீர்மானங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே தேவனை தேடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனியுங்கள், லூக்கா 2 43 இருந்து 50 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வரும்பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் ஜோசப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரில் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் அவனின் ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் ஆலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அப்ப கவனியுங்கள், சிறு வயதிலேயே அவர் எப்படியாக இருக்கிறார்? தேவ வசனத்தை கேட்கிறவராய், கேள்வி கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அவர் இருக்கிறார். தேவ வசனத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மற்ற பிள்ளைகள் என்றால் ஓடி ஆடி அந்த கேம் இந்த கேம் என்று விளையாடி கொண்டிருக்கும். ஆனால் இயேசுவோ தேவ வார்த்தையிலே எவ்வளவு வாஞ்சியாயிருக்கிறார். பேரன் தன்னை விட்டு போனதை கூட அவர் என்ன செய்யவில்லை. அநேக குழந்தைகள் பதறி அடிச்சு அழுது குளறி கண்ணீர் வடித்திருப்பார். அதை கூட அவருக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை, பொருட்படுத்தவில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தன்னை மேற்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தை தன் மூலமாய் நிறைவேற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரவையும் குறித்து பிரமித்தார். அப்ப கவனிங்கள், அவ்வளவாய் தேவ வார்த்தையினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தார். ஆமேன். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்ப அநேக வேளைகளிலே நாங்கள் வேதத்தை படிக்கிறோம், தேவ சித்தம் செய்யும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றாதவர்களாக எங்களுடைய சுய எண்ணங்களை திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கே நாங்கள் அதிகமாய் தேவனை தேடுகிறோம். அப்படி தேடாமல் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுத்தோம். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அதற்காகவே ஒப்பு, எங்களுடைய ஜபங்கள் எல்லாம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவு, என்ன எண்ணத்துக்கு அழைத்தீரோ அதை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று அதற்கு ஒப்பு கொடுத்து அதற்காகவே செயல்படுகிறவர்கள். ஒப்பு கொடுத்து விட்டு அப்படியே இருக்கிறவர்களாக அல்ல, அதற்காகவே உழைக்கிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் அதை நோக்கி போகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். யோவான் 4:30 வசனத்திலிருந்து 34 வரைக்கும் வாசிக்கிறேன். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீசர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது. கவனியுங்கள், அவருடைய சித்தம் என்ன? அவருடைய கிரியை எங்கள் மூலமாய் தேவன் கிரியை நடப்பிக்க வேண்டும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க வேண்டும், சுகயினங்கள் குணமாக வேண்டும். எங்கள் மூலமாய் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பது வெளிப்பட வேண்டும். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் தேவன் நம்மூலமாய் செயல்படும்படிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை, அனுமதிக்கவில்லை, அவருக்கு நேரத்தை கொடுக்கவில்லை, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லை. ஜபிக்க வேண்டும், அதிகமாய் தேவனை தேட வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அதிகமாய் நாங்கள் தேடுகிறோம். ஒரு நாளை ஒரு நாளினுடைய பிரதான நோக்கம் என்ன? என்றால் தேவனுடைய சமூகத்திலே அதிகமாய் ஸ்பெண்ட் பண்ணுவதே ஒரு நாளினுடைய பிரதான நோக்கமா இருக்கும். இயேசுவை எடுத்து பாருங்க, அவர் ஒரு நாளை ஆரம்பிக்கும் பொழுதே அதிகமாய் அவர் என்ன செய்கிறார், தேவ சமூகத்திலே பிதாவோடு கூட உறவிலே இருக்கிறார். அதிகம் மாத்திரமல்ல, அற்புதங்கள் நடப்பதற்கு முன்பதாக ஜபிக்கிறார், அற்புதங்கள் நடந்த பின்பதாக ஜபிக்கிறார், இரா முழுவதும் ஜபிக்கிறார், மத்தியான வேளைகளிலே ஜபிக்கிறார், சாயங்காலத்திலே ஜபிக்கிறார். தன்னை என்ன செய்து எல்லாரை விட்டும் தன்னை ஒதுக்கி, அதாவது ஈவன் அப்போஸ்தலர்களை விட்டு கூட ஒதுங்கி போய் என்ன செய்கிறார், தனிமையிலே தேவனை தேடுகிறவராய் இருக்கிறார். எப்பொழுதும் பிதாவோடு ஒரு உணைப்பை ஏற்படுத்தி கொண்டவராய் இருக்கிறார். இன்றைய நாளில் நாங்கள் முடிவெடுப்போம் சாதாரண மனுஷர்களாய் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும். தேவ வல்லமை எங்கள் மூலமாய் செயல்பட வேண்டும், வரங்கள் வல்லமைகள் செயல்பட வேண்டும். தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்த தகலது நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று அந்நிய பாஷை மாத்திரம் பேசுவதல்ல, மற்ற வரங்கள் எல்லாம் நம் மூலமாய் செயல்பட வேண்டும். ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும், மீட்படைய வேண்டும் என்கின்ற வாஞ்சை தான் நம்முடைய பிரதான வாஞ்சையா இருக்க. அல்லேலூயா, ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு மாத்திரமே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவனுள்ள பலியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இந்த எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய சித்தங்கள் இல்லாமல் போகட்டும், வாய்க்காமல் போகட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களை மேற்கொள்ளட்டும், மேற்கொள்ளட்டும். ஜனங்கள் விடுதலை ஆவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, உம்மை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருப்பதாக, இயேசுவின் நேச்ச நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவர் வந்தார். அதே போல அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் சாமி உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாளைய நாளில் இதே வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் அன்டனிஸ் லீ இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையிலும் இணைந்து கத்தோடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே செல்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக்கூடா, ட்விட்டர் கூட பார்க்க போன்றோ ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக திடப்படுத்துவாராக, வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமேன். அருமையான இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டரி ஊழியர்களோடு இணைய போகிறோம். அவர்கள் எங்களுடைய செய்தி கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் சாமி ஒன்றையும் வழி நடத்துவாராக. இவ்வளவு டொரண்டோ நேரம் 2:32 மாலை வழியாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். 10:00 வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டரி ஊழியர்களோடு இணைந்து அதில் தொடர்ந்து 6:30 முதல் 10:00 வரை வார்த்தைகளின் வெளிச்சம், நித்திய வெளிச்ச நேரத்தில் அணிய இருக்கிறோம். ஆயத்தமாவோம். கத்தர்தாமே
2: நிறைத்திடுவீர், கேணி தந்திட நாம் செழி தோங்கிட, கத்தரின் கரத்தில் நித்தம் கேனம் பெற்றிட. ஆமீன். கத்தரின் கரத்தில் நித்தம் கேனம் பெற்றிட. ஓ ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே.
3: வானொலி வழியாக எந்த இடத்திலிருந்தும் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இவ்வளவு காலம் பழைய காரியத்தையே பார்த்த உங்களுக்கு, பழைய வழியிலேயே வாழ்ந்த உங்களுக்கு, பழைய காரியங்களையே யோசிச்சு கொண்டிருந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம் அல்லது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வருகிறது. அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ரெடி ஆகுங்க என்பதுதான் இன்றைய நாள் செய்தி. நல்ல கவனிங்க. நீங்க 5வது அதிகாரத்துல வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் எலிசாவை, நாம 5வது அதிகாரம் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறார், 2-3 வசனங்களை கவனித்து பாருங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கற்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2 விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த தேசனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கற்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்மெலோ மேட்டிலே விருத்த தேசனம் பண்ணினான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. பார்வோனை பார்த்திராத சந்ததிகள், அடிமைத்தனம் என்றால் என்னவென்று தெரியாத சந்ததிகள், இன்னுமாய் அவர்கள் வானத்து மண்ணாவையே புசித்து வாழ்ந்தவர்கள், பழைய சனங்களைப் போல முறுமுறுக்கிறவர்கள் அல்ல, பழைய சனங்களைப் போல சத்தமிட்டு கூக்குறவர்கள் அல்ல. அவர்களுடைய, அவர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர்கள் வானத்து மன்னாவை புசித்து, செருப்புகள் பீந்து போகாமல், உடுப்புகள் பழமையாய் போகாமல், ஒரு புதிய அபிஷேகத்தோடு, புதிய நோக்கத்தோடு, புதிய எதிர்பார்ப்போடு, சுதந்திரிக்க வேண்டுமெங்கிற ஒரு வெறித்தனத்தோடு ஒரு சந்ததி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்ததிக்கு நாம் சேவை செய்ய ரெடியா இருக்கணும். அந்த சந்ததிக்கு நாம ஊழியம் செய்ய ரெடியா இருக்கணும். யேசுவாவுக்கு, யோசுவாவுக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். யோசுவாவே, உன் கத்திகளை எல்லாம் நீ எடுத்து அதை சரி பண்ணி எடு, ரெடி பண்ணி எடு, ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது உன்னை நோக்கி என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது. நீங்க சில நேரம் நினைக்கலாம், என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, இந்த பழைய வாழ்க்கை தானே ஓடிக்கிட்டே இருக்கிறோம், அந்த பழைய சனங்களோடு தானே சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பழைய முறைமையைத்தானே பின்பற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம், எல்லாமே இப்படி இருக்கிறதே அப்படி மனம் சோர்ந்து உடைந்து போய் நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது, அவர்களுக்கு ஊழியம் செய்ய நீங்க ரெடி ஆகுங்க. அவர்கள் அந்த பழைய இஸ்ரவேல் மக்களை போன்றவர்கள் அல்ல, இவர்கள் வித்தியாசமானவர்கள். அடிமைத்தனம் என்றால் அவர்களுக்கு என்னன்னு தெரியாது. பழைய ஆக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, 430 வருஷம் நாங்க எகிப்துல அடிமைகளா இருந்தோம் என்று சொல்லி. இவர்களுக்கு அது தெரியாது. இவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு அடிமைத்தனம் என்றால் என்னன்னு தெரியாது. பார்வோனை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனா வனாந்தரத்துல பிறந்த இவர்கள் அதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தேவனுடைய சமூகத்தில் அருமையான தேவ ஜனமே, ஒரு வித்தியாசமான ஒரு ஜனக்கூட்டம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவைகள் மிகுந்த பலத்தோடு தீவிரமாக புறப்பட்டு வருகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம அவங்களை சந்திக்க, அவங்களை ஆயத்தப்படுத்த, அவங்களை ரெடியாக்க, அவங்களுக்கு சரியான வழியை காண்பிச்சு கொடுக்க, திருவிருந்துனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, உபதேசம்னா என்ன, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க நாம ரெடியாக வேண்டிய ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல இது. ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய நாம எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கூட்ட ஜனம் உன்னை நோக்கி வருது, எல்லாரும் அந்த கானான் தேசத்தை போய் அவங்க திட்டுப்படுத்திடக் கூடாது, கானான் தேசத்துக்குள்ள போய் அந்த நல்ல தேசத்தை அவங்க கெடுத்துடக் கூடாது, அவர்களை இந்த வனாந்தரத்திலேயே கானானுக்குள்ள போவதற்கு முன்பதாக சுத்திகரித்து விடு, அவர்களை சரி செய்து விடு, அவர்களை சீர்படுத்தி விடு, அவர்களை அந்த இடத்துக்கு போக தகுதி உள்ளவர்களாய் நீ மாற்றி விடு. எந்த மனுஷனையும் தேறினவனாக மாற்றக்கூடிய ஆற்றலை தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு யோசுவாவைப் போல ஆண்டவோட சமூகத்துல எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல நாம நிற்கிறோம். கில்கால் அனுபவம், ஒரு புதிய சந்ததி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 2வது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கில்கால் அனுபவம் என்றால் என்ன? வசனம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்க, இந்த 3வது அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் 4:20 இப்படி வாசிக்கிறோம். 4:20 இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டினான். 12 கற்களை கொண்டு வந்து அவர்களை கில்காலிலே நாட்டினான். அது ஒரு பெரிய அடையாளத்துக்கு, ஒரு பெரிய சாட்சிக்கு. பின் வரும் சந்ததி கேட்பார்கள், என்ன இந்த 12 கற்கள் இந்த வனாந்தரத்துல நிமிர்ந்து நிற்கிறது, என்ன இதனுடைய அர்த்தம், இது என்ன இதனுடைய பொருள் என்று கேட்கும் பொழுது அதை அவர்கள் விவரித்து சொல்லும்படி அவைகளை சாட்சியாக நிறுத்து என்று ஆண்டவர் ஞானமாய் அந்த யோசுவாவுக்கு சொல்லி இருந்தார். நல்ல கவனிங்க, சாட்சிகளாக அடையாளங்களாக தேவனுடைய சனங்களை உயர்த்தி நிறுத்த வேண்டிய சனங்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது கில்கால் அனுபவம் என்கிறது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. கில்கால் அனுபவம் என்கிறது அடையாளமாக ஆண்டவருக்கு நிமிர்ந்து நிக்கிற கற்களை போல நிக்க வேண்டிய ஒரு நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நோக்கி ஒரு ஜனக்கூட்டம் வர்ற அருமையான தேவ ஜனமே, அவர்களை சாட்சிகளாக, இந்த தூண்களாக, இந்த கற்களாக அவர்களை நிறுத்திவிட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கையில கத்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை சரியாக செய்வோமாயிருந்தால் நம்மை கொண்டும் தேசத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக, நான் மிக வேகமாய் போகிறேன், இரண்டாவதாக பெத்தேல் அனுபவம். பெத்தேல் அனுபவம் எதை காண்பிக்கிறது? வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35 அதிகாரம், ஆதியாகமம் 35:1 நாங்க இப்படி வாசிக்கிறோம். பெத்தேல் அனுபவம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள், உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் 35:1, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபிடத்தை உண்டாக்கு என்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த இடத்துல ஆண்டவருக்கு சொல்லுகிறார், ஒரு ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு எப்பவோ ஒரு காலத்துல இந்த யாக்கோபு கோலும் தடியுமாக அந்த தகப்பன் வீட்டை விட்டு அண்ணனுக்கு பயந்து ஓடிக்கொண்டு வருகிற நேரம் நீங்க பாருங்க. 28 அதிகாரத்துல நீங்க அதை பார்க்கலாம். ஆதியாகமம் 28 அதிகாரத்துல நீங்க அதை பார்க்க முடியும். இப்படி ஒருவரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலையில எங்க போகிறதுன்னு தெரியாம வனாந்தரத்துல அவன் வந்து கொண்டிருக்கிற நேரம், பொழுதுபட்ட பொழுது ஒரு கல்லை எடுத்து தலையணை வைத்து அவன் நித்திரை செய்கிறான். வேதம் சொல்லுகிறது அந்த நித்திரையில் அவன் ஒரு சொப்பனம் காண்றான். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறவளாம் இறங்குறவளாம் அவன் காணப்படுகிறான் அந்த இடத்துல. இங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், அந்த இடத்துல அவன் நித்திரை தெளிந்து சொப்பனம் என்று கண்ட பொழுது அந்த கல்லை நிறுத்தி அதுக்கு எண்ணெய் வார்த்து அவன் என்ன செய்கிறான், தன் பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். அதுக்கு இடையில அவன் சொல்லுகிற காரியங்களை கவனிச்சு பாருங்க. அவன் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தசம பாகமாய் கொடுப்பேன். 28:20 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனையை பண்ணி கொண்டான். பெத்தேல் அனுபவம் பொருத்தனைகளை மறுபடியும் நிறைவேற்றும்படி நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு அனுபவம். நாம விட்டு வந்த, செய்வேன் என்று தேவனுக்கு வாக்கு பண்ணி வந்த காரியங்கள் சில நேரங்களில் நாம மறந்திருக்கலாம், நாம் அவைகளை எண்ணாமல் போயிருக்கலாம். இப்போ யாக்கோபுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 35 அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு ஆடுகள் மாடுகள் முழு சேனையோடு கூட மிகுந்த ஆஸ்திகளோடு கூட நிரம்பியிருக்கிற பொழுது ஆண்டவர் மறுபடியும் யாக்கோபுக்கு தரிசனமாக சொல்லுகிறார், யாக்கோபே நீ ஆரம்பத்துல என்னை சந்தித்த ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு திரும்பி போ, அந்த இடத்துல போய் எனக்கு ஒரு வீடு ஒரு பலிபீடம் கட்டு, எனக்கு என்று ஒரு ஆராதனை செய்யற ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கு. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் நாம் விட்டு வந்ததை சில நேரம் மறந்திருக்கலாம். செய்த பொருத்தனைகளை சில நேரம் நாம மறந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் அதை மறுபடியும் நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதுதான் அந்த பெத்தேல் அனுபவம். நாம ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்வோம்னு சொல்லி நாம எப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம மிகுந்த ஆஸ்திகளோடு, பொருட்களோடு, செல்வங்களோடு, செழிப்புகளோடு வாழ்கிற நேரம், சில நேரம் அது நம்முடைய கண்களை மறைத்திருக்க கூடும். ஆனால் தேவன் மறுபடியும் உங்களையும் என்னையும் நினைப்பூட்டுகிறார். திரும்பி நீ பெத்தேலுக்கு போ. இவ்வளவு காலம் நீ அனுபவித்து வந்த ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் அல்ல. பெத்தேலுல தேவன் உனக்கு தருகிற அந்த ஆசீர்வாதம் தான் நிறைவான ஆசீர்வாதம். ஆகவே நீ எழுந்து உன் பொருத்தனையை நிறைவேற்ற நீ பெத்தேலுக்கு போ. நான் இதுல இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். நான் நல்லா கவனிங்க, பெத்தேல் அனுபவம் நம்முடைய பொருத்தனையை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம், நம்முடைய தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். நான் இன்னொரு காரியம் அதுல பாக்குறேன். பெத்தேல் அனுபவம் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். அந்த யாக்கோபு அந்த ஏணியில ஏறுகிறத இறங்குற ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த காலம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம். இதோ ஆண்டவரே அதை தாங்க, இதை தாங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபித்த நாட்கள் முடிந்து விட்டது. அவைகள் எல்லாம் கடந்து அதெல்லாம் தாண்டி நாம் அந்த எலிசாவோட கதையில நாம் அதைதான பாக்குறோம். எலிசா அவன்கிட்ட என்னென்னவெல்லாம் கேட்டிருக்கலாம், ஆனா எலிசாவுக்கு தெரியும் எலியா இருந்த காலத்திலேயே ஊழியம் செய்கிறது இவ்வளவு சவாலா இருக்கும் என்று சொன்னால், எலிசா இல்லாம போறான், இல்லாம போய்விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும், எலிசாவிடத்தில் இருக்கிற ஒரு வரத்தை கொண்டு கூட நாம இதை சரியா செய்து முடிக்க முடியாது. ஆகவே ரெண்டு மடங்கு எனக்கு தாங்க ஆண்டவர், ரெண்டு மடங்கு நீங்க என்னை அபிஷேகம் பண்ணுங்க. நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை எலியாவை காட்டிலும் மிகுந்த பலமாய் வேலைகளை செய்யணும், மிகுந்த பலமாய் ஆண்டவரை நிரூபித்து காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம், எதிர்பார்ப்பு இந்த நாட்கள் நமக்கு தேவை. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், பெத்தேல் அனுபவம் வெளிப்பாடுகளை கேட்க வேண்டிய ஒரு அனுபவம், வெளிப்பாடுகளுக்காக வேண்டி நிற்க வேண்டிய ஒரு அனுபவம். பெத்தேல் அனுபவம் என்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய வல்லமைய, தேவனுடைய மகிமையை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு காட்டுகிற ஒரு பெரிய அனுபவம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நாட்களை நாம கேட்கணும். ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும், எனக்கு வெளிப்பாடுகள் தாங்க. மாம்சமான யாவரும் மேல என் ஆவியை ஊற்றுவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, எனக்கு அந்த ஆவியை ஊற்றுங்க. சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த சொப்பனங்கள் எனக்கு வேணும், அந்த தரிசனங்கள் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், புதிய ஏற்பாட்டுல எங்க நீங்க பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டுல வெளிப்பாடு உடைய மனுஷர்களாக தான் இருந்தாங்க தேவனுடைய ஜனங்கள். எங்க பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடின ஜனங்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு கிராமத்துல ஊழியம் எல்லாம் செய்து விட்டு வரும் பொழுது அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், ஊர்ல என்னைய பற்றி என்ன சொல்லிக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒருத்தன் சொல்லுகிறான், உண்மை சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்றார்கள். மத்தேயு 16, 16, 14, 15, 16 வசனங்களை கவனிச்சு பாருங்க. 14 வசனம் சொல்லுகிறது, சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை தீர்க்க தரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்படி இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க என்ன என்னவென்று சொல்லுகிறீங்க. ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன என்ன என்று என்னவென்று சொல்லுறீங்கன்னு கேட்ட பொழுது உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், 16 வசனம், 16:16, சீமோன் பேதுரு பிரயுத்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். உடனே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இந்த வெளிப்பாடு உனக்கு மாம்சத்துல ரத்தத்துல வரல, பரலோகத்திலிருந்து உனக்கு கிடைத்தது. அதோடு அவர் நின்றுடல. ஆண்டவர் சொல்லுறார், இந்த கல்லின் மேல என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், வெளிப்பாடு உள்ளவன் மேலதான் தேவன் சபையை கட்டுவார், வெளிப்பாடு உள்ள மனுஷனை கொண்டுதான் தேசத்துல தேவன் பெரிய தாக்கத்தை கொண்டு வருவார், வெளிப்பாடு உள்ள மனுஷனை வார்த்தைகளை கொண்டுதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே இன்றைக்கு தேவை அதுதான். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் வெளிப்பாடுடையவங்களா இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பாருங்களேன், போரிடமெல்லாம் அவருக்கு வெளிப்பாடு எவ்வளவு அதிகமாய் செயல்பட்டது என்று நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வெளிப்பாடு உடையவர்களா சீமோன் பேதுருவை பாருங்க, வெளிப்பாடு உடையவர்கள் தேவனுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வெளிப்பாடு உள்ளவர்களா இருந்தார்கள். நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாடு தாங்க. அந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது சாதாரணமாக அவர் வாழவில்லை, அவர் எல்லாரை குறித்து நன்றாக அறிந்திருந்தார், ஒரு வெளிப்பாடு உடையவராய் இருந்தார். எங்க போகணும், என்ன செய்யணும், எப்படி ஊழியங்களை ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எல்லாவற்றையும் திட்டமாக அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கு தேவை அதுதான். தேவ சமூகத்துல கெஞ்சி மன்றாடி தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு எலிசாவை போல தாகத்தோடு வாஞ்சையோடு கூட நாம கேட்கணும். அந்த யாக்கோபுக்கு தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்தது போல இன்றைக்கும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த வெளிப்பாடை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது நல்ல கவனிங்க, அவன் கடந்து சென்ற இடம் எரிகோ எரிகோ எரிகோ. யோசுவாவின் புஸ்தகம் 6:20 இருபதாவது வசனத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். யோசுவா 6:20 நாம் இப்படி வாசிக்கிறோம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது, உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. நல்ல கவனிங்க, முதலாவது வசனம் சொல்லுகிறது எரிகோ, 6:1 எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நல்ல கவனிங்க, நாம எரிகோ அனுபவம் எதை காண்பிக்கிறது என்றால், நாம சத்தத்தை உயர்த்த வேண்டிய நேரத்துல நாம இருக்கிறோம், சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். நாம சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்கிற பொழுது வலி இல்லாத இடத்துல வலி உண்டாகிவிடும், தடைகள் உடைந்து போய்விடும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பித்து விடும். இன்றைக்கு நிறைய நேரங்களில பாருங்களேன், தேவனுடைய ஜனங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டிய காலத்துல இருக்கிற நாம் சத்தம் போட்டு துதிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு ஜெபிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு நாம ஆண்டவரை தேடுகிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர்கள் சத்தத்தை உயர்த்தினார்கள். சத்தத்தை உயர்த்திய பொழுது என்ன நடந்தது, அந்த முழு அலங்கமும் இடிந்து விழ ஆரம்பித்தது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்க. நம் வேதாகமத்துல இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போஸ்தல நடபடிகள் 16:16 பவுலும் சீலாவும் அவங்க சத்தத்தை உயர்த்தி பாடி துதித்து ஆராதித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, 16:16 அப்போஸ்தல நடபடிகள் 25-26 வசனங்களை பாருங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாகிய பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. 26 வசனத்தை பாருங்க, எரிகோவுல இதுதான் நடந்தது, சடுதியாய் பூமி அசைந்தது, பூமி மிகவும் அசைய ஆரம்பித்தது, அதிர்ந்தது, எரிகோ மதில்கள் எல்லாம் அப்படியே இடிந்து உள்ளே விழ ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, துதிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில தேவன் பெரிய அசைவை கொண்டு வருவார். புத்தி சத்தம் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அசைவு வரும். நாம் சத்தத்தை உயர்த்த ஒரு நாளும் வெக்கப்படக்கூடாது, ஒரு நாளும் நாம் அதை வேறு விதமாக யோசிக்க கூடாது. தேவன் நம்மை சத்தத்தை உயர்த்தும், சத்தத்தை ஆர்ப்பரிப்போடு கூட உயர்த்தும் பொழுது அங்கு ஒரு அதிர்வு உண்டாக ஆரம்பிக்கிறது. இது வரையில அந்த இடம் அதிராத இடம் அதிர ஆரம்பித்தது. எந்த தடையா இருந்தாலும் அந்த தடைகள் நிர்மூலமாக இருந்தது. வசனம் சொல்லுகிறது, அடுத்த அறையில காவலில வைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த பவுல் சீலா போன்றவர்கள் பாடின பாட்டை துதிக்கிற சத்தத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு சத்தமா துதித்து பாடியிருப்பாங்க. முடியுமா நம்மளால? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில, உடம்பெல்லாம் காயப்பட்ட நிலையில அழுது புலம்பி காண்டவரே என்னை கைவிட்டாரே, என்னை காப்பாத்த வரலே என்று முறுமுறுக்க வேண்டிய நேரத்துல அந்த ஜனங்கள் துதித்து பாடினார்கள், ஆராதித்தார்கள், தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். துதியின் சத்தம் சிறைச்சாலையின் கதவுகளை உடைக்க ஆரம்பித்தது, பூமி அதிர ஆரம்பித்தது, எல்லாருடைய கட்டுகளும் அறுந்து போக ஆரம்பித்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், துதி சத்தத்தை உயர்த்துங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கிற அறையில, ரூம்ல, அல்லது வேலை செய்யற இடத்துல, ஆராதிக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்துங்க, வெக்கப்படாதீங்க. அதுதான் உங்களோட வாசல்களை உண்டாக்கக்கூடியது, தடைகளை உண்டாக்க, தடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடக்கூடியது, எந்த கட்டுக்களை அறுத்து போடக்கூடியது. எந்த மனுஷன் அது நடக்காது, வராது, கிடைக்காது, அது உங்களால ஆகாது, அது சாத்தியம் அல்ல. பெரிய வைத்தியரே உங்களுக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்க சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பித்தால் வலி இல்லாத இடத்துல கூட வலி உண்டாக ஆரம்பித்து விடும். ஆகவே எரிகோ அனுபவம், நாம் சத்தத்தை உயர்த்த வேண்டிய ஒரு அனுபவம், துதித்து கர்த்தரை மேன்மையாய் ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு அனுபவம். ஆகவே தேவன் நம்மை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வாராக. நான்காவதாக நீங்க நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வரும் பொழுது, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இப்படி நாம வாசிக்கிறோம். நான்காவது வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் 12:13 வசனங்களை பாருங்க, 13:14 வசனங்களை பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் 2:13-14 ஜோர்தான் அனுபவத்தை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நல்ல கவனிங்க, ஜோர்தான் அனுபவம் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு தருகிறது. யோர்தான் அனுபவம் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறது. எலிசாவுடைய ஊழியம் இங்க ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொண்டு முதல் அற்புதம் செய்கிறான். முதலாவது தன்னோட ஊழியத்தை நிரூபித்து காட்டுகிறான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த எலிசா அந்த ஜோர்தான் அனுபவம் வந்து ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:16 வசனம் சொல்லுகிறது, ஞானஸ்தானம் பெற்று ஜோர்தானிலே அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கி, இவர் நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமாயிருக்கேன். இயேசுவின் ஊழியம் ஆரம்பிக்கிற இடம் ஜோர்தான். எலிசாவின் ஊழியம் ஆரம்பிக்கிற இடம் ஜோர்தான். உங்கள் வாழ்க்கையிலே ஜோர்தான் அனுபவத்தை கர்த்தர் மிகுந்த சீக்கிரமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை ஆரம்பிக்க சொல்லுகிறார், யோசிக்காதீங்க, அதுதான் ஜோர்தான் அனுபவம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்க, ஆண்டவருடைய கிருப வரங்களை பெற்றிருக்கிற நீங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஆரம்பிங்க, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க. அந்த இடத்துல தேவன் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்வார். பழையவைகளையே செய்யணும்னு அவசியம் இல்லை. சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழையவைகள் வேண்டாம். கர்த்தர் ஒரு புதிய கோணத்துல உங்களை நடத்துவார், புதிய வெளிப்பாடோட நடத்துவார், புதிய சிந்தையோடு நடத்துவார். நல்ல கவனிங்க, பழையவைகள் நமக்கு வேண்டாம். பாருங்க வசனம் சொல்லுகிறது, கூர்ந்து கவனிங்க. நான் அதை உற்று கூர்ந்து கவனித்த போது நான் கண்டுகொண்ட காரியம், ரெண்டு ராஜாக்கள் 2:8 வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, எலியா அந்த தண்ணீரை இரண்டாக பிரித்து விடுகிற ஒரு சம்பவம். 2:8 அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரிலே அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்ப அடுத்த வசனத்துக்கு வாங்க, எலிசாவு அந்த தண்ணீரை பிரிக்கிற அந்த சம்பவத்துக்கு வாங்க. 13 வசனம் சொல்லுகிறது, எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்தது. நல்ல கவனிங்க, ரெண்டு பேரும் தண்ணீரை பிரித்தார்கள், ஆனால் வெவ்வேறு முறையில் அது நடந்தது. நீங்க கூர்ந்து கவனித்து பார்த்தால் எலியா சால்வை எடுத்து முறுக்கி அந்த ஜோர்தான் அடிக்கிறான். எலிசா சால்வை எடுத்து முறுக்கவில்லை. எலியா செய்தது போல எலிசா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் வித்தியாசமாய் தேவன் எலிசாவை பயன்படுத்தினார். அவன் எலியாவிடத்துல இருந்ததை விட ரெண்டு மடங்கு அபிஷேகத்தோடு வருகிறான். அவனுடைய வேலைகள், அவனுடைய காரியங்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய திட்டங்கள், தேவன் வித்தியாசமாய் தேவன் அவனை பயன்படுத்தினார். அவன் அந்த சால்வையை எடுத்து முறுக்கவில்லை. அவன் அந்த சால்வையை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று தண்ணீரை அடித்தான். இரு பக்கமாக ஜோர்தான் நதி பிளந்து விடுகிறது. நல்ல கவனிங்க, இன்னொரு சம்பவம் சொல்ல முடியும். இந்த ஜோர்தான் இடத்துல நாம நடக்கிற சம்பவத்தை பாருங்க. நீங்க யோசுவாவின்

பாருண்டா, பழைய சிஸ்டம் நமக்கு வேண்டாம். பழைய முறைமைகளை தான் இப்பவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. தேவன் ஒரு புதிய கோணத்துல உங்களை நடத்திக்கிட்டு போவார். இங்க நீங்க கவனிச்சு பாருங்க, சம்பவிப்பது என்னவென்றால் யோசுவா 3:13, சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் ஜோர்தானில் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற ஜோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். 13வது வசனம் நல்லா கவனிங்க. நான் இதுல என்ன சொல்ல வரேன் என்றால், யோசுவா அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது அவனுக்கு முன்னதாக தடையாக ஒரு பெரிய ஜோர்தான் நிற்கிறது. யோசுவா மோசையோடு கூட இருந்த ஒரு ஆள். மோசே அன்றைக்கு செங்கடலை பிளந்ததை நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு நபர். அவன் என்ன செய்தான், அன்றைக்கு அந்த கோலை எடுத்து அந்த கடலிலே நீட்டின பொழுது அந்த கடல் ரெண்டாக பிரிந்தது யோசுவாவுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இப்பவும் அந்த கோல் யோசுவாவோட கையில இருக்கிறது. ஆனால் யோசுவா மோசே செய்தது போல செய்யவில்லை. வசனம் சொல்லுகிறது அப்படி அந்த முறைமையின்படி யோசுவா செய்யவில்லை. யோசுவா சொல்லுகிறான், வித்தியாசமாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற 4 ஆசாரியர்களுடைய கால்கள் இந்த ஜோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே இந்த ஜோர்தான் ரெண்டாக பிளந்து விடும் என்றான். அவர்கள் அப்படியே செய்தார்கள், அப்படியே நடக்க ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, தேவனுடைய ராஜ்யம் தனி செயல்படுகிறது அல்ல. ஒரு தனி மனிதனுடைய நாட்கள் முடிந்து இப்ப குழுவாக இயங்க வேண்டிய ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே சாதித்தார், சிம்சோன் சாதித்தார், அப்படியெல்லாம் நாம நிறைய காரியங்களை நாம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும் பொழுது நீங்க டீமாக வேலை செய்யணும், குழுவாக வேலை செய்யணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுமா இருந்தால் நீங்க சேர்ந்து வேலை செய்தால்தான் வேலை நடக்கும். கடல் பிரியும், ஜோர்தான் பிரியும், மகத்துவங்கள் காண முடியும். நீங்க இதே ஒரு இந்த இந்த இந்த கோணத்துல நான் இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கிறேன். பாருங்க, மாற்கு 2வது அதிகாரத்துக்கு வாங்கலேன். மாற்கு 2வது அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிங்க, அங்க ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வராங்க. ஒரு மனுஷன் சுகமடைய 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வராங்க. வசனம் சொல்லுகிற கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த ஜோர்தானுக்கு முன்னதாக 4 பேர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வராங்க. புதிய ஏற்பாட்டுல நீங்க பாருங்க, அந்த திமிர்வாத காரணை அந்த இயேசு இருக்கிற வீட்டை நோக்கி 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. நான் இதுல இருந்து என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டால், புதிய ஏற்பாட்டின் ஊழியம், புதிய ஏற்பாட்டின் ஊழியம் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி அல்ல. அது வித்தியாசமானது. தேவன் ஒவ்வொருவரையும் சேர்த்து இணைத்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப அவர் சித்தமாயிருக்கிறார். நான் தனியா யாரோடும் சேரமாட்டேன், நான் தனியா தான் செயல்படுவேன் அப்படியெல்லாம் நீங்க சொல்லிக்கொண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா செய்து கொண்டு போங்க. வேலை தாமதமாக தான் முடியும். ஆனால் சேர்ந்து வேலை செஞ்சு பாருங்க, எந்த வேலையும் துரிதமாய் முடிந்து விடும். சீக்கிரமாய் கிட்டி சேர்ந்துடலாம், சீக்கிரமாய் காரியங்கள் நடந்து விடும். ஆகவே ஜோர்தான் அனுபவம் என்கிறது ஒரு புதிய ஆரம்பம். இந்த நாளிலே சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த காரியமா இருந்தாலும், ஜெப கூட்டமா, ஒரு துதி ஆராதனையா, ஒரு செய்தி கொடுக்கிற காரியமா, சின்ன ஊழியமா, பெரிய ஊழியமா, நம்மளோட யாரெல்லாம் சேர முடியுமோ, நம்மளோட இணைந்து செயல்படக்கூடியவங்க சேர்த்து செய்து பாருங்களேன், வேலைகள் துரிதமாக நடந்துவிடும். ஆகவே ஒரு புதிய ஆரம்பத்துல நாம கடந்து செல்வோம். எதையும் அந்த பழைய முறைமையின் படியே செய்யணும்னு அவசியம் இல்லை. வித்தியாசமா யோசிச்சீங்க, ஒரு பிசினஸ் பண்றவன் பாருங்களேன், எவ்வளவு புதிய புதிய விஷயங்களை மக்களுக்குள்ள கொண்டு போய் அந்த பிசினஸ் டெவலப் பண்ண எவ்வளவு முயற்சி செய்கிறான் பாருங்க. ஒரு உலக மனுஷனுக்கு அந்த ஆற்றல் ஞானம் இருக்கும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள், வெளிப்பாடுகளை பெற்ற பிள்ளைகள், கிருபவரங்களை பெற்ற பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானால் நிரம்பி நடத்தப்படுகிற பிள்ளைகள், ஏன் நம்மளால முடியாது? ஒரு புதிய கோணத்துல பாருங்க, ஒருவர் ஆதாயப்படுத்துறத ஒரு புதிய கோணத்துல பாருங்க, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறத ஒரு புதிய கோணத்துல பாருங்க. நாங்கெல்லாம் முந்தி ஆரம்ப நாட்கள்ல டெமிரன் எடுத்து ரோட்டுல நின்று கை தட்டி பாட்டு பாடி அந்த கிராமத்தையே கூட்டி சேர்த்த நாட்கள் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை. நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு, நல்ல லவுட் ஸ்பீக்கர் வந்துட்டு, நல்ல இப்ப சாதாரணமா ஒரு ஒரு பாக்ஸ்லயே எல்லாம்
இணைஞ்சு வந்துட்டு நாம எங்க இழுத்துக்கிட்டு போகலாம், ஊழியங்களை செய்யலாம், புதிய கோணத்துல யோசிப்போம். ஜோர்தான் ஒரு புதிய ஆரம்பம். ஆகவே இந்த நாளிலே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு

0: இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு அதுதான். நீங்க உங்களை தேடி ஒரு புதிய சந்ததி வருது, அதை ஆயத்தப்படுத்த, சரிப்படுத்த, சீர்படுத்த, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாற்ற, அவர்களை இந்த பூமியிலேயே எல்லாத்தையும் செய்து அவளை உருவாக்கி விட, எந்த மனுஷனையும் தேறினவனாய் மாற்றிவிட வேண்டிய ஒரு ஆற்றலை கர்த்தர் உங்க கையில
1: கொடுத்திருக்கிறார். சொல்லுகிறது
0: கேளுங்க,
1: குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளையும் வெளிச்சத்தையும் கோணலையும் செமையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இருளோ ஒரு குருடனை அறியாத அவனுடைய அறியாத வழியில் நடத்துகிறவர் கர்த்தர். அவனுடைய தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளையும் வெளிச்சத்தையும் கோணலையும் செமயமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்ப. ஆண்டவர் செய்கிற காரியம், அவர்களுக்கு முன்பாக இருளையும் வெளிச்சையும் கோணலையும் செவ்வைமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நம்மை ஆதரிக்கிற கர்த்தர். ஆகவே இந்த மாதமெல்லாம் உங்களை கைவிடாதபடி இஸ்ரேல் ஜனத்தை காத்து கத்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிப்பாராக. 43 அதிகாரம் ஏசாயா எழுதின புத்தகத்தில் 2, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவத்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன உச்சரித்த இந்த வாக்கு தத்துவத்தை பார்க்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியானவிலே இந்த வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் மீது விசுவாசத்தை வைக்க, அவரையே நம்ப வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்து என்னும் கண்மலையில் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கைவிடாது காப்பாற்றுகிறதே. பிரச்சனை என்பது, போராட்டம் என்பது, உபத்திரம் என்பது வாழ்க்கையில் வந்தாலும் அதற்கேற்ற விடுதலை கொடுக்கிற கர்த்தராய் அவர் கடந்து வருகிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிற பிள்ளைகளாய், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நம்மை கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தராயிருப்பார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் நீர் மகா பசுத்தமுள்ள தேவன். உம்மை ஆராதிக்க இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவரே எகிப்தினுடைய அடிமை வீடாகிய அந்த எகிப்து தேசத்திலிருந்து பிரித்தெடுத்து வந்தீர். நேக அற்புதங்களை செய்து பிரித்தெடுத்தீர். செங்கடல் அவர்களுக்கு முன்னாக நிற்கும் போது மதிலை போல நிற்க வைத்த தேவன் தரையை வட்டாந்தரையாய் மாற்றின அற்புதத்தை செய்த கர்த்தர் இன்றும் எங்கள் மதியில் ஜீவிக்கிற அதே கர்த்தராய் இருக்கிறபடினால ஒவ்வொருவரையும் கேட்கின்ற இந்த சத்தியத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்து விடுவித்து இந்த மாதம் எல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யெகோவா என்னும் தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் பலனடைந்து ஆவிக்குள்ளே வளர்வதற்கு தேவ வசனமும் ஜபமும் உறுதியாய் பற்றி கொள்ள கிருபித்தார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு அற்புதத்தை செய்த கர்த்தர் இன்றும் அதே கர்த்தர் உயிரோடு இருக்கிறபடினாலே யார் யார் எந்தெந்த பிரச்சனைகளில் நின்று கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த பிரச்சனைகளில் போராடி கொண்டிருக்கிறார்களோ, எந்த பண கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, எந்த வியாதி நிமித்தமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த பிள்ளைகளின் நிமித்தமாய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த வேலையின் நிமித்தமாய் அவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே சபைகள் வளர படி ஆண்டவரே அநேக போதகர்மால் விடுகிற கண்ணீர்கள், அந்த போதகருடைய குடும்பத்தை தாக்குற பிசாசினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிற கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நீர். ஆகவே இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த மாதமெல்லாம் இவர்களை ஆசீர்வதி, எண்ணெயும் மாவும் ஆசீர்வதியும், சரீரத்தை ஆசீர்வதியும், ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே முற்றிலுமாக ஆசீர்வதித்து ஜபத்திலும் தியானத்திலும் ஆண்டவரே வேத வாசிப்பிலும் இவர்கள் உறுதியாயிருந்து உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.

0: நன்றி பாஸ்டர். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவரை பற்றிய அந்த செய்தி எடுத்து வந்தீர்கள். கத்தர்களாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
1: ஆமென்.
0: ஒரு சத்தம் குறைஞ்சிடுது வளைவடி பாஸ்டர். ஆமென். நன்றியும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமென்.
1: காட் பிளஸ் யூ. தேங்க் யூ பிரதர்.
0: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து பெந்தெகோஸ்தே நாளை பற்றிய செய்தி எடுத்து வந்தார். கத்திருந்தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ்.
1: ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சில பாடலோடு கடந்து செல்கின்ற பொழுது சகோதரர் சுசரை பெருமானார் அவர்கள் வேத பாடத்தோடு நினைவார். ஆமேன்.

0: திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று முதலாம் தேதி, ஆறாம் மாதம், முதலாம் தேதி, ஜூன் மாதம், முதலாம் தேதி, ஆனி மாதம், 2026 ஆண்டு திங்கட்கிழமை. புதிய மாதத்திலும், புதிய நாளிலும், புதிய வாரத்திலும், புதிய மாதத்திலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேலை கத்திரதாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதி தருவாராக. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷரேட்டின் வானரோகள் நியமந்தேசத்தில் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம்.
1: Recording in progress.
0: வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் நிதியானவற்றை தொகுத்து வழங்குவார், வேத பாடத்தோடு வழி நடத்துவார்.
2: ஒப்படைக்கிறோம்,
0: வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. Amen.
2: Amen. நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த ஊழியர் ஜெபம் எடுப்போம். எங்கள் இரக்கமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த நாட்களிலே வந்து உடைய சமூகத்திலே காரியங்களை செய்ய தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தாவே, உண்மை உம்முடைய சிலுவைக்குள்ளே அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கடந்த மாசம் முழுக்க கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் நீங்க நடத்தி வாரீங்கள். உங்களுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹாலேலூயா, நன்றி அப்பா.

சரி. ஆமென். நன்றி ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உளியான சேற்றிலே இருந்து நம்மை தூக்கி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வைக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத தியானத்துக்குள்ளே நான் கடந்து போவோம். இன்றைய நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:44-46 வாசிக்கிற வேளையிலே கர்த்தரே வார்த்தை சொல்லுகிறது, இங்கே இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கி அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருக்கிற விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகளும் கேட்கும்படி பரிசுத்தாவியின் வரம் புரஜாதிகள் மேல் பொழிந்தள்ளப்பட்டது என்று அந்த குறித்து இந்த நாட்களே பிரமித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலருடைய நாட்களிலே தேவன் ஒரு எழுப்புதலை இந்த நாட்களிலே கட்டளையிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எழுப்புதல் பாருங்கள், யோவேல் 2:28 சொன்ன அந்த வார்த்தை, கடைசி நாட்களிலே நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்போஸ்தலர் 2:17 பார்க்கிற வேளையிலே அந்த கடைசி நாட்களிலே அந்த மாமிசமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறதையும் 120 அங்கே ஒன்று சேர்ந்திருந்த வேளையிலும் பரிசுத்தாவியோட வல்லமையினால் இந்த நாட்களை அவர்கள் நிரப்பப்பட்டு காரியங்களை செய்கிறதையும் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே சாதாரணமாக மீன் பிடிக்கிற வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பேதுரு, அழைக்கப்பட்ட பேதுரு, ஆண்டவர் ஏற்கனவே பேதுருவை குறித்து அநேக காரியங்கள் இந்த நாட்களை சொல்லியிருக்கிறார். பேதுருவை குறித்து சொல்லியிருக்கிறார், இந்த நாட்களே நீ, அதாவது பேதுரு, நீ கற்பாறை, நீ நாணல் என்றெல்லாம் இந்த நாட்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உன் மூலமாய் அங்கே இந்த சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி கூட இந்த நாட்களை ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த நாட்களை சொல்லியிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த நாட்களுக்காக பேதுரு இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும் என்பது இந்த நாட்களை பாருங்கள், பேதுரு எல்லாவற்றுக்கும் முந்திரிய கொட்ட மாதிரி இந்த நாட்கள் எல்லாத்துக்கும் உடனே பேசிடுவார். அதான் நடக்கிற காரியம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த அப்போஸ்தலர் 10:10 அங்கே என்ன சொன்னால், அவர்கள் அங்கே வேதம் 42 வாசிக்கின்றேன், அன்றையும் அவரை உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தேவனாய் அங்கே ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு அங்கே பிரசங்கிக்கவும் சாட்சியாகவும் ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்றும் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இந்த நாட்களை அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பாருங்க, ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். இந்த சிம்பிளான இந்த வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே, பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதை தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகளும் கேட்கும் போது பரிசுத்தாவின் பரம் புரஜாதிகள் மேல் பொழிந்திருக்கப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பொறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது சில நாட்கள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்ம பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே என்ன காரியம், என்ன சம்பவம் என்று இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருப பிள்ளைகளே, பேதுருடைய வார்த்தைகள், பேதுரு பேசுகிற வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிற வேளையிலே அவர்கள் மேல ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இறங்குகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த ஜனங்கள் ஞானஸ்தானம் புறவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, இதுதான் அங்கே நடக்கிற ஒரு சின்னொரு குளறுபடியாக இந்த நாட்களை இருக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்த அவர்கள் மேலே இந்த நாட்களை என்ன நடந்தது, வார்த்தையை கவனித்த, லிசன் த வேர்ட் ஆஃப் கோட். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கத்தருடைய வார்த்தையை அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொன்னா கவனிச்சார்களாம். இன்றைக்கு வார்த்தையை கவனிக்கிறதுக்கு ஒரு தினம் இல்லை, வந்து கண்டபாட்டு காரியங்களை செய்துட்டு போறாங்களே ஒழிய, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்ள வேண்டுமோ, கர்த்தருடைய வார்த்தையை சரியாக பேச வேண்டுமோ என்று சொல்லி இந்த நாட்களே நினைக்கிறது கூட இந்த நாட்களே ஒருதரும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம், ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களையும் அங்கே ஊடுருவக்கூடிய வார்த்தை என்று சொல்லி எபிரேயர்களே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அந்த வார்த்தையை அங்கே பேதுரு பேசுகிற வேளையிலே அவர்கள் சரியாக அந்த நாட்களை கவனித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாகத்தான் அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே
அவர்களுக்கு இந்த நாட்களே ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கும். பாருங்கள், ஆவியிலே உண்மையாக ஞானஸ்தானம் அங்கே பெற்றதை சோதிக்கிற காரியமாக இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருக்குள்ளவர், அப்ப பேதுரு அந்த இடத்திலே பேசுகிற வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே விட்டு விடவில்லை. அந்த வார்த்தையை ஒரு ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு இருந்த நாட்களை கவனித்து கேட்டார்கள். உடனே ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியம். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எப்படி கிரகித்துக் கொள்ளுகிறோம் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமான காரியம் என்னவென்றால், பாருங்கள், சில பேர் வந்து இந்த நாட்கள் ஜோம் பண்ணுற வேலையிலே அந்நிய பாஷையில பேசுவார்கள். அதெல்லாம் இந்த நாட்கள் ஒரு அந்நிய பாஷை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்நிய பாஷை என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அந்த பாஷையை பேசுகிற வேலையிலே அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். என்ன காரியம் இப்படியாக பாருங்கள், இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இதுல என்ன சொல்லப்படுறதுன்னா புற ஜாதிகள் அவர்கள் மத்தியிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பாருங்க, அப்போ சில 8 அதிகாரத்திலே அங்கே அவர் 120 பேர் இருந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்ட வழியிலே அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேலே வந்து இறங்கின வழியில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த வந்து நின்ற புறஜாதிகளுடைய பாசையே இந்த நாட்களில் பேசுகிற வேலையிலே அங்கே என்ன நடக்கிறது சொன்னால், அவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். இவர் எப்படியாக நம்முடைய பாசையை பேசுகிறார்கள், கல்லேயராகிய இந்த மனுஷர் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் அதுக்குரிய வித்தியாசம். அதுதான் இந்த நாட்களை பார்க்கிறபடி ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்நிய பாஷை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒரு கூட்டத்திலே நாங்கள் இருக்கிற வழியிலே, உதாரணமாக இந்த நாட்களை நாங்கள் இப்போ ஒரு வேறு தேசத்துக்கு போயிருக்கிறோம். அந்த இடத்திலே பாருங்கள், இருக்கிற ஜனங்களோடு இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் ஆங்கிலம் தெரியும். அந்த இடத்திலே அவர்களுக்கு வேற தாய்மொழி வேறு மொழியாக அந்த நாட்கள் இருக்கலாம். அந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே ஆங்கிலத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் திருவள்ளுவர் அந்த ஆவில நிறைந்து அவர்களுடைய பாசையை இந்த நாட்களே அராபிக் பாசையா இருந்தாலும் சரி என்ன பாசை பேசுகிற வழியிலே அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இந்த நாட்களே ஏற்படும். எப்படியாக இந்த நாட்களை இவர்கள் வந்து நம்முடைய பாசை இந்த நாட்களை பேசுகிறார் என்றதான் அதனுடைய காரியமாக அந்த நாட்களே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இவரோட இவரே ரொம்ப நாளா தெரியும், இவர் ஒரு வார்த்தை கூட அந்த அரபியன் பாசை பேசுற இல்லை. ஆனா இப்பொழுது ஜனங்களோடு சேர்ந்த நாட்களை ஜெபிக்கிற போலே இந்த பாசையை பேசுகிறார் சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கமும் குழப்பமும் இருந்தாங்க. இதுதான் இந்த நாட்களே ஆண்டோடைய வார்த்தை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இந்த ஜெபம் பண்ணுகிற வேலையிலே அந்நிய பாசையிலே பேசுகிறோம்னு சொல்லுகிறோம். ஆனா அது அபிஷேகத்துக்குரிய காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இந்த காரியங்களை நாங்கள் பகுத்தறிய வேண்டும். இப்ப கிறிஸ்தவர்களா இருக்கிற நாங்கள் எல்லாரும் எதை சொல்லுகிறார்கள், எல்லாரும் அந்த காரியத்தை செய்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை நாங்களும் செய்துவிட்டு இந்த நாட்களை போவது தவறான காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் குறித்து இந்த நாட்களை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை 1 தெசலோனிக்கே 5:19 பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, இந்த 3 வார்த்தைகளையும் வித்தியாசமான காரியங்கள் இருக்குது. முதலாவதாக ஆவியை அவித்து போடாதீங்க, இரண்டாவதாக தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க, ஆனா எல்லாவற்றையும் என்ன செய்யட்டுமா, சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்களும் பொய்யான அபிஷேகத்தோடு சில காரியங்கள் நடக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு பிரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சில காரியங்களை பார்க்கிற வழியிலே சில பேர் வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்கள், ஒரு சில காரியங்களை சொல்லுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களில் பாருங்கள், சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிற வழியிலே அந்த காரியம் சரியாக இந்த நாட்களில் இருக்கிறதா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எதை சார்ந்து இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாவற்றையும் கர்த்தரனோடு பேசினா கர்த்தரனோடு பேசினான்னு சொல்லி சொல்லுகிற காரியத்திலே நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு இந்த வீட்டை வேண்டுவதற்கு பணம் தாரன்னு சொல்லி சொன்னார் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக போய் இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் சொல்லிட்டான்னு சொல்லி போட்டு நாங்கள் அரவா வட்டிக்கு போயிட்டு பேங்க்ல போய் கடன் கட்டு எடுத்தால் அது கர்த்தர் சொல்லுகிறதல்ல. கர்த்தர் சொல்லுவாரா இருந்தால் இந்த நாட்கள் அந்த காரியம் சுமூகமாக அந்த நாட்களை நடக்கும். அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை பார்க்க. அப்ப கர்த்தர் நம்மோடு வருகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வறுமை ஒழிய அந்த நாங்க இருந்தபடியே இந்த நாட்கள் இருக்க முடியும். சில பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா என்ன பெயர் வந்து நாங்க ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுறாங்க. எல்லளவும் அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற
சிலாக்கியமோ பாக்கியமோ காரியங்களோ இந்த நாட்கள் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியிடம் இந்த நாட்களில் இருந்து பெறத்தக்கதாக கூறப்படும் அனைத்தையும் இந்த நாட்களிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, சோதித்து அளவிடப்பட்டு பார்க்க வேண்டும் என்று வேதாகமும் இந்த நாட்களை வலியுறுத்துறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை, அப்படி ஆனால் வந்து எல்லா காரியங்களும் இந்த நாட்களை ஆவியானவர் பேசுகிற காரியம் அல்ல, நம்முடைய சிந்தனையிலே கூட இந்த நாட்களை இருந்து வரும். இன்னைக்கு உதாரணமாக நீண்ட நாட்களில் கூட சில காரியங்கள் இந்த நாட்களை நான் பார்த்தேன். பாருங்கள், இந்த நாட்களே சிலர் சொல்லுவார்கள், இந்த நாட்களே அங்கே போய் இந்த நாட்களை பாருங்கள், நான் ஆண்டவரை கண்டேன், ஆண்டவரை அங்கே பார்த்தேன், ஆண்டவர் அப்படியாக இருந்தார், இப்படியாக இருந்தார், சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்க வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களே எப்படி இருந்தார். அருமையான கத்துடையவர்களே, ஆண்டவருடைய மார்பிலே சார்ந்திருந்த யோவான் இந்த நாட்களே அவரை கண்டவுடன் என்ன செய்கிறான் சொன்னால், இந்த எக்கால சத்தம் முதுகுறவளை திரும்பி பார்க்கிற வேளையிலே ஆவிக்குள்ளாக மாற்றப்படுகிறார். அவர் மாம்சத்துல இல்லை, ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த இடத்துல பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய தோற்றத்தை பார்க்கிற வேளையிலே அவர் செத்தவன் போல் விழுந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்றார். இவங்க சொல்றாங்க, இந்த நாட்கள் ஆண்டவரோடு நாங்கள் மேசையில இருந்தோம், காரியத்தை செய்தோம், அப்படி செய்தோம், அப்படி செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு பொய்யான காரியத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லி அப்ப உடனே என்ன சொல்லி சொன்னால், நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிற மனுஷர் என்று சொல்லி இந்த நாட்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஒரு வதந்தியான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடையவர்களே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், ஆவியினாலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இந்த பேதுரு சாதாரணமாய் பேசுகிற வேளையிலே அவருடைய இருதயம் அங்கே எப்படியாக இருந்தது, ஆயத்தமாக இருந்தது. எதற்கு ஆயத்தமாக இருந்தது? அந்த ரிசீவிங் த வேர்ட், கத்துடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருந்தது. அருமையான கத்து, அதைத்தான் ஆண்டவர் வேதத்திலே சொல்லுற மத்தையில பாருங்கள், இந்த நாட்களே மத்தை மார்க்கிலே லூக்காலே பார்க்கிற வேளையிலே ஒரு இந்த உவமைகளை சொல்லி இருக்கிறார். அதாவது நல்ல நல்ல விதைகளை குறித்து விதை உவமைகளை சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களை நல்ல நிலத்திலே விழுந்த விதை இன்னுமா இந்த நாட்களை வேறு வேறு உவமைகளை ஏன் சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அந்த உவமைகளுக்குள்ளே அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த அந்த விதைகள் எப்படியாக விழுந்து இந்த நாட்களை முளைக்கிறது என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கல்லுக்கு மேலே விழுகிறது, அதாவது அங்கே அதாவது அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தண்ணீர் இல்லாத இடத்துல விழுகிறது. அது மட்டுமல்ல, நல்ல இடத்துல விழுந்த விதைகள் சரியாக முளைக்கும். அதே விதமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிற வேளையிலே நல்ல நிலமாக நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாக இந்த நாட்களை இருக்குமா இருந்தால், அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கும். அந்த வார்த்தையினாலே நாங்கள் கட்டப்படுவோம், அந்த வார்த்தையினாலே நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதைத்தான் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாங்கள் இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தைகளை அவர்கள் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசன கேட்டவர் யாவர் மேலும் அப்படியானால் இந்த விதையை விதைப்பதற்கு தகுதியான நேரம் ஆண்டவருக்கு இந்த நாட்களை தெரிந்துவிட்டது. உடனே இந்த நாட்களை ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னார், அந்த இருதயத்தை இந்த நாட்களை நிரப்புகிறார். என்ன எப்படியாக சொன்னால், வார்த்தையினாலே அபிஷேகத்தினால் நிரப்புகிற வேளையிலே அப்ப அவர்கள் அந்த வந்த ஜனங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த நாட்களிலே அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது. இப்ப அருமையான கத்துடைய பிள்ளைகளே, விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் என்று சொன்னால் இவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றாங்களோ புறையிலையோ நான் எனக்கு தெரியாது, வேதத்திலே சொல்லப்படவில்லை. யார பாருங்கள், பாருங்கள், அவர் கேட்ட பொழுது பரிசுத்தாவின் பரம் புரஜாதிகள் மேல் பொழிந்தரப்படுகிறது என்பதை குறித்து பிரமித்தார்கள். அவ பாருங்கள் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த பெந்தேகோஸ் அனுபவம், பெந்தேகோஸ் காரியங்கள் எல்லாம் புரஜாதிகளுக்குள்ளே இந்த நாட்களை ஊட்டப்பட்டு புரஜாதிகள் மேலே இந்த நாட்களை இந்த காரியங்கள் நடக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் பிரமித்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஆவியானவருடைய அபிஷேகம் வேண். நாங்கள் ஆவியானோட அபிஷேகம் இல்லாமல் சும்மா வந்து அலட்டி கொண்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆவியானோட அபிஷேகத்திலே வந்துதான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா இருந்தால், ஒரு பாடலை பாட வேண்டுமா இருந்தால், அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆவியானோடைய அபிஷேகத்தினாலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்களே பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்குள்ளே அந்த ஆவியாருடைய கிரியைகள் இந்த நாட்களை நடப்பிக்கும் என்பதை இன்றைக்கு நான் பாருங்க, சில வழியில ஜோம் பண்ணுறவர்கள் சில பேர் கேட்டுக்கொண்டிருப்பான், கேட்டுக்கணும், ஐயோ இந்த சகோதரர் வந்து ஜோம் பண்ணாங்களப்பா,
ஒரு என்னுடைய இருதயத்துக்குள்ளே காரியம் செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அங்க என்ன நடக்கணும்னு சொன்னால் அவருடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியைகள் நடப்பிக்கிறார் என்பதை தானே காணக்கூடியதாக இருக்குது. திருவே சொல்லிட்டு போவாங்க இந்த நாட்கள், என்னையா வந்தாங்கள் என்ன போரடிக்கிற மாடு மாதிரி இந்த நாட்களை ஜோமணி போட்டு போறாங்க. ஓ என்ன எதுக்கு ஜோபிச்சாங்க என்னதுக்கு ஜோபிச்சாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை தெரியாது. அதைத்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். அப்ப இந்த ஜபத்தை கூட அந்த நாட்கள்ல கருத்தோடும் ஆவியோடும் இந்த நாட்களை ஜபிக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லப்படுது. பாருங்கள் அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், அங்கே அந்த எந்த காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் அனைத்தையும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா, சோதித்து அளவிட வேண்டுமா அப்படின்னு சொல்லி நாட்கள் சோதித்தான் சொல்லப்படுவதை பாருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக கண்டாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை இந்த நாட்களே அங்கே பிடித்துக் கொள். ஏனென்றால் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். இப்ப பாருங்க, நான் ரசிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த நாட்கள் ஒருவர் வந்து இந்த நாட்கள் என்ன செய்வார் உங்களுக்கு கூடி விடுவார். பிரதர் நீங்கள் என்ன என்ன செய்யறீங்க, இந்த நாட்களை பைபிள் வாசிக்கிற நானும் வாசிக்கிறேன் தான் பிரதர், எல்லா காரியங்களையும் காரியங்களை செய்வாங்க. சில சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு யெகோவா விட்னஸ் அப்படிப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க. என்ன செய்வாங்க கடைசியா சொல்லுவாங்க அந்த நாட்கள் என்ன சொன்னால் ஆவியானவர் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு போவாங்க. இதான் நடக்கிற காரியம். வாருங்கள் அப்ப வேதம் தெளிவா சொல்லுகிற இந்த நாட்களே, அங்கே மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவன் அந்தி கிறிஸ்துவன் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்படுது. அப்படி ஆனால் பாருங்கள் அருமை பிள்ளைகளே இந்த நாட்களை பாருங்கள், அப்படி ஆவி இல்லையென்று நாங்கள் சொல்லப்படுது. அப்படி என்று சொன்னால் அங்கே பெந்தேகோஸ் நாளிலே என்ன நடந்தது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையிலே வந்தவர்களிலே என்ன நடந்தது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், சிம்சோன் மேலே என்ன இருந்தது, ஜெப்தா மேலே என்ன காரியம் நடந்தது, அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களில் வேதம் நமக்கு தெளிவாக பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி சுட்டி காட்டிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் பாருங்கள், நீங்கள் எல்லாவற்ற ஆவியையும் அதாவது எல்லா ஆவிகளையும் நம்பாமல், ரொம்ப கவனமா இருங்க, எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஒன்று கொரிந்தியர் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட. ஒன்று கொரிந்தியர் புத்தகத்திலே 14 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம், 29 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், தீர்க்க தரிசனங்களை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசன தீர்க்க தரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவார்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவன் ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். இதுதான் ஆவியானவருடைய ஜென்டல்மேன். அவர் வந்து அப்படியே அமைதி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்கள் என்ன செய்வார், அமைதியா இருப்பது நாட்களை இருப்பார். அருமையான கத்துடைய அத்தனை சொல்லப்படுது. அப்ப எல்லாவற்றையும் அதான் எல்லா எல்லாரும் இந்த நாட்களே கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் அதாவது ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. இதுதான் பாருங்க, அப்ப தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் எப்படி இருக்கிறது, அங்கே தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகளுக்கு அடங்கி இருக்கிறது. இதைத்தான் நாங்க பாருங்கள் வேதம் சொல்வது, தேவன் கலகத்துக்கு தேவன் அல்லாமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றையும் அப்படியே இந்த நாட்களே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப சொல்லிவிட்டு இந்த நாட்கள் சில காரியம் சொல்லப்படுகிறது. சபைகளிலே உங்களை ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவார்கள், பேசும்படி அவர்கள் உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படி சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்திலே விசாரிக்க கடவார்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஏனென்று சொல்லி சொன்னால் சில வேளைகளிலே இந்த சில பெண்கள் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் கண்ட பாட்டுக்கு நமக்கு எல்லாம் தெரியும் அது தெரியும் இந்த பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க, ஒன்றுமே தெரியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை வடிவாச்சு அமைக்கவே தெரியாது. பாருங்கள் இப்படியான சூழ்நிலையிலே எல்லாம் தெரியும்னு சொல்லி இந்த நாட்களை பேசி முடிக்கிற காரியத்திலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பெரிய ஒரு குழப்பம் இந்த நாட்களை உருவாகிறது. பாப்பா சபையிலே பேச வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை இங்கே பவுலடிகள் இந்த நாட்களை குறு சபைகள் எழுதுகிற வழியிலே இந்த நாட்களை எழுதுகிறார். ஏன்னா குறு சபைகளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களை இருந்தது. பாருங்கள் அருமையான கத்து அப்ப பாருங்கள் இன்றைக்கு இதை சொன்னோட என்ன சொல்லுவேன் சொல்லி சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தோடனே முதல் போய் பார்த்தது மரியாள் தானே, அப்ப உடனே பாருங்கள் அவதானே இயேசு அங்கே தோட்டக்காரன் நின்றதையும் நான் கண்டேன் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் சொல்லி அவர் சொல்லுகிறான்னு சொல்லி இந்த நாட்களே அங்கு வந்து அவர்கள் சொல்லி அதனாலே நாங்கள் தான் முதல் சுவிசேஷத்தை கொண்டு சொன்னாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள். அருமையான கத்து பிள்ளைகளே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, அதுவும் புதிய ஏற்பாடுலாம் நடந்தது, இதுவும் அங்கு மத்தேய் மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷத்துக்குள்ளே நடந்தது காரியம். இது இங்கே கொரிந்து சபைக்கு பவுலடிகள் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நடவடிக்கையில அந்த
கற்றக்குறையிலே அந்த கட்டுப்பாட்டுகளிலே வாழ்ந்த அந்த பெண்கள் இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னால், சபைகளிலே வந்தவுடனே இந்த நாட்களிலே தங்களை அதாவது மிகமைப்படுத்தி தாங்கள் தான் பெருசு, தாங்கள் தான் காரியங்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களே சில காரியங்களை தவறான காரியங்களை தவறான முறையில் இந்த நாட்களை சொல்லுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்காரு கத்திரப்பிள்ள. அப்ப இதை குறித்தா நீங்க வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆவி எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் உண்டானவைகள் என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறோம் பார்க்கிறோம். ஒன்றியோவான் 4:1 பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்றியோவான் புஸ்தகத்திலே 4:1 சொல்லுகிறது, பிரியமானவர்களே உலகத்திலே அநேக அதாவது உலகத்திலே அநேகம் கள்ள கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவர்களோ ஒன்று சோதித்தறையுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்க பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டாயிருக்கிறது. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வர்மன்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி இதுவே என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், அது இப்பொழுது உலகத்திலே இருக்கிறார் ஒரு புதிய சபை துவங்குறதுக்கு இந்த நாட்களை காரியத்தை செய்வார் அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளே. அது தவறான காரியம். அப்ப அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும் இன்றைக்கு. அப்ப அதைத்தான் அந்த பொய்யான தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பாருங்கள், வெளிநாடுகள்ல இருந்து வர ஊழியரை நம்புவாங்க, உள்ளூர்ல இருக்கிற ஊழியர்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிற ஊழியர்கள் பார்த்துட்டு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளிநாடுல இருந்து வரவங்க இந்த நாட்களே அவங்க தங்களோட பெருமைக்காக இந்த நாட்களை என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணி இந்த நாட்களை சொல்லி பெருமையான காரியத்தை சொல்லிவிட்டு இந்த நாட்களை போயிருவாங்க. அதனாலே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழப்பமும் கலக்கமும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பரிசுத்தாவினாலே பெற்ற ஞானஸ்தானம் தேவனிடத்திலிருந்து வந்ததா என்று சோதித்தறிய வேதம் கூறும் கொள்கைகள் எப்படியாக சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக ஒரு உண்மையான பரிசுத்தாவியை பெற்று ஞானஸ்தானமாக இருக்குமானால் பிதாவினுள் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அங்கே முன்னே விட இந்த நாட்களை அதிகமாக நேசிக்கவும் அதாவது பெருமைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் இந்த நாட்களை விருப்பம் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். யாரை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே மகிமைப்படுத்தவும் அவரே இந்த நாட்களை உயர்த்தவும் இந்த நாட்களே அங்கே இப்படியான காரியம் இந்த நாட்களே உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்திரப்பிள்ளைகளே, யோவான் 16 பாருங்கள், நான் வாசிப்போம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுக்குள்ள சுவிசம் 16 கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியா சொல்லுகிறது. 16:13-14 வாசிப்போமா இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் பாருங்கள், சத்திய ஆவி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவற்றையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய அதாவது என்னுடையதிலே என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இங்கே யோவான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களே இப்படியாக இந்த வார்த்தையில சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 2:11 நாங்கள் இந்த நாட்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் 2 திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த அப்போஸ்தலர் 2 பாருங்கள், 11:11 பாருங்கள், 11 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கிரேத்தே அரமியர் ஆகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை அங்கே பேச கேட்டோமே என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எல்லோரும் இந்த நாட்களிலே ஒருமித்து இது சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் இந்த நாட்களிலே சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துள்ள. அப்ப பாருங்கள் இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கணும்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த கிரேத்தியரும் அராபியரும் அதாவது அரபியரும் அங்கே அரபிராம நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் அங்கே தேவனுடைய நாமத்தை பேச கேட்டோம். அருமையான கத்துள்ள. அப்படியானால்
அவர்களுடைய பாசையில் இந்த நாட்களில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதே அங்கே அவர்கள் அங்கே கேட்கிறார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 36வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள் என்றார்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே எங்க என்னத்தை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், பேதுருடைய வார்த்தைகளினாலே அவர்கள் இந்த நாட்களை கேட்கிறாங்க, என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் அங்க முக்கியமான காரியமா இருக்கு. இதானே என் ஆவியானவருடைய வழிநடத்தலா இருக்கு. இன்றைக்கு நாங்க சத்தியத்தை சொல்லுகிற வேளையிலே, அந்த சத்தியத்தை கேட்கிற வேளையிலே, அவர்கள் இந்த நாட்களை அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு அவர்கள் இந்த நாட்களை பார்ப்பார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது கடந்த வியாழக்கிழமை என்று நினைக்கிறேன், நான் அதாவது ஃபைனான்ஸ் ஆபீஸுக்கு இந்த நாட்களை போயிருந்தேன். அங்க கடிதம் கொண்டு வந்து அந்த கடிதத்தை கொண்டு போகும்படியா போயிருந்தேன். கொண்டு போன இடத்துல இந்த நாட்கள் அந்த கடையத்தை காண்பித்த இந்த நாட்கள் இந்த கடையத்தினுடைய காரியங்கள் என்ன, ஏனென்றா ஏற்கனவே என்னுடைய எல்லா பைனான்ஸுக்குரிய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. அதனால இந்த நாட்களை நான் இந்த அதாவது எந்த அதாவது பைனான்ஸ் டிக்ளேர் பண்ண வேண்டிய காரியம் இல்லை என்பதை குறித்த நாட்களை நான் சொன்னேன் அவர் இடத்துல. சற்று இந்த கடையத்தை கொடுங்கள் என்று சொல்லி சொன்னா, கடையத்தை கொடுத்த உடனே ஒரு வாலிப தம்பி, அவர் தன்னுடைய பெரிய ஆபீஸுக்கு இந்த நாட்களை கால் பண்ணி இந்த நாட்களை அடித்தடத்தில் அவர்கள் சொன்னார்கள், இவருடைய எல்லா ஃபைலும் 22ஆம் ஆண்டே நாங்கள் 23ஆம் ஆண்டே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டோம், ஏனென்றால் இவருடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னார். பரிமாற கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அந்த காரியத்தை அவர் சொல்லி சொன்னார், நோ நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சு ட்ராஷிலே போட்டுருங்க பேப்பரேன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்த நான் போன் நம்பரை தரேன், இந்த போன் நம்பர்ல அவர் ஏதும் கடிதங்கள் மறுபடியும் வந்தா நீங்க அவருடைய கால் பண்ணுங்க, அவர் அதுக்குரிய காரியத்தை சொல்லுவாருன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லிவிட்டு போனார். அந்த வாலிப தம்பி இருந்த வழியிலே அந்த கடைசி நாட்களை குறித்து அவர் இந்த நாட்களை திடீரென்று இந்த நாட்களே வேதத்தை குறித்து சொன்னார். அப்ப நானும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, உடனே நானும் என்ன செய்வேன், ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தி சொன்னார். அவர் சொன்னார், நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்ப கடைசி நாட்கள் சம்பவம் இசைக்கியல் 36ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை குறித்து சொன்னார். நான் சொன்னேன், அருமையான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனா நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களும் அநேகம் இருக்கிறது, இங்கே சகரியாவின் புஸ்தகத்திலே இருக்கிறது, அதான் ஆண்டவுடைய வரையில் நிறைவேற போகிறது என்று சொல்லி அவரே சொல்லுகிறார். அந்த நாட்களே உலகம் எங்க போகுது, எங்க வருகுது, உலகத்திலே என்ன காரியம் நடக்கிறது, ஜனங்களுடைய காரியங்கள் என்னவாய் நடக்க போறதோ என்று சொல்லி சொன்னார். அதே போல அவர் சொல்லுகிற அந்த நாட்களே, இப்ப இருக்கிற இளம் சந்ததிக்கு அவருடைய எதிர்காலத்திலே என்ன நடக்க போறது தெரியாத நிலப்பாட்டில் இந்த நாட்கள் இருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களே கிட்டத்தட்ட ஒரு நான் 5 நிமிஷத்திலே கதைக்க வேண்டிய காரியம் அவர் 15 நிமிஷம் என்னோட எடுத்து இந்த நாட்களே ஆகலா இந்த நாட்களே கதைத்து இந்த நாட்களே பாருங்கள் இளம் தம்பி இந்த நாட்களே எழுந்தெண்ணே இந்த நாட்களே வரி வலியுறுப்பினர் கடைசியா வருகிற வழியில் அருமையான கத்துருவில்லை. நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட வாலிபர்களுக்குள்ளே ஒரு தாகம் இந்த நாட்களே இருக்க வேண்டும். இருக்கிற வேலையில தான் அந்த ஆண்டவுடைய காரியத்தை குறித்து அந்த வாலிபன் நாட்களே வெளியாக வெளிப்படுத்தியா வெளிப்படையா சொல்லுகிறார். அது அப்பொழுதுதான் இந்த நாட்களை நானும் ஆண்டவரை குறித்து அவருக்கு சொல்லும்படியாக அந்த நாட்களே அங்கே என்னுடைய உதடுகளும் இந்த நாட்களே என்னுடைய வாயும் இந்த நாட்களை திறக்கப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம் என கத்துடைய பிள்ளைகளே. ஆண்டவர் என்ன காரணத்துக்காக அந்த காரியத்துக்கு அழைத்து கொண்டு போனார்ன்னு சொல்லி இந்த நாட்களே அங்கே பாருங்கள், டெலிபோனை நான் அடித்து கதைச்சிருக்கலாம் அந்த காரியத்தை, ஆனா டெலிபோனுக்கு அடிச்சு கதைச்சால் அந்த நாட்களை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட்ல நிக்க வேண்டும். ஆனா நான் சற்று கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தான் இந்த நாட்களே நான் அப்படியே அந்த இடத்துல போக வேண்டிய அவசியமா இருந்தபடினால் அந்த இடத்துல நான் போய் அவரை சந்திக்கக்கூடியதாக இருந்த தருமையான கத்துடைய. அப்ப பாருங்கள், தேவனுடைய கடைசி நாட்களே புறஜாதிகளுக்குள்ளே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த புறஜாதிகளுக்குள்ளே இந்த காரியம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 36வது வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே அங்கு சொல்லப்படுகிறது, சிலுவையிலே அறைந்த அந்த இயேசுவை தேவன் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துமானவர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவேன். இந்த இதை கேட்ட அவர்கள் என்ன செய்கிறார்களாம், குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அப்ப பாருங்கள், இவங்கள் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் ஆண்டவருடைய சந்ததியா இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளே வந்தாலும் அந்த நாட்கள்ல இருந்து ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும்

இந்த பத்து கற்பனைகளை என்ன செய்கிறான் சொன்னால் ரெண்டு கற்பனைகளை கொண்டு வருகிறார். ஏன்னா அந்த பத்து கற்பனைகளையும் இந்த நாட்களிலே பாருங்கள், எல்லாரும் இந்த நாட்களே அதை இந்த நாட்களே கடைபிடிக்க முடியாது. அருமையான கத்துரை பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் கூட கடைபிடிக்க முடியாது அருமையான கத்துரை பிள்ளைகளை. ஏனென்றால் அருமையான கத்துரை பிள்ளைகள் எப்படியாக அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் விழுந்தார்கள் சொல்லி சொன்னால், இச்சையிலே விழுந்தார்கள், விபச்சாரத்திலே விழுந்தார்கள் அருமையான கத்துரை பிள்ளைகளே. இப்படியே அநேக காரியங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இச்சை என்று சொல்லப்படுகிற காரியம் அந்த காரியத்துக்குள்ளே இந்த நாட்களே அந்த அந்த கற்பனைகளை இந்த நாட்களே எவரும் இன்றைக்கு கூட இந்த நாட்கள் என்ன செய்ய முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த கற்பனைகளை ரெண்டாக்கி இந்த நாட்களே ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தா என்று சொன்னா அவளை விபச்சாரம் செய்தது சரி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிற. முந்தி அப்படி அல்ல, அந்த பெண்ணை விபச்சாரம் செய்து கடைசியாக என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அவளை கொண்டு வந்து நிற்பாங்க, இவள் தான் என்னோட வந்து என்னோட விபச்சாரம் செய்தார்னு சொல்லி அவளையே கல்லறிஞ்சு கொண்டு தாங்கள் தப்பிடுவாங்க. ஆனால் இப்ப அப்படி இல்லை, ஆண்டவர் அதுக்கு எதிர்மாறாக அந்த நாட்களை வைத்திருக்கிற நாட்களே ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்ப்பாயா இருந்தால் அவளோடு விபச்சாரம் செய்ததற்கு சரி என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி போய் எனக்கு கத்துறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய கண்களிலே பார்க்கிற காரியங்கள் எல்லாம் இச்சையான காரியங்களாக அந்த நாட்களில் இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக அந்த நாட்களை கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம் அருமையான நண்பர்களே. அப்ப இந்த இடத்திலே தான் பாருங்கள், பேதுரு இந்த நாட்களே இப்படியாக பிரசங்கம் செய்து ஜனங்களுக்கு இப்படியான காரியத்தை இந்த நாட்களே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போதுல நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 4:12 வேதம் சொல்லுகிறது இப்படின்னு சொன்னால், அவரை அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கிலும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிறதை தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தை அபிஷேகத்தையும் இந்த ஞானத்தையும் கொடுக்கிறது யார் என்றால் என்ன, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் ஒரு தேற்றவாளரை உங்களுக்கு ஒரு கம்ஃபோர்டரை அனுப்புகிறேன் சொன்னால் அங்கே போய் இந்த நாட்களை ஆண்டவர் தன்னுடைய ஆவியர் என்ன வேதம் சொல்வது 1 Corinthians 3:17 சொல்லப்படுகிறது பாருங்கள், கத்திரை ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஆவியானவர் இந்த நாட்களை பாருங்க, கத்தர் தான் ஆவியானவர். அப்படியானால் இந்த நாட்களை இன்றைக்கு ஆவியான தேவனாய் இந்த நாட்களே எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற உணர்வு இந்த நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இந்த நாட்களே வர வேண்டும் என்பதைத்தான் வார்த்தையிலே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இச்சைக்கு விலகி ஓடுங்க. பாருங்கள் அங்கே வேதத்திலே பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். போத்திபாருடைய மனைவியார் இந்த நாட்களே யோசேப்பை இந்த நாட்களே அதாவது இச்சைக்கு இழுத்த வேளையிலே அந்த நாட்களே பாருங்கள் அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகமோ காரியங்களோ இந்த நாட்களே இல்லை. ஏனென்றால் அது எல்லாருமே மூட்டப்படவில்லை, ஒரு சிலர் பேர் தான் இந்த நாட்கள் இருந்தது. சிம்சோன், கிதியோன், ஜெப்தா இப்படியாக ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் மேலேதான், தாவீது இப்படியான ஆக்கள் மேலேதான் இருந்தது ஒழிய அந்த நாட்களே எல்லாருமேலும் இல்ல அங்கே இருந்ததாக அந்த நாட்களே வேதத்திலே சொல்லப்படவில்லை. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரணத்துக்காக யோசேப்பு அந்த இடத்திலே அப்படியே அந்த தன் உடுத்திருந்த துணியை கூட விட்டு ஓடினார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இச்சைக்கு விலகி ஓடினான். அந்த இச்சையை நான் பார்க்க மாட்டேன். ஏனென்றால் யோசேப்பு ஆண்டவரை குறித்து தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருந்தார். சிறு பையனாக இருந்தாலும் ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார், தரிசனங்களை கொடுத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனங்களை வெளிப்பாடுகளை இந்த நாட்களை அங்கு செயல்படுத்தும்படியாக தேவன் கூட இருந்து நடத்தினார். ஏன் வேதம் சொல்லுது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி. அப்படியானால் பாருங்கள் அப்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம், இச்சைக்கு விலகி விடுவோம். ஐயா அது மறையல் தான் வரட்டும், என்னதான் நடக்கட்டும், நாங்க இச்சைக்கு விலகி ஓடி இந்த நாட்களை தப்பித்துக் கொண்டு இருப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு நாங்கள் அப்படி இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப கவனமா இருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் ஒரு ஊழியர் கூட இந்த நாட்களை சொல்லுறாரு, இந்த நாட்கள் என்னை பாருங்க, அதாவது சிங்கமா அல்லது இந்த நாட்களை டெலிதாவா இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை பலமுள்ள என்று கேட்கிற வழியில ஏன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு சிங்கங்களை இந்த நாட்களை அங்கே அதாவது இந்த நாட்களை சிங்கத்தை அதாவது சிங்கத்தோட சண்டை பிடிச்சார் ஆறு சாம்சோன் சிங்கத்தோட சண்டை பிடிச்சி அவர் வெற்றி பெற்றார். ஆனால் ஒரு பெண்ணால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்க என்ன செய்தார், தன்னுடைய
பிலனை இழந்து போனார். அங்கே அதாவது நஸ்ரேன் என்ற காரியத்தின் நாட்களை இழந்த நிமித்தம்தான் கண்கள் தூண்டப்பட்ட நிலையிலே பரிதாபத்துக்குள்ளாக அந்த நாட்களை மறிக்கிறது அங்கே காணக்கூடியதான்.

0: பார்த்திருக்கிறார் கத்திருக்கிறது. அப்ப வாருங்கள், இப்படி அப்ப இந்த காரியத்திலே பார்க்கிற வழியிலே, இன்னும் வேதத்திலே பார்க்கிற வழியிலே, தாவீதை குறித்து பார்க்கிற வழியிலே, கரடியா இந்த நாட்களை கொண்டு இந்த நாட்களை பாருங்க, தன் ஆடுகளை காப்பாற்றின இந்த தாவீது ஒரு பட்சபாலை இந்த நாட்களை மேற்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களை பாருங்கள், பட்சபாலுக்குள்ளே இந்த நாட்களை பாருங்கள், உபச்சாரத்திலே அவ்வளவோடு இந்த நாட்களை பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், தேவன் அங்கே அவளுக்கு கண்டித்து உணர்த்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா கத்துடைய பிள்ளைகள். அப்ப அப்படியான சூழ்நிலைகளை இந்த நாட்களை விலக வேண்டுமா இருந்தால், நமக்கு இன்றைக்கு கூட இந்த நாட்களை என்ன தேவையா இருக்கிறது, ஆவியானுடைய அபிஷேகம் தேவை என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. இங்கே அப்போ சில 7 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 7 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 55 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் பாருங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்திலேயும் இயேசு நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாத்திரிகளை வைத்தார்கள் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், தேவனுடைய வெளிப்பாடு தேவனுடைய தரிசனம். ஏன் தேவனுடைய தரிசனம் தேவனுடைய வெளிப்பாடு தேவானுக்கு இந்த நாட்களில் கிடைக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். முதலாவது இரத்த சாட்சியாக இந்த நாட்களை என்ன செய்கிறார், தேவான் மறிக்கிறார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். பாண்டவருக்கு பிறகு இந்த நாட்களை பாருங்கள், சீசர்களே பார்க்கிற வழியிலே சாதாரணமாக பந்து விசாரித்துக் கொண்டிருந்த இந்த அதாவது தேவான் அவர்கள் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமையை காண்ற அளவுக்கு இந்த நாட்களிலே எப்படியாக கத்தருக்காக வைராக்கியம் காட்டினார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சாதாரணமான ஊழியர் ஐயா, பெரிய பேர் இல்ல, ரெவரண்ட் பட்டம் இல்லை, அந்த பட்டம் இல்லை, இந்த பட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக ஸ்டெஃபான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மறுமையான கத்துரை பிள்ளைகள், அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களை நாங்கள் அப்படியான சூழ்நிலைக்குள்ள இன்றைக்கு வர வேண்டும். மறுமையான கத்துரை பிள்ளைகளே, தேவனை தரிசிக்கிறவர்களாய் தேவனுடைய அதாவது அவருடைய மகிமையை தேடுகிறவர்களாய் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் அவருடைய பிரசன்னத்தை இறக்குகிறவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் இருக்க வேண்டும். தேவான் அங்கே பாருங்கள் கல்லறிய போறார்கள், இந்த நாட்களை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த வேளையிலே பாருங்கள், அங்கே ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாட்களை பாருங்கள், அவர் அப்படியே இந்த நாட்களை அங்கே தியானத்துக்களை வருகிறார். அவருக்கு அங்கே பார்க்கிற வழியிலே பாருங்கள், அவருடைய இவர்கள் கல்லால் எரிந்து அவருடைய சரத்திலிருந்து ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த வேளையிலே பிதாவே இவர்கள் அறியாமை செய்கிறார்கள், மன்னியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு ஜபத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், என்னொரு மனதுருக்கம், ஆண்டவருடைய அதே ஆவியானவர் தான் சிவானுக்கு அங்கே ஊட்டப்பட்டதை பார்க்கிறோம். கெச்சமனை தோட்டத்திலே ஆண்டோட இருதயம் அங்கே புளியப்பட்டதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல கல்வாரியிலே கடைசி வார்த்தை, இதாவே இவர்களை அறியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் ஜீவனை விடுகிறது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விடுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் இந்த வார்த்தைகளை பார்க்கிற வழியிலே பாருங்கள் எப்படியாக இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய ஆவியானவரால் இந்த நாட்களை நடாத்தப்படுகிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இந்த அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே நாங்கள் வேதத்திலே பாருங்கள், 10 அதிகாரத்திலே 44 இருந்து நாட்களை வாசிக்கிற வேளையிலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் பாருங்கள் எப்படி சொல்லி நான் வாசிக்கின்றேன். 44 இருந்து 46 வரைக்கும் பாருங்கள் சொல்லப்படும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனங்களை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவின இறங்கி அவர்கள் பற்பல பாசைகளை தேவனை போலுகிறதையும் அங்கே தேவனை 289 பேசுகிறதையும் பேதுருவோடு கூட இருந்த விருத்தசனம் இல்லாத அதாவது விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவியானவர் பிரஜாதிகளுமே பொழிந்திருக்கிறான் சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் நம்முடைய இருதயங்களிலே தேவன் மீது உள்ள அன்பை இந்த நாட்களை வளரச் செய்வது பரிசுத்தாவியானவரே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய இருதயங்களுக்குள்ளே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது யாருன்னு சொல்லி சொன்னால், எந்த மனிதனும் வெளிப்படுத்த முடியாதையா, நம்முடைய நம்ம பெற்ற தாயோட வந்து அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாது. தகப்பன் வந்து ஒழிப்பது, சகோதரம் முடியாது, கணவன் முடியாது, மனைவி முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாட்களை அந்த காரியத்தை இந்த நாட்கள் செய்ய, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம் தேவன் மீது உள்ள அன்பை வளரச் செய்வது பரிசுத்தாவியனுடைய வல்லமை ஒழிய வேறு ஒரு காரியமும் இல்லை இந்த நாட்களை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய ரோமர்கள் நிருபத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்களை ரோமர்கள் நிருபம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது 5 வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை இந்த நாட்கள் நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த நம்பிக்கை என்ன செய்யுமா, நம்மை ஒருபோதும் இந்த நாட்களை வெட்கப்பட்டு போவாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிற நாட்களில் சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து, சங்கீதம் 34 வசனத்திலே சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்குமாம், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் குறைவடையாத பாருங்கள். வேதம் சொல்லுகிற அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் இந்த நாட்களை வெட்கப்பட்டு போவான் என்று ரோமர்கள் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப அப்படியானால் இந்த நாட்களே ஆண்டவரை விசுவாசிக்கிற வேளையிலே, ஆண்டவரை நேசிக்கிற வேளையிலே, அது மட்டுமல்ல ஆண்டவராலே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருந்தால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு ஆவியானவற்றை அபிஷேகம் இல்லாதெல்லாம் இன்னைக்கு நான் எல்லாம் பயந்து போய் நிக்கிறாங்க. அன்றைக்கு பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர் பேசிட்டார், அவர் அப்படி செய்திட்டார், இவர் இப்படி செய்திட்டார், இவர் அப்படி செய்திட்டார்னு சொல்லி இந்த நாட்கள் நாங்கள் என்ன செய்யறோம், சோர்ந்து இந்த நாட்களை இருக்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவருடைய நடத்தல் இருக்குமா இருந்தால் அவன் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த நாட்களை அவன் நடந்து போக வேண்டிய காரியத்தை பார்ப்பானே ஒழிய, சிலுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பானே ஒழிய, இந்த காரியத்தான் வச்சு இந்த நாட்களை அதான் முக்கியம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்து கொண்டே இந்த நாட்களை இருக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் அது சீக்கிரத்திலே நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரம் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரையும் விசுவாசத்தை முடிக்கிறவரையும் நோக்கி இந்த நாட்களை நாங்கள் பார்த்து ஓட வேண்டுமே ஒழிய, இந்த நாட்களே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களே உடைக்கும்படியாக சில செயல்பாடுகள் இந்த நாட்களே வருகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம், நம்முடைய ஜெபம் குன்றி போவோம், வேதவாசிப்பு குன்றி போவோம், அப்படியே நம்ம ஆராதிக்கிற காரியங்கள் ஆராதிச்சுதானப்பா என்ன பிரயோசனம் உள்ள நிலைமையில இந்த நாட்களே வரும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது யார் ஏன் அப்படியா செய்யறோம்னு சொன்னால் அது பிசாசுடைய ஒரு தந்திரம். இன்னைக்கு பிசாசு பாருங்க வெளியில இருந்து ஆக்களை கூட்டி வந்துட மாட்டான், நல்ல அதான் வீட்டுல இருந்தா வீட்டுக்கு, ஏன் வீட்டுக்குள்ள பிசாசு இருக்கான்னு சொல்றான்னு சொல்லி சின்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் ஒன்றில் மனைவி எழும்போ அல்லடி அதாவது நாட்கள் அல்லது புள்ளியல் எழும்பும் அல்லது சகோதரங்கள் எழும்பும் அல்ல நண்பர்கள் எழும்புவார்கள் ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு இந்த நாட்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அந்த காரியத்தின் மூலமா இந்த நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்மூலமாக இந்த நாட்களை மாற்றும்படியாக செய்வார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் தள்ளப்படுகிற வேளையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் தினமும் இந்த நாட்களை யோசித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களை அங்கே விட்டுவிடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். என்றால் உங்களுக்காக இந்த நாட்கள் அவர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறவர் வந்து இந்த நாட்கள் உதவி செய்ய மாட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வந்து அவர் வந்து சாட்சி சொல்ல மாட்டார், ஐயா ஆண்டவரே இந்த நாட்களை நான் தான் இந்த காரியத்தை செய்தேன் ஆண்டவரே அவரை மன்னிச்சு விடும் என்று சொல்றதற்கு அங்கே காரியம் இல்லை. அருமை ஏனென்றால் அவனவன் தனக்குரிய காரியத்தை தேவனிடத்திலே கணா கொடுக்க வேண்டுமா இருந்தால் எனக்கு நான் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓட வேண்டும். அந்த ஓட்டத்துக்கு தடையாக வருகிற எல்லா முள்ளுகளையும் இந்த நாட்களை நான் தகர்த்து விட்டு எல்லா கல்லுகளையும் தகர்த்து விட்டு இந்த நாட்களே அங்கே தேவன் நான் கொடுத்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்கள் நம்ம கிருபை செய்வோம். அப்படியாகத்தான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். அருமையான வேதம் சொல்லுவது பாருங்கள், சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடி நல்லத்தை ஓட்டி முடித்தே நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தே. அப்ப அதற்கு என்ன சொல்லப்படுறோம் சொல்லி சொன்னால் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதை நான் அங்கே பெற்றுக் கொண்டேன். அந்த கிரீடம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ரிவார்டு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள்ல கூட நாங்கள் நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு இந்த நாட்களிலே பாருங்கள் மற்றவர்களால் அங்கே வேதனைப்பட்டு இப்படியான காரியங்களையும் செய்துவிட்டு கடைசியாக மறித்ததற்கு பின்பாக அந்த நாட்களிலே பாருங்கள் ஆண்டவருக்கு முன்னாலே போய் தலை குனிந்து கொண்டு இந்த நாட்களை நிற்க கூடாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல வேண்டும் இந்த நாட்களை நம்மை பார்த்து, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்திலே நீ பிரவேசி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் அன்றைக்கு பாருங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கைகளிலே நாங்கள் நம்மை மாற்றிக் கொள்ளுவோமா இருந்தால்தான் அங்கே இந்த நாட்களிலே தேவனுடைய ஆவியானவரால் இன்றைக்கு நாங்கள் நடத்தப்படுகிறவர்களா இந்த நாட்கள் இருப்போம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. நான் முதல் வாசித்தேன் பாருங்கள், அதிகமாக இந்த நாட்களே நேசிக்கவும் அங்கே இந்த நாட்களை மகிமைப்படுத்தவும் இந்த நாட்களே நமக்கு அங்கே விருப்பம் உண்டாகும். ஆவியானவரோடு நாங்கள் நடக்கிற வழியில் நம்முடைய இதயங்களிலே தேவன் மீது உள்ள அன்பை இந்த நாட்களை வளரச் செய்வது பரிசுத்த ஆவியானவர். இதற்கு மாறாக பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரால் இந்த நாட்களே அதாவது புறப்பட்டதொன்று அங்கே கூறப்படும் ஒரு ஞானஸ்ஞானம் நம்முடைய ஜபங்களையும் இறை வழிபாடுகளையும் அங்கே துதித்தலையும் இந்த நாட்களே வேறு எவர் மீதோ அல்லது இந்த நாட்களே இவற்றின் மீதோ இந்த நாட்களில் இருக்கும்படி இந்த நாட்களை திருப்பினால் அவை தேவன் பேர்ல அல்லது இயேசு கிறிஸ்துவின் பேர்ல இந்த நாட்களை செய்யப்படாவிட்டால் அந்த ஞானஸ்தானம் தேவடத்திலிருந்து புறப்பட்டது அல்ல என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இந்த ஞானஸ்தானம் சொல்லி போட்டு வேறே ஒரு பேரை சொல்லி இந்த நாட்களை ஞானஸ்தானம் கொடுத்தாங்கடா அப்படி இருக்கு. அதான் சொல்லப்படுங்க, அப்படியான காரியம் நடந்து கொண்டு கருமையான கத்துடைய தெளிப்பு ஞானஸ்தானம் பாருங்க. ஆண்டாரா இயேசு கிறிஸ்துவின் தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்ற ஆண்டவா இயேசு கிறிஸ்து ஏன் 33 வயசு வரையும் இந்த நாட்களை காத்திருந்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே? அவர் இல்ல போய் சின்ன வயசுலயே போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் தானே? அவர் தேவனுடைய குமாரன் தானே? யோவான் ஸ்நானன் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாரு. அந்த நாட்களே போயிட்டு சின்ன வயசுலயே போயிட்டு இருந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவான் ஸ்நானை கேட்டு நீ பாப்பா எனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துருவோம் சொல்லி சொல்லி கேட்டிருக்கலாம் இல்லையே அருமையான கத்துடைய பிள்ளைகளே? முதல் அவர் ஏன் அதற்காக அந்த கன அதாவது வயசு அதாவது வாலிப வயசு வந்ததற்கு பிறகு ஞானஸ்தானம் எடுத்தார்னு சொல்லி சொன்னால் சகலவற்றை முதல் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய நடைமுறைகள், உலகத்தினுடைய காரியங்கள், மனுஷர் வர்க்கங்களுடைய வாழ்க்கை, மனுஷர் வர்க்கங்களுடைய செயல்பாடுகள், அதாவது என்ன சூழ்நிலையில இந்த மனுஷர்கள் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை ஜனங்களோடு சேர்ந்து இந்த நாட்களை என்ன செய்தார் தெரிந்து அங்கே அதை அறிந்து கொண்டார். வேதம் சொல்றது அப்போஸ்தல 19 நசனா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நடப்பர் அப்படின்னா அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லியாருமான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், தேவன் அங்க என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றதற்கு பின்பாக அங்கே பிசாசுடைய காரியங்களோடு எதிர்த்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடைய பிள்ளைகள். இதான் அந்த ஆண்டுடைய காரியங்கள். அப்ப பாருங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த ஊழிய பாதையை துவக்குவதற்கு ஞானஸ்தானம் முக்கியமாக காரியம். ஏனென்றால் அது தேவனுடைய நியமனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல அந்த ஞானஸ்தானம் பெறுகிறது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறது தேவனோடு நாங்கள் இந்த நாட்களில் ஐக்கியப்படுகிறது மட்டுமல்ல, தேவனோடு அடக்கம் பண்ணப்பட்டு இந்த நாட்களில் நாங்கள் புது சிருஷ்டியாக இந்த நாட்களில் அங்கே நாங்கள் என்ன செய்கிறோம் எழுந்திருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் இந்த புது சிருஷ்டியாக இந்த நாட்களை எழுந்திருக்கிற நாங்கள் இந்த நாட்களே அந்த ஞானஸ்ஞானத்தின் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறோம் ஆவியானுடைய அபிஷேகத்தோடு இந்த நாட்களை என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களை நடத்துகிறோம். ஆனால் அந்த ரெண்டு காரியத்தின் மூலமாய்த்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறோம் என்றுதான் வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த நாட்களே அல்லது இந்த நாட்களே பாருங்கள், எவற்றின் மீதோ இருக்கும்படி இந்த நாட்களை திரும்பினால் அந்த காரியம் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே அவை தேவன் பேரில் அல்லது இயேசு கிறிஸ்துவின் பேரில் செய்யப்பட்டால் அது ஞானஸ்தானம். இந்த நாட்களே அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று பொருளாம். பரிசுத்த ஆவியை பெற்று அதாவது புறப்பட்ட ஒரு உண்மை இந்த நாட்களே உண்மையானது ஞானஸ்தானம் நமது இந்த நாட்களே பரலோக பிதாவுடன் நமக்கு உறவை இந்த நாட்களே உணர்ந்து அவரை இன்னும் இந்த நாட்களே அதிகமாக கிட்டு சேர தூண்டும் என்பதை தான் பார்க்கிறோம். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது சிம்பிள் இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்கிற தண்ணிக்கு குடிச்சு போட்டு வார, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வரணும்னு சொன்னா சிம்பிளா இருந்து நாங்க நினைக்க கூடாது. அது இங்க என்ன செய்யும் சொல்லி சொன்னால் அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் நாங்கள் பிதாவோடு இணைக்கப்படுகிறதையும் பிதாவோடு ஐக்கியப்படுகிறதையும் பிதாவுக்குரிய காரியங்களை இந்த நாட்களே அங்கே பார்க்கும்படியாகவும் இந்த நாட்களே அதை தியானிக்கும்படியாகவும் இந்த நாட்களே நம்முடைய இருதயத்துக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்யுமா தூண்டிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள், இந்த நாட்களே அந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அப்படியே இந்த நாட்களை பாருங்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் அப்போ சில முதலாம் அதிகாரம் 4 வசனம் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால் பாருங்கள், அன்றியும் அவர்கள் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆமீன் சூத்திரம். ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்கு பின்பு பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்டதை பிதா வாக்கு தத்துவத்தை பிதா வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். பார்க்கலாம் ஆண்டவர் ஒரு இடத்திலே இருங்கள், காரியத்தை செய்யுங்கள் சொல்லி இந்த நாட்களை அவர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே ரோமர்கள் இருவரும் 8 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ரோமர் 8 அதிகாரத்திலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது 15 வசனத்தை வாசிக்கிறவர்களே, கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயாத்தின் ஆவியை இந்த நாட்களில் பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிக்குரிய சாட்சி கொடுக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடிய. அப்ப பாருங்கள், ஞானஸ்ஞானத்தின் மூலமாய் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே சாட்சி பாருங்கள். இதற்கு ஆதாரமாக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார் தானே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அது தண்ணீர்க்குள்ள முழு எழுந்த வழியிலே அங்கே வாழ்த்துற சத்தம் பிரதி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். யார் அங்கே கதைக்கிறது? பிதாவாகிய தேவன். அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்களும் ஞானஸ்தானம் எடுத்து அங்கே தண்ணீர்க்குள்ள மூழ்கி இந்த நாட்கள் எழுதுகிற வழியிலே பிதா சொல்லுவார் இந்த நாட்கள், இவர் என்னுடைய குமாரன் அப்பா, என்னுடைய மகனாய் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த நாட்களே வந்த என்னுடைய புள்ளை என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இந்த நாட்களே மாறுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை நாங்கள் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அவர்கள் அது பாருங்கள் அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்து நம்முடனே இருந்து கொண்டு செயல்படுவதையும் நாம் இந்த நாட்களே அதிகமாக இந்த நாட்களே உணர்வோம் என்பதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் உணர்வோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், யோவானுக்கு சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். யோவான் 14 அதிகாரத்திலே அங்கே 16-23 வசனத்தை இந்த நாட்களை நான் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 23 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு கூட இந்த நாட்களை என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், நாம் இருதயத்தின் ஆழத்திலே இருந்து இந்த நாட்களே அன்புடன் அப்பா பிதாவே என்று இந்த நாட்களை அழைக்கும் உறவை அது வலுப்படுத்துகிறது மட்டுமல்ல, அருமையான கத்துடவிலே தேவனோடு இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களே இணைக்கிறதாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடவிலே அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் இணைக்கப்பட வேண்டுமா இருந்தால் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் கட்டாயம் இந்த நாட்களே அவருடைய நியமனங்களை இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய அதாவது தேவனுடைய நியமனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்துடவிலர்கள் இப்ப பாருங்கள், இந்த வார்த்தையில நாங்கள் வாசித்த பகுதியிலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு புறஜாதிகள் அந்த இடத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்களா? இல்லை. அப்படியானால் அவர்களுக்குள்ள என்ன நடக்கணும் சொன்னா, ஆவியானவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆவியானவர் வந்து அவர்களை இந்த நாட்களில் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு இந்த நாட்களை அவருடைய இருதயங்களை இந்த நாட்களை திருப்புகிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் அதற்கு பின்பாக 2வது பகுதியிலே பார்க்கிற வழியிலே அவர்களை அங்கே பாருங்கள் என்ன வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் மறுபடியும் பரிபூர்ணப்பட்டு இந்த நாட்களிலே பிதாவுடைய சித்தத்தையும் பிதாவுடைய திட்டத்தையும் அறிந்து அவர்கள் செயல்படுகிறவர்களா இந்த நாட்களே மாற்றப்படுகிறதை அங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே ஆவியிலே இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மையான ஞானஸ்தானம் பெற்றதை இந்த நாட்களை சோதித்து அறிய வேண்டும். என்று பாருங்க, அநேகம் வருவாங்களப்பா சேர்ச்சி கூறாங்க ஜெபிக்கிறது, ஜெபிக்க வந்தாங்க இப்ப ஆவியான ஒரு அபிஷேகம் பெற்றுட்டீங்களான்னு கிட்ட தெரிய நினைக்கிறாங்க. ஆவியானட்டு அபிஷேகம் பெறாம நீ எவ்வளவு காலம் இருக்கான்னு, அவன் 15 வருஷம் 20 வருஷம் ஆண்டரோடு இருக்கிறான்னு சொன்ன. என்னையா ஆவியானட்டு அபிஷேகம் உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்திலே புறஜாதியர்களுக்கு ஆண்டவர் பேர் தெரியாது, முக்கியமான காரியம். அவ இந்த இடத்துல இருந்த புறஜாதிகளுக்கு இவங்களுடைய காரியத்தை ஒன்றை குறித்தும் தெரியாது. ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்தார் அடிக்கப்பட்டார் அந்த காரியம் மட்டும் தெரியும் இல்லையா? அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய காரியங்கள் ஒன்றும் தெரியாமல் இருந்தபடியினாலதான் அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே பேதுரு அவரை குறித்து விவரமாக தங்களை சொல்லுகிறார். அப்ப சொல்லுகிற வேளையிலே அங்கே அவர்களுக்கு என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அவருடைய இருதயத்தை ஆண்டவர் தனாக்கள் என்ன செய்யறார், தொடுகிறார், வார்த்தையினாலே தொடுகிறார். அப்ப ஒரு மனுஷனுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேசும் சொல்லி வேதம் சொல்லுகிறோம். அப்படின்னா இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்குமா இருந்தால் நாங்கள் வாயை திறந்து பேசுகிற வழியில கர்த்தருடைய வார்த்தை தான் வறுமை ஒழிய அங்கே வேறொரு காரியம் வராது. இருதயத்துக்குள்ள வேற சிந்தனை இருக்குமா இருந்த அந்த நாட்களே அவனை கொல்ல வேணும், அவனை அடிக்கணும்னு சொல்லி, அவனை ஒடுக்க வேணும், அவனை எடுக்க வேணும் காரியங்கள் இருந்தனு சொல்லி சொன்னால் வாய் திறந்த உடனே அந்த காரியம் அந்த நாட்களை என்ன வரும், அந்த நாட்களே அந்த வார்த்தைகளா அந்த நாட்களே வரும். அதுதான் வேதம் தெளிவா சொல்லுகிறது. அறிமையான கத்திர விழுங்களே இருதயம் இந்த நாட்கள் இறைமையா 14:9 எடுத்து வாக்கி பாருங்கள், இருதயம் திருக்குள்ளதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அது மட்டுமல்ல இருதயத்தின் நிறைவால் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது வாய் பேசுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், இருதயத்திலே இருந்தான் பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. கொலை, விபச்சாரங்கள், காமம், இப்படியான அநேக காரியங்கள், வன்கண்கள், இப்படியான காரியங்கள் என்ன செய்யுமா இருதயத்தில் இருந்து இந்த நாட்களே வருகிறதாம் சொல்லி அங்கே காணக்கூடிய. அப்படியானால் அருவ பிள்ளைகளே இந்த நாட்களே நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இருதயங்களே நீங்கள் இந்த நாட்களே ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே இந்த இருதயத்தில் உள்ள காயங்கள், சில பேர் மறக்க முடியாத சில காரியங்கள் இருக்கும் இருதயத்துல, உன் இப்படி செய்திட்டானே எனக்கு, நான் ரட்சிக்கப்பட முதல் இருந்த காரியத்துல எனக்கு இப்படி செய்துட்டானே, அதனால இவனு பழிவாங்க உனக்கு நோக்கம் இருக்கும். ஆனா அந்த காரியத்தை விட்டு விட்டு ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை என்னுடைய இருதயத்துல விட்டு எடுத்துருங்க, ஏனென்றால் நான் இந்த நாட்களில் நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவத்துக்குனாலே கழுவப்பட்டது மட்டுமல்ல நான் உங்களோடு சேர்ந்த இந்த நாட்களே ஜலத்திலே இந்த நாட்களே அடக்கம் பண்ணப்பட்டு, இந்த நாட்களே ஜலத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு நான் அந்த நாட்களில் ஞானஸ்தானம் பெற்று எழுந்திருக்கிறேன். அப்படியானால் நான் உங்களையே மகிமைப்படுத்துவேன் ஐயா, மனுஷனை மகிமைப்படுத்த மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நீ மனுஷன மகிமைப்படுத்தாது, மனுஷன மகிமைப்படுத்தினா அம்போதான் நீங்க போ அங்க உனக்கு வந்து அங்க பரலோகத்துல வந்து அவர் வந்து உனக்கு சார்ஜ் சொல்ல மாட்டார், அவர் வந்து உனக்கு பரிந்து பேச மாட்டார். நீ பரிசுத்தாவியானவரை ஆண்டவரை நிறுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த, அப்போ ஆண்டவர் தான் அந்த இடத்துல உனக்கு அவனவனுக்குரிய பலனுக்கு தக்கதா கிருபை அளிக்கிறவர். தேவனை ஒழிய எந்த மனுஷன் வந்த இடத்துல இல்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மனுஷனை வாங்கி ஆண்டவர் நியாயந்திருக்க முடியல, ஏனென்றால் மனிதனுடைய வழிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனாலே ரொம்ப கவனமாக இருங்கள். ஏன்னா இந்த வாழ்க்கை என்று சொல்லப்படுறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அங்க மரித்ததுக்கு பின்பு இந்த நாட்கள்லே நாங்கள் இந்த நாட்கள்லே மறுபடியுமா இந்த அதாவது வேறு மதங்கள சமயங்களை சொல்லுவாங்க, அதாவது மனுஷனா பிறந்து பேர்ந்து மிருகமா பிறந்து பறவையா பிறந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அருமையான இந்த மனுஷனா பிறந்தவனுக்கு ஒரே ஒரு வாழ்வு தான். அந்த வாழ்வு இந்த பூமியில தந்திருக்கிறார். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்லே அவரே நாங்கள் பற்றி கொள்ளுவோமா இருந்தால், அவரே நாங்கள் அறிந்து கொள்ளுவோமா இருந்தால், இந்த நாட்கள்லே நாங்கள் கண்மூடுகிற வேளையிலே அங்கே இந்த நாட்கள் வருகிற வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் விழித்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோகம் பண்ணுவோமா? அன்பு மிருகங்களை அருமை பிதாவே, இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் ஆண்டவரே அப்போஸ்தலர் 10:44-46 வரை இந்த வார்த்தைகளை பேசும்படியா தந்த கிருபைகளுக்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்போஸ்தலருடைய வார்த்தையை கேட்டு இந்த நாட்களிலே புரஜாதிகள் இந்த நாட்களிலே ஆண்டவரே பரிசுத்தாவின் வல்லமை நான் நிரம்பினார்கள் என்றும், அதே மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தாவுடைய வல்லமை நாள் இந்த நாட்களில் நிரம்ப நிறந்த கிருபியை கொடுக்கும்படியா ஜீவிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே ஆவியிலே இந்த நாட்களிலே உண்மையான ஞானஸ்தானம் பெற்றதை இந்த நாட்களிலே முதலாவதவர்கள் சோதித்தறிய நிறந்த கிருபியை கொடுமையா. ஆண்டவரே உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைந்து வழிபட்ட கிருபிகளுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு நாங்கள் எல்லா ஆவிகளையும் பகுத்தறிந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுவலப்பில் கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த வார்த்தைகள் பல்நூறு மடங்கு வளர்ந்தர கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவார. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கும் நாங்கள் திரும்ப நாளை நல்ல இதே வேளையில் சந்திப்போவையா. அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன், வானரவர்கள்ியானவரை குறித்த செய்திகள் கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கலந்து செல்ல இருக்கிறோம். ஜபவழிக்கு ஊடாக கடந்து செல்ல ஊழியரை அழைப்போம். பரிசுத்தாவியானவர் அவருக்கூடாகவும் வழி நடத்துவாரா. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பதற்க ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு வானொலி டீம் ஹலோட்டமா வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தனை கருத்தை ஒப்புவிக்கிறோம். கத்திர சாமி உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்து வழிநடத்துவாராக. ஜெப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்களா. God bless you. Amen.
2: Amen. Amen. Amen. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி சொல்லுவதும், நன்றி சொல்லுவதும், நன்றி சொல்லுவோம். கிருபை ஐயா, உங்களோட கிருபை, எங்களை தாங்குற கிருபை ஐயா, எங்களை பலப்படுத்துற கிருபை ஐயா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். துதிக்கிறோம் ஐயா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்றவரே, காணக்கூடாத வழி, சேரக்கூடாத வழி, வாசம் செய்றவரே, சேரா பிங்கள் கேரா பிங்கள் பரிசுத்த வாங்கள் மத்தியில் வாசம் செய்றவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆயிரம் நாவுகள் கோடி நாவுகள் போதாது ஐயா, போதாது ஐயா. மட்டுமா எங்களை தாத்துறோம் சாமி. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் தரே. மட்டுமா எங்களை பாதப்படி தாத்துறோம் சாமி. ஜெப வேலைக்காக ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்லுறோம் சுவாமி. எல்லாம் கிருபையாப்பா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. சௌதியற்ற எங்களுக்கு கிடைத்த கிருபை, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களோட ஜப வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையை உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்காக ஜபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. சி நாட்களில் நிற்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஜபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கேட்கிறவரே, எங்களை சாத்துகிறோம், எங்களை சாத்துகிறோம் ஐயா. மன்னி போல இறக்கங்களும் உங்களுக்கு தானப்பா உண்டு, கிருபைகளும் உங்களுக்கு தானப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஞானங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. அக்கிரமங்களும் அநியாயங்களும் சோர்ந்திருக்கிறேன். இந்த நாட்களில் மக்கள் ஆண்டவரை மனம் திரும்பி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கொண்டு வர வேணும் அனுபவிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஜனங்கள் மனம் திரும்பட்டும். சத்தியத்தை கேட்கிறவர்களாய், கீழ்படுகிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் ஒரு ஜனங்களையும் கொண்டு வரும்படியாக இருக்கிறோம் சுவாமி. எங்கு பார்த்தாலும் தகப்பனே, அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் மற்றவங்களும் சூழ்ந்த காலமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே, இறக்கம் செய்யுங்கப்பா. ஜனங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. ஜனங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. திருப்பி கொண்டு வாங்கப்பா ஐயா. குருராஜ்யத்தின் பிள்ளைகளாக இவர்களை மாற்றுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். யுத்தங்களாப்பா, தேசங்களில் நடக்கிற யுத்தங்களில் ஜனங்களின் நிலைமை ஆண்டவரே, அதாதாரங்களிலிருந்து கண்ணீரிலும் உயிரிழப்புகளும் பிரச்சன சிந்தனும் ஆண்டவரே, தக்கிர மக்கள் ஆண்டவரே அப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவார்கள். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்த காலங்களும் நீங்கி அப்பா ஆண்டவரே, மனம் திரும்புதலும் இவர்களுக்கு உண்டாக வேண்டும் அனுபவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு இறங்கும்படியாக வேண்டிக் கொரு விசை. உடைய கண்கள் இவர்களை நோக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கருவை செய்யுங்கப்பா. எங்கெல்லாம் அல்லல் பட்டு கண்ணீரோடு தவிக்கிறார்களோ தகப்பனே, இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க. யுத்தத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் மனம் திரும்பி சத்தியத்திற்கு படிந்து சிவனேயங்களை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் விடுதலை பெற வேணும் சுவாமி. நீங்க தானப்பா, நீங்க தானப்பா சத்தியம் ஜீவனமாயிருக்கிறீங்க. இவர்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடட்டும், கூப்பிடட்டும். இவர்களுடைய எல்லா சாபங்களும் பாவங்களும் அநீதிகளும் இவர்களை விட்டு நீங்கி ஆண்டவர்கள் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஜீவிக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்காக வண்டிக்கிறோம், வண்டிக்கிறோம். வியாதியும் வியாதியும் கொடுமை ஆண்டவரே, ஐயா வியாதி படுக்கல் இருக்கு ஜனங்கள் ஆண்டவர், ஐயா இந்த நாட்களில் வியாதிகள் ஆண்டவர் சொல்ல வியாதிகள் தவிக்கிற மக்களப்பா, கண்ணீரோடு வாழ்ற மக்களப்பா, கூக்குறலாப்பா தகப்பனே, இவருடைய கூக்குறலை எல்லாம் நீங்க கேட்கறீங்க, கண்ணீரெல்லாம் காங்குறீங்க தகப்பனே, இவர்களுக்கு ஒரு இறக்கம் செய்யுங்க, பசுவத்தை கட்டளிடுங்கப்பா, சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்கப்பா, இவர்கள் பரிகாரியாக கத்தன் நீங்க என்று சொல்லி உங்களிடமாய் திரும்பி ஆண்டவரே சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், இவருடைய சேவைகளை சங்கிங்க சீர மக்கள் இவர்களுக்கு அனுப்பி கொடுங்கப்பா, அப்பா யாரை படுக்கை ஜனங்களை தொடுங்க சுவாமி, கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி, அண்ணாக்களிலும் கத்தாவே மூலமாய் வந்த வியாதியஸ்தர் வருவசானம் ஆண்டவரே, பெருமையாய் திரும்பி போகவில்லை ஆண்டவர், அதே தேவன் ஆண்டவர் இருக்கிறீங்க, நீங்க மாறாத உங்களை நாக்கி கூப்பிடுற எல்லாவருக்கும் நீங்க சுகம் கொடுக்கிற சேவன் சுவாமி, அப்பா உங்களை நோக்கி கூப்பிடட்டும், பரிகாரியா கத்த நீங்க, சுமரிக்க கத்த நீங்க, யானைகளை சுமந்து வீத்த கத்த நீங்க என்று சொல்லி இவர்கள் தங்களை தாழ்த்தி சுவத்தை பெறுவார்களா, சுவத்தை பெறுவார்கள், மரண தரவாயில் இருப்பார்களானா தங்களை ஆத்துமாவையர்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும், தங்களை இதை தாழ்த்துட்டு அவங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றிலும் இருந்து மன்னிப்பு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்களும் உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் ஜீவிக்கிறோம் சுவாமி, இவர்களுக்காக வந்திக்கணும், ஐயா முதியவர்கள் ஆண்டு அநாதரவா இருக்கிற முதியோர், கைவிடப்பட்ட முதியோர், வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோர் ஆண்டவரே, ஐக்கிய சாலைகளை நிரம்பி வருகிற முதியோர்கள் ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் அப்பா பரிகாரிய கத்த நீங்க, ஆறுதல் அளிக்கிற தேவன் நீங்க, தாயின் தாப்பன நீங்க, யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே, இவர்களை ஒரு விஷயம் ஒரு விஷயம் அவருக்கு இலக்கம் செய்யுங்கப்பா, இலக்கம் செய்யுங்கப்பா, நமது அவர்களை காங்கிரவர்களே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், தாங்குகிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, உதவி செய்த மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, இவர்களுக்காக வேண்டி கொள்ளும், இவர்களுடைய மரணஸ்தரா இல்லை இவர்கள் இருப்பார்களா, தங்களுடைய அத்தமாக எங்களுக்கு செப்பு கொடுக்கிறதாய் மாறட்டும், தங்களுடைய குற்றம் குறைப்பாலும் எல்லாவற்றையும் தகப்பனே எங்களுடைய சமூகத்திலே புகழ்த்து மன்னிப்பு பெற்றவர்களாய் எங்களுடைய சமூகத்தில் வந்து சேர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, தகப்பனே நன்றி சொல்லுவோம், இவர்களுக்காக வந்திக்கலோ, இவர்களுக்காக வந்திக்கலோ, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக வந்திக்கலாம், தலைவர்கள் எல்லாம் நீங்க ஏற்படுத்தி வைத்தல் தேவன் சுவாமி, அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நீங்க கொடுத்த தேவன் சுவாமி, தகப்பனே இந்த அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும், ஐயா தேசத்தின் ஜனங்கள் நீதினாலும் நீதி புரட்டப்பட்ட நிலையிலும் ஆண்டவரே இருக்கிற தவிக்கிற மக்களுக்கு நீதி செய்யற தலைவர்களாக இருக்கட்டும், நீதி செய்யற அதிகாரங்களாக இருக்கட்டும் சுவாமி, தகப்பனே இவர்களை சந்திங்க சுவாமி, இவருடைய கரங்களில் வேதம் இருக்கட்டும் சுவாமி, வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு வாக்குகள் வாத்திய வாசகங்கள் எல்லாம் ஆண்டவர் இவர்களை நடத்திட்டும் சுவாமி, தகப்பனே கத்தாவே இந்தவா அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக்கிறோம், பிள்ளை குடும்பங்களுக்காக வேண்டிக்கிறோம், தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா, மன்னிங்கப்பா, திருப்பங்கப்பா, இவர்களுக்காக வேண்டி கல்லூரும் நன்றி சொல்றியாவோ தலைவர்களை எங்களை கருத்து தந்து சேவிக்கிறோம் சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, தேசத்தை காத்து கொண்டு ராணவீரர்களுக்காக இவருடைய ஆத்மா உங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி, இவருடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி, சகப்பனே நடத்துறவரே இவர்களை நடத்துங்க சுவாமி, சகப்பனே இந்த ராண வீரர்கள் ஒருவங்களா இந்த நிலை நிற்கிறார்களோ அந்த இடங்களை தாங்கி பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, எந்த நேரத்தில் ஆய் தமிழவர்களாய் அவர்கள் அந்த நிலையில் நிற்கத்தக்கதாய் இவர்களை வழி நடத்து சுவாமி. இவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரும் இருந்தாலும் ஆண்டவரே ஆசீர்வதி இங்க போஷித்து காத்து கொள்ளுங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்க இவர்களுக்காக நன்றி கொள்ளுறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம் இவர்களுக்காக நன்றி கொள்ளும் நாட்களில் நிற்கிற ஆண்டவர்கள் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஊழியர்கள் ஆண்டவர் கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் பொருளாதார காலத்தில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர் பிசாசின் போராட்டங்களில் வஞ்சனையான உபதேசங்களிலும் இந்த காலங்களில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர் தகப்பனே பலப்படுத்துங்க. எந்த நிலையிலும் இருந்தாலும் சுவாமி சொந்து போக விடாதபடி விழுந்து விடாதபடி நிலைநிறுத்துங்க. பலப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சுவத்தை கற்றுள் விடுங்கப்பா. சமாதானத்தை கற்றுவிடுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். வார்த்தைகளை கொண்டு மாண்டவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்துற வார்த்தைகளாக கொடுங்க சுவாமி. கொடுங்க சுவாமி. எங்கெல்லாம் நிற்கிறார் அவளுக்காக வேண்டிக் கொள்றோம். அழைக்கிறோம் எல்லாவித போராட்டங்களிலும் தாங்கி பலப்படுத்துங்க சுவாமி. பலப்படுத்துங்க இவருடைய குடும்பங்கள் எல்லாம் சாட்சியுள்ள குடும்பங்களா மண் மாதிரியான குடும்பங்களா இருக்கிற விஷயங்கள் இவர்களுக்காக வந்திக்கணும். இவர்களுக்காக வந்திக்கணும். இவர்களுக்காக வந்து விஷயங்கப்பா. இவர்கள் எல்லாம் உண்மையுள்ள ஸ்தானாதிபதிகளா எங்களோட சமூகத்துல நிக்கத்தக்கதாய் அப்பா தங்களை திடப்படு ஐயா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. திடப்படுத்துங்க சுவாமி. திடப்படுத்துங்க ஆண்டவரே. இவர்களுக்காக விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே தகப்பனை மகிமையை விட்டு ஆண்டவரே விழுந்து ஆண்டவரே ஊழியர்கள் நினைத்து போய்கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஊழியர்காரும் சந்திக்கும்படியாய் வந்து கொள்வோம் சுவாமி. ஐயா மீண்டும் மீண்டும் ஆண்டவரே கால்கள் இங்கில் மிதிக்காதபடி ஆண்டவர்கள் நாமத்தை ஐயா உங்களுடைய நாமத்தை ஏற்றுகிறவளாய் இவர்கள் திரும்பமா எழும்புகிறவளை மாறட்டும் சுவாமி. மண்ணை போல இறக்கங்கள் உங்களுக்கு உண்டு சுவாமி. அவர்கள் வந்து ஆண்டவரே மண்ணை போய் பெற்று இறக்கத்தை பெற்று உங்களுடைய நாமத்தை ஏற்றுகிறவளாய் மாறட்டும். எங்கெல்லாம் அந்த நிலை நிற்கிறார்களோ அந்த நிலங்களில் நாளை சந்திங்கப்பா. தூக்கி எடுங்கப்பா. நிலை நிறுத்துங்கப்பா. இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குடும்பங்கள் நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் சத்துருவாரவன் அதை கண்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளுறன் சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா இந்த நாட்கள் இருக்கிற சபைகளுக்கு விடவாரியின் காலத்தில் இருக்கிற சபைகளுக்காக மனவாட்டிகளாக பரிசுத்தாட்டிகளாக சபைகளாக நீங்கள் எடுத்துக் கொள்ளப்பட ஐயா அந்த சபைகளெல்லாம் அந்த நாட்கள் ஆயத்தப்படுத்தி மாண்டவர் ஆயத்தப்பட்டு குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படும் சபைகளில் ஒரு மனம வேண்டும் உண்டாகட்டையும் ஆகியோடு ஆரவிக்கிறவளாய் ஆரவிக்கிறவளாய் கட்டு சுவாமி. சபைகளை ஒன்னா சீர்விக்கப்படும் எடுத்துக் கொள்கிற சபைகளாக பரிசுத்தப்படட்டும் சுவாமி. அப்பனே சபைகள் பெருகட்டும் ஆண்டோ அதிக போசத்தை பெருகினவண்ணமாய் மூவாயிரம் ஐயாயிரமாய் சபைகள் பெருகட்டும் பெருகட்டும். வழியில் நிற்கிற ஜனங்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சேர்க்கப்படட்டும். சபைக்காக வந்திக்கிறோம். சபையில் இருக்கிற போதார் உதவி ஊழியர்களாக வந்திக்கிறோம் அப்பா. இவர்கள் சபையை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க வாக்குகளை கொடுங்க சுவாமி. இவருடைய குடும்பங்கள் சாக்கி வாழ்க்கையை கொடுங்க சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வந்து ஆசீர்வதிங்கதாப்பு ஆசீர்வதிங்கதாப்பு. தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே தேசங்களிலே நடக்கிற பஞ்சங்கள் பொருளாதார கஷ்டங்கள் கூக்குரங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே இவருடைய கூக்குரங்களும் போராட்டங்களும் உங்களை நோக்கி கூப்பிடுவதாய் மாறட்டும். மனுஷிகம் வேணாம் சுவாமி. அவர்களுடைய சுயம் வேணாம் சுவாமி. தேவனே எல்லாவற்றையும் மாற்ற வல்ல தேவன் நீங்க என்று சொல்லி உங்களோட முகத்தை தேடுவார்களா உங்களோட முகத்தை தேடி சுயமத்தை பெறுவார்களா செய்வதீங்க நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நேரம் இல்லாம படுக்கிற ஜனங்கள் பங்கப்பா. ஐயா தவிக்கிற மக்களாப்பா, இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இவர்களுக்கு இறக்கம் செய்ப்பா. அப்பா நீ எல்லோருக்கும் எல்லோருக்காக கொடுக்கிற தேவன் நீங்கப்பா இருக்கிறீங்கப்பா. அந்த சராசரங்களையும் படைத்ததேவன், ஆளுநர் செய்ததேவன், சகலத்தை நடத்துறது நீங்க இருக்கிறீங்கப்பா. எல்லாவித குறைகளும் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு பஞ்சத்துக்கு காரணமான சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டவர்கள் வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிங்கப்பா, மன்னிங்கப்பா. மனம் திரும்பட்டும் அப்பா, மனம் திரும்பி உங்களது ஆசீர்வாதத்தை பெறட்டும், சேமத்தை பெறட்டும், சளிப்பை பெறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இவர்களுக்காக நன்றி சொல்லுறீங்கப்பா. சுவிசேஷம் சாலையாளர்களுக்கு அறிவிக்கப்பா. அப்பொழுதுதான் முடிவு வந்தோம். இந்த நாட்கள் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய இடங்கள் அநேகம் உண்டு. இருந்த தேசங்கள் அடைக்கப்பட்ட போட்ட நாங்கள் கிராமங்கள் என்று உண்டு சார். இடங்களுக்கெல்லாம் ஜனங்களை எழுப்பி கொடுங்க, வாலிபர்களை எழுப்பி கொடுங்க, கொடுங்க. அந்த இடங்களில் எல்லாம் ஊழியர்களும் பட்டு சார். இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் உங்களை ஊழிய தாகம் உள்ளவர்களாய், அப்போ அவங்களை வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாய் ஜனங்கள் எழும்பட்டும் சுவாமி. எழும்பட்டு உலகத்துக்காக ஓடினது போதும் சுவாமி. ஒன்றும் இல்லையா? ஆதாயப்படுத்தினாலும் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா ஆத்மா மேலான சுவாமி ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்துக்காரர்தான் ராஜ்யத்துக்காக உழைக்கிற மக்களாய் ஆண்டவரே எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. சேவையப்பா, சேவையப்பா. ராஜ்யத்தின் சேஷ எவ்வளவுமாய் இருக்கப்படுதோ, அவ்வளவுமாய் இந்த நாளில் அறிவிக்கப்படுவோம் தான் நன்றி. அதுக்குரிய காலத்தை நீங்க சந்திருக்கு வளர்ந்து ஆண்டவரே, எவ்வளவு வேகமாய் கூட வார்த்தைகள் சொல்லி கொண்டிருக்கிற சுவாமி. ரேடியோ குழந்து வீடியோ கலந்து சொல்லு ஆண்டவரே, மீடியா கலந்து சொல்லு. எத்தனையோ விதமான ஊழியங்கள் ஆண்ட நன்றி சொல்லுவோம். எவ்வளவு நல்லவர் அப்போ ஜனங்களே, நீங்கள் இவ்வளவு நல்லவராக இருக்குவீங்க. எல்லா மக்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய சித்தம் ஐயா. ஒரு விசாரணை கெட்டு போகக்கூடாது. அவ்வளவு வாங்கி உள்ளது, அன்புள்ளது சிறந்த மாதிரி பெறான குமார் விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகலாம். நித்திய ஜீவனை அடையும் சந்தடி உலக எவ்வளவா என்று கூர்ந்திருக்கிறீங்க. கால காலங்களில் இந்த நாட்களில் சந்திருக்கிறீங்கப்பா. சந்தந்த ஊழியங்கள் எல்லாம் பெருகட்டும், உங்களோட வார்த்தைகள் எல்லாம் பெருகட்டும், சுவிசேஷம் அங்கு மாறிக்கப்படட்டும், ஜனங்கள் எல்லாம் மறந்துடும்பட்டும் செய்யப்படட்டும். சுயம் வேண்டாம் ஆண்டவரே, மனுஷியம் வேண்டாம் சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மக்களே நோக்கமாய் தேவனுடைய ராஜ்யம் பெருக வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் பெருக வேண்டும் என்ற நோக்கமாக ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்யத்தக்கதா இவர்களை வழி நடத்துங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும், சுகபலத்தை கொடுங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களை எல்லா தேவைகளும் சொன்னீங்க, ஆசீர்வதிங்க. இவர்களுக்காக வேண்டி இவர்களுக்காக இனமா இந்த நாட்களில் ஆண்டு இடங்களில் நிற்கிற ஊழிய கமிஷனர்களுக்காக வேண்டி கேண்டி கொள்ளுறது எவ்வளவு துன்பமாயா. கண்ணீர் அப்பா அடிக்கப்படுகிறார் அப்பா, யாரியாப்பா சிறைச்சாலை என்றப்படுகிற ஊழியர்கள் நிற்கிறார் சுவாமி. தாங்குங்கப்பா, இவங்க கண்ணீரை துடிங்கப்பா, வெள்ளப்படுத்துங்கப்பா. தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கொண்டு வரும். தாங்குகிற புயம் நீங்க, தாங்குகிற கரம் நீங்க சுவாமி. இந்த ஊழியர்களுக்காக வேண்டி குடும்ப பிள்ளைகள் எங்கிருந்தாலும் தகப்பனே எங்களுடைய கண்களை நோக்குவதால் அவர்களுடைய வழிகளை எல்லாம் நீங்க நடத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி அப்பா தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. அப்பா போக்குவரத்து ஆலயங்கள் வீடுகள் அரசாலைகள் வந்து நிக்கிற இந்த இடங்களில் இருக்கிற சேவைகளை வந்து காமாண்டி கல்லூரம் சாமி உடையவுடைய சேவைகள் எல்லாவற்றும் காமாண்டி கல்லூரம் கொடுக்கிற மக்கள் ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, வேற சம்பளமாக்கள் எழுப்பி கொடுங்கப்பா, உரிய ஸ்தாபனங்களை நிரப்பி கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா என்று நீ செல்வம் எல்லாம் அந்த மகாத்மாக்களுக்கு வேண்டியதா இருக்கு என்று சொன்னதேவனே இவர்களுக்கு சேரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஊழியங்கள் வளரட்டும் பெருகட்டும், ஆசீர்வதிங்க அந்த இடத்து மக்களும் குடியத்திலே ஆண்டவரை பங்கு செய்து குடியத்திலே உதவி செய்து வாசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு ஜனங்களாய் மாறட்டும் சாமி. இருளின் நாடிக்கவெல்லாம் உத்தேசங்களை விட்டு நீங்கி போகட்டும் சாமி. அப்பா வெளிச்சத்தை காண்கிறவளாய் மாறு. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேண்டிக்கொள்ளுறோம் அப்போ நன்றி சொல்லப்பனே. கலங்கு வாழ்கிற ஜனங்களுக்காக வேண்டி அன்பு தணிந்து போன காலம் ஆண்டவர் அன்பு இல்லாமே தானப்பா ஆண்டவரே இடத்திலே ஆண்டவரே நடக்கிற காரியங்கள் இறக்கமற்ற செய்வு கொடுமைகள் பெற்றோர்களை தூசிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் பெற்றோர்களை மதிக்காதவர்கள் எத்தனையோ விதமான காரியங்கள் ஆண்டவரே நடந்து கொண்டிருந்த காலமாயிருக்கிறோம் சுவாமி இருக்கிற அன்பே ஆண்டவரே இந்த நாட்கள் வாழ்ற மக்களுக்கு குடும்பங்கள் குடும்பங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் கொண்டு சேர வேணும் ஆண்டவரே தங்களை தாத்த வேணும் சுவாமி அன்பினால் ஒருவரையொரு மொத்தம் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களான ஆரம்பி அன்பு அணிந்து போன காலம் ஆண்டவரே அன்று பறிந்து போன காலத்தில் ஆண்டவர் நடக்கிற காரியங்கள் கண்ணீரப்பா கண்ணீரப்பா கண்ணீரப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா ஜனங்களுக்கும் கூட அன்பினால் ஒரு விஷயம் நிரப்புங்கப்பா அன்பில்லாத வந்தவனே அறியான் செவனே அறியான்னு சொல்லப்பட்டவராம் அவர்கள் அப்படி இருந்துதான் வெளியாண்டவரே அன்பினால் அறியப்பட்டு உங்களை அறிந்தவர்களாய் அறிந்தவர்களாய் ஒருவரை நேசிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி ஒரு விசை உங்களை வருவிக்கும் என்ற ஒரு விசை ஆண்டவரே உங்களை அன்பின் ஆவியை விரும்பி உச்சபடியாய் வந்திக்கு பின்னாடியாக ஆண்டவரே பசுத்தாவியானவரே இவர்கள் நிதிரங்கும்படியாய் வந்திக்கொள்ளு சுவாமி அதை பண்ணி எல்லா பிரிந்த குடும்பங்களும் வந்து சேரட்டும் அன்பு அன்பு சமாதானம் இவைய பொறுமை இவர்களில் துண்டாகட்டும் சுவாமி உண்டாகட்டும் சுவாமி உண்டாகட்டும் கிருபை செய்யுங்கமாக பாலியப்பிள்ளைகளுக்காக வேண்டிக்க அன்பினால் நிரப்புங்கப்பா அன்பு என்பது என்ன என்று அறியாத பாலியப்பிள்ளைகளால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாலியப்பிள்ளைகள் ஆண்டவர் பாவத்திலும் தேவன் பெற்றவர்களும் பெற்றோரை நேசிக்காதவர்களும் தகப்பனே கொண்டிருக்கிற காலமாய் சத்ருவானவன் பிடியில் ஆண்டவரே சிக்கி ஆண்டவரே பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் ஆழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை சின்ன வயதிலே ஆண்டவரே விபச்சாரங்களும் போதைகளும் கலவுகளும் அப்பா சொல்ல முடியாத பாவங்களும் நிறைந்தவர்களாய் ஆழ்ந்து கொண்டிருக்கிற ஆலய பிள்ளைகள் அப்பா ஆலய பிள்ளைகள் அப்பா ப்பா எங்களை பிள்ளைகளை போல வேண்டிக் கொள்ளுவோம் எங்களுக்கு பேர பிள்ளைகளை போல வேண்டிக் கொள்ளுவோம் இறக்கம் செய்யுங்கப்பா நீங்கள் எடுத்துக் கொள்ளாவிட்டால் யாராலும் எடுத்துக் கொள்ள முடியாது எங்களுக்கு நீரின் ஜபத்துக்கு பதில் தாங்கப்பா பதில் தாங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு இருந்துங்கப்பா வாழிய பிள்ளைகள் முதராட்சியத்தின் பிள்ளைகள் முதராட்சியத்தின் பிள்ளைகள் முதராட்சியத்தின் கட்டழிந்து போய் பாதாளத்தில் போகாதபடி தகப்பனே எடுத்துக் கொள்ளுங்கப்பா சேர்த்துக் கொள்ளுங்கப்பா இருக்கும் சேர்க்கும் இந்த வாழிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் வாழிய பிள்ளைகளோட வாழ்க்கையாண்டது மிகவும் முக்கியமானவர் இந்த வாழ்க பயன் சந்தோஷம் சமாதானம் படுகிறாய் வளர வயசு ஆண்டவரே உங்களோட வசனத்தை காத்துக் கொள்வதுனால்தானப்பா சந்தடையை சுத்தமாக்குவான் என்று எழுதப்பட்டிருக்கு உங்களோட வசனத்தை காத்துக் கொள்ளுகிறவளாய் படுகிறவளாய் மாறட்டும் சுவாமி நன்றி சொல்லுறோம்க்காக வேண்டி கொள்ளுறோம் நன்றி சொல்லுறோம். எங்களை ஜனங்களுக்கு வாழ்வாதாரம் தந்து இந்த தேசத்திலே கொண்டு வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தது நீங்க நீங்க உணரட்டும் சுவாமி. எங்களை உறவு உணர்ந்து வந்து தேவனே நீங்க தான் என்று உங்களோட வழிகளில் தங்களை வாழ ஒப்பு கொடுக்கட்ட சுவாமி. ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் இனங்கள் மணந்திரும்பட்டும் மணந்திரும் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும். எங்களை உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எங்களை உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், எங்களை உறவுகளுக்காக ரட்சிக்கப்பட்ட சுவாமி. அவர்கள் அத்துமாறு ஏறப்பட்டு நம்பரை உணர்ந்து வந்தவர் அத்துமாவை ஆண்டவரை மீட்டுக் கொள்ளுறது தேவன் நீங்க ஒருவர்தான் என்று சொல்லி அவர்கள் மணந்திரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். சத்தியாளர் தலைவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட வழியை காண்பீங்க அப்பா, உங்களோட வார்த்தைகளை உணர்த்துங்க அப்பா, வேதத்தை அவர்கள் நேசிக்கிறவர்கள் தேசத்தை ஆளுகிறவர்களை மாட்டுங்க அப்பா, மாட்டுங்க மாட்டுங்க மாட்டு. எத்தனையோ நாட்டு தேசத்து மக்கள் இங்கே தஞ்சம் பூந்து தேசமான எல்லா மக்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா மக்களும் ஒரு மக்களாய் வந்தவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஐயா வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக வந்து எங்களோட உறவுகளெல்லாம் எங்கெல்லாம் சுதாரி வாழ்கிறார் அந்த இடங்களாம் தேவனே உங்களை தேடுகிறவளாய் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவளாய் கீழ்படுகிறவளாய் அவர்களை நடத்துங்க சுவாமி. இதோட நாளைக்கான எல்லார்களை விட்டு நீங்க போட்ட சுவாமி அவர்களுக்காக வந்தி எங்களை இலங்கை சேசம் ஐயா, எங்களை இலங்கை சேசம் அப்பா. நாங்களே மூதாதேவாந்த தேசம், நாங்கள் காலங்களை அறிய மாட்டோம் சுவாமி. எங்களுடைய மூதாதே வாழ்ந்த காலங்களில் அறிய மாற்றம் தெரியாது சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த காலங்களை அறிந்திருக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி. தேசத்துக்கு ஒரு நன்மை தாங்க, ஒரு நன்மை தேசத்தினரும் நீங்கி தேவனே நீங்க தான் வெளிச்சமாக அந்த தேசத்தில் உதிக்க வேண்டும் என்று எங்களை உறவுகள் இன்னும் ஆண்டவரே கடினப்பட்டு கடினப்பட்டு விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டு உங்களுடைய சம்பிரதாயங்களை வழிபட்டுக் கொண்டிருக்காதபடி ஆண்டவரே கண்ணு இறக்கப்பட்டவளாய் காது சிறக்கப்பட்டவளாய் உங்களை வெளிச்சத்துக்கான கிருபை செய்யுங்க. தங்களை தாழ்த்துட்டும் சுவாமி ஐயா, ரட்சிப்பு அந்த தேச மக்களுக்கு உண்டாவதாக இருக்கிறோம் சுவாமி. ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி, ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி. சகப்பனே இறக்கும் செங்கப்பா, இறக்கும் செங்கப்பா, தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்கிறோம். சகப்பனி ஜனாதிபதியை மந்திரிகை அவரோடு நின்று ஒரு மந்திரி சபைகளை மாந்தர் பாதுகாத்து வாழ்கிறது தேசத்தை ஆளுகிறதுக்குரிய ஞானதி கொடுங்கப்பா. வழி நடத்து எல்லா மக்களும் ஒரு மக்கள் அன்பினா கட்டப்பா. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும். அந்த சுலபம் நன்றி தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்கிறோம். நேசிக்கிறோம் அப்பா, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். மட்டுமாய் அந்த தேசத்தின் நன்மைக்காக கத்தாவே வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. தேசம் உங்களுடையது, தேசம் உங்களுடைய சுவாமி. தகப்பனே தேசத்தின் மக்கள் மக்கள் சமாதானக்கத்தை நீங்க என்று சொல்லி தேசத்திலே வந்து ஆளுகை செய்யும்படியாக வேண்டிக் கொள்வோம் சார். இப்படியாக ஆண்டவர் தேசங்கள் அனைத்துக்காக வேண்டிக் கொள்வோம். இரண்டு தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற பிரகாரம் அந்த தாக்கு கூடிய சீக்கிரத்தில் இருக்கிறபடி நான் நன்றி சொல்வோம். அதனின் காலத்தில் நேற்றிய செய்த தேவன் நீங்க ஆண்டவர் எல்லாம் ஆதீனத்தில் இருக்கிற சுவாமி. அப்பா நீங்க நடத்தி வருவீங்க சுவாமி, நீங்க நடத்தி வருவீங்க சுவாமி. ஆத்திகளோ வந்து ஜீவன் உள்ளதா இருக்கிற சுவாமி. நன்றி ஆண்டவரை. கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசம், இந்திய தேசம், இந்திய தேசம் எல்லாவிதாரியா ஆண்டவரே அசோசியோடு இருந்தும் பிசாசின் கிரியில் இருந்தும் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தும் அந்தகாரத்தில் இருந்தும் இந்த தேசம் விடுதலை பெற வேண்டுமென ஜெபிக்கிறோம் சாம், விடுதலை பெற வேண்டுமென ஜெபிக்கிறோம் சாம், விடுதலை பெற வேண்டுமென ஜெபிக்கிறோம். அங்குள்ள ஊழியர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படி ஜபங்கள் எல்லாம் கேட்டு தாப்பை இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்படியாக ஒவ்வொரு தேசங்கள் இரண்டு தேசங்கள் ஒவ்வொன்றையும் இங்கே காங்கிறீங்க சுவாமி, ஆனந்த மக்களே காங்கிறீங்க சுவாமி, எல்லா மக்களையும் காங்கிறீங்க, எல்லாரையும் நேசிக்கிறீங்க சுவாமி. தகப்பனேசாலுடைய முழங்கால்கள் முடங்கும், நான் அறிக்கை செய்யும் என்று சொன்னதால் கூடிய சீக்கிரத்தில் அவருடைய முழங்கால்கள் எல்லாம் உங்களுக்கு வந்தா முடங்குற அப்படின்னா நன்றி சொல்லுறோம். நாவல் அறிக்கை செய்யற அப்படின்னா நன்றி சொல்லுறோம். நீங்க சகலத்தை மாறுகிறது, அந்த சராசரங்களும் ஆளுகிறது, நீங்க ஒருவர் மாத்திரம். தகப்பனே எல்லா மக்களும் உங்களுடைய மக்களாக, உங்கள் ராஜ்யத்தின் மக்களாக கொண்டு சேரப்போ அப்படின்னா நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி. கிருவை செய்யுங்க, இறக்கம் செய்யுங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரமான எப்படியா எல்லா தேசங்களும் எங்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்கிறோம், கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க காண்கிற தேவை சுவாமி, நீங்க காண்கிற தேவை, ஒன்றும் உங்களுக்கு குறைவா இருக்க முடியாது. தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி ஐயா. நிறைய சமயம் ரேடியோக்கா வேண்டிக்கேவைகளுக்காக வேண்டிக்கிறோம், நடத்துகிற பிள்ளைகளுடைய தேவைகள் சுகம் வேலை ஆசீர்வாதம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொண்டு வரோம் தகப்பனே.

0: கொடுமே, எத்தனை எங்களை குடும்பங்களோ எங்களுக்கு அப்படியே தந்திருக்கிறோம், தந்திருக்கிறோம் சுவாமி. நீங்க பாதுகாத்து எங்களை சட்டை மறைவில் நானே மறைத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நான் கிருபைக்காக நான் கிருபை இந்த கிருமை தான் அப்பா கிருபை எங்களுக்கு உங்களோட கிருமை உங்களோட கிருமை எங்களை தாங்குகிறது பலப்படுத்துறது ஆசீர்வதிக்கிறது. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம்.
1: ஜபங்களை ஒப்புவித்து உங்களை கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்திரை கரத்தை உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. கத்திரை சுத்தமான நாளே நாளே இதே வழியில சந்திப்போம். அதுவரையும் சவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் உங்களை ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி அம்மா. குட் பை. அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூட வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்திரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேலையில் நாங்கள் தேவ ஊழியர் சகோதரி குலேந்தன் அம்மா அவர்களை வரவேற்போம். அவருக்கும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. மதிய வேளையிலும் இணைந்து ஜெபங்களை எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. அவரிடம் ஒப்படைப்போம். பிரைசலோடமா
2: நேரத்துக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வருஷத்தில் இந்த 5 மாதத்தையும் கறக்க செய்த உங்களோட மற்ற கிருபைக்காக நன்றி. இந்த 6வது மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கத்தக்கதாக செய்த உங்களோட மகாபெரிய இறக்கத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அது மட்டுமில்ல, இந்த சங்கம மொழியலையில் இணைந்திருந்த ராஜா, நாங்கள் உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்த விண்ணப்பங்களை ஒப்படைக்கங்களுக்கு தந்த இந்த சிறிய அழைப்புக்காக, அழியாத அன்புக்காக, மாறாத அன்பு, மகிமை நிறைந்த அன்புக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை ஐயா, நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் எப்பரும் தூசியின் தரப்பினே. உங்களோட அன்பு இருக்காவிட்டால் நாங்கள் புள்ள போல புள்ள போல காய்ந்து பூ போல உதிர்ந்திருப்போம் ஐயா என்று இனிப்பதே உங்களோட சுத்த கிருபை. அந்த கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு தந்தது, யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நீங்கள் தான் எங்களை மறக்காமலும் கைவிடாமலும் தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் துணியான தேவனையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வெளப்பக்க நல்லாயிருந்து உங்களோட நீதியின் வலக்கருத்தினால் எங்களை மட்டும் வழிநடத்தின போல் இனிமேலும் ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். உங்களோடு நித்திய நித்தியமாய் வாழும் வரையும் வாழத்தக்கதாக உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும் ஐயா, வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல ஐயா முதல் எங்களை ஜீவ பல்களா உங்களோட கரத்தில் ஒப்படைக்கும் ஆராய்ந்து பாருங்க ராஜாங்கிற சிந்தனை செய்கைகள் பேச்சுக்கள் ஒவ்வொன்றையும் விசேஷமாக இப்பொழுது இந்த சங்கம ஒளியலையில இணைந்திருந்தாலும் ஒரு ஆத்மாக்களையும் நீங்கள் அறிகிறீர்கள். அவர்களையும் ஆராய்ந்து எங்களை ஆராய்ந்து பார்த்து வெளிவரக்கூடிய காரியங்கள் எங்கள் என்ன இருந்தாலும் தயவாக பரிசுத்தாவியானவரை உணர்த்தி என்னும் பரிசுத்த பார்வையில் எங்களை வழிநடத்துங்க ராஜா. வழிநடத்துங்க இந்த உள்ளாத உலகம் இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழுகிறோம். நாங்கள் ஒளியாக ஒப்பாக இருக்கத்தக்கதாக எங்களை நீங்க கட்டி வழிநடத்துங்க ராஜா. எந்த விதத்திலும் உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் வெளப்பக்கமோ அப்பக்கமோ சாய்ந்து உங்களோட நாமத்தை தூசிக்காதபடி உங்களோட நாமத்தை வராதபடி நடக்கத்தக்கதாக அப்பா நாங்கள் உங்களை மாமப்படுத்தி உங்களை வெளிப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதாக எங்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்க மெய்யான ஒளியே உங்களோட ஒளியங்களில் வீசத்தக்கதாக அப்பா எங்கள் மட்டுமல்ல உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்கார் ஒவ்வொரு தரலும் எந்த இடத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆடுகிற கூட ஒளி வீசத்தக்கதாக உங்களால் இடகட்டி வழிநடத்த முடியும் ஐயா. இடகட்டி வழிநடத்துங்கோ

அல்லகத்து வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மோசேயினால் யெகோவா என்று அழைக்கப்பட்டவரே, அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சேனைகளின் கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஜீரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களுக்கு மேலான நாமங்களை கொண்ட எங்கள் பரிசுத்த தேவனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தம் இல்லாத அருட்பெரும் சோதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, துதிக்க பாத்திரனே, துதிக்க துதிக்க பிரியப்படுற தேவனே, துதிக்க துதிக்க துதிக்க இருக்கும் அதில் உளுத்தின தேவனே, எந்தும் உங்கள பிள்ளைகளுக்கு முன்னா உங்களை நேசிக்கும் பிள்ளைகளும் என்னென்ன எரிகோ முதலில் இருந்தாலும் ஆண்டவரே, பணமோ பண்டமோ பொருளோ பெருமையோ எது இருந்தாலும் இல்லாவற்றை இந்த மதில்களை உடைத்து ராஜா உங்களை கண்டடையத்தக்கதாக, நானாகிய பரலோக ராஜ்யத்தை கண்டடையத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, செய்து கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இஷ்டவேனன் தேவனே, உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவனே ஐயா, இவ்வளவு அற்புதமாக அன்பின் தேவனே, 40 வருஷம் பகல் ஸ்தம்பனத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தி கொண்டு வந்த தேவன் அல்லவா, அப்படிப்பட்ட தேவனே, உங்களோட பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொரு தடையும் எங்கெங்கிருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சுத்த கரத்தினால் அவர்களின் பகலில் மகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி சம்பத்தினாலும் உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரேரம் இந்த சங்கம மொழியலியை இந்த நாளில் நீங்க தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி. எந்தெந்த பகுலத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்து ஐக்கியப்பட்டு உங்களை மகமப்படுத்தினார்களோ ஒவ்வொருவரும் ஆசைவதீங்கோ, அவர்களும் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பத்தை மாமப்படுத்த தந்தீங்களே என்று சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக நீங்க வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி, நன்றி ஐயா, நன்றி. எங்கு எங்கு இருந்தாலும் அன்பின் தேவனே, அவர்களை உங்களை பெருமகரத்தினால் தாங்கி இந்த உலக ஆச பாச பாவங்களுக்கு அட்டிமையா இப்படி விடாதபடி அப்பா, என்னும் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை இன்னும் உங்களுக்கென்று அந்த இல்லாத உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஒட்டி ஒவ்வொரு ஆத்மாவையும் வழிநடத்துங்கிறாயா. இன்னும் தொடர்ந்து இந்த சங்கம மொழியலே உங்களை செய்தியை கொடுக்க போகும் தாசர்களுக்காக பாடலோ துதிகளை வெளிப்படுத்த போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு நீங்க கொடுத்த இந்த தருணத்துக்கு அவர்களும் நன்றி உள்ளவர்களாயிருந்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக சுயத்திலே தைரியம் செய்து விடாதபடி, உங்களுக்கு பிரியமில்லாத ஒற்று வார்த்தைதனும் அவர்கள் பேசாதபடி பெருசுத்தாவியானவரே ஒவ்வொரு ஆத்மாவை விடகட்டி வழிநடத்தி இதை வெற்றியோடு ஆண்டு ஒரு முடிக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். நீங்க தொடக்கின ஊழியம், நீங்க இத்தனை வருஷ காலமாக நடக்கணும் அந்த ஊழியம் ஐயா, ஆண்டு இத்தனை ஆத்மாக்கள் இருந்த இடத்திலிருந்து உங்களோட அன்பை கேட்கத்தக்கதாக இந்த தொடர்பை நீங்க தொடக்கதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இத்தனை வருஷ காலமாக இதை தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்கூடாக வெற்றியோடு நடத்தத்தக்கதாக ஆண்டவரே, உலகத்தில் எந்த பாகத்திலிருந்தும் எந்த நேரத்திலும் தொடர்ந்து கொண்டு உங்களோட அன்பை ருசிக்கத்தக்கதா, உங்களோட வார்த்தையை கேட்கத்தக்க, உங்களோட பாடலை கேட்கத்தக்கதா, ருசிக்கத்தக்கதாக நீங்கள் விட்டு காலம் வழிநடத்தினதோ இனிமேலும் ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, திருவர்ஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் அப்பா உங்களோட அன்பை மக்கள் அறிய வேணும். உங்களை
உங்களை அறியாத அன்பானவர்கள், அயலர், சகோதரங்கள், குடும்பங்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சியம் மனப்பாரத்தையும் சகோதரன் மனதில போட்டு ராஜா இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கம மொழியை நடத்ததற்கு வல்லமையை நீங்க தானேயா கொடுத்து கொண்டு வந்தீங்கள். வல்லமை மட்டுமல்ல, சோபல கைரியம், நேரம் எல்லாவற்றையும் கொடுத்தீங்க ராஜா. உங்களுக்குள் உங்களுக்குள் உண்மையும் தாழ்மையுமாக இருந்து இதை மட்டு காலம் நடத்தினது போல் இன்னும் தொடர்ந்து நடத்தத்தக்கதாக தடைதானங்கள் தடையலைகள் எல்லாம் நீக்கி நீங்க நடத்த முடியும். நீங்க அவர்களை உங்களால் ஆண்டவர் இன்னும் இன்னும் விரைந்து விரைந்து ஆயுதங்களாக பொன்னாக வளர்த்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வாருங்க. வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியில் இணைந்து உலகத்தில் இந்த பகத்திலிருந்து இணைந்து கதைக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் இவர்களுக்குள் இவர்களிடத்தில் இருந்து உங்களுடைய அன்பையும் தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் இவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொண்டு வர கிருபைக்காக நன்றி. சோர்வு இல்லாதபடி உற்சாகத்தின் ஆவியை மட்டும் கொடுத்தது போல் இனிமேலும் இந்த சங்கம மொழியலியை வெற்றியோடு நடத்தி முடித்து நடத்தத்தக்கதாக உங்களால் உங்களுடைய பரலோக ஞானம் வல்லமையை கொடுத்து சகோதரனையும் சகோதரியையும் நடத்த முடியும் ஐயா, நடத்த முடியும். நடத்தி கொண்டு வாருங்கள். நடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, மகளுக்காக நன்றி, மகனுக்காக நன்றி. மகளே, நீங்கள் ஏதோ விதத்தில் உங்களோட ஞானத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து உங்களோட ராஜ்யம் வளர்வதற்காகவே நீங்க பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன என்ன தேவனே, நல்ல வல்லமையை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு என்று என்னென்ன செய்ய வரும் என்று விரும்புறீங்களோ ஒரு கோலையும் தடியும் கொடுத்து அவரை ஆண்டவரே ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்ல நல்ல மேப்பரே உங்களை துதிக்கிறோம். காத்து கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க, சந்ததி ஆசீர்வதித்தீங்க, அதுக்காக நன்றி ராஜா. அவர்களை உங்களை நெருங்கி வாழ்த்தத்தக்கதாக வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து கூடாதபடி உலக இச்ச பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி நீங்களும் அவர்களை தொட்டு குணமாக்கி பரிசுத்தப்படுத்தி வாழத்தக்கதாக கிருபை கொண்டு வரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவருடைய பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அந்த கொடுத்த சந்ததி இந்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவர்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து என்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக கனி தரும் திராட்சை செடி போலும் பலம் பலன் கொடுக்கும் ஒளிவ மரக்கன்றுகள் போலும் அவர்களை உங்களால் ஆசீர்வித்து வளர்த்த முடியும். அப்பா, இந்த ஒளிவ மரக்கன்றுகளுடைய ஆண்டவரி வேர்கள் இவ்வளவு தூரம் ஆண்டிய அளவாக பூமிக்குள் போகிறது, அதே போல ஐயா அவர்களும் உங்களுக்குள் ஆழமாக அந்த வளரத்தக்கதாக வேரூன்றி வளரத்தக்கதாக அந்த சந்ததியை ஆசீர்வதிங்க ஐயா. பொல்லாத உலகம் அன்பின் தேவனை, பொல்லாத உலகம் அவருடைய உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை, உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை இந்த டெக்னாலஜி அவர்கள் எடுத்துக்கொள்ளாதபடி அவர்கள் உங்களுக்கு கொடுத்து உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக கிருபை செய்யுங்க. என்னென்ன விதத்தில் இந்த டெக்னாலஜியை பாவிக்க வேணும் அவர்களை வருங்கால படிப்புக்கோ அதுக்கோ ஆண்டவரே இன்னும் உங்களை மாமப்படுத்தவோ பாடவோ துவைக்கவோ இதற்கு பாவிக்கத்தக்கதாக நீங்க கொடுத்த வழிக்கானது உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் அதுக்கு அடிமையாய் போய்விடும். அதபடி இந்த வருங்கால சந்ததியை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். பொறுப்படுங்க ராஜா. பேர் பேராக ஆசீர்வதிக்கும் அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், அந்த பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம், ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும், இன்னும் சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், இந்த சங்கம மொழியாலே நடத்தும் ஜோதி ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. சங்காரத்துடன் கிட்ட அண்ணுகாதபடி உங்கள ரத்தத்தால் முத்திரை போட்டு ரொம்ப என்னும் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோமே ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம்.
சர்வ வல்லவரே, சர்வலோகாதிபதியே, சர்வ சிறந்தவனே, அப்பா உங்களுக்கென்று என்ன அநேக காரியங்களை செய்ய வேணும் என்ற மனவாங்கியை நீங்க உண்டு பண்ணி அதை உங்களோட நேரத்தில் ஐயா நிறைவேற்றி உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்ன என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ அதை நிறைவேற்றி நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் மாமப்படத்தக்கதாக மகமே விரும்புறதேவன் உங்களுக்கு கொடுக்கிற மகமே துதிகனத்தை எதுக்கும் கொடுத்து விடாதபடி நீங்க பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வாரீங்க. வழிநடத்த வல்லவர், அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இறுதிய வாஞ்சைகளை நிறைவேற்ற தேவன் நீங்கள் இருக்கிறதான் ஐயா. உங்கள் செய்கிற பேச்சுக்களை மனுஷர் எல்லாரும் கேட்பார்கள், பார்ப்பார்கள். ஆனால் இறுதிய சிந்தனை வாஞ்சைகளை நீங்கள் ஒற்றுவர்தான் அறிவீங்கள். பரிசுத்தாவியானவரே, நீங்கள் வேறு கட்டி என்ன உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக குணநாமம் மகிமப்படுத்தக்கதாக ஆண்டவரே உங்களோட வல்லமுள்ள கரத்தினால் அவர்களை வழிநடத்தி கொண்டு வாரீங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின்றவனே, உங்களோட பிரதானமான குணம் ஆகிய இவ்வளோ குணங்கத்தின விதமான குணங்கள் அவர்களை எல்லாவற்றையும் எங்களுக்கு பெற முடியாது ஐயா. ஆனால் உங்களோட பிரதானமான குணமான தாழ்மையும் உண்மையையும் அவர்களுக்கு நீங்க கொடுத்து அதை அதுக்குள்ள அவர்களை வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக என்னும் விசேஷமாக இந்த சங்கம ஒளியலில் இணைந்து வெளிப்படுத்தும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், உங்களோட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் மேலும் அந்த குணத்தை ஊட்டி ஐயாவா நடத்துங்கோ. எந்த விதத்திலும் நாங்கள் பெருமை கொள்ளாதபடி ஆண்டவர், தாழ்ந்து உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக உங்களுக்குள் நாங்கள் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் எங்களே வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நீங்க சொன்னீங்களே பாம்ப போல் நான் உள்ளவர்களாகவும் புறாவ போல் கபடற்றவர்களாகவும் வாழுங்கன்னு சொன்ன தேவனே, பாம்பை என்ன நோக்கத்துக்காக வினா உள்ளதென்று நீங்க தெரிந்திருக்கீங்களோ அதே போல் வாழத்தக்கதாக கிருபை செய்யுங்க ஐயா. புறாவை ஆண்டவரே நீங்க திருத்தினீங்க, ஒரு பரிசுத்தமுள்ள பறவையாக, நச்சுப்பையில்லாத பறவையாக நீங்க சிரிச்சிட்டு அதை போல் நீங்கள் கவனப்பட்டவர்களாக வாழுங்கள் என்று சொன்ன தேவனே, அதை போல் நாங்கள் வாழத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே, நடத்தி கொண்டு வரவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காகவும் எந்த தேசத்தில் எங்கெங்கிருந்து அவங்களோட ஊழியத்தை செய்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்காக அந்த அபிஷேகத்தை அவர்களுக்கு உங்களுக்கு உண்மையோடு இருந்து உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக எப்படி அப்பா நடந்து நடந்து நீங்க தெரிந்து ஆண்டவரே வார்த்தைகளை வெளிப்படுத்தினீங்களோ, வாழும் வழியை வகுத்து தந்தீங்களே, அதே போல அவர்கள் வாழத்தக்கதாக உதவி செய்யும் ராஜா. உணர்த்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணர்த்துக்கும் ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி தங்களை வெறுத்து நடத்து ஊழியம் செய்யும் ஊழியக்காவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்கு கொண்டு போக நீங்கள் அவர்களை பாவித்தாலும் ஆண்டவரே அவர்களை கூட அபிஷேகத்தினால் ஆண்டவரே மறைத்து நடத்துக்கும் நடக்கும் இடங்கள் ஒவ்வொன்றிலும் விடுதலையை கட்டல ஐயா. இல்லாத உலகத்தின் பாவம் நிறைந்த உலகம் ஆண்டவரே பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாது, இச்சைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி ஆண்டவரே ஜீவிக்க வேண்டும் என்று நீங்க வெளிப்படுத்தினது போல் ஆண்டவரே என்னை பின்பற்ற வேண்டும் அந்த ஆளும் சிலுவையை சுமந்து கொண்டு வாக்கு என்று சொன்னே, அவர்களும் உங்களோட சிலுவையை சுமந்து சுமந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த பாசையில் எங்கு செய்தாலும் ஆண்டவரையும் உங்களுடைய கரம் பரமகரத்தினால் தாங்கி வழிநடத்துங்கோ ராஜா, தாங்கி வழிநடத்துங்கோ. உலக விதமான பேருக்கோ பொருளுக்கோ பொண்ணுக்கோ எதுக்கும் அவர்கள் பணத்துக்கோ அடிமையாய் போய்விடாதபடி அப்பா உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும். எங்களுக்கு கட்டுத்தந்த போல எப்படி சீசர்களை நீங்கள்
சொல்லி அனுப்பினீங்களோ இந்த உலகத்திலே, அதே போல் எங்களையும் அவர் அபிஷேகத்தினால் நிறைத்து அனுப்பியிருக்கிறார் என்ற உணர்வோடு அவர்கள் நடக்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா, உணர்த்தி வழிநடத்த முடியும். நடத்தி கொண்டு வார தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் ஐயா உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டு நடக்கும் கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறியுங்க, நெருக்கத்தை அறியுங்கள் ஐயா. சுதந்திரமாக உங்களை ஆராதிக்க முடியாமல் ஒழித்தும் மறைத்தும் அண்டர் கிரவுண்டிலும் ஆண்டவரே இருந்து உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்த அந்த ஆராதனை கூடாக உங்களை அவர்கள் இன்னும் அமப்படுத்தி வாழத்தக்கதா அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு அபிஷேகத்தினால் நிறைத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன் என்றும் செய்து கொண்டு வாருங்கள் ஐயா. ஆண்டவரே உங்களை நேசிக்கும் மகனை ஆண்டவரே அந்த தேசத்து அந்த சவரனை அவர் உங்களை நேசிக்கிறது என்று சொன்னது கூட அவரை அல்லுச்சேஷன் நாயலுக்குள் மூட்டு போட்டு தானியில சிங்க குகையில் போட்டது போல் போட்டார்கள். ஆனால் அந்த நாயல் அவர்களை அவரை கண்டிக்கவில்லை என்று அந்த அற்புதத்தை கண்டு எத்தனையோ ஆகலை மனம் திரும்ப பண்ணி நீங்களே ஐயா. அதே போல் இப்பொழுது இந்த அத்தனை எங்கெங்கெல்லாம் என்னும் கடினமாக உங்களை இன்னும் நேசிக்காமல் இன்னும் உங்களோட பிள்ளைகளை வருத்தி கொண்டிருக்கும் ஆத்மாக்களை தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ. ஈரான் தேசத்து மக்களை தொடுங்க, ஈராக் தேசத்து மக்களை தொடுங்கோ. உங்களோட வார்த்தைகளை அங்கு கொண்டு போன தேவன் எத்தனையோ ஆலயங்களை கட்டத்தக்கதாக செய்த தேவன் அங்கே இருக்கு. ஆண்டு சத்ராதியானவன் கொடுமையில் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீர்கள். அந்த தேசத்துக்கு விடுதலை கொடுங்கோ ராஜா. ஐயா தேசத்துக்காக உங்களை வருவோம். உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்கொடுக்கும் நெருக்கத்தை நீங்கள் அறிவீங்கள். ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் படிக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கிற ஆண்டுக்கத்தை நீங்கள் அறிவீங்கள். அன்பின் தேவனே அவர்களை முற்றிக் கொடுங்கோ, கைவிடாதீங்கோ, கைவிடாய் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து காத்துக் கொடுங்க தாத்தனே. காக்க உங்களால் முடியும், காத்துக்கொண்டு வார தேவனே, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் வெற்றியம் கொடுக்க வல்லதேவனே, எங்களுக்காக இன்றும் உங்களோட பிள்ளைகளுக்காக இன்றும் போராடி கொண்டிருக்கிறீர்கள், பரந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அது கூடாக உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளும் ஃபர்தரையும் காத்துக்கொள்ள உங்களால் முடியும். காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக, அந்த சிறிய இலங்கை தீவுக்காக உங்களிடல் வருகிறோம். எத்தனையோ ஆத்துவாக்களுக்கு அது எங்கு இருக்குன்னு கூட தெரியாதப்பா, என்றாலும் நீங்க அதை ஒரு அழகான தீவாக நீங்கள் படைத்தீங்களே. ஆண்டவரே எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தின தேவனே, உங்களோட பிள்ளைகள் இருக்க முடியாமல் ஆண்டவரே அந்த தேசத்தில் சமாதானமாக இருக்க முடியாமல் போராட்டத்தை உண்டு பண்ணின தேவன் நீங்கள். அதிலும் ஒரு நோக்கம், ஆண்டு நோக்கத்தை வைத்துத்தான் அந்த போராட்டத்தை உண்டு பண்ணி உடுத்த உடுப்போடும் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் விட்டு பறந்து பறந்து உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடி வந்து உலகத்தில் எங்கத்தின தேசங்களில் அடைக்கலம் கொண்டிருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்காக, அடைக்கலம் கொடுத்த தேசங்களுக்காக நான் சொல்லுகிறோம், அடைக்கலம் பெற்ற பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறோம். இந்த அடைக்கலம் பெற்ற பிள்ளைகளுக்கு ஈவன் உள்ள தேவன் ஆர் என்றதை வெளிப்படுத்தி எத்தனையோ கோடி மக்களை தொட்டீங்களே ராஜா, மறுவப்படுத்தினீங்களே. எங்களை கண்கள் காணத்தக்கதாக அபிஷேகம் பண்ணி உங்களுடைய அன்பை அவர்கள் பயந்து கொள்ளத்தக்கதாக நீங்க ஆசீர்வதித்திருக்கிறதற்கு ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நீங்க பாக அவர்களை வினந்து பாத்திரங்களாக வழிநடத்தி கொண்டு வர அந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி கொடுத்திருக்கிறோம். இது கூடாக இப்பொழுதும் ஐயா அன்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு கை கொடுத்து உதவி செய்யத்தக்கதாக, அந்த தேசத்தை ஆதரிக்கும் மக்களை ஆதரிக்கத்தக்கதாக, பஞ்சத்திலோ பசியிலோ வாடாதபடி காத்துக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பை உன்னை போல் புறனை நேசிங்க என்று வார்த்தைக்கு கீழ்படி உங்களுடைய அன்பை பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த அற்புதத்தை இந்த பெரிய ஒரு மனம் மாறுவது போல் மறுபப்படுவது போல் உங்களை நேசிப்பது போல் அற்புதம் உலகத்தில் ஒன்றுமே இல்லையா ஐயா. அந்த அற்புதத்தை அந்த அதிசயத்தை எங்களுடைய கண்களால் கண்டு
உங்களை துதிக்கத்தக்கதாக உங்களால் எல்லாம் கூடும். நீங்க சர்வ வல்லவர், எல்லா அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நம்பி உங்களை துதிக்கத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த உங்களுக்கு அன்பு கூட ஆக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற ஊழியக்கார ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா, நன்றி சொல்கிறோம். எப்படி அவர்களை பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் பிள்ளைகளாக நீங்க மாற்றினீங்களோ, இந்த ஒளிய அவர்களில் பேசத்தக்கதாக செய்து மங்காதபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. எந்த தேசத்தில் எங்கிருந்தாலும் காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக இந்த கனடா தேசத்தில் வாழும் அந்த ஆத்துமாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். நாங்கள் பேர் பேராக அவர்களை ஒப்படைக்கிறோம், அவருடைய சபைகளை ஒப்படைக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் நீங்க அறிந்த தேவனையா, இந்த கனடா தேசத்தில் அவர்கள் பெரிய எழுப்புதல் உண்டு பண்ணத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆயுதங்களாக வெனந்து வெனந்து பார்த்து கொண்டு வருகிறவைக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக சந்ததிகளையும் தொட்டு அவர்களும் கூட ராஜ்யம் வளர்வதற்கு அவர்களையும் வேலையாக அபிஷேகம் பண்ணி வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வேறு ஒன்றும் வேண்டாம் ராஜா, உங்களோட ராஜ்யம் வளர உங்களோட நாமம் மகப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தங்களை தங்களை தாழ்த்தி உங்கள் நாமத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரை உங்களை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த கனடா தேசத்தில் மட்டுமல்ல எந்தெந்த தேசத்தில் அவர்கள் இருந்தாலும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு அபிஷேகத்தினால் ஆரோனி அபிஷேகத்தை போல அபிஷேகத்தினால் நிரப்பி வழி நடத்தும் ராஜா. இந்த அபிஷேகம் என்னும் உங்களை அறியாதவர்கள் தொடத்தக்கதாக, இனிசன அபந்துக்கள் அயலார எல்லாரையும் தொடத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை கூட ஆண்டவரே இருந்து ஊழியம் நிலைத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரும் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி நம்மளை நடத்தி அவருடைய ஊழியங்களுக்கு இந்த பங்கம் வராதபடி அந்த மட்டக்கப்பத்தில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரருக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னும் அந்த மிஸ்ஸஸ் ராஜேந்திராவுடைய மகனுக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். அபிஷேகத்தை ஊட்டுங்க ராஜா. என்னும் உங்களுக்கு எடுத்து பாவித்து உங்களுடைய உண்மையான பிரதானமான குணத்தை கூடாக அவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். யாழ்ப்பாணத்தில் நடக்கும் ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்காக மகன் நடத்தும் ஊழியத்துக்காக வருகணும் ஆண்டு அன்பென்றவனே. இன்னும் அன்பு அப்பா ஆண்டு ராஜசூரியர் விட்டுட்டு போன ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அன்பென்றவனத்துக்குள்ளால் நடத்தப்படும் ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். உண்டமான துருக்கம் ஸ்தாபனத்துக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அர்ப்பணிப்போடு இன்னும் தொடர்ந்து அந்த பொறுப்பெடுத்து அதை செய்யத்தக்கதாக ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு ஊழியக்காரனை நீங்க கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மாறாறு பேரை மறந்தாலும் ஒவ்வொரு அன்பை ஊழியத்தை செய்யும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எங்களோட தேசத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட அன்பை வழிபட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட பெருமகரத்தினால் ஆசீர்வதித்து என்னும் அந்த அனுராவும் உங்களை அறியத்தக்கதாக இவ்வளவு உண்மையான வாழ்க்கை கூடாக அறியத்தக்கதாக ஒரு கிருமியை ஊட்டி அனுராவை தொட்டு குணமாக்க உங்களால் முடியும். ஆண்டவரே விக்கிரக தோப்புகளை ஆராய்த்து கொண்டிருந்த ஆத்மாக்களை தொட்ட தேவன் அனுராவையும் உங்களால் தொட முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்களுடைய வருகிறோம் ஐயா. அப்பா இந்த வாலிப சந்ததியை தெரிந்தெடுத்து அபிஷேகத்தை ஊட்டி அவர்களை உங்களுக்கென்று ஆறாரை உங்களுக்கென்று ஆண்டவரை தெரிந்தெடுத்து நீங்கள் உங்களுக்கென்று பாவிக்க வேண்டும் என்று நீங்கள் சித்தம் கொள்றீங்களோ இந்த வருங்கால சந்ததியை தொடுங்கு ராஜா. குணமாக்கி உங்களை வழியை விட்டு அவர்கள் விலகாதபடி உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை மாசு அழைப்பை கொடுத்து அவர்கள் உங்களோட ராஜ்யத்தை வளர்வதற்கு வேலையாக்களாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அயல்நாடாக இந்தியா தேசத்தையும் பொறுப்படுங்க ராஜா. அந்த தேச தலைவர்களோடு பேசுங்கோ. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு எந்த பங்கமும் வராதபடி அவர்கள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளும் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக
ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உள்ள மகனாக அவரை உங்களால் மாற்ற முடியும். மாற்றி அமைங்கோ ராஜா, மாற்றி அமைங்கோ அப்பா, மாற்றி அமைங்கோ. அற்புதமை செய்த தேவனை அதிசயம் செய்தோன்ற தேவன் இன்றும் உயிரோடு தானே இருந்து செய்கிறீங்க. உயிருள்ள தேவனையை கண்டுகொள்ளத்தக்கதாக இருந்து செய்வோம். அங்கிருந்து ஊழியம் செய்யும் சந்தோஷ சந்தையாக ஊழியம் செய்யும் ஊழியக்காரரை வாசீர்வதிங்க ராஜா. அவர்களும் இந்த உலக பணத்துக்கு பாதவிக்கு இடம் கொடுக்காதபடி, மாண்டு போகாதபடி, இப்படியா தங்களை தங்களை தாழ்த்தி உடந்த ஆண்டுகள் வெளிப்படுத்தினார்கள் செய்தார்கள் என்று உணர்ந்து அவர்களும் ஐயா ஆண்டு தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அபிஷேகத்தை போட்டு எடுத்து விடாதபடி அப்பா உங்களோட ராஜ்யம் வளர்வதற்காக அவர்களையும் உங்களோட வெல்லமுள்ள கருத்தினால் அந்த நீதியின் விளக்கத்தினால் உங்களோட கோலாலையும் தடியாலையும் அவர்களையும் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் என்கின்ற தேவனே. ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ராஜா. ஆண்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நல்ல மான்களின் கால்களை கொடுத்து துரிதமாக நடந்து உங்களோட ஊழியத்தை போட்டு எடுத்து விடாதபடி செய்யத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்து கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் அப்பா பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம். விசேஷமாக உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளை சோபத்திரமாக அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் எங்கு கூட்டிக் கொண்டு போய் சேர்க்க வேணும் என்று சித்தம் கொண்டீங்களோ அங்கு ஆண்டவர்களை சோபத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் சேர்த்து உங்களோட அன்பை அவர்கள் எந்த விதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்துங்க. அதை நிறைவேற்றி திரும்பவும் ஆண்டவரே அவருடைய இருப்பிடங்களுக்கு உங்களாக குடும்ப மத்தியில் இருப்பிடங்களுக்கு உங்களால் கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்க முடியும் ராஜா. பிரியாண வசதிகளை வாய்க்கப்பன்றது அவனே உங்களுக்கு நன்றி. பிரியாணத்தை மூக்கு மேற்கொள்ளும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக வருகிறோம். விசேஷமாக பாடசாலைக்கு போய்கொண்டிருக்கு போன பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளை, கடமைக்கு போன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட பெருமகரத்தினால் பாதுகாத்து திரும்பவும் அவர்கள் சுபத்திரமாக அவளுடைய கூடாரங்களுக்கு அவருடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டது சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் வேண்டு வலது வாசிலிருந்து உங்களோட பிள்ளைகளுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறது அவனே. திரும்பவும் ராஜாதி ராஜனாக வர இருக்கிற தேசுவரே, உங்கள் ஆண்டவரே நீங்க தான் ஐயா. உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் ஆண்டவரே இருக்கிற மனக்கு மனசர் எல்லாரும் சோதனைந்து ஆண்டவரே போய் நித்திரையாக போய்விடுவார்கள். நித்திரையையும் கொடுக்கிற சுவன் நீங்க தான் ஐயா. ஆனால் நீங்க சர்வ வல்லம் உள்ளதுவன் அல்லவா, சர்வலோகாதிபதி அல்லவா, சர்வ சிருஷ்டியின் தேவன் அல்லவா. நீங்கள் உறங்காமல் தூங்காமல் உங்கள பிள்ளைகளாகி உங்களுடன் மேலும் மனுக்குலத்தின் மேலும் கண்ணெடுத்து நீதியுள்ள நியாயாதிபதியாக உங்களுடைய நீதியின் வழக்கத்தினால் வழங்கி கொண்டு வாழ்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எனன் திரும்பவும் ஆண்டுகளே இந்த சங்கம மொழியலியை உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து இந்த சங்கம மொழியலியை வெற்றியோடு நடத்த வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கும் பிள்ளைகளும் பெருது வரைக்கும் நேரத்துக்கு வந்து ஆண்டவரே உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க தான் உங்களோட பிள்ளைகளுக்கு மலப்பை கொடுத்தீங்கள் என்று நன்றி உள்ளத்தோடு தங்களை ஆன மறத்து உங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபைக்குடாக உங்களோட உயிருள் உயிர்த்தெழுந்த வல்லமைக்குடாக நீங்க வெற்றியோடு நடத்தி முடிக்கீங்கள் என்ற விசுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி உயிர்த்து

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித் திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை 7 பங்காக பகிர கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுதப் போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றித் திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். பென்யமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வட பக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்தரத்தில் போய் முடியும். அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேல் ஆகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென் பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலை அருகே இறங்கும். அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் என்னப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் எயாரிம் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை. தென் எல்லை கீரியாத் எயாரிமின் முடிவில் இருக்கிறது. அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூத்துக்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என் ரொகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என் சேமேசுக்கும் அங்கே இருந்து அதுமீம் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வட பக்கமாய் போய் அராபாவுக்கு இறங்கும். அப்புறம் அந்த எல்லை பெத் ஓக்லாவுக்கு வட பக்கமாய் போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்பு கடலின் வடமுனையிலே முடிந்து போம். இது தென் எல்லை. கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே. இது பென்யமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம். பென்யமின் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன எரிகோ, பெத் ஓக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு, பெத் அரபா, சமராயிம், பெத்தேல், ஆவிம், பாரா, ஓப்ரா, கேபார், அமோனாய், ஒப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. கிபியோன், ராமா, பேரோத், மிஸ்பே, கிப்பிரா, மோத்சா, ரெக்கேம், இர்பேயேல், தாராலா, சேலா, ஏலேப், எருசலேம் ஆகிய எபூசி, கிபேயாத், கீரேயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. பென்யமின் புத்திரருக்கு அவர்கள்
1: எசாயா 24 அதிகாரம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானனுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும், எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். திராட்சரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும், மன கழிப்பாய் இருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒழியும், வீணையின் களிப்பு நின்று போம். பாடலோட திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகள் எல்லாம் அடைபட்டு கிடக்கும். திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். நகரத்தில் மீதியாய் இருப்பது அழிவே. வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும், திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும், பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்தி இருக்கும். அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை விழுக்கும் திசையிலும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இழைத்து போனேன், இழைத்து போனேன், எனக்கு ஐயோ, துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். தேசத்து குடிகளே, திகிலும் படுகொழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகொழியில் விழுவான், படுகொழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாய் இருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும், பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாய் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். அவருடைய எபிரேயர் 6 அதிகாரம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதல சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசெதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த எபிரேயர் 7 அதிகாரம். இந்த மெல்கிசெதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசெதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசெதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசெதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராயிருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழுப்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேல் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததன் நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு வினையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது.
2: Recording stopped. Recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு அனுகூலங்களை காண்பித்து அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் மத்தியில் போராடி கொண்டு கடந்து போகிற வேளைகளில் சோர்வுகளும் பலவீனங்களும் செயலற்று போன நிலையிலும் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் சகித்தும் தாங்கியும் கடந்து செல்லுகிற கிருபையை கர்த்தர் தருகின்றார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் தருகிறது. இந்த நம்பிக்கைதான் ஒவ்வொருவரையும் தேவனோடு கிட்டி சேர வைக்கின்றது. ஆகவே உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், தாவீது சொல்லுவது போல, உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்தி சொல்லுவது போல், இன்றைக்கு உங்களின் உறவும் வலுவடையும்படி கர்த்தர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால், கர்த்தர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பித்து வழி நடத்திட அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருகிற விதத்தை குறித்து தியானிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 38 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்ப்போமானால், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் நாட்கள் குறிக்கப்பட்டு இனி அவர் பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் எல்லா வைத்தியர்களினாலும் கைவிடப்பட்டவராய் தன் குடும்பத்தாரால் தன் மரண சடங்குகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தீர்க்க தரிசியாகிய ஏசாயாவால் தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. எசேக்கியா மரிக்க போவது உறுதி என்ற நிலையில் தன் ஆத்துமா நம்பிக்கையோடு கர்த்தரை தேடினது, உறுதியாய் வாஞ்சித்தது. கர்த்தர் தன்னை கைவிடார் என்ற விசுவாசம் அந்த கடைசி நொடி பொழுதிலும் கர்த்தர் மீது கொண்ட அசைக்க முடியாத நிலையான நம்பிக்கை கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவனாயும் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரானபடியினால் மரணம் நிச்சயம் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் வாயினாலேயே, இதோ உன் நாட்களோடே 15 கூட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினதோடு இல்லாமல் கர்த்தர் அதை உறுதி செய்யும்படி எசேக்கியாவிற்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்க செய்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 38:7-8 நாம் வாசிக்கையில், அங்கே சூரிய கடியாரத்தில் 10 பின்னிட்டு திருப்புவேன் என்று தாம் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு கர்த்தரால் எசேக்கியாவிற்கு அடையாளமாயிருக்கும் என்று கூறுவதை வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் பலரும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நிமித்தமாய் கடினமான பாதையில் சென்று கொண்டு இருக்கலாம். சிலர் தீராத வியாதியினால் விடுதலையாக முடியாமலும் பாவசாப கட்டுக்கள், பற்றாக்குறைகள், மருத்துவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட கடைசி மணித்துளிகள், தடைகள், சமாதான குறைவுகள், பலவீனங்கள், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கைகளுக்கு தடைகள், இப்படியாக ஒவ்வொருவரும்

0: இறப்பு இருந்தாலும் பரிபூரண ஜீவனை தருகிற தேவனை நோக்கி பார்த்து நல்ல பதிலை பெற்றுக் கொண்டார். சங்கீதக்காரன் தாவீது 18வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் விழுந்தது. அப்பொழுது அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டார். அவர் சந்நிதியில் என் சத்தம் எட்டிற்று என்று. இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களின் சத்தத்தை கேட்டு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல பதிலை பெற்று தருகிறார். அடையாளங்களை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு சொல்லுவோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள், போராட்டம், பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாட்களிலும் இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 31ஆம் தேதி 5வது மாசம் 2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தின் 1வது நாளிலும் இந்த நாட்களிலே பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக இந்த நாட்களில் வருகிறது. யாத்ராம புஸ்தகம் 33:17 வாசிக்க கேட்போமா? இருந்தால், அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி, நீ சொன்னபடி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லேலூயா, சூத்திரம். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையினுடைய பகுதியிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எனக்கும் உமக்கும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனாலே அறியப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே மோசே அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.

வேதம் சொல்லுகிறது, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களில் உள்ளே விசேஷித்தவர்கள் என்று அங்கே விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டிருந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தாருக்கு அல்ல, இன்றைக்கு அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், ஆபிரகாம் சொல்லுறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் அழைத்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்காமல் விடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும் என்று சொல்லி இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே அங்கே தன்னுடைய சமூகத்தை நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். யாருக்கு முன்னால்? அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முன்னால் தான் அவருடைய சமூகம் இந்த நாட்களே செல்லும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதியிலே மோசியோடு தேவன் எப்படியாக பேசுகிறார் என்றால், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் இந்த நாட்களே மோசியோடு முகமுகமாக பேசினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லி தேவரீர் சொன்னதுண்டோ என்று சொல்லி இந்த நாட்களிலே மோசி அந்த இடத்திலே ஒரு வார்த்தை கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வேத வார்த்தையின்படி சொல்லப்படுகிறது. நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற நோக்கம் என்ன என்றால், இங்கே மோசே தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ அல்லேலூயா இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாருமேலும் நான் உம்முடைய ஜனங்களுக்கும் ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்று சொல்லியிருந்தார். அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவர் எங்களோடு கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு அல்ல, நேற்றைக்கல்ல, அனுதினமும் வருகிறார். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தை தேடுகிற வழியிலே அவர் நம்முடைய நமக்கு முன்னாலே அவருடைய பிரசன்னம் கடந்து சென்று கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். அன்று மோசேக்கு முன்னால் அவருடைய பிரசன்னம் எப்படியாக கடந்து சென்றதோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை வழிநடத்தும் படிக்கு அந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே தேவன் மோசே எடுத்து எப்படியாக அந்த நாட்களை பயன்படுத்தினாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஜனங்களை அழிக்கிற வேளையிலே, அழிக்க போகிற வேளையிலே, அங்கே மோசே விண்ணப்பம் பண்ணின வேளையிலே ஆண்டவர் அதை நிறுத்தினாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு. கல்வாரி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கல்வாரியிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் இரத்தம் சிந்தின அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆதியிலே இந்த நாட்களிலே ஆதாமோடு இருந்த அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும். இன்றைய நாட்களில் இருந்து விசுவாசியுங்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்கள் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர்

0: Recording in progress.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இன்றைய நாளிலும் சபை கூடி வருதலை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவது, நாளுக்கு நாள் முதிர்ச்சி அடைவது, நாளுக்கு நாள் பலப்படுவது, நாளுக்கு நாள் உயர்வடைவது, நாளுக்கு நாள் மேன்மை அடைவது, நாளுக்கு நாள் ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பரண சொந்த குமாரனை நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பி உலகத்துல வந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர், தன் சொந்த சரீரத்தையே கொடுத்தவர். பணத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஐஸ்வர்யத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரா? சமாதானத்தை கொடுக்காமல் இருப்பாரா? பெருக்கத்தை தராமல் இருப்பாரா? சுகத்தை கொடுக்காமல் இருப்பாரா? மீட்பை தராமல் இருப்பாரா? ரோமர் 8:32 பவுல் சொல்லுகிறார், அவர் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருள்வது நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் வேலையை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, வருமானத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, சமாதானத்தை கொடுப்பது நிச்சயமா இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, மீட்பை தருவது, விடுதலையை தருவது, உயர்வை தருவது, ஆசீர்வாதத்தை தருவது அது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த நாளிலும் வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ற தலைப்புல நான் ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். 4 காரியங்கள் நாம கற்றுக்கொள்ளணும். வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளத்தான் நமக்கு சமாதானம், ரட்சிப்பு, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, உயர்வு, மேன்மை வரும். நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய திறமையில ஒண்ணுமே ஆகாது. நம்மளுடைய நல்ல வேலை செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், புத்தி இருக்கலாம், படிச்சிருக்கலாம், அதெல்லாம் லெவிகமானது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஞானம் விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற அறிவு விலையேறப்பட்டது, தேவன் தருகிற புத்தி விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் விலையேறப்பட்டது. கரங்களை கட்டி கர்த்தரை வெளிப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலையானது. அது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், சரிங்களா? அப்ப கர்த்தருடைய வசனத்தை தெளிவாக அறிந்திருப்போமானால் நம் ஆசீர்வாதத்திலே முன்னேறி செல்லலாம். யோவான் 8:32 இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம்தான் உங்களை மகிமைப்படுத்தும், சத்தியம்தான் உங்களை மீட்கும், சத்தியம்தான் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்வதற்கு வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும், தாகம் உள்ளவர்களா இருக்கணும், விருப்பம் உள்ளவங்களா இருக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவு வளரணும், இயேசுவை குறித்து அறிகிற அறிவுல வளர்ச்சி அடையணும், அதுதான் ஆசீர்வாதம். சும்மா முழங்கால் படி போட்டு உபவாசம் இருந்து கூப்பாடு போட்டு குமரி ஒப்பாரி வச்சு அழுகிறதுனால என்னமே நடக்க போறது கிடையாது. அல்லேலூயா. வசனம் இல்லாமல், வசனம் இல்லாமல், வசனத்துக்கு கீழ்படியாம நீங்க எத்தனை உபவாசம் போட்டு கூப்பாடு போட்டு ஜெபம் பண்ணி அழுது புலம்பி அதனால எந்த பலனுமே கிடையாது. உபவாசம் நல்லது, ஜெபம் நல்லது, விசுவாசம் நல்லது. இதற்கு மூன்றுக்கும் முதன்மையானது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் இல்லாமல் உன் உபவாசத்துக்கு வெற்றி கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் விசுவாசத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் ஜெபத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் ஆராதனைக்கு அபிஷேகத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வசனத்துக்குள்ளதான் எல்லா வெற்றியுமே புதைந்து கிடக்கிறது. அதுதான் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, முதலாவது வாசிப்போம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானமா இருக்கணும். அதான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள சமாதானமான வாழ்க்கைக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசித்து தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோசுவா முதலாம் அதிகாரம் 8வது வசனம், யோசுவா 1:8 என்ன சொல்லப்படுகிறது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாயில வச்சு பேசணும். இப்ப என்ன, வாயை வந்து இந்த நியாயப்புறமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாதுக்கு. அப்ப நம்ம வாயில என்ன இருக்கு இன்னைக்கு? விடிஞ்சா அடைஞ்சா உலக பிரகாரமான பேச்சு, கவலையை குறித்த பேச்சு, கெட்ட வார்த்தை பேச்சு, உறவுகளை குறித்த பேச்சு, கவலையை குறித்த பேச்சு, எதிர்காலத்தை குறித்த பேச்சு. கர்த்தருடைய வார்த்தை வாயில கிடையாது, இருதயத்துல கிடையாது. வாயில பேசுறதெல்லாம் உலக பிரகாரமான பேச்சு, வாழ்க்கையை குறித்த பேச்சு, பிள்ளைகளை குறித்த பேச்சு, எதிர்காலத்தை குறித்த பேச்சு, கடனை குறித்த பேச்சு. இப்படி பேசி கொண்டிருப்போமானால் ஆசீர்வாதம் வராது, விடுதலை வராது, சமாதானம் வராது. நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்துடைய வேதத்தை இரவும் பகல் நீ தியானித்துக் கொண்டு பேசிக் கொண்டப்பால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 2:3 கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, என்னது? கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், உன் வழிகள் வாய்க்கும், உன் வியாபாரம் வாய்க்கும், உன் தொழில் வாய்க்கும், உன் குடும்பம் வாய்க்கும், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உன் பேரப்பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல சுகம் இருக்கும், சமாதானமா இருக்கும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். இதை விட்டுட்டு நான் உபவாசம் இருக்கிறேன், நான் வந்து ஆல் நைட் பிரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்குன்னு சொல்லி கூப்பாடு போட்டு ஒப்பாரி வைக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது. வெளித்திருந்து ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும். உபவாசித்து ஜெபிச்சாதான் இந்த சாதிப்பு சாசு, உபவாசத்தினால ஜெபத்தினாலன்றி இந்த சாதிப்பு சாசு போகாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. உபவாசித்து ஜெபிக்கணும், ஆனா வசனம் இருக்கணும். அல்லேலூயா. வசனம் இருக்கணும், இருதயத்தின் பலகையில வசனம் எழுதப்பட்டிருக்கணும், இருதயத்தின் பலகையில வசனம் பதிக்கப்பட்டிருக்கணும், இருதயத்துல வந்து வசனம் நிறைஞ்சிருக்கணும். யோவான் 7:37 என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து சீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு சொல்லப்படுக்கு. அப்ப வசனம் இருதயத்துல நிறைஞ்செறிஞ்சாதான் பிசாசை கட்ட முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும், பிசாசை தோற்கடிக்க முடியும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அப்ப இயேசுநாதரை பார்த்து பிசாசு சொன்னா, இந்த கல் நீ தேவனுடைய குமாரன் சொல்ல, இந்த கல்லுகள் அப்பங்கள் அக்கம் சொல்லிருக்க. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமா, போஷணத்தினால இருதயம் ஸ்திரப்படாது, கர்த்தருடைய வசனத்தினால்தான் ஒருவனுடைய இருதயம் ஸ்திரப்படும், விசுவாசம் திறப்படணும்டா. வசனம் ரோமர் 10:17 சொல்லப்படுகிறது, கேள்வி, விசுவாசம் கேள்வினாலே வரும், அந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும் சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்ப இரவும் பகலும், இரவும் பகலும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, படிக்கலையா? படிக்காதவங்க ஒரு டேப் ரெக்கார்டு வாங்க, ஒரு டேப் வாங்க, ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு டேப் வாங்க. அல்லேலூயா. ஒரு வாக்மேன் வாங்க, வசனத்தை யார்ட்டையாவது கொடுத்தா வசனத்தை பென் டிரைவர்ல டேப்ல பதிஞ்சு கொடுத்துருவாங்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வசனத்தை பூரா பதிஞ்சு கொடுத்துருவாங்க. வாக்குமனை போட்டு நீ ஃப்ரீயா இருக்கும் போது 1 மணி நேரம் வசனத்தை கேளு, காதுல கேளு, படிக்க தெரியலன்னு சொல்லாத, வசனத்தை கேளு, பிரசங்கத்தை கேளு. அப்படி கேட்கும் போது ஒரு கர்த்தருடைய வேத புத்தகம் நல்லா கேளுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வேத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் இருக்கணும், என்னது இருக்கணும்? ஒரு பைபிள் இருக்கணும், ஒரு டைரி இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும், ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கணும், ஒரு வாக்குமேன் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும். இது ஒரு விசுவாசிகிட்ட, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, இது இருக்கணும். ஒரு கர்த்தருடைய வேத புத்தகம் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும், ஒரு டைரி இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும், ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கணும், ஒரு வாக்குமேன் இருக்கணும். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வேத புத்தகம் எதுக்கு இருக்கணும்? அதை இரவும் பகலும் திறந்து வச்சு வாசிக்கணும். தேவனோடு பேசுகிற சம்பாஷணைகள் கர்த்தருடைய வேத புத்தகம். பாடல் புத்தகம் எதுக்கு? அந்த தேவனை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி அவரை ஆராதித்து துதிப்பதற்கு பாடல் புத்தகம். அப்ப டைரியும் பேனாவதற்கு, கர்த்தர் பேசுகிற காரியங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற சொப்பனங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற தரிசனங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுத்த வாக்கு தத்தம் வசன வெளிப்பாடுகளை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற ஆத்ம பாரத்தை குறித்து வைப்பதற்கு டைரியும் பேனாவும். டேப் ரெக்கார்டு, நல்ல பிரசங்கிகள் வார்த்தையை கேட்கணும், நல்ல பிரசங்கிமாருடைய செய்திகளை ஸ்டோர் பண்ணி அந்த செய்தியை கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். மூத்தவங்க பெரியவன், சின்னவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவோம் சொல்லப்பட்டிருக்கு வேதம். அப்ப நல்ல பிரசங்கிகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் பாருங்க இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்காங்க சொன்னா, அந்த காலத்துல ஓரல் ராபர்ட், கென்னத் கென் சார்ச் முல்லர், பாலியங்கிசோ, இப்படி பெரிய பெரிய பிரசங்கிமார்கள், டிஎல் மூடி, இப்படியாப்பட்ட பிரசங்கிமாருடைய ஒலிநாடாக்களை வாங்கி பணம் கொடுத்து வாங்கி அதை இரவும் பகலும் இரவும் பகலும் தங்கள் அறைக்கில கேட்டதுனால்தான் இன்னைக்கு பெரிய பெரிய சபைகளை கட்டி இருக்கிறாங்க, பெரிய பெரிய சபைகள் நிரம்பி வழிந்திருக்கிறது, இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்கணும். வேற வேத புத்தகம் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும், ஒரு டைரி பேனாம் இருக்கணும், ஒரு ஒலிநாடா டேப் ரெக்கார்டர் இருக்கணும், ஒரு வாக்கு பண் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. பணத்தை இதற்காக முதலீடு பண்ணணும். எதற்கோ பணம் செலவழிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துல வளருவதற்கு, கர்த்தருடைய வசனத்துல வளருவதற்கு பணத்தை முதலீடு பண்ணும் போது நிறைய பணத்தை கர்த்தர் தருவார். நீங்க உழைச்சு முன்னேறலாம்னு நினைக்கிறீங்க, நிச்சயமா முடியாதுங்க. வேலை செஞ்சாலும் முன்னேற முடியாது, தொழில் பண்ணியெல்லாம் முன்னேற முடியாது. கர்த்தர் இல்லாம ஒரு வேலையை வாய்க்காது, கர்த்தர் இல்லாம தொழில் வாய்க்காது, கர்த்தல் இல்லாமல் வாழ்க்கை வளம் பெறாது. வார்த்தையினால்தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தையினால்தான் குடும்பம் சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தையினால்தான் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப வார்த்தையினால்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அப்ப எனவே இரவும் பகலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து வாழும்போது ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழலாம். இரண்டாவது காரியம் வேத வசனங்களை தேடி வாசிக்கணுமா. வேத வசனங்களை எப்படி வாசிக்கணும்? தேடி தேடி தேடி தேடி வாசிக்கணும். சரிங்களா? தேடி தேடி வாசிக்கணும். வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் சோடில்லாதிராது. அவருடைய வாயை சொல்லிட்டு அவருடைய ஆவியை அவைகளை சேர்க்கும். அப்ப கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணுமா? தேடி தேடி தேடி தேடி தேடி வாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? வசனத்தை தேடி தேடி வாசிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை தான். அப்ப நம்ம வார்த்தை, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை ஜெயிப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வாக்கு தத்தம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி தேடி தேடி தேடி கண்டுபிடிக்கணும். இந்த அமெரிக்க தேசத்துல ஒரு பிரசித்தி பெற்ற கென்னத் கோப்லன் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரா, தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கான பதில் ஆதியோகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து, இரவும் பகலும் வாசித்து, அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு, அந்த வசனத்தை அறிக்கை செய்து, அந்த பிரச்சனைகளை முறியடிச்சிட்டு தான் சமாதானமா இருப்பாராம். இப்படி 250க்கும் மேற்பட்ட முறையில் அவர் வேதத்தை வாசித்து தியானித்திருக்காரு. கென்னத் கோப்லன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப வசனத்தை தேடி தேடி தேடி வாசிக்கணும். வசனம் ஒரு கடன் வந்துருச்சா, கடனை குறித்து பயப்படக்கூடாது, கடனை குறித்து புலம்ப கூடாது. உபாகமம் 28:12, ஏற்ற காலத்துல உன் தேசத்திலே மலையை வரிசிப்பேன், வானத்தின் மதங்களை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 15:5-6, உன் புதாக்களின் தேவனாய கர்த்தர் உன்னை மேன்மேல் ஆசீர்வதிப்பார், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக சாதிகளை ஆளுகை செய்வாய், நீயோ அவர்களும் உன்னை ஆளுகை செய்யலாம். இப்படி கடன்களை மேற்கொள்வதற்கான வசனத்தை எடுக்கணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறித்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். பேசணும், என்னை பலப்படுத்துகிற கிறித்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பேசணும், இதை விட்டுட்டு கடன் கடன் கடன் புலம்புறதுனால கடன் அடையாது. வியாதிவர் தான் இயேசுவின் தழும்புகளால் குணமானே. 1000 தடவை சொல்லு, உட்கார்ந்துட்டு 1000 தடவை சொல்லு. உடம்பு வலிக்குதா, மேல் வலிக்குதா, இடுப்பு வலிக்குதா, காலு வலிக்குதா, கை வலிக்குதா, 1000 தடவை உட்கார்ந்துக்கிட்டு புலம்பாத. உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாறு பண்ணுவார். இயேசுவின் தழும்புகளால் சுகமா இருக்கிற 1000 தடவை சொல்லு. 1 தடவை சொல்லு, 2 தடவை சொல்லு, 10 தடவை சொல்லு, 100 தடவை சொல்லு, சுகமாவில 1000 தடவை சொல்லு. பிசாசி வைக்கப்பட்டு ஓடி போவான். கர்த்துடைய வல்லமை, கர்த்துடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கரங்களை தனி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து கயப்படாத. வேதம் என்ன சொல்றது? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், சமாதானம் பெரிதா இருக்கும் சொல்லு. 1000 தடவை சொல்லு. என் பிள்ளைகளின் பந்தய சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பார்கள், 1000 தடவை சொல்லு. 10 மணி நேரம் போய் செங்க சூளையில வேலை பாக்குற, 10 மணி நேரம் மம்பட்டி எடுத்து வெட்டுற, 10 மணி நேரம் கல்லு கோபாரியில கல்லு உடைக்கிற, வேர்கள் தண்ணியா ஓடுது 500 ரூபாய் சம்பளத்துக்காக. உனக்கு கோடிகளை லட்சங்களை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், தேவனை நீ 1000 தடவை வசனத்தை சொல்லுவதற்கு உனக்கு சோம்பேறி தரப்பட்டால் ஆசீர்வாதம் எப்படி வரும், சுகம் எப்படி வரும்? மருத்துவர் உன்னை கைவிடுறான், நீ செத்து போவாப்பா, உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். வசனம் சொல்லுது 118:17 சொல்லு. 1000 தடவை சொல்லு. நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்துடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன். நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்துடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன். 1000 தடவை சொல்லு. நீ சாக மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. எந்த வியாதியோட மேற்கொள்ள முடியாது, எந்த மந்திரவாதவனை மேற்கொள்ள முடியாது, எந்த செய்வனை கட்டுகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது, தரித்திரவனை மேற்கொள்ள முடியாது, கடன் வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது, மனிதர்கள் உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. இதோ தேள்களை வலு சற்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளும் மேற்கொள்ள அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன் சொல்றார். அல்லேலூயா. வேத புத்தகத்தை திறந்து வச்சு ஒரு வசனத்தை எடுத்து 1000 தடவை சொல்லு. ஏன் புலம்புற? உன் புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார். அமேன் சொல்லு. அமேன். கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி தேடி தேடி வாசித்து அதை தனக்கு சொந்தமாக்கி அதை அறிக்கை பண்ணு. தினந்தோறும் பேசு. வேலைக்கு போறத நிறுத்து. வேலை இல்லையா கவலைப்படாத. வசனத்தை வாசிக்கிறது வேலை, சிறந்த வேலை. வசனத்தை பேசுறது வேலை, அறிக்கை செய்யறது பேசுறது வேலை, ஆராதனை பண்றது வேலை. வேலை இல்லைன்னு ஏங்க அவலப்படுற? வேலை இருக்கு. உன்னதமான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நித்திய நித்தியமான வேலை இருக்குது. அந்த வேலை கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிறது, தியானிக்கிறது, பேசுறது உன்னதமான வேலைங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக வேத வசனங்களுக்கு பயப்படணும். அல்லேலூயா. வேத வசனங்களுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். வாசிக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது, தேடி தேடி வாசிக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது. வசனத்துக்கு பயந்து வசனத்தின்படி வாழும் போதுதான் அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும். என்ன செய்யணுமா? வசனத்துக்கு என்ன செய்யணும்? வசனத்துக்கு பயப்படணும். அல்லேலூயா. வசனத்துக்கு பயப்படும் போதுதான் ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 66 ஏசாயா தீர்க்கதரிசி 66ல 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்குகிறவனே கர்த்த நோக்கி பார்ப்பார். நோக்கம் உள்ளவர்களை கர்த்த நோக்கி பார்ப்பார். நோக்கம் நோக்கம் இல்லாதவர்களை கர்த்த நோக்கி பார்க்க மாட்டார். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஒரு நோக்கம் இருக்கணும். கர்த்தர்க்காக வாழணும், கர்த்தர்க்காக சாட்சியா வாழணும். ஒரு நல்ல நோக்கம் உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்தை கேட்டு பயப்படணும். வசனத்தை கேட்டு பரிசுத்தான் சொல்லப்படுது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறான் சொல்லப்படுது. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பயன்படுத்துவார். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு பயப்படணும். கடைசியாக நாலாவது, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. இரவும் பாலும் தியானிக்கிறது நல்லது, தேடி தேடி வாசிக்கிறது நல்லது, வேத வசனத்துக்கு நடுங்குறது நல்லது. வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதன்படி வாழணும். நீ பொய் சொல்லாதிருப்பாயாக இருக்கு, அப்ப பொய் சொல்லக்கூடாது. அல்ல இல்லையா. நீ திருடாதன்னு சொல்றது, நீ திருடக்கூடாது. நீ சோம்பேறியா இருக்கான்னு சொல்றது, சோம்பேறியா இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா. அப்ப நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறத ஆயத்தப்படுத்தணும். வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க சுறுசுறுப்பு உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், தன்னம்பிக்கை உண்டாகும், எதிர்காலத்தை குறித்த ஒரு பலன் உண்டாகும். ஆமென். அப்ப வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். மத்தேயு 7:24 மத்தேயு 7:24-25, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அத்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதன்படி வாழும்போது நமக்கு நம்ம வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், விசுவாசம் கட்டப்படும், எதிர்கால வாழ்க்கை கட்டப்படும். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து சொல்றாரு, வசனத்தின்படி வசனத்தை கேட்டு வசனத்தை தியானிச்சு வசனத்தை பேசி வசனத்தின்படி வாழாட்டி என்ன நடக்கும்? அதே மத்தேயு 7:26-27, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கும் இந்த மத்தேயு 7:26 உபாகமம் 28:26 ஒரு தொடர்பு இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. அது ஆவியான இத்தனை வருஷம் பைபிள் படிச்சேன், நைட்டு அதிகாலையில படிக்க இந்த வெளிப்பாடு கிடைச்சு. உபாகமம் 28:26 இந்த மத்தேயு 7:26 ஒரு தொடர்பு இணைப்பு இருக்கிறது. அப்போ உபாகமம் 28:26 அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவர்களுக்கு இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல வந்து பலிக்கும் அப்படின்றார். அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்காதபடிக்கு தன் இஷ்டத்துக்கு விக்கிரகாராதனை பண்றவங்களுக்கு இனி இப்போது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் அவங்க மேல வந்து பலிக்கும் அப்படின்றார். அதத்தான் இங்க இயேசு சொல்றார். பரிசுத்தாவின் தோத்திரம். மத்தேயு 7:24-25, நான் சொன்னதை கேட்டு நடந்தா உன் வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், ஆசீர்வாதம் கட்டப்படும்ன்றாரு. நான் சொன்னதை கேட்டு நடக்கலன்னு சொன்னா உன் வீடு இடியும், உன் வாழ்க்கை இடியும், உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப உபாகமம் 28:26 மத்தேயு 7:26 ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன், பரிசுத்த ஆவியானவர்களை இணைத்து நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கடைசியா பாருங்க, முடிவுரையாக, செபத்திலே அழுகையின் ஒப்பாரி சத்தம். இன்னைக்கு செபம்ன்ற பேர்ல ஒப்பாரி சத்தம் தான் கேக்குது தேசத்துல. சபைக்கு போங்க, அங்க ஒப்பாரி சத்தம், ஐயா அது இல்லையா, இது இல்லையா, அப்படிலாம் இல்லையா, வீடு இல்லையா, காடு இல்லையா, தோட்டம் இல்லையா, துறவு இல்லையா, பணம் இல்லையா, என் பிள்ளை இப்படி தெரியா, அப்படி தெரியும், ஒப்பாரி சத்தம். ஒரு உபவாச ஜபத்துக்கு ஜெபிக்கலாம் போனா அங்க உப்பாரி சத்தம். ஐயா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறேன், வியாதியா கிடக்கேன், பலவீனமா கிடக்கேன், குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு. ஆண்டவர் என்ன கைவிட்டாட்ட கைவிட்டது போல தெரியுது. ஐயா ஐயா ஐயா, ஒரே கூப்பாடு ஒப்பாரி சத்தம் தான் உபவாச ஜபத்துல. சரி, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அங்க போய் விழித்திருந்து ஜெபிக்கலாம்னு ஒரு ஆல் நைட் பிரேயர் போனா அங்கேயும் ஒப்பாரி சத்தம் தான் கேக்குது.

Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களோ

சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் திறந்த நேரப்படி மாலை 6:45 ஆரம்பமாகிறது.

0: உணர் உள்ளனே
1: துதித்து ஆராதித்து பாடி வேதத்தியான பகுதியை நடத்துகிற சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்டாரியோ, கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஞ்சன் அலங்காரமணி, உடனான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்று நாளை முதலாவது தேவ செய்தி பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா, 8 மணிக்கு சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, 8:30 மரியாதாஸ் டொரண்டோ.

0: ஜபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே சங்கமா வானொலியின் வார்த்தை விழித்த நேரத்திலே அப்பா உமது பிரசன்னத்தை ஊற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது நாமம் மாயப்பட வேண்டும், வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும், துதி சோஸ்திர பாடல் அந்த பரலோக அசைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, தொடக்கு முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தட்டைகளும் வராதபடி உமது ஆணி பார்ந்த கரத்தை நீர் ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தளர்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒரு கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். ஐயா, இந்த நிகழ்ச்சி உலகம் எங்கும் இந்த வார்த்தையில் விதைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த சங்கம வானொலியின் வார்த்தையை விழிச்சு தந்த சங்கம வானொலி நிலையத்தை நிறைவே கூறுறோம் சுவாமி. சங்கம வானொலியை ஆசீர்வதித்து துதி சோசர பாடல் படிக்கிற தேவ பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், உருக்கான ஜெபத்தை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து நாங்கள் இந்த வார்த்தையின் துதித்து ஆராதித்து பாடி வேதத்தியான பகுதியை நடத்துகிற சிஸ்டர் கிரிஸ் காப்ரோட்டாரியோ அவரை நாங்கள் சங்கம வானொலியின் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பில் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரிஸ்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே தாழ்ந்து கொடுக்க வந்திருக்கீர்கள். துதித்து ஆராதித்து பாடி வீரத்தியான பாதி நடத்துங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கணும், நீங்க வழி நடத்துங்களா?
1: தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி ஆண்டவரே. என்னமோ நாளை இந்த நாளிலும் ஆண்டவரே மோடு இணைக்கப்பட இந்த தேவாதி தேவன் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துறோம். உடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், அதிசயம், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தன், நித்திய பிதா, சமாதான பிரபுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமங்களும் ஐயா உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் ஜாவும் முடங்கு நாவுகள் ஜாவும் அறிக்கப்படணும், கர்த்தர் என்று அறிக்கப்படணும் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் வழி நடத்த ஆண்டவரே, நித்திய வெளிச்சம் அண்ட ஆண்டவரே, தகப்பனே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறபடினால அநேகருக்கு உப்பாயிருந்து வெளிச்சமாயிருந்து வார்த்தைகளை கொடுக்க ஐயா ஒவ்வொரு தாசரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே இந்த வெளிச்சம் பரவத்தக்கதாக நீர் வழி நடத்துறதுக்காக மக்கு நன்றி ஆண்டவரே. நித்திய வெளிச்சமான நடத்துகிறார் மகேந்திரன் ஐயா, மேட்டர் லெஸ்லி பிரதர் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் இணைந்து எல்லாருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் பிதாவே. அநேகருக்கு ஆசீர்வம் இந்த உலகத்திலே ஆண்டவரே. பொல்லாங்கன் சுற்றி திரிகிற இவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிற நாட்களிலும் தேவ வசனம், தேவ வார்த்தை ஒவ்வொருவருடைய இதயத்தையும் திருப்பும்படியாக இந்த வேளையிலும் ஜபிக்கிறேன். நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி ஆண்டவரே.

என்ங்குதேம் உம்மையே வாஞ்சிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்க

மாத்தினேர், கவலையும் கண்ணீரும் நேர் மாத்தினேர், மனபாரமும் வேதனையும் நேர் மாத்தினேர், உம்மை போ

எனக்காகவே ஜீவன் தந்தீரே, என் சாபங்களை சிலுவையிலே நீ சுமந்தீரே. எனக்காகவே ஜீவன் நீ தந்தீரே, என் சாபங்களை சிலுவையிலே நீ சுமந்தீரே. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நன்றி ஆண்டவரே. இயேசுவே அப்பா, எல்லாவற்றையும் நீக்கின தேவன் சிலுவை பாடுகளுக்கு கூட நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே.

கொள்ளலாம். அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவாராபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தந்தீரே. யெகோவாயிரே எந்த தேவன் தேவைகள்

என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரணையுளின் பள்ளத்தாக்கு நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாயிரங்களும் பதினாயிரங்கள் எழுத மாட்டேன். எனக்கு இரங்களும் பதினாயிரம் எழுந்தார்

மகுடமாக மாத்தினிங்கம் மங்கியறிந்த மனுஷமை மகுடமாக மாத்தினிங்க என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பேன் என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன் அலங்கோலம் நிறைந்த

பொன்சிறகாக மாத்தி நீங்க ஆராதனை செய்கிறோம், மனசார மகிமைப்படுத்துறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, துதிகனமாக எல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையில நான் வார்த்தையில வெளிச்சம் இந்த வார்த்தையில நான் கொடுக்க போற வார்த்தை வந்து ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம், அதுல எனக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு சேக்கலுக்கு வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ரெண்டு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான நாலு பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் இருக்கிறதினால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், ஆகையால் இப்பொழுது சீசருடைய அந்த சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம், பாருங்கள் அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீ

0: நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளை இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மில் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் பாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளர்களை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியன் பாளையத்துக்கு போய் வந்தோம், இங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷன் கூட இந்த வசனத்துல வந்து என்னென்றால் இந்த சீரியா எப்படி அந்த அவையர்கள் வந்த இந்த குஷ்டரோகிகள் எப்படி அறிவித்தார்கள், சத்தியத்தை எப்படி அவர்கள் அறிவித்தார்கள் என்று இந்த நாளில நாங்கள் தேவன் கொடிய பஞ்சம் அந்த நேரத்திலும் எப்படி அந்த சீரியர்களுடைய அந்த குஷ்டரோகிகள் பஞ்சங்கள் வந்து உலகத்துக்குள்ள பஞ்சங்களோ இந்த கொள்ளை நோயோ என்ன வந்தாலும் ஆண்டவர் எப்படி அதுல குணமாக்கினார், எப்படி அந்த சீரியருடைய அந்த இராணுவம் வந்து வெளிக்கிட்டு புறப்பட்டு வரும்போதே அவர்களுக்கு தெரியாது குஷ்டரோகிகள் வந்து அந்த இடத்துல ஒரு பஞ்சம் உலகத்துக்கு பஞ்சம் வந்துட்டுது, தேசத்துல பஞ்சம் வந்துட்டுது, நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்ட்டு. ஆனா அவர் நாலு பேர் எட்டு பேர் தான் அதால நடந்து போனவர்கள். ஆனா அந்த அவையின் சத்தம் வந்து அந்த சீரியர் வந்து இராணுவம் வந்துட்டது என்று சொல்லித்தான் அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து எல்லா சாமான்களும் எல்லா நிறைவான அந்த எல்லா சாமான்களும் அந்த இடத்துல பஞ்சம் உள்ள இடத்துல இருந்து அவர்கள் அதை அனுபவிக்க முடியல. அந்த அப்பா என்ன செய்வோம்ன்ட்டு, நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அடுத்த தேசத்துக்கு இவ்வளவு துணிவாக அந்த இடத்துக்கு அவர்கள் போனார்கள் சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் என்னென்று பேசினார்ன்றா, தேவை எல்லாவற்றையும் சந்திக்க போதுமானவராக இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் எப்படி அவர் அந்த அணுகுமுறையை பாருங்க, அவர்கள் வந்து குஷ்டரோகியா இருக்கணும், இந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, அந்த நேரத்துல அந்த தேசத்துல பஞ்சம் கூடிட்டு, ஆனால் அப்படியா இருந்தும் தேவன் சந்தித்த விதத்தை தான் இந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் பேசினார். அந்த குஷ்டரோகிகளா இருந்தாலும் தேவன் அந்த இடத்துக்கு அனுப்பினார். அந்த அனுப்பின போது நடந்து போகும்போது அந்த ரதங்களின்டையும் அந்த சீரியருடைய அந்த இவேந்த சத்தத்தை ஆண்டவர் தான் அப்படியாக மாற்றி கொடுத்தார். அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணற்ற வழி இருக்கிறது, மனுஷ அறிவு கெட்டாதது, என்னென்ன தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்த்து வைக்க தேவனுக்கு ஒரு வழி இருந்தது. அந்த வழி எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டார். நாங்கள் வெளிச்சத்திலே வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், வெளிச்சத்துல எல்லாவற்றையும் அவர் தீர்த்துட்டார். அந்த சிலுவை கூடாக சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அந்த எப்பொழுதும் வந்து நாங்கள் இப்படியான ஒரு துணிவான ஒரு துணிகரமாக தேவனை அறிவிக்கவோ அல்லது தேசங்கள்ல என்ன நாள் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வாசல்களை திறந்தால் அந்த வாசல் ஒன்னாலும் திறந்த வாசலை ஆண்டவர் வச்சிருந்தா திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமா இருக்கிற தேவன் எந்த தேசத்துல எந்த பஞ்சம் வந்தாலும் தேவனுக்கு ஒரு வழி இருக்கிறது. அதான் அவர் சொல்ற வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் அவர் எடுத்து தருவார். நாங்கள் அவரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் பல வழிகளாலே எங்களை போஜிக்க முடியும், மற்றது என்ன தேவைகள் இருந்தாலும் சந்திக்க முடியும். அதே இந்த குஷ்டரோகிகளுக்கு ஊடாக நாங்கள் இதை வாசிச்சதை நான் இந்த இடத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி. நான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னோடு பேசினதை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்று நாளிலே ஆராதித்து துதித்து பாடலை பாடி இன்றைய நாளை தியான பகுதியை ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்கள் உள்ள சத்தியத்தை கற்றுத்தந்தீர்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வேத பாடம் என்றால் இப்படித்தான், வேதத்தில் உள்ள சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தும் பொழுதுதான் இந்த வேதாமத்திலே இந்த சத்தியத்துக்கு இதுதான் விட இருக்குன்றதான் நாங்கள் அறிந்து கொள்ளவும். அப்படியாக ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க சிஸ்டர்ஸ். கத்தருங்களையும் ஊழியங்களையும் கைட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ.
1: இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடி வேதத்தியாத்த பகுதி நடத்தும் சிஸ்டர் கிரேஸ் காபரோட தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் இந்த சங்கம வானொலியிலே இத்தனையோ நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மறு உடற்பிள்ளையும் கேட்கிறார்கள்.

0: அது மட்டுமல்ல, கேட்கிற பிள்ளைகள் கூட ஓடி வந்து இங்கே சங்கம மாலைக்கு வருகிறார்கள். ஐயா எனக்கு ஒரு தாழ்ந்து தாங்கள், வார்த்தையை கொடுக்கும் தாழ்ந்து தாங்கள், பாடல படைக்கு நேர்த்து தாங்கள், ஓடி வருகிறார்கள் சங்கம மாலையை நோக்கி. காரணம், நாங்கள் உண்மையாக உத்தமாக ஊழியம் செய்து இந்த கேட்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை நிகழ்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜபிக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ.
0: காட் பிளஸ் யூ. நாளை ஜபியுங்கள், உங்கள் ஜபம் கேட்கப்படுகிறது. அநேகர் வந்து இல்லை கலந்து கொள்ள வேண்டும், அதுக்காக பாரப்பட்டு ஜபியுங்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்குறேன், நீங்க வழிநடத்துங்க. ஆமே.
1: Amen, amen, amen. Yes, Lord. Father, we thank you, Lord, for another day of Vartheen Velicham, Lord, that we could come, Lord, and show forth your light, Lord, into the darkness, Lord, just like you had come, Lord, with that very purpose, Lord, that you came into this world, Lord. Father, we thank you for the much favor, Lord, that you have given, Lord, to the network, Lord, deriving from Toronto, Canada, Lord, from Sangam Radio Gospel, Lord, the Destiny Network, Lord, that you have provided, Lord, in these days, Lord, where it's much needed, Lord Jesus, as it could go into 210 nations of the world and to almost 2,000 people at one sitting could hear your word, Lord. And also even as Brother Mahendran is hosting it today, Lord, Father, we thank you, Father, that you would be with him, lead him and guide him, anoint him, Lord, every step of the way, Lord, that your word would go forth, Lord, that you would spring forth, Lord Jesus, with your utterance and your power and your anointing, Lord, in the name of Jesus. And we thank you, Lord, for the way, Lord, even as in the background, Lord, with Brother Leslie and Sister Rita, Lord, who are already working, Lord, 24/7, Lord, oh God, in the name of Jesus. We thank you for your strength and your guidance as well in their own lives, Lord. Even as they do this, Lord, for your honor and for your glory, Father, that you would be with them, lead them and guide them as well, Father, in the name of Jesus, that your anointing will rest upon them, Father, with much patience and with much of everything that you could they could only depend on you, not upon the arm of flesh, Lord, like we all do, Lord. We can only, Lord, find favor and the way in which only you could, Lord, emanate through the power of your Holy Spirit alone, Lord. Therefore, we will not lean on the arm of flesh, but we will only lean upon our Savior, the Lord Jesus, in him alone, through which you alone can establish, Lord, the kingdom of God that would come here on earth, just like you said, let thy kingdom come on earth as it is in heaven. And Lord, it can be established through your power, through your glory, and through the worship that we come through, Lord. Even as Sister Grace has been already worshiping and bringing forth a word, Lord, in Tamil as well, Father, in a beautiful way that she had been revealed. Thank you, Father, for that, Lord. And as Lord Jesus, that you would bless it, Lord. And we thank you, Father, for the way in which, Lord, you are going to do the rest of the program, Lord. Even as Sister Dolly would come and pray, Lord Jesus, for the workers, Lord, many that have joined, Lord. This is the very purpose, Lord. Oh, Father, we do not take this for granted, Lord. This is your work. This is your calling. This is how you want to do, Lord, what you had already established, Lord, that we will be faithful to you right to the very end, Lord, that the task is before us, Lord, and the laborers are few, and that may be many more come into the harvest, Lord Jesus, that they would put their hands into the sickle and not turn back. But, Lord, you would give us much favor. You would give us that increase, Lord Jesus, as we dedicate our lives and our service to you, Lord, and not turn back. It's for you and you alone, Lord, my Savior. I dedicate the team, Lord Jesus, even at this very moment, Lord, lay them at thy feet and at thy altar, O God. We thank you, Lord, for much of your blessing, much of the way you have chosen to do this work, Lord, through us. I pray, O God, in Jesus' name. Father, now I pray, Lord, for the listeners, Lord, even as you have given us, Lord Jesus, and you also had promised in your word that you would give us the secret places of darkness, Lord. That is your way in which how you would penetrate as the shining light of the gospel to penetrate in through the darkness, Lord, even as the whole world lies in darkness, you said, Lord, oh God, as the enemy has come to steal, kill and destroy and defeat so many ways, Father, into the people's lives, that this power of the gospel would go in, Lord, through the ministers of the gospel that you have prepared this evening, Father, anoint their lips, Lord, as it would come forth, Lord, with much power and great wisdom, oh God, to penetrate into the hearts and lives, even as you are preparing their hearts, Lord, to receive receive it, Lord, in the name of Jesus. That is how the gospel of the kingdom of God is being preached, and they are going to be opening their eyes of understanding and receive you as their Lord and their Savior. Lord, I thank you, Lord, for ministering to them, Lord. Your Holy Spirit, there is no distance, Lord, to your Spirit, Lord. You are the omniscient, omnipotent, and omnipresent Savior, Lord God Almighty, who is moving even this very moment, Lord, across the land and the seas, Lord, across the world, oh God. Will I find faith on earth when I come back, you said, Lord. That is because you sent this Holy Spirit that you had, Lord, said, Lord, I would send you the Comforter, and he would come. And this is the witness in which you are now moving, oh Father, in the name of Jesus, that you shall endure with power from on high, and then you shall preach the kingdom of God. Then you shall become witnesses unto me. Thank you, Lord, that you are, Lord, doing the work of Calvary accordingly. Thank you, Lord, for the listeners, Lord, that might be, Lord, in different circumstances, Lord, even as they come to listen to you, Lord, as you are ministering to them, Lord Jesus, through the worship and the praises and the prayers that is going on before them, Father, on their behalf, Lord, that you are continuing to minister to them, Lord, as the word is going to go forth, Father. Lord, I pray, Lord, despite of their circumstances, whatever they might be, Lord, as long as we are in this world, we can be bombarded with many circumstances in our lives, the mountain experience to the valley experience, Lord. They all belong to you, Lord. We walk with you, Lord. When we thrust our hand into your hands, Lord Jesus, and we, Lord, the faith in us, Lord, the just shall live by faith. Therefore, Lord, we pray for the many, Lord, that had not known this, Lord, that they will also come and trust you, Lord, with their faith, Lord Jesus, that they can trust you with their lives, Lord. And we thank you, Father, as you are ministering to them, Father, despite of whatever calamities, whatever distresses, whatever circumstances they might be, whatever loss they might have felt, Lord, in their very lives, Lord, you are ministering to them through the power of the Holy Spirit. The anointing of the Spirit of the living God is breaking every yoke of bondage against them this very moment. You are the bondage breaker and the yoke remover, and you are doing that work right now, Father, upon their hearts and lives, as you are doing that work, my Jesus. You said, Lord, he shall endure with power from on high, and this power of the gospel is now working, that very work, Lord, that you have sent it to, Father. Then it will not return to us void, as your word is, to, Lord Jesus, established in their hearts and lives on their most holy faith, that they receive you, Lord, as their Lord and their Savior. Now I pray, Lord, oh God, in the name of Jesus, before the end of this segment, Lord, the many would have come into the harvest of souls, as we, Lord, reap the harvest this very evening, ongoing to the end of this holy week, Lord, the very week, Lord, that you have given to us. I call it holy because the holy work of God. Lord, thank you, Father, for that, Lord. And you have chosen this way, Lord, to come through the networks, to go into YouTube and Facebook, Lord, even after this very program is ended, oh God, as you are ministering now. You could also minister at that same time, Lord, with the very purpose of the power of the Holy Spirit, Lord Jesus, accomplishing the task in how they would be going in, Lord Jesus, into the hearts and lives of people. I pray in Jesus' name. Amen and amen.
0: Amen. Amen. Thank you, Sister Rajan Arangalmani, for your prayers. God bless you and your ministry. Amen. இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக பாடுபட்டு ஜெபித்த சிஸ்டர் ரஜினி அரங்காரமணி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. ஊழியருக்கான ஜெபத்தை இப்போ சிஸ்டர் டோலி எடுக்க
2: போறாள்.
0: இன்றைய நாளிலே சங்கம வானொலியிலே வார்த்தையை கொடுக்கிற ஊழியர்கள், நித்திய வருஷத்திலே வார்த்தையை கொடுக்கிற ஊழியர்கள், வார்த்தைகளின் வருஷத்திலே வார்த்தை கொடுக்கிற ஊழியர்கள், அது மட்டுமல்ல இன்றைக்கு செய்து கொடுக்க பாஸ்டர் விக்டர் போல், மேகலா வாஸ், மரியதாஸ் அவர்களுக்காக ஜெபித்து, அது மட்டுமல்ல வருகிற சனிக்கிழமை உபவாச ஜப நாள் ஹெப்சி டேவிட் இந்தியாவிற்கு செய்து கொடுத்தார். இப்போ அருமையான ஊழியக்காரன், அருமையான வார்த்தை கொடுக்க ஊழியக்காரி ஹெப்சி டேவிட், அவனுக்காக பாடுபட்டு ஜெபிங்கள். உங்களுடைய நீங்கள் வழி நடத்துக்கலாம்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா எங்களை நீங்கள் எழுப்பி, எங்களை தட்டி தட்டி எழுப்பி, எங்களை கிருபையின் மூலமாக முடிசூட்டி, இந்த மாலை நேரம் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவர் உங்களோட கருத்தில் கொடுக்குற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. அப்பா வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்திட புரிந்திட உங்களுடைய வெளிச்சத்தை அனுப்பின அநேகர் ஆண்டவரே உங்கள் அண்டையில் வந்து சேருவதற்கு புதிதான ஊழிய பிச்சைக்காரங்க உங்களை அறிந்து அறியாமல் இருக்கிற மக்களுக்களே ஆண்டவரே உங்களோட வெளிச்சத்தை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே உங்களோட நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று கூறியபடி ஆண்டவரே உங்களோட நாமத்தின் மூலமாக அப்பா புதிய புதிய ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விக்டர் பால் அவருக்கு பாஸ்டருக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவோ வல்லமையும் ஜீவனும் உள்ளது ஆண்டவரே. அந்த பாஸ்டர் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவங்க கொடுக்க ஒவ்வொரு செய்தியிலையும் ஆண்டவரே உங்களோட வல்லமையை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் ஆண்டவரே இன்னும் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற தகப்பனுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. மற்றும்படியாக பாஸ்டர் மெக்லாதாஸ் அவருக்கான வருகிற ஆண்டவரே அவங்களும் ஆண்டவரே கொடுக்கிற செய்தியல்ல ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஊக்கத்தோடு அதை கேட்பதற்கும் ஆண்டவரே அதை கேட்கறது மட்டுமில்ல ஆண்டவரே அதை புரிந்து கொண்டு உள்ளத்துல இயேசுவே நீங்க ஜீவித்தது போல நாங்களும் இந்த ஒளியை உலகத்துக்கு அப்பா நீங்க டெஸ்டிமனியாக இருப்பதற்கு அப்ப சாட்சியா இருப்பதற்கு ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளங்களையும் தட்டி தட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது காலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தவரே இனிமேலும் எங்களுக்கு புதிதான செய்திகளையும் புதிதான வெளிப்படுத்தலையும் கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வருற ஊழியக்காரங்க ஆண்டவரே வீணாக இதுல வந்து கதை சொல்லிட்டு போற மாதிரி வராமைக்கு அவங்க ஆண்டவரே கொடுக்குற ஒரு ஒவ்வொரு வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையின் ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அப்படி அந்த அந்த கொடுக்குற வார்த்தையில ஆண்டவரே வல்லமையை தெரியப்படுத்தங்களோட பிரசனத்தை ஒவ்வொரு ஆத்மாக்களும் புரிந்து கொள்ளத்தக்கதாக அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருதையும் உங்களோட வல்லமை நிறந்த அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் இந்தியாவில இருக்கிற ஹெப்சிபா அவங்களைக்காக ஜபிக்கிறேன். அவங்க கொடுக்குற வார்த்தையில ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் அந்த வார்த்தையில புதிதான வெளிப்படுத்தலும் புதிதான வல்லமை கொடுத்து அந்த சிஸ்டர் பாஸ்டர் வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி வார்த்தையின் வெளிச்சத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சபையில் எல்லாம் தூய்மையாக சாட்சியாக வாழணுமையா அப்பா. கோடி கோடி மக்கள்கள் சிலுவையை தேடி ஒன்று கூடி ஜெபிக்கணும் அப்பா. அந்த ஜெப ஆவிய ஒவ்வொரு மக்களுக்களையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்று வார்த்தையின் வெளிச்சத்தில் வார்த்தையை கொண்டு பயந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கேட்கும் பொழுது எங்களின் உள்ளங்கள் நடுங்கக்கூடியதாக தேவப்பாயத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறியபடி எங்களை ஆண்டவர் உங்கள் சித்தத்தின்படி வழிநடத்த நன்றி செலுத்துற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கரத்துல மறுபடி ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட வாக்குத்தின் படி ஆண்டவரே நீங்க வழி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நீங்க வழி தப்பி போகாத வண்ணமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டு வர கிருபிகளுக்கு நன்றி அப்பா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் நேற்று இன்று மாறாதவர் இன்றும் எங்கள் மத்தியில் வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபிகளுக்கு நன்றி. உங்களுடைய வசனம் என் காலுக்கு வசனம் எங்கள் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது அப்பா. அந்த வார்த்தையை எங்களுக்கு வெளிச்சமாக்கி எங்களுக்கு ஒரு புதிதான வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே வரப்போற ஒவ்வொருதலையும் அதிகமாக உங்களோட வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். அமேன். நன்றி நன்றி நன்றி. நாங்கள் இப்பொழுது இந்த என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என்று சொல்லுகிறோம். அந்த கருத்தோடு சொல்றோமா அந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்துக்குள்ள மெய்யாகவே அது வெளிச்சமாக மற்றவங்களுக்கு அது தென்படுகிறா தெரிகிறதா என்று கூறி கர்த்தர் என்னிடம் இன்று காலை பேசினார். அதேபடி ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மேலே அதிகமாக உங்கள் வார்த்தையை பொழிந்தருளும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.

என் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலம் முன்னே வந்தாலம் இயேசுவன் தன் முன்னே செல்கிறார். கல்லங்கிட

வாழ்ந்து போகும் வேலையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால்

0: ஆமென்ப்பா, நாங்கள் உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிப்பதற்கு எல்லா ஊழியர்களுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் பிரிதான கிருபையும் உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். வார்த்தையின் வெளிச்சத்தில் நீங்கள் எங்களுக்கு வெளிச்சமாக வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் டோலி, இன்று நாங்கள் ஊழியருக்காக ஜெபித்தீர்கள். உண்மையிலே ஸ்ரீலங்காவில் இருந்து அநேக ஊழியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டிக்குரோவில் இருந்து பாஸ்டர் குமாரன், பாஸ்டர் சாமுவேல் ரேஜ், அது மட்டுமில்ல மேகலா வாஸ் கூட பட்டிக்குரோவ் தான், கிள்ளோச்சிலிருந்து கூட கலந்து கொள்கிறார். அப்படியாக அநேகர் வந்து கலந்து கொள்வார். காரணம், இலங்கை மண்ணில் இங்கே தொடர்ந்தோ சத்தம் இலங்கை மண்ணிலே கேட்டு அநேகர் இலங்கை நாட்டிலிருந்து அநேகர் நேற்று மறுவர் வந்து கூறியிருந்த, ஐயா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியாக அநேகர் எங்கள் நாட்டு மண்ணிலிருந்து வந்து கலந்து கொள்வார். அதுக்காக நான் இதுவரைக்கும் நான் சொல்கிறேன். ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், ஆராதித்து பாடினோம், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜபித்தோம், ஊழியருக்காக ஜபித்தோம். மிக்க நன்றி. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து சொல்ல போகிறோம். இன்றைக்கு முதலாவது தேவ செய்தி பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா, 8 மணிக்கு சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, 8:30க்கு பிரதர் மரியாதாஸ் டொரண்டோ ஒன்டாரியோ. இப்பொழுது நாங்கள் முதலாவது செய்தியை பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா அவருடைய செய்தியை கேட்போமா? இதோ அவருடைய செய்தி, இந்தியாவில் இருந்து கொடுக்கிற செய்தி. ஆமென்.
2: வார்த்தைக்கு திரும்புவோம். நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவது, நாளுக்கு நாள் முதிர்ச்சி அடைவது, நாளுக்கு நாள் பலப்படுவது, நாளுக்கு நாள் உயர்வடைவது, நாளுக்கு நாள் மேன்மை அடைவது, நாளுக்கு நாள் ஆசீர்வாதமாக இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பரண சொந்த குமாரனை நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பி உலகத்துல வந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர், தன் சொந்த சரீரத்தையே கொடுத்தவர். பணத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஐஸ்வர்யத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரா? சமாதானத்தை கொடுக்காமல் இருப்பாரா? பெருக்கத்தை தராமல் இருப்பாரா? சுகத்தை கொடுக்காமல் இருப்பாரா? மீட்பை தராமல் இருப்பாரா? ரோமர் 8:32 பவுல் சொல்லுகிறார், அவர் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருள்வது நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் வேலையை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, வருமானத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, சமாதானத்தை கொடுப்பது நிச்சயமா இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, மீட்பை தருவது, விடுதலை தருவது, உயர்வை தருவது, ஆசீர்வாதத்தை தருவது அது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த நாளிலும் வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ற தலைப்புல நான் ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். 4 காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளத்தான் நமக்கு சமாதானம், ரட்சிப்பு, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, உயர்வு, மேன்மை வரும். நல்லா தெரிஞ்சுக்க, நம்முடைய திறமையில ஒண்ணுமே ஆகாது. நம்முடைய நல்ல வேலை செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், புத்தி இருக்கலாம், படிச்சிருக்கலாம், அதெல்லாம் லவீகமானது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஞானம் விலையேறப்பற்றது, தேவன் கொடுக்கிற அறிவு விலையேறப்பற்றது, தேவன் தருகிற புத்தி விலையேறப்பற்றது, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு விலையேறப்பற்றது, தேவன் கொடுக்கிற அபிஷேகம் விலையேறப்பற்றது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் விலையேறப்பற்றது. கரங்களை கட்டி கத்தரை பொறுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலையானது, அது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம். சரிங்களா? அப்ப கர்த்தருடைய வசனத்தை தெளிவாக அறிந்திருப்போமானால் நம் ஆசீர்வாதத்திலே முன்னேறி செல்லலாம். யோவான் 8:32 இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம்தான் உங்களை மகிமைப்படுத்தும், சத்தியம்தான் உங்களை மீட்கும், சத்தியம்தான் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவில வளர்வதற்கு வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும், தாகம் உள்ளவர்களா இருக்கணும், விருப்பம் உள்ளவங்களா இருக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவு வளரணும், இயேசுவை குறித்து அறிகிற அறிவுல வளர்ச்சி அடையணும், அதுதான் ஆசீர்வாதம். சும்மா முழங்கால் படி போட்டு உபவாசம் இருந்து கூப்பாடு போட்டு குமரி ஒப்பாரி வச்சு அழுகிறதுனால என்னமே நடக்க போறது கிடையாது. அல்லேலூயா. வசனம் இல்லாமல், வசனம் இல்லாமல், வசனத்துக்கு கீழ்படியாம நீ எத்தனை உபவாசம் போட்டு கூப்பாடு போட்டு ஜெபம் பண்ணி அழுது புலம்பி அதனால எந்த பலனுமே கிடையாது. ஆமென். உபவாசம் நல்லது, ஜெபம் நல்லது, விசுவாசம் நல்லது. இதற்கு மூன்றுக்கும் முதன்மையானது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் இல்லாமல் உன் உபவாசத்துக்கு வெற்றி கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் விசுவாசத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் ஜெபத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் ஆராதனைக்கு அபிஷேகத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வசனத்துக்குள்ளதான் எல்லா வெற்றியுமே புதைந்து கிடக்கிறது. அதுதான் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்படுது. அல்லேலூயா. ஆமா, முதலாவது வாசிப்போம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானமா இருக்கணும். அதான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள சமாதானமான வாழ்க்கைக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசித்து தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோசுவா 1:8 யோசுவா 1:8 என்ன சொல்லப்படுகிறது, இந்த நியாயப்புறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய

சரி செய்வதற்கு கர்த்தருடைய வசனம் வாக்கு தத்தம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி இந்த அமெரிக்க தேசத்துல ஒரு பிரசித்தி பெற்ற கென்னத் கோன் கென்னத் கோப்லன் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரா, தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கான பதில் ஆதியோகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து இரவும் பகலும் வாசித்து அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு அந்த வசனத்தை அறிக்கை செய்து அந்த பிரச்சனைகளை முறியடிச்சுட்டு தான் சமாதானமா இருப்பாராம். இப்படி 250க்கும் மேற்பட்ட முறையில் அவர் வேதத்தை வாசித்து தியானித்திருக்காரு. அதுக்கு கென்னத் கோப்லன் கென்னத் கோப்லன் சொல்லியிருக்காரு, சரிங்களா? அப்ப வசனத்தை தேடி தேடி தேடி வாசிக்கணும். வசனம் ஒரு கடன் வந்துருச்சா, கடனை குறித்து பயப்படக்கூடாது, கடனை குறித்து புலம்பக்கூடாது. உபாகமம் 28:12 ஏற்ற காலத்துல உன் தேசத்திலே மலையை வருஷிப்பேன், வானத்தின் மதங்களை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 15:5-6 உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உன்னை மேன்மேல் ஆசீர்வதிப்பார், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக சாதிகளை ஆளுகை செய்வாய், நீயோ அவர்களை உன்னை ஆளுகை செய்வாய். இப்படி கடன்களை மேற்கொள்வதற்கான வசனத்தை எடுக்கணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். பேசணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பேசணும், இதை விட்டுட்டு கடன் கடன் கடன் புலம்புறதுனால கடன் அடையாது. வியாதி வருதா, இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், 1000 தடவை சொல்லு, உட்கார்ந்துக்கிட்டு 1000 தடவை சொல்லு. உடம்பு வலிக்குதா, மேல் வலிக்குதா, இடுப்பு வலிக்குதா, காலு வலிக்குதா, கை வலிக்குதா, 1000 தடவை உட்கார்ந்துட்டு புலம்பாத, உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற பண்ணுவார். இயேசுவின் தழும்புகளால் சுகமா இருக்கிற 1000 தடவை சொல்லு, 1 தடவை சொல்லு, 2 தடவை சொல்லு, 10 தடவை சொல்லு, 100 தடவை சொல்லு, சுகமாகல 1000 தடவை சொல்லு, பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போவான். கர்த்துடைய வல்லமை, கர்த்துடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கரங்களை தனி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து கயப்படாத. வேதம் என்ன சொல்றது, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், சமாதானம் பெரிதாக்கும் சொல்லு, 1000 தடவை சொல்லு. என் பிள்ளைகள் என் பந்தய சுற்றிலும் ஒளிவு மர கண்ணுகளைப் போல இருப்பார்கள், 1000 தடவை சொல்லு. 10 மணி நேரம் போய் செங்கச்சூளையில வேலை பார்க்கிற, 10 மணி நேரம் மம்பட்டி எடுத்து வெட்டுற, 10 மணி நேரம் கல்லு கோபாரியில கல்லு உடைக்கிற, வேறுவர் தண்ணியா ஓடுது 500 ரூபாய் சம்பளத்துக்காக. உனக்கு கோடிகளை லட்சங்களை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், தேவனை நீ 1000 தடவை வசனத்தை சொல்லுவதற்கு உனக்கு சோம்பேறித்தனம் பண்ணால் ஆசீர்வாதம் எப்படி வரும், சுகம் எப்படி வரும்? மருத்துவர் உன்னை கைவிடுறான், நீ செத்து போவாப்பா, உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். வசனம் சொல்லுது 118:17 சொல்லு, 1000 தடவை சொல்லு, நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்துடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன், நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்துடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன், 1000 தடவை சொல்லு, நீ சாக மாட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. எந்த வியாதியோட மேற்கொள்ள முடியாது, எந்த மந்திரவாதவனை மேற்கொள்ள முடியாது, எந்த செய்வனை கட்டுகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது, கரித்திரவனை மேற்கொள்ள முடியாது, கடன் வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது, மனிதர்கள் உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. இதோ தேள்களை வலு சற்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளும் மேற்கொள்ள அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன் சொல்றார். வேத புத்தகத்தை திறந்து வச்சு ஒரு வசனத்தை எடுத்து 1000 தடவை சொல்லு. ஏன் புலம்புற, புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார். ஆமென் சொல்லு, ஆமென். கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி தேடி தேடி வாசித்து அதை தனக்கு சொந்தமாக்கி அதை அறிக்கை பண்ணு, தினந்தோறும் பேசு. வேலைக்கு போறதை நிறுத்து, வேலை இல்லையா கவலைப்படாத. வசனத்தை வாசிக்கிறது வேலை, சிறந்த வேலை. வசனத்தை பேசுறது வேலை, அறிக்கை செய்யறது பேசுறது வேலை, ஆராதனை பண்றது வேலை. வேலை இல்லைன்னு ஏன் கவலைப்படுற, வேலை இருக்கு. உன்னதமான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நித்திய நித்தியமான வேலை இருக்குது. அந்த வேலை கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிறது, தியானிக்கிறது, பேசுறது, உன்னதமான வேலைங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக வேத வசனங்களுக்கு பயப்படணும். அல்லேலூயா. வேத வசனங்களுக்கு என்ன செய்யணும், பயப்படணும்.
வாசிக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது, தேடி தேடி வாசிக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது. வசனத்துக்கு பயந்து வசனத்தின்படி வாழும் போதுதான் அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும். என்ன செய்யணுமா? வசனத்துக்கு என்ன செய்யணும்? வசனத்துக்கு பயப்படணும். அல்லேலூயா. வசனத்துக்கு பயப்படும் போதுதான் ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 66 ஏசாயா தீர்க்கதரிசி 66ல் 2வது வசனம், என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நோக்கம் உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார், நோக்கம் நோக்கம் இல்லாதவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்க மாட்டார். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஒரு நோக்கம் இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக சாட்சியா வாழணும். ஒரு நல்ல நோக்கம் உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்தை கேட்டு பயப்படணும், வசனத்தை கேட்டு பரிசுத்தம் சொல்ல முடியும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார் சொல்லப்படுது. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பயன்படுத்துவார். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியான நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியான நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு பயப்படணும். கடைசியாக 4வது, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. இரவும் பாலும் தியானிக்கிறது நல்லது, தேடி தேடி வாசிக்கிறது நல்லது, வேத வசனத்துக்கு நடுங்குறது நல்லது. வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதன்படி வாழணும். நீ பொய் சொல்லாதிருப்பாயாக இருக்கு, அப்ப பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீ திருடாதன்னு சொல்றது, நீ திருடக்கூடாது. நீ சோம்பேறியா இருக்கான்னு சொல்றது, சோம்பேறியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறத ஆயத்தப்படுத்தணும். வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க சுறுசுறுப்பு உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், தன்னம்பிக்கை உண்டாகும், எதிர்காலத்தை குறித்த ஒரு பலன் உண்டாகும். ஆமென். அப்ப வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7:24-25, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அத்திவாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதன்படி வாழும்போது நமக்கு நம்ம வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், விசுவாசம் கட்டப்படும், எதிர்கால வாழ்க்கை கட்டப்படும். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து சொல்றாரு, வசனத்தின்படி வசனத்தை கேட்டு வசனத்தை தியானிச்சு வசனத்தை பேசி வசனத்தின்படி வாழாட்டி என்ன நடக்கும்? அதே மத்தேயு 7:26-27, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கும் இந்த மத்தேயு 7வது அதிகாரத்துக்கும் உபாகமம் 28வது அதிகாரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. அது ஆவியான இத்தனை வருஷம் பைபிள் படிச்சேன், நைட்டு அதிகாலையில படிக்க இந்த வெளிப்பாடு நடந்துச்சு. உபாகமம் 28வது அதிகாரத்துக்கும் இந்த மத்தேயு 7வது அதிகாரத்துக்கும் ஒரு தொடர்பு இணைப்பு இருக்கிறது. அப்போ உபாகமம் 28வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவர்களுக்கு இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல வந்து பலிக்கும் அப்படின்றார். அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்காதபடிக்கு தன் இஷ்டத்துக்கு விக்கிரகாராதனை பண்றவங்களுக்கு இனி இப்போது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் அவங்க மேல வந்து பலிக்கும் அப்படின்றார். அதத்தான் இங்க இயேசு சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம். மத்தேயு 7வது அதிகாரத்துல
24-25 நான் சொன்னதை கேட்டு நடந்தா உன் வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், ஆசீர்வாதம் கட்டப்படும்ன்றாரு. நான் சொன்னதை கேட்டு நடக்கலன்னு சொன்னா உன் வீடு இடியும், உன் வாழ்க்கை இடியும், உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப உபாகமம் 28 அதிகாரத்துக்கும் மத்தேயு 7 அதிகாரத்துக்குள்ள ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன், பரிசுத்த ஆவியானவர்களை இணைத்து நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கடைசியா பாருங்க முடிவுரையாக, ஜெபத்திலே அழுகையின் ஒப்பாரி சத்தம். இன்னைக்கு ஜெபம்ன்ற பேர்ல ஒப்பாரி சத்தம் தான் கேக்குது தேசத்துல. சபைக்கு போங்க, அங்க ஒப்பாரி சத்தம், ஐயா அது இல்லையா, இது இல்லையா, அப்படி இல்லையா, இல்லையா, வீடு இல்லையா, காடு இல்லையா, தோட்டம் இல்லையா, தொடர்பு இல்லையா, பணம் இல்லையா, என் பிள்ளை இப்படி தெரியா அப்படி தெரியும், ஒப்பாரி சத்தம். ஒரு உபவாச ஜெபத்துக்கு ஜெபிக்கலாம்னு போனா அங்க ஒப்பாரி சத்தம். ஐயா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறேன், வியாதியா கிடக்கேன், பலவீனமா கிடக்கேன், குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு. ஆண்டவர் கைவிட்டாட்ட கைவிட்டது போல தெரியுது ஐயா, ஐயா, ஐயா, ஒரே கூப்பாடு ஒப்பாரி சத்தம் தான் உபவாசி ஜெபத்துல. சரி, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு, அங்க போய் விழித்திருந்து ஜெபிக்கலாம்னு ஒரு ஆல் நைட் பிரேயர் போனா அங்கேயும் ஒப்பாரி சத்தம் தான் கேட்குது. அல்ல இல்லையா. தேவன் துக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு சிலுவையில ரத்தம் சேர்த்து இந்த கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுடைய ஒப்பாரி சத்தத்தை கேட்டு அவர் துக்கப்பட்டு போய் கிடக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு பதிலாக, விசுவாசமான வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக, விசுவாசமான ஜபத்தை ஏறெடுப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். குப்பை தொட்டியில குப்பையை கொட்டுவது போல பிரச்சனைகளை கொட்டி கொண்டு கூப்பாடு போட்டு அழுது புலம்பி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால கிறிஸ்தவர்கள் தோல்வி அடைகிறார்கள், ஊழியக்காரர்கள் தோல்வி அடைகிறார்கள், அவர்கள் பலவீனம் அடைகிறார்கள், இயேசுவை மறுதளிக்கிறார்கள், பின்மாற்றம் அடைகிறார்கள், குறைந்த வயதிலே மரிக்கிறார்கள். யோவான் 10:10 நிறைவேறுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வாரான், நானும் அவைகளுக்கு சீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண படமும் வந்தேன் சொல்றார். அல்லேலூயா. ஜெபம் என்பது வசனத்தை எடுத்து வைத்து வசனத்தை சொல்லி ஜெபிப்பதான் ஜெபம். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையாதான் ஜெபம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அதுதான் ஜெபம். பிரச்சனைகளை கொட்டுவது அல்ல. மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்றாரு. விழித்திருந்து ஜபம் பண்றது, அப்ப சோதனை வராத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுன்ற என்ன சொல்றது? விழித்திருந்து அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவர் வல்லமைகளை தியானிப்பது, அதுதான் ஜபம். அல்லேலூயா. குறைகளை சொல்லி, குற்றங்களை சொல்லி, பலவீனத்தை சொல்லி, வியாதிகளை சொல்லி, தடுமாற்றத்தை சொல்லி கூப்பாடு போட்டு கண்ணீர் வடித்து ஒப்பாரி வைப்பது ஜபம் அல்ல. அல்லேலூயா. தேவனை துதிப்பது ஜபம், தேவனை ஆராதிப்பது ஜபம், தேவனை பாடுவது ஜபம், தேவனை மகிமைப்படுத்துவது ஜபம், தேவனை உயர்த்துவது ஜபம், இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது ஜபம், தியானிப்பது ஜபம், அந்த வார்த்தையை பேசுவது ஜபம், விசுவாசிப்பது ஜபம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இதை செய்தவர்கள் நல்லா இருக்காங்க, ஒரு சிலர் இதை செய்யாத ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் கெட்டு போய் அலைகிறார்கள். அல்லேலூயா. நமக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கரங்களை தட்டி கர்த்தருக்கும் கொடுத்தோம். அல்லேலூயா. நம்ம வளரப்போறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம், சத்தியத்துல வளர்றோம், இயேசுவை அறிகிற அறிவுல வளர்றோம். சொல்லுங்க, நான் சத்தியத்தில் வளருகிறேன், இயேசுவை அறிகிற அறிவிலே வளருகிறேன், எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு மரணம் இல்லை, எனக்கு கடன் இல்லை, என்னுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வெற்றி உள்ளவன், நான் சமாதானத்துக்குரியவன், வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது, உயர்வு என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பார்த்துவோம், ஜெபிப்போம்.

நன்றி விலையேறப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி. இன்றைக்கு சபை கூடி வருவதன் ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வந்திருக்கிற சிறுவர்கள் முதியோர்கள் குடும்பஸ்தர்களுக்காக நன்றி. நாங்கள் நாளுக்கு நாள் சத்தியத்துல விருத்தி அடைகிறோம், விசுவாசத்துல விருத்தி அடைகிறோம். நாளுக்கு நாள் எங்கள் சபை வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், இந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், வசன வெளிப்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறீர். கட்டாயம் வந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு பெருகும்படி நீர் ஆசீர்வதிக்கிறீர், எங்களுக்கு துணை செய்கிறீர். சத்தியத்தை அறிகிற அறிவுகளை வளரும்படிக்கு எங்களுக்கு பிரகாசம் உள்ள மணக்கங்களை கொடுத்தபடியாலும் ஸ்தோத்திரம். இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தபடியாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கக்கூடிய தூண்டுதலா இருக்கிற பரிசுத்தாவின் தோத்திரம் வசனத்தின்படி வாழ ஆண்டவர்களை பலப்படுத்துகிறவர் நன்றி. வசனத்துக்கு பயந்து நடுங்க செய்கிற நன்றி. எங்களை நோக்கி பார்க்கிற தேவனே மக்கள் நன்றி. எங்களை சரியான பாதை நடத்துகிற தேவனே மக்கள் நன்றி. எங்களை நித்திய நித்தியமாய் எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தப்படுவதற்காக நன்றி. சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி. விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி. ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. நல்ல வீடு வாசல்களை கட்டி எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதா எங்களுக்காய் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்காய் தேவ தூதர்களை அனுப்பி உதவி செய்கிறீர். எங்களுக்கு பணிவிடையாமைகளை கொடுத்து உதவி செய்கிறீர். எல்லா தீமைகளை அகற்றி விட்டீர். எல்லா நாச மோசங்களை அகற்றி விட்டீர். கடன் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, பிறருக்கு உதவி செய்கிற வாழ்க்கை, நன்மை செய்கிற வாழ்க்கை, ஆத்து மக்களை ஆதாயப்படுத்துகிற வாழ்க்கை, உமக்கு ஊழியம் செய்கிற வாழ்க்கை, உண்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிற சாத்தானை எங்கள் காலில் கிளை போட்டு விதிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்தபடியால் நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் பிழைப்பான் சொன்ன உடைய பிழைப்பூட்டுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஆடியோ மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிற மக்கள் நன்றி. இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிற மக்கள் நன்றி. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குற மக்கள் நன்றி. வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறீர் உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் ஆத்மா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிற தேவரே உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வறுமையாக்குறோம். அவிசுவாசமா இருந்த காரியங்களை மன்னித்து போடும். வேத வசனத்துல பிரியமில்லாம இந்த காரியத்தை எடுத்து போடும், சோர்வுகளை எடுத்து போடும். எங்களை மன்னியும் கர்த்தாவே, எங்களை மன்னியும். இனியும் இரவும் பகலும் சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்ந்து விருத்தி அடையும்படி எங்களை எங்களை குடும்பங்களையும் சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்குள் காணப்படுகிற கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. அதெல்லாம் பிசாசு கொண்டு வந்தவைகளை அழிப்பதற்கு, குடும்பத்தை சீரழிப்பதற்கு கொண்டு வருகிற பிசாசின் கருவிகளை இயேசுப நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். கடன்கார ஆவிகளை இயேசுப நாமத்துல சபித்து கட்டுகிறோம். தரித்திர பிசாசை இயேசுப நாமத்துல சபித்து கட்டுகிறோம். பலவீனத்தின் ஆவியை இயேசுப நாமத்துல சபித்து கட்டுகிறோம். தரித்திரத்தை, நெருக்கத்தை, உபத்திரவத்தை இயேசுப நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். தெய்வீக சுகத்தை இயேசுப நாமத்துல கட்டவிழுக்கிறோம். சமாதானத்தை இயேசுப நாமத்துல கட்டவிழுக்கிறோம். வளர்ச்சியை, முதிர்ச்சியை, விடுதலையை இயேசுப நாமத்துல கட்டவிழுக்கிறோம். அன்பையும் சமாதானத்தையும் இயேசுப நாமத்துல கட்டவிழுக்கிறோம். உயர்வையும் மேன்மையும் இயேசுப நாமத்துல கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். எங்களை சாட்சியாய் நிலைநிறுத்த நீர் விரும்பினபடியாலும் மக்கள் நன்றி. எங்களுக்கு நீர் துணையா இருக்கிறபடியாலும் மக்கள் நன்றி. இயேசுவே மக்கள் நன்றி. இயேசுவே மக்கள் நன்றி. வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துறவர்களால் மக்கள் நன்றி. எங்களை கற்றுக் கொடுத்தபடியாலும் மக்கள் நன்றி. கற்றுக் கொடுத்த ஆவியானவர மக்கள் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு பலன் கொடுத்த தேவனையும் மக்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மைமெல்லாம் பொறுவருக்க செலுத்துறோம். எங்கள் மீட்பரவு சேரமா இருக்கிற இயேசுப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பதாவே ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை தோத்ரி. என் முழுவலமையோட மருத்துவ நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன். நம்முடைய கர்த்தராயுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐந்தாவது மாதம் முடிந்து நாளை ஆறாவது மாதத்துக்குள்ள போறோம். ஆறாவது மாதம் முழுவதுமாக நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள்,
தேவன் உங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து தாங்கி தப்பிவிட்டு ஆறாவது மாதம் முழுவதுமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you, God bless you. Jayam Godukkum Devanukku Kodi Kodi Thotram Vaalvalikkum Yesurajaarukku Vaalnaalellam Thotram Jayam Godukkum Devanukku Kodi Kodi Thotram Vaalvalikkum Yesurajaarukku Vaalnaalellam Thotram Hallelujah, hallelujah, paduven

0: ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோடு போய்விடும். God bless you, God bless you, God bless you.
1: வானொலி நேயர்களுக்காக
2: இதுவரை நேரமும் செய்தியை பகிர்ந்தளித்தோர் பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. வார்த்தைகளின் வெளிச்சம் என்றால் என்ன, வார்த்தையின் வெளிச்சம் அதன் அர்த்தம் என்ன என்பதை அவருடைய பிரசங்கத்திலே, அவருடைய செய்தியிலே கண்டுகொண்டோம். அவர் என்ன சொன்னார், கர்த்தரின் வசனத்தின் மூலம் ஆசீர்வாதம், கர்த்தரின் வசனத்தின் மூலம் வெற்றி, கர்த்தரின் வசனத்தின் மூலம் சுகம். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க தியானிக்க தியானிக்க ஆவியானவர் அசைவாடுவார். அது மட்டுமல்ல, ஒரு தேவ வசனங்களை தேடி வாசிக்க வேண்டும், தேவ வசனங்களை பயப்படணும். ஒரு வசனம் வந்தா பயப்படணும், நடுங்கணும். எங்களுக்கு தான் நடுக்கமே இல்லை, நடுங்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேணும். அருமையான ஒரு செய்தி. இன்னும் மாசமாக இருந்தது, இந்தியாவிலிருந்து வெளித்து கொடுத்தார். இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்றால் என்ன, அது அர்த்தம் என்ன என்பதற்கு